அவர் கூறினார். ஆனால் சிங்கப்பூரில் அது முடியாது என்றார் திரு சண்முகம். அமைச்சர்கள் மீது எழுந்த விமர்சனங்கள் ஆதாரமற்றவை என நிரூபணமானதில் மகிழ்ச்சி என்று டாக்டர் டான் கூறினார். டிசம்பர் 2024 அமைச்சர்கள் சண்முகம், டான் இருவரும் சொகுசு பங்களாக்கள் வாங்கியதன் தொடர்பில் ப்ளூம்பர்க் கட்டுரை வெளியிட்டது. அதில் அமைச்சர்கள் பற்றிய தவறான கருத்துக்களை நிறுவனம் குறிப்பிட்டதாக தீர்ப்பளிக்கப்பட்டது. தமாசிக் நிறுவனம் ஏர் இந்தியா நிறுவனத்தில் முதலீடு செய்யும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முடிவை ஆதரித்திருக்கிறது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தில் தமாசிக் பெரும்பான்மை பங்குகளை கொண்டுள்ளது. அண்மையில் ஏர் இந்தியா நிறுவனம் அதன் உரிமையாளர்களான டாடா சன்ஸ், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஆகியவற்றிடமிருந்து 1.5 பில்லியன் டாலர் முதலீட்டை கோரியது. ஏர் இந்தியாவில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் 25.1% பங்கு கொண்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஏர் இந்தியாவிற்கு தமாசிக் நிறுவனத்தின் நிதியுதவி வழங்க வேண்டாம் என்று பாட்டாளி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கெனத் தியோங் கூறினார். நிதி கோரிக்கை குறித்து பிசினஸ் டைம்ஸ் நாளேடும் கட்டுரை வெளியிட்டது. கட்டுரைக்கு பதிலளித்த தமாசிக், ஏர் இந்தியாவில் முதலீடு செய்யும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் முடிவை நீண்டகால கண்ணோட்டத்தில் பார்ப்பதாக சொன்னது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்தி ஒலிபரப்பு நேரத்தில் மாற்றம் வருகிறது. வார நாளில் 8 முறை, காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7, 8, 9 ஆகிய நேரங்களில் செய்திகள் இடம்பெறும். வார இறுதியில் 6 முறை, காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7 ஆகிய நேரங்களில் செய்திகள் இடம்பெறும். செப்டம்பர் 1st தேதியிலிருந்து மாற்றம் நடப்புக்கு வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: வீட்டு சாப்பாடு விருந்து சாப்பாடு மாதிரி இருக்கே, எப்படி
1: எல்லாம் எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசியில சமைக்கிறதாலதான்.
0: எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசியா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசி தரமானது, சுத்தமானது, சுவையானது. எஸ்பிஎம் கோல்டு பாஸ்மதி அரிசியில பிரியாணி சமைச்சா அது சுவையே தனி சுவை. அது மட்டுமா, எஸ்பிஎம் கோல்டு இட்லி அரிசியும் சிறப்பானது. எல்லா காலத்துக்கும் ஏற்றது எஸ்பிஎம் கோல்டு அரிசி வகைகள் தான். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: வணக்கம், நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்தி கொள்றீங்க?
4: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வரேன். அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
3: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
4: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பது நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ, திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
3: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: காலம் மாறுது, மனசு மாறுது, சுத்தி இருக்கிற இடங்கள்லாம் மாறுது. ஏன் மனிதர்களே மாறுறாங்க,
6: எல்லாமே மாறுது.
7: அப்ப வானொலி
6: நாங்களும் மாறுறோம்.
8: இன்றென்றும் நம் நினைவுகளில் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம்.
9: ஒரு பார்வை பார்க்கும்
7: தின்ன கானக்கோயில் எஸ் ஜானகி.
10: இசையமைப்பாளர் இளையராஜாவின் பாடல்கள்.
7: செப்டம்பர் முதல் உங்க வார இறுதி வித்தியாசமா இருக்க போகுது.
11: மாற்றம் ஒன்றுதானே மாறாதது.

0: தடை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. பிஐ நோக்கி செல்லும் கேஜேஇ பிரிக்லேண்ட் சாலை, அதற்கு பிறகு தடை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இரண்டாம் தடத்தை தவிர்க்கவும். மேலும் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. எஸ்எல்ஏ நோக்கி செல்லும் டிபிஇ செல்டா லிங்க் நுழைவாயிலுக்கு அருகே வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4 தேதி காலை 7:30 உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம்.

0: ஒலிபண்பு ஆரியத்தில் இணைந்திருக்கிறோம் நேயர்களை. காதுக்கு இதமான ஒரு சில எண்பதுகள்ல வெளிவந்த பாடல்களை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இளையராஜா அவர்களுடைய இசையில வந்த பாடல்கள். அதே நேரத்துல இப்பொழுது சினிமா நம்ம விளையாட போறோம். ஆமா, என்ன நடக்க போகுது அப்படின்னா, நான் ஒரு படத்துல வந்த காணொளிய உங்ககிட்ட ஒளிபரப்ப போறேன். அதாவது அந்த காணொளியில இருக்கிற ஒளியை நான் உங்ககிட்ட ஒளிபரப்ப போறேன். அந்த காணொளியில வரும் நடிகர் யார் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. சரியான பதில் சொல்றதுக்கு 9678 8 8 9 8 என்ற எண்ணுக்கு உங்களுடைய பதில குறுஞ்செய்தியா நீங்க அனுப்பி வைக்கலாம். தயாரா இருப்பீங்க நம்பற. அதனால உங்களுக்கான ஒளிப்பதிவு இது.
1: வெளியே யார் அடிச்சாலும் கத்த கூடாது. ஏன் நமக்கு வலிக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க ஹாப்பியாயி எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் விட்டு அடிப்பாங்க. அதனால அடிக்கும் போது கத்த கூடாது. அதான் லெசன் நம்பர் 1.
2: அப்ப லெசன் 2
1: அது அவங்களே சொல்லுவாங்க.
0: இது எந்த படத்துல இருந்து வந்த ஒரு காட்சி அப்படின்னு நீங்க சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் சுலபமான ஒரு கேள்வி என்னன்னா, இது யாருடைய குரல்? கண்டிப்பாக தெரிந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். சரியான பதில சொல்லுங்க. நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இது 9 8 8 கேட்டாலே பரவசம்.

0: தடை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. பிஐ நோக்கி செல்லும் KJE பிரிக்லன் சாலை, அதற்கு பிறகு தடை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இரண்டாம் தடத்தை தவிர்க்கவும். மேலும் AYA நோக்கி செல்லும் CTE அங்முக்கியோ அவென்யூ 3 நுழைவாயிலுக்கு அருகே சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்ஸ வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்ஸ வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்ஸ காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
6: இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.

முதலாவதாக ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதற்கு பிறகு அந்த படத்துல வந்த நடிகர் யாரு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பலரும் உங்களுடைய பதில்களை தெரிவித்துக் கொண்டு வந்தீங்க. பீஷான்ல இருந்து ராதாகிருஷ்ணன் நாயுடு மற்றும் சுமதி அவர்கள் தனுஷா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தவறான பதில். சரியான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷால். ஆமா நேயர்களே, நேற்று அவருடைய பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. அதனால விஷால் அவர்கள் நடித்த ஒரு படத்துல இருந்து வந்த ஒரு காட்சியை நான் ஒளிபரப்பினேன். சரியான பதில ஒரு சிலர் சொல்லியிருக்கீங்க. பிரியா, முகமது கசீம், கஜா மொய்தீன், நீலு, மணிமுருகன், சிவகுமார் மற்றும் அருண்குமார், இவங்க எல்லாரும் சரியான பதில் சொல்லிருக்கீங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆனா சரியான படத்தை யாருமே சொல்லல. சரியான படம் என்னன்னா ஆம்பள. அந்த படத்துல இருந்து வந்த ஒரு காட்சியை தான் நான் ஒளிபரப்பினேன். பலரும் தீராத விளையாட்டு பிள்ளையா இருக்குமா அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஆமா, விஷால் வந்து ஒரு பேர் போன நடிகர். அவருடைய மிக சிறந்த படங்கள்ல அந்த படமும் ஒரு படம் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்திருங்க நேயர்கள். உங்களுக்காக ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கொண்டிருக்கின்றன. இது ஒளி 9.6 கேட்டாலி பரவசம்.

0: நிலவரம்.
1: வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. எஸ்எல்ஏ நோக்கி செல்லும் சிடிஇ அங்மக்யூ அவென்யூ 5 வெளியேற்றத்திற்கருகே வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. மேலும் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. டிபிஐ நோக்கி செல்லும் கேபிஇ தம்பினஸ் சாலை, அதற்கு பிறகு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மூன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நீர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம். 9

0: உயர்ந்த போதிலும் பிவாயி மற்றும் டென்ஸ வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே பிவாயி வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்ஸ வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள பிவாயி அல்லது டென்ஸ காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: இப்போது அளவுக்கு அதிகமான சலுகைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலன் என பலவற்றை 80% வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்கலாம். மாதம் முழுவதும் வாங்கக்கூடிய சிறப்பு பொருள் திங்கட்கிழமை தோறும் அறிவிக்கப்படும். வாரந்தோறும் 100,000 காட்ஸ் ஹோம் கிளப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து காட்ஸ் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றைய சேனல்கள் காட்ஸ்.com.hk.
2: ஒலி 9:06 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. ஆமா, ஜூலை 18 தான் நான் உன்ன கடைசியா பார்த்தேன். அதற்கு பிறகு ரொம்ப நாள் கழிச்சு படைக்க வந்திருக்கீங்க நிகழ்ச்சிய அப்படின்னு ஒரு சிலர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு நான் மீண்டும் சொல்ல போறேன். அதற்கு காரணம் என்னன்னா, நான் மேடை நாடகங்கள்ல கொஞ்சம் ஈடுபட்டிருந்தேன். மேடை நிகழ்ச்சிகள் அதிக அளவுல இப்பொழுது நாடகமேக் அப்படின்ற ஒரு மேடை நிகழ்ச்சி நடந்து கொண்டு வந்தது. இன்று அதோடைய கடைசி நாள் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டு கலைஞர்கள் மற்றும் பலரும் வந்து மேடை நாடகங்களுக்கான நடிப்பு பயிலரங்குகள் மற்றும் ஒரு சில நிகழ்ச்சிகளை நடத்திட்டு வராங்க. அதுல நான் பங்கு பெற்றேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்குது. அந்த அனுபவமே மிகவும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவம் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. ஒரு சில கலைஞர்கள், நான் கண்ட கலைஞர்கள் 15-30 வருடங்களாக கலைத்துறையில நடிச்சுகிட்டு இருக்காங்க மேடை நாடகங்கள்ல. அவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு இளம் கலைஞரா என்னால பல விஷயங்களை அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள முடிந்தது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்ட மேடை நாடகத்தை பற்றியா இருக்கட்டும், ஒரு சூழல்ல எவ்வாறு நடந்து கொள்ளணும் என்பதா இருக்கட்டும், நேர கட்டுப்பாட்டா இருக்கட்டும், இது போன்ற நிறைய விஷயங்களை பத்தி என்னால கற்றுக்கொள்ள முடிஞ்சது. இந்த வாய்ப்பு என்னுடைய கண்ணை திறந்துருச்சு அப்படின்னு சொன்னா கூட அது மிகையாகாது. இன்னும் தொடர்ந்து நிறைய கலைகள்ல ஈடுபடணும் அப்படின்ற ஆசை என்கிட்ட இருக்குது. அதனால முடிந்த அளவுக்கு எது கிடைச்சாலும் அதுல ஒரு முயற்சிய போட்டு சிறப்பா படைக்கணும் அப்படின்ற ஒரு ஆவல் இருக்கு நேர்களே. அதனால மேடை நாடகங்கள்ல கொஞ்சம் ஈடுபட்டு இருந்தேன். அதனாலதான் என்னால அடிக்கடி வேலைக்கு வர முடியல. ஆனா கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் நான் வந்துருவேன். அடுத்து 9 to 10 வரைக்கும் ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி நம்ம பேச போறோம். அதற்கு நீங்க வானொலி பக்கமாவே இணைந்திருங்க. இது ஒலி 9:06 கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: இது உங்க
3: குடும்பத்தோட கொண்டாடுங்க.
4: நரச்சனத்தி முடி மயக்குதையாள, அதில் ஒரு ஊஞ்சல் கட்டி குறுக்க மறுக்க ஆள.
3: ஒலி 9.68
5: உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும், கேட்டாலே பரவசம்.
4: ஏன்

0: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
2: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
3: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ரேங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
4: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
5: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
4: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
5: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
4: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
5: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: பாடக்கூடாது.
1: பாடவா ஒன் பாடலை,
0: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
3: சொந்தங்கள் என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ சுகர் தூக்கல்
0: 9.68.
1: சகியே
0: உங்க விருப்ப பாடல்களும் இடம்பெறும்.

எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல் நம்ம கேட்டோம். ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில வந்த பாடல் பீமா படத்துல இருந்து வந்தது. அடுத்த பாடலும் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில தான் வந்த ஒரு பாடலா இருக்க போகுது. வாரணம் 1000 படத்துல இருந்து வந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல். அடுத்த சில நிமிடங்கள் கண்களை மூடிக்கொண்டு இந்த பாடல் எவ்வளவு இதமாக இருக்கிறது என்பதை நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இன்னும் சற்று நேரத்துல நம்ம மீண்டும் சந்திக்கலாம். உங்களுக்காக ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களை நான் எடுத்து வச்சிருக்கேன். இது 9:08 கேட்டாலே பரவசம்.

ஒலிபின்பதாரிய இணைந்து இருக்கிறோம் நேயர்கள். பொது போக்குவரத்து அப்படின்னு சொன்னாலே சிங்கப்பூர்ல இருக்கிற பொது போக்குவரத்துக்கு நம்ம கண்டிப்பாக கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம ஒரு வகையில லக்கி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கிற பல நாடுகள்ல பொது போக்குவரத்து சேவைகள் பாதுகாப்பான ஒன்றாக இருக்காது. அதாவது திருட்டு பயம் அதிகமாவே இருக்கும் இந்த பொது போக்குவரத்துல. அதனால பலரும் தனி வாகனங்கள்ல பயன்படுத்துவாங்க. சொன்ன நேரத்திற்கு ரயில் அல்லது பேருந்து வராம இருக்கலாம். அல்லது இன்னும் ஒரு சில நாடுகள்ல ஸ்ட்ரைக், வேலை செய்யறவங்க வேலை நிறுத்தம் அல்லது வேலை தடுத்தல், அந்த தாக்குதல்ல ஈடுபட்டிருப்பாங்க. அவ்வாறு இருக்கும் பொழுது பொது போக்குவரத்து சேவையே இருக்காது. அந்த வகையில கண்டிப்பாக சிங்கப்பூரர்களாகிய நாம் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு நாட்டுல பொது போக்குவரத்து சேவை இலவசம், முற்றிலும் இலவசமா. லக்சம்போர்க் என்ற ஒரு நாடு, இது வெஸ்டர்ன் யூரோப்ல இருக்கிற ஒரு நாடு. இந்த நாட்டுல பொது போக்குவரத்து சேவை இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த நான் படிச்சிருந்தேன். அந்த நாட்டுல ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு மாணவிக்கும் பள்ளி உணவு இலவசம். இது போன்ற சேவைகள் கண்டிப்பாக நாட்டுப்பற்ற அதிகரிப்பதோடு மக்களுக்கு நிறைய உதவிகளை வழங்குகிறது. இதே போல் வளர்ந்து வரும் பல நாடுகள் இது போன்ற நாடுகளை பார்த்து தனது அரசாங்கத்தை நெறிப்படுத்தினா இந்த உலகத்துல வாழ்வதே இன்னொரு சந்தோஷமான ஒன்றாக மாறிவிடும். நேர்களே, தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்திருங்க. உங்களுக்காக ஒரு சில நல்ல நல்ல பாடல்கள் வரவிருக்கின்றன. இது ஒலி 9.68 கேட்டாலே பரவசம்.

0: வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் பி கே இ டெய்ரி ஃபார்ம் சாலை, அதற்கு முன்பு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. மேலும் துவாசை நோக்கி செல்லும் பி ஐ இ ஆடம் சாலை, அதற்கு பிறகு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 6 தடத்தை தவிர்க்கவும். மேலும் எம் சி ஏ நோக்கி செல்லும் ஏஒய் கமெண்டி அவென்யூ 2, அதற்கு பிறகு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 1 தடத்தை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்சா வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள், அல்லது டென்சா வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சலுகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சலுகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்சா காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
6: புதிய இங்கிலீஷ் பிரீமியர் லீக் ஆட்டங்கள் தொடங்கவிருக்கின்றன. அனைத்தையும் பார்த்து மகிழுங்கள். காற்பந்து ஆட்டங்கள் மீண்டும் வந்துவிட்டன. உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். மாதாந்திர திட்டத்தின் வழி அதிக சுதந்திரம், வருடாந்திர திட்டத்தின் வழி அதிக சேமிப்புகள். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம், கொண்டாடலாம். நியூ வாட்சில் ஸ்டார்ஹாப் ஹப் பிரீமியருக்கு பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். செல்லுங்கள் newwatch.sg/subscribe.
7: வீட்டுல தாத்தா சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்கிறாரு. தாத்தா ஏன் சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்கிறாரு? கொஞ்சம் கேமராவுக்கு கீழே பார்க்கும்போது பாட்டி வரவேற்பு அறையில ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க. பேரனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு காட்சிய சிசிடிவில அவர் பாப்பாருன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. பாட்டி ரத்த வெள்ளத்துல மிதந்துகிட்டு கிடக்குறாங்க. அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறாரு. உடனே ஆம்புலன்ஸ்க்கு அழைக்கிறாரு. நடந்ததை சொல்றாரு அவங்க கிட்ட. இந்த மாதிரி வீட்டுல என் பாட்டி வந்து ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க.
8: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீலிசனுக்கு செல்லுங்கள்.

0: வுட்லண்ட்ஸ் நோக்கிச்செல்லும் பி கே இ டெய்ரி ஃபார்ம் சாலை, அதற்கு முன்பு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. மேலும் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. வுட்லண்ட்ஸ் நோக்கிச்செல்லும் பி கே இ டெய்ரி ஃபார்ம் சாலை, அதற்கு முன்பு மூன்றாம் தடத்தை தவிர்க்கவும். மேலும் துவாசை நோக்கிச்செல்லும் பி ஐ இ ஆடம் சாலை, அதற்கு பிறகு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆறாம் தடத்தை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ

ஒலி 96.8 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. காலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை படைத்தது நான் கிருஷ்மிதா. ஆனால் இப்பொழுது நான் விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி பேசணும். நேயர்களாகிய நீங்க ரொம்ப உற்சாகமூட்டும் வகையில என்னுடன் பயணித்து வந்தீர்கள். காதிற்கு இதமான பாடல்களை கேட்டோம், ஆட்டம் போட வைக்கும் ஒரு சில பாடல்களையும் கேட்டோம். நான் ஒரு சில கேள்விகளை கேட்டிருந்தேன், அந்த கேள்விகளுக்கும் சரியான பதில ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க. விடைபெறுவதற்கு முன்பு கடைசியாக ஒரு கூற்ற பகிர்ந்து கொள்ளணும்னு தோணுது. வில்லியம் ஃபெதர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பொதுவாக வெற்றி என்பதை மற்றவர்கள் கைவிட்ட பிறகும் அயராமல் தொடர்வதாலேயே கிடைக்கும் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. அதனால தொடர்ந்து வாழ்க்கையில வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டே இருங்க. எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் அதை முறியடித்து எவ்வாறு நமது இலக்கை நோக்கி செல்லணும் என்பதை பற்றியே யோசித்து கொண்டே இருங்கள் நேயர்களே. உங்களை யாராலையும் அசைச்சிக்க முடியாது. கடைசியாக எனக்கு பிடித்த ஒரு பாடலை வைத்து இந்த நிகழ்ச்சியை அங்கத்தை நான் முடிக்கிறேன். யாழினி அவர்கள் இன்னும் சற்று நேரத்துல படைக்க இருக்கிறாங்க. கேட்டு மகிழுங்கள். இது 96.8 கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை அன்புடன் வழங்கியது கிருஷ்மிதா சிவராம். மலர்

வணக்கம். காலை மணி 10, மீடியா காபூலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். நேபாள வெள்ள பேரிடரில் மீட்பு பணியாளர்கள் ஒரு சுரங்கத்திற்குள் தோண்ட தொடங்கியிருக்கின்றனர். ஒரு நீர்விசை தளத்தில் இருக்கும் சுரங்கத்திற்குள் நேபாள ராணுவம் குழாயை நுழைத்திருக்கிறது. அந்த சுரங்கத்திற்குள் ஊழியர்கள் சிக்கியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. சிறிய துளை வழி காற்று அனுப்பப்படுவதாக நேபாள உள்துறை அமைச்சர் கூறினார். தோண்டும் பணிகளை மேற்கொண்டு மீட்பு குழு சுரங்கத்திற்குள் அனுப்பப்படும் என்றார் அவர். அதுபோன்ற சுரங்கங்களில் சுமார் 100 ஊழியர்கள் மாட்டிக்கொண்டிருக்கலாம் என்று மதிப்பிடப்படுகிறது. புதன்கிழமை நேர்ந்த அசம்பாவிதத்தில் மாண்டோர் எண்ணிக்கை 600 தாண்டிவிட்டது. கிட்டத்தட்ட 3000 பேரை காணவில்லை. இந்நிலையில் காணாமல் போன தனது குடிமக்களின் நிலை பற்றி அறிய வெளிநாட்டு அரசாங்கங்கள் விரைந்து செயல்படுகின்றன. காணாமல் போனவர்களின் குடும்பத்தாருக்கு ஆக அண்மை தகவல்களை இன்று வழங்கவிருப்பதாக மலேசியா கூறியது. தேவைப்பட்டால் உறவினர்கள் நேபாளம் செல்வதற்கு உதவி வழங்க தயார் என்றும் மலேசிய அரசாங்கம் சொன்னது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் பேரிடரில் மாண்டோர் காணாமல் போனோருக்காக சுமார் 100 பேர் திரண்டனர். 5 மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர் மதிப்பிலான உதவி வழங்க கேன்பரா உறுதி கூறியது. உணவு, குடிநீர் உள்ளிட்ட அம்சங்கள் அதில் அடங்கும். கனடாவும் 5 மில்லியன் கனடிய டாலர் மதிப்பிலான நிதியுதவி வழங்குகிறது. நேபாளத்தில் இருப்போருக்கு உடனடி உதவியை சேர்ப்பது முன்னுரிமை என்று ஒட்டாவா சொன்னது. பிரிட்டன் காட்மாண்டுவிற்கு சிறப்பு நெருக்கடி கால குழுவை அனுப்புகிறது. வெளியுறவு அமைச்சின் நெருக்கடி கால செயற்குழு நேபாளத்தில் பாதிக்கப்பட்ட சிங்கப்பூரர்களுக்கு தூதரக உதவிகளை வழங்கி வருகிறது. கடந்த வியாழக்கிழமையிலிருந்து குழு நேபாளத்தில் உள்ளது. தேடல் மீட்பு முயற்சிகள் குறித்த அண்மை விவரங்களை பெற சிங்கப்பூர் குழு நேபாள அதிகாரிகளை சந்தித்ததாய் வெளியுறவு அமைச்சு தெரிவித்தது. குழு மீட்பு முகாமிற்கும் மருத்துவமனைகளுக்கும் சென்றதாகவும் அமைச்சு சொன்னது. உக்ரைனின் ஜபோரிஜ்ய அணுமின் நிலையத்தில் ஒரு வாரத்திற்கும் மேல் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நிலையம் அவசர கால டீசல் மின் உற்பத்தி கருவிகளை சார்ந்திருப்பதாக அனைத்துலக அணுசக்தி அமைப்பு தெரிவித்தது. நிலையத்தின் செயல்பாட்டில் இல்லாத 6 அணு உலைகள் சூடாகாமல் இருப்பதற்கு மின்சாரம் தேவைப்படுகிறது. ஆனால் வளாகத்தில் 10 போதுமான டீசல் இருப்பு மட்டுமே இருப்பதாக அமைப்பு சொன்னது. நெப்ரோ ஆற்று அருகே நடந்த ராணுவ நடவடிக்கைக்கு பிறகு நிலையம் மின்சார விநியோகத்தை இழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. மின்சார இணைப்புகளை சரிசெய்ய உள்ளூர் அளவிலான சண்டை நிறுத்தத்தை கொண்டுவர முயற்சி செய்வதாக அமைப்பு சொன்னது. சிங்கப்பூர் கடலோர காவல்படை இன்னும் 5 ஜொஹூர் நீரிணையில் சுற்றுக்காவலுக்கு முழுமையாக ஆளில்லா கப்பல்களை நிறுத்தக்கூடும். சிங்கப்பூரின் கடல் பகுதிகளில் அடையாளம் தெரியாத கப்பல்களை கண்டுபிடிக்கவும் சந்தேகத்துக்குரிய கப்பல்களை திருப்பி அனுப்பவும் புதிய ஆளில்லா கப்பல்கள் உதவலாம். கடத்தல் போன்ற கடல் போக்குவரத்து அச்சுறுத்தல்கள் மாறி வருவதால் தொழில்நுட்ப வேகத்துக்கு ஈடுகொடுப்பது அவசியம் என்று கடலோர காவல்படை தளபதி கூறினார். தினமும் 1000 அதிகமான கப்பல்கள் சிங்கப்பூரை தாண்டிச் செல்கின்றன. கடந்த 10 ஆளில்லா கப்பல்களை அதிகாரிகள் சோதனை செய்து வருகின்றனர். கடந்த மார்ச் முதல் வாரத்துக்கு 2 ஆளில்லா கப்பல்கள் சுற்றுக்காவலில் பயன்படுத்தப்படுகின்றன. மூத்த அமைச்சர் காஷண்முகம், வர்த்தக தொழில் அமைச்சர் டான்சிலிங் ஆகியோர் தொடுத்த அவதூறு வழக்கின் தீர்ப்பை எதிர்த்து புளூம்பர்க் நிறுவனம் மேல்முறையீடு செய்யவில்லை. திரு சண்முகம் அதனை தமது பேஸ்புக் பக்கத்தில் தெரிவித்தார். மேற்கத்திய நாடுகளுக்கு அப்பால் உள்ள மற்ற நாட்டு தலைவர்கள் மீது எளிதாக பழி சுமத்தலாம் என்று சில ஊடக நிறுவனங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதாக திரு சண்முகம் சொன்னார். பணம், ஆளுமை ஆகியவற்றை வைத்து அவை எளிதில் தப்பிவிடவும் முடிகிறது என்று அவர் கூறினார். ஆனால் சிங்கப்பூரில் அது முடியாது என்றார் திரு சண்முகம்.
அமைச்சர்கள் மீது எழுந்த விமர்சனங்கள் ஆதாரமற்றவை என நிரூபணமானதில் மகிழ்ச்சி என்று டாக்டர் டான் கூறினார். டிசம்பர் 2024 அமைச்சர்கள் சண்முகம், தான் இருவரும் சொகுசு பங்களாக்கள் வாங்கியதன் தொடர்பில் புளூம்பர்க் கட்டுரை வெளியிட்டது. அதில் அமைச்சர்கள் பற்றிய தவறான கருத்துக்களை நிறுவனம் குறிப்பிட்டதாக தீர்ப்பளிக்கப்பட்டது. வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் நாட்டின் ராணுவ தலைமைத்துவத்தில் மாற்றங்களை செய்திருக்கிறார். தற்காப்பு அமைச்சராக இருந்த நோ குவாங் சோல் ஆயுத தொழில்துறை பிரிவின் முதல் துணை இயக்குநராக அறிவிக்கப்பட்டார். கட்சியின் மத்திய தலைமைத்துவ அணியிலிருந்தும் அவர் அகற்றப்பட்டார். ரஷ்யாவுடன் வடகொரியா கொண்டுள்ள ராணுவ ஒத்துழைப்பின் தொடர்பில் நோ குவாங் சோலுக்கு எதிராக சில நாடுகள் தடை உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றன. ராணுவத்தில் மற்ற சில பதவி உயர்வுகளும் அறிவிக்கப்பட்டன. மாற்றங்களுக்கு காரணம் ஏதும் வழங்கப்படவில்லை. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்தி ஒலிபரப்பு நேரத்தில் மாற்றம் வருகிறது. வார நாளில் 8 முறை காலை 7:08:10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7:08:09 ஆகிய நேரங்களில் செய்திகள் இடம்பெறும். வார இறுதியில் 6 முறை காலை 7:08:10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7 ஆகிய நேரங்களில் செய்திகள் இடம்பெறும். செப்டம்பர் முதல் தேதியிலிருந்து மாற்றம் நடப்புக்கு வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: வந்துருச்சு பீசா ஹாட்டின் புத்தம் புதிய சீசி 7 கொரிய சுவை காலி கோடி பீட்சா இதோ வந்துருச்சு. வெறும் 13.95 காசு மட்டும்தான். சுவையான சோய் கார்லிக் சாஸ், சாறு நிறைஞ்ச ருசியான கோடி, நவுறவைக்கு பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்று தான் சொல்வீங்க. பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 வரை மட்டும்தான். அன்பான
1: நேயர்களுக்கு இரண்டு வணக்கம். மீண்டும் உங்களுக்காக நிகழ்ச்சிப்படுக்க வந்துட்டேன். நான் உங்கள் யாழினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 9.68 கேட்டாலே பரவசம். தொடர்ந்து நாம அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு 50களையும் 60களையும் இடம்பெற்ற பாடல்களை தான் கேட்க போறோம் நேர்களை. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல வந்த சில திரைப்படங்களை பத்தி உங்களுக்காக சில சுவாரஸ்யமான தகவல்களை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி இப்போது உங்களுக்காக பாடல்கள். குபேரத்தீவு திரைப்படத்துல இருந்து CN பாண்டுரங்கன் இசையில் எஸ் ஜானகி வழங்கும் ஒரு பாடல். உல்லாச பயணம் திரைப்படத்துல இருந்து KV மகாதேவன் இசையில் எஸ் ஜானகி வழங்கும் இன்னொரு பாடல் கேட்டு மகிழுங்க.

0: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதிய ஒலியோட கொண்டாடுங்க.
1: ஏ ஜிங்கிறத தங்கா அவ பந்தய போறா, ஏ ஜிங்கிறத தங்கா நான் சிங்கிள் சொரா.
2: வார இறுதி நேர்களை தொடர்ந்து உங்களுக்காக 1960 வெளிவந்த இரும்பு திரை திரைப்படத்துல இருந்துதான் ஒரு தகவல் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த திரைப்படத்துடைய பெயர் எப்படி வந்துச்சுன்னு பாப்போமா. வின்ஸ்டன் சர்ச்சில் கோல்ட் வார் காலகட்டத்துல அயன் கர்டன் உரை அப்படின்னு ஒண்ணு நடத்தினாரு. அவர் ஆற்றிய அந்த உரைக்கு இரும்பு திரை என்று ஒரு பெயர் சூட்டப்பட்டது. ஜெமினாய் ஸ்டுடியோஸ்ல இருக்கிற அலுவலகத்துல வேலை பாக்குற ஒரு பையன் இத பேரா வைக்கலாமே அப்படின்னு சொல்ல போய் எஸ் எஸ் வாசனுக்கு அது ரொம்ப பிடிச்சு போய் அந்த இடத்துலயே அந்த பையனுக்கு வந்து அவர் ஒரு பணத்தொகையை கொடுத்திருக்காரு. இவ்வளவு சிறப்பான ஒரு பெயரை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு. அது மட்டும் இல்லாம நேர்களே, இந்த திரைப்படத்துல நிறைய பேர் போன நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. சிவாஜி கணேசன், வைஜந்தி மாலா, பி சரோஜா தேவி, பண்டாரி பாய் அப்படின்னு எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்துல வைஜந்தி மாலாவோட தாயார் அவங்களுடைய நிஜ தாயார் தானாமா. வசுந்தரா தேவி இந்த திரைப்படத்துல வைஜந்தி மாலாவோட தாயாரா நடிச்சிருக்காங்க. நிஜ வாழ்க்கையிலும் அவங்கதான் இவங்களோட தாயார். அந்த திரைப்படத்துல இருந்தா இப்போது உங்களுக்காக ஒரு பாடல், பி லீலா வழங்கும் ஒரு பாடல், எஸ் வி வெங்கட்ராமன் இசையில் கேட்டு மகிழுங்க.

நீங்களே தொடர்ந்து உங்களுக்காக இரண்டு பாடல்கள். பாகிய தேவதை திரைப்படத்தில் இருந்து மாஸ்டர் வேணுவுடைய இசையில் கண்டுசலா கே ஜமுனா ராணி வழங்கும் ஒரு பாடல். அதோடு இருமணம் கலந்தால் திருமணம் திரைப்படத்தில இருந்து எஸ் தட்சிணாமூர்த்தியுடைய இசையில் ஏ எல் ராகவன் ஜமுனா ராணி வழங்கும் இன்னொரு பாடல். இந்த பாடல்களை கேட்பதற்கு முன் பாக்கிய தேவதை என்ற ஒரு திரைப்படத்துல ஜெமினி கணேசன் சாவித்ரி இணைந்து நடிச்சிருக்கிறாங்க. இவங்க அந்த திரைப்படத்துல மட்டும் ஒரு தம்பதியினர் கிடையாது, நிஜ வாழ்க்கையிலுமே இவங்க ரொம்ப புகழ்பெற்ற ஒரு தம்பதியினராக இருந்திருக்கிறாங்க. இந்த திரைப்படம் ஒரே நேரத்துல தமிழ்லையும் தெலுங்குலையும் எடுக்கப்பட்டது. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அதே நேரத்துல எடுத்துட்டு டப்பிங்க மட்டும் வேற மொழியில மாத்துறது அது கிடையாது. படத்தையே அவங்க வந்து ரெண்டு மொழியிலையும் எடுத்திருக்காங்க. அதாவது தெலுங்குல வந்து அவங்க மாத்தி படிக்கும் போது தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி, அந்த பார்வையாளர்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க ஒரு தெலுங்கு நகைச்சுவையாளரை போட்டிருக்கிறாங்க. தமிழ் எடுக்கும் போது தமிழ் நகைச்சுவையாளர்களை போட்டிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது மக்களுக்கு எல்லாமே புரியும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பணம் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கறது அந்த காலத்திலேயே செஞ்சிருக்கிறாங்க. தொடர்ந்து பாடல்களை கேட்டு மகிழுங்க.

0: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி வடதுருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
1: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
2: M1 வழங்கும் மேக்ஸ்.
1: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100 மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடுவோம்.
3: நீர்களை தொடர்ந்து உங்களுக்காக விளக்கேற்றி எவள் திரைப்படத்துல இருந்தும் பொம்மலாட்டம் திரைப்படத்துல இருந்தும் பி சுசிலா வழங்கும் இரண்டு பாடல்கள் கேட்டு மகிழுங்க.

0: We're gonna blow the speakers, baby.
1: ஒலி எங்கேயும் எப்போதும்.

0: அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்சா வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்சா காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2,200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிட்டட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று
2: வழங்கும் இரண்டு பாடல்கள் வாழ்க்கை படகு திரைப்படத்தில் இருந்தும் ஹலோ மிஸ்டர் ஜமீன்தா திரைப்படத்தில் இருந்தும் கேட்டு மகிழுங்க.
3: நீயாவது எப்போது இந்த புன்னகையோடவே இருடா என் கண்ணு.

நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 96.8 கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. தொடர்ந்து பாடல்களை கேட்பதற்கு முன் இப்போது கலத்தூர் கண்ணம்மா திரைப்படத்தை பத்தி சில சுவாரஸ்யமான தகவல்கள் தான் உங்களுக்காக நான் தயாரா வச்சிருக்கேன். இந்த திரைப்படத்துல முதல் காட்சியில கமல்ஹாசன் உப்மா சாப்பிடுற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அந்த காட்சியில அவர் நிஜ வாழ்க்கையில என்ன பண்ணிருக்காருன்னா, குழந்தையா இருந்தப்போ உப்மாவை சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னு நீங்களா கேட்கலாம். அது செட்ல இருக்கிற மத்த பொருட்களை போலவே போலியானது அப்படின்னு நினைச்சனால அவரு சாப்பிடவே மாட்டேன் அப்படின்றாரு. இதை நான் எப்படி சாப்பிடுறது, இது உண்மையான உணவு கிடையாது அப்படின்னு இருக்காரு. அதனால அந்த உப்மாவை சாப்பிட வைக்கிறதுக்குள்ள பாடோ பாடுன்னு பட்டுட்டாங்களா அங்க இருக்கிறவங்க எல்லாரும். அது மட்டும் இல்லாம இருக்கலாம், இதுதான் கமல்ஹாசனுடைய முதல் திரைப்படம். முதல் திரைப்படத்திலேயே அவரு ஜனாதிபதி தங்க பதக்கத்தை பெற்றிருக்கிறாரு. சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான மதிப்பு மிக்க தேசிய விருது அவருக்கு கிடைச்சிருக்கு. இந்த திரைப்படத்திலயுமே ஜெமினி கணேசன் சாவித்ரி இணைந்து நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்துல ஒரு காட்சியில அவங்க ஜெமினி கணேசனுக்கும் சாவித்ரிக்கும் இடையில இருந்துட்டு கமல்ஹாசன் அழுகுற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அந்த காட்சியில கிளிசரின் அவர் கண்ணுல வேலை செய்யாதனால இயக்குனர் கமல்ஹாசன போலியா திட்டிருக்காரு. அவர் திட்டின திட்டல கமல்ஹாசன் உண்மையாவே அழுதுருக்காரு, பாவம் பிள்ளை. அவர் உண்மையாக அழுததுதான் அந்த காட்சியாக எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தை நம்ம பார்த்தோம்னா நமக்கு அப்படியே ஆச்சரியமா இருக்கும். அந்த 4 வயசு குழந்தை எப்படி இவ்வளவு தத்ரூபமா, கோபம்னா கோபம், அழுகைனா அழுகை, பாசம்னா பாசம், அன்பு, அப்புறம் அந்த சின்ன குழந்தைத்தனம், இது எல்லாத்தையும் ஒரே நேரத்துல ஒரு 4 வயசு குழந்தையா எப்படி அழகா நடிக்க முடிஞ்சது அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா அவ்வளவு அழகா நடிச்சனால்தான் அவர் இப்ப உலக நாயகனா இருக்காரு. அந்த திரைப்படத்துல இருந்து இப்போது உங்களுக்காக ஒரு புகழ்பெற்ற பாடல் கேட்டு மகிழுங்க.

0: இது உங்க ஒலி ஒலி ஆரியட்டு
1: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
2: வார இறுதி ஒலியில் உள்ள
3: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
2: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க.
4: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
2: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
5: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம்.
2: ஒலியில நான் நவீன், நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
4: பஸ் பயணம்.
2: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
4: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
0: தெரிந்தவங்களுக்காக 11 மணியிலிருந்து 12 மணி வரை உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நேயர் விருப்ப பாடல் அங்கம் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த அங்கத்திற்கு எல்லாரும் தயாரா இருப்பீங்க நம்புறேன். ஏன்னா என் வசம் உங்களுடைய விருப்ப பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து அனுப்பி வைங்க வாட்ஸ்அப் வாயிலாக 9678889868. நேர்களை இந்த அங்கத்தை முடித்து வைப்பதற்காக உங்களுக்காக 2 பாடல்கள் கர்ணன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா இணைந்து வழங்கும் ஒரு பாடல், குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் ஏ எல் ராகவன் இணைந்து வழங்கும் ஒரு பாடல் கேட்டு மகிழுங்க.

நேரிலே 11 மணி ஆகிவிட்டது. இந்த அங்கம் உங்களுக்கான அங்கம், நேயர் விருப்ப பாடல் அங்கம். என்னுடைய வாட்ஸ்அப் பக்கத்தை பார்த்தேன்னா அப்படியே விருப்ப பாடல்கள் குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏற்கனவே வந்ததே என்னால ஒளிபரப்ப முடியுமா அப்படின்னு தெரியவில்லை. ஆனா என்னால முடிந்த அளவுக்கு நீங்க அனுப்பி வைத்த அந்த வரிசைப்படி நான் உங்களுடைய பாடல்களை ஒளிபரப்ப முயற்சி செய்யறேன். ரொம்ப நன்றி அனுப்பி வச்சதுக்கு, ரொம்ப ஆர்வமா அனுப்பி வச்சிருக்கீங்க எல்லாரும். இப்போது ரஞ்சன் ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்காரு, காட்டு ரோஜா திரைப்படத்துல இருந்து. ஜைனா ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்காங்க, அவங்களுடைய கணவர் சகோதரி மற்றும் நண்பர்களுக்காக ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்காங்க, குங்குமம் திரைப்படத்துல இருந்து. இந்த இரண்டு பாடல்களையும் TM சௌந்தரராஜன் பி சுசிலா இணைந்து வழங்குறாங்க. கேட்டு மகிழுங்க.

0: ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 14 தேதி வரை மட்டும்தான். இப்போது அளவுக்கு அதிகமான சலுகைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலன் என பலவற்றை 80% வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்கலாம். மாதம் முழுவதும் வாங்கக்கூடிய சிறப்பு பொருள் திங்கட்கிழமை தோறும் அறிவிக்கப்படும். வாரம் தோறும் 100,000 காஸ் ஹோம் கிளப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து காஸ் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றைய சலுகைகள் calls.com.hk.
1: மேகலை தொடர்ந்து நேர் நபீசா ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இரும்பு திரைய திரைப்படத்துல இருந்து டி எம் சவுந்தரராஜன் பி லீலா வழங்கும் ஒரு பாடல். அதோட முதலாளி திரைப்படத்துல இருந்து அன்பரசி ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. டி எம் சவுந்தரராஜன் எம் எஸ் ராஜேஸ்வரி வழங்கும் ஒரு பாடல் கேட்டு மகிழுங்க.

0: கடைகளை திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல்
1: வணக்கம்.
2: மனசுல உள்ளதை எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
3: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
4: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
1: டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
5: ரஃபி நவீன் வழங்கும்
6: சத்தியமூர்த்தி ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாரு. வீட்டுக்கு வந்த வரலட்சுமி திரைப்படத்துல இருந்து ஏ எம் ராஜா வழங்கும் ஒரு பாடல். அதோடு நேயர் சின்னசாமி ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாரு. வீர திருமகன் திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்டு மகிழுங்க.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி. சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று சீனாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஒன் ஃபார் ஒன் சலுகைகளை பெறுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உணவு வகைகளின் மூலம் கலாச்சாரத்தை கொண்டாடுங்கள். அழகான ஏரிக்கரை ஓரத்தில் ஹைட்டியை அனுபவித்து மகிழுங்கள். பாலைவன அழகை ரசித்து மகிழுங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-96-86.
1: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
2: M1 வழங்கும் மேக்ஸ்.
1: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100 மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடுவோம்.
3: நேரில் தொடர்ந்து சந்திரன் ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாரு. நான் வளர்த்த தங்கை திரைப்படத்துல இருந்து பீசுசிலா வழங்கும் பாடல். இது நேர்கள் எல்லாருக்காக எனக்காக விரும்பி கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. நன்றி. தொடர்ந்து ஒளி விளக்கு திரைப்படத்துல இருந்து சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், எல்ஆர் ஈஸ்வரி இணைந்து வழங்கும் ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க விஜயா. மணிமேகலைக்காக இந்த பாடலை நான் விரும்பி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஜயா. உங்களுக்காக பாடல்கள் இதோ கேட்டு மகிழுங்க.

0: வந்து விடு.
1: சின்ன சிட்டு முல்லை முட்டு வெட்டும் விட்டு வந்து விடு.
0: தங்க தட்டு கண்ணம் தொட்டு ஒண்ணே ஒண்ணு தந்து விடு.
1: எத்தனையோ காலமா அத்தமதம் மோகமா புத்தமிட வேகமா உத்தர

0: முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
1: தான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
0: ரவிஜி
1: சஜினி
2: வணக்கம் சிங்கை,
1: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை. நேர்களை தொடர்ந்து நீலா வடிவேலு ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கல்யாண ஊர்வலம் திரைப்படத்துல இருந்து, பணம் படைத்தவன் திரைப்படத்துல இருந்து அமுதா ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இந்த 2 பாடல்களையும் உங்களுக்காக TM சவுந்தரராஜன் வழங்குறாரு, கேட்டு மகிழுங்க.

வாழ்வு ஒரு முழம் கயிறல்லவா, வயிறும் வைத்து கயிறும் வைத்து படைத்தது உந்தன் தவறல்லவா. ஆண்டவ முகத்தை பார்க்கணும், நான் அவனிடம் ஒன்னே ஒன்னு கேட்கணும். ஏண்டா சாமி

0: விநியோகி உயர்ந்த போதிலும் பிவாயி மற்றும் டென்சா வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே பிவாயி வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்சா வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சலுகைகளை பெறுங்கள். சிஓஇ அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சலுகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள பிவாயி அல்லது டென்சா காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: நேர்களை தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் நாயுடு ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாரு. அந்த பாடல் தெய்வத்தாய் திரைப்படத்துல இடம்பெற்ற பாடல். டி எம் சவுந்தரராஜன் வழங்கும் ஒரு பாடல். இதை எனக்கும் ஒளி நேர்கள் அனைவருக்கும் அவர் சமர்ப்பணம் செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து தன்னுடைய கணவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு கணவர் சுரேஷ்காக நான் ஒரு பாடல விரும்பி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாயா பிள்ளை. இந்த பாடல் புதுமை பெண்ணில் இடம்பெற்ற பாடல். டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா இணைந்து வழங்கும் பாடல். கேட்டு மகிழுங்க.

0: பராமரிக்கிறாங்க நம்ம திவ்யா, அவங்களதான்
1: நேர்களே, நம்முடைய நேயர் விருப்ப பாடல் அங்க ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. உங்களுடைய பாடல்களை என்னால ஒளிபரப்ப முடியவில்லை என்றால் என்னை மன்னிக்கவும். ஏன்னா நிறைய பேரு ரொம்ப நேரமா எனக்கு அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கீங்க வரிசை படிப்போனால. என்னால முடிந்த அளவுக்கு உங்களுடைய விருப்ப பாடல்களை நான் ஒளியேற்று இருக்கிறேன். இந்த அங்கத்தை முடித்து வைக்கும் வண்ணம் பலி பாண்டியா திரைப்படத்துல இருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா வழங்கும் ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சித்ரா, உங்களுக்காக பாடல். தாயே உனக்காக திரைப்படத்துல இருந்து பி சுசிலா வழங்கும் ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கத்தீஜா, உங்களுக்காக அந்த பாடல் கேட்டு மகிழுங்க. உங்களை நான் 12 மணி செய்திகளுக்கு பிறகு சுவாரஸ்யமான தகவல்களோடும் 80களிலும் 90களிலும் இடம்பெற்ற பாடல்களோடும் சந்திக்கிறேன். நான் உங்கள் யாழினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.8 கேட்டாலே பரவசம்.

வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா கோப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். தோப்பாயோவிலும் சின்மிங்கிலும் குறைவான காத்திருப்பு நேரம் கொண்ட புதிய கழக வீடுகள் கட்டப்படவிருக்கின்றன. தேசிய வளர்ச்சி அமைச்சர் ஜீ ஹோங் தாட் அதனை அறிவித்தார். வீடுகளுக்கான காத்திருப்பு காலம் 3 ஆண்டுக்கும் குறைவாக இருக்கும் என்றார் அவர். அவற்றின் மூலம் சுமார் 1200 புதிய வீடுகள் விற்பனைக்கு வரும். வீட்டுத் திட்டங்கள் பற்றிய மேல் விவரங்கள் பின்னர் வெளியிடப்படும் என்று திருச்சி கூறினார். வீடுகளின் இருப்பு போதுமான அளவில் இருப்பதை உறுதி செய்வதன் ஒரு பகுதியாக புதிய திட்டங்கள் வருவதாக அமைச்சர் சொன்னார். முன்னதாக லேக் வியூ ஷுன்ஃபு வட்டாரங்களில் 1600 புதிய வீடுகள் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. தோப்பாயு வெஸ்ட் மவுண்ட் பிளசன்ட் வட்டாரங்களில் அடுத்த 10 ஆண்டில் கிட்டத்தட்ட 10,000 பொது தனியார் வீடுகள் விற்பனைக்கு வரவுள்ளன. சிங்போஸ் நிறுவனம் தானியக்க மின் வாகனம் ஒன்றை சோதனை செய்கிறது. டெம்பனிஸ் குழு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் பே எம் கிங் அந்த விவரத்தை தமது ஃபேஸ்புக் பக்கத்தில் தெரிவித்தார். ஜீலோ Z10 எனும் அந்த வாகனம் சிங்போஸ்டின் வட்டார மின் வர்த்தக தளவாடு நடுவத்திற்கும் டெம்பனிஸ் லிங்கில் உள்ள டீ ஸ்பேஸ் கட்டிடத்திற்கும் இடையே செல்லும். வாகனம் அதிகாலை 4 மணி முதல் 7 மணி வரை செயல்பாட்டில் இருக்கும். சோதனை முயற்சியின் வழி தளவாடு செயல்பாடுகளுக்கு தானியக்க வாகனங்கள் எவ்வாறு பாதுகாப்பாக திறம்பட உதவலாம் என்று பார்க்கப்படும். வாகனத்தில் 360 டிகிரி உணர்கருவிகள் உள்ளன. வாகனம் செயல்பாட்டில் இருக்கும்போது உடன் ஒரு பாதுகாப்பு அதிகாரி செல்வார். பாதுகாப்பான சுமூகமான செயல்பாடுகளுக்கு துணை புரியும் விதத்தில் வாகனம் வடிவமைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. எல் நீனோ பருவநிலை நிகழ்வால் மோசமாகும் வானிலை பூச்சிகளுக்கு சாதகமாக இருக்கலாம் என்று நிபுணர்கள் CNAவிடம் தெரிவித்திருக்கின்றனர். வெப்பம் அதிக காலத்திற்கு நீடித்தால் பறவைகளின் இனப்பெருக்கம் பாதிக்கப்படலாம். பூச்சிகளின் வாழ்க்கை சுழற்சியிலும் இடையூறு ஏற்படலாம். அதனால் பூச்சிகளை உண்ணும் விலங்குகளுக்கு அது பிரச்சினையாக இருக்கும். எல் நீனோ பருவநிலை நிகழ்வு மோசமாகும் போது டெங்கி சம்பவங்கள் ஏற்படும் அபாயம் கூடுவதாக சென்ற ஆண்டு நடத்தப்பட்ட ஆய்வு தெரிவித்தது. 20 ஆண்டு காலத்தில் சிங்கப்பூரில் பதிவான டெங்கி சம்பவங்களை ஆய்வு ஆராய்ந்தது. சிங்கப்பூரின் வெப்பமண்டல வானிலையும் அதிக மக்கள் தொகையும் ஆண்டுதோறும் கொசுக்களுக்கு உகந்த சூழலாக உள்ளன. வெப்பம் கூடும்போது கொசுக்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரிக்கலாம் என்று தேசிய சுற்றுப்புற அமைப்பு சொன்னது. நேபாளத்தில் தேடல் மீட்பு பணிகள் 5ஆம் நாளாக தொடர்கின்றன. மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகள் சிலவற்றில் வெள்ள நீர் அதிகரிப்பதாக அதிகாரிகள் எச்சரித்திருக்கின்றனர். கிட்டத்தட்ட 3000 பேரை காணவில்லை. குறைந்தது 675 பேர் மாண்டதாக நேபாளம் சொன்னது. திபெத்தில் 16 பேர் மாண்டதாக சீனா தெரிவித்தது. பனிப்பாறை விழுந்ததில் தண்ணீரும் சேரும் சகதியும் இமயமலை வட்டாரத்தில் பெருக்கெடுத்து ஓடின. இந்நிலையில் காணாமல் போன தனது குடிமக்களின் நிலை பற்றி அறிய வெளிநாட்டு அரசாங்கங்கள் விரைந்து செயல்படுகின்றன. காணாமல் போனவர்களின் குடும்பத்தாருக்கு ஆக அண்மை தகவல்களை இன்று வழங்கவிருப்பதாக மலேசியா கூறியது. தேவைப்பட்டால் உறவினர்கள் நேபாளம் செல்வதற்கு உதவி வழங்க தயார் என்றும் மலேசிய அரசாங்கம் சொன்னது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் பேரிடரில் மாண்டோர் காணாமல் போனோருக்காக சுமார் 100 பேர் திரண்டனர். 5 மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர் மதிப்பிலான உதவி வழங்க கேன்பரா உறுதி கூறியது. உணவு, குடிநீர் உள்ளிட்ட அம்சங்கள் அதில் அடங்கும். கனடாவும் 5 மில்லியன் கனடிய டாலர் மதிப்பிலான நிதியுதவி வழங்குகிறது. நேபாளத்தில் இருப்போருக்கு உடனடி உதவியை சேர்ப்பது முன்னுரிமை என்று ஒட்டாவா சொன்னது. பிரிட்டன் காட்மாண்டுவிற்கு சிறப்பு நெருக்கடி கால குழுவை அனுப்புகிறது. உக்ரைனின் ஜபோரிஜ்ஜிய அணுமின் நிலையத்தில் 1 வாரத்திற்கும் மேல் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நிலையம் அவசரகால டீசல் மின் உற்பத்தி கருவிகளை சார்ந்திருப்பதாக அனைத்துலக அணுசக்தி அமைப்பு தெரிவித்தது. நிலையத்தின் செயல்பாட்டில் இல்லாத 6 அணு உலைகள் சூடாகாமல் இருப்பதற்கு மின்சாரம் தேவைப்படுகிறது. ஆனால் வளாகத்தில்
10 நாளுக்கு போதுமான டீசல் இருப்பு மட்டுமே இருப்பதாக அமைப்பு சொன்னது. நிப்ரோ ஆற்று அருகே நடந்த ராணுவ நடவடிக்கைக்கு பிறகு நிலையம் மின்சார விநியோகத்தை இழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. மின்சார இணைப்புகளை சரி செய்ய உள்ளூர் அளவிலான சண்டை நிறுத்தத்தை கொண்டுவர முயற்சி செய்வதாக அமைப்பு சொன்னது. வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் நாட்டின் ராணுவ தலைமைத்துவத்தில் மாற்றங்களை செய்திருக்கிறார். தற்காப்பு அமைச்சராக இருந்த நூ குவாங் சோல் ஆயுத தொழில்துறை பிரிவின் முதல் துணை இயக்குநராக அறிவிக்கப்பட்டார். கட்சியின் மத்திய தலைமைத்துவ அணியிலிருந்தும் அவர் அகற்றப்பட்டார். ரஷ்யாவுடன் வடகொரியா கொண்டுள்ள ராணுவ ஒத்துழைப்பின் தொடர்பில் நூ குவாங் சோலுக்கு எதிராக சில நாடுகள் தடை உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றன. ராணுவத்தில் மற்ற சில பதவி உயர்வுகளும் அறிவிக்கப்பட்டன. மாற்றங்களுக்கு காரணம் ஏதும் வழங்கப்படவில்லை. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்தி ஒலிபரப்பு நேரத்தில் மாற்றம் வருகிறது. வார நாளில் 8 முறை, காலை 7:08:10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7:08:09 ஆகிய நேரங்களில் செய்திகள் இடம்பெறும். வார இறுதியில் 6 முறை, காலை 7:08:10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7 ஆகிய நேரங்களில் செய்திகள் இடம்பெறும். செப்டம்பர் 1st தேதியிலிருந்து மாற்றம் நடப்புக்கு வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏர் பயண நுழைவுச் சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர் கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பணியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த சக்குராவை பாருங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-96-79.
1: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
2: M1 வழங்கும் மேக்ஸ்.
1: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100 மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடுவோம்.
3: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 9.8 கேட்டாலே பரவசம். 12 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் வந்துட்டேன் நான் உங்கள் யாழினி. தெரிந்தவங்களுக்காக இந்த அங்கத்துல 80களையும் 90களையும் இடம்பெற்ற பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நேயர்களே, நான் உங்களுக்காக சில சுவாரஸ்யமான தகவல்கள் வச்சிருக்கேன். அதெல்லாம் கேட்கறதுக்கு வானொலி பக்கமாவே இருங்க. இப்போது உங்களுக்காக பாடல்கள். SP பாலசுப்ரமணியம் வழங்கும் ஒரு பாடல், 47 நாட்கள் திரைப்படத்துல இருந்து MS விஸ்வநாதன் இசையில். அதோடு காவடி சிந்து திரைப்படத்துல இருந்து SP பாலசுப்ரமணியம், S ஜானகி இணைந்து வழங்கும் ஒரு பாடல், K பாக்யராஜ் இசையில். கேட்டு மகிழுங்க.

0: நோக்கி செல்லும் PIE தோப்பாய அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. துவாசை நோக்கி செல்லும் PIE ஸ்டீவன்ஸ் அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
3: வணக்கம், நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
4: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வரேன். அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
3: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
4: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பது நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
3: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4 காலை 7:30 உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கப் கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்க

0: கபடி நுழைவுச் சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் ஃபிட் அண்ட் ஃபன் டி சட்டை வழங்கப்படும். ஃபிட் அண்ட் ஃபன் 2026 எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியாக்கம் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: கோட்ஸ் வழங்கும் மெகா ஸ்டோர் தள்ளுபடி விற்பனை. தேர்ந்தெடுக்கப்பட்ட தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைகலன் என பலவற்றை 80% வரையிலான கழிவு விலையில் நீங்கள் வாங்கலாம். பாஷ், ஹெச்பி, ட்ரெம், சாம்சங் என பல பிராண்ட் பொருட்களை நீங்கள் குறைவான விலையில் வாங்கலாம். சாப்பாடு நாற்காலிகள் 29 வெள்ளி முதல், சோஃபா 299 வெள்ளி முதல், 55 இன்ச் தொலைக்காட்சி பெட்டி 399 வெள்ளி முதல். தேர்ந்தெடுக்கப்பட்ட குளிரூட்டும் பொருட்கள் உட்பட பல பொருட்களுக்கு 15% வரை கழிவு உண்டு. இருப்பு உள்ளவரை மட்டுமே. August 31 வரை கோட்ஸ் மெகா ஸ்டோருக்கு செல்லுங்கள். இத்தகவலை வழங்கியது கோட்ஸ். நேர்களை தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள். முடிவில்லா ஆரம்பம் திரைப்படத்திலிருந்தும், என் ஜீவன் பாடுது திரைப்படத்திலிருந்தும் இளையராஜா இசையில் கேட்டு மகிழுங்க.

0: காலம் மாறுது, மனசு மாறுது, சுத்தி இருக்கிற இடங்கள் எல்லாம் மாறுது. ஏன் மனிதர்களே மாறுறாங்க,
1: எல்லாமே மாறுது.
2: அப்ப வானொலி
3: நாங்களும் மாறுறோம்.
4: இன்றென்றும் நம் நினைவுகளில் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம்.
5: ஒரு பார்வை பார்க்கும் போது
2: தின்ன கான கோயில் எஸ் ஜானகி.
6: இசையமைப்பாளர் இளையராஜாவின் பாடல்கள்.
5: என் தேவியே உன் பேச்சிலே ஏதோ இசை கேட்கிறேன்.
2: செப்டம்பர் முதல் உங்க வார இறுதி வித்தியாசமா இருக்க போகுது.
7: மாற்றம் ஒன்று தானே மாறாதது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி.

நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி என்பது அறியத்து கேட்டாலே பரவசம் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டிருக்கேன். நாங்கள் யாழினி தொடர்ந்து பாடல்கள் கேட்பதற்கு முன் இப்போது உங்களுக்காக ஒரு சுவாரஸ்யமான தகவல். சோம்பேறி கரடிகள் அதாவது ஸ்லாட்ஸ் பத்தியான ஒரு தகவல் தான் இது. நம்ம நினைப்போம் இது தரையிலேயே இவ்வளவு மெதுவா நடக்குதே, தண்ணிக்குள்ளதான் விட்டா இது எப்படி பிழைக்கும், மூடிக்கிறோம் அப்படித்தான் நம்ம நினைப்போம். ஆனா இது தண்ணீர்ல மிகச்சிறந்த நீச்சல் வீரர்களாம். தரையில நடப்பதை விட 3 மடங்கு வேகத்துல இவற்றால் தண்ணீரில் நீந்த முடியுமா. அதை விட ஆச்சரியம் என்னன்னா இவற்றால் 40 நிமிடங்கள் வரை தண்ணீருக்குள் மூச்சை அடக்கி வைத்திருக்க முடியுமா. இதற்கு ஒரு ஒப்பீடு பாத்துருவோமே, டால்பின்கள் பொதுவாக 10 நிமிடங்களுக்கு ஒரு முறை சுவாசிக்க நீரின் மேல் பகுதிக்கு வர வேண்டுமா. நீர்யானைகளால் 5 நிமிடங்கள் மட்டுமே மூச்சை அடக்க முடியும். மனிதர்களாகிய நம்மளே பாத்துருவோமே, சராசரியாக 1 முதல் 2 நிமிடங்கள் மட்டுமே மூச்சை அடக்கி வைக்க முடியும். இது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். சோம்பேறி கரடிகளின் உடலின் ஆற்றல் நுகர்வு அதாவது மெட்டபாலிசம் மிக மிக குறைவா. இவை தண்ணீருக்குள் செல்லும் போது தங்களுடைய மெதுவான இதய துடிப்பை மேலும் 60 விழுக்காடு வரை குறைத்துக் கொள்கின்றன. அதாவது நிமிடத்திற்கு சில முறைகள் மட்டுமே இதயம் துடிக்குமா. இதனால இவற்றின் உடலுக்கு மிக குறைந்த அளவு ஆக்சிஜன் தேவைப்படுது. பறந்து போன்ற வேட்டையாடும் பறவைகளிடமிருந்து தப்பிக்க இவை ஆற்றின் அடியில் இப்படி மூச்சு அடக்கி ஒளிந்து கொள்ளுமா. அதனாலதான் அதுங்க 40 நிமிடம் வர வெளியவே வர தேவையில்ல, ஏன்னா அதான் ஆக்சிஜன் அவ்வளவு தேவைப்படுறது இல்லையே. இது கேக்குறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஒருத்தவங்கள ஒரு சூழ்நிலையில எப்படி இருக்காங்க அப்படிங்கறத வச்சு எடை போட்டக்கூடாது அப்படிங்கறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு தானே. தொடர்ந்து உங்களுக்காக ஜீன்ஸ் திரைப்படத்துல இருந்த ஒரு பாடல் ஏ ஆர் எம் அனிசையில் உன்னிகிருஷ்ணன் SPB பல்லவி இணைந்து வழங்கும் ஒரு பாடல் கேட்டு மகிழுங்க.

0: இது உங்க ஒலிவுட் அறியீடு.
1: இந்த வார இறுதியை குடும்ப

நேர்களே, உங்களுக்குள்ளே ஒரு எந்திரன் இருக்கா அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நமது மனித மூளையில சுமார் 86 பில்லியன் நியூரான்கள் உள்ளன. நாம் பேச, நினைக்க, சுவாசிக்க, ஏன் இந்த வானொலியில நான் பேசுறது கேட்க கூட இந்த நியூரான்கள் நொடிக்கு பல மில்லியன் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் ஒன்றோடு ஒன்று பரிமாறிக்கொள்கின்றன. நீங்கள் விழித்திருக்கும் போது இந்த அசாத்தியமான மூளை செயல்பாட்டின் மூலம் சுமார் 12 முதல் 25 வாட் மின்சாரம் உருவாகிறது. ஒப்பிட்டு பாத்துருமா, இந்த மின்சாரம் உங்கள் வீட்டில் எரியும் ஒரு சிறிய எல்இடி மின் விளக்கை தொடர்ந்து ஒரு நாள் முழுக்க எரிய வைக்க போதுமானது. ஒரு சிறிய கை தொலைபேசிய சார்ஜ் செய்ய இந்த மின்சாரம் போதும். அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க, நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு இரும்பிலே இதய மனிதன் இருக்கா அப்படிங்கிறீங்களா? இருக்கலாம் நேர்களை, இருக்கலாம். சரி, தொடர்ந்து உங்களுக்கு ஒரு பாடல். சங்கமம் திரைப்படத்திலிருந்து ஏஆர் மணிசேகர், சங்கர் மகாதேவன் வழங்கும் பாடல் கேட்டு மகிழுங்க.

0: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதியை ஒலியோட கொண்டாடுங்க.
1: முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
2: புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று
3: கொஞ்சம் கேமராவுக்கு கீழே பார்க்கும் போது பாட்டி வரவேற்பு அறையில ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க. பேர் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு காட்சிய சிசிடிவில அவர் பாப்பாருன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்ல. பாட்டி ரத்த வெள்ளத்துல மிதந்துகிட்டு கிடக்குறாங்க. அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறாரு. உடனே ஆம்புலன்ஸ்க்கு அழைக்கிறாரு. நடந்தது சொல்றாரு அவங்க கிட்ட. இந்த மாதிரி வீட்டுல என் பாட்டி வந்து ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க.
4: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீலிசனுக்கு செல்லுங்கள்.
0: இந்த வார இறுதியை குடும்ப

0: கேட்டும் கேட்டாலே பரவசம்.
1: இந்த அங்கத்தை முடித்து வைப்பதற்காக உங்களுக்காக பாடல்கள் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்துல இருந்தும் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்துல இருந்தும் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் கேட்டு மகிழுங்க. உங்களை நான் ஒரு மணி செய்திகளுக்கு பிறகு 2000கள் இடம்பெற்ற பாடல்களோடு வந்து சந்திக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 9.68 கேட்டாலை பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. இன்றைய வணக்கம் தமிழொலியில் முதலிலே மங்கள வாத்தியசியாக நாதீஸ்வர தமிழிசை.

மங்கள வாத்தியசியாக நாதீஸ்வர தபிலிசை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியில் தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலிலே விநாயகர் துதியாக வீரமணி கர்ணா குழுவினர் பாடியது.

கேட்டது வீரமணி கர்ணா குழுவினர் பாடிய விநாயகர் துதி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வணக்கம் தமிழதியில் பக்தி பாமலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக கிருஷ்ணராஜ் குழுவினர் பாடியது.

கேட்டது கிருஷ்ணராஜ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வணக்கம் தமிழதியிலே. பக்தி பாமலைகள் வரிசையில் இனி இஸ்லாமிய கீதமாக மனோ குழுவினர் பாடியது.

கேட்டது வள்ளலார் பாடல் ஒன்று பாடியிருந்தார் மலையூர் சதாசிவம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வணக்கம் தமிழதியில். பக்தி பாமாலைகள் வரிசையில் எரி கிறிஸ்தவ கீதமாக உன்னிகிருஷ்ணன் குழுவினர் பாடியது.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது மனோ குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியின் வடக்கம் தமிழலியில் பக்திப்பாமலைகள் வரிசையில் என டென்மார்க் பிரண்டா நகரில் குடிகொண்டிருக்கும் அபிராமி அம்மன் ஆலயத்தினது ஒலிப்பளையிலிருந்து ஞானலிங்கம் பாடியது.

கேட்டது டென்மார்க் பிரெண்டா நகரில் குடிக்கொண்டிருக்கும் அபிராமி அம்மன் ஆலயத்தினரது ஒலிப்பளையிலிருந்து ஞானலிங்கம் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில். வடக்கம் தமிழலியில் பக்தி பாமலைகள் வரிசையில் தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக.

நீங்கள் கேட்ட கிறிஸ்தவ கீதத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கிறது. டிஆர்டி தமிழதியின் வணக்கம் தமிழதியில் பக்திப்பாமர்கள் வரிசையில் கிருஷ்ண காலமாக உன்னிமனன் குழுவினர் பாடியது.

அன்புறவுகள் இணைந்திருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழொலி நேர்கள் அனைவருக்கும் எமது இனிய வணக்கம். டிஆர்டி தமிழொலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்வது

இணையதளத்தின் வாயிலாகவும் புதியதோர் உலகம் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறலாம். எமது இணையதள முகவரி www.anvinkural.com anvinkural.com என்ற இணையதளத்தின் ஊடாகவும் எமது நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறலாம். கிறிஸ்து இயேசுவின் இனிய உள்ளங்களே, ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்திருக்க வேண்டுமென்ற வாழ்த்துக்களோடு எமது நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்றோம். அன்பு உறவுகளே, ஆண்டின் புதுக்காலம் 22 வாரம் ஞாயிறு திருவழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நாளுக்குரிய திருப்பாடல் 63. கடவுளே, நீரே என் இறைவன், என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, நீரே என் இறைவன், என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது.

0: முதல் வாசகம். ஆண்டவரின் வாக்கு என்னை பழிச்சொல்லுக்கு ஆளாக்கியது. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறைவசனங்கள் 7-9 வரை. ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றிவிட்டீர், நானும் ஏமாந்து போனேன். நீர் என்னை விட வல்லமையுடையவர், என்மேல் வெற்றி கொண்டு விட்டீர். நான் நாள் முழுவதும் நகைப்புக்கு ஆளானேன், எல்லாரும் என்னை ஏளனம் செய்கின்றார்கள். நான் பேசும் போதெல்லாம் வன்முறை அழிவு என்றே கத்த வேண்டியுள்ளது. ஆண்டவரின் வாக்கு என்னை நாள் முழுவதும் பழிச்சொல்லுக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கியது. அவர் பெயரை சொல்ல மாட்டேன், அவர் பெயரால் இனி பேசவும் மாட்டேன் என்பேனாகில், உம் சொல் என் இதயத்தில் பற்றியெறியும் தீ போல இருக்கின்றது. அது என் எலும்புகளுக்குள் அடைபட்டு கிடக்கின்றது. அதனை அடக்கி வைத்து சோர்ந்து போனேன். இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
1: திருப்பாடல் 63.

இரண்டாம் வாசகம். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். திருத்துதரான தூய பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 1-2 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பெற்று மாற்றமடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.

0: நற்செய்தி வாசகம். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறப்பானாக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். நூற்பிரிவு 16, இறை சொற்றொடர்கள் 21 முதல் 27 வரை. அக்காலத்தில் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமைக்குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டுமென்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண்முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாய் இருக்கின்றாய், ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்பவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்பவை பற்றியே எண்ணுகின்றாய் என்றார். பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும், ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்கின்ற எவரும் வாழ்வடைவார். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வான தூதர்களுடன் வரப்போகின்றார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கைமாறு அளிப்பார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
1: பொதுக்காலம் 22 ஞாயிறு, ஞாயிறு சிந்தனை.
2: எனது அருமை அன்புள்ளங்களே, 20ஆம் நூற்றாண்டின் இறுதியை நாம் நெருங்கிய வேளையில் அந்த நூற்றாண்டை பின்னோக்கி பார்த்தோம். அந்த நூற்றாண்டை பற்றிய ஆய்வுகளும் கருத்து கணிப்புகளும் மேற்கொள்ளப்பட்டன. 20ஆம் நூற்றாண்டில் நிகழ்ந்த தலைசிறந்த சொற்பொழிவுகளை குறித்து நடத்தப்பட்ட ஒரு கருத்து கணிப்பின் இறுதியில் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் கருப்பின மக்களுக்காக போராடிய மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவர்கள் வழங்கிய ஐ ஹாவ் எ ட்ரீம், அதாவது எனக்கொரு கனவு உண்டு என்ற உரையே தலைசிறந்த உரை என்று கணிக்கப்பட்டது. அன்பு இதயங்களே, 1963 ஆகஸ்ட் 28 சக்தி மிகுந்த அந்த உரை வழங்கப்பட்டதால் அந்த நிகழ்வை நினைவு கூர்ந்த இவ்வெள்ளி அன்று அமெரிக்க ஐக்கிய நாட்டில் நிலவும் இனவெறியை இறைவன் குணமாக்க வேண்டும் என்ற வேண்டுதலுடன் கத்தோலிக்கர் அனைவரும் உண்ணா நோன்பிருந்து இறைவனை மன்றாடுமாறு அந்த நாட்டு ஆயர்கள் அழைப்பு விடுத்தனர். அந்த உரை வழங்கப்பட்டு 57 கழிந்த பின்னரும் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவர்கள் கண்ட சமத்துவமும் நீதியும் இன்னும் நிறைவேறாத கனவாகவே உள்ளன என்பதை அந்த நாட்டில் நிகழ்ந்த கொடுமைகள் நினைவுறுத்தின. ஆம் அன்புள்ளங்களை, இவ்வாண்டு மே 25 மின்னியாபோலிஸ் நகரில் கருப்பினத்தவரான ஜார்ஜ் ஃபிளாய்டு அவர்கள் காவல்துறையை சேர்ந்த ஒருவரால் கழுத்தில் மிதிபட்டு இறந்தது. ஆகஸ்ட் 23 கடந்த ஞாயிறன்று கெனோஷா என்ற நகரில் கருப்பினத்தவரான ஜேக்கப் பிளேக் அவர்கள் காவல்துறையினரால் 7 சுடப்பட்டு உயிருக்கு போராடிக் கொண்டிருப்பது ஆகிய நிகழ்வுகள் மார்ட்டின் லூத்தர் அவர்கள் கண்ட கனவிலிருந்து வெகு தூரம் விலகி நிற்கும் அமெரிக்க ஐக்கிய நாட்டை இந்த உலகிற்கு காட்டி வருகின்றது.
1: அன்பு நெஞ்சங்களே, அமெரிக்க ஐக்கிய நாட்டில் ஊடகங்களும் சமுதாய வலைத்தளங்களும் சற்று சுதந்திரமாக செயல்படுவதால் இச்செய்திகள் உலகெங்கும் பரவியுள்ளன. ஆனால் பல்வேறு நாடுகளில் ஊடகங்களும் சமுதாய வலைத்தளங்களும் வெகுவாக முடக்கப்படுவதால் இத்தகைய அநீதிகள் வெளிச்சத்திற்கு வருவதில்லை. சமத்துவமின்மை, அநீதி ஆகியவை அனைத்து நாடுகளிலும் நீக்கமர நிறைந்துள்ள கிருமிகள் என்பதை கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி ஒவ்வொரு நாளும் நமக்கு நினைவுறுத்தி வருகின்றது. அன்புள்ளங்களே, சமுதாயத்தில் நிலவிய அநீதிகளுக்கு எதிராக குரல் எழுப்பிய இறைவாக்கினர்களை பற்றி சிந்திக்க இந்த ஞாயிறு வாசகங்கள் நம்மை அழைக்கின்றன. எனக்கொரு கனவு உண்டு என்ற அந்த உரையை வழங்கிய மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவர்கள் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஓர் இறைவாக்கினர் என்பதை மறுக்க முடியாது.
2: அன்பு நெஞ்சங்களே, 1963 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 28ஆம் தேதி அமெரிக்காவின் தலைநகரான வாஷிங்டனில் 36 வயது நிரம்பிய இளம் கிறிஸ்துவ போதகர் மார்ட்டின் அவர்கள் வழங்கிய அந்த அரசியல் உரையை ஒரு மறைவுரையைப் போல மக்கள் கேட்டு ஆமென் ஆமென் என்று அடிக்கடி சொல்வதை வீடியோ பதிவுகளில் நாம் காண முடிகின்றது. அன்பு இதயங்களே, இறைவாக்கினர்கள் எசாயா ஆமோஸ் ஆகியோர் கண்ட கனவுகளை தன் கனவோடு இணைத்து மார்ட்டின் லூத்தர் அவர்கள் வழங்கிய அந்த உரையை அங்கு கூடியிருந்த 200,000 மேற்பட்ட மக்கள் ஆரவாரமாக வரவேற்றனர். மார்ட்டின் அவர்கள் வழங்கிய அந்த உரை ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக பல கோடி மக்களை சென்று அடைந்துள்ளது. அவர்கள் மனதை சமத்துவ சமுதாயம் நோக்கி நடத்தி சென்றுள்ளது.

அன்பு நெஞ்சங்களே, மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவர்கள் வழங்கிய அந்த உரை எல்லா மக்களையும் மகிழ்விக்கவில்லை. அந்த உரையை கேட்ட பலர் தங்கள் தூக்கத்தை நிம்மதியை இழந்தனர். சமத்துவ கனவை மக்கள் மனதில் விதைத்த மார்ட்டின் அவர்கள் தொடர்ந்து வாழ்ந்தால் வெள்ளை இனத்தவரின் ஆதிக்கத்திற்கு பெரும் ஆபத்து என்று அவர்கள் நினைத்தனர். 36 வயதில் கருப்பின மக்களிடையே நம்பிக்கையை வளர்த்த மார்ட்டின் அவர்கள்

0: புனித திருமுழுக்கு யோவானை எண்ணி பார்க்கலாம். மன்னன் நேரோதின் தவறை சுட்டிக்காட்டிய யோவானின் தலை வெட்டப்பட்ட நாளை ஆகஸ்ட் 29 இச்சனிக்கிழமை நாம் சிறப்பித்தோம். அன்பு இதயங்களே, தன் சொல் செயல் அனைத்தின் வழியாகவும் தீமையை சுட்டெரிக்கும் சுடராக வாழ்ந்த திருமுழுக்கு யோவானைப் போல பல்லாயிரம் இறைவாக்கினர்கள் வரலாற்றை அழகு செய்துள்ளனர். அந்த வரிசையில் 20ஆம் நூற்றாண்டு இறைவாக்கினர்களில் ஒருவராக மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவர்களை நாம் எண்ணி பார்க்கலாம். அன்பு நெஞ்சங்களே, இறைவாக்கினராக வாழ்வது எளிதல்ல என்பதையும், எடுத்துக்கொண்ட லட்சியத்திற்கு உயிர் தியாகம் உட்பட பல தியாகங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் மார்ட்டின் அவர்கள் உணர்ந்திருந்தார். ஒரு கொள்கைக்காக இறக்க துணியாதவன் வாழவே தகுதியற்றவன் என்பது மார்ட்டின் அவர்களின் புகழ்பெற்ற ஒரு கூற்று.
1: அன்பு நெஞ்சங்களே, இறைவாக்கினர்கள் பலர் இறைவன் வழங்கிய கொள்கைகளை தங்கள் வாழ்வில் பின்பற்றியவர்கள். அக்கொள்கைகளை விட்டு விலகி வாழ்ந்த சமுதாயம் சரியில்லை என்பதை துணிவுடன் எடுத்துச் சொல்லும் பணியை இறைவன் அவர்களுக்கு அளித்தார். விவிலியத்தில் நாம் சந்திக்கும் ஒரு சில இறைவாக்கினர்கள் இறைவன் அளித்த இந்த ஆபத்தான பணியை ஏற்க மறுத்து ஓடி ஒளிந்தனர். ஆனாலும் அந்த பணியை நிறைவேற்றும் வரை இறைவன் அவர்களை விடவில்லை. இப்படி தன்னை இடைவிடாமல் துரத்தி வந்த இறைவனிடம் இறைவாக்கினர் எரேமியா பேசுவதை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேட்கின்றோம். நான் வாயை திறந்தாலே உண்மைகளை சொல்ல வேண்டியுள்ளது, அதுவும் கசப்பான உண்மைகளை சொல்ல வேண்டியுள்ளது. எனக்கு ஏன் வம்பு என்று பேசாமல் இருந்தாலும் உமது வார்த்தைகள் என் மனதில் நெருப்பாய் எரிந்து கொண்டிருக்கின்றன என்று ஆண்டவரிடம் முறையிடுகின்றார் எரேமியா. மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் தவித்த எரேமியாவைப் போல பல கோடி இறைவாக்கினர்கள் எண்ணியிருப்பர், சொல்லியும் இருப்பர்.
0: எனது அருமை அன்புள்ளங்களே, இத்தகைய ஒரு சூழலில் நம்மில் பலர் மௌனம் காப்பதே சிறந்த வழி என்று எண்ணுவது இயல்பு. மௌனம் காக்க முடிவெடுப்போரை குறித்து மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவர்கள் கூறிய ஒரு கூற்று நினைவில் கொள்ளத்தக்கது.
1: சமுதாய மாற்றத்தை நோக்கிச் செல்லும் இக்காலத்தின் மிக பெரும் வேதனை என்னவென்று சிந்தித்தால், அது தீமைகளை செய்யும் ஒரு சிலரது கூப்பாடு அல்ல, நல்லவர்களின் அதிர்ச்சியூட்டும் அமைதியே பெரும் வேதனை தரும் காரியம்.
0: அன்பு இதயங்களே, மார்ட்டின் அவர்கள் கூறிய இந்த வார்த்தைகள் இன்றும் பொருள் உள்ளவைகளாக தெரிகின்றன.

0: அன்பு நெஞ்சங்களே, மௌனம் காப்பதே சிறந்த வழி என்று நம்மில் பலர் நினைத்திருப்பதை குறித்து வீசல் என்ற யூத எழுத்தாளர் கூறும் சொற்கள் கூர்மையாக நமது உள்ளங்களில் பதிகின்றன.
1: எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய வேளையில் மௌனம் காத்து பாவம் புரிவது நம் அனைவரையும் கோழைகளாக்குகின்றது.
0: அன்பு இதயங்களே, மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவர்கள் தன் புகழ்பெற்ற உரையை வழங்கிய அதே 1963 அமெரிக்க அரசு தலைவராக இருந்த ஜான் எஃப் கெனடி அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரது கொலையை தொடர்ந்து நடந்த ஒரு வழக்கை மையப்படுத்தி JFK என்ற திரைப்படம் உருவாக்கப்பட்டது. மக்கள் காக்கும் மௌனத்தை பற்றி வெய்சல் அவர்கள் கூறிய அந்த சொற்கள் திரைப்படத்தின் ஆரம்பத்தில் திரையில் தோன்றுகின்றன.
1: அரசு தலைவர் ஜான் எஃப் கெனடி அவர்களை கொன்றது தனியொரு மனிதர் அல்ல, அவருக்கு பின்புலத்தில் சதிகார கும்பல் ஒன்று செயல்பட்டது என்பதை நீதிமன்றத்தில் நிரூபிக்க வழக்கறிஞர் ஜிம் கேரிசன் அவர்கள் வாதிடும் காட்சிகள் திரைப்படத்தில் இடம்பெறுகின்றன. கேரிசன் அவர்களின் வேடத்தில் நடிப்பவர் ஒரு காட்சியில் பேசும் வசனம் இன்றைய நம் சிந்தனைகளுக்கு, குறிப்பாக நாம் வாழும் இந்த கொள்ளை நோய் காலத்திற்கு கூடுதலான அர்த்தம் வழங்குகின்றது.
0: உண்மையை சொல்வது சில நேரங்களில் நம்மை அச்சுறுத்துகின்றது. அரசு தலைவர் கென்னடி அவர்களையும் அது அச்சுறுத்தியது. ஆனால் அவர் துணிவுள்ளவராக இருந்தார். உன்னை நீயே அச்சத்திற்குள் அடைத்துக் கொண்டால் தீயோ இந்த நாட்டை அபகரிப்பதற்கு நீ வழிவகுக்கின்றாய், அதன் பின் எல்லாருமே அச்சத்தில் வாழ வேண்டியுள்ளது
1: என்று கேரிசன் அவர்கள் நீதிமன்றத்தில் கூறுவார். அன்புள்ளங்களே, நாம் வாழும் கொள்ளை நோய் காலத்தில்

0: அச்சுறுத்தல் என்ற யுக்தி எவ்விதம் ஓர் அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது என்பதை நாம் உணர்கின்றோம். கோவிட் 19 தொற்று கிருமியை பற்றி குழப்பமான முரணான கருத்துக்களையும் அந்த தொற்று உள்ளவர்களின் எண்ணிக்கையையும் ஒவ்வொரு நாளும் வெளியிட்டு மக்களை அச்சத்தில் அடைபட்டு கிடக்க வைத்துவிட்டன அரசுகளும் ஊடகங்களும். இந்த அச்சத்தையும் அதனுடன் விதிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவுகளையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு அநீதியான சட்டங்களையும் அடக்குமுறைகளையும் மக்கள் மீது திணித்து வரும் பல அரசியல் தலைவர்களை அண்மைய 6 மாதங்களில் உலகின் பல நாடுகளில் கண்டு வருகின்றோம்.
1: அன்பு நெஞ்சங்களே, இந்த உலகம் நம்மீது திணிக்க விரும்பும் அநீதிகளுக்கு நாம் துணை போகும் போது இந்த உலகம் நம்மை பாராட்டும், நாம் உலகையே வென்றது போன்ற உணர்வையும் தரும். அதற்கு மாறாக நம் மனசாட்சி சொல்வதை கேட்டு வாழும்போது போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த போராட்டத்தில் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவர்களைப் போல, மகாத்மா காந்தியைப் போல உயிரையும் வழங்க வேண்டியிருக்கும். இத்தகையதொரு சவாலை இயேசு இன்றைய நற்செய்தியின் இறுதியில் இவ்வாறு கூறியுள்ளார்.
0: மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்?
1: அன்பு இதயங்களே, இந்த கொள்ளை நோயோடு வாழ்வதற்கும் கொள்ளை நோயை வெல்வதற்கும் நாம் மேற்கொள்ளும் பல்வேறு முயற்சிகளின் ஒரு முக்கிய பகுதியாக கொள்ளை நோய் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட அவசர சட்டங்கள் தவறு என்பதை எடுத்துச் சொல்லும் இறைவாக்கினர்கள் துணிவுடன் வெளிவர வேண்டும் என்று சிறப்பான முறையில் இன்று மன்றாடுவோம்.
0: அன்புள்ளங்களே, ஆகஸ்ட் 29 இச்சனிக்கிழமை அன்று நலம் வழங்கும் ஆரோக்கிய அன்னையின் திருத்தலங்கள் அனைத்திலும் கொடியேற்றப்பட்டு நவநாள் பக்தி முயற்சிகள் துவங்கியுள்ளன. இந்த அன்னையின் பரிந்துரையால் நம்மை சூழ்ந்திருக்கும் கோவிட் 19 கொள்ளை நோயும் இன்னும் நம் உலகை பல காலமாக சூழ்ந்து வதைக்கும் அநீதிகள், பாகுபாடுகள் ஆகிய கொள்ளை நோய்களும் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்று இறைவனை இறைஞ்சுவோம்.
1: இறைவாக்கினராக வாழ ஒவ்வொரு நாளும் பல வடிவங்களில் நமக்கு வரும் அழைப்புகளை ஏற்க அன்புள்ளங்களே, இறைவன் நமக்கு அருளையும் துணிவையும் வழங்குவாராக.

நாள்தோறும் எங்களை வழிநடத்தும் இறைவா, தினமும் எங்களை காத்து வருவதற்காய் எங்கள் நன்றிகளை செலுத்துகின்றோம். மாபெரும் அற்புதங்களை நீர் எங்கள் வாழ்வில் செய்ய போவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மக்களின் இருள் போக்கும் தூய தேவனே, இத்தரணியில் வாழும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும். அமைதி தேடி, ஆறுதல் தேடி உம் கருணை உள்ளம் நாடி வரும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரணும். குறிப்பாக எம் தாய் மண்ணில் பல துன்ப துயரங்களினால் அலக்கழிக்கப்பட்டு அமைதி இழந்த நிலையில் வாடும் எங்கள் மக்கள் மீது உமது அருட்கரங்களை வைத்தரணும். எங்கள் அன்பின் நிறைவா, இத்தரணியில் உடைந்த உள்ளங்களுக்கு உபகையூட்டும். எங்கள் அருள் வாழ்வுக்கும் பொருள் வாழ்வுக்கும் தேவையான வரங்களை நிரம்ப தந்திரணும். எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிலையான அமைதி நிலவச் செய்யும். எந்த ஒரு வேதனையிலும் சோதனையிலும் எங்களுக்கு மனத்திடத்தை தந்து இவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளிப்பீராக. வரங்கள் பொழிகின்ற வல்லவரே, எங்கள் தொழிலில், படிப்பில், வேலையில் மாபெரும் அற்புதங்களை காணச் செய்வீராக. எங்கள் அன்றாட தேவைகளை எங்களுக்கு அளித்தரணும். உமது பாதுகாப்பிலும் கருணையிலும் அன்பிலும் எங்களை என்றென்றைக்கும் வழி நடத்துவீராக. ஆமீன்.

நேர்கள் இதுவரை ஞாயிறு திரு யமுதம் கேட்டீர்கள். இன்றைய ஞாயிறு சிந்தனையை வழங்கியவர்கள் அருட்பணி ஜெரோம் லூயிஸ், சகோதரர் கிறிஸ்டோபர், வத்திக்கான் வானொலி. இவர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய அன்னையின் பாடல் ஒன்றை கேட்போம்.

சிஆர்டி தமிழ் ஒலியோடு இணைந்திருந்து எமது நிகழ்ச்சியினை செவிமடுத்த அனைத்து அன்புடன் எடுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி.

0: அன்பு உறவுகள், இதுவரை சில்வெஸ்டர் அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கிய கத்தோலிக்க புதியதோர் உலகம் செய்வோம் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். நேரம் சரியாக 8:40 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:40.
1: Hi Devi, TRT Radio-ல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நானும் பார்ட்டி வைக்க இருக்கின்றேன். அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன். நான் எத்தனை பேருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும். 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே. ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்கு வந்தாலும் கேளுங்க. நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: என்ன சமையலோ?
3: உங்கள் தேவை அறிந்தே சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93810 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1-55-93-16-78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:42 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:42. இந்த நேரத்தில் வானொலியில் மலர்கின்றது இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி? 12 ராசிகளுக்கான பலாபலன்கள். மேசம் ராசிக்காரர்களுக்கான பலாபலன்களை பார்ப்போம். இன்று பணவரத்து அதிகரிக்கும். விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைவீர்கள். மனத்துணிவு உண்டாகும். எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்து அதிக நன்மை அடைவீர்கள். போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. இது மேச ராசி அன்பர்களுக்கானது. தொடர்ந்து ரிஷபம். இன்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு உதவும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோபப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது நல்லது. சக ஊழியர்களின் பேச்சை கேட்டு நடப்பதை தவிப்பது நன்மை தருவதாக இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 2, 5, 9. இது ரிஷபராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசியை தொடர்ந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கும். ஆனால் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உறவினர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. இது மிதுன ராசி அன்பர்களுக்குரியது. மிதுன ராசியை தொடர்ந்து கடகராசி அன்பர்களுக்கானது. இன்று குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக் கொள்வது நல்லது. பொறுப்புகள் அதிகரிக்கும். மனதில் இருந்து பயம் நீங்கி துணிவு உண்டாகும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 7. இது கடகராசி அன்பர்களுக்கு உரியது. தொடர்ந்து சிம்ம ராசி அன்பர்களுக்கானது. இன்று எடுத்த காரியம் கைகூடும். விரோதிகளுக்கும் நண்பர்கள் ஆவார்கள். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். பணவரத்து திருப்தியை தரும். கடன் விவகாரங்களின் எச்சரிக்கை தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செய்த தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி குறையும். அதிர்ஷ்ட நிறம் வெண்மை பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. இது சிம்மராசிக்காரர்களுக்கு உரியது. தொடர்ந்து கன்னிராசி அன்பர்களுக்கு. இன்று வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் கிடைக்க பெறுவீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும். அவர்களின் ஆதரவும் கிடைக்கும். செலவுகள் ஏற்படும். பயண சுகம் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைப்பது தாமதப்படும். அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நீளம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. இது கன்னிராசி காரர்களுக்கு உரியது. கன்னிராசியை தொடர்ந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு. இன்று தேவையான பண உதவி கிடைக்கலாம். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். எதிரிகளுக்கும் நண்பர்கள் ஆவார்கள். கொட்டுக்கள் வாங்கலில் கவனம் தேவை. முன்னேற்றம் உண்டாகும். உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் உங்களிடம் சரணடைவார்கள். எதிலும் எச்சரிக்கை தேவை. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு வெளிர் நீளம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 7. இது துலாம் ராசி அன்பர்களுக்குரியது. அவர்களை தொடர்ந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கானது. இன்று எதிர்பாராத செலவு உண்டாகும். எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். எதிர்பாராத பணவரத்து இருக்கும். புதிய நண்பர்கள் சேர்க்கையும் ஏற்படும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். எதிர்ப்புகள் நீங்கும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 2, 5, 7. இது விருச்சிக ராசிக்கார அன்பர்களுக்கு. விருச்சிக ராசியை தொடர்ந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு. இன்று தொழில் வியாபாரம் சிறிது சிறிது மந்தமாக நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் குறையாத நிலை இருக்கும். போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் உண்டாகலாம். சக ஊழியர்களிடம் பேசும்போது கோபப்படாமல் இருப்பது நன்மை தரும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் ஓரஞ்சு, அதிர்ஷ்ட எண்கள் 1, 3. இது தனுசு ராசி அன்பர்களுக்கு உரியது. தொடர்ந்து தனுசு ராசிகளை தொடர்ந்து மகர ராசி அன்பர்களுக்கு, இன்று குடும்ப உறுப்பினர்களில் இருந்த மனத்தாங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலையும் காணப்படும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளிடம் பேசும்போது நிதானமாக பேசுவது நல்லது. வாகன வசதி உண்டாகும். அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும். கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை, அதிர்ஷ்ட எண்கள் 2, 5, 9. இது மகர ராசி அன்பர்களுக்கு உரியது. மகர ராசியை தொடர்ந்து கும்ப ராசி அன்பர்களுக்கானது. இன்று நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாக இருக்கும். இதிலும் நிதானம் தேவை. அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகலாம். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பண வருத்து தாமதிக்கப்படும். கோபத்தை தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெள்ளை, அதிர்ஷ்ட எண் 9, 3. இது கும்பராசி அன்பர்களுக்கானது. கும்பராசியை தொடர்ந்து மீன ராசி அன்பர்களுக்கு, இன்று சக ஊழியர்களிடம் சகஜமாக பேசி பழகுவது நல்லது. பணவரத்து அதிகமாகும். எதிர்ப்புகள் நீங்கி எதிலும் உற்சாகம் உண்டாகும். மன மகிழ்ச்சிக்காக பணம் செலவு செய்ய தயங்க மாட்டீர்கள். நண்பர்கள் சேர்க்கையும் அவர்களால் உதவியும் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அடர் நீலம், அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. இதுவரை 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரசிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தொடர்கின்றது.

0: தொல்லைகளெல்லாம் மறந்தன.
1: தொடர்கின்றது வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் எமது இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது டிஆர்டி தமிழொலி குடும்பம். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். திருமதி பத்மராணி நிலமா இருக்கிறீங்களா?
2: நீங்கள் வேண்டிக் கொண்டு இன்றைக்கு லாலா ரவி மற்றும் ஜோதிகரி அம்மாண்ட உறவினர் ஜஸ்மிதா ஜெயதீபன்.
1: ஜசிதா
2: ஜஸ்மிதா
1: ஜெயதீபன்.
2: மற்றது அசோகன் கனகராஜா பழைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அத்தோடு வசந்தா சந்திரனும் நேசன் ரோசலின் இதுவரும் தங்கள் திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். சகலரும் சகல சௌபாக்கியம் பெற்று என்றென்றும் வளமாக வாழ வாழ்த்து நன்றி வணக்கம் ராயா.
1: முதல் நீங்கள் சொன்னீங்க
2: திருமண்ணா வசந்தா சந்திரன்.
1: அது பின்னிக்கல சொன்னீங்க.
2: முதல் சொன்னது லாலா ரவி.
1: லாலா ரவி பிறந்த நாள்.
2: ஜசிதா
1: ஜெயதீபன் மற்றது அசோகன் ஐயா வசந்தா சந்திரன்.
2: வசந்தா சந்திரன் குடும்பம் அதையும் அதையும் குடும்பம் அதை ரெண்டு பேரும் திருமண நாளை கொண்டாடுகிறேன்.
1: நன்றி வாழ்த்துக்கள் உங்கள் தகவல்களுக்கு. அவர் பத்மராணி அவர்கள் இணைந்து கொண்டு அதாவது எங்களுடைய அன்பு நேயர் லாலா ரவி அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவரை தொடர்ந்து ஜசிதா ஜெயதீபன் அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அசோகன் ஐயா அவர்களும் பிறந்த நாளை கொண்டாடுகிறார். மூவரும் என்று போல் என்றும் சிரஞ்சீவியாக எல்லா செல்வங்களும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என டிஆர்டி தமிழொலி குடும்பம் வாழ்த்தியும் மகிழ்கின்றது. அதேபோல் வசந்தா சந்திரன் வசந்தா தம்பதிகள் நேசன் ரோசாலி தம்பதிகள் திருமண நாளை இனிதாக கொண்டாடுகிறார்கள். எல்லோரும் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தீர்க்க சுமங்கலியாக பல ஆண்டு காலம் வாழ்க வாழ்க என டிஆர்டி தமிழொலி குடும்பம் வாழ்த்தி மகிழ்கின்றது. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
3: காலை வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் திருமதி சிவசுந்தரிங்க அவர்கள் நலமா இருக்கீங்களா?
3: ஓ நாங்கள் நலமா. குடும்பத்தில் எல்லோருமே நலமாகவும் சந்தோஷமாக இருக்கிறோம் அண்ணா. அதே போல நீங்களும் இனி அன்பு உறவுகள் எல்லோரும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று வரணும்னா இந்த வானொலியை குறைச்சி
1: விட்டுட்டு.
3: ஆமா ஆமா. இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற அசோகன் ஐயா லாலா ரவி மற்றது மற்றவ அந்த பேர் என்ன தெரியல அந்த வடிவா
1: அசோகன்
3: ஐயா லாலா ரவி
1: ஜசிதா ஜெயதீபன்.
3: ஜசிதா ஜெயதீபன் மூவருக்கும் எமது குடும்ப சார்பான என நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். மூவரும் இன்று போல் எந்தெந்தும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார்ப்போற்ற வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு அத்தோடு திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு திருமதி வசந்தா சந்திரன் அவர்களுக்கும் திரு திருமதி நேசன் ரோசாலி தம்பதிகளுக்கும் இரு தம்பதிகளுக்கும் எமது குடும்ப சார்பான என நிறைந்த திருமண நாள் வாழ்த்துக்களையும் கூறி உங்களிடமிருந்து அன்பாக விடவிருந்தேன்.
1: நன்றி நன்றி. அவரை தொடர்ந்து ரஜினி நாகேந்திரம் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் ரஜினி.
4: வணக்கம் ராஜாங்க.
1: நலமா இருக்கிறீங்களா?
4: ஓ நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் லாலா ரவி ஜசிதா ஜெயதீபன் அசோகன் ஐயா மூவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அத்துடன் திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு திருமதிகளான வசந்தா சந்திரன் நேசன் ரோசலின் தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடப்பெறுகிறேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கள் அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் திருமதி வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கின்றார் புஷ்பவதி அம்மா அவர்கள். வணக்கம் புஷ்பவதி.
5: இனிய கால வணக்கம் மேன்மான ராஜாண்ணா. ஓ நலமா இருக்கிறேன். நீங்களும் அதே போல இருக்க கடவுளை வேண்டி இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ஜசிந்தா லாலா ரவி அசோகன் ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். அதோடு திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ரோசாலி தம்பதியினருக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துகள். இவர்கள் அனைவரும் நீண்டாயில் நிறை செல்வம் அட்டை செரியன் செவ்வாக்கியங்களோடு ஈரோடு சிறப்போடு செல்வாக்காய் நிறைவாக 16 பேர் பெருவாழ் வாழ வாழ்த்தி கொண்டு பெண்கள் மஞ்சள் குங்குமத்தோட தீர்க்க சுமங்கலிகளாக வாழ வேண்டி அன்பாக விடைபெறுகிறேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பீட்ட உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வைபரூடாக இணைந்திருக்கின்றார் திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். வணக்கம் ராஜினி. நலமா இருக்கணும்.
0: இன்று பிறந்த நாளைக்கான அசோகன் திரு அசோகன் அவர்கள், ஜசிதா ஜெயதீபன், மற்றது லாலா ரவி, அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சாரி பிறந்த நாள் வாழ்த்துடை கூறிக்கொண்டு இன்று திருமண நாளைக்கான வசந்தா சந்திரன் குடும்பம், திரு திருமதி நேசன் ரோஸ்லிங் குடும்பம் இருவருக்கும் திருமண நாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரம், உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
6: வணக்கம் ராஜா, ஏமலிருந்து புங்கையூர் ராஜா.
1: வணக்கம் புங்கையூர் ராஜா, நலமா இருக்கீங்களா?
6: நாங்களும் நலமா இருக்கோம் ராஜா, நீங்கள் எப்படி இருக்கிறது?
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம், தாருங்கள்.
6: இந்து பிறந்த நாளை கொண்டாடும் லாலா ரவி, அசோன் ஐயா, ரஷித் ஜெகதி தீபா அவர்களுக்கு பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க, வாழ்க்கவேன முருகன் திருவள்ளு பாலித்து பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க, வாழ்க்கவேன எங்கள் குடும்பத்தார் வாழ்த்திக் கொள்கிறோம். இன்று திருமணம் நாளை கொண்டாடும் வசந்தா சந்திரன் அவர்களுக்கும், நேசன் ரோசாரி அவர்களுக்கும் சகல அசிர்வம் பெற்று என்றென்றும் சிரஞ்சீவியாக என்றென்றும் தீர்க்க சுமங்கரியாக பிள்ளைகளோட மூத்தாவரோட இதா கலந்து முருகன் திருவள்ளு பாலித்து ஆரோக்கிய வாழ்வாக
1: வணக்கம் திருமதி குணநாயகி, நலமா இருக்கீங்களா? எல்லோரும் நலமா இருக்கிறோம், நன்றி.
7: இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டதற்கும் வசந்தா சந்திரன் தம்பதிகள், ரோசாலி நீசன் தம்பதிகள் இரு தம்பதிக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் சகல சௌபாக்கியங்களும் பெற்று நோய் நொடியெல்லாம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் லாலா ரவி, அசோகன் ஐயா, ஜசிந்தா ஜெயதீபன் மூன்று பேருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர்களும் ஜோதியா வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடுபடுகிறேன்.
1: நன்றி, வணக்கம். நன்றி. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
8: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் மதனி, நலமா?
8: நலமாகவே இருக்கிறோம். அப்படியே நீங்களும் வந்தென்றும் நலமாகவே இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடும் அசோகன், லாலா ரவி, ஜசிதா ஜெயதீபன் இந்த மூவருக்கும் எங்கள் குடும்பம் சார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த மூவரும் அன்று போல் என்றென்றும் சகல வளங்களுடன் ஆரோக்கியத்தோடு மன மகிழ்வோடு சந்தோஷமாக வாழ வேணும் என்று வாழ்த்தி கொண்டு திருமண நாளை கொண்டாடுகிறார் வசந்தா சந்திரன், ரொசாரி நேசன் இந்த இருவருக்கும் எங்கள் குடும்பம் திருமண நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றது. அவர்கள் இன்று போல் என்றென்றும் சகல சௌபாகியத்தோடு மன மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக தீர்க்க சுமங்கலிகளாக வாழ வேணும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றிகள்.
8: நன்றி, நன்றி.
1: அவர்களுக்காக நாம் தரும் பாடல்

0: ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது என்னுடைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்திய அத்தனை அன்பு உறவுகளுக்கும் உங்கள் இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்கின்றது முதன்மை செய்திகள்.
1: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக வானலைகளில் தொடர்கின்றது டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். வலிந்து காணாமலாக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளால் யாழ்ப்பாணத்தில் முதன்முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சர்வதேச மாநாட்டை நோக்கிய பேரணி இன்று காலை ஆரம்பமாகி நடைபெறுகிறது. வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் சர்வதேசத்தின் பங்கேற்புடன் கூடிய சுயாதீன குற்றவியல் நீதி பொறிமுறை ஒன்று அவசியம் என்று வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்க தலைவி கனகரஞ்சினி யோகராஜா தெரிவித்திருக்கிறார். நாளை திங்கட்கிழமை போராட்டங்களை நடத்த அரச மற்றும் மாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கம் தீர்மானித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியம் மற்றும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ஆகியவை வெளியிட்ட அண்மைய அறிக்கைகளில் குறைந்த வேதனம் வழங்கும் 130 நாடுகளில் இலங்கை 120வது இடத்தில் இருப்பதாக தெரியவந்துள்ளதை அடுத்தே இந்த போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. செப்டம்பர் 5 முதல் தொடர் மக்கள் பேரணிகளை நடத்த ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா எடுத்துள்ள தீர்மானம் குறித்து எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தாய்சிறி ஜெயசிகரா கேள்விகளை எழுப்புகின்றார். இதன் மூலம் 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக பொது வாக்கெடுப்பு நடத்தப்படக்கூடுமா என்ற பலத்த சந்தேகம் எழுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் வெளிநாட்டு கடன்களை செலுத்தும் திறன் மற்றும் பொருளாதார மீட்சி குறித்து அரசாங்கம் மற்றும் மத்திய வங்கி தெரிவித்து வரும் கருத்துக்கள் யதார்த்தத்துக்கு புறம்பானவை என்று ஐக்கிய சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ச டி சில்வா தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 63வது கூட்டத்தொடர் எதிர்வரும் 7ஆம் தேதி ஆரம்பமாக இருக்கின்ற நிலையில் வெளிவிகார அமைச்சர் விஜிதகர தலைமையிலான இலங்கையின் உயர்மட்ட ராஜேந்திர குழுவினர் ஜெனிவா நோக்கி பயணமாக இருக்கிறார்கள். 13வது திருத்தம் கொண்டுவரப்பட்ட போது அதில் சமஸ்டி தன்மை காணப்படுவதாக கூறிய உயர்நீதிமன்றம் அதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்ததை சுட்டிக்காட்டிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, எனவே அரசாங்கம் முன்வைத்துள்ள 22வது திருத்தம் சர்வஜன வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட முடியாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திறந்த பாராளுமன்ற முன்னெடுப்புக்கான பாராளுமன்ற ஒன்றியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கொள்கைக்கான குரல் கலந்துரையாடல் தொடரின் 2வது நிகழ்வு மட்டக்களப்பு மாவட்ட இளைஞர்களை இலக்காக கொண்டு நேற்று முன்தினம் மட்டக்களப்பில் உள்ள ஈஸ்ட்லுகன் கோட்டலில் நடைபெற்றிருக்கிறது. 10வது கடற்படை சேர்க்கை பயிற்சியை வெற்றிகரமாக முடித்த 3 அதிகாரிகளும் 33 மாலுமிகளும் நேற்று பதவியேற்றுக் கொண்டார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கர்நாயக்கா எதிர்வரும் தினமொன்றில் கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ளதாக அவரது சட்டத்தரணிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பால்மா யோகட் மற்றும் பால் பானங்களின் விலைகள் உயர்த்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகளை நுகர்வோர் விவகார அதிகார சபை திட்டவட்டமாக மறுத்திருக்கிறது. நீண்ட விடுமுறை முடிவடைந்திருக்கின்ற நிலையில் வெளிமாவட்டங்களில் உள்ள பொதுமக்கள் மீண்டும் கொழும்பு திரும்புவதற்காக இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தொடர்ந்து திணைக்களம் ஆகியவை இன்று முதல் சிறப்பு போக்குவரத்து சேவைகளை ஆரம்பித்திருக்கிறது. கொழும்பு பண்டார் நாயக்கா ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள சென்ற 26 வயதான ஜோதி ஒருவரை கடத்தி சென்றதாக கூறப்படும் அவரது காதலனின் காரை நாராம்பேட்டி போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தி நிறுத்தியிருக்கிறார்கள். கீழ்காலை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடிய ஆயுதத்தால் தனது மனைவியை தாக்கி கொலை செய்த கணவர் நேற்று பிற்பகல் நுவரெலியா காவல்துறையிடம் சரணடைந்திருக்கிறார். பதுளை சிறைச்சாலையில் இருந்து களுத்துறை சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட கைதியொருவரின் காது பகுதியை அங்கிருந்த மற்றொரு கைதி கூர்மையான ஆயுதத்தால் வெட்டியுள்ளதான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. வெள்ளி சாரங்க என்று அழைக்கப்படும் சாரங்க பிரதீப் என்ற பிரபல பாதாள உலக குற்றவாளி துபாயில் வைத்து அந்த நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதான தகவல்கள் வந்துள்ளன. எல்லினோ காலை மாற்றத்தால் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சியின் காரணமாக இலங்கையின் சுமார் 10 மாவட்டங்களில் சிறுவர்கள், கற்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் தொற்றார் நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள பெரியவர்கள் மத்தியில் ஊட்டச்சத்து குறைபாடு தீவிரமாக அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதான எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமானின் 113வது ஜனன தினம் இன்று தனகர் கொழும்பிலும் மலையகத்தின் பல பகுதிகளிலும் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. இந்திய செய்திகளில், இலங்கை சிறையிலிருந்து 2 ஆண்டுக்கு பின் விடுதலையான ராமேஸ்வரம் மீனவர்கள் உட்பட 7 தமிழக மீனவர்கள் சென்னை திரும்பியிருக்கிறார்கள். சென்னை விமான நிலையத்தில் மீனவர்களை தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று அரசு ஏற்பாடு செய்த வாகனத்தில் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்தது ஒரு விபத்து என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். 2027-2028 நிதியாண்டுக்கான மத்திய வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் பணியை வரும் அக்டோபர் 12 மத்திய நிதியமைச்சகம் தொடங்க உள்ளது. இந்தியாவில் உற்பத்தி ஆலைகளை அமைக்க முன்வரும்படி சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்து மதம் மனிதகுல ஒற்றுமையை நம்புகிறது என்று கூறிய RSS தலைவர் மோகன் பாவத், இந்தியாவில் முஸ்லிம்கள் இருக்கக்கூடாது என்று எந்த இந்து நினைத்தாலும் அவர் ஒரு இந்து கிடையாது என்று திட்டவட்டமாக நியூயோர்க்கில் நடைபெற்ற யூனிவர்சல் ஆன் 2026 விழாவில் தெரிவித்திருக்கிறார். மத்திய ஆசிய நாடுகளுடனான உறவை பலப்படுத்த பிரதமர் மோடி 4 நாள் அரசுமுறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் புறப்பட்டு சென்றிருக்கிறார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நிகழ்ச்சியொன்றில் பங்கேற்று சென்ற இடமொன்றில் புனிதப்படுத்தப்படும் சடங்கினை செய்தவர்கள் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி வலியுறுத்தி இருக்கிறார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நிகழ்ச்சியொன்றில் பங்கேற்றுவிட்டு சென்ற இடம் ஒன்றில் புனிதப்படுத்தும் சடங்கினை செய்தவர்கள் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி வலியுறுத்தி இருக்கிறார். தெலுங்கானாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடைமுறையில் பெருமளவில் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. இத்தொடர்பாக முதல்வர் ரேவந்த் ரெட்டி எழுப்பியுள்ள கவலைகளுக்கு தீர்வு காண தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. தேர்தலின் போது தமிழக வெற்றி கழகத்துக்காக வாக்கு சேகரித்த மாணவர்கள் தங்கள் குடும்பத்தினரின் வாக்குகளையும் பெற்றுத் தந்ததாக அமைச்சர் செங்கோட்டையன் பேசியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 371 கீழ் லடாக் யூனியன் பிரதேசத்துக்கு சிறப்பு சட்ட பாதுகாப்புகளை வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. பெட்ரோலியங்களில் பெட்ரோலில் எத்னோல் கலப்பு அளவை சரியாக குறிப்பிடும் வகையில் கட்டாயம் மற்றும் சீரான குறியீடு முறையை உறுதி செய்ய வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய 319 தமிழர்களில் 219 பேர் பத்திரமாக இருப்பதாக அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்திருக்கிறார். இமயமலை தொடர்களில் மொத்தம் 7500 பனிப்பாறை ஏரிகள் உள்ளன. இதில் 200 மேற்பட்டவை அதிக ஆபத்துடைய பனிப்பாறை ஏரிகள் என்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்தியாவின் சிக்கிமில் மட்டும் 25 ஆபத்தான பனிப்பாறை ஏரிகள் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் மத்திய அமைச்சர் முனாக்கான அழகிரியின் மகன் துரை தயாநிதியின் உடல்நிலை மனநிலை குறித்து மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்று மதுரை CBI நீதிமன்றம் நேற்று முன்தினம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு 2 சக்கர வாகனத்தில் நேற்று சென்ற சட்டசபை உறுப்பினருக்கு 1500 போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்திருக்கிறார்கள். நாமகிரிப்பேட்டையில் வருங்கால மனைவிக்காக நிலவில் 1 ஏக்கர் நிலம் வாங்கிய பட்டதாரி வாலிபர் குறித்த தகவல் வேகமாக இணையத்தில் பரவி வருகிறது. திருத்தணி அருகே தேசிய நெடுஞ்சாலையோரம் புற்றடியில் பற்றிய தீயினால் 5 ஏக்கரில் பயிரிடப்பட்ட சவுக்கு தோப்பு எரிந்து போனது. சென்னையை தலைமையிடமாக கொண்ட ஜேம் குழுவ நிறுவனங்களின் தலைவர் ஆர் வீரமணி சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரில் போக்சோ சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் உலக புகழ்பெற்ற புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு பெருவிழா நேற்றிரவு 7 மணிக்கு கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. கேரளத்தில் ஓணம் கொண்டாட்டத்தின் நிறைவாக நடைபெற்ற வண்ணமயமான பாரம்பரியம் மிக்க புலிகளி நடன நிகழ்ச்சியினை பல ஆயிரக்கணக்கானோர் கண்டு களித்திருக்கிறார்கள். இன்று ஞாயிறு தினம், விடுமுறை தினம் என்பதால் நேற்றைய விலையில் சென்னையில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 2,360 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,16,400 ரூபாவுக்கும் கிராமுக்கு 295 ரூபாய் குறைந்து 14,505 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. இனி உலக செய்திகளில், நோர்வேயில் மறைந்த மன்னர் ஹராட்டின் மகன் ஹாக்கோன் புதிய மன்னராக மகுடம் சூடியிருக்கிறார். மன்னர் ஹராட் 89 வயதில் காலமானார். 35 ஆண்டாக அவர் நோர்வே ஆண்டிருக்கிறார். புதிய மன்னரின் புதல்வியான 22 வயது இன்கிரிட் அலெக்சாண்ட்ரா பட்டத்து இளவரசியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நேபாளத்தில் பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேற்று 4வது நாளாக மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றன. மேலும் உடல்கள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 675 அதிகரித்துள்ளது. நேபாள திபெத் பெருவெள்ள மறுசீரமைப்புக்கு பில்லியன் கணக்கான டாலர் நிதி தேவைப்படலாம் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். நேபாளத்தில் பெருக்கெடுத்த வெள்ளத்தில் பாலங்களும் கட்டடங்களும் எளிதில் அடித்து செல்லப்பட்டன. சக்தி வாய்ந்த நீரோட்டத்தில் வலுவாக நின்ற ஒரு வீடு இணையவாசிகளின் கவனத்தை தற்போது ஈர்த்திருக்கிறது. உக்ரைன் தலைநகர் கீவ் நகருக்கு மேற்கே உள்ள புச்சா மாவட்டத்தில் ரஷ்யா நேற்று நடத்திய தாக்குதலில் 37 பேர் உயிரிழந்தார்கள். புச்சா மாவட்டத்தின் மைலா கிராமத்தில் உள்ள ஒரு கிடங்கு மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அதைத் தொடர்ந்து பெரும் வெடிவெட்டு ஏற்பட்டதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கி தெரிவித்திருக்கிறார். மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜரின் தலைநகர் நியாமியில் உள்ள அதிபர் மாளிகை மற்றும் சர்வதேச விமான நிலையத்தை குறிவைத்து ராணுவ வீரர்கள் நேற்று அதிகாலை கிளர்ச்சியில் ஈடுபட்டிருந்தார்கள். சீனாவிடமிருந்து 20க்கும் மேற்பட்ட போர் விமானங்களை வாங்க வங்கதேசம் முடிவு செய்துள்ளதான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன் நாட்டின் ராணுவ தலைமைத்துவத்தில் மாற்றங்களை செய்திருக்கிறார். குறிப்பாக தற்காப்பு அமைச்சராக இருந்த நோ குவாங் சொல் பதவியிறக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஆயுத தொழில்துறை பிரிவின் முதல் துணை இயக்குநராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். குற்றவாளிகளுக்கு வாடகை வீடு கொடுத்ததால் தான் இன்னமும் பிரச்சனைகளை சந்தித்து வருவதாக அமெரிக்காவின் செப்டம்பர் 11 தாக்குதல்களை நடத்தியவர்கள் தங்கியிருந்த குடியிருப்பின் மேலாளர் கூறியிருக்கிறார். அமெரிக்க பூங்காவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் போலீஸ் அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார். மற்றொரு அதிகாரி காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஹொங்கொங்கில் சிறுமி அவர் அறையப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பெண் ஒருவர் வேலையில் இருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கிறார். காணொளியில் சிறுமி விளையாடி கொண்டிருந்த போது பாட்டியொருவர் அவளை ஊங்கி அடிப்பது தெரிந்தது. பாட்டி ஏன் அவ்வாறு செய்தார் என்பது தெரிவிக்கப்படவில்லை. ஐரோப்பாவில் கடுமையான வெப்பம், வறண்ட வானிலையாலும் பல சிரமங்கள், போதிய மழை இல்லாததால் ஆறுகள், மீன்கள் இருக்கும் குளங்கள் போன்றவை வற்றி போய்விட்டன. குளங்களில் நீர் வெதுவெதுப்பாக உள்ளது. சூடான நீரில் பிராணவாயு போதவில்லை. பல இடங்களில் மீன்கள் செத்துவிட்டன. மதுபான கடையில் குடித்துவிட்டு பணம் கட்ட முடியாமல் தவித்த பெண் கோமடைந்தார். கடை மேலாளர் பெண்ணுக்கு மொட்டை அடித்து விட்டார். விசித்திரமான இந்த சம்பவம் இந்த மாதம் 25ஆம் தேதி தாய்லாந்தில் நடைபெற்றிருக்கிறது. அமெரிக்காவில் ரோட் தீவில் கணவாய்களை ஏற்றிச் சென்ற கனரக வாகனம் கவிழ்ந்ததில் எல்லாம் சாலையில் கொட்டியது. அங்கு கணவாய்கள் பல மணி நேரம் கிடந்ததால் அந்த பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசியதாக கூறப்படுகிறது. இனி விளையாட்டுச் செய்திகளில், முத்தரப்பு டி20 தொடரில் சிம்பாவுக்கு எதிரான போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. இந்திய கிரிக்கெட் வீரர் வாஷிங்டன் சுந்தர் நைவேத்திய இடைவேளையின் போது நேற்று தனது நண்பர்களுடன் 7 மலையானை தரிசித்திருக்கிறார். முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கும் US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடர் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. டென்னிஸ் கோல் ஆஃப் ஃபேமில் ஜம்பவான் ரோஜர் ஃபெடரர் இடம்பெற்றுள்ளார். இங்கிலாந்தில் நடைபெறும் பிரீமியர் லீக் கால்பந்து தொடரில் மான்செஸ்டர் சிட்டி அணி 4-1 என்று அபார வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளது. மான்செஸ்டர் சிட்டி அணியும் பேல்ஸ் அணியும் மோதிய போட்டி லண்டனின் செல்காஸ்தடலில் நடைபெற்றது. இந்த போட்டியில் 4-1 என்று மான்செஸ்டர் சிட்டி வெற்றி பெற்றிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 379.87 ரூபாய் இந்திய பெறுமதியில் 110.57 ரூபாய். ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 327.90 ரூபாய் இந்திய பெறுமதியில் 95.44 ரூபாய். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 405.20 ரூபாய் இந்திய பெறுமதியில் 117.94 ரூபாய். ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443.86 ரூபாய் இந்திய பெறுமதியில் 129.20 ரூபாய். ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 235.76 ரூபாய் இந்திய பெறுமதியில் 68.62 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியிடம் பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷிலா கோணேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் போத்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது, இங்க போங்க போங்க.
2: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse.
2: Mélodie et Tonnerre Gélec VT Cash and Curry Paris La Chapelle Tonnerre Télévisie Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெரு

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:19, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:19. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

0: காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தென்றல். காலை பூந்தென்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளே, நலமாக உற்சாகமாக கலகலப்பாக இருக்கின்றீர்களா? அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு அழகான பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கின்றார் வைபர் ஊடாக பாடகர் கணேஷ் அவர்கள். வணக்கம் கணேஷ்.
1: வணக்கம் வணக்கம். அப்படியே இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கின்றோம் கணேஷ். நீங்கள்?
1: நல்லாமா இருக்கும். அப்படியே இருக்கிற
0: என்ன சோதரம்
1: வெத்தகப்படி இருக்கும் கூட
0: நல்ல சூப்பராக இருக்கு.
1: இங்கே நல்லா நல்ல வெயில் இருக்குது.
0: என்ன பாடலை கேட்க போறீங்க கணேஷ்?
1: வெண்ணிலாவானில் வரும் வேலை. அது
0: வெண்ணிலா வானில் வரும் வேலை தானே நீ விழித்திருந்தேன்
1: விழித்திருந்தேன் அந்த பாட்டு.
0: சௌந்தரராஜன் சுஜிலா பாடிய பாட அழகான பாடல். ஜெய்சங்கருடைய
1: பாடல்.
0: ஜெய்சங்கர் நடித்த திரைப்படமா?
1: நல்ல படம், நல்ல பாட்டு, நல்ல படம்.
0: பார்த்தீங்களா?
1: ஓ, நான் ஓடினான்தான் எல்லாம். இந்த படங்கள் எல்லாம் தியேட்டர்ல ஓடின படம், பழைய படங்கள் எல்லாம்.
0: நீங்க வேலை செய்த?
1: ஓ, எல்லாம் எல்லாம் ரெண்டு மூன்று தியேட்டர்ல, மூன்றுல மாறி மாறி வரும் படங்கள்.
0: நன்றி சார், உங்களுக்கான பாடலை தருகின்றோம்.
1: நன்றி, வணக்கம்.
0: மகளங்கள் நன்றி கணேஷ்.
1: நன்றி நன்றி.
0: அவர் பாடகர் கணேஷ் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் இது வானொலியில் மலர்கின்றது.

0: உள்ளிட்ட பாடலை விரும்பி கேட்டிருந்தார் பாடகர் கணேஷ் அவர்கள். கவிஞானி வாலி அவர்களுடைய கவிதை வரிக்கு எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்களுடைய இசை. பாடலை பாடியவர்கள் மூன்று தலைமுறை கண்ட ஜோடிகள். இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் ராஜகோபால், நலமா இருக்கீங்களா?
1: நன்றி
0: சொல்லி. என்ன பாடல்?
1: அம்மாளாஜியின் துணை இருக்கும் வரைக்கும் நான் ஜீவமா இருப்பேன் ராஜா. படம் படம் வந்து உத்தரவின்றி உள்ளே வா. ரவிச்சந்திரன் படத்துல அவர் கணேஷ் வந்து ஜெயசங்கரை கேட்டா நான் ரவிச்சந்திரனை கேட்போம். ஓ, அப்ப உத்தரவின்றி உள்ளே வா படத்துல மாதமோ ஆவேணி மங்கையோ மாங்கனி அப்படி ஆரம்பிக்கும். எஸ்பியும் சுசீலாவும் படிச்சிருப்பினம் அந்த பாட்டி ஒரு கேட்பாம். உங்களுக்கு உங்களுக்கு சின்ன வாழ்த்து சொல்ல வேண்டியிருக்க என்னன்னா, அயராது உங்களோட உழைப்புக்கு. ஞாயிற்றுக்கிழமையில லீவ் எடுக்கிறீங்க, அது கூட உங்க அந்த நாள் லீவு கூட கிடைக்காத அளவுக்கு உங்களுக்கு வேலை கிடைக்குது. அது ஒண்ணும் செய்யல, அது தவிர்க்க முடியாம வேலைக்கு வாருங்க. அதுக்கு முதல் அந்த கஷ்டத்தை அந்த கஷ்டத்திலையும் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நன்றி சொல்ல வேணும்.
0: நன்றி. அதெல்லாம் இறைவனுடைய செயல்பாடு. எப்படி செயல் என்ன சொல்றானோ இறைவன் அதன்தான் அதன்படி தான் நடக்கணும். நாங்கள்
1: சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் அப்படி வந்தா ஒன்றும் செய்யலாதா.
0: நாங்கள் என்பது அகில உலகம் முழுவதும் கேட்கின்ற நிகழ்வு.
1: ஓ,
0: அந்த நிகழ்வு சூட போக கூடாது. என்ன
1: எங்களுக்கும் குதூகலம் இருக்க வேணும். நீங்க உங்களை போல ஆக்களின் நாங்கள் குதூகலமா கேட்டு
0: சோதரம். உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மாளுங்கள்.
1: நன்றி, வணக்கம்.

ஒலித்த பாடலை ராஜகோபால் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 9:32. ஐக்கிய ராஜ்யத்தில் 8:32. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை வேளையில் இடமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்று. இந்த வேளையில் வைபரூடாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சிவராணி, நலமா இருக்கிறீங்களா? நன்றியம்மா, உங்களுடைய அன்பான வார்த்தைகளுக்கு நன்றி. என்ன பாடல் சிவராணி? அந்த பாடலுக்கு ஓகே, நல்ல உற்சாகமாக இருக்கிறீங்க. சாதாரணமாக இருக்கு. நன்றியம்மா, வாழ்த்துக்கள்.

0: ஒலித்த பாடலை பெல்ஜியத்திலிருந்து சிவராணி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 9:37 மகராட்சத்தில் 8:37 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது. காலை அன்பு உறவுகளுக்கு அன்பான மகிழ்ச்சியான செய்தியை, அதாவது கிளிநொச்சி வாழ் அன்பு உறவுகளுக்கு மகிழ்ச்சியான செய்தியை தருகின்றேன். கிளிநொச்சி இந்து கல்லூரி ஐரோப்பிய ஒன்றியம் பழைய மாணவர்களின் முதலாவது ஒன்று கூடல். காலம் 5ஆம் தேதி செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை காலை 11 மணிக்கு. காலம் 5ஆம் தேதி செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை காலை 11 மணிக்கு. இடம்பெறும் மண்டபம் பேலஸ் ராயல் ஷூம் டு ஆக்டிவிட்டி எக்கானமிக் மாரிஸ் 91230 மோன்ட்ரோகன் பிரான்ஸ் என்ற இடத்தில் இடம்பெற இருக்கின்றது. பாலஸ் ராயல் சூன் டு ஆக்டிவ் எக்கானமிக் மாரிஸ் 91230 மோன்ட்ரோகன் பிரான்ஸ். அனைத்து பழைய மாணவர்களையும் அன்புடன் அழைக்கின்றார்கள் கிளிநொச்சி இந்து கல்லூரி பழைய மாணவர் ஒன்றியம். மறந்துவிடாதீர்கள் அன்பு உறவுகளே, இந்த சலுகைகள் வருடத்தில் ஒரு நாள் இடம்பெறுவது. பாடசாலையில் கல்வி கற்றவர்கள் கிளிநொச்சி வாழ் மக்கள்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு அவருடைய தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. அண்ணன் புங்கையூர்ராஜா.
0: புங்கையூர்ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கோம் ராஜா. நீங்கள் எப்படி இருக்காரு?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி. என்ன பாடல்?
1: நான் வந்து மிருதங்க சக்கரத்து அபிநய சுந்தரி ஆடுகிறார்.
0: அபிநய சுந்தரி ஆடுகிறாள் என்ற பாடலை கேட்கறீங்க. மிருதங்க சக்கரவர்த்தியில் இருந்து அந்த திரைப்படம் பாத்தீங்களா?
1: அது இலங்கையில பாத்தான்.
0: இரண்டு தடவை
1: இரண்டு தடவை பாத்தீங்க?
0: உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த பாட்டு? டாக்டர் சீர்காழியனுடைய மகன் பாடிய பாடல்.
1: மகன் பாடிய பாடல்.
0: பாலியனுடைய கவிதை வரி
1: கவிதையம்
0: சுலக்ஷன் அவன் சேர்ந்து படிக்கிறா. பெண் கூற வாணியம்மா நினைக்கிறேன். சங்கீத பாடல் என்றால் அவருக்கு அப்படியே பாடுவார். நன்றி உங்களுக்கான பாடல்.
1: நன்றி. வணக்கம் ராஜா.

0: ஒலித்த பாடலை பொங்கியோர் ராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசல் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது. காலை வேளையில் இன்றமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தங்கள். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் பார்த்திபன் அவர்கள். நல்லமா இருக்கீங்களா பார்த்திபன்?
1: ஆமா, நான் எல்லாம் நேற்று இரண்டு மணி அழைத்து அழைத்து கொண்டிருக்கேன், அழைப்பு வருது, ஆனா நீங்க எடுக்கிறீங்க.
0: சரி, அதுல ஒரு சிக்கல் இருக்கு. நீங்க பாட்டு என்ன பாடல கேட்க போறீங்க?
1: எனக்கு அரும்பாகி முட்டாகி பூவா புத்தம்.
0: அரும்பாகி முட்டாகி
1: பூவா பூத்த பூவாயி
0: அந்த பாட்டு கேக்குறீங்களா?
1: நிழல்கள் படம் இருக்கலாம்னு கேக்குறாங்க.
0: நிழல்கள் படங்களா?
1: ராமராஜன்
0: நடித்த படத்தில் இருந்த இந்த பாடல் சோதரம் எனக்கு படம் ஞாபகத்துக்கு வருது இல்ல.
1: எனக்கு இதா இருக்கலாம் ஊகத்தான் சொன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு பாட்டு எடுக்கிறோம். நீங்க அந்த கூட சொன்னீங்க நேரத்துல வந்து எவ்வளவு கலைச்சு போய் எடுத்துக்க வந்து அப்படித்தான் முந்த நாள் நான் கலைச்சி உங்களை நேற்று கதைக்கவே முடியாம இரண்டு மணி தான் அழைக்குது ஆனா வருது இல்ல.
0: நன்றி, உங்களுக்கு இன்றைய கிடைச்சிட்டு தானே நன்றி.
1: சந்தோஷமா இருக்கு ராஜன், உங்களை கலைக்கு ஆனா இன்றைக்கு நீங்க இல்லாத நேரத்தை வந்திருக்கீங்க ராஜா.
0: நன்றி சோதரன்.
1: நன்றி.

0: ஒழித்த பாடலை தீபன் சக்கரவர்த்தியோடு இணைந்து கான சரஸ்வதி பி சுசலா அவர்கள் இணைந்து பாடியிருந்தார். நாமன்னா காமராஜன் அவர்களுடைய கவிதை வரி. எங்கோ ஒரு காவற்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. இந்த பாடலை பார்த்திபன் அவர்கள் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து நிமல் அவர்கள் இணைந்திருக்கின்றார் வைபருடாக. வணக்கம் நிமல்.
1: வணக்கம் ராஜா, நான் நிமல் அழைக்கிறேன்.
0: நல்லமா இருக்கிறீங்களா?
1: நல்லமா இருக்கிறேன்.
0: ஓ நல்லா இருக்கிறோம். என்ன பாடல் நிமல்? என் சோக கதையை கேளு தாய்க்குளமே என்ற பாடல். என்ன இப்ப சோகத்துல வந்திருக்கீங்க?
1: மலேசிய வாசுதேவன் பாடினது. அது இந்த பாடல் வந்து ஆக்கிராய என்ற படம், அதுல அந்த முதல் வரிகள் வந்து அதுல நம்பியரான் பாடுறாரு.
0: என்ன
1: தான் நம்ம மதுரை வீரனோட போட்டி போட்டு கொண்டவன் என்று பாடுறாரு. மரம் போமா
0: அப்படியே வாத்தியாற்ற ஞாபகம் வருது உங்களுக்கு?
1: வாத்தியாற்ற ஞாபகம் வருகிறது.
0: நல்ல பாடல் உங்களுக்காக தருகின்றேன் சோதரம், கேட்டு மகிழுங்கள். நன்றி. அவர் நிமலசிங்கம் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல்.
2: அதை கேட்டா தங்காதுமா

0: ஒலித்த பாடலை பாடியவர்கள் காற்றில் கலந்த குரல் மலேசியா வாசுதேவன் அவர்களோடு இணைந்து டி எம் சவுந்தரராஜனுடைய குரலை ஒத்த கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், பாடலை இயற்றியவர் கங்கை அமரன், பாடலுக்கு இசையமைத்தவர் அவர் அண்ணா. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா அண்ணா. ரஜினி நாயேந்திரன்.
0: வணக்கம் திருமதி ரஜினி, நலமா இருக்கிறீங்களா?
1: உங்களுக்காக
0: அந்த பாடலை தருகின்றேன் சௌதரி, கேட்டு மகளுங்கள்.
1: அவர்
0: சகோதரி திருமதி ரஜினி நாகேந்திரம் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடலை தருவதற்கு முதல் சித்ரா பவன் அவர்கள் நோர்வேலிருந்து இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சித்ரா.
2: நன்றி.
0: அவர் சித்ரா பவன் அவர்கள் நோர்வேல் இருந்து இணைந்து கொண்டார். இப்பொழுது எங்களுடைய சகோதரி ரஜினி நாகேந்திரன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் வானொலியில் மலர்கின்றது பாட்டொன்று கேட்டேன் பரவசமானேன். ஜமுனா ராணியினுடைய குரல் பானுமதிக்காக

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழ்மொழியில். மணிக்கொடு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விஜி கேஷன் தரை விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ட்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். வடிவடக்கு மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி பலாடி சந்தியில் இன்றைய தினமும் 11வது வாரமாக போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். கடந்த 36 வருடங்களாக காணிகளை இழந்த மக்கள் ராணுவத்தின் வசம் உள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி அந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் வடமராட்சி நெல்லியடி பகுதியில் ஓய்வுபெற்ற அரச உத்தியோகத்தர் ஒருவரின் வீட்டுக்குள் நள்ளிரவில் மதுபோதையில் நுழைந்ததாக கூறப்படும் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேசபை உறுப்பினர் கணேசரூபன் மற்றும் அவரது குழுவினர் வீடு மற்றும் சொத்துக்களை சேதப்படுத்தி மிரட்டியிருக்கிறார்கள். வலிந்து காணாமலாக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளால் யாழ்ப்பாணத்தில் முதன்முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சர்வதேச மாநாட்டை நோக்கிய பேரணி இன்று காலை ஆரம்பமாகி நடைபெறுகிறது. வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் சர்வதேசத்தின் பங்கேற்புடன் கூடிய சுயாதீன குற்றவியல் நீதி பொறிமுறை ஒன்று அவசியம் என்று வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்க தலைவி கனகரஞ்சனி யோகராஜா இன்று அந்த நிகழ்வில் வைத்து குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைய நாளை வலிந்து காணாமலாக்கப்படல்கள் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினம் என்பதைப் போலவே கொடூர மனிதர்களின் தினம் என்றும் அடையாளப்படுத்த முடியும் என்று மன்னார் மறைமாவட்ட ஆயர் வலிந்து காணாமலாக்கப்படல்கள் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு பாதிக்கப்பட்ட உறவுகளால் இன்று யாழ்ப்பாணத்தில் முதன்முறையாக ஏற்பாடு செய்யப்பட்ட சர்வதேச மாநாட்டில் வைத்து இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். கனடா நீதிமன்றம் ஒன்றின் தீர்ப்பை முன்னிறுத்தி தமிழர் அரசியல் போராட்டத்தை பலவீனப்படுத்த முயற்சிக்க கூடாதென்று சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மாவண்ணா சக்திவேல் இன்று ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். நீதிக்கான நீள்பயணம் என்ற தொனிப்பொருளில் இனப்படுகொலையின் ஒரு அங்கமான வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விடயமாக தமிழர் தாயகத்தில் சர்வதேச மாநாடு நடந்து வருகையில் கனடாவில் நீதிமன்றம் ஒன்றில் இலங்கையில் இனப்படுகொலை நிகழவில்லை என்று தீர்ப்பு வழங்கியதாக சமூக ஊடகங்களில் வந்துள்ள செய்தியை தொடர்ந்து பௌத்த அரசுக்கும் அதன் காவலாளிகளுக்கும் அது மகிழ்வை கொடுக்கலாம். ஆனால் பௌத்த தர்மம் தனது தண்டனை தீர்ப்பை எப்போதோ எழுதிவிட்டது. அதனை தெற்கு உணரும் நாளிலே நாடு உண்மையான விடுதலை மகிழ்ச்சியை காணும் என்பதை குறிப்பிடுவதாக அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். செம்மணி மனித புதகுழி அகழ்வு ஆரம்பிக்கப்பட்டது முதல் நீதி நிலைநாட்டப்படும் வரையான அனைத்து செயல்முறைகளிலும் சர்வதேசத்தின் கண்காணிப்பும் வகிபாகமும் அவசியம் என்று வேலன் சுவாமிகள் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் சர்வசன வாக்கெடுப்பின் ஊடாக தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். நாளை திங்கட்கிழமை போராட்டங்களை நடத்த அரச மற்றும் மாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கம் தீர்மானித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியம் மற்றும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ஆகியவை வெளியிட்ட அண்மை அறிக்கைகளில் குறைந்த வேதனம் வழங்கும் 130 நாடுகளில் இலங்கை 120வது இடத்தில் இருப்பதாக தெரியவந்துள்ளதை அடுத்தே இந்த போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. செப்டம்பர் 5 தேதி முதல் தொடர் மக்கள் பேரணிகளை நடத்த ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்கா எடுத்துள்ள தீர்மானம் குறித்து எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயசிறி ஜெயசேகரா கேள்விகளை எழுப்புகின்றார். இதன் மூலம் 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக பொது வாக்கெடுப்பு நடத்தப்படக்கூடுமா என்ற பலத்த சந்தேகம் எழுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் வெளிநாட்டு கடன்களை செலுத்தும் திறன் மற்றும் பொருளாதார மீட்சி குறித்து அரசாங்கம் மற்றும் மத்திய வங்கி தெரிவித்து வரும் கருத்துக்கள் யதார்த்தத்துக்கு புறம்பானமை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வா தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 63வது கூட்டத் தொடர் எதிர்வரும் 7 தேதி ஆரம்பமாக இருக்கின்ற நிலையில் வெளிவிகார அமைச்சர் விஜிதகர தலைமையிலான இலங்கையின் உயர்மட்ட ராஜேந்திர குழுவினர் ஜெனிவா நோக்கி பயணமாக இருக்கிறார்கள்.
13 திருத்தம் கொண்டுவரப்பட்ட போது அதில் சமஸ்தி தன்மை காணப்படுவதாக கூறிய உயர்நீதிமன்றம் அதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்ததை சுட்டிக்காட்டிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, எனவே அரசாங்கம் முன்வைத்துள்ள 22 திருத்தம் சர்வஜன வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட முடியாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திறந்த பாராளுமன்ற முன்னெடுப்புக்கான பாராளுமன்ற ஒன்றியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கொள்கைக்கான குரல் கலந்துரையாடல் தொடரின் 2 நிகழ்வு மட்டக்களப்பு மாவட்ட இளைஞர்களை இலக்காக கொண்டு நேற்று முன்தினம் மட்டக்களப்பில் உள்ள ஈஸ்ட் லுகன் ஹோட்டலில் நடைபெற்றிருக்கிறது. 10th கடற்படை சேர்க்கை பயிற்சியை வெற்றிகரமாக முடித்த 3 அதிகாரிகளும் 33 மாலுமிகளும் நேற்று பதவியேற்றுக் கொண்டார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கர்நாயக்கா எதிர்வரும் தினமொன்றில் கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ளதாக அவரது சட்டத்தரணிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பால்மா யோகட் மற்றும் பால் பானங்களின் விலைகள் உயர்த்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகளை நுகர்வோர்வுகார அதிகார சபை திட்டவட்டமாக மறுத்திருக்கிறது. நீண்ட விடுமுறை முடிவடைந்திருக்கின்ற நிலையில் வெளிமாவட்டங்களில் உள்ள பொதுமக்கள் மீண்டும் கொழும்பு திரும்புவதற்காக இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தொடர்ந்து திணைக்களம் ஆகியவை இன்று முதல் சிறப்பு போக்குவரத்து சேவைகளை ஆரம்பித்திருக்கிறது. கொழும்பு பண்டார் நாயக்கா ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள சென்ற 26 வயதான ஜோதி ஒருவரை கடத்தி சென்றதாக கூறப்படும் அவரது காதலனின் காரை நாராம்பேட்டி போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தி நிறுத்தியிருக்கிறார்கள். கீழ்காலை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திருவோணமலை தம்பலகாமம் பகுதியில் கனரக வாகனமும் உந்துருளியும் நேருக்கு நேர் மோதி இடம்பெற்ற பத்தில் 23 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்து போனார். கூடிய ஆயுதத்தால் தனது மனைவியை தாக்கி கொலை செய்த கணவர் நேற்று பிற்பகல் நுவரலியா காவல்துறையிடம் சரணடைந்திருக்கிறார். பதுளை சிறைச்சாலையில் இருந்து களுத்துறை சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட கைதியொருவரின் காது பகுதியை அங்கிருந்த மற்றொரு கைதி கூர்மையான ஆயுதத்தால் வெட்டியுள்ளதான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. வெள்ளி சாரங்க என்று அழைக்கப்படும் சாரங்க பிரதீப் என்ற பிரபல பாதாள உலக குற்றவாளி துபாயில் வைத்து அந்த நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதான தகவல்கள் வந்துள்ளன. எல்லினோ காலை மாற்றத்தால் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சியின் காரணமாக இலங்கையின் சுமார் 10 மாவட்டங்களில் சிறுவர்கள், கற்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் தொற்றார் நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள பெரியவர்கள் மத்தியில் ஊட்டச்சத்து குறைபாடு தீவிரமாக அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதான எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமானின் 113th ஜனன தினம் இன்று தனகர் கொழும்பிலும் மலையகத்தின் பல பகுதிகளிலும் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. இந்திய செய்திகளில், இலங்கை சிறையிலிருந்து 2 பின் விடுதலையான ராமேஸ்வரம் மீனவர்கள் உட்பட 7 தமிழக மீனவர்கள் சென்னை திரும்பியிருக்கிறார்கள். சென்னை விமான நிலையத்தில் மீனவர்களை தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று அரசு ஏற்பாடு செய்த வாகனத்தில் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்தது ஒரு விபத்து என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். 2027-2028 நிதியாண்டுக்கான மத்திய வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் பணியை வரும் அக்டோபர் 12 மத்திய நிதியமைச்சகம் தொடங்க உள்ளது. இந்தியாவில் உற்பத்தி ஆலைகளை அமைக்க முன்வரும்படி சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்து மதம் மனிதகுல ஒற்றுமையை நம்புகிறது என்று கூறிய RSS தலைவர் மோகன் பாவத், இந்தியாவில் முஸ்லிம்கள் இருக்கக்கூடாது என்று எந்த இந்து நினைத்தாலும் அவர் ஒரு இந்து கிடையாது என்று திட்டவட்டமாக நியூயோர்க்கில் நடைபெற்ற யூனிவர்சல் ஒன் 2026 விழாவில் தெரிவித்திருக்கிறார். மத்திய ஆசிய நாடுகளுடனான உறவை பலப்படுத்த பிரதமர் மோடி 4 அரசுமுறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் புறப்பட்டு சென்றிருக்கிறார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நிகழ்ச்சியொன்றில் பங்கேற்று சென்ற இடமொன்றில் புனிதப்படுத்தப்படும் சடங்கினை செய்தவர்கள் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தி இருக்கிறார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நிகழ்ச்சியொன்றில் பங்கேற்றுவிட்டு சென்ற இடம் ஒன்றில் புனிதப்படுத்தும் சடங்கினை செய்தவர்கள் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தி இருக்கிறார்.
தெலுங்கானாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடைமுறையில் பெருமளவில் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. இத்தொடர்பாக முதல்வர் ரேவந்த் ரெட்டி எழுப்பியுள்ள கவலைகளுக்கு தீர்வு காண தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. தேர்தலின் போது தமிழக வெற்றி கழகத்துக்காக வாக்கு சேகரித்த மாணவர்கள் தங்கள் குடும்பத்தினரின் வாக்குகளையும் பெற்றுத் தந்ததாக அமைச்சர் செங்கோட்டையன் பேசியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 371 கீழ் லடாக் யூனியன் பிரதேசத்துக்கு சிறப்பு சட்ட பாதுகாப்புகளை வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. பெட்ரோலியங்களில் பெட்ரோலில் எத்னோல் கலப்பு அளவை சரியாக குறிப்பிடும் வகையில் கட்டாயம் மற்றும் சீரான குறியீடு முறையை உறுதி செய்ய வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய 319 தமிழர்களில் 219 பேர் பத்திரமாக இருப்பதாக அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்திருக்கிறார். இமயமலை தொடர்களில் மொத்தம் 7500 தனிப்பாறை ஏரிகள் உள்ளன. இதில் 200 மேற்பட்டவை அதிக ஆபத்துடைய தனிப்பாறை ஏரிகள் என்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்தியாவின் சிக்கிமில் மட்டும் 25 ஆபத்தான தனிப்பாறை ஏரிகள் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் மத்திய அமைச்சர் முனாக்கான அழகிரியின் மகன் துரை தயாநிதியின் உடல்நிலை மனநிலை குறித்து மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்று மதுரை சிபிஐ நீதிமன்றம் நேற்று முன்தினம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு 2 வாகனத்தில் நேற்று சென்ற சட்டசபை உறுப்பினருக்கு 1500 போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்திருக்கிறார்கள். நாமகிரிப்பேட்டையில் வருங்கால மனைவிக்காக நிலவில் 1 நிலம் வாங்கிய பட்டதாரி வாலிபர் குறித்த தகவல் வேகமாக இணையத்தில் பரவி வருகிறது. திருத்தணி அருகே தேசிய நெடுஞ்சாலையோரம் புற்றடியில் பற்றிய தீயினால் 5 பயிரிடப்பட்ட சவுக்கு தோப்பு எரிந்து போனது. சென்னையை தலைமையிடமாக கொண்ட ஜேம் குழுவ நிறுவனங்களின் தலைவர் ஆர் வீரமணி சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரில் போக்சோ சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் உலக புகழ் பெற்ற புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு பெருவிழா நேற்றிரவு 7 கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. கேரளத்தில் ஓணம் கொண்டாட்டத்தின் நிறைவாக நடைபெற்ற வண்ணமயமான பாரம்பரியம் மிக்க புலிகளி நடன நிகழ்ச்சியினை பல ஆயிரக்கணக்கானோர் கண்டு களித்திருக்கிறார்கள். இன்று ஞாயிறு தினம், விடுமுறை தினம் என்பதால் நேற்றைய விலையில் சென்னையில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 2360 குறைந்து 1 1,16,400 கிராமுக்கு 295 குறைந்து 14,505 விற்பனையாகிறது. இனி உலக செய்திகளில், நோர்வேயில் மறைந்த மன்னர் ஹராட்டின் மகன் ஹாக்கோன் புதிய மன்னராக மகுடம் சூடியிருக்கிறார். மன்னர் ஹராட் 89 வயதில் காலமானார். 35 அவர் நோர்வேயை ஆண்டிருக்கிறார். புதிய மன்னரின் புதல்வியான 22 வயது இன்கிரிட் அலெக்சாண்ட்ரா பட்டத்து இளவரசியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நேபாளத்தில் பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேற்று 4வது நாளாக மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றன. மேலும் உடல்கள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 675 அதிகரித்துள்ளது. நேபாள திபெத் பெருவெள்ள மறுசீரமைப்புக்கு பில்லியன் கணக்கான டாலர் நிதி தேவைப்படலாம் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். நேபாளத்தில் பெருக்கெடுத்த வெள்ளத்தில் பாலங்களும் கட்டடங்களும் எளிதில் அடித்து செல்லப்பட்டன. சக்தி வாய்ந்த நீரோட்டத்தில் வலுவாக நின்ற ஒரு வீடு இணையவாசிகளின் கவனத்தை தற்போது ஈர்த்திருக்கிறது. உக்ரைன் தலைநகர் கீவ் நகருக்கு மேற்கே உள்ள புச்சா மாவட்டத்தில் ரஷ்யா நேற்று நடத்திய தாக்குதலில் 37 உயிரிழந்தார்கள். புச்சா மாவட்டத்தின் மைலா கிராமத்தில் உள்ள ஒரு கிடங்கு மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அதைத் தொடர்ந்து பெரும் வெடிவெட்டு ஏற்பட்டதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கி தெரிவித்திருக்கிறார். மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜரின் தலைநகர் நியாமியில் உள்ள அதிபர் மாளிகை மற்றும் சர்வதேச விமான நிலையத்தை குறிவைத்து ராணுவ வீரர்கள் நேற்று அதிகாலை கிளர்ச்சியில் ஈடுபட்டிருந்தார்கள். சீனாவிடமிருந்து 20 மேற்பட்ட போர் விமானங்களை வாங்க வங்கதேசம் முடிவு செய்துள்ளதான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது.
வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன் நாட்டின் ராணுவ தலைமைத்துவத்தில் மாற்றங்களை செய்திருக்கிறார். குறிப்பாக தற்காப்பு அமைச்சராக இருந்த நோக் வாங் சொல் பதவியிறக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஆயுத தொழில்துறை பிரிவின் முதல் துணை இயக்குநராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். குற்றவாளிகளுக்கு வாடகை வீடு கொடுத்ததால் தான் இன்னமும் பிரச்சனைகளை சந்தித்து வருவதாக அமெரிக்காவின் செப்டம்பர் 11 தாக்குதல்களை நடத்தியவர்கள் தங்கியிருந்த குடியிருப்பின் மேலாளர் கூறியிருக்கிறார். அமெரிக்க பூங்காவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் போலீஸ் அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார். மற்றொரு அதிகாரி காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஹொங்கொங்கில் சிறுமி அவர் அறையப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பெண் ஒருவர் வேலையிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கிறார். காணொளியில் சிறுமி விளையாடி கொண்டிருந்த போது பாட்டியொருவர் அவளை ஊங்கி அடிப்பது தெரிந்தது. பாட்டி ஏன் அவ்வாறு செய்தார் என்பது தெரிவிக்கப்படவில்லை. ஐரோப்பாவில் கடுமையான வெப்பம், வறண்ட வானிலையாலும் பல சிரமங்கள், போதிய மழை இல்லாததால் ஆறுகள், மீன்கள் இருக்கும் குளங்கள் போன்றவை வற்றி போய்விட்டன. குளங்களில் நீர் வெதுவெதுப்பாக உள்ளது. சூடான நீரில் பிராணவாயு போதவில்லை. பல இடங்களில் மீன்கள் செத்துவிட்டன. மதுபான கடையில் குடித்துவிட்டு பணம் கட்ட முடியாமல் தவித்த பெண் கோமடைந்தார். கடை மேலாளர் பெண்ணுக்கு மொட்டை அடித்து விட்டார். விசித்திரமான இந்த சம்பவம் இந்த மாதம் 25ஆம் தேதி தாய்லாந்தில் நடைபெற்றிருக்கிறது. அமெரிக்காவில் ரோட் தீவில் கணவாய்களை ஏற்றிச் சென்ற கனரக வாகனம் கவிழ்ந்ததில் எல்லாம் சாலையில் கொட்டியது. அங்கு கணவாய்கள் பல மணி நேரம் கிடந்ததால் அந்த பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசியதாக கூறப்படுகிறது. இனி விளையாட்டுச் செய்திகளில், முத்தரப்பு டி20 தொடரில் சிம்பாவுக்கு எதிரான போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. ஐக்கிய அரபு ராஜ்ய அணிக்கு எதிராக துபாய் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்ற பி குழுவுக்கான தனது ஆரம்ப மகளிர் டி20 ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட்டுகளால் இலங்கை இலகுவாக வெற்றியீட்டியிருக்கிறது. இந்திய கிரிக்கெட் வீரர் வாஷிங்டன் சுந்தர் நைவேத்திய இடைவேளையின் போது நேற்று தனது நண்பர்களுடன் ஏழுமலையானை தரிசித்திருக்கிறார். முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கும் US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடர் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. டென்னிஸ் கோல் ஆஃப் ஃபேமில் ஜம்பவான் ரோஜர் ஃபெடரர் இடம்பெற்றுள்ளார். இங்கிலாந்தில் நடைபெறும் பிரீமியர் லீக் கால்பந்து தொடரில் மான்செஸ்டர் சிட்டி அணி 4-1 என்று அபார வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளது. மான்செஸ்டர் சிட்டி அணியும் பேல்ஸ் அணியும் மோதிய போட்டி லண்டனின் செல்காஸ்தடலில் நடைபெற்றது. இந்த போட்டியில் 4-1 என்று மான்செஸ்டர் சிட்டி வெற்றி பெற்றிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 379.87 ரூபாய், இந்திய பெறுமதியில் 110.57 ரூபாய், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 327.90 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.44 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 405.20 ரூபாய், இந்திய பெறுமதியில் 117.94 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443.86 ரூபாய், இந்திய பெறுமதியில் 129.20 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 235.76 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.62 ரூபாய். கேட்டது மணிக்குறு தலைப்பை. இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர் சாசல், கார்ஷிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகானம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்ச பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது, இங்க போங்க போங்க.
3: ஆம், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: Vicky Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
6: விடி கேஷ் அண்ட் கரி, நேரம் சரியாக 10:21 ஐக்கியராட்சியத்தில் 9:21 அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை பூந்தண்டல். காலை பூந்தண்டல் நிகழ்ச்சியில் நோர்வேலிருந்து சித்ரா பவன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடலை தருவதற்கு முதல் பரிசு லாட்சப்பலில் அமைந்திருக்கும் அம்பாளி ஸ்டோர்ஸ் இன்று மாணிக்க விநாயகர் ஆலயத்தினுடைய தேர் திருவிழாவை முன்னிட்டு அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். ரெண்டு போத்தில் நல்லெண்ணெய், அதாவது சமையல் மார்க், 10 euroக்கு விற்பனை செய்கின்றார்கள். 1 கிலோ நெய், நீங்கள் பாவிக்கின்ற நெய் 1 கிலோ 10 euroக்கு விற்பனை செய்கின்றார்கள். அதே போல் 2 கிலோ 20 euroக்கு விற்பனை செய்கின்றார்கள். அதை விட கிங்ஸ் 900 கிராம் மிளகாய்த்தூள் 7.50க்கு விற்பனை செய்கின்றார்கள். இவ்வாறு அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். உடனடியாகவே நீங்கள் தேருக்கு செல்கின்றவர்கள் அம்பாளி ஸ்டோர்ஸ் சென்று பொருட்களை கொள்வனவு செய்யலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு சித்ரா பவன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்.

0: விழித்த பாடலை சித்ரபவன் அவர்கள் நோர்வேலிருந்து திரும்பிக் கொண்டிருந்தார். நேரம் சரியாக 10:26 ஐக்கியராட்சியத்தில் 9:26 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் வணக்கம் இணைந்திருக்கும் அன்புற வணக்கம்
1: வணக்கம்
0: ராஜா. வணக்கம்
1: குணநாயகன்.
0: என்ன நீங்க
1: செய்யறீங்க?
0: நாங்களும் நலமா இருக்கிறோம். என்ன பாடல்?
1: மாணிக்க தேரின் மலகத கவரகத கலசம் மின்னுவ
0: என்ற பாடல். தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கின்றீர்கள். அழகான வரி, கவி வரி, கண்ணதாசன் அவர்களுடைய. சரியம்மா, உங்களுக்கான பாடல் வருகின்றது. கேட்டு மாலுங்கள். நன்றி.
1: நன்றி. வணக்கம் ராஜா.
0: திருமதி குணநாயகி.

0: ஒலித்த பாடலை மூன்று தலைமுறை கொண்ட ஜோடிகள் பாடியிருந்தார்கள். கவியரசர் கண்ணதாசனுடைய கவிதை வரிக்கு மெலிசை மாமன்னர் எம் எஸ் வி அவர்கள் இசையமைத்துள்ளார். தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்தில் பாடல் ஒலித்தது. அன்பு நேர்களே, உங்களுக்கான கேள்வி ஒன்றை உங்களுக்காக தருகின்றேன். அதாவது, நஞ்சு தண்ணி வீதி எங்கே உள்ளது உங்களுக்கு தெரியுமா அன்பு உறவுகளே? அதாவது அந்த வீதி எங்கே இருக்கின்றது? அதாவது நஞ்சு தண்ணி வீதி, அந்த வீதி எங்கிருக்கின்றது? ஆசைப்படுகிறீர்களா அறிவதற்கு? அதற்காக 13ஆம் தேதி செப்டம்பர் மாதம் பிற்பகல் 5 மணிக்கு சினிமா அலைஸ் கை 24 ஆர்த பிராங்க்லின் 93,000 பூமினி கதை இயக்கம் வேலனையூர் தேவதாசன் அவர்கள். மேலதிக விவரங்களுக்கு 06/11/93/19/32 நிச்சயமாக நல்ல கிராமியம் மண் வாசனை கவலும் திரைப்படமாக இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கின்றார்கள் அன்பர்களை, மறந்துவிடாதீர்கள். 13ஆம் தேதியை பூமினியில் இடம்பெறுகின்றது என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு இந்த படத்தை இயக்கியவர் மிக மிக மிக முக்கியமான நல்ல நபர், அருமையான முற்போக்கு சிந்தனையை கொண்டவர், நல்ல ஒரு பட வரைஞர், அதை விட நடிகர், அதாவது ஃபுட்பாலில் வந்து விருப்பமான பிளேயர், அவ்வாறு சிறந்த முன்னணி விஷயங்களை எல்லாம் செய்கின்ற ஒரு நல்ல இயக்குனர் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தை அறிய தவற விடாதீர்கள் அன்புறவர்களே. இந்த நேரத்தில் ஜெர்மனியிலிருந்து வைபரோடாக இணைந்திருக்கின்றார் திருமதி பத்மராணி. வணக்கம் ராணி. ராணி வணக்கம். பத்மநாதன் பள்ளிக்கூடம் போகிறோம். நாங்கள் பள்ளிக்கூடம் போனது குறைவு தானே கோவரமே. நலமா இருக்கிறீங்களா? அந்த இடம் அந்த நஞ்சு தண்ணி வீதி அங்கே இருக்கு. என்ன, நீங்கள் கூட அறியாமல் இருக்கிறீங்க இந்த பெரிய வீதியை? அது என்ன நஞ்சு தண்ணி, நஞ்சு தண்ணி வீதி, நஞ்சு தண்ணி வீதி என்றா என்ன? வாங்கன்னு தானே சொல்லி உங்களுக்கு அந்த கேட்டு போட்டிருக்கோம். இல்லை ஓகே, நன்றி. வாழ்த்துக்கள் உங்களுடைய அன்பான ஆதரவுக்கு எங்கள் இது நிறைந்த நன்றிகள். என்ன பாடலை கேட்க போறீங்க? எந்த குரு? பழைய குருவா புது குருவா? மன்னிப்பாயா மன்னிப்பாயா? ஓ, என்ன படம் பண்ண குருவில் என்ன பாட்டு? ஆறு உயிரே மன்னிப்பாய்.
1: இந்த பாட்டுக்கு காதல் சம்பதிகள் அபிஷேக் பச்சனம் உலக அழகிய திருநராயி நடத்திருக்கிறார். நல்ல காட்சி, நல்ல நேர்த்தியான நடனங்கள், கொஞ்சம் பெரிய பாட்டு நினைக்கிறேன்.
0: பாப்பம் ஒலிக்க விட்டு பாப்பம் பிடிக்கலடா. நீங்கள் இல்லை நிப்பாட்டு நான் நான் டான்ஸை பார்க்குறேன். இல்லை, எனக்கு நல்ல கருத்தாலும் இல்லை. இசைப்புகள் ஓகே. உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றோம். நன்றி சகோதரம். அவர் விபி அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் இதுவானது.

0: ஒலித்த பாடலை விரும்பி கடந்தார் பத்மநாதன் அவர்கள். விபி அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்க அன்புரா, வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் திருமதி சிவசுந்தரம் அவர்கள், நலமா இருக்கீங்களா?
1: நாங்கள்
0: நல்லா இருக்கோம், நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம்.
1: நன்றி அண்ணா. நான் கேட்க விருக்கும் பாடல் செந்தலிலே மிதந்து வந்த தேவமங்கை வாழ்க.
0: பயந்துட்டது
2: வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

0: ஒழித்து பாடலை விரும்பி கேட்டிருந்தார் திருமதி யேசுசந்த் லிங்கம் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் சோசியம்மா, நலமா இருக்கிறீங்களா? நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம். அதே போல ஐயா எப்படி இருக்கிறார்? நன்றி. என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க?
1: எனக்கு வந்து கண்ணனொரு கை குழந்தை.
0: கண்ணனொரு கை குழந்தை என்ற பாடலு கேக்குறீங்க? பத்திரவாளி திரைப்படம் பார்த்தீங்களா?
1: ஓ
0: ஆமா, உண்மையாவா?
1: பார்த்தனா கருப்பவள்ளி திரைப்படம்.
0: ஆமாம்
1: பார்த்தனா.
0: நல்ல படம்.
1: சுபகமற்ற படம்.
0: இளையராஜா வந்து ரெண்டாவது மூன்றாவது இசையமைத்த மாதவனுடைய டைரக்ஷனில் வந்த படம். ஏசி திலோ மணிக்கு ஏசி திலோ சந்தர் தெய்வமகன் இயக்கியவர். நல்ல ஒரு படித்த அறிவிசாலி. இங்கிலீஷ் புத்தகங்களை தான் கூடுதலாக வாசிப்பாராம். கண்ணதாசன் பாட்டு எழுதி கொடுத்தா பார்க்க மாட்டேறாம். அப்போ அதோட கண்ணதாசன் உனக்கு பாட்டே வாழ்க்கையில் நான் எழுத மாட்டேன்னு சொல்லி அவருடைய சொந்த தயாரிப்பு படங்களுக்கு எழுதுறையில் வாலி தான் எழுதுவார். முழு பாடம் அப்போ அவருடைய சொந்த சினி ப்ரொடக்ஷன் என்ன வேறு ஒரு பெரிய இது வாலிக்குட்டி எழுதினார். அது இளையராஜா அந்த மியூசிக்கில் வாலி வந்து இளையராஜாக்கு கணக்க இதெல்லாம் சட்டமெல்லாம் படித்து ராகங்கள் எல்லாம் உனக்கு தெரியுமாடெல்லாம் கேட்டு வெள்ள போட்டியாக தான் பாடலுக்கு வந்திருக்குவார். பெரிய கெட்டிக்காரனால் பயப்பட மாட்டார். காசு கொண்டு
1: விஷய
0: புத்தி நல்ல சிவத்தை சொண்டு மற்ற முருகனுடைய பக்தன் அம்மா.
1: தெரியுது.
0: தமக்கைக்கா வண்டி நேற்றி கடன் வச்சு தாயை தமக்கையை கொஞ்ச நாள் காப்பாற்றி வச்சிருந்தவர். அவர்தான் எழுதுற பாடல் எல்லாம் டி எம் சௌந்தரராஜனுக்கு நல்ல பாடல்கள் அமைந்த முருகன் பாடல்கள். ஆகவே உங்களுக்கான பாடலை தருகின்றோம், கேட்டு மகிழுங்கள். நன்றி அம்மா.
1: நன்றி.
0: சசியம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். பிரான்சிலிருந்து அவர் விரும்பி கேட்ட பாடல் இதோ வாலியினுடைய இசையில், மன்னிக்கவும் வாலியினுடைய கவிதை வரியில்.

0: ஒலித்த பாடலை சசி அம்மா அவர்கள் விரும்பிக் கொண்டிருந்தார். நிகழ்ச்சியை நிறம் செய்ய வைபருடாக சுவிசிலிருந்து அருள் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அருள். நல்லா இருக்கிறோம் சகோதரம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நாளைக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 8 மாதமாக அப்படி இருக்கும் நினைக்கிறேன். அப்படித்தான் இருக்குவேன். நல்ல பாடல் கேட்பீங்க, அதான் உங்களை காண இல்லைன்னு யோசிக்கிறேன். உங்களோட தொடர்பு கொள்வதற்கான இதுகள் இல்லை
1: இருவருக்கும் இல்லை தான் தொடர்பு கொள்ளும்.
0: நீங்கள் தான் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகிறீங்க. என்ன பாடலை கேட்க போகிறீங்க?
1: சித்திரை பண்ணே சிங்கார கண்ணே கண்ணே என்ற பாடல் ஜானகி அம்மா பாடியது.
0: ஆமாம், உல்லாச பயணம் என்ற திரையில இவற்ற திருச்சி தியாகராஜன் என்ற கவிதை வரி சகோதரம்.
1: அந்த பாடல் இப்பொழுது தற்பொழுது ஒரு 1 மாதத்துக்கு முன்புதான் முதல் தடவையாக கேட்டிருந்தேன்.
0: நல்ல பாடல், நல்ல பாடல்
1: இருக்கிறது. அதனால் இன்னொரு முறை ராஜாவிடம் வேண்டி நிற்கின்றேன்.
0: நன்றி. இணைந்து கொண்டு 2 நாட்களுக்கு பிறகு இணைந்து கொண்டு சிறப்பான பாடல் ஒன்றை கேட்டிருக்கிறீர்கள். கேவி மகாதவன் இசையண்டா சொல்லி பாருங்கள், பாட்டு எப்படி இருக்கும் உண்டு? நன்றி சோதரம். இணைந்து கொண்டு சிறப்பித்து
1: அந்த காலத்துக்கு 1962 பாடியிருக்கின்றார் என்னும் பொழுது அந்த காலத்து படங்களிலே இருக்கிறது.
0: ஜனகி நல்ல குரல் தானே அந்த நேரங்களில். பிறகு
1: 62 ஆரம்பித்து விட்டார் பாருங்கள்.
0: அவர் பெரிய கோடீஸ்வரி. என்ன தன் பங்குகளை 4 பேருக்கு பிரித்து வச்சிருக்கிறார். அவருடைய விவரங்கள் எங்களுக்கு தெரியவில்லை. நல்ல மனுஷன், நல்ல தாய், ஒரு தாய். நன்றி சகோதரமா.
1: அதான் இப்ப எந்த பெரியவர்களானாலும் இறுதியிலே இறந்து விட்ட முன்பு பிரச்சனை என்ன சொத்து பத்து பிரச்சனை.
0: இறக்க குணம் உள்ளவா எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கின்ற பக்கம் ஒரு ஒரு தன்னுடைய பரம ரசிகனுடைய இல்லத்திலாம் கடைசி வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கின்றார் என்று நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கின்றது. ஒரு ரசிகனை நம்பி போய் இருக்கிறவன் என்று சொன்னா அவ்வளவு ஒரு நினைச்சு பாருங்க. ஒருத்தருக்கும் அந்த பாக்கியம் கிடையாது.
1: ஒன்று அதை விட அந்த கலை உலகிலே இத்தனை பேர் இருக்கிறார்கள்.
0: தள்ளாத வயதிலும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தலைமை தாங்கி அந்த நிகழ்ச்சிகளை கௌரவித்துக் கொண்டிருந்த ஒரு தாய் ஓடி ஓடி போய் காசுகளை கொடுக்கறதும் தன்னை இருக்கிற 1000 or 10000 எடுத்து குடனை கொடுத்துருவா எம்ஜிஆர் மாதிரி அப்படி அந்த பக்குவம் இருந்தது.
1: சரி, அவருடைய அவர் இல்லை, என்ன
0: செய்வது? அவர் நிறைந்த தெய்வத்தோடு நல்லபடியா நிறைந்து அங்கேயே போய் பாடலை வச்சிருப்பார். நன்றி சகோதரமா.
1: நன்றி ராஜா, நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி.

ஒலித்த பாடலையே சுவிசிலிருந்து அருள் அவர்கள் விரும்பி கற்றிருந்தார். அன்பு உறவுகளை உங்களுக்கான அறிவித்தல் ஒன்றை தருகின்றேன். அது முக்கியமாக கிளிநொச்சி மாணவர்களுக்கான அறிவித்தலாக இருக்கின்றது. கிளிநொச்சி இந்து கல்லூரி ஐரோப்பிய ஒன்றிய பழைய மாணவர்களின் முதலாவது ஒன்று கூடல் காலம் வந்து 5ஆம் தேதி செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை காலை 11 மணிக்கு இடம்பெறும் மண்டபம் பாலஸ் ராயல் ஷூண்டு. ஆக்டிவிட்டி எக்கானமிக் மாரிஸ் 91230 மோன்ட்ராகன் பிரான்ஸ் என்ற இடத்தில் இடம்பெறுகின்றது. அன்புரோலே இந்த நிகழ்வில் அனைத்து பழைய மாணவர்களை அன்புடன் அழைக்கின்றார்கள். கிளிநொச்சி இந்து கல்லூரி பழைய மாணவர் ஒன்றியம் மறந்துவிடாதீர்கள் அன்பு உறவுகளே. ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தண்டல். காலை பூந்தண்டல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நிகழ்ச்சியை இனிதையை கேட்டுக்கொண்டிருந்த அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது. தொடர்ந்து மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளை தொடர்ந்து வானொலியில் சங்கமன் நிகழ்ச்சி வலம்பெற இருக்கின்றது என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.

இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொடு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் டார்ட்லா கோடிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். வலிவடக்கு மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி பலாடி சந்தியில் இன்றைய தினமும் 11வது வாரமாக போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். கடந்த 36 வருடங்களாக காணிகளை இழந்த மக்கள் ராணுவத்தின் வசம் உள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி அந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் வடமராட்சி நெல்லியடி பகுதியில் ஓய்வு பெற்ற அரச உத்தியோகத்தர் ஒருவரின் வீட்டுக்குள் நள்ளிரவில் மதுபோதையில் நுழைந்ததாக கூறப்படும் வடமராட்சி தெற்கு மேற்கு திருச்சபை உறுப்பினர் கணேசரூபன் மற்றும் அவரது குழுவினர் வீடு மற்றும் சொத்துக்களை சேதப்படுத்தி மிரட்டியிருக்கிறார்கள். வலிந்து காணாமலாக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளால் யாழ்ப்பாணத்தில் முதன்முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சர்வதேச மாநாட்டை நோக்கிய பேரணி இன்று காலை ஆரம்பமாகி நடைபெறுகிறது. வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் சர்வதேசத்தின் பங்கேற்புடன் கூடிய சுயாதீன குற்றவியல் நீதி பொறிமுறை ஒன்று அவசியம் என்று வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்க தலைவி கனகரஞ்சனி யோகராஜா இன்று அந்த நிகழ்வில் வைத்து குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைய நாளை வலிந்து காணாமலாக்கப்படல்கள் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினம் என்பதைப் போலவே கொடூர மனிதர்களின் தினம் என்றும் அடையாளப்படுத்த முடியும் என்று மன்னார் மறைமாவட்ட ஆயர் வலிந்து காணாமலாக்கப்படல்கள் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு பாதிக்கப்பட்ட உறவுகளால் இன்று யாழ்ப்பாணத்தில் முதன்முறையாக ஏற்பாடு செய்யப்பட்ட சர்வதேச மாநாட்டில் வைத்து இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். கனடா நீதிமன்றம் ஒன்றின் தீர்ப்பை முன்னிறுத்தி தமிழர் அரசியல் போராட்டத்தை பலவீனப்படுத்த முயற்சிக்க கூடாது என்று சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மாவண்ணா சக்திவேல் இன்று ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். நீதிக்கான நீள்பயணம் என்ற துணிப்பொருளில் இனப்படுகொலையின் ஒரு அங்கமான வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விடயமாக தமிழர் தாயகத்தில் சர்வதேச மாநாடு நடந்து வருகையில் கனடாவில் நீதிமன்றம் ஒன்றில் இலங்கையில் இனப்படுகொலை நிகழவில்லை என்று தீர்ப்பு வழங்கியதாக சமூக ஊடகங்களில் வந்துள்ள செய்தியை தொடர்ந்து பௌத்த அரசுக்கும் அதன் காவலாளிகளுக்கும் அது மகிழ்வை கொடுக்கலாம். ஆனால் பௌத்த தர்மம் தனது தண்டனை தீர்ப்பை எப்போதோ எழுதிவிட்டது. அதனை தெற்கு உணரும் நாளிலே நாடு உண்மையான விடுதலை மகிழ்ச்சியை காணும் என்பதை குறிப்பிடுவதாக அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். செம்மணி மனித புதகுழி அகழ்வு ஆரம்பிக்கப்பட்டது முதல் நீதி நிலைநாட்டப்படும் வரையான அனைத்து செயல்முறைகளிலும் சர்வதேசத்தின் கண்காணிப்பும் வகிபாகமும் அவசியம் என்று வேலன் சுவாமிகள் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் சர்வசன வாக்கெடுப்பின் ஊடாக தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். நாளை திங்கட்கிழமை போராட்டங்களை நடத்த அரச மற்றும் மாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கம் தீர்மானித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியம் மற்றும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ஆகியவை வெளியிட்ட அண்மைய அறிக்கைகளில் குறைந்த வேதனம் வழங்கும் 130 நாடுகளில் இலங்கை 120வது இடத்தில் இருப்பதாக தெரியவந்துள்ளதை அடுத்தே இந்த போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. செப்டம்பர் 5ஆம் தேதி முதல் தொடர் மக்கள் பேரணிகளை நடத்த ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்கா எடுத்துள்ள தீர்மானம் குறித்து எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயசிறி ஜெயசேகரா கேள்விகளை எழுப்புகின்றார். இதன் மூலம் 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக பொது வாக்கெடுப்பு நடத்தப்படக்கூடுமா என்ற பலத்த சந்தேகம் எழுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் வெளிநாட்டு கடன்களை செலுத்தும் திறன் மற்றும் பொருளாதார மீட்சி குறித்து அரசாங்கம் மற்றும் மத்திய வங்கி தெரிவித்து வரும் கருத்துக்கள் யதார்த்தத்துக்கு புறம்பானவை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வா தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 63வது கூட்டத்தொடர் எதிர்வரும் 7ஆம் தேதி ஆரம்பமாக இருக்கின்ற நிலையில் வெளிவிகார அமைச்சர் விஜிதகர தலைமையிலான இலங்கையின் உயர்மட்ட ராஜேந்திர குழுவினர் ஜெனிவா நோக்கி பயணமாக இருக்கிறார்கள்.
13 திருத்தம் கொண்டுவரப்பட்ட போது அதில் சமஸ்தி தன்மை காணப்படுவதாக கூறிய உயர்நீதிமன்றம் அதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்ததை சுட்டிக்காட்டிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, எனவே அரசாங்கம் முன்வைத்துள்ள 22 திருத்தம் சர்வஜன வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட முடியாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திறந்த பாராளுமன்ற முன்னெடுப்புக்கான பாராளுமன்ற ஒன்றியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கொள்கைக்கான குரல் கலந்துரையாடல் தொடரின் 2 நிகழ்வு மட்டக்களப்பு மாவட்ட இளைஞர்களை இலக்காக கொண்டு நேற்று முன்தினம் மட்டக்களப்பில் உள்ள ஈஸ்ட் லுங்கன் ஹோட்டலில் நடைபெற்றிருக்கிறது. 10th கடற்படை சேர்க்கை பயிற்சியை வெற்றிகரமாக முடித்த 3 அதிகாரிகளும் 33 மாலுமிகளும் நேற்று பதவியேற்றுக் கொண்டார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகார் நாயக்கா எதிர்வரும் தினம் ஒன்றில் கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ளதாக அவரது சட்டத்தரணிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பால்மா யோகட் மற்றும் பால் பானங்களின் விலைகள் உயர்த்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகளை நுகர்வோர்வகார அதிகார சபை திட்டவட்டமாக மறுத்திருக்கிறது. நீண்ட விடுமுறை முடிவடைந்திருக்கின்ற நிலையில் வெளிமாவட்டங்களில் உள்ள பொதுமக்கள் மீண்டும் கொழும்பு திரும்புவதற்காக இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தொடர்ந்து திணைக்களம் ஆகியவை இன்று முதல் சிறப்பு போக்குவரத்து சேவைகளை ஆரம்பித்திருக்கிறது. கொழும்பு பண்டார் நாயக்கா ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள சென்ற 26 வயதான ஜோதி ஒருவரை கடத்தி சென்றதாக கூறப்படும் அவரது காதலனின் காரை நாராம்பேட்டி போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தி நிறுத்தியிருக்கிறார்கள். கீழ்காலை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திருவோணமலை தம்பலகாமம் பகுதியில் கனரக வாகனமும் உந்துருளியும் நேருக்கு நேர் மோதி இடம்பெற்ற பத்தில் 23 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்து போனார். கூடிய ஆயுதத்தால் தனது மனைவியை தாக்கி கொலை செய்த கணவர் நேற்று பிற்பகல் நுவரலியா காவல்துறையிடம் சரணடைந்திருக்கிறார். பதுளை சிறைச்சாலையில் இருந்து களுத்துறை சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட கைதியொருவரின் காது பகுதியை அங்கிருந்த மற்றொரு கைதி கூர்மையான ஆயுதத்தால் வெட்டியுள்ளதான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. வெள்ளி சாரங்க என்று அழைக்கப்படும் சாரங்க பிரதீப் என்ற பிரபல பாதாள உலக குற்றவாளி துபாயில் வைத்து அந்த நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதான தகவல்கள் வந்துள்ளன. எல்லினோ காலை மாற்றத்தால் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சியின் காரணமாக இலங்கையின் சுமார் 10 மாவட்டங்களில் சிறுவர்கள், கற்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் தொற்றா நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள பெரியவர்கள் மத்தியில் ஊட்டச்சத்து குறைபாடு தீவிரமாக அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதான எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமானின் 113 ஜனன தினம் இன்று தனகர் கொழும்பிலும் மலையகத்தின் பல பகுதிகளிலும் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. இந்திய செய்திகளில் இலங்கை சிறையில் இருந்து 2 பின் விடுதலையான ராமேஸ்வரம் மீனவர்கள் உட்பட 7 தமிழக மீனவர்கள் சென்னை திரும்பியிருக்கிறார்கள். சென்னை விமான நிலையத்தில் மீனவர்களை தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று அரசு ஏற்பாடு செய்த வாகனத்தில் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்தது ஒரு விபத்து என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். 2027-2028 நிதியாண்டுக்கான மத்திய வர செலவு திட்டத்தை தயாரிக்கும் பணியை வரும் அக்டோபர் 12 மத்திய நிதியமைச்சகம் தொடங்க உள்ளது. இந்தியாவில் உற்பத்தி ஆலைகளை அமைக்க முன்வரும்படி சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்து மதம் மனிதகுல ஒற்றுமையை நம்புகிறது என்று கூறிய RSS தலைவர் மோகன் பாவத், இந்தியாவில் முஸ்லிம்கள் இருக்கக்கூடாது என்று எந்த இந்து நினைத்தாலும் அவர் ஒரு இந்து கிடையாது என்று திட்டவட்டமாக நியூயோர்க்கில் நடைபெற்ற யூனிவர்சல் ஆன் 2026 விழாவில் தெரிவித்திருக்கிறார். மத்திய ஆசிய நாடுகளுடனான உறவை பலப்படுத்த பிரதமர் மோடி 4 அரசுமுறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் புறப்பட்டு சென்றிருக்கிறார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நிகழ்ச்சியொன்றில் பங்கேற்று சென்ற இடம் ஒன்றில் புனிதப்படுத்தப்படும் சடங்கினை செய்தவர்கள் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தி இருக்கிறார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நிகழ்ச்சியொன்றில் பங்கேற்றுவிட்டு சென்ற இடம் ஒன்றில் புனிதப்படுத்தும் சடங்கினை செய்தவர்கள் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தி இருக்கிறார்.
தெலுங்கானாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடைமுறையில் பெருமளவில் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. இத்தொடர்பாக முதல்வர் ரேவந்த் ரெட்டி எழுப்பியுள்ள கவலைகளுக்கு தீர்வு காண தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. தேர்தலின் போது தமிழக வெற்றி கழகத்துக்காக வாக்கு சேகரித்த மாணவர்கள் தங்கள் குடும்பத்தினரின் வாக்குகளையும் பெற்றுத்தந்ததாக அமைச்சர் செங்கோட்டையன் பேசியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 371 கீழ் லடாக் யூனியன் பிரதேசத்துக்கு சிறப்பு சட்ட பாதுகாப்புகளை வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. பெட்ரோலியங்களில் பெட்ரோலில் எத்னோல் கலப்பு அளவை சரியாக குறிப்பிடும் வகையில் கட்டாயம் மற்றும் சீரான குறியீடு முறையை உறு செய்ய வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய 319 தமிழர்களில் 219 பேர் பத்திரமாக இருப்பதாக அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்திருக்கிறார். இமயமலை தொடர்களில் மொத்தம் 7500 பனிப்பாறை ஏரிகள் உள்ளன. இதில் 200 மேற்பட்டவை அதிக ஆபத்துடைய பனிப்பாறை ஏரிகள் என்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்தியாவின் சிக்கிமில் மட்டும் 25 ஆபத்தான பனிப்பாறை ஏரிகள் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் மத்திய அமைச்சர் முனாக்கான அழகிரியின் மகன் துரை தயாநிதியின் உடல்நிலை மனநிலை குறித்து மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்று மதுரை சிபிஐ நீதிமன்றம் நேற்று முன்தினம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு 2 சக்கர வாகனத்தில் நேற்று சென்ற சட்டசபை உறுப்பினருக்கு 1500 ரூபாய் போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்திருக்கிறார்கள். நாமகிரிப்பேட்டையில் வருங்கால மனைவிக்காக நிலவில் 1 ஏக்கர் நிலம் வாங்கிய பட்டதாரி வாலிபர் குறித்த தகவல் வேகமாக இணையத்தில் பரவி வருகிறது. திருத்தணி அருகே தேசிய நெடுஞ்சாலையோரம் புற்றடியில் பற்றிய தீயினால் 5 ஏக்கரில் பயிரிடப்பட்ட சவுக்கு தோப்பு எரிந்து போனது. சென்னையை தலைமையிடமாக கொண்ட ஏம் குழுவ நிறுவனங்களின் தலைவர் ஆர் வீரமணி சிறுமியிடம் பாலியல் அத்துமுறலில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரில் போக்சோ சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் உலக புகழ்பெற்ற புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு பெருவிழா நேற்றிரவு 7 மணிக்கு கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. கேரளத்தில் ஓணம் கொண்டாட்டத்தின் நிறைவாக நடைபெற்ற வண்ணமயமான பாரம்பரியம் மிக்க புலிகளி நடன நிகழ்ச்சியினை பல ஆயிரக்கணக்கானோர் கண்டு களித்திருக்கிறார்கள். இன்று ஞாயிறு தினம், விடுமுறை தினம் என்பதால் நேற்றிய விலையில் சென்னையில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 2360 ரூபாய் குறைந்து 1 சவரன் 116,400 ரூபாவுக்கும் கிராமுக்கு 295 ரூபாய் குறைந்து 14,505 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. இனி உலக செய்திகளில், நோர்வேயில் மறைந்த மன்னர் ஹராட்டின் மகன் ஹாக்கோன் புதிய மன்னராக மகுடம் சூடியிருக்கிறார். மன்னர் ஹராட் 89 வயதில் காலமானார். 35 ஆண்டாக அவர் நோர்வேயை ஆண்டிருக்கிறார். புதிய மன்னரின் புதல்வியான 22 வயது இன்கிரிட் அலெக்சாண்ட்ரா பட்டத்து இளவரசியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நேபாளத்தில் பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேற்று 4வது நாளாக மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றன. மேலும் உடல்கள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 675 அதிகரித்துள்ளது. நேபாள திபெத் பெருவெள்ள மறுசீரமைப்புக்கு பில்லியன் கணக்கான டாலர் நிதி தேவைப்படலாம் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். நேபாளத்தில் பெருக்கெடுத்த வெள்ளத்தில் பாலங்களும் கட்டிடங்களும் எளிதில் அடித்து செல்லப்பட்டன. சக்தி வாய்ந்த நீரோட்டத்தில் வலுவாக நின்ற ஒரு வீடு இனியவாசிகளின் கவனத்தை தற்போது ஈர்த்திருக்கிறது. உக்ரைன் தலைநகர் கீவ் நகருக்கு மேற்கே உள்ள புச்சா மாவட்டத்தில் ரஷ்யா நேற்று நடத்திய தாக்குதலில் 37 பேர் உயிரிழந்தார்கள். புச்சா மாவட்டத்தின் மைலா கிராமத்தில் உள்ள ஒரு கிடங்கு மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அதைத் தொடர்ந்து பெரும் வெடிவிபத்து ஏற்பட்டதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கி தெரிவித்திருக்கிறார். மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜரின் தலைநகர் நியாமியில் உள்ள அதிபர் மாளிகை மற்றும் சர்வதேச விமானத்தை குறிவைத்து ராணுவ வீரர்கள் நேற்று அதிகாலை கிளர்ச்சியில் ஈடுபட்டிருந்தார்கள். சீனாவிடமிருந்து 20க்கும் மேற்பட்ட போர் விமானங்களை வாங்க வங்கதேசம் முடிவு செய்துள்ளதான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது.
வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன் நாட்டின் ராணுவ தலைமைத்துவத்தில் மாற்றங்களை செய்திருக்கிறார். குறிப்பாக தற்காப்பு அமைச்சராக இருந்த நோக் வாங் சொல் பதவியிறக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஆயுத தொழில்துறை பிரிவின் முதல் துணை இயக்குநராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். குற்றவாளிகளுக்கு வாடகை வீடு கொடுத்ததால் தான் இன்னமும் பிரச்சனைகளை சந்தித்து வருவதாக அமெரிக்காவின் செப்டம்பர் 11 தாக்குதல்களை நடத்தியவர்கள் தங்கியிருந்த குடியிருப்பின் மேலாளர் கூறியிருக்கிறார். அமெரிக்க பூங்காவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் போலீஸ் அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார். மற்றொரு அதிகாரி காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஹொங்கொங்கில் சிறுமி அவர் அறியப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பெண் ஒருவர் வேலையிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கிறார். காணொளியில் சிறுமி விளையாடிக் கொண்டிருந்த போது பாட்டியொருவர் அவளை ஊங்கி அடிப்பது தெரிந்தது. பாட்டி ஏன் அவ்வாறு செய்தார் என்பது தெரிவிக்கப்படவில்லை. ஐரோப்பாவில் கடுமையான வெப்பம், வறண்ட வானிலையாலும் பல சிரமங்கள், போதிய மழை இல்லாததால் ஆறுகள், மீன்கள் இருக்கும் குளங்கள் போன்றவை வற்றி போய்விட்டன. குளங்களில் நீர் வெதுவெதுப்பாக உள்ளது. சூடான நீரில் பிராணவாயு போதவில்லை. பல இடங்களில் மீன்கள் செத்துவிட்டன. மதுபான கடையில் குடித்துவிட்டு பணம் கட்ட முடியாமல் தவித்த பெண் கோமடைந்தார். கடை மேலாளர் பெண்ணுக்கு மொட்டை அடித்து விட்டார். விசித்திரமான இந்த சம்பவம் இந்த மாதம் 25ஆம் தேதி தாய்லாந்தில் நடைபெற்றிருக்கிறது. அமெரிக்காவில் ரோட் தீவில் கணவாய்களை ஏற்றிச் சென்ற கனரக வாகனம் கவிழ்ந்ததில் எல்லாம் சாலையில் கொட்டியது. அங்கு கணவாய்கள் பல மணி நேரம் கிடந்ததால் அந்த பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசியதாக கூறப்படுகிறது. இனி விளையாட்டுச் செய்திகளில், முத்தரப்பு T20 தொடரில் சிம்பாபுக்கு எதிரான போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. ஐக்கிய அரபு ராஜ்ய அணிக்கு எதிராக துபாய் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்ற பி குழுவுக்கான தனது ஆரம்ப மகளிர் T20 ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட்டுகளால் இலங்கை இலகுவாக வெற்றியீட்டியிருக்கிறது. இந்திய கிரிக்கெட் வீரர் வாஷிங்டன் சுந்தர் நைவேத்திய இடைவேளையின் போது நேற்று தனது நண்பர்களுடன் ஏழுமலையானை தரிசித்திருக்கிறார். முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கும் US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடர் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. டென்னிஸ் கோல் ஆஃப் ஃபேமில் ஜம்பவான் ரோஜர் ஃபெடரர் இடம்பெற்றுள்ளார். இங்கிலாந்தில் நடைபெறும் பிரீமியர் லீக் கால்பந்து தொடரில் மான்செஸ்டர் சிட்டி அணி 4-1 என்று அபார வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளது. மான்செஸ்டர் சிட்டி அணியும் பேல்ஸ் அணியும் மோதிய போட்டி லண்டனின் செல்காஸ் தடலில் நடைபெற்றது. இந்த போட்டியில் 4-1 என்று மான்செஸ்டர் சிட்டி வெற்றி பெற்றிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 379.87 ரூபாய், இந்திய பெறுமதியில் 110.57 ரூபாய், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 327.90 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.44 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 405.20 ரூபாய், இந்திய பெறுமதியில் 117.94 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443.86 ரூபாய், இந்திய பெறுமதியில் 129.20 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 235.76 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.62 ரூபாய். கேட்டது மணிக்குறு தலைப்பை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வினத்தினர் சாசல், கார்ஜிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது.
1: விடாத இங்க போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
6: நேரம் சரியாக 11:23 ஐக்கியராஜ்யத்தில் 10:23. எமது நிலைய கலைஞர்களினுடைய ஆக்கத்தினூடாக வானொலியில் வலம் பெறுகின்றது சங்கமம் நிகழ்ச்சி.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ்.

வணக்க நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே தொடர்கின்றது சங்கமம்.

நாள் தவறினாலும் தவறும். நாகன் நல்லானை சந்திப்பது தவறாது. நல்லான் அந்த ஊரில் உள்ள பெருநில கிழார்களில் ஒருவன். கண்ணு கட்டிய தூரம் அவனுக்கு கழனிகள் உண்டு. ஆற்று பாசனம், அதுவும் ஆற்று படுக்கையை ஒட்டிய வளம் பொருந்திய பூமி, முப்போகம் விளையக்கூடிய செழிப்பான நிலம். அவன் வீட்டு களஞ்சியத்தில் மாணிக்க நெல்மணிகள் நிறைந்திராத நேரமே இருந்ததில்லை. நாகன் அவனுக்கு நண்பன். அவனை தன் உயிரிலும் மேலாக நேசித்தான் நல்லான். எளிதில் ஜாரியும் நம்பி அவர்பால் அளவற்ற அன்பும் நட்பும் கொண்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது நல்லானின் இயல்பு. அவனிடம் மிக நெருங்கி பழகிய நாகன் நல்லானின் இதயத்தில் சிறந்ததோர் இடத்தை பிடித்திருந்தான். நாகன் தங்கைக்கு திருமணம், அந்த விழா இனிது நிறைவேற தேவைப்பட்ட பணமும் பொருளும் கொடுத்து நாகனுக்கு நல்லான் உதவினான். கிழமை தோறும் நாகன் வீட்டுக்கு நல்லான் மாளிகையில் இருந்து தும்பைப்பூ போன்ற அரிசி அவன் வீட்டு தேவைக்கேற்ப அனுப்பப்பட்டுக் கொண்டே இருக்கும். குடிசை வீட்டில் வாழ்ந்த நாகனுக்கு அழகிய கல்வீடு ஒன்று கட்டி பெருசாக வழங்கியிருந்தான் நல்லான். நாகன் நல்லானை சந்திக்கும் போதெல்லாம் அவன் செய்யும் உதவிகளுக்கு நன்றி கூறிக்கொண்டே இருப்பான். நல்லானின் அறிவாற்றல், செயலாற்றல், இனிய குணம், நல்ல பண்பு, நட்புக்கு இலக்கணமாக திகழும் தன்மை, இவற்றையெல்லாம் நாகன் பாராட்டிக் கொண்டே இருப்பான். நல்லானுக்கே சலிப்பு போகிற அளவுக்கு நாகன் அவனை புகழ்ந்து உரைப்பான். போதும் அப்பா போதும், என் நண்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்கிறேன், அதற்கு கைமாறாக நீ என்னை பாராட்ட தேவையே இல்லை. எந்த நிலையிலும் நமது நட்பு அழியாமல் நீடித்தால் அது ஒன்றே எனக்கு மனத்தெம்பினை அளிக்கும், மகிழ்ச்சியை தரும் என்று கண்களில் நீர் துளிர்க்க நல்லான் நாகனிடம் கூறுவான். திடீரென்று ஓராண்டு கடும் புயல், மழை, ஊரங்கும் வெள்ளம், தொடர்ந்து 10-15 நாட்கள் பெய்த மழையாலும் அடித்த புயலாலும் ஆறு திசை மாறியது. ஆற்றின் கரைகள் இருந்த இடம் தெரியவில்லை. அதன் விளைவு ஆற்று படுக்கையொட்டிய நல்லானின் கழனிகள் அனைத்தும் மண்மூடி போய்விட்டன. அந்த ஊரில் எந்த நிலக்கிழாருக்கும் ஏற்படாத இழப்பு நல்லானுக்கு ஏற்பட்டுவிட்டது. மழையும் புயலும் ஓய்ந்த பிறகு நல்லான் தன் நிலங்களை காண சென்றான். மண் மேடுகள் தான் தென்பட்டன. குவிந்து கிடக்கும் மண்ணையும் மணலையும் அகற்றி அமிழ்ந்து கிடக்கும் வயல்களை சீர்படுத்துவதற்கு ஓராண்டு காலமாகும். நல்லான் மனம் முடிந்து போனான். எனினும் மீண்டும் அந்த வளமிகு பூமியை செம்மைப்படுத்த முடியும் என்று உறுதியாக நம்பினான். தன் துயரத்தை நாகனுடன் பங்கிட்டுக் கொள்ள துடித்தான். 4-5 நாட்களாகவே நாகன் அவன் வீட்டுக்கு வரவில்லை. வெள்ளத்தில் ஏதாவது நாகனுக்கு விபத்து ஏற்பட்டுவிட்டதோ என்ற கவலையில் அவனை அழைத்து வர நல்லான் ஆளை அனுப்பினான். அனுப்பப்பட்ட ஆளிடம் நாகன் நாளை வருகிறேன் என்று சொல்லி அனுப்பியிருந்தான். இதே பதில்தான் நாகனிடமிருந்து ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருந்தது. பிறகு நல்லான் கேள்விப்பட்டான், நாகன் இப்போதெல்லாம் அந்த ஊரின் மற்றொரு நிலக்கிழார் வெள்ளான் என்பாரின் வீட்டிலேயே இருக்கிறான் என்று. வெள்ளானின் நிலங்கள் மேட்டு பாங்கான இடத்தில் இருந்ததால் அதிகம் பாதிக்கப்படவில்லை. நல்லானுக்கு ஏற்பட்டது போன்ற பேரிழப்பு ஏற்படவில்லை. நாகன் வெள்ளானை புகழவும் வாழ்த்தவும் தன் நாக்கை வளைத்துக் கொள்வது அவனுக்கு எளிதாகவே இருந்தது. நல்லான் தன் நிலம் மண் மேடிட்டது குறித்து கவலைப்பட்டதை விட நாகனின் நட்பு எத்தகையது என்பதை எண்ணித்தான் அதிகமாக கவலைப்பட்டான். தமக்கு பயன் உள்ள போது நட்பு கொண்டு நெருங்கி இருந்துவிட்டு பயன் இல்லாத போது நீங்கி விடுகிறவர்களின் தகுதியற்ற நட்பை பெற்றால் என்ன அல்லது இழந்தால் என்ன என்ற குரல் மொழியை நல்லானின் நெஞ்சம் குமுறலாக வெளிப்படுத்தியது. அந்த குரல், உரின் நட்டு அறிநுறும் ஒப்பிலார்க்கெண்மை பெறினும் இழப்பினும் என். தீ நட்பு என்ற தலைப்பில் அதிகாரம் 82, பாடல் 812.

0: அரசு லாட்சபலில் ரூல் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் பற்று தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com. அழைக்கின்றதே வன்கூவரில் யாழ் களஞ்சியம். நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குடிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள் பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். பாயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். நிலவிய தொடர்புகளுக்கு
1: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 இருந்து இரவு 10 வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹார்லோ சுந்தன் 778 882 40 39 அல்லது 604 375 0055. நெருதிய தொடர்புகளுக்கு பறந்து விடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனிதக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய, எந்த இடம் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீர

தன்னை விமர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களில் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறி புகழாத வீரன் பிரபாகரன் தொடர். எழுதியவர் பல நெடும

அதை கேட்ட தம்பி சிரித்தார். அந்த சிரிப்பில் ஏதோ மர்மம் புதஞ்சிருப்பதாக எனக்கு தோன்றியது. என்னவென்று புரியாமல் திகைத்தேன். அவரே அந்த புதிரையும் அவிழ்த்தார். அண்ணா, 4ஆம் தேதி நீங்கள் இங்கு வரும்போது நான் இங்கிருக்க மாட்டேன் என்றார். எனக்கு பளிச்சென்று உண்மை தெளிவாகியது. தம்பி ஈழம் திரும்ப முடிவு செய்து விட்டார் என்பதுதான் அந்த உண்மை. ஏற்பாடெல்லாம் ஆகிவிட்டதா என்று கேட்டேன். ஆம், உங்களிடம் மட்டும்தான் சொல்லி இருக்கிறேன், வேறு யாருக்கும் தெரியாது என்றார் பிரபாகரன். தம்பி என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை கண்டு நெகிழ்ந்து போனேன். அன்று இரவு எனக்கு உறக்கம் வரவே இல்லை. மறுநாள் காலையில் தம்பியை பார்க்க சென்றேன். அவரது அறையில் நான் கண்ட காட்சி என்னை திடுக்கிட வைத்தது. அங்கு ரகுவும் மற்றும் முக்கிய தோழர்களும் உட்கார்ந்து சைனட் குப்பிகள் தயாரிக்கும் வேலையில் ஈடுபட்டிருந்தார்கள். அவற்றில் ஒன்றை கையில் எடுத்து தனது கழுத்தில் மாட்டி மீண்டும் தூக்கி வாய் வரை வருகிறதா என்று தம்பி பார்த்தபோது எனது நெஞ்சம் கலங்கிட்டு மௌனமாக அதை பார்த்து கொண்டிருந்தேன். சிறிது நேரத்தில் அவர்கள் அந்த வேலையை முடித்துக் கொண்டு வெளியேறினார்கள். தம்பி தனிமையில் என்னுடன் பேசினார். அண்ணா, சென்னையில் இருக்கும் வரை எனக்கு மத்திய மாநில அரசுகளின் நிர்பந்தம் இருந்து கொண்டேதான் இருக்கும். எங்கள் மக்களின் நலனுக்கேற்ற முடிவுகளை நாங்கள் சுதந்திரமாக எடுக்க முடியாது. குறுக்கீடுகளும் தடைகளும் இருந்து கொண்டே இருக்கும். மேலும் மற்றொரு விதத்திலும் என்ன அபாயம் சூழ்ந்துள்ளது. இந்திய அரசுடன் பேச்சுக்கு செல்லும் போது டெல்லியிலோ அல்லது சென்னையிலோ என்னை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இங்கு நான் இருக்கும் வரை ஆபத்து நீடிக்கவே செய்யும். நான் ஈழம் திரும்பி செல்வதன் மூலம் எங்கள் போராட்டம் மேலும் வலுவடையும். ஆகவே அங்கு நான் செல்லுகிறேன் என்று தம்பி தெரிவித்தார். தமிழீழ விடுதலை போராட்டம் உங்கள் ஒருவரே நம்பியே இருக்கிறது. எனவே நீங்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்களை ஒழித்து விட்டால் ஈழ விடுதலை போராட்டத்தையே நசுக்கி விடலாம் என்று எதிரிகள் நினைக்கிறார்கள். எனவே நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று தம்பிக்கு தெரிவித்தேன். கடலை கடக்கும் வரைதான் எனக்கு ஆபத்து. கரை சேர்ந்து விட்டால் என்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்று தம்பி கூறினார். அவர் முகத்தில் தன்னம்பிக்கை ஒளிந்தது. மேலும் பல முக்கிய விடயங்கள் குறித்து இருவரும் பேசினோம். எங்கள் பேச்சில் நண்பகல் ஆகிவிட்டதை நாங்கள் கவனிக்கவில்லை. தம்பியின் மனைவி மதிவதனி உள்ளே வந்தார். இருவரும் பேச உட்கார்ந்து விட்டால் பசியே இருக்காதா என்று கேட்டுவிட்டு இருவரையும் உணவு உண்ண அழைத்தார். இருவரும் ஒன்றாக உட்கார்ந்து உணவருந்தினோம். உணவில் எனது நாட்டம் செல்லவில்லை. தம்பி நாடு திரும்ப இருப்பது பற்றியே எனது உள்ளம் சிந்தித்துக் கொண்டிருந்தது. பிறகு தம்பியிடம் நான் பிரியாவிடை பெற்றேன். எனது கண்கள் கலங்கின. மீண்டும் தம்பியை என்று சந்திப்போம்? 1987 ஜனவரி முதல் வாரத்தில் தமிழ்நாட்டிலிருந்து வெளியேறிய பிரபாகரன் தமிழீழம் சென்றடைந்த போது அங்கு மிகப்பெரிய தாக்குதலுக்கு சிங்கள ராணுவம் ஆயத்தங்கள் செய்து கொண்டிருந்தது. யாழ் குடா நாட்டின் மீது முக்கிய ராணுவ தாக்குதலை நடத்தும் திட்டத்துடன் சிங்கள ராணுவம் மிகப்பெரிய நகர்வில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தது. மக்கள் அடர்த்தியாக வாழும் யாழ்குடா நாட்டில் இத்தகைய தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டால் பெருவாரியான மக்கள் கொல்லப்படும் அபாயம் ஏற்படும். ஏற்கனவே யாழ்குடா நாட்டின் மீது பொருளாதார தடையை சிங்கள அரசு விதித்ததன் விளைவாக மக்கள் சொல்லனா துயரத்துக்கு அங்கு ஆளாகி இருந்தார்கள். இந்த சூழலில் ராணுவ தாக்குதலுக்கும் ஆளாக நேர்ந்தால் மக்கள் சொல்ல முடியாத துன்பங்களுக்கும் இழப்புகளுக்கும் ஆளாவார்கள். சிங்கள ராணுவத்துக்கு இஸ்ரேலிய அதிகாரிகள் கிளர்ச்சி முறியடிப்பு நுட்பம் என்ற பெயரில் புதிய போர் முறையை கற்றுக் கொடுத்திருந்தார்கள். விடுதலை புலிகளையும் அவர்களுக்கு முழுமையான ஆதரவு தந்த தமிழ் மக்களையும் பிரிப்பதே இந்த திட்டமாகும். மக்கள் அடர்ந்த பகுதியில் விடுதலை புலிகளும் ராணுவமும் கடும் போரில் ஈடுபட்டால் அதன் விளைவாக பொதுமக்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும். இதன் விளைவாக மக்கள் விடுதலை புலிகளுக்கு எதிராக திரும்புவார்கள் என்று ஜெயவர்தன அரசு கருதியது. ஆனால் இந்த எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக பொதுமக்களின் கோபம் சிங்கள அரசுக்கு எதிராகவே முழுமையாக மாறியது. 1987 முற்பகுதியில் சிங்கள ராணுவம் தனது தாக்குதல் நடவடிக்கையை தொடங்கியது. விடுதலை புலிகளிடமிருந்து அதற்கு பலத்த எதிர்ப்பு கிடைத்தது. இந்த போராட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து நீண்டது. தமிழரின் தாயகம் எங்கும் பரவலாக இந்த போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டம் மே மாதத்தில் உச்சகட்டத்தை எட்டியது. இந்த தாக்குதலுக்கு சிங்கள அரசு விடுதலை நடவடிக்கைகள் என்ற பெயரை சூட்டியது. மக்கள் செறிந்து வாழும் வடமராட்சி மீது சிங்கள ராணுவம் தனது கூட்டுப்படை தாக்குதலை கட்டவிழ்த்து விட்டது. பிரபாகரன் உட்பட விடுதலை புலி தளபதிகள் பலரின் சொந்த இடம் வடமராட்சியாகும். எனவே வடமராட்சி மக்களை தண்டித்து விடுதலை புலிகளுக்கு அவர்கள் வழங்கும் ஆதரவை முறியடிப்பதே இந்த தாக்குதல் நடவடிக்கையின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும்.
வடமனாட்சியில் இருந்த விடுதலை புலிகளின் எண்ணிக்கை மிக குறைந்த அளவினதையாகும். ஆனால் ஏவி விடப்பட்ட அரச படைகளின் எண்ணிக்கை பல மடங்கு பெரியதாகும். பல ஆயிரம் அரச படையினர் மிக கொடூரமான முறையில் தங்கள் தாக்குதலை தொடர்ந்தார்கள். எரியூட்டும் குண்டுகள் விமானத்தில் இருந்து பொழியப்பட்டன. இடைவிடாது பீரங்கி குண்டுகளும் ஏவப்பட்டன. ஒரு சிறிய புவியியல் பரப்பின் மீது பாரிய தாக்குதல் குவித்து நடத்தப்பட்டது. இதன் விளைவாக பெரும் சேதங்கள் விளைந்தன. பாதுகாப்பற்ற கடற்கரையோர தமிழ் கிராமங்கள் மீது கடலிலிருந்து கடற்படை பீரங்கி படகுகள் ஏவிய எறிகணைகள் பொதுமக்களையே தங்கள் இலக்காக கொண்டு தாக்கின. சிங்கள ராணுவம் வடமராட்சியை ஆக்கிரமித்ததன் பின்னர் அது நடத்திய தேடுதல் வேட்டைகளின் போது நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கைது செய்து இலங்கையின் தென்பகுதியில் உள்ள வெவ்வேறு சிறைகளுக்கு அனுப்பி வைத்தார்கள். பல தமிழ் இளைஞர்கள் காணாமல் போனார்கள். சிறைகளில் அடைக்கப்பட்ட இளைஞர்கள் பலரின் கதி என்னவாயிற்று என்பது இறுதிவரை தெரியவில்லை. இவற்றையெல்லாம் மனித உரிமை அமைப்புகள் விளக்கமாக பதிவு செய்திருந்தன. வடமராட்சியை ஆக்கிரமித்த சிங்கள ராணுவம் யாழ் குடாநாட்டின் மேலும் தமிழர்கள் அடர்த்தியாக வாழ்ந்த வலிகாமம் மீதும் தனது நடவடிக்கையை தொடங்கியது. விடுதலை புலிகளும் வடமராட்சிக்குள் ஊடுருவி ராணுவத்துக்கு எதிராக எதிர்த்தாக்குதலை நடத்தி பலத்த உயிர்ச்சேதத்தை விளைவித்தார்கள். குறிப்பாக வடமராட்சி ராணுவ தலைமை அலுவலகம் மீது முதன் முதலாக கரும்புலி தாக்குதல் நடத்தப்பட்டது. சிங்கள ராணுவத்துக்கு பலத்த அதிர்ச்சியை ஊட்டிய இந்த தாக்குதலில் கேப்டன் மில்லர் என்ற புலி வீரர் தாமாகவே முன்வந்து தமது உயிரை ஈகம் செய்து எதிரிகளின் முகாமை அளித்தார். வடமராட்சி நெல்லியடி மத்திய கல்லூரியில் சிங்கள ராணுவத்தின் செயலகமும் தலைமை முகாமும் அமைந்திருந்தன. கரவட்டி பகுதியைச் சேர்ந்த கேப்டன் மில்லர் வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட சரக்கு வண்டி ஒன்றினை வேகமாக ஓட்டிச் சென்று நெல்லியடி தலைமை முகாம் மீது மோதினார். அதன் விளைவாக அந்த கட்டிடமே அடியோடு தகர்ந்து சிதறியது. நூற்றுக்கணக்கான ராணுவ வீரர்கள் உயிரிழந்தார்கள். 1987 ஆண்டில் ஜூலை 5 நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். திலிபன் உண்ணாவிரதம் இருந்த போது தமிழிலம் சென்றிருந்த எனக்கு மில்லர் மரத்தியாகம் புரிந்த அந்த இடத்தை தளபதி குமரப்பா காட்டிய போது மெய்சிலித்தேன். மிகப்பெரிய அந்த பள்ளியின் கட்டிடம் இருந்த இடமே தெரியாமல் தகர்ந்து துண்டு துண்டாக சிதறி கிடந்தது. அப்படியானால் கேப்டன் மில்லரின் உடல் எப்படி சிதறி இருக்கும் என்பதை என்னால் எண்ணி பார்க்கவே முடியவில்லை. நெல்லியடியில் இருந்த சிங்கள ராணுவ முகாமை முதல் கரும்புலியான கேப்டன் மில்லர் வெடிமருந்து ஏற்றிய லொரியுடன் சென்று மோதி அடியோடு தகர்த்து நூற்றுக்கணக்கான ராணுவ வீரர்களை சாகடித்த நிகழ்ச்சி சிங்கள அரசுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதன் விளைவாக இந்தியாவின் தலையீட்டுக்கு சிங்கள அரசு இணக்கம் தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இரு அரசுகளுக்கும் இடையே அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. இந்திய இலங்கை உடன்பாடு உருவாக்கப்பட்ட பின்னணி நிகழ்வுகளை இலங்கையில் இந்திய தூதராக இருந்த தீக்ஷித் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு கொழும்பில் எனது பணி என்ற தலைப்பில் எழுதிய நூலில் விவரித்திருக்கிறார். ஒப்பந்தம் உருப்பெற்றதன் மூல கதையை வெறுத்து சொல்லும் தீக்ஷித் விடுதலை புலிகள் சம்பந்தமான ஒரு விசித்திர நிகழ்வையும் சொல்லுகிறார். சிங்கப்பூரை தளமாக கொண்டு செயற்பட்ட விடுதலை புலிகளின் பிரதிநிதி ஒருவர் இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு திட்டத்தை தயாரித்து அதனை ஹிந்து பத்திரிகை ஆசிரியரான ராம் அவர்களுக்கு தெரியப்படுத்தினாராம். இந்த தீர்வு திட்டம் 6 அம்சங்களை கொண்டதாக தீக்ஷித் எழுதுகிறார். 1, சிங்கள ராணுவம் தனது படை நடவடிக்கைகளை முற்றாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். 2, தமிழ் தாயகமான வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைக்கப்பட வேண்டும். 3, 1983-86 கால இடைவெளிக்குள் பேசப்பட்ட தீர்வு யோசனைகளின் அடிப்படையில் அதிகார பரவலாக்கம் செய்யப்பட வேண்டும். 4, தமிழ் மொழி தேசிய மொழியாகவும் ஆட்சி மொழியாகவும் ஏற்கப்பட வேண்டும். 5, இறுதி தீர்வுக்கு முன்னராக ஒரு இடைக்கால தீர்வு செயற்படுத்தப்பட வேண்டும். 6, இன வீதாசாரத்தின் அடிப்படையில் சிங்கள ராணுவ கட்டமைப்பில் தமிழர்களுக்கு இடமளிக்க வேண்டும். இந்த 6 அம்ச யோசனைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் போருக்கு நிரந்தர ஓய்வு கொடுத்து தமிழீழ தனியரசு கோரிக்கையையும் கைவிடும் என்று ராமுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாம். இந்த யோசனைகள் உள்ளடங்கியதாக தயாரிக்கப்படும் ஒப்பந்தத்தில் தமிழர்கள் கச்சாத்திட வேண்டும் என்றும் விடுதலை புலிகளின் சிங்கப்பூர் பிரதிநிதி ராமுக்கு தெரிவித்தாராம். சீனாவுக்கு விஜயம் செய்த பின்பு சிங்கப்பூரில் தங்கி நிற்கும் போது தொலைபேசி மூலமாக ராமுக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டதாக தீக்ஷித் எழுதுகிறார். புலிகளின் பிரதிநிதி மூலம் தனக்கு கிடைத்த செய்தியை காணி மகாவலி அபிவிருத்தி அமைச்சரும் தனது நண்பருமான காமினி திசநாயக்கா வாயிலாக சிங்கள அரசுக்கு தெரியப்படுத்தினாராம்.
இந்து பத்திரி ஆசிரியர். இப்படியான ஒரு விசித்திரமான கட்டுக்கதை தீட்சித்தின் நூலில் தரப்படுகிறது. தீட்சித்தின் இந்த கதையை பாலசிங்கம் அடியோடு மறுத்திருக்கிறார். பாலசிங்கம் அவர்களது நூலில் அவர் குறிப்பிடுகிறார், விடுதலை புலிகளின் சிங்கப்பூர் பிரதியால் ராமுக்கு தெரிவிக்கப்பட்ட யோசனைகளின் அடிப்படையிலே இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கான வரவு தயாரிக்கப்பட்டதாக எழுதுகிறார் தீட்சித். இதில் சர்ச்சைக்குரிய கேள்வி என்னவென்றால், விடுதலை புலிகள் இயக்கம் இப்படியான யோசனைகளை அல்லது கோரிக்கைகளை இந்து பத்திரிகாசிரியர் மூலம் இலங்கை அரசாங்கத்திடம் சமர்ப்பித்ததா என்பதுதான். அதுவும் பெயர் குறிப்பிடப்படாத மர்மமான நபர் ஒருவர் விடுதலை புலிகளின் சிங்கப்பூர் பிரதிநிதி என்று உரிமை கோரி அரசியல் தீர்வு யோசனைகளை தொலைபேசியில் தெரிவித்தார் என்று இந்த கட்டுக்கதைக்கு எந்தவித ஆதாரமும் இல்லை. விடுதலை புலிகள் இயக்கத்தின் அரசியல் லட்சியத்தையும் ஒட்டுமொத்தத்தில் தமிழீழ மக்களின் சுதந்திர போராட்டத்தையும் கொச்சைப்படுத்தும் இந்த புனகதியை யார் புனைந்தார்களோ தெரியவில்லை. ஆனாலும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் உருவாக்கத்துக்கு விடுதலை புலிகளையும் சம்பந்தப்படுத்தி நியாயப்படுத்தும் நோக்குடன் இந்த பிரதமான சம்பவம் சோடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் எந்த விதமான உண்மையும் இல்லை என்பதை நான் உறுதிபட கூறுவேன். இந்து ஆசிரியர் ராம், இந்திய தூதுவர் தீட்சித், சிங்கள அமைச்சர் காமினி ஆகியோரும் ரோ புலனாய்வுத்துறையினரும் சேர்ந்து திரித்த கட்டுக்கதை என்றே இதை நான் கருதுகிறேன். இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு விடுதலை புலிகளின் இந்த யோசனைகளே அடிப்படையாக அமைந்திருந்தால் பிரபாகரனும் நானும் இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தியை சந்தித்த பொழுது இந்த விடயம் பற்றி அவர் எதுவுமே பேசவில்லையே. ராமும் தீட்சித்தும் அனுபவ முதிர்ச்சி பெற்ற புத்திவீகள் என்றதால் விடுதலை புலிகளின் சிங்கப்பூர் பிரதி என உரிமை கோரி யாரோ இனம் தெரியாத நபர் இனப்பிரச்சனைக்கு ஒரு யோசனை திட்டத்தை தொலைபேசியில் தெரிவித்த போது அதன் நம்பகத்தன்மை பற்றி விடுதலை புலிகளின் தலைவர்களுடன் அவர் கலந்தாலோசிக்காது தவறியது ஏன்? அடுத்த முக்கியமான விடயம் என்னவென்றால், விடுதலை புலிகளின் அரசியல் லட்சியத்துக்கும் கொள்கைக்கும் மாறுபட்டதாக இந்த யோசனைகள் அமைய பெற்றிருப்பதை எவரும் இலகுவில் கண்டுகொள்ளலாம். குறிப்பாக விடுதலை புலிகளால் பிரகடனப்படுத்தப்பட்ட தமிழர் தாயகம், தமிழர் தேசியம், தமிழரின் சுயநிர்ணய உரிமை போன்ற அடிப்படை கோரிக்கைகள் எதுவுமே இந்த யோசனை திட்டத்தில் அடங்கவில்லை. இவற்றிலிருந்து ஒரு உண்மை புலனாகும், அதாவது இந்த சிங்கப்பூர் நாடகம் ஒரு கட்டுக்கதையன்றி வேறொன்றும் இல்லை என்பதுதான். இந்திய இலங்கை அரசுகளின் கூட்டு முயற்சியாகவே இந்திய இலங்கை ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டது. ராஜீவ் அரசினதும் ஜெயவர்த்தனாவின் ஆட்சி பீடத்தினதும் பிரதிகள் கூடிக்க கலந்தாலோசித்து இந்த ஒப்பந்தத்தை தயாரித்தார்கள். இந்த ஒப்பந்தத்தின் உருவாக்கத்தில் தமிழ் மக்களோ அன்றி சிங்கள மக்களோ சம்பந்தப்படவில்லை. இந்திய நாடாளுமன்றத்திலோ அன்றி இலங்கை நாடாளுமன்றத்திலோ இந்த விடயம் விவாதிக்கப்படவில்லை. தமிழ் மக்களின் அரசியல் தலைவிதியை பாதித்த ஒப்பந்தம் எவ்வாறு விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு அறிமுகம் செய்யப்பட்டது என்பது மற்றொரு வேடிக்கையான கதை.

நேர்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய, எந்த இடர் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர்.

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்திற்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம். வா

0: தேவி சியாச்சி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி கட்ட இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்துட்டாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ அப்படி என்ன சியாச்சி கிட்ட சொன்னதும் தெரிய ஈஸியா முடிஞ்சது. வெரி நைஸ், தேங்க்யூ.
2: உங்கள் தேவையை விசேட செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 846 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லாங் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
3: கனடா வன்குவரில் இதற்காகவே அழைத்து மகிழுங்கள்.

0: விழாக்களுக்கு இனிமையான ஒலி ஒலி அமைத்திட அழைத்து மகிழுங்கள். ஏடிஎன்எஸ்ஏ சவுண்ட் சர்வீஸ்.
1: உங்கள் மங்களகரமான எந்த விழாவானாலும், பிறந்த நாள் விழாவா, திருமண விழாவா, புனித நீராட்டு விழாவா, இவற்றோடு கலை கலாச்சார விழாக்களா, இவை அனைத்துக்கும் ஒலி ஒளி செய்திட நம்பி அலையுங்கள் ஏடிஎன்எஸ்ஏ குவாலிட்டி சவுண்ட்.
0: கண்ணுக்கு குளிர்மையான வெளிச்ச வேலைகளும் காதுக்கு இனிமையான குவாலிட்டி சவுண்ட் அமைப்பதில் கை தேர்ந்தவர்கள் ஏடிஎன்எஸ்ஏ குவாலிட்டி சவுண்ட்.
1: பல வருட காலமாக அனுபவம் உள்ளவர்கள், வன்கூவரில் மக்கள் ஆதரவை பெற்றவர்கள் ஏடிஎன்எஸ்ஏ குவாலிட்டி சவுண்ட்.
0: அனைத்து மகளிர்கள் ஏடிஎன்எஸ்ஏ குவாலிட்டி சவுண்டை ஆனந்தமாய் விழாவை கொண்டாடுங்கள்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு ஏடிஎன்எஸ்ஏ குவாலிட்டி சவுண்ட் தனா தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மீண்டும் தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மின்னஞ்சல் முகவரி sana21pon@gmail.com. மறந்து விடாதீர்கள், மங்களகரமான அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஒலி ஒளி அமைத்திட அழைத்து மகிழுங்கள் ஏடிஎன்எஸ்ஏ சவுண்ட் சர்வீஸ்.

0: சங்கமத்திலே இனி தொடர்ந்து தரையிருப்பது. நாடகம் வானவில் அங்கம் 52 பங்கெடுத்துக் கொள்ளும் கலைஞர்கள் ஜகன், ராகவன், கேது, பாலிந்திரா, கேமா, விஜிபாலிந்திரா, அபிகேது, ஆக்கம் இயக்கம் புவனா.
1: பேத்தி
2: மன்ற
1: மனுஷன்
2: நீங்கள்
1: தெரியுமா
2: தெரிஞ்சா
1: கல்யாணமா கடத்திக்கொண்டு போறது இப்ப எல்லாம்
2: சாப்பாடு பண்ணி தந்து கொடுக்கறதுக்கு போறது.
3: இங்க வாங்க, இப்படி கதைக்காங்க சரியா? சின்ன பிள்ளைகள் சும்மா தமிழாக்கலாம் தமிழாக்கலாம் உதவி செய்யற மாதிரி பிள்ளைன்ற தகவல் என் ஃப்ரெண்ட்
4: பசியில அது ஜோசிக்கல, எனக்கு நம்பிக்கை இருக்கு.
2: ஆனா இப்படி ஒருத்தரட்டை மட்டும் சாப்பிடாங்க. நான் கண்டவன் கண்டவன்
3: என்ன கண்டவன் கண்டவன் வந்த இடத்துல நீங்கள் வந்து பிள்ளைய மேலும் இவ்வளவு சண்டை அடிச்சிருக்கிறேன். நீங்களும் வந்து அதே நல்ல குடும்பமா பாயுது.
5: சரி, அப்ப நேரம் செலிபோன் அடிச்சிருக்கலாம். என்ன பிள்ளை வேண்டி எங்களுக்கு
3: உங்களுக்கு வீட்டு அடிக்க அடிக்க வீட்டுல இருந்து ஒரு வெப்பன்ஸும் இல்ல. அதுக்கு பார்த்தா இவியல் வருகிறோம். இவியல் வந்து கொஞ்சம் ஏதாவது
5: பார்த்தா நாங்க டெலிபோன் பக்கத்துல காத்து கொண்டு
3: நீங்க வீட்டுல இருந்து ரெண்டு பேரும் வலிக்கிட்டே அப்புறம் நாங்க எனக்கு தெரியுமா நீங்க வலிக்கிட்டான்.
6: அப்பா உங்களுக்கு இங்க நடந்த ஒண்ணும் தெரியாது. நாங்களே இந்த
5: பிள்ளைய
2: எவ்வளவு நேரம் வலிக்கிட்டு நீங்க பிள்ளைய தடிய வலிக்கிட்டா எவ்வளவு நேரம்?
6: அம்மா வந்து நாங்க இது வீட்டு வர வந்தானே, அது
2: கேட்டு வர வந்தானே. நாங்க பேத்திய தனியா வந்து நிக்கிறது. நீங்கள் டெலிபோன் எடுக்கிறீங்க இல்ல என்ன பாடுபடுவோம் நாங்க பேசுவோம். நாங்க
6: வீட்டு போய் கதைக்கலாம். இதுக்கு இப்ப கத்துறோம்
2: துடிச்சிருப்போம் தெரியுமா? நாங்க காணையில எவ்வளவு அழுத்தம் அலையண்டு அழிஞ்சு போட்டு வந்து நிக்கிறோம். என்ன கடைசியா
5: குழந்தை பிள்ளையே
3: நீங்களும்
4: கண்டுட்டோம். அவங்க இருந்தாலும் அவங்க பிரெஞ்சுல கேக்குறாங்க. எல்லாத்தையும் நீங்களும் பிரெஞ்சுல கேதீங்க. எல்லாத்திக்கு இப்ப எனக்கு மானம் போகுது.
2: என்ன பிள்ள பிரெஞ்சுல கதைக்க சொல்றியோ? நாங்க என்ன வச்சுக்கொண்ட வஞ்சோம்
4: பிரான்ஸ்ல பிரெஞ்சு தான் கைக்கொள்ளும்.
5: அப்பவும் சொன்ன பள்ளிக்கிடம் போய் படி படி என்ன
4: இவ்வளவு
5: மிச்சம்
4: இவ்வளவு கடவுள் நிக்கிறீங்க. நீங்க பிரெஞ்சு கிளாஸ்க்கு போயிருக்கலாம் தானே?
2: எனக்கு இங்க மணிநேரம் இதுகளை வளர்க்கறதுலயே எனக்கு இந்த காலம் போய்
5: நான் குடி சொன்னா என்ன ஜாக்கெட் படிக்கணும் கொஞ்சம்.
4: நீங்க வடிய பிரெஞ்சு கைப்பாங்க.
5: இப்ப நான் கேட்டா அவனுக்கு விளங்காத, அவன் கேட்டா எனக்கு விளங்காத, ரெண்டு பேருக்கும் விளங்கும்.
7: நிப்பாட்டு கதைய முதல் நீங்க என்ன வந்துறீங்க?
5: என்னட்டு வந்ததோ இவன் பாலாவோட தான் வந்தது. அவனோட பட்ட போட ஐயோ அவன் இடதுமெல்லாம் மாதிரி காட்டி
6: பாலா
5: பாலாவோ நான் கிணப்பன் லியோனு கிட்ட போயிருப்பாரு.
3: பாலாண்டா பாலாண்டாரு
5: உண்மை மாதிரியோட தலைவரும்
3: இடக்கு உடக்கா காய்ச்சனா இழுத்து விட்டுட்டு போயிருவேன். சரியா
5: தம்பி வாசிக்கத்த கதை இருக்கணுமா?
3: மரியாதைக்கு மரியாதை காய்ச்சி போடாங்க சாரோடு.
6: அப்ப பாலா என்னத்துக்கு லியோனோ போனது?
5: அது சரி, அவன் அப்படி பார்த்து கதைக்கிறான். நீங்க பாத்துட்டு இருக்கீங்க என்ன?
6: உங்களோட வாய்க்கு இப்படி ஒரு அர்த்தம் தேவை.
5: நடந்ததான சொல்றேன் பாலா பாலா
6: என்னப்பா அவரு தெரியாத இப்படியா கதைக்கிறது?
5: பின் என்ன குறுக்க வந்த கேள்வி
2: வெளியில
6: நினைப்பாவனுக்கு
5: ஆத்துல போட்டு குளத்துல ஏறதுக்கு
6: அதான் என்னது திருடினது?
5: ட்ரெயினுக்கு போய் சொல்லி தெரிக்கலாம். கீழே இருந்த பிள்ளைய போய் அதுக்கு கதை போட்டு போட்டது போற டிக்கெட் மேல போறேன்.
7: எந்தனைக்கு வேணும்
5: தெரியும்
7: மாமா கதைக்கு தேவையில கதை கதைக்காங்க வந்த
2: நாங்க பட்ட பாடு அப்படிதான்
5: தெரியும் அவன் ட்ரெயினை மாத்தி ஏத்தி அங்க காட்டி இங்க காட்டி இந்த படையெல்லாம் அவரை பண்ணி
7: அவன் கிட்ட நீங்க வாரது
2: நாங்களும் அவசரத்துல தம்பி என்ன கையும் முடியல காலு முடியல என்ன
5: கெரியா வரவன்றதான் வந்தது இப்ப கடைசியா அந்த ஐயா வராட்டி ஐயா தான் கொண்டு
7: வந்து ஐயா
2: அதான் பக்கத்து விட்ட ஐயா
7: அவரும் வந்ததுக்குல
5: அவர்தான் நின்றவர்
7: அப்ப வருங்க இப்ப
5: அவரு நேரம் போச்சு போட்டாருங்களை விட்டுட்டு
8: உள்ளே தேடி இங்க குடும்பமே வந்திருக்கீங்க ஆனா புள்ள இங்க நடத்துறதுல நிக்குது
0: நேர்கள் இதுவரை கேட்டது நாடகம் வானவில் அங்கம் 52 பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள் ஜெகன் ராகவன் கேது பாலேந்திரா கேமா விஜிபாலேந்திரா அபிகேது ஆக்கம் இயக்கம் புவனா
9: அரிசி மாநகரில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை
10: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்
9: இப்பாடசாலையில் கல்வி கற்ற மாணவர்கள் ஆசிரியராக பணி செய்கின்றார்கள் பாடசாலையை நடத்துகின்றார்கள் மொழிபெயர்ப்பாளராக பணி செய்கின்றார்கள் உங்கள் பிள்ளைகளும் இப்பாடசாலையில் கல்வி கற்று முன்னுக்கு வர வேண்டுமா கவலை விடுங்கள் இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலைக்கு பிரான்ஸ் மொழியில் ஆரம்பத்தில் இருந்து பெட் புலிஸ் வரை மற்றும் சங்கீத வகுப்புகள் கணினி வகுப்புகள் வரை திறமையான ஆசிரியர்களால் பயிற்றுவிக்கப்படுகின்றீர்கள் அத்தோடு சென்னை அண்ணாமலை பல்கலைக்கழகம் சென்று பயிலும் அனைத்து துறை பட்டங்களையும் இங்கு பயின்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அனுமதியுடன் அனைத்து துறைசார் பட்டங்களையும் வழங்குகின்றார்கள் மேலதிக தொடர்புகளுக்கு சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை 70 ரொய் பிலிப் ஜெரார்ட் பாரிஸ் 18 தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 46 07 16 அல்லது 06 52 66 30 01 மின்னஞ்சல் முகவரி sachidanandam@gmail.com
0: செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன் வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள் பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை அகத்த இலை முருங்கை இலை பொன்னாங்காணி வல்லாரை போன்ற இலவகைகள் இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன் இவை மட்டுமா இல்லவே இல்லை உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம் ரியா வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலி விலையில் வாங்கித் தருவார்கள் மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 Avenue de Marsal Foch 77500 செல் தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 சைபர்
11: நீ சொல்லிவிட்டு எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன் எல்லாம் சரியா இருக்க
12: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகித்தன மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள் நான் உங்களை எங்க போய் வாங்கி சொல்லலாம் இதுகளெல்லாம் உங்களை குப்பையில போடுங்க
11: அப்ப உங்களுக்கு எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா
12: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பாஸ்டர் இருக்கு எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க அங்க போய் வாங்கிட்டு வாங்கலாம்
11: சரி சரி சும்மா சண்டை பிடிக்காத இந்த இப்ப போய் அம்பாஸ்டர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர
9: தரமான பொருட்களை தேடி அணுகி வேண்டாம் ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ் அனைத்து வகையான உப உணவு பொருட்கள் கடல் உணவு பொருட்கள் பசுமையான மரக்கறி வகைகள் வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள் சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் தொலைபேசி ஆட்டைகள் அன்பான உபசரிப்பு அனைத்து பொருட்களும் மலிவு விலையில் ஒருமுறை விஜயம் செய்யுங்கள் உண்மைகள் ஊர்ஜிதம் மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்க்குக் சென்டரி பாரிஸ் 10 தொலைபேசி எண்ணுக்கம் ஹாலோ வீக்கினால் 01 42 05 41 85 நாடுங்கள் அம்பாளை அருளும் உண்டு பொருளும் உண்டு

வணக்கம். மேலோட்டமாக பார்க்கும் போது இந்த உலகம் எங்களுக்கு ஒரு நியாயமான ஜனநாயக கட்டமைப்பு போல தோன்றலாம். ஆனால் அதிகார வர்க்கத்தின் உண்மையான அசல் பின்னணியை தேடி நாங்கள் பயணிக்கும் போதுதான் நாங்கள் வாழும் இந்த அன்றாட வாழ்வியலே ஒரு சில சுயநல சக்திகளால் திட்டமிட்டு மறைக்கப்படும் ஒரு போலி உலகம் என்பதை எடுத்து காட்டுகின்றது. இதற்கு ஒரு அப்பட்டமான அதிரவைக்கும் சான்றாக தற்போதைய உலக மருத்துவ அரசியலையே உலுக்கியிருக்கும் ஒரு முக்கிய கிரிமினல் செய்தி அமெரிக்காவின் பிரதான கூட்டாட்சி நீதிமன்றத்தில் இருந்து வெளியாகி இருக்கின்றது. முதலாவதாக டாக்டர் டேவிட் மோரன்ஸ் என்றால் யார் என்று பார்ப்போம். உலகையே முடக்கிய கோவிட் பெருந்தொற்று காலத்தில் அமெரிக்காவின் தலைமை மருத்துவ ஆலோசகராக இருந்த டாக்டர் அந்தனி ஃபால்ச்சியின் வலதுகரமாகவும் அவரது நிழலாகவும் செயற்பட்ட மூத்த விஞ்ஞானிதான் இந்த டாக்டர் டேவிட் மோரன்ஸ் ஆகும். மிஷிகன் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பட்டம் பெற்று இபோலா மற்றும் இன்ஃபுளுன்சா போன்ற உலகின் மிக அபாயகரமான வைரஸ் தொற்றுகளை பற்றி பல தசாப்தங்களாக ஆராய்ச்சி செய்த ஒரு உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ வரலாற்று ஆய்வாளர். இவர் கடந்த 2006 முதல் 2022 ஆண்டு வரை அமெரிக்காவின் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அலர்ஜி அண்ட் இன்ஃபெக்ஷஸ் டிசீசஸ் NIAID அமெரிக்காவின் தேசிய தொற்று நோய் தடுப்பு பிரிவின் பிரதான சிறப்பு ஆலோசகராக இருந்து உலகளாவிய மருத்துவ நிதிகளையும் சைனாவில் உள்ள வூஹான் ஆய்வகத்திற்கான ரகசிய நிதி ஒதுக்கீடுகளையும் கையாண்டவர் இவரே. ஆனால் இந்த வார தொடக்கத்தில் அமெரிக்க நீதிமன்றத்தில் நடந்த விசாரணையில் இவர் அமெரிக்க அரசாங்கத்தையே ஏமாற்றிய சதிக்குற்றத்தை உத்தியோகபூர்வமாக ஒப்புக்கொண்டுள்ளார். இவர் எவ்வாறு மாற்றினார் என்று பார்க்கும் போது கோவிட் வைரஸ் ஆராய்ச்சிகளுக்கும் சைனா ஆய்வக நிதி உதவிகளுக்கும் பின்னால் இருந்த அசல் உண்மைகளை நாடாளுமன்றமும் பொதுமக்களும் அறிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக இவர் தனது அதிகாரப்பூர்வ அரசாங்க மின்னஞ்சல்களை திட்டமிட்டு அளித்துள்ளார். அரசாங்க பதிவுகளில் இருந்து ஆவணங்களை எப்படி தந்திரமாக மறைக்க வேண்டும் என்று நான் கற்றுக்கொண்டேன் என்று இவர் தனது தனிப்பட்ட ஜிமெயில் அக்கவுண்டை பயன்படுத்தி திரைமறைவில் அனுப்பிய ரகசிய குறுஞ்செய்திகளை புலனாய்வு குழுவினர் கச்சிதமாக கண்டுபிடித்துள்ளனர். இங்கேதான் ஒரு சுவாரஸ்யமான திருப்பம். டாக்டர் மோரன்ஸ் தனது கணனியில் இருந்து ஆதாரங்களை அளித்த போதிலும் அவரது சக கூட்டாளியான ஈகோ ஹெல்த் அலையன்ஸ் அமைப்பின் தலைவர் டாக்டர் பீட்டர் டாஸ்ஸாக் தனது கோர்பரேட் கணனியில் வைத்திருந்த 30,000 அதிகமான ரகசிய பிரதிகள் தான் டாக்டர் மோரன்ஸை முற்றாக காட்டி கொடுத்தன. ஈகோ ஹெல்த் அலையன்ஸ் என்பது டாக்டர் டாஸ்ஸாக்கின் சொந்த கம்பெனி அல்ல. அது ஒரு பொது இயக்குநர்கள் சபையினால் நிர்வகிக்கப்படும் லாப நோக்கற்ற நிறுவனமாகும். அமெரிக்க நாடாளுமன்றத்தின் சமன்ஸ் உத்தரவு வந்தபோது டாக்டர் பீட்டர் டாஸ்ஸாக்கை காப்பாற்ற முயன்றால் தங்களது நிறுவனம் ஒட்டுமொத்த அழிந்துவிடும் என்பதை புரிந்து கொண்ட அதன் நிர்வாக குழுவும் சட்டத்தரணிகளும் தங்களது நிறுவனத்தை காப்பாற்ற டாக்டர் பீட்டர் டாஸ்ஸாக் மற்றும் டாக்டர் டேவிட் மோரன்ஸ் அனுப்பிய அத்தனை ரகசிய மின்னஞ்சல்களையும் நாடாளுமன்றத்திடம் தூக்கி கொடுத்தது மட்டுமன்றி டாக்டர் பீட்டர் டாஸ்ஸாக்கை தங்களது தலைவர் பதவியில் இருந்தும் அதிரடியாக பணி நீக்கம் செய்து நடுத்தருவில் நிறுத்தினார்கள். மேலும் இந்த வாரம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட டாக்டர் டேவிட் மோரன்ஸின் உத்தியோகபூர்வ கிரிமினல் கோப்புகளின்படி இன்னொரு டாக்டர் ஜெரால்ட் ஹோஷாக் என்று மற்றும் ஒரு அதிமுக்கிய சர்வதேச மருத்துவ பேராசிரியரும் இந்த சதி திட்டத்தில் உத்தியோகபூர்வமாக இணைந்து கூட்டுச்சதி செய்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. டாக்டர் அந்தனி ஃபாச்சி பற்றிய தொடர்புகளை இதனில் பார்க்கும் போது கைப்பற்றப்பட்ட அந்த ரகசிய பக்கங்களுக்குள் டாக்டர் டேவிட் மோரன்ஸ் தனது கூட்டாளிகளுக்கு எழுதிய மிக ஆபத்தான மற்றொரு ரகசிய கடிதம் ஒளிந்திருந்தது. இதில் டாக்டர் டேவிட் மோரன்ஸ் தனது பாஸான டாக்டர் அந்தனி ஃபால்ச்சியை பற்றி எழுதும் போது டாக்டர் அந்தனி ஃபால்ச்சியை ஷோர்ட்டாக டோனி என்று அழைப்பார்கள்.
டோனி மிகவும் புத்திசாலி. தனக்கு ஆபத்து விளைவிக்க கூடிய எந்த ஒரு விவரங்களையும் அவர் தனது அரசாங்க மின்னஞ்சல்களில் வைத்திருக்க மாட்டார். எனவே நாங்கள் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க முக்கியமான சில இரகசிய செய்திகளை நான் டோனியிடம் நேரிலே சென்று இரகசியமாக ஒப்படைப்பேன் என்று அவர் எழுதியுள்ளார். எனவே பொதுமக்களின் பார்வைக்கு வராமல் உண்மைகளை மறைக்க இவ்வளவு பெரிய வித்துவான்கள் எப்படிப்பட்ட ஒரு இரகசிய நிழல் வழியை உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் ஆதாரங்களுடன் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நாடாளுமன்றத்தில் வைத்த இவர்களது இந்த அசல் வரிகளை அப்படியே வாசித்து காட்டிய போது நான் சும்மா விளையாட்டுக்கு எழுதினேன் என்று டாக்டர் டேவிட் மாரன்ஸ் மழுப்ப முயன்றார். ஆனால் சட்டம் சும்மா விடவில்லை. டோனி புத்திசாலி, நான் நேரிலே சென்று கொடுப்பேன் என்று இவர் எழுதிய அந்த அசல் வரிகளையே அமெரிக்க நீதித்துறை இவருக்கு எதிரான முதன்மை கிரிமினல் ஆதாரமாக நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது. தப்பிக்கவே முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டதால் தான் டாக்டர் டேவிட் மாரன்ஸ் நீதிமன்றத்தில் தனது குற்றத்தை முற்றாக ஒப்புக்கொண்டு மண்டியிட்டுள்ளார். இதற்கான உறுதி சிறை தண்டனை எதிர்வரும் நவம்பர் 12 தீர்ப்பளிக்கப்பட உள்ளது. இந்த டாக்டர் டேவிட் மாரன்ஸின் கிரிமினல் ஒப்புதல் வாக்குமூலத்தை தொடர்ந்து இந்த விசாரணையை முன்னெடுக்கும் அமெரிக்க செனட்டர் ஆன செனட்டர் ரேன் பால் தனது எக்ஸ் சமூக வலைத்தள பக்கத்தில் உறுதியாக அமெரிக்க மக்கள் உண்மையை அறிந்து கொண்டார்கள், அரசாங்கத்தின் உயர்மட்ட பதவிகளில் இருந்து கொண்டு இவர்கள் இந்த தேசத்தையே ஏமாற்றி இருக்கின்றார்கள் என்று பகிரங்கமாக அறிவித்துள்ளார். மேலும் டாக்டர் டேவிட் மாரன்ஸ் தனது கூட்டாளியான டாக்டர் பீட்டர் டாஸ்டெக்கு எழுதிய மற்றொரு கிரிமினல் மின்னஞ்சலில், நாங்கள் எப்போதுமே எங்களது கைகளில் எந்த ஒரு கரைபடிந்த அசல் ஆதாரங்களையும் வைத்திருக்க கூடாது என்பதில் புத்திசாலிகளாக இருக்க வேண்டும். ஒருவேளை அப்படி ஏதேனும் ஆதாரங்கள் மின்னஞ்சல்களில் இருந்தால் அவற்றை நாங்கள் உடனடியாக கணனியில் இருந்து முற்றாக அழித்துவிட வேண்டும் என்று எழுதியுள்ளார். பொதுமக்கள் தங்களது வரிப்பணத்தில் என்ன நடக்கின்றது என்று கேட்க நியாயமான கேள்விகளை இந்த கோர்பரேட் அரசாங்க வர்க்கம் எவ்வாறு திட்டமிட்டு இரகசிய ஜிமெயில்கள் மற்றும் விலைமதிப்பற்ற மதுபானங்களை பரிமாறிக்கொண்டு குழி தோண்டி புதைத்திருக்கின்றது. ஆனால் நேயர்களே, இந்த சதியின் அசல் பின்னணி இதோடு முடியடையவில்லை. டாக்டர் டேவிட் மாரன்ஸின் இந்த ஒப்புதல் வாக்குமூலமானது இந்த ஒட்டுமொத்த நாடகத்தின் பிரதான முகமான டாக்டர் அந்தனி ஃபாவுச்சியின் உறுதி நாசகார வேலைகளை நோக்கி எங்களை அழைத்து செல்லுகின்றது. டாக்டர் ஃபாவுச்சி ஏன் ஆரம்பம் முதலே கொரோனா வைரஸ் ஆய்வகத்தில் இருந்துதான் கசிந்தது என்ற உண்மையை மறைத்து பொய்யுரைத்தார். ஏனெனில் சைனாவில் உள்ள வூஹான் ராணுவ ஆய்வகத்திற்கும் அமெரிக்காவின் நார்த் கரோலைனா யூனிவர்சிட்டி பின்னால் இருந்த அந்த அபாயகரமான கெய்ன் ஃபங்ஷன் என்று கூறப்படும் கிருமி வீரியப்படுத்தும் திட்டங்களுக்கு பின்னணியில் டாக்டர் ஃபாவுச்சி

தடயங்களையும் கணனிகளால் கண்டறிய முடியாதபடி அது முற்றாக மறைத்து விடணும். இந்த ஆபத்தான பயோ வெப்பன் டெக்னாலஜி உயிரியல் ஆயுத தொழில்நுட்பத்தை தான் டாக்டர் ஃபவுச்சியின் ஆசியோடு வூஹான் ஆய்வகத்தின் வவ்வால் பெண்மணி என்று அழைக்கப்படும் சீன விஞ்ஞானியான ஷீஷிங்களுக்கு இவர்கள் இரகசியமாக கற்றுக் கொடுத்து பரிசளித்தார்கள். பொதுமக்களின் சுகாதாரத்திற்கும் இதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. இது மனித குலத்திற்கு எதிரான ஒரு அப்பட்டமான தலைகீழ் அழிவு வலை. இவ்வாறு எத்தனையோ மில்லியன் மனிதர்களின் உயிரிழப்பிற்கு பின்னால் இருந்த இந்த முத்தரப்பு கூட்டணியின் இரகசியங்கள் இன்று நாடாளுமன்றத்தின் கைகளில் சிக்கியுள்ளன. இதனால்தான் இன்று தேசிய சுகாதார நிறுவனம் இனிமேல் இது போன்ற ஆபத்தான கிருமி வீரியப்படுத்தும் ஆராய்ச்சிகளுக்கு நாங்கள் ஒருபோதும் நிதியளிக்க மாட்டோம் என்று புதிய அவசர சட்ட கொள்கையை அறிவித்துள்ளது. டாக்டர் ஃபவுச்சி இன்னும் உத்தியோகபூர்வமாக கைது செய்யப்படாவிட்டாலும் நாடாளுமன்ற விசாரணை கூண்டில் அவர் குற்றவாளியைப் போல ஐந்தாவது திருத்தத்தை பயன்படுத்தி மௌனம் காப்பாற்றினார். இந்த சதிவலையின் இறுதிப்புள்ளி அவரை நோக்கித்தான் நகர்கின்றது என்பதை நிரூபிக்கின்றது. இங்கேதான் எங்களது இறுதி வினா எழுகின்றது. இந்த டாக்டர் டேவிட் மொரான்ஸின் கிரிமினல் ஒப்புதல் வாக்கு மூலமும் அவரது நீதிமன்ற ஒத்துழைப்பும் புலனாய்வாளர்களை இன்னும் எங்கே அழைத்து செல்ல போகின்றது? திரைக்கு பின்னால் இருக்கும் அந்த நிழல் உலக கோடீஸ்வர வர்க்கத்தின் இன்னும் எத்தனை முகமூடிகளை அது கிளிக்கப் போகின்றது என்பதை நாம் சற்று காத்திருந்துதான் பார்க்க வேண்டும். என்றாலும் அதே நேரத்தில் இந்த மாய வலைகளை உடைத்து உண்மைகளை அறியும் பொறுப்பு மனித குலத்தை சேர்ந்த எம்மனைவருக்குமே இருக்கின்றது என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.

0: உடைந்தது காற்றண்ணாடி மாற்றித் தருகின்றார்கள் கண்ணாடிகள் மாற்றும் போது காப்புறுதியின் மனத்தால் உங்களிடம் அறவிடப்படும் பணத்தை உங்களுக்கே தருகிறது. அத்தோடு மாற்றும் கண்ணாடிக்கு எவரும் அளிக்காத ஒருவருட காப்புறுதியையும் இலவசமாக அளிக்கிறது. அது மட்டுமல்லாது தருசம் மற்றும் புறநகர் பகுதிகளில் எந்தவித கட்டணமும் இன்றி உங்கள் வீடு தேடி வந்து உங்கள் வாகன கண்ணாடிகளை மாற்றித் தருகின்றார்கள். நெருங்கிய தொடர்புகளுக்கு செல்வன் 09 86 79 59 19 மறந்துவிடாதீர்கள். 09 86 79 59 19
1: புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPH 77. நீங்கள் மூக்கு கண்ணாடி அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPH 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OPH 77. நேச்சுரல் சிஎம்யூ உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPH 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 99 61 61 மின்னஞ்சல் முகவரி OPH 77@hotmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPH 77 வாகன தரப்பிட வசதியும் உண்டு.

பாரபாரம் ஒலிக்கிறது சினிமா சிதறல். வித்தியாசமான முறையிலே சினிமா செய்திகளை சினிமா சிதறல்களாக தோற்று தருகின்றார்கள் கலைஞர் காஞ்சோண்டி.

0: ஜாக்கி என்ன அம்மங்கோயில் பொங்கல் என்றாரம்பா. இந்த உஜ்ஜ வெயில் இருந்து நான் ஒரு மணி தியாலம் இந்த ஜுருட பாதன்றதா ஜுருடங்கிய பார்த்தா நெகடிய போட்டுட்டு பிறண்டுட்டானு தெரியு அங்க நிக்கிறானு தெரியும். அப்ப ஞாயிற்றுக்கிழமை மாறணும்னு சொன்னா அந்த டேமிக்கு வந்து குதிப்பானப்பா இன்றைக்கு வர்றானும் இல்லையாப்பா. இன்னும் கொடுமையா கிடக்கு உனக்கு ஒரு சைக்கிள்ல வார மாதிரி இருக்கு தாண்டி தாண்டிய டேபர் கூடதான் கிடக்கு சுருட்டு சுருட்டு
1: தெரியும் கலைஞர் என்றாலும் நான் உடனே அந்த நேரத்துக்கு வரான் உடனே இங்க போன வாருங்களே
0: கலைஞர் பெரிய
1: என்றா கலைஞர் அது பிரச்சனைக்குரிய அதானே கலைஞர் என்னாலும் கலைஞர் எஸ்கே என்றா கலைஞர் நீங்க எஸ்கே பார்த்து அத்தனை பேரும் பிரச்சனைக்குரிய ஆகல தானே
0: இருக்கிறாங்க. சாந்தமான படியும் தாப்பன் பெரிய போலீஸில் இருந்த ஒரு சுப்ரீங்க அது வலுகிறோம்னு சொல்லி அந்த அந்த மாதிரி கலகலப்பா காய்ச்சி ஒரு பொம்பளை கதாநாயகாண்டாப்பா
1: மேனேஜர் ஜிவாத்தியானோட ரெண்டு உடம் சேர்ந்து நடிச்சவன எங்கட பிரியங்கா
0: அவன
1: வச்சிருக்கோ இப்படித்தானே யாராரு இவரை வச்சிருக்கிறதா
0: பொடி நான் சொல்லி
1: அந்த காலங்கள்ல கலைஞர் அந்த அந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி அவையெல்லாம் வச்சிக்கொண்டு இருந்து ஓட்டு கலைஞர் அங்க காய வெட்டிட்டு போயிடும் கலைஞர் அது ரெண்டு வடத்துல இருந்தா கலைஞர் அதுக்குறம் இவரு வார்ட் மேனேஜர் வேலையும் பாக்குறேன்னா பாவப்பட்ட உள்ள கொஞ்சம்
0: அந்த கேரள பொட்டியடாப்பா அந்த சீச்சரா படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லி பொருள் பொம்பளை கேரளா இருந்து நடிக்கிறாடு பாக்கு
1: கேரளா இருந்துச்சுன்னா கீர்த்தி சுரேஷா கலைஞர் இல்லையா ஊர் யார
0: சொல்லலாம் ஜீவா காதிய போக மாட்டான்.
1: ஐயோ கலைஞர் அவா உடனே உடனே நடிச்சு வருது எந்த கலைஞர் ரஜினி ஒருவனோ இல்ல இல்ல இன்னொரு உடம்பு நடிச்சா கலைஞர் அது இல்ல கும்மி வளத்துல நடிச்சேன்டா கலைஞர் எங்கட இவள் தான் உடனே பேரும் வரையில எவ்வளவு கட்டியா இருப்பாள் கலைஞர்
0: புள்ளிய கொண்டு படத்துல ஓட்டுடாப்பா இவங்க நாத்திரம் உனக்கு
1: படிக்கிற உள்ளியல் என்றாலும் கலைஞர் நடிக்கன்னு வந்துட்டா வெந்து கலைஞர் கதை முடிஞ்சு கலைஞர் அது
0: அது அந்த
1: கதை கந்தல் ஆக்கி போட்டுதான் கலைஞர் வந்து கவராக வந்துக்கே விடுற கலைஞர் இதப்படி தெரியாது கலைஞர்
0: இந்த பிரியங்கா மோகன்
1: பிரியங்கா மோகன் கலைஞர் கொஞ்சம் பரிவான விட்ட கலைஞர் அப்போ இன்னைக்கு என்ன பல வைத்தோ கண்ணாங்குத்தி கண்ணல் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கும் தானே கலைஞர் கொஞ்சம் வளர்ந்து வார இதுல கொஞ்சம் உதவி செய்தா கலைஞர் இந்த காலத்துல இந்த பொம்புலையில் உதவி செய்தாலும் மேனேஜர்
0: கலைஞர்
1: அவரவருக்கு எது எது சாத்தியப்படுதோ அது ஏதோ போட்டு கலைஞர் கொஞ்சம் அப்படி இல்ல கலைஞர் மனுஷன் கொஞ்சம் கட்டி காலையில் கொஞ்சம் திருக்கா இருக்கிறேன்டா பயன்படுத்துறதுல இதுன்னா கரைச்சல் வந்த கலைஞர் சினிமா உலகம் வந்தா கலைஞர் அது போகிற நீங்கள் பார்த்தா கலைஞர் நீங்கள் அடுத்த சுசித்ரா மாதிரி கலைஞர் கண்ண விஷயத்தை அவுட்டு விட போறீங்க போல இருக்கு கலைஞர் எல்லா விஷயமும் போடுறாங்க தானே கலைஞர் நாங்கள் தானே அதை பகுத்தாந்து போடணும் கலைஞர்
0: அருவி கொட்டுற மாதிரி கொட்டு
1: அருவி கொட்டுறா கலைஞர் அது நல்ல இதாத்தான் கொட்டுற கலைஞர் இது வந்து மொழி நாத்தங்கள் எல்லாம் கொத்தி கொண்டு இருக்கு கலைஞர் அதை பார்க்க பார்க்க நமக்கு எல்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க
0: படிச்ச நேரம் முடிச்சு வகாத்தியம் வெட்ட ஓனம் போல இருக்கு.
1: ஐயோ கலைஞர் அவன் திரமான ஆள் கலைஞர் இப்ப அந்த இப்ப அந்த கமலாசன் படம் நடிச்சு முடிஞ்சாப்புற கலைஞர் அதுக்கு அப்புறம் ரெண்டு படம் புக் பண்ணி இருக்கு கலைஞர் இதோட அவர் சூரியோட இருந்தா நேற்று உங்க கருடன் பட வயசா வெளியீட்டுக்கு வந்து கலைஞர் மனிதன் கதைச்ச கதையில எந்த குட்டியெல்லாம் நாளே கவர தொழிலாயோட நிக்கணும் வெற்றிமாறன் மட்டுமா கலைஞர் சசிகுமார் அவையிலோட வெற்றிமாறன் தயாரிப்பில் வந்த
0: சிவகாத்தியன் பிரியங்கா மோகன விடாமியடா பிடிச்சதுக்கு அவள் காயவட்டி போட்டு போய் என்ன ஒரு தோணுச்சு
1: அது அப்படித்தான் கலைஞர் அது காயவட்டி போட என்ன பிள்ளையா தான் வளர்க்கவே வேறே கலைஞர் எங்க எங்க எங்க எங்க என்ன செய்யணும் அந்த எந்த இடத்துல அதெல்லாம் செய்து கொண்டு வேறே கலைஞர்
0: இவர் வந்து ஏக்கரோட சொல்லி இவர் சிபாஸ் பண்றேன் தனக்கு ஜூனியர் போடுங்க
1: அப்படி கதாநாயகத்தை கலைஞர் கதாநாயகன் அஜித் விஜய் ரஜினி ரஜினி வந்து கூடிய ஐதுரிய ராஜ்யத்தினால நூல் விட்டு பார்த்தவா ஐதுரிய ராய் எல்லாம் வணக்க மாட்டேன் நின்றவா கலைஞர் இந்திரன் படத்தோடானே இந்த அப்படி இப்படி போன கலைஞர் அது மாதிரிதான் கலைஞர் ஜெயந்த விஜய் எப்படி இந்த இதுவரை காலம் திருஜா விட்டு விழாது ராஜ்ய கலைஞர் உங்களுக்கு தெரியுமா அது அது அடுத்த படத்துக்கு அது அஜித்தோட இல்ல கலைஞர் குட் அண்ட் பேட் அக்லியன் படத்திலானே அஜித்துக்கு ஒரு இது இருந்தது கலைஞர்
0: அதுக்கு அவர் கேட்கிறார் அந்த நகைச்சி பார்த்தேன் கீர்த்தி சுரேஷ் வேணுமாம் சுஷ்மிதா வேணுமாம் திரிஷா வேணுமாம் சமந்தா வேணுமாம்
1: முதல் படத்துல எங்கட நயன்தாரா கேட்க நயன்தாரா மாட்டேன் சொல்லி போட்டா கலைஞர் அதுக்கு புறானே மான்கரத்தையில முதல் கேட்டது நயன்தாரா தானே கலைஞர் அதுக்கு புறா வந்து அடுத்த படத்துல உளுத்தித்தானே போட்டார் கலைஞர் நயன்தாரா வேந்தானே கலைஞர் நயன்தாரா இப்ப திரும்பி எல்லாம் அடுத்த அஜித்தோட அடுத்த படத்துக்கு புக் பண்ணாலே
0: காலம் சரியில்ல
1: அது காலம் இல்ல காலம் சரியில்லையா
0: விளம்பர படம் அஞ்சு கோடிக்கு செய்திருக்கிறார்
1: ஐயோ கலைஞர் அதுவும் இது எட்டு ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷம் பாரு இதெல்லாம் அஞ்சு கோடி வாங்கி இருக்காங்க என்ன செய்கிற கலைஞர் நாங்கள் பழி சொல்ல வேணும்னா எல்லாரும் பழி சொல்லிட்டு போகலாம் கலைஞர் ஆனா கலைஞர் இப்ப நீங்கள் சிவாத்தியனை பத்தி அவன் ஒரு தமிழ் இதுல வந்தவன் கலைஞர் அவன் இப்படித்தான் ஒரு படத்திலும் அல்வா குடுக்கிறான் கலைஞர் அதுவும் என்னட்டு உங்களுக்கு அல்வா குடுக்கலாம் கலைஞர் நடக்கிற காரியமா கலைஞர் நீங்கள் ஒண்ணு உலகம் முழுக்க அப்படியே உரல் நுனியில எல்லாம் வந்து கொண்டிருக்க கலைஞர் காலத்தில
0: இருந்து இந்த காலம் வரை இதுதான் நடக்குது
1: அந்த காலத்துல என்ன கலைஞர் நீங்கள் என்ன திரும்பி தோங்கிங்களா போல இருக்கு கலைஞர் அஞ்சு ரூபாய்க்கு கூப்பிட்ட கையாறு அதான் இருந்து 50,000 வாங்கிட்டு போன வேண்ட வரையிலும் கதையை தோங்க போறீங்க கலைஞர் நீங்கள்
0: விஜயகாந்த்
1: கலைஞர் விஜயகாந்த தொழில்நுட்பத்தில் எல்லாம் சேர்ந்து நடிக்கிற மாதிரி இருக்கு விஜயகாந்த மனசிக்க கூட்டியன் வந்தே கலைஞர் படத்துல இப்படி இப்படிதான் விஜயகாந்த காட்ட போறான்னு மனசிக்கும் பேய் சந்தோஷம் ஐயோ ஒருதன் உயிரோட வந்த மாதிரி இருக்கேன்னு வாவும் துள்ளி அறிஞ்சு போட்டா கலைஞர்
0: வந்து படத்தலைவன் தன் விஜயின்
1: போட்டுக்கிறார் கலைஞர் அதுக்குள்ள கொஞ்சம் அவள் பொரியனையும் வளர்த்து விடணும்னு கொஞ்சம் வந்துரு கலைஞர் கலைஞர் நாங்கள் பேசுறவா 1000 பேசும் கலைஞர் நாங்கள் நல்லா நடந்தா கலைஞர் எவனுமே ஒன்றும் அந்த சொல்லுவாங்கள் கலைஞர் அது மாதிரிதான் கலைஞர்
0: என்ன செய்திருக்கிறேன் விஜயகுட்டி நன்றி மறக்காம தம்பி நான் உன்ன என்ன செய்ய போறேன் தெரியுமா உண்ட இச வெளியிட்டு விழாங்க நானே வந்து
1: எல்லாத்தையும் கிளீனா கலக்கி விடுறேன்னு சொல்லி இருக்கிறார் கலைஞர்
0: நாங்கள்
1: சும்மா அப்படி இப்படி அடுத்த கதைச்சாலும் கலைஞர் அதுகள் எல்லாம் கெத்தாதான் இருக்குது கலைஞர் என்றாலும் குடுக்கிறவன் குடுத்து கொண்டு வருது கலைஞர் நாங்கள் கேட்கும் நாங்கள் கேட்டுவோம் பேசுற நாங்கள் வெதிக்கொண்டே இருப்போம் கலைஞர்
0: சரி எங்க இளசிபுரா திரும்பியடாப்பா இந்த மலையாள படம்
1: ஐயோ கலைஞர் நீங்க திரும்பி வர போறீங்களே கலைஞர் மலையாள படத்துல வந்து கண்மணி அன்போடு காதல் மஞ்சு வாய்ஸ் படத்துல அந்த பாட்டுக்கு அது என்ன பிரச்சனைடா கலைஞர் இந்த இளசுக்கு பிடிச்சி காலம் காத புத்தி விழுக்கத்தான் போயிடும் கலைஞர் ஏன் சொல்லுங்க அப்பம் அந்த படம் ஓடாம கிடாம விட்டு இருந்தது என்ன கலைஞர் இல்ல படம் ஓடின காலத்திலும் அவரோட வழக்கு போடுவோம் அதுதான் நெக்கையில கலைஞர் இந்த கொள்ள லாபத்தை ஈட்டிட்டாப்புல இனி கணக்க சுரண்டலாமன்னு சொல்லி போடு கலைஞர் என்னதான் சொன்னாலும் கலைஞர் குலத்தளவில இருக்கிற மாதிரி கலைஞர் அவற்ற குணத்தை மாத்தவே இயலாது கலைஞர்
0: கண்மணி என்ற பாடம் மஞ்சுமல்
1: போய் சிலாதே கலைஞர் கேளடி கண்மணி இல்ல கண்மணி அன்போடு நான் எழுதும் கருத வேண்டிய பாட்டியில் அவங்க பயன்படுத்தினா இப்ப போய் வழக்க போட்டிருக்கிறார் கலைஞர். இதை விட அங்கால போய் இவராரு கங்கியம்மன் திரும்பி கத்தி கொண்டு இருக்கிறார் கலைஞர். படம் ஓடினாலும் ஓடுற காலத்தில் எடுத்துருக்கோனும் எல்லாம் தெரிஞ்சு ஓட்டு கலைஞர் படம் வெற்றி அடைஞ்சு தியேட்டரையும் விட்டு தூக்கினா பிறகு நட்டகிடு போய் வழக்கு போடுறேன்டா கலைஞர். அதெல்லாம் ஒரு கலைஞனுக்கு செய்ய வேண்டியதா கலைஞர்? கமலஹாசனுடைய நீ இல்லையா ஃப்ரெண்டா இருந்தாலும் கலைஞர் எல்லாம் காது காத்தான் கலைஞர். ஆனா கிளத்துக்கு பெரிய ஒரு கட்டித்தனம் என்ன காப்பான் கலைஞர்? என்னதான் நீங்க சொன்னாலும் கலைஞர் இளது யாருக்கும் பதிலடி கொடுத்தது இல்ல கலைஞர். பேசாம கேட்டுக்கொண்டு இருக்கும் கலைஞர் இவங்கள கதைக்கிறவன் கதைச்சு கொண்டு போட்டு கலைஞர்
0: இவன் கருணாநிதி என்ற போதுமை பிடிக்க என்ன பட்டத்தை கொடுத்தான் இசைஞானியடா
1: இசைஞானி என்று சொல்லி
0: என்னடா தெரியும் கோதாரி
1: இல்ல கலைஞர் நீங்கள் இப்படி சொல்றீங்க கலைஞர்
0: கோதாரி இவரால கண்டுபிடிச்ச ஒரு இசையடா
1: கலைஞர். நீங்கள் சில பேருக்கு கடவுள் மாதிரி இருக்கிறானே கலைஞர். இத்தனை பேருக்கு அவர் முதல் படத்துக்கு காசு இல்லாம இசை அமைச்சு கொடுத்தவர்கள் தெரியுமே கலைஞர்.
0: சியாமலா சாஸ்திரியில இருந்து தஞ்சனாமூர்த்தியில இருந்துடாப்பா அப்படியே முப்பெரும் கலைஞர்கலைண்டா அவங்கலாம்டாப்பா அவங்க இருந்துடா டாக்டர் பாலமுருளிகிருஷ்ணன் அவங்க தெரிஞ்சது வெறும் தெரியுமா
1: அவனுக்கு தெரியாது வச்சாலும் கலைஞர் சங்கிலி முருகன்ல இருந்து பி வாசல இருந்து எத்தனை பேருக்கு முதல் படத்துக்கு மணிவண்ணன்ல இருந்து முதல் படத்துக்கு காசு வாங்காம இசையமைச்சு கொடுத்தா கலைஞர் இந்த மனசாருக்கு வரும் கலைஞர் நீங்க சொல்லுங்க பாப்பா கலைஞர். இல்ல நாங்கள் ஒரு ஒரு மனுஷனை பற்றி குறை மட்டும் சொல்லப்படா கலைஞர்
0: நடக்கும்
1: அதுதான் கலைஞர். நாங்கள் குறையை கண்டுபிடிக்கிறோம்
0: கலைஞானி
1: கலைஞருக்கு காது கொடுத்தான் போடணும் நேரத்துக்கு வாப்பம் கலைஞர் அடுத்த வைத்தியத்துக்கு போனாங்க விட்டுட்டு கலைஞர்
0: உண்ட குப்பி என்ன நயன்தாரா குட்டி
1: நயன்தாரா
0: வர முந்தி
1: கலைஞர் விடுதாரு ரேடியோல அறிவிப்பாளர் வந்தவா கலைஞர் ரேடியோல வந்துட்டு தான் பேருந்து டிவி போடுவா கலைஞர் அப்படி இப்படியா இருந்தா கூட அவன் பேருந்து டிவி கெடுத்து கலைஞர் மலையாளத்துல மலையாளம் நல்லா புறஞ்சுண்டு கலைஞர் அது அவள் கலங்கி கலைஞர் வந்து இது மலையாள படம் உள்ள நடிச்சு போடுதான் பேருந்து ஐயா வளத்துல வந்து சரத்குமாரோட ஆடினவா கலைஞர் ஒரு வார்த்தை கலைஞர் எங்கட நெஞ்சு இந்தியெல்லாம் அப்பவே வரி விடுத்தது அடைய கலைஞர் கலைஞர் அதை விட கூட சம்பளம் இப்ப வாங்குறதுல இவர் நிக்கிறார் விஜய் நிக்கிறார் கலைஞர்
0: போட்டு
1: உங்களுக்கு கலைஞர் ஐயோ
0: நீங்க 280 கோடி
1: கொடுத்து தானே புக் பண்ணி இருக்காங்க கலைஞர். அப்ப அதுக்கு முதல் வந்த படத்தை கொண்டுதானே கலைஞர்
0: படம் 650 கோடியா
1: மசூல் அதுதான் கலைஞர். இந்த படத்துல அது வந்தாலும் கலைஞர் நிறைய நாயோ நிறையோ என்னத்தோட சண்டை குடிச்சாலும் கலைஞர் 600 கோடி வந்தாலும் கலைஞர் 1 கோடி என்ற கலைஞர் சும்மா நாங்க வயல கழிச்சு போட்டு போகலாமே கலைஞர் ஒரு பங்களாவே வாங்கலாம் இல்ல கலைஞர் நீங்கள் வந்து 1 கோடி என்ன ஜிம்மல் வாங்கி நினைச்சிருக்கிறீங்க 600 கோடி
0: கவச்சியில கலகின் என்ற பொம்பளையே தெரியுமா
1: கவச்சியில கலகினடா கலைஞர்.
2: அது சரி. எங்கட பாடகி சுசித்ரா இருக்கிறாள்ளோ, இவளுக்கு மண்டபுளியோ?
1: சுசித்ரா மண்டபுளியன்னு சுசித்ரா வாண்ட பாட்டு எல்லாம் கேட்டீங்களா கலைஞர்? நல்லா இருக்கு கலைஞர். பெயின் தானே, ஆனா அவள் கண்ணால பாக்காம ஏதாவது சொல்றாளா கலைஞர்? அத்தனை வேதம் கண்ட கமலாதன் கொக்கையில் அடிச்சத வந்த அவளை பப்ளிக்கா சொல்றாளே கலைஞர்.
2: அது பப்ளிக் சொன்னா முறைப்பாடு செய்ய வேண்டிய
1: முறைப்பாடு செய்து ஒண்ணும் செய்யலா கலைஞர். ஐயோ கலைஞர், நீங்கள் கமலாதன் வந்தா
2: முறைப்பாடு செய்கிறா?
1: அவா முறைப்பாடு செய்யலாது கலைஞர். என்னன்னா மண்டபழுது நோய் பிடிச்சு சொல்லி போட்டு விட்டுடுவாங்க கலைஞர். உங்களுக்கு கலத்துறைய வட்டி இவ்வளவுதான் சொன்னாலும் துளாக்கு இல்ல கலைஞர். அவளுக்கு எதிராக வழக்கு போடலாம இருக்கு கலைஞர். அப்ப நீங்கள் யோசிக்கத்தானே வேணும் கலைஞர். அதுதானே, அவள் இல்ல ஆதாரங்களும் வச்சிருக்கிறா கலைஞர். இவையில் அடங்கி போய் நிக்கிறேன் கலைஞர். ஆனப்பட்ட விசுவாமித்திரே அடங்கினது அமெரிக்கா மாப்பிடி அவனை தான் கூப்பிடுங்க சொல்லி போட்டு அவன் தான் நடிச்சு கொண்டு வந்தவன் கலைஞர். அவன் கொஞ்சம் கிட்டிக்காரன் தான் கலைஞர். தனி நடிப்பு நடிக்கிற இல்ல, ஆனா ஆளு மாதிரி பார்த்து அப்படித்தான் இருக்கு கலைஞர். இப்பதானே அவங்கள இல்ல, நாங்களும் தேடி தேடி பார்க்க வேண்டியா கிடையாது கலைஞர். தமிழ்நாடு
2: முற்போக்கு தமிழ்நாடு வீரலட்சுமி வந்து இப்ப
1: வீரலட்சுமி வந்து இப்ப சொல்றான். அந்த அவள் சொல்ற உண்மை இல்லாமலா இருக்குது. நான் வழக்கு வைக்க போறேன். அவள் தான் இப்ப வழக்கு வச்சுக்கிறாள். இந்த நடிகர் வேற இல்ல இருக்கு கலைஞர். பொண்ணுக்காண்டி கதைக்கிறாள் கலைஞர். யாரு கலைஞர் வழக்குக்கு கமலாதன் வந்தவொடனே கை கொடுக்க அனுப்பாங்களா இல்ல வழக்கு பதிவு செய்யறாங்க போவாங்களா கலைஞர்? பொழுது வார கைவிலம் கடிக்க வர பொழுதுக்காரனே கட்டி பிடிச்சி படம் எடுக்கிறா தான் நிக்கிறாங்க கலைஞர். நீங்கள் ஒன்று கலைஞர் தெரியுமா? உலகம் கலைஞர்
2: டைரக்டர்
1: சினிமா உலகம் கலைஞர் என்னதான் செய்தாலும் ஒன்னும் செய்யல. நீங்க அடுத்த வரி சொல்லுங்க. இளைஞர்
2: இருக்க நீதி இல்லையப்பா. இந்த வெயிலுக்கு வந்து நானப்பா உடையாப்பா அந்த
1: முதல் உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் கொட்டுறீங்க சரி விடாது. இந்த அங்க கூலா இருந்தா வீர குடிச்சு கொண்டு அடுத்த கதையை கலைப்பன் கலைஞர். இந்த அங்க ஒரு முறை விழுங்க கலைஞர் இழுத்து போட்டா அடுத்த பண்ணிதான் மூன்று கல்யாணம் ஒபிசலா செய்த கலைஞர். நாலு கல்யாணம் செய்தவா பீட்டர் பீட்டர் போல அவனை அவர் செத்து போனார். அதுக்கு முதல் ரெண்டு அந்த சின்ன திரையில நடிச்ச ஆகாசம் செய்த கலைஞர். அதுக்கு பிறகு வந்து ராஜனை செய்த கலைஞர்
2: அருண்
1: அருண் மூன்றாவது நாலாவது ராபர்ட் நாலாவதா செய்த கலைஞர் அவள் அஞ்சு ஆறு ஏழு கல்யாணம் செய்தாலும் கலைஞர் கொண்டு ஜக்கி இருக்கிறாள். நிறைய கலைஞர் கட்டி காரியம் தெரியுமா கலைஞர் அவளுக்கு கல்யாணம் செய்யற எல்லாம் சும்மா ஜூஸ் சாப்பிட்ட வாடி கலைஞர். அப்ப அவளோட மகளும் அப்படித்தான் கலைஞர். அவரும் அவளுக்கும் ஜோபிகா ஆண்டு அடுத்து ஐயோ கலைஞர் அது மஞ்சுளாரின் ஆட்டத்துக்கு கலைஞர் மஞ்சுளாவும் பயங்கர தண்டிக்கார கலைஞர். உங்களுக்கு தெரியாத கலைஞர் சில விஷயங்களை சொன்னா கோபம் வருது கலைஞர்.
2: தள்ளி விட்டு
1: அது தள்ளி விட்டானே இன்னத்தை செய்தாலும் கலைஞர் ஒன்றுக்கு மூன்று பொம்பளை பிள்ளையெல்லாம் பித்தவள்ளானே கலைஞர். அதை விட ரெண்டு பொம்பளை பிள்ளைய நல்லா தானே இருக்கும். ஒன்று டாக்டராகவும் இருக்கான் இசை கலைஞர் இவ்வளவு கதை இந்த விஜயமாற்ற மஞ்சுளாட பிள்ளைகள் வந்து அவ்வளவு சோவிக்கையில கலைஞர் விஜயமாற்ற மூத்த மனசீர பிள்ளைகள் தான் டாக்டராகவும் அந்த அருண்குமாரும் மற்ற தங்கச்சி டாக்டராகவும் இருக்கு கலைஞர். அதுல படிப்பிச்சது இதுல படிப்பிக்கலன்னு ஒரு பிரச்சனை இது கலைஞர். இதுல எல்லாம் ஆட விட்டுட்டு எல்லாம் ஒரு அப்படின்னு கலைஞர் இதுல எல்லாம் கலைச்சப்பட்ட கலைஞர். அது மாதிரி தான் கலைஞர் ராபர்ட்டோட கலைஞர் இப்ப வனிதாவாக நேற்று கண்ணன் கலைஞர் தாய்லாந்துல ஒரு டுயட் பாடிக்கொண்டு நிக்கிறவா கலைஞர் திரும்பி நாய்க்கு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வடங்கலைஞர் அதுல தயாரிப்பு நிர்வாகியா இருக்கிறது மகள் கலைஞர் வனிதா வனிதாவும் அவரும் தான் இப்ப திரும்பி கை ஒத்துக்கொண்டு திரிகிறேன் கலைஞர். சாப்பிட்ட தேஸ் கொஞ்சம் சுவையா இருக்கு போல இருக்கு கலைஞர். வேற எங்கேயும் போய் வேற ஹோட்டல்ல சாப்பிட்டு இருப்பார் கலைஞர்.
2: அவன் பீட்டர் பீட்டர் போலியடாப்பா அவளோட ரெண்டு வருஷம் வாழ்ந்து கொள்ளடாப்பா
1: வாழ்ந்தா கலைஞர். பீட்டர் போலிட்டு இருந்தா முழுக்க உறங்கி தள்ளி முழுக்க தின்னு முடிச்சிட்டாளே கலைஞர். திரும்பி அடிச்சு திரட்டி போட்டுத்தானே கலைஞர். அது பீட்டர் போல மனுஷிக்குமா அப்படி பிடிச்சு சண்டை பிடிச்சா புள்ளிகளும் சண்டை பிடிச்சா கலைஞர். அப்படித்தான் ஒய்புடிச்சில பிரச்சனை எல்லாம் வந்து வாழ்ற கலைஞர். பிரிந்தவர் சேர்றதும் சேர்றவர் பிரிந்ததும் சீமி அவரது என்ன புதுசா கலைஞர் கலைஞர். அதுதான் சொல்ற கலைஞர் நீங்கள் ஒரு தெய்வீக பிறப்பாகவும் ஒரு கூட்டுங்களை அடைபட்ட நாய்மாரியும் வளர்ந்துட்டீங்க கலைஞர். வெளியுலகத்தை நாலு இடத்துல பாக்கணும் கலைஞர். நாலு இடத்துல குலைச்சு பாக்கணும் நாலு இடத்திலும் வாய் வச்சு பாக்கணும் கலைஞர். அப்பதான் தெரியும் எல்லாத்தையும் குணமும் நடையும் கலைஞர்.
2: கதையும் செத்து போனார் முன்னாள் கணவரோட சேர்ந்து இப்ப என்னடா சொல்றோம் டுயட் பாடுறா
1: டுயட் பாடுறா. அதுவும் தாய்லாந்துல போய் இந்தியாவில வாழ்ந்தா கலைஞர் அவன கூட்டிட்டு போயிருவாங்க டுயட் பாரு அவரும் தாய்லாந்துல போறாரு போய் பாடுறாரு கலைஞர். பாடிட்டு வர கலைஞர் ஐயோ தமிழா தமிழா பாண்டியன் கதைக்கிறா கதைக்கு கலைஞர். யாராவது எதிர்த்து கதைக்கிறாங்களா கிளிக்கிளியன் எல்லாம் கிளிக்கிறார் கலைஞர். விஜய போட்டு விஜய்க்கு விஜய போட்டு நேற்று நேற்று அடிக்கன் அவருக்கு திரிதாவையும் கீர்த்தி திரேதையும் ரெண்டு வேதையும் விட்டா வேறு என்ன தெரியும் ஒன்று இல்ல பேசுறாரு கலைஞர். கீர்த்தி திரேதை அம்மாவையும் தெரியவில்ல விஜய்க்கு கலைஞர். நீங்கள் வந்து திரிதாரே அம்மாவும் எத்தனை வாக்கு கும்பலி கொடுத்தவாடு எனக்கெல்லாம் தெரியும் தானே கலைஞர்.
2: அப்படித்தான் கீர்த்தி கீர்த்தி சுரேஷையும் சவுண்ட் பெறது இல்லையா பையன் கொடுமையா பையனு கீர்த்தி நீ மஞ்ச பச்சை பேர் திரிசாவதான் தெரியுமா
1: திரிசா. ஐயோ கலைஞர் நயன்தாராவையெல்லாம் விட்டா காண வேண்டாம் வில்லு வடத்துல வந்து கலைஞர் நயன்தாராக்கு இவன் நூல் விட பிரபுதாயில நயன்தாராக்கு நூல் விட்டுட்டு போயிட்டாரு கலைஞர். அதாலதான் வந்து நயன்தாரா கொஞ்சம் கொஞ்சமா காய் விட்டுனா கலைஞர். ஆனா பாண்டியன் கேக்குறது
2: நயன்தாரா
1: இல்ல இல்ல கலைஞர் சில இடங்கள்ல கலைஞர் இப்படிதான் சில பேருக்கு சில பேருக்கு வியர்வையில மனந்தாலே அப்படித்தான் சொல்ற கலைஞர் அடுத்த படத்துக்கு எல்லாம் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்து பெரிய அதுக்கும்
2: நிக்க போறான்னு சொல்லி இவருக்கு நடிக்கிறத நடிச்சு கொண்டு போலாம் அரசியல் அவன் தெரியாது அவன் நான் தெரியாது என்ன செய்ய போறேன் அரசியல போய்
1: அவருடைய
2: சினிமா ரசிகர்களுக்கு சந்தோஷமா இருக்குமாம் அவ்வளவு பேர் தானே போட்
1: போடுவாங்க
2: போடுங்கள் வயது முடிந்தது போடாது
1: வயது முடிந்ததுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் என்ன திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப அங்கால பாரதிய ஜனதா காங்கிரஸ் அது தண்டு அப்பாலும் கொஞ்சம் அதுகளும் கூடுருவி கொண்டு வரைக்கும் இந்தியாவில சீமான் கத்திர கத்தல அதிலும் கொஞ்சம் எல்லாம் ஊறி போய் நிக்கிறது கலைஞர்
2: அது பெரிய பெரிய பெரிய பிரச்சனை சரி நெல்சன் வச்சு கவினை வச்சு ஒரு படம் ஒன்று இயக்கம்
1: இயக்கின இல்ல கலைஞர் இப்ப கவிந்த நான் இந்த கதை உங்களுக்கு சொல்லணும் நஞ்சனா கலைஞர் நெல்சன் கவிந்த படங்கள் கலைஞர் நடிக்க கொஞ்சம் பத்து கோடி வரையும் கூட்டிட்டாராம் இப்ப நெல்சன் அடுத்த படத்தை தயாரிக்கிற அடுத்த படத்துக்கு இவரை போட்டு கலைஞர் இவரோட
2: என்ன
1: செய்கிறது
2: மனுஷனை போல ஒரு மனுஷன் இல்ல
1: கட்டுப்பாடுல வஜித் காவலுக்கு செய்த அநியாயம்
2: நீங்கள்
1: முதல் துவக்கத்திலேயே எஸ்கே போட்டு வாங்கிட்டீங்க கலைஞர் இப்ப கோட் படத்துல வந்து கலைஞர் கடைசியா அவர் திறப்பு தோட்டத்துல வாரார் தானே கலைஞர். அது என்னத்துக்கா வரேன்னா, வெங்கட் பிரபு அடுத்து ஏக்கிற படத்துல அவர் தான் ஹீரோ, எஸ்கே தான் ஹீரோ, சிவா அத்தியனம் வச்சுதான் கதை எழுதி இருக்கிறாரா கலைஞர். அப்ப அதுக்காக ஒரு நன்றி கடனா இந்த படத்திலும் இருக்கா வாரதுக்கு.
2: ஆனா
1: கலைஞர் நீங்க ஒன்று ஒன்று சொல்லிக்கணும், வாரி வார உலகத்துல கலைஞர், கலைஞர்கள் எல்லாம் பெரிய பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் கலைஞர் மற்றவனோட சேர்ந்து நடிக்கிற அளவுக்கு இப்ப உலகம் மாறி போச்சு கலைஞர். எல்லாரும் ஒற்றுமையா உண்டா நடிச்சாதான் கலைஞர் தான் இருக்கலாம் கலைஞர். அவருக்கு மதியா வந்தன, இவருக்கு மரியா வந்துருமான, அவர் நடிக்காம விட்டார் என்ன கலைஞர் அடுத்த படத்துக்கு இல்லாம இல்ல போயிடுவீன். அப்பத்தானே கலைஞர் சித்த விஜயகாந்தையும் இப்ப உணர்ந்து
2: செய்த புண்ணியத்துக்கடாப்பா அவன் சஞ்சி ஆக இல்லையடாப்பா. ஆனா எம்ஜிஆர் மாதிரி இன்னும் பாந்துட்டு இருக்கு.
1: அடுத்த அடுத்த படத்துல கலைஞர் எஸ்கியோட எம்ஜிஆர் வந்து நடிச்சாலும்
2: அது சொல்லி எம்ஜிஆருக்கு அது வெட்டி
1: எதுக்கு நாங்களும் ரெண்டு ஒண்ணு படத்தை நடிச்சு வைப்பாங்க கலைஞர் வேண்ட எது இல்லையா போடுவாங்க கலைஞர்.
2: அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனையும் இருக்கடாப்பா, இன்னொரு பிரச்சனை ஒண்ணு நினைச்சனா மக்கள் நாயகன்
1: ராமராயன் கலைஞர் கரகாட்டத்துல மனிதன் வந்து ஆடிவிட்டு ஆட்டத்துக்கு கலைஞர். இப்ப ஒரு சாமானியன் ஒரு படம் நேற்று வந்த
2: கலைஞர்
1: போய் நல்ல படமா இருக்கு கலைஞர். வயது அவர் 65 வயதுக்கானா தான் நடிக்கிறார் கலைஞர். ராதாரவி
2: ஆமியில் இருந்துட்டு
1: வந்தவரா நடிச்சு அது ஒரு பேங்க் உள்ள அது இதுண்டு தானே கலைஞர். படம் துவங்குது போகுது கலைஞர் இளையராயம் அந்த மாதிரி தான் மியூசிக் போட்டுக்கிறார். அந்த
2: அவரே பாடி இருக்கிறார்
1: இளையராஜா ஒரு பாட்டு பாடி இருக்கிறார் கலைஞர். ஒரு பாட்டு என்றாலும் நல்லா தான் இருக்கு கலைஞர். ராமராயன் திருப்பி ஒரு இவ்வளவு காலம் ஆனா ராமராயன்ல இன்னொன்று நீங்கள் பார்த்துருக்கணும் கலைஞர் நடிச்சா கதாநாயனா தான் நடிப்பேன் ஒலி போட்டு இந்த 48 படமும் கதாநாயனா நடிச்சிருக்கிறார் கலைஞர். அவர் ஒருக்கா செத்து புழைச்சி வந்தாலும் கலைஞர் டிவோர்ஸ் எடுத்தாலும் என்ன செய்தாலும் இந்த வயதிலும் மீண்டும் கதாநாயனா தானே கலைஞர் நடிச்சிருக்கிறார்.
2: சாமானியனை பற்றி விமர்சனம் வந்து
1: அறகுறையாத்தான் போய்கொண்டிருக்கு. ஆனா போட்டு வயது
2: நடிக்காம இருந்துட்டு இவ்வளவு நாளும்
1: நடிக்காம இருந்துட்டா கலைஞர் அரசியலும் இல்ல இருந்தா
2: இருந்தவர்
1: நளினியும் இல்ல விட்டுட்டு போயினா கலைஞர் புள்ளியாலும் போனது எத்தனை பிரச்சனை இல்ல கலைஞர் ஒரு மனித தேசிய
2: இலங்கை பிரச்சனையை வச்சு எடுத்த மாதிரி பள்ளிக்கூடம்
1: நாங்களும் இருக்கா போய் இந்த கரகாட்டன் படத்தை இருக்கா திருப்பி பாப்பாங்க. சாமானியன் படத்தை பேருந்து பாக்குறவங்களும் கரகாட்டனை
2: பார்த்துட்டு
1: இன்றைக்கு ஒரு பாக்குறீங்க விளக்குனா கலைஞர் வேல முடிஞ்சுக்கு நான் உங்களோட வரைக்க கலைச்சி விழுந்து வந்தா இங்கட செல்வமணி இல்ல வந்து வரிசையில் நிக்கிறார் கலைஞர். செல்வமணி
2: என்ன
1: செல்வமணி கலைஞர் வந்து நிக்கிறார் கலைஞர். என்ன இங்கே வார்த்த மாதிரி இருக்குன்னு ஒளி போட்டு போய் அளவு வேண்டன் கலைஞர் எவ்வளவு ஒளி போட்டு செல்வமணி ஆண்டுகிட்டு ஓடுனாரு கையும் தந்துட்டு கலைஞர்
2: வாங்கிறோம்.
1: 18 ஹீரோ தான் இருக்கா லூர் மியூசியத்தை சுத்தி பார்த்துட்டு போங்கன்னு தான் ஈவில் தவறுக்கு இப்பான் போயிட்டு வந்தான்னு சொன்னார் கலைஞர். அதுவும் ஒரு சந்தோஷமா கிடந்த
2: என்ன
1: ரோஜா காணையில கலைஞர்
2: என்ன
1: அவங்க இந்தத்துல ஒரு இந்தியர் ஆனா மனுஷன் லொகேஷன் பார்க்க வந்ததான் கலைஞர். நேற்று ஜெர்மனுக்கு போன கலைஞர் பரிசுல வந்து நிக்கிறார். நாளைக்கு லண்டனுக்கு போய் எல்லாம் பார்த்துட்டு போக போறாராம். சந்தோஷமா இருந்து அவரையும் கண்ட சந்தோஷத்துல நான் என்ன இருக்கா கலையத்துக்கு வந்துட்டு போனீங்கன்னா சந்தோஷமா இருக்கு தானே சொல்லி போட்டு வந்துட்டேன் கலைஞர் வந்துட்டாருன்னா நாளைக்கு இருக்கா அவரையும் வச்சு நேரடியா அவரு வேட்டிய கண்டு விடுவேன்
2: நாங்க
1: உழைக்கிட்டு கலைஞர்.
2: ஓகே
1: பாய்.

0: தமிழ்ல உங்களோட விளம்பரங்கள் நான் சுவிஸ்ல அந்த கிரண்டம் காசு குறைக்கிறதுக்கு வழி இருக்குதா? அதோட எங்க சொந்தக்காரரும் ஊர்ல இருந்து வரையினோம். அவங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடணும் செய்யலுமா?
1: இங்க நீங்க ஒன்றுக்கு ஜோசியாங்க, உங்களோட கிரங்கன் இது வந்து குறைஞ்ச காசோட எல்லா செலவையோடும் நாங்கள் செய்தாரோம். ஒற்று பிரச்சனையும் இல்லாம அத்தனை வசதியும் இருக்கிறதா நாங்கள் செய்தாரோம். இதை விட நாங்கள் எல்லா பேங்கோடும் சுவிஸ்ல இருக்கிற டாப் பேங்கோட எல்லாம் நேரடி தொடர்பு இருக்கிறோம். அதனால எல்லா விதமான லோனும், இப்ப வீட்டு லோன் எடுக்கணுமா இல்ல நிறுவனத்துக்கு லோன் எடுக்கணுமா, எல்லா லோனும் குயிக்கா எல்லாம் ப்ரொப்பா செய்து தருவோம். ஒன்றுக்கு நீங்க யோசிக்காங்க.
2: அண்ணா உந்த தான் நானும் வந்தேன், நான் ஒரு கடையன் எடுத்திருக்கிறேன், அதுக்கு கடன் எடுக்கலாமோ?
1: கடையை எடுக்கிறேன்னா சிம்பிள் வேலை என்ன?
2: வீட்டை பொறுப்பு வச்சிருக்கலாம்.
1: வீடு இருக்குதானே, வீட்டை பொறுப்பு வச்சு உடனடியாக எடுத்துடலாம். ஓட்டு கிழமையில எல்லாம் அந்த மாதிரி முடிச்சதெல்லாம் ஒன்னும் யோசியாத. இப்ப அந்த பிள்ளை சொன்னா கேட்டுன்றது நீங்க தானே?
2: இல்ல கணக்க சித்து மாதிரிதான் இருக்கேன். உங்களுடைய என்ன வரையும் ஒழுங்கோ?
1: இங்கே நாங்கள் எல்லாம் நேரடியா பதிவு செய்யப்பட்ட ஆக்கள். சுவிசை ஆற கேட்டாலும் இப்ப சொல்லுவாங்க காப்புறுதி இல்ல இன்சூரன்ஸ், என்ன லோன் எடுக்கணும் என்ன கேட்டாலும் கந்தசாமி குமார்கிட்ட போகணும் சொல்லுவாங்க. அவ்வளவு அதுக்கு முழு பேங்காரர் எங்களோட நேரடி தொடர்பு. இதை விட நாங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம். உண்மையா ஒற்று போலியும் இல்லாம அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற உஜய நிறுவனம் எங்கட நிறுவனம் தான்.
3: ஆமாம், நீங்கள் உங்கள் கனவு இல்லத்தை உங்கள் விருப்பப்படி நிர்மாணிக்க வேண்டுமா அல்லது நீங்கள் விரும்பிய இடத்தில் வீடு வாங்க வேண்டுமா, ஏற்கனவே நீங்கள் வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து வேறு வீடு வாங்க வேண்டுமா, மற்றும் தொடர்மாடி வீடுகள் வியாபார நிலையங்கள் வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா, அல்லது நீங்கள் வாங்கிய வீடு மற்றும் வியாபார நிலையங்களை மறுசீரமைக்க வேண்டுமா? தற்போது சுவிஸில் மருத்துவ காப்புறுதி கட்டணம் அதிகரித்துள்ளது. நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. சுவிஸ் அரசால் அங்கீகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த நிறுவனத்தினர் உங்களுக்கு பொருத்தமான சகல காப்பீடுகளும் உள்ளடங்கிய மலிவான அத்துடன் தரமான மருத்துவ காப்புறுதியை தெளிவான விளக்கத்துடன் வழங்க காத்திருக்கிறார்கள். போலி முகவர்களை நம்பி நீங்கள் ஏமாறாதீர்கள். வாகன காப்புறுதி 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து உங்களுக்கு தரப்படும். ஆயுள் காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி உட்பட அனைத்து காப்புறுதிகளும் மிக தெளிவான விளக்கத்துடன் செய்து கொள்ள நீங்கள் நாட வேண்டிய நிறுவனம் VTS Finance GMPH.
4: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரக்ட் ஸ்ட்ராஸ் 3098
3: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
4: பெறபேசி இலக்கம் 0331971750. கைத்தொலைபேசி இலக்கம் 0778-920-58-58.
3: சுவிஸிலே VTS Finance GmbH.
5: பரிசு லாட்சபிளில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனைகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரூ கை பாரிஸ் 10 லாட் ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹால் ஷரி 0951-15-82-3 அல்லது 0669-68-61-61. மறந்து விடாதீர்கள், பரிசு லாட்சப்பலில் ஷரிமஹால்.

0: சங்கமத்திலேயே இனி தொடர்ந்து வர இருப்பது.
1: அன்பிற்கினிய உறவுகளே, என்னுடைய அற்புதமான டிஆர்டி வானொலியின் இதயம் தொட்ட இனிய உறவுகளே, என் அன்பு சொந்தங்களே, சங்கமம் நல்ல சிந்தனைகள், நல்லெண்ணங்கள், நல் வழியில் பயணிக்கும் அற்புதமான பயணமாக நம்முடைய வாழ்க்கை பயணம் அமையட்டும். எளிமையும் இனிமையும் வளமையும் சிறப்பும் அன்பும் அருளும் கருணையும் கனிவும் மேன்மையும் உண்மையும் செம்மையும் செழிப்பும் வாழ்வும் வளர்ச்சியும் உயர்வும் உழைப்பும் உறுதுணையாய் அமைந்த உன்னதமான வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை அமையட்டும். இயற்கையை ரசிப்போம், இதயத்தை நல் எண்ணங்களால் நிரப்புவோம், நற்சிந்தனைகள் நல்லெண்ணங்கள் ஆன்மீகம் அறிவாற்றல் மிக்க நேர்மறையான எண்ணங்கள் நேரிய சிந்தனைகள் உடல் உள்ளம் மனம் தூய்மை கடுமையான உழைப்பு உழைப்பால் ஏற்படும் உறக்கம் உழைப்பால் ஏற்படும் பசி உறவுகளோடு ஏற்படும் உன்னதமான பந்தம் நாட்டையும் நம்மை சுற்றியுள்ளோரையும் நேசிக்கும் பாவம் நிறம் மொழி இனம் இவற்றை கடந்த ஒரு பேரன்பு எல்லா உயிர்களிடமும் அன்பை செலுத்தும் அருள் நிறைந்த உள்ளம் இவையெல்லாம் அற்புதமாக அமையட்டும். நமக்கு நல்ல சிந்தனைகளும் நல்லெண்ணங்களிலும் பயணிப்போம். சுமக்க தெரிந்த கொண்டால் சுமைகள் சுலபம்தான், சுமக்க தெரிந்து கொண்டால் சுமைகள் சுலபம்தான். சாதிக்க பழகிவிட்டால் தடைகள் எல்லாம் படிக்கல் தான். வார்த்தை என்பது ஏணி போல, நீ பயன்படுத்துவதை பொறுத்து ஏற்றியும் விடும் இறக்கியும் விடும். சிந்தித்து செயலாற்றுங்கள். உங்களை வேண்டாம் என விலகி போகிறவரிடம் அன்பு காட்டுவதும் ஓட்டை வாளியில் தண்ணீரை நிறைக்க முயற்சிப்பதும் ஒன்றுதான். அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும், நம்பிக்கை அனைத்தையும் நன்றாக காட்டும், உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும், இயற்கை அனைத்தையும் இறைவனாக காட்டும், இயற்கை அனைத்தையும் வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாக காட்டும், அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும், நம்பிக்கை அனைத்தும் நல்லதாக காட்டும், உழைப்பு அனைத்தும் உயர்வாக காட்டும், இயற்கை அனைத்தையும் இறைவனாக காட்டும், வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாக காட்டும். உன்னை வீழ்த்த பயன்படுத்தப்படும் மிகப்பெரிய ஆயுதம் உன் மனம்தான். உன் மனம் தெளிவாக இருந்தால் உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாது. நல்ல விதை விதைத்தால்தான் செடி நன்றாக வளர்ந்து நல்ல பலனை கொடுக்கும். அதுபோல நல்ல எண்ணங்கள் இருந்தால்தான் வாழ்க்கை நன்றாக ஒளி வீசி பிரகாசிக்கும். பொறுமை உள்ள மனிதன் வாழ்வில் நிச்சயம் வெற்றி பெறுவான். எந்த வண்டி ஓட்டினாலும் எதிரில் யாராவது கண்ட்ரோல் பண்ணணும். அளவுக்கு வேகத்தில் போங்க, நீங்கள் இடிச்சு தள்ளிட்டு போயிடுறீங்க, ஆனால் அவங்க குடும்பம் வாழ்க்கை முழுவதும் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரிவதில்லை. பெஞ்சில் கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான், கூர்மையாக இரு, இல்லையென்றால் சீவி விடுவார்கள். பென்சில் கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான், கூர்மையாக இரு, இல்லை என்றால் சீவி விடுவார்கள். வார்த்தை என்பது ஏணி போல, நீ பயன்படுத்துவதை பொறுத்து ஏற்றியும் விடும் இறக்கியும் விடும். சிந்தித்து செயலாற்றுங்கள். கடமையில் கவனம் செலுத்தி அமைதியாக வாழுங்கள். உண்பதும் குடிப்பதும் மட்டும் வாழ்க்கையாகாது. நீதி, அமைதி, மகிழ்ச்சி என்னும் நற்பண்புகளை கொண்டது வாழ்க்கை. உங்கள் கௌரவம் வேறு எங்கும் இல்லை, உங்கள் நாக்கின் நுனியில் உள்ளது. வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் நல்ல நண்பர்கள் தேவையானால், வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு எதிரியாவது தேவை. நல்ல நல்ல சிந்தனைகள் ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்துவிட்டால் இறுதி வரைக்கும் போராடு. விளைவுகளையோ அதில் ஏற்படும் தோல்வி பற்றியோ கூட கவலைப்படாதே விவேகானந்தர். தனியாக கஷ்டப்படும் போதுதான் உழைப்போட அருமை தெரியும். அவமானப்படும் போதுதான் வாழ்க்கையோட தத்துவம் புரியும். கண்ணீர் வரலாம் கண்கள் உள்ளவரை, கவலைகள் வரலாம் காலங்கள் உள்ளவரை. இவை இரண்டும் நிச்சயம் மறையும் நம்பிக்கை உள்ளவரை. அப்பா கைக்குள் மகன் இல்லை, மகன் கைக்குள் தான் அப்பா. தொட்டிலில் துவங்கும் இந்த பாசத்துக்கு வாழ்நாள் முழுவதும் மவுசு அதிகம்தான். தொலைந்தவர்களை தேடிச் செல்லலாம், விலகிச் சென்றவர்களை நினைத்து கூட பார்க்க கூடாது. ஒருவரை இழக்கும் போது வரும் கண்ணீரை விட அவர்களை இழக்கக்கூடாது என நினைக்கும் போது வரும் கண்ணீருக்குத்தான் வலி அதிகம். நமது வாழ்க்கையில் உரிய லட்சியங்கள் அடைவதற்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தேவை, நல்ல பெயர்கள் தேவை. நல்ல பெயர்களும் மாற்றங்களும் தேவை என்றால் நல்ல எண்ணங்கள் தேவை. நற்சிந்தனைகளில் பயணித்தோம். ஒரு சிறுகதையில் இப்பொழுது மனதை சிறகடிப்போமா? அன்பிற்கினிய உறவுகளே, அற்புதமான சொந்தங்களே, காதல் எத்தனை அற்புதமானது! இறைவனுடைய மானிட பிறவியே ரொம்ப ரசித்து லயிச்சு உருவாக்கிய ஒரு பிறவி. அன்பின் வெளிப்பாடு தான் நாம். அன்பினுடைய வெளிப்பாட்டால் வெளிவந்து இந்த உலகில் முத்தமிட்டோம். பூமி மாதாவை அம்மா என்று அழுகின்றோம், அதில் கூட அன்பே வெளிப்படுகிறது. அன்பே காதல், காதலே தெய்வீகத்தன்மை அடைகிறது. காதல் மேலும் மேலும் மெருகூட்டப்பட்டு அது உன்னத நிலையடையும் பொழுது அது மிகவும் வலிமையானதாக, ஆழம் உள்ளதாக, அர்த்தம் உள்ளதாக அமைகிறது. இறைவனுடைய இந்த பிரபஞ்ச படைப்பில் காதல் இல்லையே இந்த பிரபஞ்சமே இல்லாமல் இருந்திருக்கும். காதல் ஒரு மட்டுப்பட்ட ஒரு காமம், இரண்டும் கலந்த கலவையே ரதிமன்மதன் என்ற இறைவனுடைய அற்புதமான படைப்பு. அந்த அனுபவத்தில் இப்பொழுது திளைப்போம். அன்பு உறவுகளே, என் அன்பு சொந்தங்களே, மார்கழி மாச பௌர்ணமி அப்படியே கீழ்வானில் ஆதவ மறைவின் போது அப்படியே அழகா சக்க சக்க சக்க சக்கன்னு அப்படியே ரம்யமா அப்படியே உதயமாகும் அந்த மார்கழி மாதத்தின், சாரி, மாசி மாதத்தின் அற்புதமான அந்த நன்னாள் மாசி மாத பௌர்ணமி நாள் மன்மதன் அவதரித்த தினமாகும். மன்மதன் பிறந்தது, உலகம் செழித்து இன்பம் பெருகுகிறது. அடுத்த நாள் வந்து ரதிதேவி பிறப்பதும், அவள் வளர்ந்து விளையாடி கழிப்பதும் விரிவாக கூறப்படும். அதாவது மாசி மாசத்தின் பௌர்ணமி நாளில் மன்மதனும், அதற்கு அடுத்த நாள் ரதிதேவியும் பிறக்கின்றார்கள். மூன்றாவது நாள் மன்மதனுக்கும் ரதிதேவிக்கும் சிறப்பான வகையில் திருமண விழா கொண்டாடப்படுகிறது. இவ்விழாவில் கலந்து கொண்டு ரதிமன்மதனை வழிபட்டால் விரைவில் திருமணம் கூடி சுகமான வாழ்வு உண்டாகும் என்பது நம்பிக்கையாகும். பாரத நாட்டின் பழம்பெரும் இலக்கியங்களில் தொடங்கி இனி வரப்போகும் இலக்கியங்களிலும் இடம்பெற்றிருப்பது காதலாகும். பருவம் வந்த ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் அன்பினால் ஈர்க்கப்பட்டு கட்டுண்டு தம்முள் ஒருவருக்காக மற்றவர் பிறந்ததாகவே எண்ணி அன்பு கொண்டு இணைந்து வாழும் உண்மையான காதலே அற்புதமான தாம்பத்திய வாழ்வாகும். காதல் என்னும் இன்ப உணர்வு மனதில் இயற்கையின் நுண்ணாற்றலால் விளைகிறது. அதுவே உலகின் உயிர்களின் வளர்ச்சிக்கு காரணமாக உள்ளது. காதல் என்னும் இயற்கை உணவு தெய்வ வடிவம் கொண்டபோது மன்மதன் எனவும் ரதி எனவும் பெயர் பெற்றது. மன்மதனையும் ரதியையும் இணைபிரியாத இன்ப காதலர்களாக இலக்கியங்கள் போற்றுகின்றன. மன்மதன் இயற்கையின் இன்ப ஊற்றின் வடிவம்தான். அதனால் இயற்கையில் காம உணர்வூட்டும் பொருட்கள் யாவும் அவனது உரிமை பொருட்களாக உருவகம் செய்யப்பட்டுள்ளன. தென்றல் அவன் ஏறி வரும் தேராகும். அத்தேரை கிளிகள் கூட்டம் கூட்டமாக இழுத்து கொண்டு வரக்கிறது. வண்டுகள் அணிவகுத்து நானாக அமையும் கரும்பு வில்லை ஏந்துகின்றான். நீண்ட தாளை மலரின் மடல் வாளாயுதமாகவும் முல்லை நீலம் மா அசோகம் தாமரை என்னும் ஐந்து மலர்கள் அவன் அம்புகளாக உள்ளன. வசந்த காலம் என்பது அவனது ஆட்சியின் உச்சகட்ட அதிகாரத்தை அவன் செலுத்தும் காலமாகும். அதனையொட்டி அவன் வசந்தன் என அழைக்கப்படுகின்றான். ஆலயங்களில் அமைந்துள்ள வசந்த மண்டபத்தில் ரதியும் மன்மதனும் பெரிய தூண் சிற்பங்களாக அமைக்கப்படக்கூடிய நோக்கம் இதுவே. முன்னாளில் மன்மதனுக்கு தனி ஆலயங்கள் இருந்ததை இலக்கியங்கள் கூறுகின்றன. அவை காமவேல் கோட்டங்கள் என்று அழைக்கப்பட்டன. ஊருக்கு வெளியே அமைந்த சோலைகளில் காமவேல் கோட்டம் இருந்தன. நல்ல கணவனை வேண்டியும் கணவன் மனைவியிடத்தில் மாறாத அன்பு உண்டாகி இல்வாழ்வு செழிக்கவும் பெண்கள் மன்மதனை வழிபட்டனர். சமண சமயத்தில் பெருமைகளை பேசுவதும் அஞ்சிறு காப்பியங்கள் ஒன்றான பெருங்காப்பியத்தில் உதயணன் என்பவனை கணவனாக அடைய வேண்டி அக்காப்பியத்தின் தலைவியான பதுமாவதி சோலைகள் நடுவே இருந்த காமதேவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டாள் என்பதை காண்கின்றோம். சிலப்பதிகாரத்தில் காமவேல் கோட்டத்தில் உள்ள குளத்தில் நீராடி காமதேவனை தொழுதால் நல்ல இல்வாழ்வு உண்டாகும் என்றும் பிரிந்த கணவன் வந்து சேருவான் என்றும் கூறப்படுவதும் சிந்திக்கத்தக்கதாகும். முன்னாளில் சிறப்புடன் திகழ்ந்த காமதேவன் ஆலயங்கள் நாகரீக வளர்ச்சியின் காரணமாகவும் காமத்தை மறைபொருளாகவே பேச வேண்டும் என்ற நிலை உண்டானதாலும் மறைந்துவிட்டன. தூண் சிற்பங்களாகவும் கோபுர சிற்பங்களாகவும் மட்டுமே ரதிமன்மதன் சிலைகள் உள்ளன. கரும்புகள் இனிய சுவை மிக்க சாறு கொண்ட களிகள் அவற்றை பிழிந்து சாறெடுத்து அதை காய்ச்சி பதப்படுத்தி வெல்லம் சர்க்கரை பாகு முதலியவற்றை தயாரிக்கின்றனர். இனிமைக்கு உதாரணமாக கருப்பஞ்சாற்றை சொல்வதே வழக்கம். பக்தி வழியில் கரும்பை இன்பத்தின் அடையாளமாக கொண்டுள்ளனர். காமம் என்னும் இன்ப நுகர்ச்சியை கரும்பு வில்லாக உருவகம் செய்கின்றனர். இன்பம் தரும் கடவுளான மன்மதன் கரும்பு வில்லை ஏந்துகிறான். அது அவனுக்கே உரிய ஆயுதமாகும். அவனை கரும்பு வில்லி என புராணங்கள் அழைக்கின்றன. தெய்வங்களை உருவமாக அமைக்காமல் அதன் ஆயுதத்தை நிலைப்படுத்தி அதை அந்த தெய்வமாகவே போற்றி வணங்குவதும் ஒரு மரபாகும். வேலாயுதத்தை முருகனாகவும் சூலத்தை காளியாகவும் சக்கரத்தை திருமாலமாகவும் சூலத்தை சூளபாணியான முழுமுதற் கடவுள் சங்கரராகவும் வணங்குவதும் நம்முடைய மரபாகிறது.

மன்மதன் ரதி உருவங்களை ஓவியமாக கலசங்களை நிறுவி ரதி மன்மதனை எழுந்தருள வைத்து வழிபடுகின்றனர். அன்று மேற்சொன்னவாறு அலங்காரம் செய்வர். முன்னிரவில் மன்மதன் அவதரித்த கதை கூறப்படும். ஊரின் தன்மைக்கேற்ப அது சொற்பொழிவு, நாடகம், நாட்டியம், உடுக்கல் பாட்டு, வில்லுப்பாட்டு, லாவணி எனவற்றில் ஏதாவது ஒரு இலக்கிய வடிவில் அவன் கதை விரிவாக எடுத்து கூறப்படும். முன்னாளில் காமன் விழா 7 நாட்கள் கொண்டாடப்பட்டு வந்ததாக இலக்கியங்கள் கூறுகின்றன. 5ஆம் நாள் காமனை எரிப்பது, 7ஆம் நாள் அவன் ரதியின் வேண்டுதலால் உயிர்ப்பிக்கப்படுவது முதலியன நாடகமாகவும் நடிக்கப்படுகின்றன. ரதி என்பதற்கு பிறரால் விரும்பப்படுதல் என்பது பொருள். ஒரு சமயம் மயன் எனும் தேவச்சன் உலகில் உள்ள அழகையெல்லாம் ஒன்று திரட்டி ஒரு பெண்ணாக்கினான். அவள்தான் அறிவாலும் அழகாலும் எல்லோரையும் கவர்ந்தாள். அதனால் அவளுக்கு ரதி என்று பெயர் சூற்றி வளர்த்தான். திருமாலின் மகனான மன்மதனுக்கு அவளை திருமணம் செய்வித்தான். இருவரும் இணைபிரியாது வாழும் சிறப்பு பெற்றனர். சிவபெருமான் ஒருமுறை கோபம் கொண்டு மன்மதனை நெற்றிக்கண்ணால் எரித்து அழித்தார். ரதிதேவி இறைவனிடம் வேண்டி அவனை உயிர்ப்பித்து பதியாக அடைந்தால் திருமால் கிருஷ்ணனாக அவதாரம் செய்யும் போது மன்மதன் அவருடைய மகனாக பிரித்யும்னன் என்ற பெயரில் தோன்றினான். ரதி மாயாதேவி என்னும் பெயரில் அவளை மணந்தாள். காசியில் ரதி வழிபட்ட லிங்கம் ரதீஸ்வரர் என்ற பெயரில் உள்ளது. ரதி அன்னவாகனத்தில் பவனி வருகிறாள். அவளும் கரும்புவில்லை கொண்டுள்ளாள். ரதியை பார்வதி தேவியின் தோழி என்றும் கூறுவர். இவ்வாறு உலகின் காதலினுடைய அடையாளமான ரதி மன்மதனுடைய அற்புதமான வரலாற்றில் சங்கமித்தோம். 1980களில் கவியரசு கண்ணதாசனும் வாலியும் கோலோச்சிய காலத்தில் மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் மற்றும் இளையராஜா அவர்களுடைய உன்னதமான இசை இந்த மண்ணில் ஒரு மகத்துவமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய நேரம். அதில் அற்புதமான ஒரு பாடல் இன்றும் என்னுடைய மனதில் ரீங்காரம் இட்டு கொண்டிருக்கிறது. அந்த பாடலில் இப்பொழுது சிறிது மனதை சங்கமிப்போம். இது ஒரு அற்புதமான பாடல், அழகான பாடல், காலத்தால் அழியாத பாடல். எல்லோர் மனதிலும் இன்றும் அந்த பாடலை கேட்கும் பொழுது அந்த மனம் அதிலே லயிக்கின்றது, சுவைக்கின்றது. மீன் கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான். மீன் கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான். ரதியோ விதியின் பிரிவில் ரதியோ மனிதன்

பெறுகிறான். பௌர்ணமிராவில் இளம் கண்ணியர் மேனி காதலராகும் பாடியே ஆடவர் நாடும் அந்த பார்வையில் தானோ காமன் ஏவும் பானமோ நானே உனதானே நாடும்.

0: நூலுலகம் .com ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGA நூலகம் நூலகம்.
4: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
6: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
6: மேலதிகை தொடர்புகளுக்கு VT Cash and Curry, Paris La Chapelle, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் மத்திய பிரதான செய்திகள். மத்திய பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் இலங்கை செய்திகளுக்கு. இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com இந்திய செய்திக்கு பரிஸ் ரியூகையில் அமைந்துள்ள வீட்டி கேசங்கரி, கால்டே கோனஸில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள் சுவிஸில் அமைந்திருக்கும் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் இஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, பாடசாலை மாணவர்களை குறிவைத்து பல வியாபாரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. போதை இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்குவதற்கு ஜனாதிபதி முன்னெடுக்கின்ற செயல்பாடுகள் நாளுக்கு நாள் தீவிரமாகி வருகின்றன. போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்த பொதுமக்களது உதவி மிக தேவை என பெருந்தோட்டம் மற்றும் சமூக உள்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தர் லிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். கொழும்பு சைவ மங்கியர் வித்தியாலய விளையாட்டுக் கூடத்தை அமைப்பதற்கான நிதி திரட்டலுக்காக சைவ மங்கியர் கழகம் நேற்று சனிக்கிழமை கொழும்பு ராமகிருஷ்ணன் மிஷன் மண்டபத்தில் நடத்திய மாணவில் கலை நிகழ்ச்சியில் பிரதி அமைச்சர் சுந்தர் லிங்கம் பிரதீப் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். ஒரு பாடசாலையில் கல்வி எவ்வளவு முக்கியமோ அந்தளவுக்கு விளையாட்டு முக்கியம். அறிவுடன் கூடிய ஆரோக்கியமும் அவசியம் என தெரிவித்த பிரதி அமைச்சர் பிரதீப் பெண்களுக்கு கல்வி மிக மிக முக்கியம் என்று குறிப்பிட்டுள்ளார். தனது உரைக்கும் மத்தியில் அன்றைய நிகழ்வுக்கு இந்தியாவின் தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்த முன்னணி நடிகையும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவருமான குஷ்பு சுந்தரை நோக்கி பிரதி அமைச்சர் பிரதீப் தொடர்ந்து கூறுகையில், இலங்கை பாராளுமன்றத்தில் 22 பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இலங்கை பொறுத்தவரை இங்கு 52% பெண்கள். உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு பெண்ணை பிரதமராக்கிய நாடு இலங்கை. தற்போதும் ஒரு பெண்தான் இந்த நாட்டில் பிரதமராக இருக்கிறார். உண்மையில் கௌரவமாக இருக்கிறது என்று கூறியுள்ளார். மணிவடக்க மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி பலாலி சந்தியில் இன்றைய தினம் 11வது வாரமாகவும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். கடந்த 36 வருடங்களாக காணிகளை இழந்த மக்கள் இராணுவத்தின் வசமுள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி குறித்த போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர். தமது காணிகளில் இராணுவம் விவசாய நடவடிக்கைகள் மற்றும் வர்த்தக நிலையங்களை அமைத்து தமது சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்தி வரும் நிலையில், தாம் நீண்ட காலமாக நிலங்கள் வீடுகள் அற்று வாழ்ந்து வரும் நிலையில் தமது வீடுகள் காணிகளை விடுவிக்க வேண்டும் என கோரி போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த வாரம் யாழில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் அமைச்சர்களான பிமல் ரத்நாயக்கா மற்றும் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோர் பலாலி கிழக்கு உள்ளிட்ட பகுதிகளை செப்டம்பர் மாதமளவில் விடுவிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வடமராட்சி நெல்லியடி பகுதியில் ஓய்வு பெற்ற அரச உத்தியோகத்தர் ஒருவரின் வீட்டுக்குள் நள்ளிரவில் மது போதையில் நுழைந்ததாக கூறப்படும் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை உறுப்பினர் கணேசரூபன் மற்றும் அவரது குழு வீடு மற்றும் சொத்துக்களை சேதப்படுத்தி மிரட்டியுள்ளனர். 119 அழைப்பின் பேரில் அங்கு சென்றிருந்த நெல்லியடி காவல்துறையினர் குறித்த நபரை கைது செய்து அதிகாலை 12:45 மணியளவில் கைது செய்திருந்த நிலையில் காலை 7 மணியளவில் அவரை அரசியல் அழுத்தம் காரணமாக காவல்துறையினர் பிணையில் விடுவித்துள்ளனர். இதுவரை 1ஆம் தேதி 9ஆம் மாதம் 2026 அன்று நீதிமன்றத்துக்கு சமூகம் அளிக்குமாறு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும், வீடு புகுந்து அச்சுறுத்தி பொருட்களுக்கு சேதம் விளைவித்த ஒருவருக்கு காவல்துறையினரால் பிணை வழங்க முடியாது என்றும், காவல்துறை பிணை வழங்கியது அரசியல் அழுத்தம் என்றும் பெயர் குறிப்பிட விரும்பாத காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளால் யாழ்ப்பாணத்தில் முதன்முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சர்வதேச மாநாட்டை நோக்கிய பேரணி இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஆரம்பமானது. இதன்போது யுத்த காலத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட மற்றும் கொல்லப்பட்ட உறவுகளை நினைவு கூர்ந்து ஈகைச்சுடர் ஏற்றப்பட்டது. வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் புகைப்படங்களை ஏந்திய பேரணி ஊர்தி முன்னாள் தாய்மார் கண்ணீர் சிந்தி பங்கேற்றனர். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் சர்வதேசத்தின் பங்கேற்புடன் கூடிய சுயாதீன குற்றவியல் நீதி பொறிமுறை ஒன்று அவசியம் என
வடக்கு கிழக்கு வளைந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்க தலைவி கனகரஞ்சினி யோகராசா தெரிவித்துள்ளார். இன்று ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் அவர் ஆற்றிய தலைமையுரையிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். வலிந்து காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளுக்காக போராடி வரும் ஒவ்வொரு தாயும் உயிரிழக்கும் போதும் எதிர்கால நீதிக்கான ஒரு சாட்சியம் அளிக்கிறது. எனவே இந்த சாட்சியங்கள் தற்போது முறையாக பதிவு செய்யப்பட வேண்டும். மனித புதைகுழிகள் தொடர்பான விசாரணைகள் வெறுமனே ஒரு தொழில்சார் பணியாக இருக்கக்கூடாது. மாறாக அவை நீதியை நோக்கிய பயணமாக அமைய வேண்டும். இந்திய சர்வதேச மாநாட்டின் ஊடாக எங்களுடைய உறவுகள் எங்கே இந்த முக்கியமான செய்தியை சர்வதேச சமூகத்தை நோக்கி அனுப்பி வைக்கின்றோம் என்று கூறியுள்ளார். இந்திய நாளை வலிந்து காணாமலாக்கப்படல்களால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினம் என்பதைப் போலவே கொடூரம் மனிதர்களின் தினம் என்றும் அடையாளப்படுத்த முடியும் என மன்னார் மறை மாவட்ட ஆயர் தெரிவித்தார். மலிந்து காணாமலாக்கப்படல்களால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு பாதிக்கப்பட்ட உறவுகளால் இன்று ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணத்தில் முதன்முறையாக ஏற்பாடு செய்யப்பட்ட சர்வதேச மாநாட்டிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இன்றைய நாளை வலிந்து காணாமலாக்கப்படல்களால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினம் என்பதைப் போலவே கொடூரம் மனிதர்களின் தினம் என்றும் அடையாளப்படுத்த முடியும். ஏனெனில் அத்தகைய கொடூரம் மனிதர்களாலேயே எமது உறவுகள் காணாமலாக்கப்பட்டனர். அத்துடன் நீதிக்கான செயல்முறையின் பொறுப்பாளிகள் நியாயமானவர்களாக இருந்தால் நீதிக்கான பயணம் மிக குறுகியதாகும் என குறிப்பிட்ட அவர், எனவே அத்தகைய நியாயமானவர்களை இதற்கு பொறுப்பாக நியமிக்குமாறு சம்பந்தப்பட்டவர்களிடம் கேட்டுக் கொள்ளுகிறோம் என்றார். கனடா நீதிமன்ற தீர்ப்பை முன்னிறுத்தி தமிழர் அரசியல் போராட்டத்தை பலவீனப்படுத்த முயற்சிக்கக்கூடாதென சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அழுத்தந்தை மா சக்திவேல் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். நீதிக்கான நீள் பயணம் என்னும் துணிப்பொருளில் இனப்படுகொலையின் ஒரு அங்கமான வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விடயமாக தமிழர் தாயகத்தில் சர்வதேச மாநாடு நடந்து வரும் நிலையில் கனடாவில் நீதிமன்றம் ஒன்றில் இலங்கையில் இனப்படுகொலை நிகழவில்லை என தீர்ப்பு வழங்கியதாக சமூக ஊடகங்களில் வந்துள்ள செய்தியை தொடர்ந்து பௌத்த அரசுக்கும் அதன் காவலாளிகளுக்கும் மகிழ்வை கொடுக்கலாம்.

0: ஆனால் பௌத்த தர்மம் தமது தண்டனை தீர்ப்பை எப்போதோ தழுவிவிட்டது. அதனை தெற்கு உணரும் நாளிலேயே நாடு உண்மையான விடுதலை மகளிரை காணும் என்பதையும் குறிப்பிடுகின்றோம். கனடா நீதிமன்றத்தின் தீர்ப்பு. கடந்த வருடம் கடந்து இலங்கைக்கு செய்தியானது ஏன், செய்தியாக்கப்பட்டதன் பின்னணி என்ன, அதன் அரசியல் இலக்கு என்ன, இலங்கையில் அடுத்த ஜனாதிபதிக்கான போட்டி கனடாவில் ஆரம்பித்து விட்டதா போன்ற கேள்விகளுக்கு காலம் பதில் சொல்லும். இலங்கையில் இனப்படுகொலை நிகழ்ந்தது என்பதை நிரந்தர மக்கள் தீர்ப்பாயம் தனது தீர்ப்பினை இறுதியாக 2022 ஜெர்மன் நாட்டில் பெர்னிலில் கூடிய போது அறிவித்துள்ளது. அதற்கு முன்னர் இது முதலாவதாக 2010 டப்ளினிலும் தொடர்ந்து பிரீமனிலும் கூடி தனது முடிவுகளை அறிவித்த நிலையிலேயே மூன்றாவது தடவையாக ஜெர்மனியில் நடந்த தீர்ப்பாயத்தின் போது இந்தியா உள்பட மேற்குலக நாடுகளையும் குற்றவாளி நாடுகளாக அடையாளப்படுத்தியது. இதற்கு முன் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை 2013 மார்ச் 27 தேதியும் 2015 செப்டம்பர் 16 தேதியும் இலங்கையில் நடந்தது இனப்படுகொலைதான் என தீர்மானம் நிறைவேற்றியதை நாம் மறந்துவிடக் கூடாது. அத்தோடு இலங்கையின் வடமாகாண சபை 2015 பிப்ரவரி 10 தேதி அத்தகைய தீர்மானத்தை நிறைவேற்றியதை நாம் அறிவோம். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை இலங்கை வடமாகாண சபை என்பன அரசியல் சார்ந்த ஒன்றாக இருந்தாலும் நிரந்தர மக்கள் தீர்ப்பாயம் உலகில் புகழ்பெற்ற இடதுசாரி சட்ட வல்லுநர்களால் சாட்சியங்கள் முறையாக ஆராயப்பட்டு விசாரிக்கப்பட்டு வழங்கிய தீர்ப்பாகும். அது ஒடுக்கப்படும் மக்கள் இனங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீர்ப்பாகவே உள்ளது. இலங்கையில் இனப்படுகொலை நிகழ்ந்தது என ஆணித்தரமாக தெற்கில் கூறும் அரசியல் செயற்பாட்டாளர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இலங்கை அரசு விசாரணை நடாத்த உள்ள நிலையில் அதற்கு முகம் கொடுக்கவும் தமிழர் தாயக மக்களை தேசிய அரசியலில் ஒருமுகப்படுத்தவும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை வடமாகாண சபை மற்றும் நிரந்தர மக்கள் தீர்ப்பாயம் வழங்கிய முடிவுகளை மக்கள் மையப்படுத்த வேண்டிய பாரிய பொறுப்பு தமிழ் தேசிய அரசியல் களத்தில் இருக்கும் தமிழ் அரசியல் தலைமைகளுக்கும் சிவில் சமூகத்துக்கும் உள்ளது. கனடா நீதிமன்ற தீர்ப்பினை கையில் எடுத்து இலங்கை சிங்கள பௌத்த பேரினவாதம் சிலிர்த்துள்ள நிலையில் அதற்கு முகம் கொடுக்கவும் தமிழர் தேசம் தம்மை அரசியல் ரீதியில் பலப்படுத்தவும் நமது அரசியல் இலக்கை அடைய முடியும் போராட்டத்தை வலுப்படுத்தவும் வேண்டும். இல்லையேல் அடுத்த முள்ளி வாய்க்காலை நோக்கி பயணிப்பவர்களாக இருப்போம் என்பதை மீண்டும் நினைவு கொள்வோம். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு ஆரம்பிக்கப்பட்டது முதல் நீதி நிலைநாட்டப்படும் வரையான அனைத்து செயல்முறைகளிலும் சர்வதேசத்தின் கண்காணிப்பும் வகிப்பாகவும் அவசியம் என மேலன் சுவாமிகள் வலியுறுத்தியுள்ளார். மேலும் சர்வஜன வாக்கெடுப்பின் ஊடாக தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வலிந்து காணாமலாக்கப்படல்களால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளினால் இன்று ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணத்தில் முதல் முறையாக ஏற்பாடு செய்யப்பட்ட சர்வதேச மாநாட்டில் ஆசியுரை ஆற்றிய போதே வேலன் சுவாமிகள் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். நாளை திங்கட்கிழமை போராட்டங்களை நடத்த அரசு மற்றும் மாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கம் தீர்மானித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியம் மற்றும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ஆகியவை வெளியிட்ட அண்மைய அறிக்கைகளில் குறைந்த வேதனம் வழங்கும் 130 நாடுகளில் இலங்கை 120 இடத்தில் இருப்பது தெரிய வந்துள்ளதை அடுத்தே இந்த போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதன்படி ஆகஸ்ட் 31 தேதி நாளை நாடு முழுவதும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என அரசு மற்றும் மாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பின் இணைச் செயலாளர் தம்மிக்க முனசிங்க தெரிவித்துள்ளார். அதிகரித்துள்ள எரிபொருள் விலைக்கு ஏற்ப வேதன உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதே அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் முதன்மையான கோரிக்கையாகும். இந்த ஆண்டில் 6 முறை எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டதால் அரசு ஊழியர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தங்களது கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக அமைச்சரவை 10 அறிவிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் கடந்த ஜூன் மாதம் நாடாளுமன்றத்தில் உறுதி அளித்தது. ஆனால் ஆகஸ்ட் மாதம் முடிந்த போதிலும் எந்த ஒரு பத்திரமும் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படவில்லை என கூறிய முனசிங்க அந்த அமைச்சரவை பத்திரத்தை மறைக்காமல் அரசாங்கம் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். செப்டம்பர் 5ஆம் தேதி முதல் தொடர் மக்கள் பேரணிகளை நடத்த ஜனாதிபதி அன்புக்குமார் திசாநாயக்க எடுத்துள்ள தீர்மானம் குறித்து எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர கேள்வி எழுப்பியுள்ளார். இதன் மூலம் 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக பொது வாக்கெடுப்பு நடத்தப்படக்கூடுமா என்ற பலத்த சந்தேகம் எழுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை உயர்நீதிமன்றத்தில் தற்போது வெற்றிடங்களாக உள்ள நீதியரசர்களின் பணியிடங்களை நிரப்புவதற்கு பல நீதியரசர்களை நியமிப்பது குறித்து ஜனாதிபதி பரிசீலிக்கலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் பொருளாதார மற்றும் சமூக பிரச்சனைகளுக்கு எதிராக மக்களை அணிதிரட்டும் நோக்கில் ஜிஎல்பிடி தலைமையிலான கூட்டு எதிர்க்கட்சியினர் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலி மாவட்ட நகர மண்டபத்தில் விசேட உள்ளக மாநாடு ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளனர். இந்த மாநாட்டில் கட்சியின் முக்கிய தலைவர்கள் மற்றும் பெருந்திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ளனர். இலங்கையின் வெளிநாட்டு கடன்களை செலுத்தும் திறன் மற்றும் பொருளாதார மீட்சி குறித்து அரசாங்கம் மற்றும் மத்திய வங்கி தெரிவித்து வரும் கருத்துக்கள் யதார்த்தத்துக்கு புறம்பானவை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பார்லமெண்ட உறுப்பினர் கலாநிதி கர்சிடி சில்வா தெரிவித்துள்ளார். நாட்டின் கடன் செலுத்தும் திறனை வெறும் மொத்த வெளிநாட்டு கையிருப்பை வைத்து மட்டும் கணக்கிட முடியாது. சர்வதேச நாணய நிதியத்தின் கையிருப்பு போதுமான அளவு மதிப்பீடு அளவுகோலின்படி கடன் செலுத்தும் திறனில் பாதுகாப்பான நிதி அடைய நாட்டின் கையிருப்பு $12 பில்லியன் உயர வேண்டும். ஆனால் தற்போது 6.5 பில்லியன் மட்டுமே கையிருப்பில் உள்ள நிலையில் அடுத்த ஆண்டிற்குள் அதனை 12 பில்லியனாக உயர்த்துவது சாத்தியமற்ற ஒன்றாகும். சர்வதேச சந்தையிலிருந்து பிணை முறி மூலம் 1.5 பில்லியன் திரட்ட வேண்டுமாயின் சர்வதேச கடன் மதிப்பீட்டு நிறுவனங்கள் நாட்டின் தரவரிசையை சிசிசி நிலையிலிருந்து B+ நிலைக்கு உயர்த்த வேண்டும். 2028ஆம் ஆண்டுக்கு பிறகு ஆண்டிற்கு செலுத்த வேண்டிய கடன் தொகை $4 பில்லியன் 2029-2030 காலப்பகுதியில் 5 முதல் 6 பில்லியன் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. கடந்த அரசாங்கத்தில் கொண்டுவரப்பட்ட நிதி முகாமைத்துவம் மற்றும் மத்திய வங்கி சட்டங்களே பொருளாதாரத்தை ஓரளவுக்கு ஸ்திரப்படுத்தின. எனினும் பொருளாதார மாற்ற சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்தினால் மட்டுமே உண்மையான வளர்ச்சி சாத்தியமாகும். அரசாங்கம் அரசு ஊழியர்களின் சம்பளம் குறித்து பேசினாலும் ஊழியர் சுயமலாப நிதி, நம்பிக்கை நிதி, பிடிக்கப்படும் ஓய்வூதியம் மற்ற தனியார் துறை ஊழியர்களின் நலன் குறித்து எந்தவொரு கவனமும் செலுத்தவில்லை என்று கூறியுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 63வது கூட்டத்தொடர் இதுவரும் 7ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ள நிலையில் வெளிவிகார அமைச்சர் விஜிதகேர தலைமையிலான இலங்கையின் உயர்மட்ட ராஜதந்திர குழுவினர் சனிக்கிழமை எனிமா நோக்கி பயணமாக உள்ளனர். இக்கூட்டத்தொடரின் போது இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம், நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறல் குறித்த ஐநா மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகரத்தின் எழுத்து மூலமான புதுப்பிக்கப்பட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து உறுப்பு நாடுகளின் பங்களிப்புடன் பொது விவாதமும் இடம்பெற உள்ளது. இந்த சர்வதேச அவதானிப்பிற்கு மத்தியில் நாட்டின் தற்போதைய நல்லிணக்க செயல்பாடுகள் மற்றும் பொறுப்புக்கூறல் தொடர்பான அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ நிலைப்பாடுகள் குறித்த விசேட அறிக்கைகளை ஜெனிவா தளத்தில் சமர்ப்பிக்க இலங்கை தூதுக்குழுவினர் தீர்மானித்துள்ளனர். ஜெனிவா அமர்வுகளுக்கு முன்னதாக சர்வதேச சமூகத்தின் கரிசனைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் நீண்ட காலமாக கோரப்பட்டு வரும் சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை முழுமையாக ரத்து செய்தல், ஒத்திவைக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கான உத்தியோகபூர்வ திகதியை உறுதிப்படுத்தல் மற்றும் காணாமலாக்கப்பட்டோர் பற்றிய அலுவலகத்தின் மூலம் மலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது போன்ற உள்நாட்டு நடவடிக்கைகளை அரசாங்கம் துரிதப்படுத்தியுள்ளது. மேலும் பொறுப்புக்கூறலை உறுதி செய்ய புது நல்லிணக்க ஆணைக்குழுவை அமைப்பது தொடர்பிலும் தீவிர கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது. சர்வதேச தலையீடு என்ற எல்லை மீறலை அனுமதிக்க முடியாது என்பதில் உறுதியாக இருக்கும் அதே வேளை நம்பகமான உள்நாட்டு பொறிமுறையின் மூலமே நாட்டின் நல்லிணக்கத்தையும் நீதியையும் நிலைநிறுத்த முடியும் என வெளிவிகார அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 13வது திருத்தம் கொண்டுவரப்பட்ட போது அதில் சமஷ்டி தன்மை காணப்படுவதாக கூறிய உயர் நீதிமன்றம் அதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு கட்டாயமாக்கப்பட வேண்டும் என தெரிவித்ததை சுட்டிக்காட்டிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, எனவே அரசாங்கம் முன்வைத்துள்ள 22வது திருத்தம் சர்வஜன வாக்கெடுப்பின்றி நிறைவேற்ற முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்துதல், மக்கள் ஆணையை பாதுகாத்தல் மற்றும் உலகளாவிய முக்கிய நீதிமன்ற தீர்ப்புகளை ஆய்வு செய்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளில் ரணில் விக்ரமசிங்க கடந்த திங்கட்கிழமை சட்டத்தரணிகள் மற்றும் சிவில் சமூக ஆர்வலர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே மேற்கண்டவாறு கூறியுள்ளார். திறந்த பாராளுமன்ற முன்னெடுப்புக்கான பாராளுமன்ற ஒன்றியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கொள்கைக்கான குரல் கலந்துரையாடல் தொடரின் 2வது நிகழ்வு மட்டக்களப்பு மாவட்ட இளைஞர்களை இலக்காக கொண்டு வெள்ளிக்கிழமை மட்டக்களப்பில் உள்ள ஈஸ்டர் லகூன் ஹோட்டலில் நடைபெற்றது. சிஐஐ நிறுவனத்தின் அனுசரணையில் நடைபெற்ற இந்த நிகழ்வு இளைஞர்கள் பிரதிநிதிகளின் நேரடி பங்கேற்புடன் திறந்த பாராளுமன்ற எண்ணக்கருவை மேலும் ஊக்குவிக்கும் முதன்மை நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இளைஞர்களுக்கு பாராளுமன்ற செயல்பாடுகள், சட்ட வாக்கு செயல்முறைகள் மற்றும் திறந்த பாராளுமன்ற கொள்கைகள் தொடர்பான தெளிவான விழிப்புணர்வை வழங்குதல், பாராளுமன்றத்துக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான இடைவெளியை குறைத்து மக்கள் பிரதிநிதித்துவத்தை மேலும் உறுதியாக்குதல் போன்ற விடயங்கள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது. இந்த நிகழ்வில் திறந்த பாராளுமன்ற முன்னெடுப்புக்கான பாராளுமன்ற ஒன்றிய பிரதிநிதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், சிஐஐ நிறுவனத்தின் பிரதிநிதிகள், துறைசார் மலமாளர்கள் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த பெருந்திரளான இளைஞர் யுவதிகள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். பத்தாவது கடற்படை சேர்க்கை பயிற்சியை வெற்றிகரமாக முடித்த பிறகு அதிகாரிகளும் 33 மால்மிகளின் எஜ பதவியேற்றனர். இலங்கை கடற்படை கப்பல் மிதுராவின் தளபதி கேப்டன் ரவீந்திர ஹரிச்சந்திராவின் அழைப்பின் பேரிலும் கடற்படையின் பிரதி தளபதியும் கிழக்கு கடற்படை கட்டளை தளபதியுமான ரியர் அட்மிரல் புத்திக லியனகமேவின் ஆதரவின் கீழும் இது நடைபெற்றது. திருகோணமலை சம்பூரில் உள்ள இலங்கை கடற்படை கப்பல் விதுராவின் பிரதான பயிற்சி தளத்தில் இந்த விழா நடைபெற்றதாக கடற்படை அறிவித்துள்ளது. காவல்துறை சேவைக்கு எதிர்காலத்தில் 10,000 புதிய அதிகாரிகளை இணைத்துக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என பதில் காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். ஊவா மாகாண பிரதி காவல்துறை அதிபர் அலுவலகத்தை நேற்று திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். காவல்துறை திணைக்களத்தில் நிலவும் மனிதவளம் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளின் பற்றாக்குறை தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் இடைய பொறுப்புள்ள அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு சென்றதை அடுத்து 10,000 புதிய அதிகாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான அனுமதி பெறப்பட்டுள்ளதாக அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கண்ணன் நாயக்கா இதுவரும் தினம் ஒன்றில் கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ளதாக அவரது சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர். கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் குழுவொன்று நேற்று முற்பகல் நாடாளுமன்ற உறுப்பினரின் இல்லத்துக்கு சென்ற சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவரது சட்டத்தண்ணிகள் இதனை குறிப்பிட்டுள்ளனர். தேசிய லொத்தர் சபைக்கு ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்தமை தொடர்பான விசாரணை ஒன்றுக்கு அமைவாக ரவி கண்ணா நாயக்காவை கையூட்டல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக வேண்டும் என முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று முற்பகல் அதிகாரிகள் குழுவொன்று பத்திரம் உள்ளே ரஜமால்வத்த வீதியில் அமைந்துள்ள அவரது இல்லத்துக்கு சென்றுள்ளது. எனினும் அந்த சந்தர்ப்பத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கண்ணா நாயக்க வீட்டில் இருக்காததால் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் பின்னர் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் ரவி கண்ணா நாயக்காவின் தரப்பினர் ஊடகங்களுக்கு விளக்கம் ஒன்றையும் வழங்கியுள்ளனர். குறித்த தினத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரால் ஆணைக்குழுவில் முன்னிலையாக முடியாத நிலையில் அவரது சட்டத்தண்ணிகள் ஊடாக வேறு ஒரு தினத்தை வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததாகவும் அதற்கு ஆணைக்குழு இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் அவரது தரப்பினர் குறிப்பிட்டுள்ளனர். பால்மா யோகட் மற்றும் பால் பானங்களின் விலைகள் உயர்த்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகளை நுகர்வோர் விவகார அதிகார சபை திட்டவட்டமாக மறுத்துள்ளது. 1 கிலோகிராம் பால் மாவின் விலை 260 ரூபாயினாலும் யோகட் ஒன்றின் விலை 20 ரூபாயினாலும் பண்படுத்தப்பட்ட பால் பானம் ஒன்றின் விலை 40 ரூபாயினாலும் உயர்த்தப்பட்டுள்ளதாக பிரேக்கிங் நியூஸ் என்ற பெயரில் போலி தகவல் ஒன்று பகிரப்பட்டு வருகின்றது. எனினும் இந்த விலை அதிகரிப்பு தொடர்பான செய்திகள் முற்றிலும் பொய் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. முக்கிய செய்தி என்று குறிப்பிடப்படுவதனாலேயே ஒரு தகவல் உண்மையாகி விடாது என்றும் அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலையில் உத்தியோகபூர்வ மூலங்கள் மூலம் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை சமூக வலைதளங்களில் பகிர்வதை தவிர்க்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இத்தகைய போலி செய்திகள் நுகர்வோர் மத்தியில் தேவையற்ற அச்சத்தையும் சந்தையில் குழப்பத்தையும் ஏற்படுத்துவதாக அதிகார சபை எச்சரித்துள்ளது. அத்துடன் சந்தையில் சந்தேகத்துக்குரிய விலை மாற்றங்கள் அல்லது முறைகேடுகள் இடம்பெற்றால் அலுவலக நேரங்களில் 1977 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு முறைப்பாடு செய்யுமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவுறுத்தியுள்ளது. நீண்ட விடுமுறை முடிவடைந்துள்ள நிலையில் வெளி மாவட்டங்களில் உள்ள பொதுமக்கள் மீண்டும் கொழும்பு திரும்புவதற்காக இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தொடருந்து திணைக்களம் ஆகியவை இன்று முதல் சிறப்பு போக்குவரத்து சேவைகளை ஆரம்பித்துள்ளன. மாத்தறை, காலி மற்றும் கண்டி உள்ளிட்ட பல முக்கிய பகுதிகளில் இருந்து கொழும்பிற்கு திரும்பும் பயணிகளின் தேவையை கருத்தில் கொண்டு மேலதிக பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் சஜீவ கனகரட்ணன் தெரிவித்துள்ளார். இதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் குறித்து அனைத்து பிராந்திய அலுவலகங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கண்ணாநாயக்காவின் பாராளுமன்ற வீதியில் அமைந்துள்ள இல்லத்திற்கு லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் குழு ஒன்று இன்று சனிக்கிழமை விஜயம் செய்துள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு ரவி கண்ணாநாயக்காவுக்கு ஏற்கனவே அறிவித்தல் விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் குறித்த அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டிருந்ததன் பிரகாரம் அவர் ஆணைக்குழுவின் முன்னிலையாக தவறியதைத் தொடர்ந்து ஆணைக்குழுவின் அதிகாரிகள் குழுவன்று இன்று அவரது இல்லத்துக்கு நேரில் சென்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விஜயத்தின் நோக்கம் மற்றும் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பான மேலதிக தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. சம்பவம் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ விளக்கம் வெளியாகும் பட்சத்தில் மேலதிக தகவல்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. கொழும்பு பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளச் சென்ற 26 வயதான யுவதி ஒருவரை கடத்திச் சென்றதாக கூறப்படும் அவரது காதலனின் காரை நாருகேன்பட்டி காவல்துறையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தி நிறுத்தியுள்ளனர். நேற்று பிற்பகல் சுமார் 1:30 மணியளவில் யுவதி ஒருவர் காரில் கடத்திச் செல்லப்படுவதாக காவல்துறை அவசர அழைப்பு இலக்கத்துக்கு தகவல் கிடைத்துள்ளது. இந்த தகவலின் அடிப்படையில் நாருகேன்பட்டி காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். நாருகேன்பட்டியிலிருந்து நாவலன் நோக்கி பயணித்த காரை நிறுத்துமாறு காவல்துறை உத்தரவிட்ட போதிலும் சாரதி அதனை நிறுத்தாமல் தொடர்ந்து செலுத்திச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இதை அடுத்து நாருகேன்பட்டி நாவல வீதியில் மீண்டும் காரை நிறுத்துமாறு காவல்துறை சமிஞ்சை செய்துள்ளனர். எனினும் அந்த உத்தரவையும் மீறி கார் தொடர்ந்து சென்றதால் காவல்துறை காரை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தி அதனை நிறுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதன்போது காரை செலுத்திய நபர் வாகனத்தை கைவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். பின்னர் காவல்துறை மேற்கொண்ட சோதனையில் காருக்குள் 26 வயதான யுவதியொருவர் இருந்தமே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. விசாரணைகளின் போது குறித்த யுவதி பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்துக்கு அருகில் வைத்து கடத்தப்பட்டவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். மேலும் காரை செலுத்தியவர் குறித்த யுவதியின் காதலன் என்பதும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இருவரும் மாத்தறை, வெலிகமை மற்றும் மிதிகம பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் ஸ்ரீ பாலி பீடத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக யுவதி தனது குடும்பத்தினருடன் மாநாட்டு மண்டபத்துக்கு வந்திருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தனது காதலனுக்கு தெரியாமல் யுவதி பட்டமளிப்பு விழாவுக்கு வந்திருந்ததாகவும் அவர் கடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறைக்கு தகவல் வழங்கியது யுவதியின் தந்தி எனவும் தெரிவிக்கப்படுகிறது. கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் கர்வாத்தோட்டம் காவல்துறை நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட யுவதி கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரியிடம் இன்று பிற்பகல் ஆயர்படுத்தப்பட்டுள்ளார். குறித்த கார் கடத்தலை மேற்கொண்டதாக கூறப்படும் இளைஞருக்கு சொந்தமானது எனவும் அந்த காரை யுவதியின் தந்தையே பட்டமளிப்பு விழாவுக்கு ஓட்டிச் சென்றதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் தப்பிச் சென்ற சந்தேக நபர் போதைப் பொருள் பாவனை மற்றும் விற்பனை தொடர்பான குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர் எனவும் காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தப்பிச் சென்ற சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கொழும்புக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபர் நிஷாந்தா சோய்சாவின் மேற்பார்வையில் கொழும்பு தெற்கு பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை அத்தியாசர்கள் லூசன் சூரிய பண்டார உள்ளிட்ட காவல்துறை குழுவினர் மேலதிய விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கேகாலை காவல்துறை நிலையத்தில் கடுமையாற்றும் காவல்துறை சார்ஜென்ட் ஒருவர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் நபர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசேட விசாரணைகளின் அடிப்படையில் சனிக்கிழமை இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபருக்கு எதிராக காவல்துறை உத்தியோகர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்தல் மற்றும் தாக்குதல் நடத்தல் ஆகிய சட்ட வீதிகளின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. கூறிய ஆயுதத்தால் தனது மனைவியை தாக்கி கொலை செய்த கணவர் நேற்று சனிக்கிழமை பிற்பகல் நுவரெலியா காவல்துறையில் சரணடைந்துள்ளார். நுவரெலியா காவல்துறை பிரிவுக்குள்பட்ட பெரலாந்த விநாயகபுரம் பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற குடும்ப தகராறை தொடர்ந்து 43 வயதுடைய பெண் அவரது கணவரால் கோடாரியால் தாக்கப்பட்டு படுகாயம் அடைந்த நிலையில் அவரை மீட்டு சிகிச்சைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்துள்ளார். சம்பவத்தை அடுத்து குறித்த பெண்ணின் 32 வயதுடைய கணவர் தான் மனைவியை கூறிய ஆயுதத்தால் கடுமையாக தாக்குதலை மேற்கொண்டதாகவும் தெரிவித்து நுவரெலியா காவல்துறை நிலையத்தில் தானாகவே சரணடைந்துள்ளார். தனிப்பட்ட குடும்ப தகராறு காரணமாக இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். சம்பவம் தொடர்பில் நுவரெலியா காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் குற்றப்புண்ணாய்வு பிரிவு பொறுப்பதிகாரி உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு சென்று மேலித விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுளை சிறைச்சாலையில் இருந்து களுத்துறை சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட கைதி ஒருவரின் காது பகுதியை அங்கிருந்த மற்றொரு கைதி கூர்மையான ஆயுதத்தால் வெட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாக்குதலுக்கு இலக்காகி காயமடைந்த கைதி உடனடியாக களுத்துறை நாகொடை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு அவசர அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் தற்போது காவல்துறை மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகளின் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். காயமடைந்த கைதி இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை சட்ட வைத்திய அதிகாரி முன் ஆயர்படுத்தப்பட்டுள்ளார். அதன் பின்னரே அவர் வைத்தியசாலையிலிருந்து மீண்டும் சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு குறித்து இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளை சாரங்க என அழைக்கப்படும் சாரங்க பிரதீப் எனும் பிரபல பாதாள உலக குற்றவாளி டுபாயில் வைத்து அந்த நாட்டு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பஸ் லலித் என அழைக்கப்படும் லலித் கண்ணங்கர என்பவரை கைது செய்வதற்காக டுபாய் சென்ற மத்திய குற்ற புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் மற்றும் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் வழங்கிய ரகசிய தகவலின் அடிப்படையிலேயே டுபாய் காவல்துறையினர் இந்த கைது நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவரிடமிருந்து கொக்கெயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த சந்தேக நபரின் கைது தொடர்பில் இதுவரை இலங்கை அதிகாரிகளுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை தம்பலகாமம் பகுதியில் கனரக வாகனமும் முந்திரளியும் நேருக்கு நேர் மோதி இடம்பெற்ற விபத்தில் 23 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தம்பலகாமம் காவல்துறை பிரிவுக்குள்பட்ட பகுதியில் நேற்று மாலை 7:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. திருகோணமலையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த கனரக வாகனமும் தம்பலகாமத்திலிருந்து திருகோணமலை நோக்கி சென்ற உந்திரளியும் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இந்த விபத்தில் உந்திரளியை செலுத்திச் சென்ற இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் உடலம் பிரேத பரிசோதனைக்காக கந்தளாய் மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பான மேலதிய விசாரணைகளை தம்பலகாமம் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். எல்னினோ காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சியின் காரணமாக இலங்கையின் சுமார் 10 மாவட்டங்களில் சிறுவர்கள், கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் தொற்றான் நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள பெரியவர்கள் மத்தியில் ஊட்டச்சத்து குறைபாடு தீவிரமாக அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்களின் தொழிற்சங்க கட்டமைப்பின் தலைவர் நிபுணர் சமல் சஞ்சீவா இது குறித்து எச்சரித்துள்ளார். ஐந்து வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கான திரிபோஷா விநியோக திட்டம் நாட்டின் பல பகுதிகளில் ஏற்கனவே உரிய வகையில் செயல்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ள அவர், வறட்சி நீடித்தால் நிலைமை மேலும் மோசமடையும் என தெரிவித்துள்ளார். எனவே கடும் உணவு பற்றாக்குறை ஏற்படுவதற்கு முன்னரே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பது இன்றியமையாதது என விசேட மருத்துவ நிபுணர் சமல் சஞ்சீவ வலியுறுத்தியுள்ளார். அமரர் சமயமூர்த்தி தொண்டமானின் 113வது ஜனன தினம் இன்று ஞாயிற்றுக்கிழமை தலைநகர் கொழும்பிலும் மலையகத்தின் பல பகுதிகளிலும் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. இதனையொட்டி கொழும்பு ஜனாதிபதி செயலகத்தில் அமைந்துள்ள அமரர் சாமியமூர்த்தி தொண்டமானின் உருவச்சிலைக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பிரதிநிதிகள் மலர் மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியின் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளுக்கு இலங்கை செய்திகளுக்கு அனுசரணை வழங்கினார்கள். இணையத்துண்டாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com. இனி தொடர இருக்கும் இந்திய செய்திக்கு பர் ஸ்ரீஹயில் அமைந்துள்ள வீட்டி கேசங்கரி, காலிலே கொணசில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்பீடு, சுகாதார காப்பீடு மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிஜிஎஸ் பினான்ஸ் EMBS நிறுவனத்தினர்.
1: பொன்னாங்கானி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அட்ரிஃபி.
2: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க போங்க போங்க.
3: ஆம் அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
3: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolevisi Lacam Cyberondre Napade Cyberinde Cyberle Padanette சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் த்ராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58
0: சுவிஸிலே VTS Finance GmbH.
2: மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கிறது இந்திய செய்திகள். இலங்கை சிறையில் இருந்து 2 ஆண்டுக்கு பின் விடுதலையான ராமேஸ்வரம் மீனவர் உள்பட 7 தமிழக மீனவர்கள் சென்னை திரும்பினார். சென்னை விமான நிலையத்தில் மீனவர்களை தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று அரசு ஏற்பாடு செய்த வாகனத்தில் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைந்தது ஒரு விபத்து என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். 2027-28 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை தயாரிக்கும் பணியை வரும் அக்டோபர் 12 மத்திய நிதி அமைச்சகம் தொடங்க உள்ளது. உலகளவில் நிச்சயமற்ற நிலை அதிகரித்து வருவதுடன் உணவு மற்றும் எரிபொருள் விலை அதிகரித்து வரும் நிலையில் இந்த பணி தொடங்கப்பட உள்ளது. இந்தியாவில் உற்பத்தி ஆலைகளை அமைக்க முன்வரும்படி சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். இந்து மதம் மனிதகுல ஒற்றுமையை நம்புகிறது என்று கூறிய RSS தலைவர் மோகன் பாகவத், இந்தியாவில் முஸ்லீம்கள் இருக்கக்கூடாது என்று எந்த ஹிந்து நினைத்தாலும் அவர் ஒரு கிந்து கிடையாது என திட்டவட்டமாக நியூயார்க்கில் நடைபெற்ற யூனிவர்சல் 2026 விழாவில் தெரிவித்துள்ளார். மத்திய ஆசிய நாடுகளுடனான உறவை வலுப்படுத்த பிரதமர் மோடி 4 நாள் அரசுமுறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் புறப்பட்டு சென்றார். மத்திய ஆசிய பிராந்தியத்தில் உறவை வலுப்படுத்தும் நோக்கில் கடந்த 2015-16 மற்றும் 22 ஆண்டுகளில் உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் மோடி அந்த நாட்டு அதிபர் சௌஹத் மிர்சியோஃப் விடுத்த அழைப்பின் பேரில் 4 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று டெல்லியிலிருந்து உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு புறப்பட்டுள்ளார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று விட்டு சென்ற இடம் ஒன்றில் புனிதப்படுத்தும் சடங்கினை செய்தவர்கள் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். தெலுங்கானாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடைமுறையில் பெருமளவில் பெயர்களை நீக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான முதல்வர் ரேவந்த் ரெட்டி எழுப்பியுள்ள கவலைகளுக்கு தீர்வு காண தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. தேர்தலின் போது தமிழக வெற்றிக்களவிற்காக வாக்கு சேகரித்த மாணவர்கள் தங்கள் குடும்பத்தினரின் வாக்களையும் பெற்று தந்ததாக அமைச்சர் செங்கோட்டையன் பேசியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு 377 கீழ் ஸ்டாக் யூனியன் பிரதேசத்துக்கு சிறப்பு சட்ட பாதுகாப்புகளை வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. பெட்ரோல் நிலையங்களில் பெட்ரோலில் எத்தனால் கலப்பு அளவை சரியாக குறிப்பிடும் வகையில் கட்டாய மற்றும் சீரான குறியீடு முறையை உறுதி செய்ய வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நேபாள பெருவள்ளத்தில் சிக்கிய 319 தமிழர்களில் 219 பேர் பத்திரமாக இருப்பதாக அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். டில்லியில் செய்தியாளருடன் அமைச்சர் ராஜ்மோகன் பேசியதாவது, கடந்த 3 நாட்களாக மாநில அரசுடன் மத்திய அரசும் நேபாள அரசும் சேர்ந்து இரு நாட்டு தூதர்களும் ஒன்றிணைத்து தமிழர்களை மீட்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மீட்பு பணிகள் தொடரும். இந்த மீட்பு பணிகளில் சிறு தொய்வும் இல்லாமல் இருப்பதை உறுதிப்படுத்துவதற்கு அயலக தமிழர்கள் நலன்துறை அமைச்சர் தென்னரசு இங்கே முகாமிடுகின்றார். வெள்ளிக்கிழமை இரவு வரையில் 21 பேர் பத்திரமாக டெல்லிக்கு அழைத்து வரப்பட்டு சென்னைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். அதேபோல் ஆன்மீக சுற்றுலா சென்றவர்களும் எங்கெல்லாம் விமானங்கள் கிடைக்கிறதோ அங்கிருந்து சென்னை வந்து கொண்டிருக்கின்றனர். இமயமலை தொடர்களில் மொத்தம் 7500 பனிப்பாறை ஏரிகள் உள்ளன. இதில் 200 மேற்பட்டவை அதிக ஆபத்துடைய பனிப்பாறை ஏரிகள் என்று கண்டறியப்பட்டுள்ளது. சிக்கிமில் மட்டும் 25 ஆபத்தான பனிப்பாறை ஏரிகள் இருக்கின்றன. சமீபத்தில் இந்தியா சந்தித்த மிக மோசமான பனிப்பாறை ஏரி உடைப்பு வெள்ள சம்பவம் 23 அக்டோபர் 3 நடந்தது. சிக்கிமில் உள்ள தேனலோன கேரியில் நள்ளிரவு நேரத்தில் 14.7 கனமீட்டர் அளவுள்ள பனிப்பாறைகள் சரிந்து விழுந்தன. இதனால் 20 மீட்டர் உயரமுள்ள அலைகள் உருவாகி ஆற்றில் ஓடி பல நீர்மின் நிலையங்கள் குடியிருப்புகளை அழித்தது. நேபாளத்தில் நடந்த வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து இமயமலையில் உள்ள பனிப்பாறை ஏரிகளால் இந்தியாவுக்கு காத்திருக்கும் ஆபத்துகள் குறித்த கவலைகள் தீவிரமடைந்துள்ளன. சட்டவிரோத பண பரிமாற்றம் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள திமுக முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரியின் மகன் துரை தயாநிதியின் உடல்நிலை மனநிலை குறித்து மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என மதுரை சிபிஐ நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு 2 சக்கர வாகனத்தில் சனிக்கிழமை வந்த எம்எல்ஏவுக்கு ₹1500 போக்குவரத்து காவல்துறை அபராதம் விதித்துள்ளனர். புதுச்சேரியில் எம்எல்ஏக்கள் அனைவருக்கும் அரசு சார்பில் கார் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த கார்களுக்கு ஓட்டுநர்கள் வழங்கப்படவில்லை. இதை பதிவு செய்யும் வகையில் சட்டப்பேரவைக்கு 2 சக்கர வாகனத்தில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முத்தியால்பேட்டை தொகுதி எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் சனிக்கிழமை காலை வந்துள்ளார். இந்த நிலையில் வையாபுரி மணிகண்டன் ஓட்டி வந்த வாகனத்தில் நம்பர் பிளேட் இல்லாததற்கு ₹500 தலைக்கவசம் நம்பர் பிளேட் இல்லாததற்கு ₹500 தலைக்கவசம் அணியாமல் வந்ததற்காக ₹1000 என மொத்தம் ₹1500 போக்குவரத்து காவல்துறையினர் அபராதமாக விதித்தனர். இதற்கான ரசீதும் அவருக்கு கைபேசியில் அனுப்பப்பட்டது. நாமகிரிப்பேட்டையில் வருங்கால மனைவிக்காக நிலவில் 1 ஏக்கர் நிலம் வாங்கிய பட்டதாரி வாலிபர் குறித்த தகவல் வேகமாக பரவி வருகிறது. நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் அசோக்குமார் மகன் அசோக் சரவணன். இவருக்கு வயது 32. பொறியியல் பட்டதாரியான இவருக்கும் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த ராதிகா வர்சினிக்கும் வரும் செப்டம்பர் 17 சேலத்தில் திருமணம் நடைபெற உள்ளது. இருவருக்கும் ஏற்கனவே நிச்சயதார்த்தம் நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் தனது வருங்கால மனைவிக்கு யாரும் வழங்காத வித்தியாசமான பரிசை வழங்க வேண்டும் என முடிவு செய்த அசோக் சரவணன் லண்டனில் வசிக்கும் தனது சகோதரியின் உதவியுடன் சுவிஸ்லாந்து தனியார் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு நிலவில் நிலம் வாங்குவதற்கு விண்ணப்பித்துள்ளார். பின்னர் ₹23000 செலுத்தி நிலவில் 1 ஏக்கர் நிலத்தை வாங்கியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்காக 10 பக்க ஆவணங்களையும் சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனம் வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. வருங்கால மனைவிக்காக பட்டதாரி வாலிபர் ஒருவர் நிலவில் 1 ஏக்கர் நிலம் வாங்கிய தகவல் அப்பகுதியில் பரவியதை அடுத்து பொதுமக்கள் பலரும் வியப்புடன் பேசி வருகின்றனர். திருத்தணி அருகே தேசிய நெடுஞ்சாலை ஓரம் புற்றடியில் பற்றிய தீயினால் 5 ஏக்கரில் பயிரிடப்பட்ட சவுக்கு தோப்பு எரிந்து போனது. சென்னிய தலைமையிடமாக கொண்ட எம் குழும நிறுவனங்களின் தலைவர் ஆர் வீரமணி சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரில் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் உலக புகழ்பெற்ற புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு பெருவிழா நேற்றிரவு 7 மணிக்கு கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. கேரளத்தில் ஓணம் கொண்டாட்டத்தின் நிறைவாக நடைபெற்ற வண்ணமயமான பாரம்பரியமிக்க புலிக்கிளி நடன நிகழ்ச்சியின் பல ஆயிரக்கணக்கானோர் கண்டு களித்தனர். இன்று ஞாயிறு தினம், விடுமுறை தினம் என்பதால் நேற்று விலையில் சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 2,360 குறைந்து ஒரு சவரன் ரூபாய் 116,040 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 895 குறைந்து ரூபாய் 14,505 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை 1 கிராம் 5 குறைந்து ரூபாய் 860 விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்வது உலக செய்திகள். நோர்வேயில் மறைந்த மன்னர் ஹராஸ்டின் மகன் காக்கோன் புதிய மன்னராக மகுடம் சூடியிருக்கிறார். மன்னர் கரலாட் 89 வயதில் காலமானார். 35 ஆண்டாக அவர் நோர்வேயை ஆண்டார். புதிய மன்னரின் புதல்வியான 22 வயது இன்கிரிட் அலெக்சாண்ட்ரா பட்டத்து இளவரசியாக அறிவிக்கப்பட்டுள்ளார். நோர்வேயில் பலரும் மன்னர் ஹரலாட்டின் மரணத்தால் துயரத்தில் ஆழ்ந்ததாக கூறினர். அங்கு நாடளவில் துக்கம் அனுஷ்டிக்கப்படுகிறது. மலர்களை சமர்ப்பித்து பலரும் தலைநகர் ஓஸ்லோவில் மரியாதை செலுத்தி வருகின்றனர். நகைச்சுவை உணர்வுள்ள பரிவுமிக்க மன்னர் அவர் என்று மக்கள் நினைவு கூர்ந்தனர். 53 வயது ஹாக்கோன் தந்தையின் பொறுப்புகளை எடுத்துக்கொண்டது அந்த நாட்டின் அடுத்த சகாப்தத்தை குறிப்பதாக பலர் கூறுகின்றனர். புதிய மன்னர் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று பிரதமர் யோனஸ் கார்ஸ்தோர் கூறினார். அவரும் புதிய மன்னரும் சந்தித்ததை தொடர்ந்து திரு யோனஸ் உரையாற்றினார். வரும் செவ்வாய்க்கிழமை புதிய மன்னர் நாடாளுமன்றத்தில் உறுதிமொழி எடுக்க இருக்கிறார். நேபாளத்தில் பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சனிக்கிழமை 4வது நாளாக மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றன. மேலும் உடல்கள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 675 அதிகரித்துள்ளது. அதே நேரம் 300 மேற்பட்ட இந்தியர்கள் உட்பட 2,400 அதிகமான தொடர்ந்து மாயமாகியுள்ளனர். அவர்களின் நிலை என்ன என்பது இதுவரை தெரியவில்லை. நேபாள திபெத் பெருவெள்ள மறுசீரமைப்புக்கு பில்லியன் கணக்கான டாலர் நிதி தேவைப்படலாம் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் பெருக்கெடுத்த வெள்ளத்தில் பாலங்களும் கட்டடங்களும் எளிதில் அடித்துச் செல்லப்பட்டன. சக்தி வாய்ந்த நீரோட்டத்தில் வலுவாக நின்ற ஒரு வீடு இணையவாசிகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. காணொளியில் ஒரு பச்சை நிற வீடு, வீட்டின் பின்புறத்திலும் முன்புறத்திலும் மலைகளைப் போல் வெள்ள நீர் செல்கின்றது. கட்டட சிதைவுகளையும் பார்க்க முடிகிறது. ஆனால் வீட்டுக்கு ஒன்றுமே ஆகவில்லை. அவ்வளவு வலுவான வீடா? வீட்டை கட்டியவர்களுக்கு பாராட்டு என இணையவாசிகள் மெச்சினர். வீட்டில் இருந்தவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டனர். அது குடியிருப்பு நிலம் என்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக NDTV செய்தித்தளம் கூறியுள்ளது. உக்ரைன் தலைநகர் ஹீஃப் நகருக்கு மேற்கே உள்ள புச்சா மாவட்டத்தில் ரஷ்யா நேற்று நடத்திய தாக்குதலில் 37 பேர் உயிரிழந்தனர். புச்சா மாவட்டத்தின் மயிலா கிராமத்திலுள்ள ஒரு கிடங்கு மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அதைத் தொடர்ந்து பெரும் வெடி விபத்து ஏற்பட்டதாகவும் உக்ரைன் அதிபர் வொலாதிமிர் செலென்ஸ்கி தெரிவித்துள்ளார். உக்ரைனில் நடப்பாண்டு நடத்தப்பட்ட மிக மோசமான தாக்குதல்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த தாக்குதலில் தீ விபத்து ஏற்பட்டு சுமார் 50 குடியிருப்புகள் சேதமடைந்தன. முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் காப்பகம் ஒன்றும் சேதமடைந்துள்ளதால் அப்பகுதியிலிருந்து மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியின் தலைநகர் நியாமியில் உள்ள அதிபர் மாளிகை மற்றும் சர்வதேச விமான நிலையத்தை குறிவைத்து இராணுவ வீரர்கள் நேற்று அதிகாலை கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். அரசு

வரைவு ஒப்பந்தத்தை வங்கதேசம் உறுதி செய்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தில் எதிர்காலத்தில் சீனாவிலிருந்து தாக்குதல் ஹெலிகாப்டர்கள், போக்குவரத்து விமானங்கள் மற்றும் ஆளில்லா ட்ரோன்களை வாங்குவதற்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன் நாட்டின் ராணுவ தலைமைத்துவத்தில் மாற்றங்களை செய்திருக்கிறார். குறிப்பாக தற்காப்பு அமைச்சராக இருந்த நோ குவாங் சோல் பதவி இறக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஆயுத தொழில்துறை பிரிவின் முதல் துணை இயக்குநராக அறிவிக்கப்பட்டார். கட்சியின் மத்திய தலைமைத்துவ அணியில் இருந்தும் அவர் அகற்றப்பட்டார். குற்றவாளிகளுக்கு வாடகைக்கு வீடு கொடுத்தால் தான் இன்னமும் பிரச்சனைகளை சந்தித்து வருவதாக அமெரிக்காவில் செப்டம்பர் 11 தாக்குதல்களை நடத்தியவர்கள் தங்கியிருந்த குடியிருப்பின் மேலாளர் கூறியிருக்கிறார். கலிபோர்னியாவின் சான் டியாகோ நகரில் உள்ள அந்த குடியிருப்பு வளாகத்தின் மேலாளரான கோலி ராஜ்போர்ட் 9/11 அதாவது 9ஆம் தேதி 11ஆம் மாதம் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளுக்கு தங்க இடம் கொடுத்து உதவியதாக குற்றம் சாட்டப்பட்ட சவுதி அரேபிய நாட்டைச் சேர்ந்த ஓமர் அல் பயூமியுடனான தனது சந்திப்புகள் குறித்து முதல் முறையாக பொதுவெளியில் பேசியுள்ளார். கோலி ராட்ஸ்போர்ட் என்ற பெண் ஆங்கில ஊடகம் ஒன்று கழித்த நேர்காணலில் தனக்கு அறிமுகமான ஓமர் அல் பயூமி நல்ல நண்பர், ஆனால் அவர் மீது கூறப்படும் குற்றச்சாட்டுகளை ஒன்றிணைக்கவே என்னால் இன்னமும் கூட முடியவில்லை. அவர் தன்னை பற்றி என்னிடம் சொன்னதையும் அவரது உண்மையான முகத்தையும் என்னால் இன்னமும் தொடர்புபடுத்தவே முடியவில்லை. பயூமி கடந்த 1999 பார்க்வுட் குடியிருப்புக்கு குடும்பத்துடன் குடிபெயர்ந்தார். அப்போது முதல் தன்னுடன் நல்ல நட்புறவு இருந்துள்ளது. அவர் எப்போதும் சிரித்த முகத்துடன் நல்ல நண்பராக இருப்பார் என்று ராட்ஸ்போர்டுடன் கூறினார். வீடு தேடுவதாக 2000ஆம் ஆண்டு பிப்ரவரியில் அவர் நவாஸ் காலித் என இரண்டு பேரை அலுவலகத்துக்கு அழைத்து வந்தார். அவர்களால் குடியிருப்பு வளாகத்தின் கட்டணத் தொகையை செலுத்த முடியாத நிலையில் இருந்தபோது பயோமிதான் அவர்களுக்காக கையெழுத்திட்டு வங்கி கணக்குகளை தொடக்கி கொடுத்தார். 2001 செப்டம்பர் 11ஆம் தேதி அமெரிக்க பயணிகள் விமானத்தை கடத்தி இரட்டை கோபுரங்கள் மீது தாக்குதல் நடத்திய 19 அல்கைதா பயங்கரவாதிகளில் இவர்கள் இருவரும் அடங்குவர். இவர்கள் அமெரிக்க ஏர்லைன்ஸ் விமானத்தை கடத்தியவர்கள் என அடையாளம் காணப்பட்டது. அவர்கள் குடியிருப்பில் இருந்தபோது சந்தேகப்படும்படி எதுவும் இல்லை, வழக்கமாகவே காணப்பட்டார்கள், மிகவும் அமைதியாக இருந்தார்கள் என்றார் ராட்ஸ்போர்ட். இது தொடர்பாக இவரும் பல கட்ட விசாரணைகளை சந்தித்துள்ளார். பிறகு பயோமி பயங்கரவாத குழுக்களுக்கு உதவி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தன்னுடைய பிரமாண பத்திரத்தையும் அவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். இந்த 3 பேருடைய நட்பு கடந்த 25 ஆண்டுகளாக தன்னை தொடர்ந்து துன்புறுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க பூங்காவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் காவல்துறை அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார். மற்றொரு அதிகாரி காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்காவின் தென் கர்லோனினாவின் தலைநகரான கொலம்பியாவில் உள்ள ஒரு பூங்காவில் மர்ம நபர் ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தினார். இது 29 வயதான கிறிஸ்டோபர் டி லாங் என்ற காவல்துறை அதிகாரி உயிரிழந்துள்ளார். ஹொங்கொங்கில் சிறுமி அறையப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பெண் ஒருவர் வேலையிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கிறார். காப்புறுதி நிறுவனம் AIA அதை அறிவித்தது. சம்பவம் கடந்த புதன்கிழமை நடந்தது. அதன் காணொளி இணையத்தில் பரவியது. காணொளியில் சிறுமி விளையாடி கொண்டிருந்த போது பாட்டி ஒருவர் அவளை ஓங்கி அடிப்பது தெரிந்தது. பாட்டி ஏன் அவ்வாறு செய்தார் என்பது தெரியவில்லை. அதை அடுத்து சிறுமியின் தாயார் பாட்டியுடன் சண்டையிடத் தொடங்கினார். பாட்டியின் மகளும் பதிலுக்கு சண்டையில் இறங்கினார். 68 வயது பாட்டி, அவருடைய 34 வயது மகள், சிறுமியின் தாய் மூவரும் கைது செய்யப்பட்டனர். பொது இடத்தில் சண்டையிட்டதாக மூவர் மீது குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற விசாரணை செப்டம்பர் 3ஆம் தேதி தொடங்கும். 34 வயது பெண் AIA ஊழியர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பாவில் கடுமையான வெப்பம், வறண்ட வானிலையாலும் பல சிரமங்கள், போதிய மழை இல்லாததால் ஆறுகள், மீன்கள் இருக்கும் குளங்கள் போன்றவை வற்றி போய்விட்டன. குளங்களின் நீர் வெதுவெதுப்பாக உள்ளது. சூடான நீரில் பிராணவாயு போதவில்லை. பல இடங்களில் மீன்கள் செத்துவிட்டன. மீதமுள்ள மீன்களை காப்பாற்ற பண்ணையாளர்கள் முயற்சிகளை எடுத்து வருகின்றனர். மீன்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றுவது, தண்ணீர் பிராணவாயு போன்றவற்றை கூடுதலாக சேர்ப்பது போன்ற சில வழிகளை அவர்கள் நாடுகின்றனர். பருவநிலை மாற்றத்தால் மீன்வளத்துறை அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. துறை சார்ந்தோர் மில்லியன் கணக்கான டாலர் இழப்பை சந்தித்துள்ளனர். எரிசக்தி, சேதமடைந்த பயிர்கள், வர்த்தகம், ஆற்று போக்குவரத்தில் நட்டம் போன்ற பிரச்சனைகளையும் அவர்கள் எதிர்நோக்குகின்றனர். மதுபான கடையில் குடித்துவிட்டு பணம் கட்ட முடியாமல் தவித்த பெண் கோபமடைந்தார் கடை மேலாளர். பெண்ணுக்கு மொட்டை அடித்து விட்டார். விசித்திரமான இந்த சம்பவம் இம்மா

இருபத்தி 25ஆம் தேதி தாய்லாந்தில் நடந்தது. அந்த பெண் போலி அடையாள அட்டை வைத்து கடைக்குள் நுழைந்ததாக நம்பப்படுகிறது. அவர் சுமார் 60,000 பேட், அதாவது சுமார் 1,850 யூஎஸ் டாலர் கட்டணம் செலுத்த பணமின்றி தடுமாறினார். காவல்துறையிடம் புகார் அளிப்பதற்கு பதிலாக தலைமுடியே 3,000 பாட்டுக்கு, அதாவது சுமார் 90 அமெரிக்கன் டாலருக்கு விற்க சம்மதிப்பதாக பெண்ணிடம் ஒப்பந்தம் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கினார் கடையின் மேலாளர். பணத்துக்காக மொட்டை அடிப்பதா என்று இணையவாசிகளிடையில் கடும் விவாதம் எழுந்தது. இது தண்டனையா அல்லது மனித உரிமை மீறலா என்று சிலர் வினவினர். உள்ளூர் சமூக ஆர்வலர் ஒருவர் கடை நிர்வாகத்தின் முறையற்ற செயல் குறித்து கேள்வி கேட்டதாக உள்ளூர் ஊடகம் கூறியுள்ளது. அதன் பிறகு கடை நிர்வாகம் தாம் செய்தது தவறு என்று ஒப்புக்கொண்டு பெண்ணிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டது. மேலும் அந்த பெண்ணின் குடும்பத்தை தொடர்பு கொண்டு இழப்பீடு வழங்கவும் இணங்கியுள்ளது. அமெரிக்காவின் ரோட் தீவில் கணவாய்களை ஏற்றிச் சென்ற கனரக வாகனம் கவிழ்ந்ததில் எல்லாம் சாலையில் கொட்டியது. நரகான்செட் நகரில் சம்பவம் நடந்தது. பதப்படுத்தி நிலையத்துக்கு கணவாய்களை ஏற்றிச் சென்ற வாகனம் வளைவில் திரும்பிய போது அதன் சரக்கு பெட்டி கலன்று பக்கவாட்டில் கவிழ்ந்தது. அதில் இருந்த கணவாய்களை பெரும்பகுதி சாலையில் கொட்டியது. காலை 9:27 மணியளவில் சம்பவம் குறித்து காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. ஆனால் சாலையை சுத்தம் செய்து போக்குவரத்துக்கு மீண்டும் திறக்க மாலை 5:15 மணி வரை ஆனது. கோடை கால வெயில் கணவாய்கள் பல மணி நேரம் கிடந்ததால் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசியதாக கூறப்பட்டது. கனரக இயந்திரங்களும் சரக்கு வாகனமும் பயன்படுத்தப்பட்டு கணவாய்கள் அகற்றப்பட்டன. வாகன ஓட்டுநரும் அவருடன் பயணம் செய்தவரும் காயமின்றி தப்பினர். வேறு எந்த வாகனமும் சம்பவத்தில் சிக்கவில்லை. சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகின்றது. வெள்ளைச்சட்டையுடன் வந்தவர்கள் சிறிது நேரத்தில் தலை முதல் கால் வரி சிவப்பு. ஸ்பெயினின் புனோல் நகரில் ஆண்டுதோறும் நடைபெறும் லா டொமினினா தக்காளி திருவிழா மீண்டும் களை கட்டியது. ஆயிரக்கணக்கானோர் ஒருவர் மீது ஒருவர் தக்காளிகளை வீசி மகிழ்ந்தனர். தக்காளிகளை ஏற்ற லொரிகள் கூட்டத்தின் நடுவே செல்ல அவற்றிலிருந்து தக்காளிகள் அள்ளி வீசப்பட்டன. பாடல்கள் ஒலிக்க பங்கேற்பாளர்களின் வெள்ளை ஆடைகள் விரைவிலேயே சிவப்பு நிறமாக மாறின. சுமார் 1 மணி நேரம் நீடித்த தக்காளி சண்டை சுமார் 20,000 பேர் அதில் கலந்து கொண்டனர். கடந்த 3 ஆண்டுகளில் பங்கேற்றவர்களில் சுமார் 40 விழுக்காட்டினர் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் என்று ஸ்பெயினின் இஎஃப்ஜி செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். முத்தரப்பு T20 தொடரில் ஜிம்பாப்வேக்கு எதிரான போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. ஐக்கியரபு ராஜ்ய அணிக்கு எதிராக டுபாய் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் நடைபெற்ற பி குழுவுக்கான தனது ஆரம்ப மகளிர் T20 ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட்டுகளால் இலங்கை இலகுவாக வெற்றி ஈட்டியது. இந்திய கிரிக்கெட் வீரர் வாஷிங்டன் சுந்தர் நைவேத்திய இடைவேளையின் போது நேற்று தனது நண்பர்களுடன் 7 மலையான தரிசித்துள்ளார். முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கும் US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடர் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இன்று கோலாகலமாக தொடங்குகின்றது. டென்னிஸ் கால் ஆஃப் பேமில் யாம்பவான் ரோயஸ் பெடரர் இடம்பெற்றுள்ளார். இங்கிலாந்து நடைபெறும் பிரீமியர் லீக் கால்பந்து தொடரில் மான்செஸ்டர் சிட்னி அணி 4-1 என அவ்வாறு வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளது. மான்செஸ்டர் சிட்டி அணியும் பேல்ஸ் அணியும் மோதிய போட்டி லண்டனில் செல்காஸ் இடலில் நடைபெற்றது. இந்த போட்டி 4-1 என மான்செஸ்டர் சிட்டி வென்றுள்ளது. இறுதியாக நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றிற்கு அனுசரணை வழங்குகிறார்கள் www.trtamiloli.com. ஒரு ஈரோ இலங்கை பெறுமதியில் 379.87%, இந்திய பெறுமதியில் 110.57%. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 327.90%, இந்திய பெறுமதியில் 95.44%. ஒரு சுவிஸ் பிராங் இலங்கை பெறுமதியில் 405.20%, இந்திய பெறுமதியில் 117.94%. ஒரு ஐக்கியராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443.86%, இந்திய பெறுமதியில் 129.20%. ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 235.76%, இந்திய பெறுமதியில் 68.62%. இத்துடன் மத்திய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மத்திய பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கினார்கள் இலங்கை செய்திகளுக்கு இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com. இந்திய செய்திக்கு பரிசுகையில் அமைந்துள்ள வீட்டி கேசன் கரி. காலியில் கோணசில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்கினார்கள் சுவிஸில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் BGS ஃபினான்ஸ் EMBS நிறுவனத்தினர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: தளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்து நிற்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இனிய தளத்தில் நூலகம் பிணையத்தின் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGA நூலகம் நூலகம்.
4: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
6: VT Superstore, Galagones Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
6: மேலதிகை தொடர்புகளுக்கு VT Cash and Carry Paris Lachapelle, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

பிரான்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியோ டு மார்சல் 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர் சைபர்

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது

0: விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியை கேட்கவும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கவும் ஆவலோடு காத்திருக்கும் நீர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0033148 32 15 40. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 0033 958 48 47 71. வெற்றப்பூடாக 0633 689 86 55 29. பைபர் ஊடாக 0633 680 07 24 27. இந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைத்து உங்கள் விரும்பிய பாடல்களை கேட்கலாம். இப்பொழுது வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் சுதிதா.
0: வணக்கம் பத்மாக்கா, நலமா இருக்கிறீர்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம். சுவிதார குரல் நேற்று காண கிடைக்கல, என்ன போயிருந்தீங்க?
0: நேற்று ஒரு முக்கியமான ஒரு அலுவல் ஒன்று இருந்தது.
1: உங்கள்
0: விருப்பம் நடைபெறவில்லையாக்கும்.
1: நடத்துவேன். சரி சுசிதா, 2 மாசம் ஓடிட்டு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல் தொடங்க போகுது. எனக்கு அம்மா கரிசை காட்டுப்பூவை படத்துல 1000 கோடி நிலவுகள் என்று சொல்லி பாட்டு, 1000 கோடி கரிசை காட்டுப்பூவை படம், வினீத் நடிச்ச வினீத் பழைய படம், அதுல 1000 கோடி 1000 கோடி டக்குனு வருது இல்ல வேர்ஸ், அந்த பாட்டு இல்லையம்மா, நல்ல வரிகள் இருக்கு. இங்கே அந்த வெண்ணிலா அந்த பாட்டுல வர வரிகள் மாதிரி இதுலயும் நல்ல வரிகள் இருக்கு. அந்த காலத்துல எனக்கு பிடிச்ச பாட்டு பக்கத்துல கேட்டிருந்தேன், அதுல யூடியூப்லயும் வந்து இருந்துச்சு. அப்ப பாத்துட்டு ஒரு உங்ககிட்ட கேட்போம்னு வந்தேன்.
0: 1000 கோடி சூரியன் போல என்ற பாடி இருக்கு. 1000 கோடி முறை என்ற ஒரு
1: 1000 கோடி சூரியன் போலி, அதுதான்
0: அதானா?
1: ஆமா.
0: ஓகே.
1: சோமியா பிள்ளைகள் கழியத்துல எல்லாம் நிலம் தானே?
0: ஓ, எல்லோரும் நிலமாக இருக்கிறார்கள். நன்றி.
1: சரி சுபிதா, சரி பாடலை கேட்போமே.
0: ஆம், உங்களுக்கான பாடலை தருகிறேன் பத்மாக்கா. நன்றி.
1: நீங்களும் அந்த வரியில வரிவா உன்னிச்சு கவனிச்சு பாருங்க சோபிதா, ரொம்ப நல்ல வரிகள்.
0: நன்றி
1: சோபிதா.
0: நன்றி, வணக்கம். அவர் பத்மா ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் கேட்ட பாடலை கேட்போம்.

0: நேரம் சரியாக 2:55. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் மீரி மகதிலின் அவர்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் நலமா இருக்கிறேன், நீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: ஓகே, நான் கேட்கும் பாடல் செவ்வந்தியே செவ்வந்தியே செய்தி ஒன்று சொல்லு சொல்லு.
0: செவ்வந்தியே செவ்வந்தியே செய்தி ஒன்று.
1: செந்தாளம்பு திரையில இருந்து.
0: ஓ, செந்தாளம்பு திரையில இருந்து பாடல். ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை தருகிறேன்.
1: நன்றி. நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். அவர் மேரி மகதிலின் அவர்கள், கேட்ட பாடலை கேட்போம்.

0: நேரம் சரியாக 3:01 இந்த வேளையில நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் சோபி.
0: வணக்கம் வதனி மோகன், நலமா இருக்கிறீர்களா?
1: நலமாகவே இருக்கிறோம், நீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: அப்படியே அன்றாண்டும் நலமாகவே இருக்க நாம் இறைவனையும் கத்திரையும் மூடி கொண்டு நான் ஒரு பாட்டு ஒன்று கேட்கப்புறம் படம் கன்னி பருவத்தில் நினைக்கிறேன். பட்டு வண்ண ரோஜாவாம் பாட்ட கண்ணு மூடாதாம் பாசம் என்னும் நீர் இறைச்சு அப்படி வரும்.
0: ஓம் ஓம் ஓம் அப்படித்தான்.
1: பாத்துருக்கீங்களா படம்?
0: பார்த்த மாதிரி எல்லாம் மறந்துட்டேன்.
1: நடிச்சுக்கொண்டுதான்
0: இருக்கிறார் என்ன?
1: இப்போ நடிஞ்சு நடிச்சு கொண்டா கொஞ்சம் இடையில கொஞ்சம் நம்ம
0: இருந்தவன்
1: திரும்ப நாடகங்கள்ல நடிக்கிறாதே?
0: ஓ, நாடகங்கள்ல நடிக்கிறா.
1: நடிச்சு கொண்டு வந்தவன் நான் இப்ப பாக்குறேன். நான் நடிச்சது பார்த்தேன். அவன் மனோரமா மாதிரி அப்படியே வயதானாலும் விட மாட்டேங்கன்னு நடிச்சு கொண்டிருக்கிறேன்.
0: நல்ல நடிகர்கள் நடிகைகள் தானே? அப்ப
1: என்ன
0: நடிச்சவர்கள் இருக்க மாட்டார்கள், தாங்கள் அவர்கள் நடிக்க வேண்டும் மண்டமாக தான் இருப்பார்கள், நடித்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கும் அது ஒரு தொழில் தானே?
1: நான் நடிச்சது ஆரம் பிரபோட படங்களை பார்க்கவே கொஞ்சம் வில்லத்தனமான படங்கள் தானே, வில்லியாகமண்டுதான் இருந்தது.
0: பிறகு கதாநாயகி நடித்தவர், பிறகு வயசு போன நேரத்துல வில்லியாகம் நடித்தவர். இப்ப அந்த ரஜினியின திரைப்படங்கள்ல சில படங்கள் அந்த திரைப்படங்களை வில்லியாக
1: நல்ல வேஷங்கள் எல்லாம் நல்ல இடத்தான் நடிக்கிறவ, நல்ல கதைகளா இருக்கும் அவ நடிச்ச.
0: ஓம் ஓம்
1: நல்ல கதைகளை
0: வரும். ஆமாம், நன்றி வதனி.
1: நன்றி நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் வதனி மோகன் அவர்கள் பாடிய மன்னிக்கவும் கேட்ட பாடல்.

0: ஒலித்தாந்த பாடலோடு நிறைவு பெறுவது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த நீர்களுக்கும் இதனை செவிமடுத்த நீர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடரும் விளம்பரத்தை தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது பாடுவோர் பாடலாம்.
1: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
2: 60 பேருக்குன்னா எங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன? டிஆர்டி இத சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ், தேங்க் யூ.
3: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1-55-93-16-78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பரிசுலா செப்பலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01-42-41-77-67 அல்லது 06-50-26-21-15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
2: கடவுள்
4: கை கொடுத்த மாதிரி இருக்கிறதுக்கேமா நான் போறேன். அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டையும் பித்து புது வீடையும் இன்சூரன்ஸும் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ள அந்த மாதிரி செய்வாரு சொல்லி நினைக்கிறேன்.
2: மறக்காதீங்க ஜோஸ் ஜீரத்னத்தை.
4: ஓ, கடைசி வரையும் மறக்க மாட்டேன்.
5: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் ஜோஸ் ஜெரட்னம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23-25.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது

பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள்.

0: பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0033148 32 15 40. இது முதல் தொலைபேசி இலக்கம் 0033 958 48 47 71. வாட்ஸ்அப் ஊடாக 0033 600 89 86 55 29. பைபருடாக 0033 650 07 74 27. இந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைத்து உங்களுக்கு விரும்பிய பாடல்களை கேட்கலாம். அந்த வேலை பைபருடாக கணேசண்ணாவை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் கணேசண்ணா.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன். பாடல் ஓவியம் பாடுங்க ஆவியம்
0: பாட்டு கேட்போம். நிச்சயமாக நீங்கள் பாடிய பாடல் இன்னொரு பெண்ணோடு பாடியிருக்கிறீர்கள். ஜோன் ஜாக்சன் என்ற பெண்ணோடு பாடியிருக்கிறீர்கள். அவருடைய பாடலை உங்களோடு இணைந்து அவருடைய பாடலை கேட்போம். நன்றி அண்ணா.
1: நன்றி
0: நன்றி வணக்கம். அவர் கணேசன் அவர்கள் பாடிய பாடல்.

0: பாடுவோம்.
1: ஒலித்த அந்த பாடலை பாடியிருந்தார் கணேசன் அவர்கள். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நேரம் சரியாக 3:21 நீங்கள் நினைந்திருப்பது பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு. பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் அண்டி, நான் நிர்மலாந்தி ஜனனிகா சார் கேட்கிறேன்.
1: வணக்கம் ஜனனிகா, நலமா இருக்கிறீர்களா? நலமாக இருக்கிறோம் ஜனனிகா, நன்றி. நீண்ட நாளைக்கு பிறகு இந்த வக்கன்ஸ் போனீங்களா எங்கேயாவது? இடங்களும் பாக்குறதுக்கு சென்று இப்ப எல்லாம் முடிந்து விட்டது என்ன?
2: வணக்கம்
1: அஜய், எப்படி இருக்கிறீங்க? இடங்கள் எல்லாம் நல்லா சுற்றி பாத்துட்டு வந்திருக்கீங்களே, சந்தோஷமா இருந்தீங்களா? என்னென்ன இடங்கள் பாத்தீங்கள், எங்க
2: போனீங்கள்?
1: போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டீங்கள என்ன? சரி செல்லம், ஓகே. சாப்பிட்டீங்களா? இப்ப
2: சாப்பிட
1: நேரம் ஆச்சு, 3:30 ஆகுது, ஏன் சாப்பிடல? ஓகே ஓகே செல்லம், சரி. நல்லா பாடுறீங்க, யூடியூப்ல எல்லாம் நல்ல பாடல்கள் எல்லாம் பாடி கொண்டு இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் செல்லம்.
2: என்ன
1: ஓகே, உங்களுடைய பாடலை கேட்போம். மேகம் கொட்டுது அந்த பாட்டு தானே? கொட்டு மேகம், ஓ மேகம் கொட்டது அந்த பாட்டு அதுதானே? ஆ சரி சரி ஓகே, அந்த பாடலை கேட்போம் செல்லம். நன்றி நன்றி வணக்கம்,
2: நன்றி வணக்கம் அண்டி,
1: நன்றி செல்லம், நன்றி வணக்கம். அவர் எங்கள் அஜய், ஜனனிகாவுடைய தம்பி அஜய் பாடிய பாடலை நாமும் கேட்போம்.

0: வாழ்த்துக்கள் அஜி செல்லம். உயஸ் தாஜியில் இந்த பாடல் நல்ல அழகாக, நல்ல உண்மையில் உங்களுடைய சின்ன குரலால் இந்த பாடல் கேட்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. மிக அழகாக பாடியிருக்கிறீங்க, அருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் செல்லக்குட்டி, நன்றி. நேரம் சரியாக 3:29. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம் சோவிதா, நான் பிரான்ஸ்லேருந்து அலோசியஸ்.
0: வணக்கம் அலோசியஸ் அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
1: ஓ, நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்கள் கலையத்தில் நலமா இருக்கிறீர்களா?
0: ஆம், எல்லோரும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: அஜய் கலக்கி விட்டார்,
0: அவர் எப்போ நல்லா கலக்குவார்.
1: பாடுகின்ற அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். சின்ன பையன் இவ்வளவு உற்சாகமா ஒரு நிகழ்வுல கலந்து இதுல பாடுறதுங்கிற சின்ன விஷயம் இல்ல. அவர் ஆரம்பத்தில இருந்தே அதை கற்றுக்கொள்வதனால் அவருக்கு பிற்காலத்தில் நல்ல எதிர்காலமும் இந்த நிகழ்வு அவர் சிறந்த செய்வதற்கு வாய்ப்பும் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு நான் 2 பாடல் அனுப்பியிருக்கிறேன் சோதரி.
0: அதான் 2 அதான், அப்படி அனுப்பக்கூடாது. 2 பாடல் மட்டும்தான், ஒரே பாடல் அனுப்பணும். நீங்கள் என்ன பாடலை
1: முதலாவது அனுப்பினது வந்து கேள்வி பிறந்தது என்ற, ரெண்டாவது இப்ப அனுப்பினா மௌனவான ராகம் என்ற பாடல். இந்த எஸ்பி சாரும் ஞானியம்மா பாடிய பாடல், அது எனது குதிரையில் பாடியிருக்கின்றேன். அடுத்து என்னோட இணையத்தில் சகோதரி கம்சபதி அந்த சவரியும் உணர்ந்து பாடியிருக்கின்றார். அந்த பாடலை ஒழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கும் வாய்ப்புக்கும் நன்றியை கூறிக்கொண்டு பாடுகின்ற அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு சகோதரி விட வருகிறேன். நன்றி,
0: நன்றி, வணக்கம்.

ஒலித்தா அந்த பாடலை பாடியிருந்தார் அலோசியஸ் அவர்கள். அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நேரம் சரியாக 3:35 சிறிய விளம்பர இடைவெளிக்கு செல்வோம்.

0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன். சைபர் 1 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
1: ஒரு கவிதை சொல்வாயா?
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா எங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரதுக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
4: என்ன சமயலோ
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன் 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பரிசு லாட்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவு பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூ கை பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் 1 42 41 77 67 அல்லது சைபர் 6 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
3: ராஜா
5: ராஜா, ஓ ஹேமா, எப்படி சேமா இருக்கிறீங்களா?
4: மனசையும் முளைக்கிற காசு நெஞ்சு இல்ல, எல்லாமே வீட்டுக்கு போட்டு போட்டு போட்டு அழிஞ்சுண்டு போற முக்கியமா வீடையும் விற்க ஓடும், புது வீடு வாங்க ஓடும், ஆரம்பங்களே தெரிஞ்சாக்கள் இருக்கணுமா.
3: நீங்க அந்த பவாராகரத்தை நம்ம தெரியுமா உங்களுக்கு?
5: அவர் கனடாவில் வன்கூரில் பெரிய பிரபலியமான இன்சூரன்ஸ் கடை வச்சு
3: பேருந்து நபர் தெரியுது உங்களுக்கு. அவருக்கு மகன் இல்லை இப்போ
5: எனக்கு தெரியாத பிள்ளை, நான் தெரியாத தெரியாது தானே சொல்லணும். இப்ப அவர் மகனும் செய்யறோம்.
3: ஜோஸ் ராஜரத்னம் மறக்காதீங்க ராஜாண்ணா.
5: ஓ
6: குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் வன்கூவர் நகரில் வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23-25.
7: நேரம் சரியாக 3:42. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிச்சயமாக காத்திருப்பவர் வணக்கம். அவருடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது. இன்னும் இணைந்து கொள்ளலாம். இவ்வளையிலே வட்சபுடக கமலவேணி அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம். வணக்கம் கமலவேணி அவர்கள். அவருடைய வட்சப்பூடாக இணைந்திருந்தார். அவருடைய தொலைபேசி துணிக்கப்பட்டு விட்டது. அவர் ஒரு பாடல் ஒன்று அனுப்பியிருக்கிறார். கனவுகளே ஆயிரம் கனவுகளே என்ற பாடல். அந்த பாடலை கேட்போம்.

0: வேண்டியவர்கள் பாடியிருந்தால் அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். சரியாக 3:48 இந்த வேளையிலே வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். ஜெர்மன்ல இருந்து புங்கை ராஜா, நலமா இருக்கிறீர்களா?
1: போயிட்டாலும் காவியமாட்டை எடுத்து வந்திருக்கேன்.
0: சரி சரி, பாடுங்கள்.

பேச்சு முழுமதியே என் இதய கீதமே, பேசு முழுமதியே என் இதய கீதமே. என்றும் இன்பமே பொங்கும் வண்ணமே, என்னை சொந்தம் கொண்ட தெய்வமே. என்றும் இன்பமே பொங்கும் வண்ணமே, என்னை

நிலையிலே காதல் ஒன்றேதான் வாழின் இந்த உலகிலே. என்னாலும் அறியாத நிலையிலே காதல் ஒன்றேதான் வாழும் இந்த நிலையிலே. கண்முன்னே தோன்றும் அந்த கனவிலே, கண்முன்னே தோன்றும் அந்த கனவிலே உள்ளம் கலந்துடுதே ஆனந்த உறவிலே. கனியில் ஊறிடும் அவை சுவையும் மீறிடும் இனிமை தருவதுமை காதலே. கனியில் ஊறிடும் சுவையை மீறிடும் இனிமை தருவதுமை காதலே. காலம் மாறினும் தேகம் அழியினும் கதையில் கவிதையில்

0: தெய்வீக காதல் சின்னம்மா காவியமா காவியமா நெஞ்சலோபியமா அதன் ஈவிகமா தெய்வீக காதல் சின்னம்மா காவியமா. நன்றி வணக்கம் ஜோதிகா.
1: நன்றி வணக்கம். அவர் புங்கையூர் ராஜா அவர்கள் பாடியிருந்தார். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து பயபருடாக சச்சி அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் சச்சி அவர்களே.
2: வணக்கம்.
1: வணக்கம்
2: சச்சி. அருள் சச்சி.
1: ஆமாம் அருள் சச்சி, நலமா இருக்கிறீர்களா?
2: நலமா இருக்கிறோம். நீங்கள் நலம்தானே?
1: ஆம் நலமாக இருக்கிறோம். நன்றி.
2: பாடியவர்களுக்கும் பாடவர்களுக்கும் ஆற்றினருக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளும்.
1: நன்றி. உங்கள் பாடலையும் கேட்போம். நிலவே என்னிடம் நெருங்காது என்ற பாடல், அந்த பாடலை கேட்போம்.
2: நன்றி.
1: நன்றி வணக்கம். அவர் சச்சி அவர்கள் பாடிய பாடலை கேட்போம்.

0: ஒலித்தாந்த பாடலில் சச்சி அவர்கள் பாடியிருந்தார். ஒலிக்க இருக்கும் பாடலோடு இணைந்திருப்பவர், வணக்கம்.
1: மாலை வணக்கம் சோதரி சோவிதா, ஜெர்மனியிலிருந்து உதயன் பேசுகிறேன்.
0: உங்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள். நலமா இருக்கிறீர்களா?
1: நீங்கள் அங்கே நலம் தானே?
0: ஆம், நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: நிறம் நிறங்கால் என் கத்தனையோ கை வந்ததோ ஒரு பாடல் பெண்கள் ஒரு பெண்களுடன் சேர்ந்து
0: பாடியுள்ளேன்.
1: இந்த பாடல் இன்று எனக்கு தோணி சோதரி.
0: ஓகே, இன்னைக்கு பாடல் உங்களோட பாடல் என்ன எடுக்க முடியாமல் இருக்குது.
1: கட்டணையோ கை வந்தது
0: பாடல் உங்க அனுப்பிய இந்த அனுப்பின பாடல் எடுக்க முடியாமல் இருக்கிறது. பாரு இன்னைக்கு அப்படி வந்தது. சரி சரி, ஓகே
1: ஓகே
0: ஓகே, நன்றியா, நன்றி, வணக்கம். அவர் உதயன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம்.

ஒலித்த அந்த பாடலை உதயன் அவர்கள் பாடியிருந்தார். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெறுவது பாடுவோர் பாடலாம் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை நிகழ்ச்சியில் பாடிய அனைவருக்கும் மற்றும் செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். பாடசாலை மாணவர்களை குறிவைத்து பல வியாபாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறன. போதை இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்குவதற்கு ஜனாதிபதி முன்னெடுக்கின்ற செயல்பாடுகள் நாளுக்கு நாள் தீவிரமாகி வருகின்றன. போதைப் பொருள் பாவனையை கட்டுப்படுத்த பொதுமக்களது உதவி மிக தேவை என பெருந்தோட்டம் மற்றும் சமூக உள்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். வலிவடக்கு மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி பலாலி சந்தையில் இன்றைய தினம் 11வது வாரமாகவும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி நெல்லியடி பகுதியில் ஓய்வு பெற்ற அரசு உத்தியோகத்தர் ஒருவரின் வீட்டுக்குள் நள்ளிரவில் மது போதையில் நுழைந்ததாக கூறப்படும் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை உறுப்பினர் கணேசரூபன் மற்றும் அவரது குழு வீடு மற்றும் சொத்துக்களை சேதப்படுத்தி மிரட்டியுள்ளனர். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தொடர்பில் சர்வதேசத்தின் பங்கேற்புடன் கூடிய சுயாதீன குற்றவியல் நீதி பொதுமுறை ஒன்று அவசியம் என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத் தலைவி கனகரஞ்சினி யோகராஜா தெரிவித்துள்ளார். கனடா நீதிமன்ற தீர்ப்பை முன்னிறுத்தி தமிழர் அரசியல் போராட்டத்தை பலவீனப்படுத்த முயற்சிக்க கூடாது என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அழுத்தந்தை மா சக்திவேல் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு ஆரம்பிக்கப்பட்டது முதல் நீதி நிலைநாட்டப்படும் வரையான அனைத்து செயல்முறைகளிலும் சர்வதேசத்தின் கண்காணிப்பும் வகிப்பாகவும் அவசியம் என வேலன் சுவாமிகள் வலியுறுத்தியுள்ளார். நாளை திங்கட்கிழமை போராட்டங்களை நடத்த அரசு மற்றும் மகன் அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கம் தீர்மானித்துள்ளது. செப்டம்பர் 5 முதல் தொடர் மக்கள் பேரணிகளை நடத்த ஜனாதிபதி அன்புகுமார் திசாநாயக்கு எடுத்துள்ள தீர்மானம் குறித்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி இயசகர கேள்வி எழுப்பியுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவையின் 63வது கூட்டத்தொடர் எதிர்வரும் 7 திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ள நிலையில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரே தலைமையிலான இலங்கையின் உயர்மட்ட ராஜதந்திர குழுவினர் சனிக்கிழமை ஜெனிவா நோக்கி பயணமாக உள்ளனர். 13வது திருத்தம் கொண்டுவரப்பட்ட போது அதில் சமஷ்டி தன்மை காணப்படுவதாக கூறிய உயர்நீதிமன்றம் அதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு கட்டாயமாக்கப்பட வேண்டும் என தெரிவித்ததை சுட்டிக்காட்டிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எனவே அரசாங்கம் முன்வைத்துள்ள 22வது திருத்தம் சர்வஜன வாக்கெடுப்பின்றி நிறைவேற்ற முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். சிறந்த பாராளுமன்ற முன்னெடுப்புக்கான பாராளுமன்ற ஒன்றியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கொள்கைக்கான குரல் கலந்துரையாடல் தொடரின் 2வது நிகழ்வு மட்டக்களப்பு மாவட்ட இளைஞர்களை இலக்காக கொண்டு வெள்ளிக்கிழமை மட்டக்களப்பில் உள்ள ஈஸ்டர் லாகூன் ஹோட்டலில் நடைபெற்றது. 10வது கடற்படை சேர்க்கை பயிற்சியை வெற்றிகரமாக முடித்த 3 அதிகாரிகளும் 33 மாலுமிகளும் நேற்று பதவியேற்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கண்ணநாயக்கா இதுவரின் தினம் ஒன்றில் கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ளதாக சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர். பால்மா யோகட் மற்றும் பால் பானங்களின் விலைகள் உயர்த்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகளை நுகர்வோர் விவகார அதிகார சபை திட்டவட்டமாக மறுத்துள்ளது. நீண்ட விடுமுறை முடிவடைந்துள்ள நிலையில் வெளி மாவட்டங்களில் உள்ள பொதுமக்கள் மீண்டும் கொழும்பு திரும்புவதற்காக இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தொடர்ந்து திணைக்களம் ஆகியவை இன்று முதல் சிறப்பு போக்குவரத்து சேவைகளை ஆரம்பித்துள்ளன. கொழும்பு பண்டார் நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளச் சென்ற 26 வயதான யுவதியொருவரை கடத்திச் சென்றதாக கூறப்படும் அவரது காதலனின் காரை நார்கியன்பட்டி காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தி நிறுத்தியுள்ளனர். கேகாலை காவல்துறை நிலையத்தில் கடமையாற்றும் காவல்துறை சார்ஜென்ட் ஒருவர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் நபர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கூறிய ஆயுதத்தால் தனது மனைவியை தாக்கி கொலை செய்த கணவர் நேற்று சனிக்கிழமை பிற்பகல் நுவரெலியா காவல்துறையில் சரணடைந்துள்ளார். பதுளை சிறைச்சாலையிலிருந்து களுத்துறை சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட கைதி ஒருவரின் காது பகுதியை அங்கிருந்த மற்றொரு கைதி கூர்மையான ஆயுதத்தால் வெட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருகோணமலை தம்பளகாமம் பகுதியில் கனரக வாகனமும் ஒன்றுள்ளியின் நேருக்கு நேர் மோதி இடம்பெற்ற விபத்தில் 23 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்திய செய்திகளில் இலங்கை சிறையிலிருந்து 2 ஆண்டுகள் பின் விடுதலையான ராமேஸ்வர மீனவர் உள்பட 7 தமிழக மீனவர்கள் சென்னை திரும்பினர். சென்னை விமான நிலையத்தில் மீனவர்களை தமிழக மீனவத்துறை அதிகாரிகள் வரவேற்று அரசு ஏற்பாடு செய்த வாகனத்தில் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர்.
தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்தது ஒரு விபத்து என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இந்தியாவில் உற்பத்தி ஆலைகளை அமைக்க முன்வரும்படி சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். தேர்தலின் போது தமிழக வெற்றிக் கழகத்துக்காக வாக்கு சேகரித்த மாணவர்கள் தங்கள் குடும்பத்தினரின் வாக்குகளையும் பெற்று தந்ததாக அமைச்சர் செங்கோட்டையன் பேசியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய 319 தமிழர்களில் 219 பேர் பத்திரமாக இருப்பதாக அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். இமயமலை தொடர்களில் மொத்தம் 7500 பனிப்பாறை ஏரிகள் உள்ளன. இதில் 200 மேற்பட்டவை அதிக ஆபத்துடையவை பனிப்பாறை ஏரிகள் என்று கண்டறியப்பட்டுள்ளது. சிக்கிமில் மட்டும் 25 ஆபத்தான பனிப்பாறை ஏரிகள் இருக்கின்றன. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள திமுக முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரியின் மகன் துரை தயாநிதியின் உடல்நிலை மனநிலை குறித்து மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என மதுரை சிபிஐ நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டது. நாமகிரிப்பேட்டையில் வருங்கால மனைவிக்காக நிலவில் ஒரு ஏக்கர் நிலம் வாங்கிய பட்டதாரி வாலிபர் குறித்த தகவல் வேகமாக பரவி வருகிறது. திருத்தணி அருகே தேசிய நெடுஞ்சாலை ஓரம் புச்செடியில் பற்றிய தீயினால் 5 ஏக்கரில் பயிரிடப்பட்ட சவுக்கு தோப்பு எரிந்து போனது. கேரளத்தில் ஓணம் கொண்டாடத்தின் நிறைவாக நடைபெற்ற வண்ணமயமான பாரம்பரியமிக்க புலிக்கிளி நடன நிகழ்ச்சியினை பல ஆயிரக்கணக்கானோர் கண்டு களித்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணீர் உலக புகழ்பெற்ற புனித அந்தோனியார் புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு பெருவிழா நேற்று இரவு 7 மணிக்கு கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. உலகச் செய்திகளில் நோர்வேயில் மறைந்த மன்னர் ஹாரால்டின் மகன் ஹாகோன் புதிய மன்னராக மகுடம் சூடியிருக்கிறார். நேபாளத்தில் பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சனிக்கிழமை 4வது நாளாக மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றன. நேபாள திபத் பெருவிழா மறுசீரமைப்புக்கு பில்லியன் கணக்கான டாலர் நிதி தேவைப்படலாம் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் பெருக்கெடுத்த வெள்ளத்தில் பாலங்களும் கட்டிடங்களும் எளிதில் அடித்துச் செல்லப்பட்டன. உக்ரைன் தலைநகர் கீவ் நகருக்கு மேற்கே உள்ள புச்சா மாவட்டத்தில் ரஷ்யா நேற்று நடத்திய தாக்குதலில் 37 பேர் உயிரிழந்தனர். மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியன் தலைநகர் நியாமியில் உள்ள அதிபர் மாளிகை மற்றும் சர்வதேச விமான நிலையத்தை குறிவைத்து ராணுவ வீரர்கள் நேற்று அதிகாலை கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். வடகொரிய தலைநகர் கிம் ஜோங் குன் நாட்டின் ராணுவ தலைமைத்துவத்தில் மாற்றங்களை செய்திருக்கிறார். குற்றவாளிகளுக்கு வாடகை வீடு கொடுத்ததால் தான் இன்னமும் பிரச்சனைகளை சந்தித்து வருவதாக அமெரிக்காவில் செப்டம்பர் 11 தாக்குதல்களை நடத்தியவர்கள் தங்கியிருந்த குடியிருப்பின் மேலாளர் கூறியிருக்கிறார். அமெரிக்க பூங்காவில் நடந்த துப்பாக்கிச்சூட்டில் காவல்துறை அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார். மற்றொரு அதிகாரி காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஹாங்காங்கில் சிறுமி அறியப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பெண் ஒருவர் வேலையிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளார். ஐரோப்பாவில் கடுமையான வெப்பம் வறண்ட வானிலையாலும் பல சிரமங்கள் ஏற்படுகின்றன. போதிய மழை இல்லாததால் ஆறுகள் மீன்கள் இருக்கும் குளங்கள் போன்றவை வெட்டி போய்விட்டன. குளங்களில் நீர் வெதுவெதுப்பாக உள்ளது. சூடான நீரில் பிராணவாயு போதவில்லை. பல இடங்களில் மீன்கள் செத்துவிட்டன. மதுபான கடையில் குடித்துவிட்டு பணம் கட்ட முடியாமல் தவித்த பெண் கோபமடைந்தார். கடை மேலாளர் பெண்ணுக்கு மொட்டை அடித்து விட்டார். விசித்திரமான இந்த சம்பவம் இம்மாதம் 25ஆம் தேதி தாய்லாந்தில் நடந்தது. அமெரிக்காவின் ரோட் தீவில் கணவாய்களை ஏற்றிச் சென்ற கனரக வாகனம் கவிழ்ந்ததில் எல்லாம் சாலையில் கொட்டி கிடந்தது. வெள்ளைச்சட்டையுடன் வந்தவர்கள் சிறிது நேரத்தில் தலை முதல் கால் வரை சிவப்பு நிறமாக மாற்றப்பட்டனர். ஸ்பெயினின் புனோல் நகரில் ஆண்டுதோறும் நடைபெறும் லா டொமாட்டினா தக்காளி திருவிழா மீண்டும் களை கட்டியது. ஆயிரக்கணக்கானோர் ஒருவர் மீது ஒருவர் தக்காளிகளை வீசி மகிழ்ந்தனர். விளையாட்டுச் செய்திகளில் முத்தரப்பு T20 தொடரில் ஜிம்பாப்வேக்கு எதிரான போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்திய கிரிக்கெட் வீரர் வாஷிங்டன் சுந்தர் நைவேத்திய இடைவேளையின் போது நேற்று தனது நண்பருடன் 7 மலையானை தரிசித்தார். முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கும் US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடர் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இன்று கோலாகலமாக தொடங்குகின்றது.
இறுதியாக நாணய மாற்று வீதம் இந்திய நாணய மாற்றத்துக்கு அனுசனை வழங்குகிறார்கள். www.trtamilwali.com ஒரு ஈரக்கு இலங்கை பெறுமதியில் 379.87% இந்திய பெறுமதியில் 110.57% ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 327.90% இந்திய பெறுமதியில் 95.44% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 405.20% இந்திய பெறுமதியில் 117.94% ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443.86% இந்திய பெறுமதியில் 129.20% ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 235.76% இந்திய பெறுமதியில் 68.62%. இத்துடன் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன. இச்செய்தி தலைப்புகளுக்கு அனுசந்தை வழங்கினார்கள். பாரிஸ் லாச்சபில் அமைந்திருக்கும் வி டி கேசங்கரி, கால்நிலை கொண்டுசல் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, செய்திகளை செவிமடுத்த நீர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நன்றி, வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்.
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: இதுதான்
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போற காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
3: VT Superstore, Gala Gones Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: Mélodie et Todorbrelke, VT Cash and Curry, Paris Lachapelle, Todorbe Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: Que con
1: రంచి మిగిలి వాడికేయాలని మనంకవర్ నిర్మాణం சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பமறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள் மரக்கறி வகைகள் உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள் பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை நாணயம் உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பமறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள் பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொறிஞ்சா இலை அகத்தி இலை முருங்கை இலை பொன்னாங்கானி வல்லாறை போன்ற இலை வகைகள் இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா இல்லவே இல்லை உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியோ டு மார்சல் 77500 செல் தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 சைபர் சைபர்.
2: ஒரு கவிதை சொல்வாயா?
3: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
4: எத்தனை பேருக்கு?
3: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
4: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
3: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
5: என்ன சமயலோ
1: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவனியோ பிரசிடன்ட் வில்சன் 93210 லாப்லான் சென்டனி தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78 மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
6: நேரம் சரியாக 4:20 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சியின் வரிசையில் தொடர்ந்து வாழ்க்கை வருகின்றது.

தேன்மொழி நிகழ்ச்சிக்காக அவருடன் காத்திருக்கும் நீர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் 4:10 5 மணி வரை இடம்பெறுகின்றது தேன்மலை. அந்த வகையில் இன்றைய தேன்மலைக்காக பாடல்கள் எழுதி நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகின்றார் திருமதி ஜியா நடேசன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. அவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஜியா நடேசன் அவர்களின் தெருவில் முதலாவது தேன்மலையாக ஒலிக்க வருகின்றது அகல் விளக்கு திரைப்படத்திலிருந்து.

நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தேன்மலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். தேன்மலைக்கான பாடல்களோடு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் ஜியான் நடேசன் அவர்கள். ஜெர்மனியிலிருந்து அவரது தெருவில் தொடர்கிறது.

ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொண்டுபொண்டே மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டே மார்க்கெட்.

0: இந்த அடியம்மா நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கோன்னு இருக்கா பார்.
1: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழுகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா? இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
1: அதுக்கு தானே லாச்சப்பல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
0: சரி சரி சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பாள் சோதரில நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வார்.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 பாரிஸ் பத்தே. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தேன்மலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். அதோடு மேலும் ஒரு அறிவித்தலாக, கிளிநொச்சி இந்து கல்லூரி ஐரோப்பிய ஒன்றிய பழைய மாணவர்களின் முதலாவது ஒன்றுகூடல் காலம் 5 செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை காலை 11 இந்த நிகழ்வானது இடம்பெறும் மண்டபம் பாலே ரோயல், சூன் தி ஆக்டிவிட்டே எக்கனாமிக் மோரிஸ், 91270 மோன்ஜியரோ, பிரான்ஸ் என்ற முகவரியில் இடம்பெற இருக்கின்றது. அனைத்து பழைய மாணவர்களையும் அன்புடன் அழைக்கின்றார்கள் கிளிநொச்சி இந்து கல்லூரி பழைய மாணவர்கள் ஒன்றியம். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழொலியில் தேன்மலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். தேன்மலைக்காக முதலில் ஒலித்த அந்த பாடல் மூன்று முடிச்சு திரைப்படத்திலிருந்து ஒலித்திருந்தது. இன்றைய தேன்மலைக்கான பாடல்களோடு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் ஜியா நடேசன் அவர்கள். அவரது தெருவில் தொடர்கிறது.

0: ஒலித்த அந்த பாடல் பாத காணிக்கை திரைப்படத்திலிருந்து ஒலித்திருந்தது.
1: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 ','','//////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////// வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தேன்மலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்னும் ஒரு அறிவித்தலாக, உறவுகளே, நஞ்சுத்தின் வீதி எங்கே உள்ளது? உங்களுக்கு அறிந்து கொள்ள ஆசைப்படுபவர்கள் 13ஆம் தேதி செப்டம்பர் மாதம் பிற்பகல் 5 மணிக்கு சினிமா ஆலிஸ் கி 24, ரூய் அரேதா ஃப்ராங்க்லின், 93,000, போபினி. இந்த திரைப்படத்தினுடைய கதை இயக்கம் வேலனையூர் தேவதாசன். மேலதிக தொடர்புகளுக்கு 06-11-93-19-32, வாசு ஸ்ரீ 06-68-61-63-62, தேவதாஸ் 06-52-85-79-45 என்ற இலக்கங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்புபவர்கள் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் நினைத்திருப்பது தேன்மலை நிகழ்ச்சியோடு. தேன்மலைக்கான பாடல்களோடு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் ஜியா நடேசன் அவர்கள். அவரது தெருவில் தொடர்கிறது சட்டம் என் கையில் திரைப்படத்திலிருந்து.

அரசு லாட்சிகளில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷெரிமஹால்.

0: உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வன்கூவர், கனடா.
1: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-43-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com.
0: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.

முதலில் ஒலித்த அந்த பாடல் பாகப்பிரிவின திரைப்படத்திலிருந்து ஒலித்திருந்தது. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தேன்மொழியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தேன்மொழிக்கான பாடல்களோடு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் திருமதி ஜியா நடேசன் அவர்கள். அவரது தெருவில் தொடர்ந்து ஒலிக்க வருகின்றது ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ்ஸர் 3098 கொனிட்ஸ் சுவிஸ் கொனிட்ஸ் மெக்மாஸ்க்கு அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58.
2: நேரம் சரியாக 5:05. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தேன்மலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். தேன்மலைக்கான பாடல்களோடு தேன்மலை நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் திருமதி ஜியா நடேசன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. அந்த வகையில் அவர் இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக அவர் தெரிவித்திருக்கும் பாடல் குங்கும பொட்டு கவுண்டர் திரைப்படத்தில் இருந்து.

0: அளித்த அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்த தேன்மலை. தேன்மலைக்காக பாடலை எழுதி நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தார் திருமதி ஜியா நடேசன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. அவருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியோடு இதுவரை நேரமும் இணைந்திருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி நன்றி வணக்கம்.
1: வன்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுல உள்ளத்து கொண்டு
2: என்ன வாணி சும்மா புரிஞ்சு எந்த நாளும் உன்னோட இடிக்கலாம் இப்ப விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
3: வன்குவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
4: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம்? ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கான. தங்கச்சி தங்கச்சி
1: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
3: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா மோபரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 077-77-36-74-18 அல்லது 076-24-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுவச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 077-77-36-18 அல்லது 076-24-0-0-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா.

0: டிஆர்டி தமிழ் ஒலி
1: ஒலி. ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

0: நேரம் சரியாக 5:16. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சி அலைவரிசையில் தொடர்ந்து வாழ்க்கை வருகின்றது. எண்ணும் எழுத்தும் நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் தேன்மலையை தொடர்ந்து இடம்பெறுகின்றது எண்ணும் எழுத்தும். எண்ணமழுத்தம் நிகழ்ச்சியானது 3 விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. அந்த வகையில் முதலில் வருவது எண்கள், எண்களை தொடர்ந்து வருவது தரவுகள், தரவுகளை தொடர்ந்து வருவது குழம்பு எழுத்துக்கள். எண்கள் என்ற அடிப்படையில் உங்களுக்காக 5 அல்லது 6 இலக்கங்கள் தரப்படும். அந்த இலக்கங்களை தொடர்ந்து ஒரு பெறுமதி தரப்படும். தரப்பட்ட இலக்கங்களை பாவித்து தொடர்ந்து வந்த பெறுமதி எவ்வாறு வந்தது என்பதை நீங்கள் கண்டுபிடித்து கூற வேண்டும். அந்த வகையில் நீங்கள் அந்த இலக்கங்களை கூட்டியோ கழித்தோ பெருக்கியோ பிரித்தோ நீங்கள் முயற்சிக்கலாம். அதே நேரம் தரப்பட்ட அனைத்து இலக்கங்களையும் நீங்கள் பாவித்திருக்க வேண்டும். தரவு என்ற அடிப்படையில் உங்களுக்காக ஒரு சொல்லுக்குரிய தரவு தரப்படும். அந்த தரவுக்கான சரியான சொல்லை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதற்காக நீங்கள் உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில் முதலில் வரும் நேர் வந்து 5 கேள்விகளை கேட்டு உதவியை பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து வருவோர் 4 கேள்விகள், அவரை தொடர்ந்து 3 கேள்விகள், அவரை தொடர்ந்து வருவோர் 2 கேள்விகளை தொடர்ந்து வருவவர்கள் எல்லோரும் ஒரு கேள்வி கேட்டு அந்த உதவியை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்களுக்கான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த சொல்லை கண்டுபிடிக்கலாம். தொடர்ந்து குழம்பி எழுத்துக்கள். குழம்பி எழுத்துக்கள் என்ற அடிப்படையில் ஒரு சொல்லை குழப்பி அதற்கான எழுத்துக்கள் தரப்படும். அந்த எழுத்துக்களை நீங்கள் ஒழுங்கமைப்பதனூடாக அந்த சொல்லை நீங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அந்த சொல்லை உருவாக்கி அது தொடர்பாக நீங்கள் வைத்திருக்கிற உங்களுடைய விளக்கத்தையும் நீங்கள் தர வேண்டும். சரி, நான் இந்த வாரத்திற்கான உங்களுக்கான இலக்கங்களை தருகின்றேன். குறித்துக் கொள்ளுங்கள், இந்த வாரத்திற்கான உங்களுக்கான இலக்கங்கள் 3, 10, 100, 10, 75, 2. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது 18. 18 எவ்வாறு வந்தது என்பதை நீங்கள் இவ்வளவு விளக்கத்தையும் வைத்து கண்டுபிடிக்க போகின்றீர்கள். மீண்டும் உங்களுக்காக அந்த இலக்கங்களை தருகின்றேன். 3, 10, 100, 10, 75, 2. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது 18. மீண்டும் ஒரு முறை இலக்கங்களை தந்து தரவுக்குள் செல்லலாம். உங்களுக்கான இலக்கங்கள் 3, 10, 100, 10, 75, 2. கண்டுபிடிக்க வேண்டிய இலக்கம் வந்து 18. உங்களுக்கு வந்து 10, 2 தடவைகள் தரப்பட்டிருக்கிறது. சரி, நாங்கள் தரவையும் தருகின்றேன். தரவோடு இணைந்து கொள்ளும் நீர்கள் நீங்கள் தரவோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான முதலாவது தரவாக வருகிறது வீணாக்கலுக்கு உரியது. வீணாக்கலுக்கு, வீணாக்கல் என்றது வீணாக்கிறது, அதுதானே திருப்பின்னு சொல்கிறேன். வீணாக்கலுக்கு உரியது. இது வந்து உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற 3 எழுத்துக்கள் கொண்ட சொல். உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற 3 எழுத்துக்கள் கொண்ட வீணாக்கலுக்கு உரியது. இதுதான் உங்களுக்கான முதலாவது தரவு. 3 எழுத்துக்கள், உயிர்மை எழுத்து, 3 எழுத்தண்டா இலகு வந்து களியை கட்டு விரைவாக கண்டுபிடிங்கள். வந்திருப்போர் வணக்கம். வணக்கம், நலமா இருக்கிறீங்களா? சரி, இப்ப நீங்க கேள்வி கேட்க போறீங்க. வெள்ளினம், வெள்ளினம், வெள்ளினம், வெள்ளினம். நாம் முட்பாதி.
1: காணாடா, காணாடா,
0: காணா வரிசை, காணா, காணா, காணா.
1: குறிலா, நடிலா,
0: குறில், இன்னும் ஒரு கேள்வி.
1: என்ன கேள்வி, என்ன இருக்கிறது? காணாவிலேயே ஆரம்பிக்கலாம்.
0: நேற்று நான் அந்த கேள்வி காணாவிலேயே ஆரம்பிக்கும். இப்ப காணாவ கண்டுபிடிச்சிட்டீங்க. காணாவில் ஆரம்பிக்கிற வீணாக்களுக்கு உரியது சொல்லி பார்க்க போறீங்களா?
1: என்ன மூன்றத்துல என்ன இருக்கதான் யோசிக்கிறேங்க. வீணாக்களுக்கு
0: நன்றி.
2: வீணாக்களுக்குரியது மூன்று எழுத்து கணக்கு அந்த விரியம் தானே?
0: ஓ, விரியம் ஆகிறதாம்.
2: சரி, நான் கணக்கு செய்தேன்னு சொல்றேன்.
0: சொல்லுங்க.
2: நூறுல இருந்து 75 கழிச்சா 25, 10 பிடிச்சா 1, 3 தர 2 6, 6 × 3 7, அந்த 25ல இருந்து 7 கழிச்சு விட்டா 18.
0: பாராட்டுக்கள்.
2: இதே முறையா வச்சுக்கிறீங்க?
0: இல்ல இல்ல, இது இல்ல.
2: காணாவிலே தொடங்கும் வீணாக்களுக்குரியது. கடைசி எழுத்து என்ன இனம்?
0: இடை இனம்.
2: அப்ப நம்ம விடைய சொல்லி பார்க்கலாம். கழிவு.
0: கழிவு என்பது தவறான பதில்.
2: ஐயோ கடவுளே, அதுல எதுவும் திருத்த வேணும் போல கிடக்கு. சரியா சரியா,
0: நன்றி நன்றி, மீண்டும் இணைந்திருங்க. சரி, தொடர்ந்து வாய்வர் ஊடாக காத்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம்.
0: நலமா
3: இருக்கிறீங்களா?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி.
3: என்ன
0: அப்ப ஒண்ணு செய்யலாம், அது ஒரு முறைதான்.
3: ஒரு முறை நீங்களும் இதா
0: இல்ல இல்ல, என்னட்டு வேற முறை இருக்கா?
3: சரியா, முயற்சிப்போம்.
0: முயற்சியுங்கள். நீங்க அந்த இதை நான் பயன்படுத்திய அந்த பத்துல ஒன்றை கொண்டு வரையில நாங்க நான் வச்சிருக்கிறதுல ஒன்று எடுக்கல.
3: ஏன்னா
0: அந்த பத்தை முழுமையா பாவிச்சிருக்கிறோம் ரெண்டு இடத்துல.
3: முழுமையா பாவிச்சோம். கணக்கு முறையில் வரலாம் தானே.
0: இப்ப நீங்க மூன்று கேள்வி கேட்கலாம். மூன்று கேள்வி கேட்கலாம்.
3: கடைசி இடையினம் என்று சொன்னீங்க தானே, அவ சொன்னதுக்குள்ள வருமா அந்த இடையினம்?
0: அவ சொன்ன, ஆமா, அது வேற, அது வேற. அந்த அவ இடையினத்துல பாவிச்ச இடம் சரியா இருந்தது.
3: அதே எழுத்து தான் வருகுதா?
0: அதேதான்.
3: அப்ப என்ன அது?
0: அவ நீங்க இப்ப ஒரு ஆளுக்கு தான் முயற்சிக்க போறீங்க. இப்ப உங்களுக்கு இன்னும் ரெண்டு கள்ளி இருக்கு. இடைக்கிடாத தரவையும் சேர்ந்தீங்க.
3: என்ன
0: கேட்கல? சரியான பதில் பாராட்டுக்கள். வீணாக்களுக்கு உரியது. அவ கொஞ்சம்
3: அவசரப்பட்டுட்டான்.
0: அடுத்த தரவு இதுவும் இலகுதான் ஓரளவு. வியாபாரிகளும் கூடுதலாக கடைபிடிப்பது, வியாபாரிகளும் கூடுதலாக கடைபிடிப்பது, இது வந்து உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற 5 எழுத்துக்கள் கொண்ட சொல்லு. உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற 5 எழுத்துக்கள் கொண்ட வியாபாரிகளும் கூடுதலாக
3: கடை.
0: 2.
3: முதல்
0: பிற்பாதி.
3: குறிலா நடிலா?
0: குறில்.
3: தானாவிலேயே தொடங்குமா?
0: என்ன எழுத்து கேக்குறீங்க?
3: தம்பி. தம்பி
0: தம்பிக்கு வர தானாவிலேயே தொடங்கும்.
3: தொடங்கும்.
0: வியாபாரிகளும் கூடுதலாக கடைபிடிப்பது. வியாபாரிகளும் கூடுதலாக கடைபிடிப்பது. உங்களுக்கு முதல் எழுத்து தெரியும், ரெண்டு மெய் இருக்குன்றது தெரியும், மொத்தம் 5 எழுத்துக்கள்.
3: ரெண்டு மெய்யும் அங்க வருது.
0: உங்களோட கேள்வி முடிஞ்சது.
1: நன்றி
0: நன்றி நன்றி வணக்கம். பிற்பாதி பேந்து தானா பேந்து அப்படித்தான் வந்திருப்போர். வணக்கம். ஆமாம், நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
4: கசி போடணுன்றாண்டா, நானும் முதல் கழிவு தான்
0: எடுத்துறேன்.
4: விவேகா சொன்ன பிளச்சத்தோட மாத்திட்டேன்.
0: வாட்ஸ்அப் ஊடாகவும் நேர்கள் இணைந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் ஊடாக இணைய பயப்படுகிறார்கள் போல.
4: சரியா, சரி. நான் இதுக்கு அவள் 4 3 2
0: அது போயிட்டு அந்த சொல்லு. இது இது நீங்க இப்ப 4 கேள்வி கேட்கலாம்.
4: ஒன்னு
0: கடைசியில ஒன்று இடையில.
4: கடைசியில வாரது என்ன இனம்?
0: மெல்லினம். விக்கி விக்கி வருது கூட சொல்லுங்க.
4: முன்னுக்கு
0: இருக்குமா கடைசி எழுத்து என்ன இனம்?
4: இரண்டாவது எழுத்து என்ன இனம்?
0: இரண்டாவது எழுத்து மெல்லினம்.
4: மூன்றாவது எழுத்து?
0: மூன்றாவது எழுத்து வெள்ளினம்.
4: வெள்ளினம்.
0: ஆ, வெள்ளினம். கேள்வி முடிஞ்சது. ஏதாவது சொல்லி பார்க்க போறீங்களா? போய் யோசிச்சுட்டு வர போறீங்களா? நன்றி, மீண்டும் இணைந்திருங்க. நன்றி, வணக்கம். ஆமாம், அந்த இணைப்பில் வந்து நேர்களுடைய பக்கமா எங்களுடைய பக்கமா தெரியல, பார்ப்போம். வந்திருப்போர் வணக்கம். சரி, யாரும் மீண்டும் இணைந்திருங்க. வைபர் ஊடாக வந்திருப்போர் வணக்கம்.
5: வணக்கங்க. எனக்கும் அந்த ஒழுங்கா நிக்கே இல்லாது.
0: வரலாம், வைவர் ஊடாக இணைஞ்சிருக்கீங்க. வாட்ஸ்அப்ல வரலாம், வைவர்ல வரலாம், சைவர் 1 48 32 வரலாம். வாட்ஸ்அப்புக்கு ஒருத்தர் மனைய பயப்படுறீங்க, ஏன்னா வாட்ஸ்அப்ல உண்மையில நீங்க சில வேலை வர்றதுக்கு தாமதம் அந்த பின் வாட்ஸ்அப்ல வரலாம். நீங்க சிலவள அந்த சத்தம் குறைவா இருக்கிறத நீங்க வீட்டுல இருந்து கேட்கும் பொழுது, ஓ அதுல வர்றவர்களோட சத்தம் வெளியில வரையில என்ற ஒரு பயத்துல கூட நீங்க அந்த இணைப்புக்கு வராம இருக்கலாம். ஆனா நான் இப்ப கொஞ்சம் கூட்டி விட்டுருக்கேன், அதால வேற சத்தம் வாங்கும்.

0: அது வந்து முட்பாதியில வருமா பிற்பாதியிலயா?
1: முட்பாதி. இன்னும் ஒரு கேள்வி. ஆம்,
0: அது கேனா வருமா?
1: வரும், வரும்.
0: அப்புறம் சொல்லி பாக்குற முடிய தந்திரம்.
1: தந்திரம் என்பது
0: சரியான பதில்.
1: சரியான பதிலாம. நேரடியா வியாபாரி என்றாலே எல்லா சுத்தும் அது தந்திரம் எல்லாம் வந்துடும். அதுக்காக எல்லாரையும் சொல்லல.
0: எப்படியும்
1: தந்திரம் சுத்தமாது. வியாபாரிகள் மட்டுமல்ல, நம்மோடு நாங்கள் சமூகத்தில் பழகிறவர்களிடமும் இதெல்லாம் இருக்கும். ஆமாம், அப்படித்தான். தந்திரம் எல்லாம் சுத்தமாக, எல்லா மனிதர்களுக்குள்ள எல்லா குணமும் அப்படியே எல்லாம் இருக்குது. இப்போ இப்போ வழிபடுமன்றது தான் நாங்கள் இது. உங்களுக்கு பாராட்டுக்கள். புதுத்தரவு உங்களுக்கே தரவா? இங்கே மூன்று இணைப்பு இருக்கிறார்கள். சரி, நன்றி நன்றி. இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம். தொண்டையில் காணக்கூடியது, தொண்டையில் காணக்கூடியது. இது வந்து உயிரெழுத்து, உயிரெழுத்தில் ஆரம்பிக்கின்ற ஏழு எழுத்துக்கள் கொண்ட சொல்லு. தொண்டையில் காணக்கூடியது, உயிரெழுத்தில் ஆரம்பிக்கின்ற ஏழு எழுத்துக்கள் கொண்ட சொல்லு. நீங்க எனக்கு எழுதலாம்.
2: குறிலா நடிலா? உயிர் எழுத்துல
1: நடில்.
2: அவனால தொடங்குமா?
1: இல்ல.
2: எத்தனை மெய் எழுத்து இருக்கு?
1: மூன்று. மூன்று மெய் இருக்கு அந்த ஏழுல. மூன்று மெய்
2: அவனால வராது. இன்னும் கேள்வி,
1: இன்னும் இரண்டு கேள்வி இருக்கு உங்களுக்கு.
2: தொண்டையில உள்ளுக்கு காணக்கூடியதா வெளியால காணக்கூடியதா?
1: உள்ளுக்கு.
2: அது அதுக்கும் ஒரு உறுப்பா அல்லது நோயா?
1: உறுப்போடு சம்பந்தப்பட்டிருக்கு. வர நானும் எனக்கே உறுப்புத்தான். உள்ளுக்கு இருக்கிறதுல நீங்க உள்ளுக்குள்ளே நாங்க சிலதுகளை வந்து உறுப்பா குறிச்சு சொல்லுவோம். இப்ப சொல்லலாம், இதுக்கு சொல்லலாமா?
2: அப்படி ஒரு கேள்வி கேட்கவா?
1: இன்னும் ஒரு கேள்வி இருக்கு.
2: இன்னும் தொடங்குமா?
1: இல்ல.
3: நூறுல இருந்து பத்து கழிச்சோம்னா தொண்ணூறு. அந்த மூண்டையும் டெண்டையும் கூட்டினா அஞ்சு. இன்னும் ஒரு பத்து இருக்கு. அந்த பத்தோட அந்த ஒரு அஞ்சு வந்ததுல இந்த அஞ்ச கூட்டினா பதினஞ்சு. அந்த பதினஞ்சு எழுபத்தஞ்ச பதினஞ்சால பிரிச்சமெண்டா திருப்பியும் அஞ்சு.
1: பிறகு
3: தொண்ணூறு பதினஞ்சால பிரிச்சமெண்டா பதினெட்டு.
1: தொண்ணூறு அஞ்சால பிரிச்சா பதினெட்டு. பாராட்டுக்கள்.
3: இன்னொரு முறை ஒன்று சொல்லி பார்க்கிறேன். நூறையும் மூண்டையும் கூட்டினமெண்டா நூற்றி மூன்று. பத்த ரெண்டால பிரிக்கணுமெண்டா இருபது. எழுபத்தஞ்சும் இருபதும் தொண்ணூற்றஞ்சு. அந்த நூற்றி மூன்றுலேருந்து தொண்ணூற்றஞ்ச கழிச்சமெண்டா எட்டு.
1: சரி,
3: இருக்கிற இன்னொரு பத்தோட இந்த எட்டை கூட்டினமெண்டா பதினெட்டு.
1: பாராட்டுக்கள்.
3: நீங்க வச்சுக்கிற முறை இன்னும் வேற இல்லையா?
1: இல்ல இல்ல, வேற இல்ல.
3: தொடங்கும்
1: ரெண்டாவது வந்து வல்லினா.
3: முட்பாதியா பிற்பாதியா?
1: முட்பாதி.
3: காணாவா சானாவா?

0: இரண்டும் இல்ல.
1: அதுல நெடிலா குறிலா,
0: அது வந்து குறிலா நான் கூட கேள்வி முடிஞ்சு.
1: நன்றி
0: வணக்கம், பாராட்டுகள் உங்களுடைய கணக்குக்கும் வந்திருப்போம். வைவர் ஊடாக வந்திருப்பவர். இப்ப வாட்ஸ்அப் ஊடாக யாராவது இணைந்து கொள்ள விரும்புவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். வைவர் ஊடாக வணக்கம்.
2: வணக்கம் சோதரி, பேசுகிறேன்.
0: ஆமாம், நிலமா இருக்கிறீங்களா?
2: நல்ல சுகமா இருக்கோம். நீங்கள்
0: ஓ, நாங்களும் நிலமாக இருக்கிறோம். நன்றி
2: நன்றி. மூன்று மெய் எழுத்து முதலே சொல்லியிருந்த நீங்க.
0: ஓ, மூன்று மெய் எழுத்தாம்.
2: மொத்தமாக ஏழு எழுத்துக்கள்.
0: ஆம், பொதுவா நடுகு நான் சொன்னு சொல்லிச்சு நான் சொல்லி கொடுக்குறேன் வந்து போல இருக்கு. இனி வந்து இதுதான், இதுக்கு அப்புறம் சொல்ல மாட்டேன். அந்த மெய்யையும் நான் குறிலண்டு தான் சொல்லுவேன். நீங்க தச்சியமே அந்த மெய் இருக்கிற இடத்துல நீங்க யாராவது குறில் நடில் கேட்டீங்கன்னு சொல்லி
2: சொன்னா
0: மெய்யையும் குறிலண்டு தான் நான் குறிப்பிடுவேன். நீங்க அது பிறகு வந்துட்டு உயிர் மெய்யாண்டுலாம் யோசிக்க கூடாது. இன்னும் ஒரு கேள்வி நீங்க
2: அப்படின்னா அந்த இடத்துல குரில் மெய் தான் இருக்குமோ தெரியல.
0: கேள்வி முடிஞ்சு. இப்ப நானா சொல்லி தந்திருக்கிறேன். இனி வந்துட்டு இந்த மெய் இடத்துல நான் வந்து இனி தெளிவுபடுத்த மாட்டேன். அந்த நீங்க மெய் அதுல இருந்தாலும் நீங்க குறிலா நடிலான்ற உங்களோட கேள்விக்கு நான் குறில் நடில் தான் சொல்லுவேன். தவிர அதுல மெய் இருக்குன்றத நான் வந்து காட்டி தர மாட்டேன். சொல்லுங்க, உங்களோட கேள்வி முடிஞ்சது என்ன?
2: கேள்வி முடிஞ்சுதான் சொல்லலாம்.
0: வணக்கம். ஆமா வணக்கம், நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி. சொல்லுங்க.
3: எத்தனையிலிருந்து
0: கழிச்சா நீங்க
3: நூறுல இருந்து
0: நன்றி பாராட்டுகள். நன்றி வணக்கம். வந்திருப்போர் வணக்கம். சொல்லுங்க, நீங்க இப்ப வந்து ரெண்டு கேள்வி கேட்க போறீங்க. இரண்டு கேள்வி.
4: சொல்லு மூன்று மைய நீங்க அட்ட மைய எழுத்து கடைசியிலும் பெறுமா? மைய எழுத்து
0: இல்ல இதுல கடைசியில மெய் இல்ல. அப்ப மூன்று மையம் வந்து இடையில தான் வருது.
4: கடைசி எழுத்து டைனம்.
0: கடைசி எழுத்து வெள்ளினம். தொண்டையில் காணக்கூடியது. பூஜ்ஜியம் ஒன்று நாற்பத்தெட்டுக்கு இணைப்பை ஏற்படுத்தலாம் யாரும். சரி சொல்லுங்க. ஏதாவது சொல்லி பார்க்க போறீங்களா?
4: தெரியல.
0: நன்றி, கொஞ்சம் வைத்தான் நிறவணும். சரி, தொடர்ந்து யாரு வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர்? வணக்கம்.
5: வணக்கம்.
0: சொல்லுங்க.
5: நாலாவது
0: அது ஒரு கேள்விதான். அது சரி, நீங்க நீங்க தான் நான் தானே வில்லங்கு கேட்டேன். என்ன நாலாவது வேலினா?
3: ஒரு கேள்வி தானா?
0: ஒரு கேள்வி தானா?
3: சரி ஓகே. அது
0: கொஞ்சம் கொஞ்சம் தான் நகர்த்தித்தான் இந்த சொல்லு கொஞ்சம் கண்டுபிடிக்கணுமா? நன்றி. இதே ஞாபகத்து வச்சுக்கொள்ளுங்க. என்ன என்னது உங்களுக்கு தரவு தந்தனா? தொண்டையில் காணக்கூடியது. சரி, வைவருடாக காத்திருப்போர். வணக்கம்.
6: வணக்கம். என்ன?
0: வணக்கம், சொல்லுங்கள்.
6: கணக்கு ஒரு முறையில சொல்லுறேன். நூற ரெண்டால பிரிச்ச 50, அத மூன்றால பிரிக்கணும் 180, அத 75 பிரிச்ச 2, பத்துல இருந்து 2 போனா 8, மிச்சம் இருக்கிற 10 கூட்டினா 18.
0: ஆமா.
6: நான் ஒரு கேள்வியாக்குமா?
0: நீங்க ஒரு கேள்வியா?
6: இப்ப ஊட்டாண்டு கண்டுபிடிச்சிருக்கேன்.
0: உங்களுக்கு ஏதோ அந்த அந்த எழுத்துக்கு பொருத்தமா ஒன்று இருக்குற பக்கத்துல, அப்படித்தான் அவரோட பக்கத்துல சொந்தக்காரர். தொண்டையில்
6: காணலாம்.
0: என்னது மிடர் என்றது? என்னது அது? அந்த மிடர் என்றது இப்ப நாங்க தண்ணி குடிக்கிறது தானே மிடர். மிடர் என்றது அந்த மிடர். இப்ப நீங்க ஒரு தண்ணி குடிக்கல, அந்த தொண்டைக்குழி வந்துட்டு மேல. அப்ப அப்ப மிடர் என்று சொல்லி சொன்னா அது தண்ணியில குறிக்குது. வெளியில உதாரணத்துக்கு வந்து ஒரு மிடர் தண்ணி அளவு நீங்க இதுல தாங்கும்னு சொல்லி சொல்றோம்னு சொல்லி சொன்னா அங்க வரைக்கும் தொண்டை வந்துட்டு அந்த அளவை வச்சு நாங்க ஒரு கணிப்புக்கு சொல்றோமே தவிர அங்க அதையும் குறிக்க வந்துட்டு. இப்ப இவா கேட்ட இடத்துல பேபி கணேஷ் வந்து கேட்ட கேள்விக்கு நான் வந்து தொண்டைக்குள்ளதான் இருக்கோம். சரியான பொருள் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கலாம். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், தேடிட்டு வாங்க. அதுக்கு பக்கத்துல எங்கேயாவது இருக்கும். நன்றி. சரி, தொடர்ந்து வந்திருப்போர். வணக்கம்.
7: ஆம்,
0: சொல்லுங்க.
7: அந்த மூன்றாவது எழுத்து வந்து டீனா வரும் இல்ல,
0: அந்த எழுத்து தான் பிழைச்சது.
7: கண்டுபிடிச்ச அந்த எழுத்து தான். அது வந்து ஊட்டி குட்டி என்றா குரல் வளை.
0: ஆமா, ஊட்டி குட்டி என்றது குரல் வளை. குரல் வளையத்தான் நாங்க கேட்டிருந்தோம். அப்ப குரல் வளை ஊடாக போற தண்ணியோ இந்த பானங்கள் நீர் இதுகளை வந்துட்டு இப்ப என்ன அவசரம் என்னதா மிடர்.
7: நீங்க
0: உண்மையில எல்லாரும் நல்ல இதா
7: இருக்கிறீங்க. எழுத்த நகர்த்தித்தான் சொல்ல கண்டிப்பா தரவே போச்சு. ஆனா இந்த சொல்லு எனக்கு அப்படி ஒரு இருக்கிற மாதிரி தெரியல. அகராதி சொல்லாதான் இருக்க மட்டும்தான் பாத்தேன்.
0: ஆமா, ஊட்டி குட்டி. ஊட்டி குட்டி என்று சொல்லி சொன்னா குரல் வலையே குறிக்கிறது. சரி, உங்களுக்கு அடுத்த தரவா? உங்களுக்கு தரவா? நேர்கள் இருக்கிறார்கள் தான் தரவா? அடுத்த தரவை தருகின்றேன். இறப்பையும் தரக்கூடியது, இது வந்து உயிர்மை எழுத்தில் இறப்பையும் இறப்பையும் தரக்கூடியது உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற எட்டு எழுத்துக்கள் கொண்ட சொல்லு. எட்டு எழுத்துக்கள் கொண்ட உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற இறப்பையும் தரக்கூடியது. இனி நீங்க கேள்வி கேளுங்க.
7: என்ன இனம்?
0: இட இனம்.
7: குறிலோ நடிலோ?
0: குறில்.
7: மெய் எழுத்துல எத்தனை?
0: நான்கு.
7: நாலுல
0: எட்டுல நாலு மெய்
7: எழுத்துனாலும் இறப்பையும் தரக்கூடியது. ரெண்டு மூன்று கேட்டுட்டேன். உடையினம் குரில் மெய்யெழுத்து நாலு. வானாவிலேயே தொடங்குமா?
0: இல்ல, வானா வரிசையில் வரும், வானாவிலேயே ஆரம்பிக்காது. இன்னும் ஒரு கேள்வி.
7: ரெண்டாவது என்ன இனம்?
0: வெள்ளினம்.
7: வெள்ளினம். சரி மீண்டும் பாருங்க.
0: நன்றி நன்றி. வணக்கம். உங்களுக்கு பாராட்டுக்கள் அந்த தரவுக்கு. வாட்ஸ்அப் ஊடாக காத்திருப்போர் வணக்கம்.
1: தெரியும்
0: தெரியும் குறில் என்றது தெரியும். இரண்டாவது எழுத்து வல்லினம் என்றது தெரியும். நான்கு மெய் எழுத்துக்கள் இருக்கின்றது தெரியும்.
1: வல்லினத்துல முதலாவது எழுத்து பானாவிலேயே தொடங்குமா?
0: இல்லை, வானாவிலேயே தொடங்காது. அவ கேட்டவா இல்லையன்னு சொல்லி சொன்னான். வானாவிலேயே தொடங்காது. வானா வரிசையில் வேற.
1: வீணா?
0: வீணாவில வராது.
1: வேணா?
0: வேணாவில வேற. வேணாவில வேற.
1: ரெண்டாவது வல்லினம் வந்துட்டு அதுல முற்பாதியா பிற்பாதியா?
0: பிற்பாதி.
1: பிற்பாதி. தானா வரிச வருமா? இட்டனா வருமா?
0: இல்ல, இட்டனா வராது. தொடர்ந்து இணைப்பில் யார் வந்தது இங்க நினைக்கிறேன் வந்திருப்பவர் வணக்கம். சரி, வைபர் ஊடாக காத்திருப்பவர் வணக்கம். பேசுறீங்களா? என்ன நலமா இருக்கின்றோம். நீங்கள்? ஆமாம், இறப்பையும் தரக்கூடியது உங்களுக்கு தெரியும். நாலு எட்டு எழுத்துக்கள் மொத்தம் நான்கு மெய் இருக்குது. முதலாவது எழுத்து வேணாவில் ஆரம்பிக்கிறது. இரண்டாவது எழுத்து வல்லினத்துல பிற்பாதி என்று தெரியும். அந்த பிற்பாதியில் பிற்பாதியில ஏனவா நான் பிற்பாதி தானே சொன்னேன் நான். ஓ, பிற்பாதி சொன்னா நேனவா டானா கேட்டுவா? சரியா? ஓ, மே என்னு சொல்லல, வேணான்னு சொன்னா. நீங்க இப்ப வந்து மூன்று கேள்வி கேட்க போறீங்க. மிடரண்டா குரல் வலையும் குறிக்குதா? சிலவழி இருக்கலாமே. இப்ப நீங்க வாயின் வாய் அளவு என்று சொன்னதை வச்சுதான் எங்கிட்ட நாங்க மிடற விளங்கி வச்சிருக்கிறோம். இப்ப வாயின் அளவு ஒரு மிடரு என்றது ஒரு வாய்க்குள்ள போற அளவு. அதுக்கு மட்டும்தான் நாங்க பாவிச்சிருக்கிறோம் அந்த மிடரு என்றத. இப்ப நாங்க தொண்டை குழிக்கு வந்துட்டு நாங்க பாவனையில பாவிக்கல. இப்ப நாள் அந்த இப்ப நாங்க உரையாடுறதோ இந்த சந்தர்ப்பத்திலே நாங்க பாவிச்சு அறியல. நான் அது பொருள் உங்களை இப்ப நீங்க சொல்றத பார்த்தா அதுவும் அப்படியும் இருக்கு. இப்ப நாங்களே மிடரு என்றது பாவிக்கிறோம் நாங்க தானே. மிடரு இப்ப ஒரு மிடரு தண்ணி ஒரு மிடரு தண்ணி கூட கிடைக்குது இல்லை அப்படின்னு அந்த சில சந்தர்ப்பங்களுக்கு நாங்க பாவிக்கிறோம் நாங்க சொல்லுவோம். நீங்க வந்து மூன்று கேள்வி கேட்கலாம். ரெண்டாவதாக வந்தவன் நீங்க மூன்றாவது. தான வரிசையில வராது. மூன்றாவது எழுத்து வந்து அதுகும் பலினம். இன்னும் ஒரு கேள்வி நீங்க வந்து அதுகும் பிற்பாதி. நன்றி, மீண்டும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். சரி, தொடர்ந்து இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம். வணக்கம், நீங்க வந்து அவாக்கு மூன்று, உங்களுக்கு ரெண்டு. ஆம்,
8: கடைசி வருமா?
0: வரும் வரும் வரும்.
8: அது என்ன இனம்?
0: மெல்லினம்.
8: மெல்லினமா?
0: மெல்லினம். என்ன சொல்ல இருக்கும் இது வந்து நீங்க கேள்விப்பட்ட
8: சொல்லுதான்.
0: தரக்கூடியதே சொல்லி பார்க்க போறீங்களா? போயிட்டு வர போறீங்களா? தரக்கூடியதாம். நன்றி, மீண்டும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம். வணக்கம், பாராட்டுக்கள். இதுல ஒரு ரெண்டு முறை வந்துட்டு நாங்க வச்சிருக்கிறோமா?
9: இன்னும் ஒரு முறை இருக்கு. பத்து ரெண்டு அளவுக்குனா இருபது,
0: பாராட்டுக்கள். நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக காத்திருப்போர் வணக்கம்.
10: வணக்கம்,
0: சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு கள்ளி. அவர்கள் வந்து ஊகிச்சத வெளியில சொன்னபடியா நான் சொல்றேன். சரி, உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுதா மேடம்? கடைசி எழுத்து மெல்லினத்துல மெய்யெழுத்து, மெய்யெழுத்து மெல்லினம்.
10: நான்
0: என்ன செய்ய நேர்களை பார்த்துட்டு இந்த ரெண்டு ரெண்டு தாரணா சண்டை விட்டார். சரி, தொடர்ந்து இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம். சரியா எடுக்கிறேன்னா இல்லை போல இருக்கா? வணக்கம்.
11: வணக்கம் அண்டி.
0: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
11: நலமா இருக்கிறேன், நீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி. சரி, சொல்லுங்க. எனக்கு ஆத்திகன்.
11: நான் கணக்கு சொல்ல போறேன்.
0: சொல்லுங்க.
11: நூறுல 75 போச்சுண்டா 25.
0: ஆம்.
11: 10 ரெண்டால திருச்சிங்கண்டா 5.
0: ஆம்.
11: 25
0: உங்களுக்குமா ஆர்வம் அடைஞ்சு கொண்டதுக்கு உங்களுக்கும் பாராட்டுகள்.
11: நன்றி அண்டி.
0: நன்றி. ஆமா, மாத்திய நினைந்திருந்தா. சரி, நாங்கள் தொடர்ந்து வைபரூடாக வந்திருப்பவர் வணக்கம்.
12: வணக்கம்.
0: சொல்லுங்க.
12: நான்காவது
0: நான்காவது எழுத்து பலினம். பலினம். சரி, எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு கேள்வி தாரணா? ஐந்தாவது எழுத்தும் வெள்ளினம். என்ன இதுலேயும் எல்லாம் வெள்ளம் வெள்ளினம் போல இருக்கு. என்ன இல்லை, நீங்கள் கடைசி நான் சொல்லிட்டேன் மெல்லினம். ஆனால் அதிகம் வெள்ளினம் தான் இருக்கு. ஆம் ஆம் இருக்கு இருக்கு இருக்கு இருக்கு. விடயம் விளங்குது. சொல்ல ஒரு வாக்கு கடினமா இருக்கா? நன்றி, முயற்சிங்கள், நன்றி. ஆமாம், அதோட தொடர்பு பட்டது தான். ஏன்னா உங்களுக்கு முதலாவது வேணான் தொடங்கினது, ரெண்டாவது இடத்துல இப்பண்ணா வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு அதோட சம்மந்தப்படுதுன்றது தெரியும். தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்போர், வணக்கம். வணக்கம், வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப். வணக்கம் வணக்கம். என்னது சத்தத்தை காணையில்? பத்மராணி ராஜரத்னம் அவர்கள் காத்திருக்கிறீங்க. சரி, யாரும் அங்கே போயிட்டா? வணக்கம்
13: வணக்கம்.
0: என்ன போனீங்க?
13: இல்ல, மேக்கே ஓ பண்ணி வச்சுட்டு இருந்தேன்னா
0: என்ன சத்தம் கேக்கு எல்லாமே இருக்கு உங்களுக்கு. வா சொல்லுங்க, ரெண்டு கேள்வி கேட்கலாமா?
13: நாலாவது எழுத்து என்ன? கேட்டவையா?
0: கேட்டவை கேட்டவை. வெள்ளினம் என்று சொன்னா
13: அதுவும் வெள்ளினம்.
0: அதிகம் வெள்ளின எழுத்துக்கள் தான் இந்த சொல்லல இருக்கு.
13: சரி சரி, அது மெய் எழுத்தா?
0: அது மெய் எழுத்து. ஆம். இன்னும் ஒரு போச்சு போச்சு, அது ரெண்டும்
13: ரெண்டும் போச்சுதே.
0: நன்றி, மீண்டும் இணைந்திருங்கள். உதயன் அவர்கள் குறிப்பிட்டதை கொஞ்சம் அவதானிச்சிங்கன்னு சொல்லி சொன்னா அந்த சொல்ல நீங்க உருவாக்கக்கூடியதாக இருக்கலாம் இருக்கும். இருப்பையும் தரக்கூடியது. வந்திருப்பவர் வணக்கம்.
14: வணக்கம், ரஜன்.
0: ஆமாம் சொல்லுங்க. ரெண்டு கல்லியா? ஐந்தாவது எழுத்து தொடர்பா ஒருத்தனுக்கு கேள்வியா? கேட்டவரா? கேக்கல கேக்கல. ஆனா நான் ஓரளவு பொதுவா சொன்ன, நான் வந்து வெள்ளின அதிகம்.
14: சரி, அப்ப நான் கடைசி முதல் கேட்டாச்சு, அது எனக்கு அதுல இருந்து வரும் பின்னாலே. கடைசிக்கு முதல் ஆறாவது ஏழாவது எழுத்து என்ன?
0: வெள்ளினம்.
14: அதுவும் வெள்ளினம். பிற்பாதியா?
0: அது முற்பாதி. அந்த ஏழாவது எழுத்து வெள்ளினத்துல முற்பாதியில இருக்கு. இப்போ உங்களோட ரெண்டு கல்லியும் முடிஞ்சுது. இப்போ உங்களுக்கு தெரியுது அதிகம் வெள்ளின எழுத்துக்களை கொண்டிருக்குது. கடைசி எழுத்து மட்டும்தான் அந்த மெல்லினத்தில் பிற்பாதியில் இருக்குது. அதோட உங்களுக்கு இறப்பை தரக்கூடிய இறப்பையும் தரக்கூடியது. இறப்பையும் தரக்கூடிய அப்போ தப்பலாம்ன்றதும் ஒரு தரப்பட்டிருக்கிறது உங்களுக்கு. நன்றி. தொடர்ந்து வைவரூடாக வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம். ஆமாம் சொல்லுங்கள், நீங்க தான் இப்ப சொல்ல போறீங்க. வரையில ஐயோ, அப்படியே சொல்லி சொன்னா உங்களையுமே இல்லை, இப்ப வராம இருக்கணும். உங்களோட வரது வேறு தேவாலியில ஓ அவர் கழிச்சது வந்திருக்கணும் என்றா? மேம் வர இல்லையா நீங்க கழிக்கிறது? சத்தம் குறைவா இருக்கு, குறைவு மெல்லவா வருது. ஆமாம் அப்புறங்க வாரணும். ஆமாம் அப்படி இணைப்பில் இருங்கவா, அப்படி அப்படி இணைப்பில் இருங்க வாரணும்.

0: சரி இப்ப பாப்போம் சத்தம் உரையாடுங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம் என்னண்டு எனக்கு தெரியல. நாங்க வந்து கொஞ்சம் சரிப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கு போல இருக்கு. எனக்கு இப்பதான் தெரியுது அதுலதான் பிரச்சனை. யூரோப்ல வந்து இறந்தவர்கள் வந்து அந்த காரணத்தால இறந்தார்களான்னு சொல்லி கேட்டிருந்தார். நான் ஓமன் சொல்லி சொன்னேன். அப்படி என்று சொல்லி சொன்னா அந்த அது தொடர்பான சொல்லுத்தானு வேற தெரியுது அவருக்கு. ஆனா அந்த சொல்ல வந்து அவருக்கு உருவாக்க தெரியல. அது கணக்க வந்து அவர் கணக்க சொல்லுவல வந்து ஞாபகத்துல வச்சிருக்காரு.
1: நானும் ஒரு சொல்ல எடுத்தேன். ஆனா அது ஒன்பது எழுத்துல வருது.
0: இது எட்டு தானே
1: நீங்க சொன்னது. எட்டு இல்ல நிக்குது.
0: எட்டு
1: என்ன
0: சொல்ல வச்சிருக்கீங்க?
1: வெப்பம்
0: நீங்க வெப்பேற்று திறன் என்றது வந்து இப்ப நீங்க நேரடியா வெப்ப அந்த அதால உயிரிழக்கிற அந்த தாக்கத்தை வந்து குறிக்கல. அந்த திறன் என்றது இன்னொரு இடத்துக்கு போகுது. வெப்பேற்று திறன் என்ற சில பொருள்ல வேற இதுகள்ல வெப்பத்தை ஏற்படுத்துற அந்த திறனை கூட குறிக்கலாம். இது சாதாரணமா மனிதர்கள் வந்து உயிரிழக்கிறதுக்கு நாங்க சாதாரணமா பாவிக்கிற சொல்லுவோம். நீங்களும் கண்டுபிடிச்சு வரலாம். வாங்க. நன்றி. நன்றி. வணக்கம். சரி தொடர்ந்து இணைப்பில் காத்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: சொல்லுங்க. நீங்க தான் இப்ப சொல்ல போறீங்க.
2: முடியுமா? இன்னொரு கேள்வி
0: உங்களை பயன்படுத்த.
2: அடுத்தது அந்த ஆறாவது எழுத்துல எட்டெண்ணா வருமா?
0: எட்டெண்ணாவா? இல்ல. அப்ப நீங்களும் சொல்ல மாட்டீங்க. என்ன சொல்ல
2: வச்சிருக்கீங்க?
0: புதுசு சொல்லலாம் கண்டுபிடிக்கிறீங்க. சாதாரணமா நீங்க பேச்சு வழக்குல இப்ப வயதானவர்கள் எல்லாம் இறப்பார்கள். அந்த நேரங்கள்ல நாங்க அதைத்தான் அந்த சொல்ல அதிகம் பாவிச்சிருக்கிறோம் வந்து. இல்லாட்டி சும்மா உரையாடிக்க கூட சொல்லுவோம். ஐயோ இது இது கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆனா அதுலதான் அதாலதான் நான் உயிரிழப்பல் வாரது. இப்ப இது அதிகமா இருக்கேன் இந்த சொல்லையே நாங்க அந்த இடத்துல பாவிக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் இருக்கு. யோசிச்சுட்டு வர போறீங்களா? நன்றி. சரி தொடர்ந்து நினைக்கிறேன் யாருன்றது வந்திருப்போர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: ஆம் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: மெய்யெழுத்துல முடியும்னு சொல்லிட்டீங்க.
0: மெய்யெழுத்துலாம் முடியுது. நீங்க இப்ப எல்லாரும் இவை கொண்டு வர சொற்கள் எல்லாம் மெய்யெல்லாம் முடியுது. என்ன வெப்பிட்ட திறன் வெப்ப கட்டம். நீங்க என்ன சொல்ல போறீங்க?
3: வெப்ப காற்று. நாங்கள் ரொம்ப நாள் முடிக்கலாம்
0: முடிக்கலாம் இருக்கேன்.
3: வெப்ப காற்று.
0: அப்ப அது தவறு.
3: நல்ல சொல்லுதான் போல.
0: நன்றி. வெப்ப காற்று வந்துட்டு மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனா நாங்க அந்த உயிரிழப்புக்கு முக்கியமா அதை வந்து டக்குன்றத சொல்ல மாட்டோம். அதை விட பொருத்தமான சொல்லிருக்கு. வாட்ஸ்அப் ஊடாக காத்திருப்போம். வணக்கம்.
4: வணக்கம். நான் மீண்டும் ஜெனி.
0: ஆம் சொல்லுங்க.
4: நான் வெப்ப தாக்கம் என்று கூறினேன்.
0: வெப்ப தாக்கம் என்பது இல்ல இல்ல நீங்க கேட்கணும்ன்றது இல்ல. அது இப்ப உங்களுக்கு ஒரு அளவுக்கு நீங்க கிட்ட வந்துட்டீங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிட்டு.
4: ஆமா. நான் முதல் தடவை நெஞ்சு உலக கேட்ட கேள்வி அந்த தானாவை பின்னு கண்டு நினைச்சு கொண்டு ஏதோ நினைப்பாங்க நினைச்சு கொண்டு கேட்டுட்டேன். அதனால விட்டுட்டேன். ஆனா இதுக்கு வெப்ப தாக்கம்ன்றது.
0: ஆமா. என்ன ஹீட் ஸ்ட்ரோக்? என்ன ஹிஸ்ட்ரோக்கான்னு சொல்லுவார். வெப்பத்தாக்கம் என்பதுதான் சரியான பதில். இந்த வெப்பத்தாக்கம் நாங்க இதுதானே சாதாரணமா கேள்விப்படுற சொல்லு செய்திகள் ஊடாகவும் சாதாரணமாக கிடைக்கிறாங்க. அத அவர்கள் நல்ல இல்ல சொல்லலாம் தேடி வந்திருக்கிறார். வெப்பத்தாக்கம் என்பது சரியான, ஆமா புது புது சொல்லலாம். பாராட்டுகள் உங்களுக்கு. குழந்தை எழுத்து தர போறேன், குழம்பு எழுத்துக்க இடத்துல நிக்கிறீங்களா அப்படியே? சரி, இந்த வாரத்திற்கான உங்களுக்கான குழம்பு எழுத்துக்கள் இம்மன்னா, அம்மாவுக்கு வர இம்மன்னா, அறத்துக்கு வர டானா, கனிக்கு வர நீனா இரண்டு சொல்லி, உதாரணம் கண்டுபிடிக்கலாம். பூவண்ணா, கலைக்கு வர கானா, ஈட்டிக்கு வர ஈயண்ணா, இந்த எழுத்துக்கள் ஆறு எழுத்துக்கள். உம்மண்ணா, டானா, நீனா இரண்டு சொல்லி, பூவண்ணா, கானா, ஈயண்ணா, இந்த ஆறு எழுத்துக்களையும் ஒழுங்கமைத்து அந்த சொல்லை உருவாக்குங்கள். நன்றி, நன்றி, உங்களுக்கு பாராட்டுகள், நன்றி. சரி, தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். சொல்லுங்கள். அவசரப்பட்டு நீங்க கண்டுபிடிக்காம போடக்கூடாது, போட்டீங்கன்னு சொல்லி உங்களுக்கான அந்த சந்தர்ப்பத்தை வந்து அது இல்லாம பண்ணிரும். வெப்பத்தாக்கம் வந்து சாதாரணமா நாங்க பாவிச்ச நாங்க பாவிக்கிற சொல்ல வெப்பத்தாக்கம் தான் அந்த இது ஆக்கள்ட அதால வெப்பத்தால இறக்குற இதுல நாங்க வெப்பத்தாக்கத்தால சொல்லி சொல்லுவோம். ஆனா அந்த ஹீட் ஸ்ட்ரோக்கையும் அந்த அந்த வெப்பத்தாக்கம் அதுக்கான தமிழ் இதுதானோ தெரியல. இப்ப உங்களுக்கு ஆறு எழுத்துக்கள் தரப்பட்டிருக்கிறது. இந்த ஆறு எழுத்துக்களையும் ஒழுங்கமைங்கள். உங்களுக்கு இன்னும் தரவு தரவா? சரி, கடும் ஆபத்தின் போது கட்டாயமாவது, கடும் ஆபத்தின் போது கட்டாயமாவது, இது வந்து உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற ஐந்து எழுத்துக்கள் கொண்ட சொல்லுவோம்.
2: கடும் வெப்பத்தில்,
0: கடும் ஆபத்தின் போது, வெப்பத்துல இருந்து வழியில வரையில, வழியில வரையில, கடும் ஆபத்தின் போது கட்டாயமாவது, கடும் ஆபத்துண்டா வெப்பத்திலையும் கட்டாயம் தான். இது உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற ஐந்து எழுத்துக்கள் கொண்ட சொல்லு. வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொள்ளலாம், வாட்ஸ்அப் ஊடாக இணையலாம், வைபர் ஊடாக இணையலாம். எல்லாரும் அந்த தாக்கத்தோட தாக்கமாக இருந்துட்டார்கள். இந்த வைபர் ஊடாக நான் இப்ப சத்தம் வெளியில வரோம். சொல்லுங்க.
2: நான் அந்த குழம்பின எழுத்த சேர்த்து பார்த்தேன். அந்த அதுக்கு ஈரணி உலகம் வருமா?
0: ஒரு எழுத்திடம் மாறணும். ஒரு எழுத்துனா அந்த மாத்திக்கு ரெண்டு எழுத்து மாறும். அந்த இவர் இருக்கிற இடத்துல அவர், அவர் இருக்கிற இடத்துல இவர்.
2: நெடில்
0: இன்னும் ஒரு கேள்வி இருக்கு உங்களுக்கு. மெய்யெழுத்து வந்து ஒன்று கடைசியில இருக்குது, ஒன்று இடையில இருக்குது.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. தொடர்ந்து வைபர் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம்.
0: ஆமாம், நிலமா இருக்கிறீங்களா?
1: குழம்பு எழுத்து
0: சொல்றேன். சொல்லுங்க. அப்படி சொல்றீங்களா? காணாமல தொடக்குறீங்களா? அப்ப அந்த ஈயன்னா எங்க போட்டீங்க? ஈயன்னா தந்த நான் இல்ல
1: காரம்பூனி.
0: காரம்பூனி ஈயன்னா தந்த நான். அப்ப அந்த ஈனா நீங்க சொல்லிக்க. அந்த காரம்பூனி ஏ அப்படி என்ன நான் தராத எழுத்து இல்ல நீங்க பாவிச்சிருக்கீங்க. காணா இருக்குது. காணா வந்து குரில் காவன்னா இல்ல காணா குரில இருக்குது. நான் மீண்டும் அந்த எழுத்துக்களை சொல்றேன் பாருங்க. உம்மன்னா
1: உம்மன்னா
0: டானா
1: காணாவும்
0: டான் இல்ல டானா டானா கரம் அரம் பரம் டானா நீனா இரண்டு சுழி
1: நீனாவும்
0: ஓ இரண்டு சுழி நீனா பூவன்னா நெடில் ஈட்டிக்கு வாரது ஈட்டிக்கு ஈக்கு ஓ ஈகைக்கு ஈயன்னா நெடில் நாங்கள் தொடர்ந்து ஆறு வந்தார் வாட்ஸ்அப் ஊடாக. வணக்கம்.
5: வணக்கம்
0: சொல்லுங்க. கேக்குதா? வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் உங்களோட ஒரு மை கடைசியில இருக்கு ஒரு மை இடையில இருக்கு. இல்ல கண்டுபிடிக்கல பிற்பாதியில இருக்குன்றது தெரியும். உங்களுக்கு அவ கேட்காதபடியா உங்களுக்கு நான்கு கேள்விகள். மானா வரிசையில் வரம்
5: கடும் ஆபத்தின் போது கட்டாயம் ஆவது.
0: கடும் ஆபத்துல கட்டாயம் இது. நீங்க அங்கேயே நின்றீங்கன்னா ஆபத்து வந்து உங்களை முதலாவது எழுத்து
5: கட்டாயம் ஆவது.
2: இரண்டாவது எழுத்து என்ன?
0: இரண்டாவது எழுத்து வேலினம்.
5: ரெண்டு மெய் எழுத்து என்ன? அது வெள்ளினத்துல முற்பாதியா பிற்பாதியா?
0: பிற்பாதி. அந்த கேள்வி இருக்கா? முடிஞ்சுதா?
5: நினைக்கிறீங்க.
0: சரி நினைக்கிறீங்க. சரி நினைச்சு நான் நினைச்சு நான் நினைப்பிருக்கும் என்று.
5: கடுமா
0: என்ன கேள்வி கேட்க போறீங்க?
5: வராது.
0: திருப்பி கேளுங்க. வந்துட்டு என்ன அந்த எந்த எழுத்தா கேக்குறீங்க? ரெண்டாவதையா மூன்றாவதையா? முடிஞ்சது. நன்றி ஜோசிட்டு மீண்டும் இணைந்திருங்க. நன்றி, வணக்கம். வந்திருப்பவர் வணக்கம்.
6: சொல்லுங்க.
0: நான் வந்து உங்களை முதலும் நீங்கள் அழிஞ்சினீங்க இதுக்கு. கொஞ்சம் இடைவெளி விட்டுதான் அவர்கள் இணைப்பை ஏற்படுத்தி இருந்தார்கள். நீங்கள் சில வேலை உடனே அந்த இணைப்பை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் போல இருக்கு. என்ன நான் வந்து
6: இன்னும்
0: ஒரு கேள்வி இருக்கு உங்களுக்கு? கடும் ஆபத்தின் போது கட்டாயமாவது.
6: கடைசிக்கு முதல் நாலாவது மூன்றாவது எழுத்து என்ன?
0: மூன்றாவது எழுத்து வேலினம். கேள்வி முடிஞ்சது. மூன்றாவது எழுத்தும் வேலினம். நன்றி, மீண்டும் இணைந்திருங்க. நன்றி, வணக்கம். வைபருடாக ஷியாமலா சர்குமாரம் காத்திருங்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த இணைப்பினூடாக காத்திருக்கிறீர்கள். வணக்கம் வணக்கம். ஒரு இறைச்சல் மாதிரி வர்றபடியாக அவர் உரையாட முயற்சிக்கிறார். என்ன இங்கே எங்களுக்கு சத்தம் வர எழுவோ தெரியல அப்படி என்று சொல்லி சொன்னால் மீண்டும் அந்த இணைப்பை ஏற்படுத்துங்கள். வைபர் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம். ஆம் சொல்லுங்கள். ஆம் வரணா. உட இணைப்பு சத்தம் பெறுது தானே வெளியில. இப்போ
1: ஓய்வூதியத்தை சொல்லி இருக்கலாம். என்ன
0: எதுக்கு?
1: பூவன்னாக்கு.
0: ஆ ஓ, எனக்கு சரியா கஷ்டப்படு. நான் என்ன சொன்ன வந்து என்னவோ சொன்ன நான் சொல்லலாம். நாவூர் ஹனிபா சொல்லலாம். சரி, இப்ப நீங்க என்ன சொல்ல சொல்றீங்க? இல்லையே, அங்கேயும் எழுத்து எழுத்து மாறி அந்த இடையில முதல் அவ சொன்னாலும் சரி நீங்க சொன்னாலும் சரி அந்த ஒரு இடத்த வந்து மாத்துறீங்க.
1: நீங்க
0: புதுசா ஒன்று கண்டுபிடிச்சு தந்திருக்கீங்க. நாங்க அந்த வேதியியல் எல்லாம் அவளுக்கு சயின்ஸ் எல்லாம் படிக்க போயில. உங்களுக்கு சாதாரணமா உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறதா நாங்க கொண்டு வந்திருக்கோம். உங்களோட வீட்டுல வந்துட்டு நாள் அந்த உங்களுக்கு எங்களுக்கு தேவைக்கு பாவிக்கிறோம்.
1: ஈரண்டு
0: வேறும் வேறும்
1: ஈரபூனிகம்
0: வேறும். ஆனா அது என்னன்னு தேடுங்க. ஈர வூணிகம் என்றது சரியான சொல்லு, சொல் அமைப்பு.
1: என்னது அதுக்கு உங்களுக்கு அர்த்தம் சொல்லணும்?
0: அர்த்தம் சொல்லணும்ன்றது இப்ப நீங்க தேடிட்டீங்க, கொடுத்துட்டீங்கல்ல. இப்ப நீங்க உங்களுக்கு நான் சந்தர்ப்பம் இருக்கலாம். சில வேளை இந்த இப்ப சொல்லு கிடைச்சபடியா மற்றவர்களும் தேடுவார்கள்.
1: நானே சொன்ன சொல்ல மறந்துவான்.
0: ஈரமூனிகம்
1: இதுல நான் ரெண்டு கேள்வியாக
0: இருக்கலாம். ஆம், நீங்க இரண்டு கேள்வியாம். ரெண்டு ரெண்டு ஆம் ரெண்டு.
1: இது ஒரு நோய் மாதிரி இருக்குமா?
0: இல்ல.
1: மாறாட்டம்
0: கடும் ஆபத்தின் போது கட்டாயம் ஆவது, கட்டாயம் ஆவதா? மாறாட்டம் வந்து, மாறாட்டம் கட்டாயம் வந்து சொல்லிச்சுன்னா எல்லாத்தையும் இல்லாம பண்ணி விட்டுரும். தடும் இப்ப இந்த தரவு வந்து என்னன்னு சொல்லிச்சோம்னா கடும் ஆபத்தின் போது கட்டாயம் ஆவது. உங்களுக்கு இது கட்டாயம் தேவையா இருக்கு. அப்ப நீங்க மாறாட்டம்ன்றது உங்களுக்கு தேவையில்லாத ஒன்று. நீங்க மாறாட்டத்துல இருந்துதான் நீங்க வந்து விளக்கு அளிக்கணும். அந்த வாட்ஸ்அப்ல வந்து இணைந்து கொள்வார்கள். மீண்டும் அந்த இணைப்பு ஏற்படுத்துங்கள். கண்ணுக்கு தெரியல, சில வேலை யாரும் காத்திருக்கிறதால அப்படி இருக்குமா? சரி, மீண்டும் இணைப்பு ஏற்படுத்து. ஓகே, இப்ப சரிதான். அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க இப்ப? நன்றி, நன்றி, வணக்கம். சரி, நான் தொடர்ந்து வந்திருக்கும் நேர்களையும் இணைத்துக் கொள்ளுகின்றேன். நேரம் நெருங்குன்றது. வணக்கம்.
7: வணக்கம்,
0: சொல்லுங்க. குளம் நிலத்து பாத்தீங்களே? நன்று. இல்லை, இது வேறு. எனக்கு நான் வச்சிருக்கிறேன் வேறு ஒரு சொல்லு. சில வேல சில சொற்கள் வந்து அதிகமான பொருள் கொண்டிருக்கும், அதையும் குறிக்கும். ஆனால் நான் வச்சிருக்கிறது இன்னும் ஒரு இன்னும் ஒன்றை குறிக்குது.
7: சரி, இப்போ நான் வந்து எத்தனை கேள்விக்கலாம்?
0: ஒன்று,
7: ஒன்று தான் கேட்கலாம்.
0: சரி, ரெண்டு ரெண்டு கேளுங்க. ஒரு இன்னும் ஒரு அஞ்சு நிமிடம் நான் உங்களுக்கான சந்தர்ப்பத்தை தரேன்.
7: அஞ்சு எழுத்துல ரெண்டு. நாலாவது எழுத்து என்ன இனம்?
0: வல்லினம்.
7: உங்களுக்கு
0: பாராட்டு. அந்த அது அந்த சொல்லுக்கு பாராட்டு. அவை கண்டுபிடிச்சிட்டா தானே அந்த வாட பொருள் பொருந்தில்லை என்னோட பொருளுக்கு வந்திருப்போர். வணக்கம்.
3: வணக்கம்,
0: சொல்லுங்க. கடும் ஆபத்தின் போது கட்டாயமாவது. இப்ப நாங்க அனைமா எல்லாருடைய இயற்கையினுடைய அழிவா இருக்கட்டும், சாதாரண போரா இருக்கலாம், சாதாரண வீட்டுல இருக்கிறவங்களுக்குள்ள வந்து சில பிரச்சனை வந்தா கூட ஒரு ஆள் மாறி இருந்தா பிரச்சனை இல்லாம போகும். மாற்றிடத்தை தேடுனா எனக்கு எல்லா சந்தர்ப்பங்களையும் இந்த மாற்றிடம் என்பது பொருத்தமா இருக்கும். பாராட்டுகள், நன்றி. நீங்க குளம்ப நிலத்திட பொருளை தேடுங்கள். சரி, நாங்க தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்போம். வணக்கம்.
8: வணக்கம், நான் மாற்றிடம் கண்டனா அதில் அடிச்சுக்கதான்.
0: சரி, உங்களுக்கு உங்களுக்கு பாராட்டுகள். இந்த மாற்றிடம் கண்டுபிடிச்ச எல்லாருக்கும் பாராட்டு. இப்ப நீங்க இத சொல்லுங்க பாப்போம். குழம்புன்னு எழுத்த என்ன செடியு சொல்லணும்.
9: சின்ன
0: செடிதான் இது, ஆனா அது என்ன செடி சொல்லணும்?
9: சேர்ந்ததாம்
0: செடிகள் கூட சமையலுக்கு பாவிப்போம், அதே செடி வந்து சித்த மருத்துவத்துல பாவிப்பார்கள். துளசி இல்ல, துளசியை விட இது குட்டி. நன்றி, நன்றி, கண்டுபிடிச்சா வாங்க. நன்றி. தொடர்ந்து வைவர் ஊடாக வந்திருப்போம். வணக்கம்.
10: வணக்கம்.
0: சொல்லுங்க. முதலி தெரியுமா
10: வெள்ளாரன்னு? சியாமலாவன் சொல்லாமதாலே எனக்கு சொல்லு தெரியும்.
0: அப்ப இந்த சொல்லோட நீங்க வல்லாரன்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா கேக்குறேன்.
10: இல்ல இல்ல, இந்த சொல்ல கண்டு தேடு, அதாவது எழுத்த குளம் எழுத்த பாக்கைக்கு எனக்கு ஈரபுணியம் வந்தது, அது குத்து வெள்ளாரு.
0: ஆமா, குத்து வெள்ளாறு. குத்து வெள்ளாறு என்ற சாதாரண வெள்ளாறு தானே? இன்னும் ஒன்று சுவிஸ் வெள்ளாரு சொல்லி அங்க தாயத்துல எல்லாம் பொட்டுல வச்சு வளர்க்கினோம். கொஞ்சம் தடிப்பா இருக்கு, ஈரலிப்பு ஈரத்தன்மை அதிகமா இருக்கும் அந்த இலையில. ஆனா சுவை குறைவு இல்ல, பெருசா இல்ல. இப்ப நாங்க சாதாரணமா பாவிக்கிற வெள்ளார அளவு சுவை இல்ல, ஆனா சத்து அதிகமானு சொல்லுறார்கள்.
10: அது என்ன சொல்லுங்க பாப்போம். இப்ப இப்ப இந்த சமூக உலகவியல் பேர்களை இல்லாத பேர்கள், உள்ள பேர்கள், அந்த பேர்கள், வராத பேர்கள், எல்லாத்தையும் எல்லாரும் போடுறது.
0: வித்தியாசம் இருக்கு. சாதாரணமா நாங்க பாவிக்கிற வெள்ளாரைக்கும் அந்த வெள்ளார கொஞ்சம் ஈரத்தன்மை, ஈரலிப்பு தன்மை அதிகம், கொஞ்சம் தடிப்பா இருக்கும். அதுவும் வந்து சமையலுக்கு, சமையலுக்குன்னு இந்த இதுகளை பாவிக்கிறார்கள். வெள்ளாரையும் நாங்க இந்த சாம்பலுக்கு பாவிப்போம், இதுகளுக்கு சலாட் மாதிரி இதா செய்வோம், அதுல மாதிரி பாவிக்கிறார்கள்.
10: இது சில வேளையில இப்ப ஒவ்வொரு முறையிலையும் அதை எடுத்திருப்பினம். பேர்கள் அப்படித்தானே வருது,
0: சிலர் வந்து இப்ப காலப்போக்கில் உருவாக்குறார்கள் சில சில இனங்கள்.
10: அதான் நான் சொல்றேன், இந்த எல்லாத்தையும் காலப்போக்கில் உருவாக்குறதால் தான் அப்படி
0: வருது. கணக்கு புதுசு புதுசா இப்ப எல்லாம் அந்த ஆப்பிள் கூட அந்த உள்ளுக்குள்ள ரோஸா இருக்குது, அவன் ஒரு இனம் ஒன்று வருது புதுசா. முதலே இருந்திருக்கலாம் எனக்கு தெரியல. நான் இப்ப அண்மைய ஆண்டு இப்ப ஒரு 6-7 மாசத்துக்கு முதல் தான் அதை கண்டிருந்தேன். பார்த்தேன் இது வழியில வித்தியாசமான ஒரு கலரா இருந்தது, கொஞ்சம் விலை அதிகமா இருந்து இதுக்கும் ஒன்றை வாங்கி கொண்டு பாப்போம் விட்டு கொண்டு வெட்டி பார்த்தா உள்ளுக்குள்ளேயே அந்த முழுவதுமே ஒரு ரோஸ் கலர்லயே இருக்கு அந்த அதோட சதை பகுதி. இப்ப நாங்க வெள்ளையா தானே இருக்கும் ஆப்பிள், என்ன வெளியில என்ன இனமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள வெள்ளையா இருக்கும். இது வந்து நல்ல சில சில இடங்கள்ல கொஞ்சம் கூடி குறைஞ்சிருக்குது அந்த கலர், அந்த நிறம். சுவை வந்து கொஞ்சம் புளிப்பு அதிகம், புளிப்போட சேர்ந்து இருக்கு அந்த இனிப்பு.
10: இப்ப ஒரு கேள்வி, இப்ப நீங்கள் வெள்ளார வந்து எப்படி வளர்றது?
0: வெள்ளார வந்து வேர்ல இருந்து வரும், அந்த வேரோட

0: நம்ம எல்லாரையும் ஒருவித புல்லினம்
1: தான்.
0: புல்லினங்கள் எல்லாம் அந்த
1: உருவாக்கக்கூடியதாக இருக்கும்
0: குத்து வெள்ளாரி என்றா செங்குத்தா வளரக்கூடியது என்றுதான் போட்டு
1: புது பேரா இருக்கு குத்து வெள்ளாறு. நன்றி உங்களுக்கு.
0: நன்றி
1: நன்றி பாராட்டுகள். நன்றி. சரி வந்திருப்போர் வணக்கம். நிறைய கொண்டிருப்போம். நேரம் சரியாக 6:31. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இதுவரை நேரம் மண்ணமளித்த நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தோம். நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்குள் செல்ல வேண்டும். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இதுவரை நேரம் மண்ணமளித்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த நேர்கள் செம்மளத்துக்கேட்டுக் கொண்ட நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள் டிஆர்டி தமிழொலியோடு. நன்றி.
2: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆண்டவர் மகளிர் சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டி சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ பால்வாயோன் குற்றூரியே, 93120 லாக்குர்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 7 83 20 45 85 அல்லது 7 87 34 16 55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவு விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
3: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
4: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
3: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரம் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
5: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
3: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம், 06 52 66 30 01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
4: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
1: நேரம் சரியாக 6:35. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழ் ஒலி நிகழ்ச்சியில் மெர்சேல் தொடர்ந்து வானிலைக்கு வருகின்றது. டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம். கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் எண்ணம் அழுத்தும் நிகழ்ச்சியை தொடர்ந்து இடம்பெறுகின்றது டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம். வாராவாரம் கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியினூடாக உங்களுக்காக ஒரு சிறுகதை ஒளி

0: கேட்பதற்காகவும் அந்த கதையை நீங்கள் உள்வாங்கி அந்த கதை தொடர்பான உங்களுடைய கருத்துக்களோடு அந்த கதைக்கு உங்களுடைய எண்ணத்தில் நீங்கள் என்ன தலைப்பிடலாம் என்பதையும் இணைந்து கொண்டு குறிப்பிடலாம் என்பதை நேயர்களுக்கு அறிய தந்து இன்றும் உங்களுக்காக ஒரு சிறுகதை காத்திருக்கிறது. அந்த கதையோடு இணைந்திருப்போம்.
1: மாலை மங்கு நேரம் பெண்டில கடிகாரத்தில் மணி ஆறு என்று காண்பிக்க அதற்காகவே காத்திருந்தது போல் வேக வேகமாக எழுந்து முற்றத்தில் விளக்கு ஏற்றினாள் சாந்தா. விளக்கொளி வீடெங்கும் பரவி பிரகாசிக்க அதை பார்த்து பெருமூச்சு விட்டவாறு வீட்டு வாசலில் திண்ணையின் ஓரம் இருந்த விளக்கு மாடத்திலும் விளக்கு ஏற்றிவிட்டு திண்ணையில் அமர்ந்து வாசலையே பார்த்து கொண்டிருந்தாள் சாந்தா. வயது 80 கடந்திருக்க வயது மூப்பின் காரணமாக நடை தளர்ந்து உடல் மெலிந்து சாந்தா காணப்பட்டாள். ஒரு காலத்தில் இந்த வெளிச்சம் போல வீடெங்கும் அன்பு பரவி கிடந்தது. இப்பொழுது வெறுமை மட்டுமே மிச்சமாக இருந்தது. இருந்தாலும் மறுபடியும் பழைய நிலை திரும்பும் என்ற நம்பிக்கையுடன் சாந்தா காத்திருந்தாள். சாந்தாவுக்கு 3 பையன்கள், 2 பெண் குழந்தைகள் என்று மொத்தம் 5 பிள்ளைகள். மூத்தவன் மணிமாறன், 2வது குணசீலன், 3வது பையன் சுகுமாறன், அதற்கு அடுத்தவள் சுசீலா, கடைக்குட்டி தேவி என்று அடுத்தடுத்து 2 வயது வித்தியாசத்தில் 5 பிள்ளைகளை பெற்றெடுத்தவள் சாந்தா. சாந்தாவின் கணவனான வெங்கடேசன் முதல் 4 பேருக்கும் திருமணமான நிலையில் நோயில் படுத்தவன். கடைக்குட்டி தேவியின் திருமணத்தை பார்க்காமலே சென்றுவிட சாந்தா தனியாளாக அவளை கரையேற்றினாள். அதுவரை கட்டுக்கோப்பாக குடும்பத்தை ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்று மினக்கெட்டிருந்தாள் சாந்தா. அது வெகு நாட்கள் நீடிக்கவில்லை. மகள்கள் இருவரையும் அருகே உள்ள ஊரில் கட்டி கொடுத்தாள். மகன்கள் மருமகள்கள் பேரப்பிள்ளைகள் என்று நிறைந்தது இருக்க வீடே மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கியிருந்தது. மணிமாறனுக்கு 2 பையன்கள் 1 பெண் குழந்தை, குணசீலனுக்கு 1 பையன், சுகுமாறனுக்கு 1 பெண் குழந்தையும் 1 ஆண் குழந்தையும், மகள் சுசிலாவுக்கும் தேவிக்கும் 1 ஆண் 1 பெண் என்ற வீதத்தில் 4 குழந்தைகள் என்று மொத்தம் 10 பேர குழந்தைகள். மகன்கள் மருமகள்கள் மகள்கள் மருமகன் என்று அதுவும் 10 பேர். பேரப்பிள்ளைகள் இவளுடன் சேர்த்து 21. எங்காவது வெளியில் சென்றால் ஊரில் உள்ள அனைவரது கண்ணும் இவள் குடும்பத்தின் மீதே இருக்கும். இதனால் சாந்தா வீட்டுக்கு வந்தவுடன் முதல் வேலையாக அனைவரையும் நிற்க வைத்து முச்சந்தி மண்ணை எடுத்து வந்து உப்பு மிளகாய் சேர்த்து திருஷ்டி சுத்தி போட்டு அது நெருப்பில் பட்டு வெடிக்கும் போது அதை பார்த்து சந்தோஷம் கொள்வாள். பின் மொத்தமாக நெட்டி முறித்து இத்தனை கண் என்று பெருமூச்சு விடுவாள். எப்பொழுதும் சிரிப்பும் சத்தமும் அடுப்பங்கரையில் சமைக்கும் பொழுது மருமகள்களின் கேலியும் கிண்டலும் பேரப்பிள்ளைகளின் குறும்பும் விளையாட்டும் என்று நிறைந்து காணப்பட்டது அந்த வீடு. அவை வெகு நாட்கள் நீடிக்கவில்லை. சாந்தா அதனை தக்க வைத்துக் கொள்ள எவ்வளவோ போராடியும் முடியாமல் போனது. வேலை சம்பாத்தியம் பிள்ளைகளின் படிப்பு என்று ஆளுக்கு ஒரு காரணத்தை கூறி பிரிந்த நிலையில் நிற்கதியாக இவள் மட்டும் இவற்றை எண்ணி பெருமூச்சு விட்டபடி திண்ணையில் சுவற்றில் சாய்ந்து அமர்ந்திருந்தாள். அந்த பக்கமாக சென்ற கோமலத்தை கண்டதும், அடியே கோமலம், நாளைக்கு விடிய காலத்தால வந்து வாசல் பெருக்கி கோலம் போடு, புள்ளிகள் எல்லாம் ஊர்ல இருந்து வாராங்கள், என்ன தாமதமா வந்து நிக்காத என்றதும் கோமலம், அப்படியம்மா, இங்க வந்து தங்க போறாங்களா? இதுக்குத்தானே இத்தனை நாள் நீங்கள் காத்து கொண்டிருந்தீங்கள், பிரயோஜனம்மா, இன்னும் கவலையா இருக்கிறீர்கள், அதெல்லாம் ஒன்றுமில்லை அடி என்று பெருமிச்சு விட்டாள் சாந்தா. நீ நாளைக்கு நேரத்தோட வா என்ன என்று உள்ளே சென்று விட்டாள். கோமளமோ மண்டியை சொறிந்தவாறு, இந்த அம்மாவுக்கு என்னாச்சு, இத்தனை நாள் பிள்ளைகள் வரையில்லை என்று கவலைப்பட்டாங்கள், இப்பதானே அவங்கள் எல்லாரும் வரப்போறாங்கள், இன்னுமே இந்த அம்மா முகம் இப்படி வாடி கிடக்கு, என்னமோ போ, எனக்கு ஒன்றுமே விளங்கியில்லை என்று அழுத்து கொண்டாள். சாந்தாவின் பிள்ளைகள் விட்டு சென்ற நேரத்தில் அவளுக்கு ஆறுதலாகவும் உதவியாகவும் இருந்தவள் கோமளம். அதற்கு கைமாறாக அவ்வப்போது அரிசி பருப்பு என்று எதையாவது கொடுத்து உதவுவாள் சாந்தா. வசதி இல்லாத காரணத்தால் கோமளமும் மறுப்பு சொல்லாமல் அவற்றை ஏற்றுக்கொள்வாள். வருத்தம் இருந்தாலும் முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் எப்பொழுதும் கலகலப்பாக இருக்கும் சாந்தா இன்று என்னவோ போல் இருந்தது. கோமளத்துக்கு நெருடலாக இருக்க குழப்பத்துடன் வீட்டை நோக்கி நடந்தாள். சாந்தாவோ அடுப்பங்கரைக்கு வந்தவள் சாப்பிட மனமில்லாமல் இருந்த சோற்றிலே தண்ணீரை ஊற்றி மூடி வைத்துவிட்டு முற்றத்தின் ஓரம் போடப்பட்டிருந்த தன்னுடைய கயிற்றுக்கட்டிலில் வந்து படுத்துக் கொண்டாள். கண்ணை மூடி படுத்தவளின் கண்ணில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுக்க எண்ணம் முழுவதும் மணிமாறன் பேசிய வார்த்தைகளின் வீரியம் குறையாமல் வலியை தந்து கொண்டிருந்தது. காலையில் பக்கத்து விட்டு வள்ளி வந்து அவளது லேண்ட்லைன் போனுக்கு மணிமாறன் போன் பண்ணி இருப்பதாக கூறி அழைத்ததும் சந்தோஷம் தாங்காமல் சின்ன பெண்ணாட்டம் துள்ளி குதித்து ஓடியவள் மகன் தன்னை மறக்காமல் இருப்பதாக வள்ளியிடம் பெருமை கூறிக்கொண்டு ரிசீவரை காதில் வைத்தவளின் முகம் சிறிது நேரத்திலே மாறியது. போனில் மணிமாறன், நாளை நாங்கள் எல்லாரும் வாரோம், நீங்கள் இருக்கிற வீட்டை விற்க போறேன் என்று கூற, அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது, இது உங்க அப்பா நாங்கள் எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்த வீடடா, இதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று வாக்குவாதம் செய்தவளிடம், அதுக்காக நீ எப்ப போக, நாங்கள் எப்ப விக்க, எங்களுக்கு தேவையில் இருக்காதா என்று அவன் எரிந்து விழ உடைந்து போனாள் சாந்தா. ஒன்றாக இருந்தவரை அம்மாவின் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாத பிள்ளைகள், அம்மாவே உலகம் என்று இருந்த பிள்ளைகள் இன்று விளக்கொழியை தேடி சாகும் விட்டில் பூச்சிகளாக பட்டணத்து பகட்டுக்கு மயங்கி உண்மையான அன்பை மறந்து இப்படி ஒரு வார்த்தையை உதித்ததை அவளால் தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்தாள். தூக்கம் வராமல் எழுந்தவள் மரப்பேரோவில் இருந்த வீட்டு பத்திரத்தை கையில் எடுத்தாள். முற்றத்தின் ஓரம் இருந்த தூணில் சாய்ந்தபடி கண் கொட்டாமல் பத்திரத்தையே பார்த்துக் கொண்டிருந்தவள் எவ்வளவு நேரம் அப்படி அமர்ந்திருந்தாலோ தெரியவில்லை, அப்படியே உறங்கி போனாள். பொழுது புலர்ந்ததும் வாசல் பெருக்க வந்த கோமணம் வேலையை முடித்துவிட்டு சாந்தா கொடுக்கும் கோப்பிக்காக அம்மா அம்மா என்று கதவை தட்டினாள். உள்ளிருந்து பதிலேதும் வராததால் என்னாச்சு இந்த அம்மாவுக்கு, காலையில 4 மணிக்கு எல்லாம் எழுந்துடுவாவே, இன்றைக்கு ஏன் இவ்வளவு நேரமா தூங்குறா என்று சந்தேகத்துடன் கதவை தட்டச் சென்றவள் கதவு திறந்திருப்பது கண்டு மெதுவாக உள்ளே சென்றாள். அங்கு முற்றத்து தூணில் சாய்ந்தபடி அமர்ந்திருந்த சாந்தாவை பார்த்ததும், அம்மா எவ்வளவு நேரமா அம்மா அம்மா என்று கூப்பிட்டு கொண்டிருந்தேன், நீங்க என்ன கேட்காத மாதிரி இருக்கிறீர்கள் வந்தவளாக ஒவ்வொன்று கதறினாள்.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்காக உங்களுக்காக ஒரு சிறுகதை ஒன்று ஒலித்திருக்கின்றது. அந்த கதை தொடர்பான உங்களுடைய கருத்துக்களோடு அந்த கதைக்கு நீங்கள் உங்களுடைய சிந்தனையில் ஏதாவது தலைப்பும் குறிப்பிடலாம் என்பதை நேர்களுக்கு மீண்டும் நினைவூட்டி நாங்கள் வந்திருக்கும் நீரை இணைத்துக் கொள்ளின் வைவரூடாக. வணக்கம். வணக்கம். ஆமாம், நல்லா இருக்கிறீங்களா? சத்தம் கூட வானொலியில குறைவா இருக்கா? பொறங்க வாரம். இப்ப கேக்குதா? இப்ப உரையாடுங்க. இப்ப சரியா? அதான் நான் எங்களுடைய இங்கதான் எங்களுடைய தவறு ஒன்று இருக்கிறது. சரி சொல்லுங்க.
1: அந்த சாந்தாண்ட குடும்பம் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தது.
0: ஆமா,
1: கூட்டு குடும்பமா வந்து கடைசி வரை பிள்ளைகள் கூட சாய்ந்து எல்லாத்தையும் செய்து கடைசியான பிள்ளைக்கு திருமணம். அவர் அஞ்சு பிள்ளைகள் நாலு பிள்ளைகளும் கல்யாணம் செய்துட்டு இருந்தார். அவ தனியே இருந்தவர். அப்படி இருந்தும் கடைசி பிள்ளைக்கு தன் கடமையை செய்து சந்தோஷமா இருந்தது. எல்லாரும் இப்ப எல்லாம் இங்க நடக்கிற வேலை தான், எல்லாரும் தனித்து தானே
0: வாழ்கின்றார்.
1: அது மாதிரி அவன் சார்ந்தாலும் தனிமையா கடைசியில இருந்தவ பிள்ளைகள் வருவார் வருவாள்னு எதிர்பார்த்தும் வராது வராந்தது வராது கவலையா தானே நாளாம் தான் கவலைப்பட்டுதான் வாழ்ந்திருப்பான்.
0: ஒரு திருப்தி அவர்களுக்கு வாழ்க்கை அமைத்து கொடுத்துட்ட திருப்தி என்றாலும் பிள்ளைகளுடைய அந்த வெக்கம் இருக்கும்.
1: ஆமா ஆமா, பக்கத்து உறவுகள் தான் வந்து சந்திக்கிறதும் செய்தா இருந்தார்கள். அந்த கடைசி நேரத்துல அவர் நிம்மதியா சாய் இல்லைன்னு சொன்னா அந்த மணிவண்ணன் அந்த வீட்டை எழுதி தர சொல்லி அவருக்கு பெரிய ஷோக்கா போகுது, அதிருப்தியா போகுது. கடைசி வரை தான் இதுக்கு மட்டுமாவது அந்த வீட்டுல இருந்து அறுதலா சாப்பிடுமெல்லாம் அவர் நினைச்சிருப்பா. தன்னை பிள்ளைகள் வந்து வருவார்கள் எதிர்பார்த்து இருக்குன்னா அந்த வாழ்க்கை ஏமாற்றமா போயிருக்கு. கடைசி நேரம் ஏமாற்றமான அதிர்ச்சியில அவ இறந்துச்சா. என்ன மகன் பிள்ளைய பிள்ளையால அந்த பிள்ளை இந்த டெலிபோனால வீட்டை விற்க புறம் வேற புறம்னு சொல்லி அது எதிர்பார்த்திருந்துருப்பா. அவ அப்படியே அந்த உறுதியை வச்சுக்கொண்டு அந்த வீட்டு இந்த உறுதியை வச்சுக்கொண்டு அப்படியே வறந்து போட்டா உண்மையா அந்த ஏக்கம் தான் இருந்தது. ஏக்கத்திலே இறந்துட்டான். வாழ்க்கையில நடக்கிற மாதிரி தான் நடந்துருக்கு.
0: உண்மையில இப்ப நாங்க எங்களுடைய சாதாரண இப்ப இந்த கதையின் ஊடாக பாக்குறதுல ஒன்று இன்னொன்று அந்த பெற்றோர் வந்து தங்களுடைய இப்ப இருக்கிற வீட்டை வந்து பிள்ளைகளுக்கு எழுதி கொடுக்கறது என்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயம்தான். சாதாரண எங்கள்டே நடைமுறையில இப்ப நாளந்தான் நாங்க பாக்குறோம். எங்களுடைய சமூகத்துல வந்து இந்த வீடு எழுதி கொடுக்கறதுன்றது அவர்கள் பெற்றோர் வந்து தாங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த பேரை மாத்தாம இருக்கிறது நல்ல ஒரு விதத்துல.
1: நண்பா வந்து எல்லாரும் வந்து சந்தோஷமா அவட இருந்திருந்தா என்ன கடைசி காலம் தானே உள்ள செய்வோம் உங்களுக்கு தாரம்னு சொல்லி அப்படி வந்து திடீரென்னு வராம ஒரு பிள்ளைகளும் வந்தும் பாக்கி
0: இல்லை.
1: கடைசியா அவர் அங்க இருந்தாலும் டெலிபோன் அடிச்சா இவ்வளவு கவலையா இருக்கும் இல்லைங்க. நாலு அஞ்சு பிள்ளைகளும் வந்து பார்த்து ஒரு அவள் ஆறுதலா இருந்தா அவ சந்தோஷமா எழுதி
0: கொடுத்துருப்பாரு. அவரை காயப்படுத்துற மாதிரி வார்த்தைகளையும் அவர் விடுறார்.
1: காயப்படுத்துற வார்த்தைகளையும் சொன்னதுல சரியா கடைசி நேரத்துல தாங்குற சக்தியும் இருந்துடாது. இருக்கக்கூடிய சக்தியும் இருந்துடாது.
0: கடைசி வரைக்கும் இருக்கணும் என்ற ஒரு ஆசைப்பட்ட ஒரு இடம் வந்து தன்னை விட்டு போக போகுது என்ற ஒரு ஏக்கம்.
1: வீட்டு வித்தா வெளியில போக வேண்டியதான். என்னதான் இருந்தாலும் கஞ்சிய குடிச்சாலும் அந்த வீட்டுல இருந்து சாகணும் அந்த கடைசி நேரத்துல கைதானவர்கள் நினைப்பார்கள்.
0: என்ன
1: பிள்ளைகள் தராவிட்டாலும் நான் இந்த இந்த வீட்டுக்குள்ளே இந்த மண்ணிலையும் சாக வேணும் என்று சொல்லி அப்படித்தான் எதிர்பார்ப்பார்கள். ஏமாற்றமா போயிட்டு தவாக்கும் ஏமாற்றம் சரியான ஏமாற்றமா போயிட்டு தவாக்கும் அதிர்ச்சியில தான் நம்ம இறந்திருக்கிறாய் என்று சொன்ன மணிவள் என்ற வார்த்தையால
0: வார்த்தை ஒன்று தான் அந்த இடத்தை விடணும் என்றது. இப்ப தான் வாழ்ந்த ஒரு இடத்தோ
1: விட்டு போற இவ்வளவு காலம் வாழ்ந்து விட்டு அந்த வீட்டை என்னண்டு விட்டுட்டு போறேன்ட அந்த இயக்கத்துல அதே அந்த பத்திரத்தையும் கொண்டு வந்து மடியில வச்சு கொண்டுதான் இருந்து செத்துருக்கிறாள். அதுலேயே அவ இருந்திருக்கா ஊறி கொண்டே. சிறப்பான நல்ல கதையா இருந்தது.
0: நடக்கூடிய கதை அதுல ஒன்று இந்த ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு மாதிரி. இப்ப என்ன பொறுத்தவரையில இப்ப நான் சொல்லுவேன், இப்ப பெற்றோர் வந்து இப்ப தாயகத்துல எல்லாம் அந்த தங்களுக்கண்டு தாங்க இருக்கிற இடத்த பிள்ளைகளுக்கு தாங்கள் இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கண்டு முதலே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இளம் வயதிலேயே வந்து எழுதி கொடுக்கும் பொழுது இவர்கள் பெயர்ந்த ஒரு நிற்கதியா நிற்கிற சந்தர்ப்பங்கள் அதிகமா இருக்கு சில இடங்கள்.
1: சாகு மட்டும் அதான் சொல்றது, பிள்ளைகளுக்கு தங்கள் எங்களுக்கு வச்சுக்கொண்டுதான் பிள்ளைகளுக்கு நீக்கி வேணும் கடந்து
0: தெரியும்
1: கொடுக்க கூடாங்க. ரோட்ல விட்டுருவீங்க.
0: ஆமாம், சில நேரங்களில் ரோட்ல விழுவார்கள், சில நேரம் அவர்களிட தங்கி இருக்கிறதுன்றது இன்னொரு இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு அவர்களுக்கு ஏற்படுத்தும்.
1: தனிமை ஒரு பக்கம், தனிமை விழாவெல்லாம் பாட்டி இருக்கும் அது ஒரு கவலை. வந்து பார்க்கல எதிர்பார்த்தது மாற்றம், டிரைவர் சொன்னது ஒரு அதிர்ச்சி, எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து அப்படியே அப்படியே போயிட்டான். நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றி. நன்றி வணக்கம். நேரம் சரியாக 6:50. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கணும். இந்த கதையை நீங்கள் படிவாக உள்வாங்கியிருப்பீர்கள் நினைக்கிறேன். கருத்து இந்த கதை தொடர்பான உங்களுடைய கருத்துக்களோடு இணைந்து கொள்ள விரும்பும் நேர்கள் விரைவாக இணைந்து கொள்ளுங்கள். சார், நாங்கள் தொடர்ந்து வந்திருக்கோம் நேரில் முடித்துக் கொள்ளலாம். வந்திருப்போம். வணக்கம். வணக்கம்.
2: உடைந்த குண்டும் உறைந்த உயிரும்.
0: உடைந்த
2: உடைந்த குண்டும் உறைந்த உயிரும்.
0: உடைந்த உயிரும்
2: உடைந்த குண்டும் உண்மையில வந்து இந்த கதை வந்து இந்த முதுமையின் தனிமையும் தலைமுறை மாற்றத்தின் மனித உறவுகள் வந்து அடையும் வீழ்ச்சியையும் தான் இந்த கதை வந்து இங்க கொடூரமாக யதார்த்தமாக படம் பிடிச்சு காட்டியிருக்கு. இந்த கதை அந்த பேர பிள்ளைகள் பிள்ளைகள் வந்து சொல்லி அந்த கணவனின் இறந்த பிறகும் அந்த அந்தராட்டையும் முறுக்கி அணைச்சு கட்டி பிடிச்சு அதை ஒரு ஒரு கூட்டுக்குள்ள வைத்திருந்து ஆனா அதை வந்து இந்த பிறகு வந்து தங்கங்கள் வந்து இந்த வாழ்க்கை தேவைகளுக்காக உடம்புட்டு தீர்ந்து போனாலும் ஆனா இந்த பாசம் என்றதை உண்டாக வைத்து கொண்டுதான் அவ இருந்தவா. அந்த பேருந்து போதும் அந்த பேலி நம்பிக்கையும் ஏமாற்றமும் அந்த பிள்ளைகள் எல்லாம் கருவினம் என்ற ஒரு இந்த எதிர்பார்ப்பியலோட காத்து கொண்டிருந்தவர்க்கு அந்த வீடை விட்ட போறோம் என்று சொல்லி சொன்னாலும் பரவாயில்லை. அந்த வீடை விட்டு போது உங்களுக்கு இருக்கிறவங்க ஒரு ஆதரவு தருவம் என்று சொன்னாலும் பரவாயில்லை. ஆனா இவா விற்க முடியாதுன்னு சொன்னதுல வந்து நீங்க எப்ப சாகுறோம் நாங்க எப்ப இருக்கிறோம் தானே
0: தாக்கம் அதோட தான் வாழ்ந்த அந்த இடத்த வந்து விட்டு நீங்கிறது ரெண்டுமே இருக்கு.
2: மற்றது வந்து இந்த என்ன சொல்றாங்க அது வந்து அந்த வீடுன்ற அந்த வீடு வந்து வெறும் செங்கற்களாலேயோ சுவர்களாலேயோ ஆன கட்டிடம் இல்ல உண்மையில. ஏனென்றா அந்த கணவன் பிள்ளைகளோட குழந்தைகளோட அந்த பிள்ளைகளை பெற்று வளர்த்து விளையாடி அந்த ஒவ்வொரு அணுவிலையும் அந்த உயிர் மூச்சு சிரிப்பு எல்லாம் கலந்து அழுகை எல்லாம் கலந்துருக்கும். இல்ல அவன் அந்த தாய் வாழ்ந்த வாழ்க்கைக்கான சாட்சி வந்து அந்த வீடுதான். அவ அந்த அந்த வீட்டை முற்றுறது வந்து அந்த தாய்ந்த மரியாதையும் தாய்ந்த நினைவையுமே விற்கிறதுக்கு சரி அந்த ஒட்டுமொத்தமாக அந்த தாயே வேணா நீ போன்ற அளவுக்கு சொல்றாரு நிலைமாதான் தாங்கள் ஒரு நிலைக்கு வந்த உடனே ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் இருக்க மாதிரி அந்த கடைசி நேரத்திலே நம்ம நடனி கேட்கல வந்து அந்த வீட்டு பத்திரிக்கை கையில இருக்கி இருக்கின்றபடி அந்த உறைந்து போன அந்த தாய்ந்த உடம்பு வந்து பெற்ற பிள்ளை அந்த சுயநிலத்துக்கு எதிராக அவர் செலுத்தின ஒரு மௌன போராட்டம் என்ன சொல்லி சொன்னா ஒரு போராட்டம் தான். இப்ப உங்களுக்கு போக வீடு தான் இந்த குடி வீடு ஆனா இந்த உயிர் வேண்ட மாதிரி அந்த கடைசியில வந்து அதை வந்து வீட்டை வரவைக்கல தாயை சந்திக்க வரவைக்கலையும் அவைக்கு போக சொத்துத்தான் என்றாலும் அந்த உடம்பு மட்டும்தான் இருந்தது கடைசியில வந்து அந்த உயிர் இல்லை. ஆனா உண்மையில வந்து அந்த கொடூரமான வார்த்தை தான் அந்த உண்மைக்கு அந்த சில உண்மையில உண்மையா பாருங்க சில நேரத்துல அந்த சில வார்த்தைகள் வந்து ஆக்களை கொண்டு வந்து சொல்லுவார்கள்.
0: சமூகத்துல வந்து சில வார்த்தைகள் வந்து நாங்க இப்படித்தான் பேந்து நல்லா இருந்தாலும் சில வார்த்தை வந்து அப்படி பதிஞ்சிடும்
2: பதிஞ்சிடும் மற்றது வந்து அது வீரறிந்து கொள்ள முடியாம இருக்கும். எதேச்சியாக சொல்லப்பட்டாலும் அது வந்து திரும்ப திரும்ப மண் மூளைகள வந்து ஓடிக்கொண்டே இருக்கும்.
0: சொல்லப்பட்ட சந்தர்ப்பங்கள் வந்து சிலவள நோகடிக்கிற சந்தர்ப்பங்களா இருந்தா அது அப்படியே பதிஞ்சு போய் வடுவாவே இருந்தோன்றிருக்கும்.
2: இந்த அடிக்கு அடி அடிக்கிற அடி கூட சில நேரத்துல நோய் மாறிடும். ஆனா சில சொற்கள் இந்த வலி வந்து அந்த சிலரை வந்து உண்மையில வந்தாரு பெற்றோர்களோ அல்லது பிள்ளைகள் வந்து பெற்றோருக்கு ஒரு வார்த்தை சொன்னா கூட இந்த பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை பேசுவார்கள் அது வந்து அப்படியே தொடங்கி போயிடும். ஆனா பிள்ளைகள் வந்து பெற்றோரை பெற்றோர்களிடம் ஒரு வார்த்தை கொஞ்சம் கடுமையாகல. சகோதரங்களை பாருங்க வயது மூத்த சகோதரங்களுக்கு இளைய சகோதரங்கள் ஏதாவது ஒரு சொல்லி சொல்லிட்டா அதை வந்து தாங்கி பண்ண மாட்டார்கள். அது நான் தூக்கி வளர்த்த தம்பி அல்ல நான் தூக்கி வளர்த்த தங்க வந்து எனக்கு இப்படி சொல்லிட்டு வந்து அது வந்து அவர்களுக்கு வந்து அந்த மனதை உறுத்தி உறுத்தி அதையும் அதை ஒரு நோயாளியாக்கி மரணத்துக்கு கொண்டு போய் தள்ளி விட்டுடும். அது வந்து ஒரு அந்த இந்த தகவலே வந்து இந்த உண்மையா வந்து அதை வந்து அந்த சுதந்திரமா இருந்தவா நீ செட்டா விட்ட வேண்ட அந்த அதுதான் அந்த உண்மையில வந்து சுகரிங்க அந்த பூச்சி பூச்சி இருக்கிற அந்த பூச்சிக்களை விட அதுல வாழ்ந்த மனிதர் வந்து அன்புதான் அந்த வீட்டை வந்து இல்லமா மாத்துது ஒரு சந்தோஷமா மாத்துது. அதாவது அப்படியே அந்த பிள்ளை அந்த மகன் இந்த வார்த்தை கொண்டு போடுதுன்னு அதாலதான் நான் இந்த உறைந்த வீடும்
0: தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்போர் வணக்கம்.
3: இனிய வணக்கம் என்ன ஹேமா புஷ்பவதி சிவநாதன்.
0: ஆமாம் உங்களுக்கு இனிய மாலை வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
3: ஓ நலமா இருக்கிறேன். ஒரு பீச் பக்கம் வந்த நாங்க இருக்கிற இடத்துல இருந்து 120 கிலோமீட்டர் தாண்டி அங்க நின்று வந்து இங்க இருக்கா கதையை கேட்டேன். எனக்கு இந்த கதையில விருப்பம் தானே கேட்டதால வந்திருக்கா கதைக்கு வரும்போது இருந்துதான் வந்துட்டேன். அம்மா அந்த நிறைவுல அந்த மூத்த ஆம்பளை பிள்ளை வீட்டை வித்து போட்டாரா
0: இல்ல விக்கிறேன்னு சொல்லி உரியாடுறார் விக்க போறேன்னு சொல்லி. அப்ப இவ இருக்க போனே அந்த அவ என்ன அந்த வார்த்தை வந்துட்டு எனக்கு அந்த அதை மறந்துட்டேன்னு வார்த்தைன்னா அந்த அவர் நோகடிக்கிற மாதிரி சொல்றாரு வந்து நீ இருந்தா அப்படி அதை விக்கிறேன்னு சொல்லி.
3: சந்தோஷமா இருந்த குடும்பம் என்ன எல்லா பேர பிள்ளைகள் எல்லாரும் அசைந்து இருந்த குடும்பம் ஒரு ஒரு வயதான காலத்திலேயம்மா அந்த அந்த இளம் வயசு இருக்குத்தானே அந்த வயசுல அவளுக்கு இந்த ஒரு வயதானவை இந்த மனநிலை எப்படி இருக்கும் அந்த வயதானவையில எப்படி அவதானிக்கணும் உங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த வேண்டிய ஒரு எண்ணம் உள்ளளவு கூட வராதம்மா.
0: என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப அந்த வயதானவர்களும் வந்து உண்மையில சின்ன பிள்ளை மாதிரி மாறுகிறார்கள் வந்து இப்ப நாங்க எப்படி சின்ன அம்மா அப்பா எங்களை வளர்த்தார்களோ அப்படியே மாறிக்கொண்டு அவர்கள் வந்து குழந்தையா மாறிக்கொண்டு போறார்கள்.
3: அந்த நேரம் அவையில குழந்தை மாதிரி பார்க்க வேணும். ஆனா ரத்தம் வந்து இள ரத்தம் வாயில வாரது எல்லாத்தையும் சொல்லி விட்டுருது. அப்ப அந்த பெத்த அந்த அந்த வயசு அந்த அவ்வளவு இதோட கூட பாருங்க அவ விளக்க வச்சு பின்னேற மண்டோன்னா இவ்வளோக்க எடுத்து இவ்வளவு தண்டி இவ்வளோ அழு கண்டினப்பட்டு குடும்பத்தை கொண்டு வந்திருக்கிறான் முன்னொரு கணவன் தவறு நபர் அதெல்லாம் செய்து அத இவ்வளவு நினைக்கணும் இல்லையேன்னு இல்ல
0: இவர்கள் வந்து வயது போய்கள் தான் அவர்கள் அப்ப தாங்க சொன்னதை நினைச்சு பார்ப்பார்கள். அப்ப இவர்கள் வந்து ஆற காயப்படுத்தினார்களோ அவர்கள் இருக்க மாட்டார்கள். இப்ப இந்த இவர்களை வந்து இவர்களுடைய அடுத்த பிள்ளைகள் வந்து காயப்படுத்துவார்கள். இப்ப இந்த அவர்கள் சிந்தித்து இந்த இடத்துக்கு வரைக்கும் இவர்கள் இருக்க மாட்டார்கள். இது ஒரு இதா ஓடிக்கும் ஜதார்த்தம்.
3: அதான் இது வந்து தலை பெண்ணை கொடுக்க வேண்டியது இல்லையா சரியான வேதனை இந்த பிள்ளைகள் ஒரு தாயை எப்படி தூக்கிதுன்றதுகள் ஒரு மிக மிக வேதனை கூட இப்ப வேற வேற ஆக மோசமா இல்லை போகுது. சில பிள்ளைகள் கேட்குங்கள் கேட்குதெல்லாம் ஏன் எங்களை பெத்த நீங்கள்
0: என்னத்துக்கு
3: கதையில
0: வந்து ரெண்டு மூணு இடத்துல விட்டில் பூச்சி என்ற வார்த்தை வந்து
3: விட்டில் பூச்சி அதேதான் நான் தலைக்கு வைக்க போறேன். விட்டில் பூச்சி
0: அந்த விட்டில் பூச்சின்றதுக்கு என்ன என்ன நீங்க கதை என்ன அந்த என்ன காரணத்துக்காக அந்த விட்டில் பூச்சி வைக்கிறீங்க? விட்டில் பூச்சின்றது அந்த இதுதான் என்ன சாமம் என்னது அந்த ஒரு நாள் மட்டும் இருக்கும் அதுதானே
3: வீட்டில் அதான்
0: அந்த மலவி ஏக்கர் வேற ஒரு பேர் ஒண்ணு
3: சொல்றேன்.
0: ஈசலோ விட்டில் பூச்சி வர ஈசல் வரையா? விட்டில் பூச்சி வந்து சரி எனக்கு இப்ப விளங்குது. விட்டில் பூச்சின்றது அந்த ஒளியை கண்டு ஒளியை தேடி போய் அதுல வந்து பட்டு இறக்குறது இறக்குறது அந்த ஒளி வந்து ஒளியை தேடி
3: அப்படிதான் இந்த கதையை கேட்க இங்க நடக்கிறது நாங்கள் கேட்டது அனுபவங்கள் எல்லாத்தையும் பாக்க அப்படித்தான் சில வேலை இந்த மாசெல்லாம் இங்க இப்ப எங்களை பாக்குற இதை பாக்குற மாதிரி நான் இந்த பிள்ளைய பாக்கணும் ஒன்று இந்த பிள்ளைய என்ன பாக்கணும்னு நினைக்க மாட்டேன்.
0: அவர்கள் உண்மை அவர்கள் சொல்றதுலயும் உண்மை இருக்கு. ஏன்னா இப்ப நாங்க இந்த புலமை இந்த மண்ணில் எங்கட சிந்தனை வந்து பிள்ளைகள்கிட்ட நாங்க தங்கி இருக்க கூடா பிள்ளைகள்கிட்ட வந்து எதிர்பார்க்க கூடா பிள்ளைகள் வந்து எங்களை பாப்பார்கள் என்றது சூழல் இருக்காது என்றத நாங்க பார்த்தே வாழ்றோம். ஆனா எங்கட அம்மா அப்பாக்கு அப்படி இல்லை.
3: நாங்கள் பார்த்தே ஆக வரும். நாங்கள் விட மாட்டோம். பேசினமோ செய்தமோ என்னவோ பார்ப்போம். இப்படியால் இப்படி அப்படி என்று சொல்லி சரியான ஒரு நான் நேரத்தோட நானும் கூட இங்க என்ன பார்க்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை மாட்டேன் எதிர்பார்க்கவே மாட்டேன் அப்படி சொல்றது. அதே மாதிரியம்மா நாங்கள் அப்படி எங்களை சுத்தி உள்ளவே எவ்வளவு பேர் என்ன பாப்பினோம். நேற்று ஒரு பிள்ளை என்னோட வந்து போய் வந்த பிள்ளைகள் 14 வயதுக்கு பிறகு அந்த பிள்ளை பிறந்தத என் உதவியால கிடைச்சது இரட்ட பிள்ளைகள் அந்த சின்னன் சொல்லுதான் கடவுளை கும்பிடுதான் அப்பத்தா என்ன அப்பத்தான் அவ தனியே இருக்க கூடா அவ வந்து எங்கட விட்டு இருக்கும்
0: வேண்டுதல் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. இப்ப பிள்ளைகள் இப்ப நாங்க வந்து 1008 கீழ் வேண்டுதல் வைப்போம் இப்ப கடவுளை கும்பிடுக்க. இப்ப வந்து பிள்ளைகளை பாக்க இப்ப இந்த பிள்ளைகள் சில நேரம் பாக்கல வந்து எங்களை வழி நடத்துக்கு இவ்வளவு காலம் என்ன கொண்டு வந்ததுக்கு நன்றி என்ற ஒரு வார்த்தையை தான் சொல்லுவார்கள். அந்த இப்ப எங்களை மாதிரி லிஸ்ட் எல்லாம் போடுறீங்க
3: கடவுள்கிட்ட போய் அழுகுறோம் எனக்கு கேள்வி கேட்டு வாங்குறோம் எல்லாம் கிடைக்குது. அப்புறம் ஒரு நாள் போய் சிரிச்சு கொண்டு நாங்க போய் கடவுள் கோயிலுக்கு இதெல்லாம் கிடைச்சிட்டு தட்டுல தட்டுகளை கொண்டு சிரிச்சு சிரிச்சு கடவுளுக்கு முன்னாடி நாங்க
0: விரும்புகிறேன்.
3: அருமையான கதை வாசித்து தந்த தர்ஷனுக்கு நன்றி கூறிக்கொண்டு இறுதி காலம் ஒன்றும் வரலாம் என்னவோ தெரியல பாப்போம் நீங்க என்ன சொல்ல போறீங்க.
0: நன்றி நன்றி இணைந்து கொண்டு சிறப்பாக உங்களுக்கு உங்களுடைய நன்றிகள். புஷ்பதி சிவநாதன் அவர்கள் இணைந்திருந்தார். அவருடைய தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
4: வணக்கம் கேமா ஜெயமலிருந்து புவியோர் ராஜா.
0: ஆமாம் நலமா இருக்கிறீங்களா?
4: நலமா இருக்கோம். உங்க கதையை கேட்டு நலமில்லை.
0: நலம் இல்லையா? உங்களை இன்றுதான் இந்த நீங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நீங்க வார வாரம் இந்த கதையை நீங்க கேட்டு உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க சொல்லுங்க.
4: அதான் இந்த கருத்தை வந்து சொன்னா இப்ப வந்து இந்த புள்ளிகளை நாங்க பெற்று வளர்த்து ஆளாக்கி வழியா வாழ வச்சிருக்கோம் என்ன இனி வாழ வச்ச பிறகு இதுக்கு பிறகு ஆறு மிச்சம் சொன்னா மனைவிதான். கடைசியா மனைவிதான் மிஞ்ச போறது என்ன? அவள் வந்து நான் முந்தி போறனோ இல்லாட்டி அவ முந்தி போறவோ எங்களுக்கு தெரியாது என்ன. அப்ப அதுக்கு அதுக்குள்ள எங்களுக்கு இல்ல ஒரு சின்ன சின்ன மிச்சம் ஒன்று மனைவிக்காக வச்சிருக்கோம் என்ன. இப்ப புள்ளிய நம்பி நாங்க ஒண்ணுமே செய்யல. அது வந்து அவையிட சூழ்ந்து அவையிட வந்து வரிகினம் அது என்று அவைக்கு இன்னும் ஒன்று சொல்லுவாங்களே, காவோல விட குருத்தோல சிரிக்குமா அவன். அதாவது அவைக்கும் அதே நிலைமை,
0: படிப்படியா ஒவ்வொன்றும் பேர்ந்து ஒவ்வொரு குருத்தோலையும் காவோல ஆகிக்கொண்டுதான் இருக்கணும்.
4: காவோல விட குருத்தோல சிரிக்குமா அவன் சொல்லி. சரி, நமக்கு சரி வந்துட்டு அது சொன்னாலும் உண்மையில உண்மையில வந்து ஒரு மனைவியான அவள் வந்து அவளுக்கு நல்லதா அஞ்சு உள்ள நாலு உள்ள பிறந்தாலும் அத மனைவிக்காக ஒரு ஒரு இதை சேர்த்து சேர்த்து வைக்கணும்.
0: அந்த சேர்த்து வச்சதுதான் இந்த கதையில வந்துட்டு மகன் திருப்பி பறிக்க போறார்.
4: இப்ப நான் உண்மையில உண்மை நான் என்ன என்ன பேரு சொன்னா, இப்ப வந்து நான் இத்தனை வருஷம் ஒரு இங்க வந்து 42 வருஷம் சொன்னா வேலை செய்யுது. நான் என்ன மனைவிக்கு சொல்றது, நான் செட்டாலும் உனக்கு 40,000 ரூபாய் இருக்கம்மா, நீ போய் என்ன செய். ஆனா புள்ளையோட சரி ஓகே, புள்ளையை பாக்காது கடைசிக்கும் பாக்காது
0: என்ன, அது பிள்ளை பாக்கணும் சொல்லி நீங்க நம்பணும், எல்லாம் நம்பிக்கை தான்.
4: இல்ல எல்லா எல்லா பிள்ளைகளோட புள்ளி வந்து
0: தங்கி இருக்கிறது இல்லாது அவர்கள் நான் இந்த இதுல இருக்கணும் பிள்ளைகளை நம்ப கூடாதுன்றது உங்களோட சிந்தனை, பிள்ளைகள் பாப்பார்கள்ன்றதும் ஒரு ஓரத்துல இருக்கணும் நம்பிக்கை.
4: அது வந்து தாய் வந்து அப்படி இப்படி பார்க்கும், ஆனா அவை அவைக்குள்ள இருக்கிறது அது ஒரு கட்டி கொடுத்துட்ட ரெண்டு பிள்ளை நான் கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்துட்ட ரெண்டு பேரையும். அப்ப ரெண்டு பிள்ளையும் வந்து அது சொல்லி ஓரத்துல சூசி இங்க ஆகல வாழுது. இருந்தாலும் ஒரு உறுதுணையா இருக்கிற கணவன் தான் மனைவி, ஒரு மனைவிக்கு என்ன, அதான் என்னுடைய கருத்து.
0: சரி, நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கும்.
4: நன்றி.
0: நீங்கள் வேறு கதைகள் வரும் பொழுதும் இணைந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம். ஓ, நலமாக இருக்கிறோம். நன்றி, நீங்களும் நலமாக இருப்பீர்கள். சரி சொல்லுங்க.
5: வாழ்க்கை நடக்கிற அதேதான், தற்போது கூடுதலா நடக்கிறதுதான் 25%. அது இப்ப தற்போது நிற்கும் பொழுது கவலைதான். ஆவி காலத்துல அந்த முந்தி காலத்துல நாங்கள் சின்னனா இருக்கைக்கு எங்கட அம்மாவையும் அம்மட ஐயாவையும் ஒரு 8 பிள்ளைகள், 6 பேர் 7 பேர் ஒரே வீதியிலான் இருந்தவர்கள். ஒரே ஒரு ஆள் அச்சுக்குளத்துலதான் அவர் வேலை செய்யற தங்கச்சியிலானவர். அவ ரெண்ட சின்ன அறைக்கு தாங்கள் 5 பிள்ளையோட 5 பேர் கொடுத்தோம்னா எங்கட அம்மாக்கும் ஐயாக்கும் ஒரு அறை கொடுத்தவன். ஒரு வரும் ஒரு பேரும் ஒரு புள்ளிகளும் குடுக்கல, 5% நல்ல சந்தோஷமா வச்சிருந்தவன். அதான் உண்மையா இப்ப இந்த இப்ப எல்லாம் மாறிட்டான் நடக்குது என்ன, அது ஆக ஆரம்ப காலம். இது உண்மையிலேயே சரியான கவலை என்னன்னா, அதான் ஒரு தடவை நம்ப கூடாது என்ன சொன்னா, அந்த புள்ளிகளை நம்பி இது அந்த பாசத்துல எழுது நம்ப.
0: என்ன பொறுத்தவரையில் நான் சொல்லுவேன், இப்ப தாயத்தை இப்ப இங்க வந்துட்டு சட்டங்கள் இல்லாம அப்படி இப்படி இருக்குது. இப்ப தாயத்துல வந்து பெற்றோர் வந்து உங்களோட பிள்ளைகள் உண்மையில அவங்களோட பாசமா தான் இருப்பார்கள் என்றது தெரியும் 100%. என்றாலும் அத வந்து நீங்க இருக்கிற வரைக்கும் அவரவர் தன்னோட பேர்ல வச்சுக்கொண்டு இருக்கலாம்.
5: என்னன்னு சொன்னா அது எப்படியும் கூடுதலா அங்க பெண் பிள்ளைக்கு தானே எழுதி கொடுப்பார்கள். ஆனா அது அந்த நாள்ல அதை யோசிக்கிறேன் இல்ல அவை அப்படின்னா. இப்ப வந்து நீங்க பாருங்க, பிள்ளைகளும் மாறித்தான் போயினான். அந்த தாய திருமணம் செய்த அப்புறம் கணவன்ற பக்கம் கணவன் கொஞ்சம் இந்த கல் திருமணம் முடிஞ்ச உடனே அந்த பக்கம் இந்த கணவன் மனைவியோட பக்கம் சேர்ந்தா உண்மையா அந்த சில பேர் அந்த அப்பா அம்மாவும் வெறுக்கினான் என்ன.
0: சில சந்தர்ப்பங்கள்ல அந்த வெறுப்புக்கான காரணங்கள் வந்து இப்ப பிள்ளைகள் இப்ப 4-5 பிள்ளைகள் வரைக்க இப்ப சொத்தை இந்த பிள்ளைக்கு குடுப்பம்ன்ற ஒரு இது இருக்குது இல்ல, அப்ப குடுக்கல சில கல்விகள் வரும்.
5: அவவே இருக்க விடா என்ன மேனு சொல்லுங்க. அப்ப மேனாண்டு கேக்க என்ன எங்களை தராம அங்க அவ குடுத்து விட எங்கட வீட்டுல வந்துருக்கிறான். அந்த கடைசி நேரம் மனநோகம் பண்றவர். நான் அந்த முந்தி கூடுதலா அந்த வயோதி வெள்ளத்துல சிஸ்டமாக வெள்ளிக்கிழமை எனக்கு உண்மையிலே விருப்பம் அங்க போய் நிக்கிறோம் லீவு நாள்ல. அங்க பாக்கும் பொழுது உண்மையிலேயே நல்ல காசுக்கார ஆக்களும் இருக்கினோம். ஆனா அவை வந்து அந்த தாய் தப்ப புள்ளிகளால கலைக்கப்பட்டு வந்த ஆக்கள். அந்த அப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அந்த புள்ளிய செய்கிறது சரியான துரோகம். அந்த அவ்வளவுக்கு எல்லாத்தையும் வேண்டி போட்டு அதை அந்த கலைச்சு விட்ட மாதிரி அந்த கதை உண்மையிலேயே சிறப்பா இருந்தது. வாழ்க்கையில நடக்கிற கதை தான். 75 வீதம் நாங்கள்
0: நடைமுறையில இருக்கிற ஒரு
5: அதாவது எல்லாருக்கும் நடக்கிறோம். அதை நான் ஆரம்பத்திலேயே இங்கேயும் சொல்லுறது, மனைவி ஒரு ஆளுக்கு வந்தது 3 பிள்ளைகளுக்கு சொன்னாலும் உங்களுக்கு பின்னு கண்டு எழுதுங்க உண்டு. ஏன்னா கட்டாயம் விட்டுருங்கள் என்னதான்
0: நீங்க. நல்லபடியம் வந்துட்டு எங்களுக்கு பிறகு என்றது
5: ஏன்னா கணவன் மனைவி இருந்தால் பரவாயில்ல, தனி மேல இருக்கும் பொழுது புள்ளியில் தங்கட வசதிக்காக காசு என்ன விட்டு போற நாங்கள் எடுக்கலாம்.
0: அது இந்தியாவில் நினைக்கிறேன் ஏதோ ஒரு சட்டம் ஒன்று இடையில ஒருக்கா மாறினது, இந்த ஒரு சிக்கல் ஒன்று இருக்கிறபடியா பெற்றோர் அவர்கள் இருந்தாலும் அந்த மீண்டும் இப்ப ஏதாவது பிரச்சனை வருது தங்களுக்கு அது விருப்பம் இல்லையென்று சொல்லி சொன்னா அந்த சொத்து வந்து மீண்டும் அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கான ஏதோ ஒரு சட்டம் ஒன்று ஏதோ இடையில எனக்கு செய்தியில எங்கேயும் கேட்டு அவர் வந்து ஒரு ஞாபகம்
5: இருக்குது. ஆனா இவைகள் ஓமண்டு அவ எழுதி கொடுத்தாலும் இவங்கட இது அந்த அந்த பிள்ளைகள் வந்து அவர சட்டம் வந்து இறக்கு மட்டும் இவே மூன்று பேரும் கட்டாயம் பார்க்கணும், இல்லாட்டிக்கு இவே வீடு அடுக்கல அவரை பார்க்கலாட்டிக்கு அந்த அப்படியான சட்டம் வந்து உண்மையா அவர் வாசிச்ச தரிசனங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கு அவர் எல்லா கதைகளையும் வாசிக்கும் பொழுது உண்மையிலேயே சிறப்பா இருக்கிறது, அதை கேட்கும் பொழுது கவலையா வந்தான் இருக்கிறது, யாராவது உதனான நினைக்கிறான் ஒரு நாளும் உங்களோட பிள்ளைகளுக்கு எங்களுக்கு பிறகுதான் பிள்ளையாளுக்கான்னு சொல்லி எழுதி வைக்க ஒரு மொழியை கடைசியிலும் எந்த பாசமான பிள்ளையும் முன்னால பாசத்தை காட்டும் அது பிறகு அவள் மாறிடுமேன்னு வாழ்க்கையே வேசம் என்று சொல்லி நான் அந்த சுமார் தலைப்பை சொல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்போம். வாழ்த்துக்கள், நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி, வணக்கம். தொடர்ந்து வைவரூடாக வந்திருப்பவர், அவரோடு நான் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வந்தேன். வணக்கம்.
6: வணக்கம் கேமா, எப்படி இருக்கிறீங்க?
0: ஓ, நலமாக இருக்கிறோம், நன்றி. நீங்க?
6: ஒரு நிலமா இருக்கிறோம் நம்பியடா. இந்த கதையை கதையை வாய்ச்ச தரிசனுக்கு நம்பியை தெரிவித்துக் கொண்டு இப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் தானே கேமா. பெற்ற தாய பார்க்காதவே என்னென்று சொல்றோட என்ன முந்திருக்கா மழை செய்யா சொல்லிட்டு தாய வீட்டு விசேஷத்துக்கு போயிருந்ததான் அப்ப மகன் அவன் அவற்ற மகன்ற தாய் அங்க அங்க மேலே இங்க ரூமுக இருந்திருக்கிறா. அப்ப அவர் தாயை பற்றி என்ன தாயை பற்றி எதுவும் அதை கவனம் எடுக்க இல்லை. அப்போ மழை செய்யாக்கு கோவம் வந்துட்டு மகேசையா உண்ட காசம் வேண்டாம் ஒன்று வேண்டாம்னு மகேசையா அப்படியே விட்டுட்டு போட்டாரு. அப்படியான மனிதர் இருந்தா தான் சில மனிதர்கள் திருந்துவார்கள் கேமா.
0: என்ன பெற்ற
6: தாய ஒரு அறையில பூட்டி வச்சுட்டு நீ இதெல்லாம் செய்யக்கூடியன்னு அவருக்கு உண்ட காசம் வேண்டாம் உண்ட இதுவும் வேண்டாண்டு மகேசையா அப்படியே விட்டுட்டு போட்டாரு. அப்படி மனதில் இருந்தா தான் சில சிலர்வர் திருந்துடும். எனக்கு இப்பவும் வேதனை, என்னுடைய அம்மா என்னோட தான் கூடுதலா இருந்தவ. அப்போ குழந்தை பிறந்தாலும் எனக்கு 31 நாள் மட்டும் என்னோட நிப்போ மற்ற வயசுல நீ கிளிக்கு புள்ள பிறந்தா 31 நாள் மட்டும் இருந்து பார்க்க எங்களை 21 நாள் விட்டுட்டு போடுவேன் அப்படி இப்படின் அப்ப என்னுடைய அக்கா இங்கே தான் இருக்கிறா. அப்ப அவ சொன்னா நான் பிள்ளையில கொண்டே விட்டுட்டு வந்துருவேன்ண்டு. அப்ப அக்கா திரும்பி வேற இல்லை வரைய முடியாதானே பிள்ளையில இங்க பிள்ளையை முடிச்சு இங்க விட்டுட்டு. அப்ப நான் சொல்லி போட்டு வந்தேன்னா அம்மா நீ கொண்டு அம்மா என்னோட தான் கூடுதலா இருந்தவ. நான் சொன்னேன் அம்மா நான் பிள்ளையில கொண்டே விட்டுட்டு விட்டு வந்துருவேன் அம்மாண்ட. நான் இவர்கிட்ட வந்து ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நாங்க நெஞ்சிருங்கோ அம்மா தனியா இருக்கிறா சரியில்லை நான் அம்மாட்ட போகணும் பார்க்க போகணும் வயது போனேன் சரியில்லை தானே இங்க கொண்டு சொன்னார். என்ன விளையாடுறியோ அங்க அங்க 2 பிள்ளைகள் இருக்கிறேன் தானே அவை பார்த்துனோம். அப்படி இருந்தும் என்னுடைய மகள் கல்யாணம் செய்தனாடியே அவ விட்டுட்டு வந்தனா அங்க என்ன அவளுக்கு மகளுக்கு கழுதுவன் கிடையாதுலையே அம்மா எனக்கு செய்ய வேண்டிய உதவினி என்ற பெத்ததாக பார்த்தா போதுமண்டு. அப்படி இருந்தும் மகன் நேரம் மகன் ஒரு ஆள் மகள் ஒரு ஆள் கிட்ட இருக்கணும் அது அப்படி இப்படி சொல்லி சொல்லி அம்மாவை குறிச்சிட்டு இருந்தேன். அப்படி இருந்தும் அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கேக்க கனடால இருந்து என்னுடைய மாமி போனவ பார்க்க வேற சத்தியவேலன் சூசில இருக்க சத்தியவேலன் அவளுக்கு தெரியும் மாங்க பின்ன அவ போனவ அவங்க இருந்து டெலிஃபோன் எடுத்து கிளி பொம்மா சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாடி உன்னைத்தான் நினைச்சு நினைச்சு கூப்பிடுறா கிளி கிளியண்டா. அப்ப நான் ஒரு அஜிலன் பட்டிருந்தேன் 98 அப்ப அதுக்குள்ள நான் இதை யோசிச்சிருந்தா முகம் சரியா வீங்கிடும். அப்ப என்ன என்னுடைய மகள் வேலையில வந்து கேட்டா என்ன நடந்தது என்ன நடந்தது என்ன முகத்து என்ன உண்ட முகத்துக்கு நடந்தது அம்மதா என்ன டிக்கெட் செய்துதாமா நான் ஸ்ரீலங்காவுக்கு போறேன்டா. அப்ப அவ சுகம் இல்லாம இருந்தவ குழந்தை பிறக்கிற மாதம் இல்லையா அம்மதான். அப்ப அவ சொன்னா அம்மா அந்த குழந்தை பிறந்த அப்புறம் அவன் இல்லையா அம்மதா அம்மா ஆஸ்பத்திரி இருக்கிறாவா முன்னத்தான கூப்பிட்டு இருக்கிறாமதான் நான் போகணுமன்னேன். குழந்தை நெஞ்ச அங்க சிலோனிலதான் நான் அப்படி இப்படி பேசுவாள் நர்ஸ் அறிஞ்சு அந்த மாதிரி பாப்பினேன். அப்பதான் என் தாண்டி தெரியும் அம்மாவுக்கு இது நடந்தா எனக்கு தாகம் மட்டும் கவலையா அம்மதான் போறேன்னு சரியான டிக்கெட் இருந்தாச்சு நான் போயாச்சு போனோம். அம்மா பாத்ரூம் போய் வந்தவ அப்போ நான் கால் சம்ம தண்ணி எடுத்து கால் கழுவோ அவ கண் பார்வை இல்லை. அப்ப கேட்டா இதா இருக்குலியே அம்மா எல்லாரையும் விட எல்லா எல்லாட்ட பிள்ளையும் விட இந்த பிள்ளைல கொஞ்சம் பாசம் கூட நானும் ஒன்று பார்த்துட்டேன் நீயும் என்ன பார்த்துட்டேன். அப்ப அமுதா முதல் போனது அப்ப போய்க்கு அமுதா 3 மாசம் சுகமில்லாம போனது. அப்ப அது அம்மா சொன்னா நானும் ஒன்று நீயும் என்ன வந்த நீ ரெண்டு நாள் களையாறிட்டு ஓடு, அவள் சுமையோட இருக்கிறாள் ஓடு. இல்லையாம்மா அவள் பேசுவாளம்மா, உன்ன பாக்கான்னு அவளை விட்டுட்டு பிள்ளைய விட்டுட்டு வந்தானம்மா. உன்ன இல்லையா இல்லா களி, நீ என்ன பாத்துட்டான், நானும் உன்ன பாத்துட்டேன்.
0: உங்களுக்கு இந்த கதையினூடாக உங்களுடைய பழைய அம்மாவினுடைய ஞாபகங்களும் மீட்டி
6: தந்திருக்கிறான். பிள்ளைகளுக்கு நாங்கள் கரைச்சல கொடுக்க கூடாது, அப்ப ரெண்டு பக்கத்து எங்களுக்கு பக்கத்து ரெண்டு பிள்ளைகள் இருக்கு. நம்ம மகன் வீட்டை போக 10 நிமிஷம், ஆளுன்ற வீட்டுல இவர் நடக்க டக்குன்னு நடந்துருவார் 5 நிமிஷம், நான் போக 1/2 மணி நேரம் வேணும். ஆனா நாங்கள் இப்ப கரைச்சல் கொடுக்க கூடாது, நான் வீட்டுக்கு ஏற்கனவே பதிஞ்சிட்டு இருந்தேன். மகள் ஆமா அப்பா வீட்டுல கஷ்டப்பட்டவங்களை பாத்துவர, நீ என்னத்துக்கு வீட்டுக்கு போய் பதிஞ்சு போற? நான் இல்லையா நான் இவருக்கு ஏற்கனவே சில பிடிஞ்சிருங்க இளமையில காதலிச்ச கல்யாணம் கட்டிட்டு சில பேர் புள்ளியல் வளர்ந்தோன்னா புள்ளியல்ன்ற பக்கம் சார்ந்து விடணும், அப்படி சேரக்கூடாது. நானும் நீங்களும் தனியே போயிருக்கோம்னு எங்களால முடிஞ்சளத்துக்கு வயது போன நேரம் நாங்கள் எந்த புள்ளியலுக்கோ இருக்கோ கரைச்சல கொடுக்கூடாது ஆண்டோட நம்பிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா இப்படியும் சில பேர் இருக்குன்னு வேதனை தான் என்ன ஐயோ மகேசையர் மாதிரி இருப்போம். அவர் சொன்ன சொல்லு நான் நெடுகை நினைக்கிறேன், நான் என்ன அவர் மாதிரி இருந்தா இல்லான்னு நல்ல மாதிரி நடக்கும். நன்றி
0: நன்றி நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றி நன்றி. ஆமாம், சரஸ்வதி சிவஞானம் அவர்கள் இணைந்திருந்தார். நேரம் சரியாக 7:15. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இதுவரை நேரம் டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தோம். ஆமாம், இந்த கதை ஒரு நல்ல கதை. அந்த கதை தொடர்பான எல்லா கருத்துக்களும் நீங்கள் இணைந்து கொண்டு குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். இந்த கதையினுடைய தலைப்பு விட்டில் பூச்சி. விட்டில் பூச்சி தான் இதனுடைய தலைப்பு. யாரு புஸ்வதீஸ்வநாதன் அவர்கள் அந்த கதையை அந்த சொல்லை வந்து அந்த கதையில இருந்து உள்வாங்கி அதை குறிப்பிட்டிருந்தார். விட்டில் பூச்சி தான் அந்த ஆசிரியர் அதுக்கு வைத்த தலைப்பு. இந்த கதையினுடைய ஆசிரியர் சிவசங்கரி குருநாதன். அந்த சிவசங்கரி என்ற ஒரு எழுத்தாளர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், பிரபலமான எழுத்தாளராக இருக்கின்றார். அவர்தானாக இருக்கலாம், அவரும் இந்த சிவசங்கரியும் ஒன்றாக இருக்கலாம் என்றது என்னுடைய நம்பிக்கை. எனக்கு தெளிவாக 100% சரியாக தெரியல. சிவசங்கரி அங்கால குருநாதன் வர்றபடியே எனக்கு ஒரு குழப்பமாக இருக்குது. ஆனால் சிவசங்கரி அந்த ஆசிரியருக்கும் எங்களுடைய நன்றிகளை இல்லை நான் ஆமாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்றாலும் அவர் 1942 பிறந்திருக்கின்றார். தற்பொழுது அவருக்கு 84 வயது. தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஆமாம், நிர்வாக வேண்டுகோளுக்கு நங்க நான் அந்த கதையை மீண்டும் உங்களுக்காக ஒளிபரப்பி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு கொண்டு வருகின்றேன். அந்த கதை உங்களுக்காக மீண்டும் தலைப்போடு ஒளிபரப்பாகிறது. கதையை கேளுங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வான கதையும் கூட.
7: மாலை மங்கு நேரம் பெண்டுல கடிகாரத்தில் மணி 6 என்று காண்பிக்க அதற்காகவே காத்திருந்தது போல் வேக வேகமாக எழுந்து முற்றத்தில் விளக்கு ஏற்றினாள் சாந்தா. விளக்கொளி வீடெங்கும் பரவி பிரகாசிக்க அதை பார்த்து பெருமூச்சு விட்டவாறு வீட்டு வாசலில் திண்ணையின் ஓரம் இருந்த விளக்கு மாடத்திலும் விளக்கு ஏற்றிவிட்டு திண்ணையில் அமர்ந்து வாசலையே பார்த்து கொண்டிருந்தாள் சாந்தா. வயது 80 கடந்திருக்க வயது மூப்பின் காரணமாக நடை தளர்ந்து உடல் மெலிந்து சாந்தா காணப்பட்டாள். ஒரு காலத்தில் இந்த வெளிச்சம் போல வீடெங்கும் அன்பு பரவி கிடந்தது, இப்பொழுது வெறுமை மட்டுமே மிச்சமாக இருந்தது. இருந்தாலும் மறுபடியும் பழைய நிலை திரும்பும் என்ற நம்பிக்கையுடன் சாந்தா காத்திருந்தாள். சாந்தாவுக்கு 3 பையன்கள், 2 பெண் குழந்தைகள் என்று மொத்தம் 5 பிள்ளைகள். மூத்தவன் மணிமாறன், 2வது குணசீலன், 3வது பையன் சுகுமாறன், அதற்கு அடுத்தவள் சுசீலா, கடைக்குட்டி தேவி என்று அடுத்தடுத்து 2 வயது வித்தியாசத்தில் 5 பிள்ளைகளை பெற்றெடுத்தவள் சாந்தா. சாந்தாவின் கணவனான வெங்கடேசன் முதல் 4 பேருக்கும் திருமணமான நிலையில் நோயில் படுத்தவன். கடைக்குட்டி தேவியின் திருமணத்தை பார்க்காமலே சென்றுவிட சாந்தா தனியாளாக அவளை கரையேற்றினாள். அதுவரை கட்டுக்கோப்பாக குடும்பத்தை ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்று மினக்கெட்டிருந்தாள் சாந்தா. அது வெகு நாட்கள் நீடிக்கவில்லை. மகள்கள் இருவரையும் அருகே உள்ள ஊரில் கட்டி கொடுத்தாள். மகன்கள் மருமகள்கள் பேரப்பிள்ளைகள் என்று நிறைந்து இருக்க வீடே மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கியிருந்தது. மணிமாறனுக்கு இரண்டு பையன்கள், ஒரு பெண் குழந்தை, குலசீலனுக்கு ஒரு பையன், சுகுமாரனுக்கு ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும், மகள் சுசிலாவுக்கும் தேவிக்கும் ஒரு ஆண் ஒரு பெண் என்ற வீதத்தில் நான்கு குழந்தைகள் என்று மொத்தம் 10 பேர குழந்தைகள். மகன்கள் மருமகள்கள் மகள்கள் மருமகன் என்று அதுவும் 10 பேர். பேரப்பிள்ளைகள் இவளுடன் சேர்த்து 21. எங்காவது வெளியில் சென்றால் ஊரில் உள்ள அனைவரது கண்ணும் இவள் குடும்பத்தின் மீதே இருக்கும். இதனால் சாந்தா வீட்டுக்கு வந்தவுடன் முதல் வேலையாக அனைவரையும் நிற்க வைத்து முச்சந்தி மண்ணை எடுத்து வந்து உப்பு மிளகாய் சேர்த்து திருஷ்டி சுத்தி போட்டு அது நெருப்பில் பட்டு வெடிக்கும் போது அதை பார்த்து சந்தோஷம் கொள்வாள். பின் மொத்தமாக நெட்டி முறித்து இத்தனை கண் என்று பெருமூச்சு விடுவாள். எப்பொழுதும் சிரிப்பும் சத்தமும் அடுப்பங்கரையில் சமைக்கும் பொழுது மருமகள்களின் கேடியும் கிண்டலும் பேரப்பிள்ளைகளின் குறும்பும் விளையாட்டும் என்று நிறைந்து காணப்பட்டது அந்த வீடு. அவை வெகு நாட்கள் நீடிக்கவில்லை. சாந்தா அதனை தக்க வைத்துக் கொள்ள எவ்வளவோ போராடியும் முடியாமல் போனது. வேலை, சம்பாத்தியம், பிள்ளைகளின் படிப்பு என்று ஆளுக்கு ஒரு காரணத்தை கூறி பிரிந்த நிலையில் நிற்கதியாக இவள் மட்டும் இவற்றை எண்ணி பெருமூச்சு விட்டபடி திண்ணையில் சுவற்றில் சாய்ந்து அமர்ந்திருந்தாள். அந்த பக்கமாக சென்ற கோமளத்தை கண்டதும், அடியே கோமளம், நாளைக்கு விடிய காலத்தால வந்து வாசல் பெருக்கி கோலம் போடு, புள்ளிகள் எல்லாம் ஊர்ல இருந்து வாராங்கள், என்ன தாமதமா வந்து நிக்காத என்றதும் கோமளம், அப்படியம்மா, இங்க வந்து தங்க போறாங்களா? இதுக்குத்தானே இத்தனை நாள் நீங்கள் காத்து கொண்டிருந்தீங்கள், என்னம்மா இன்னும் கவலையா இருக்கிறீங்கள்? அதெல்லாம் ஒன்றுமில்லையடி என்று பெருமிச்சு விட்டாள் சாந்தா. நீ நாளைக்கு நேரத்தோட வா என்ன என்று உள்ளே சென்று விட்டாள். கோமளமோ மண்டியை சொறிந்தவாறு, இந்த அம்மாவுக்கு என்னாச்சு? இத்தனை நாள் பிள்ளைகள் வரையில் என்று கவலைப்பட்டாங்கள், இப்பதானே அவங்க எல்லாரும் வரப்போறாங்கள், இன்னுமே இந்த அம்மா முகம் இப்படி வாடி கிடக்கு, என்னமோ போ, எனக்கு ஒன்றுமே விளங்கியில் என்று அழுத்து கொண்டாள். சாந்தாவின் பிள்ளைகள் விட்டு சென்ற நேரத்தில் அவளுக்கு ஆறுதலாகவும் உதவியாகவும் இருந்தவள் கோமளம். அதற்கு கைமாறாக அவ்வப்போது அரிசி பருப்பு என்று எதையாவது கொடுத்து உதவுவாள் சாந்தா. வசதி இல்லாத காரணத்தால் கோமளமும் மறுப்பு சொல்லாமல் அவற்றை ஏற்றுக்கொள்வாள். வருத்தம் இருந்தாலும் முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் எப்பொழுதும் கலகலப்பாக இருக்கும் சாந்தா இன்று என்னவோ போல் இருந்தது. கோமளத்துக்கு நெருடலாக இருக்க குழப்பத்துடன் வீட்டை நோக்கி நடந்தாள். சாந்தாவோ அடுப்பங்கரைக்கு வந்தவள் சாப்பிட மனமில்லாமல் இருந்த சோற்றிலே தண்ணீரை ஊற்றி மூடி வைத்துவிட்டு முற்றத்தின் ஓரம் போடப்பட்டிருந்த தன்னுடைய கயிற்று கட்டிலில் வந்து படுத்துக் கொண்டாள். கண்ணை மூடி படுத்தவளின் கண்ணில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுக்க எண்ணம் முழுவதும் மணிமாறன் பேசிய வார்த்தைகளின் வீரியம் குறையாமல் வலியை தந்து கொண்டிருந்தது. காலையில் பக்கத்து விட்டு வள்ளி வந்து அவளது லேண்ட்லைன் போனுக்கு மணிமாறன் போன் பண்ணி இருப்பதாக கூறி அழைத்ததும் சந்தோஷம் தாங்காமல் சின்ன பெண்ணாட்டம் துள்ளி குதித்து ஓடியவள் மகன் தன்னை மறக்காமல் இருப்பதாக வள்ளியிடம் பெருமை கூறிக்கொண்டு ரிசீவரை காதில் வைத்தவளின் முகம் சிறிது நேரத்திலே மாறியது. போனில் மணிமாறன், நாளை நாங்கள் எல்லாரும் வாரோம், நீங்கள் இருக்கிற வீட்டை விற்க போறேன் என்று கூற, அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது, இது உங்கப்பா நாங்கள் எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்த வீடடா, இதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று வாக்குவாதம் செய்தவளிடம், அதுக்காக நீ எப்ப போக, நாங்கள் எப்ப விக்க, எங்களுக்கு தேவையல் இருக்காதா என்று அவன் எரிந்து விழ உடைந்து போனாள் சாந்தா. ஒன்றாக இருந்தவரை அம்மாவின் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாத பிள்ளைகள், அம்மாவே உலகம் என்று இருந்த பிள்ளைகள் இன்று விளக்கொழியை தேடி சாகும் விட்டில் பூச்சிகளாக பட்டணத்து பகட்டுக்கு மயங்கி உண்மையான அன்பை மறந்து இப்படி ஒரு வார்த்தையை உதித்ததை அவளால் தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்தாள். தூக்கம் வராமல் எழுந்தவள் மர பீரோவில் இருந்த வீட்டு பத்திரத்தை கையில் எடுத்தாள். முற்றத்தின் ஓரம் இருந்த தூணில் சாய்ந்தபடி கண் கொட்டாமல் பத்திரத்தையே பார்த்து கொண்டிருந்தவள் எவ்வளவு நேரம் அப்படி அமர்ந்திருந்தாலோ தெரியவில்லை, அப்படியே உறங்கி போனாள். பொழுது புலந்ததும் வாசல் பெருக்க வந்த கோமணம் வேலையை முடித்துவிட்டு சாந்தா கொடுக்கும் கோப்பிக்காக அம்மா அம்மா என்று கதவை தட்டினாள். உள்ளிருந்து பதிலேதும் வராததால் என்னாச்சு இந்த அம்மாவுக்கு, காலையில 4 மணிக்கு எல்லாம் எழுந்துடுவாவே, இன்றைக்கு ஏன் இவ்வளவு நேரமா தூங்குறா என்று சந்தேகத்துடன் கதவை தட்ட சென்றவள் கதவு திறந்திருப்பது கண்டு மெதுவாக உள்ளே சென்றாள். அங்கு முற்றத்து தூணில் சாய்ந்தபடி அமர்ந்திருந்த சாந்தாவை பார்த்ததும், அம்மா இவ்வளவு நேரமா அம்மா அம்மா என்று கூப்பிட்டுக் கொண்டிருந்தேன், நீங்க என்ன கேட்காத மாதிரி இருக்கிறீங்க, எப்ப கோப்பி தண்ணி தருவீங்க என்று கூப்பிட்டா அப்படி என்ன யோசிச்சு கொண்டிருக்கிறீங்கள் என்று தோளில் கை வைத்தவள் சாந்தா தலை தொங்கியது கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போனாள். ஒரு கையில் பத்திரத்தை பற்றியபடி கண்கள் விளக்க நோக்கி பார்த்திருக்க அவள் உயிர் பிரிந்திருந்தது. ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் உறைந்தவள் வாசலில் கார்கோன் ஒடிக்க நிகழ்வுக்கு வந்தவளாக ஒவ்வொன்று கதறினாள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வர செய்தி வானிலைகளில் தொடர்கின்றது. நேர் நேரம் நேர் நேரத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே மீண்டும் அன்பு வணக்கங்களுடன். இன்றும் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்களுடைய எண்ணங்களோடு வானிலைகளில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அந்த வகையிலே முதல்ல இணைந்திருக்கின்ற நேருடைய கருத்துக்களை பார்க்கலாம். வந்திருப்போர் வணக்கம். வணக்கம், வரவேற்றுக் கொள்கிறோம். இப்ப நீர் நேரம் நான் கதைக்கு ஏதாவது சொல்ல வந்தீங்களா, அல்லது நீர் நேரத்துக்கு
1: வந்திருக்கிறீங்களா?
0: முடிஞ்சது,
1: அதெல்லாம் சொல்ல வேண்டாம். நான் கதையை கேட்டேன், கதையை பார்த்து உங்களுக்கு நம்பியில வந்து கோமளம் பிரிவு அந்த பங்கு பிடிக்கிறதாலே அவ அதை கவலைப்பட்டு கடைசியாயி அவன் உயிர் போயிட்டது.
0: பங்கு பிரிக்கல, வீட்டை விற்க போறோம், நீ எப்ப சாக போறான்னு கேட்டதுல.
1: ஓ, அந்த கேட்டது அந்த கவலையில இருந்து அதான் கவலை.
0: எப்ப சாகுறது, நாங்களும் இப்ப விக்கிறதுன்றதுதான் நாங்க பிரச்சனை.
1: அதுதான் இப்ப நடக்கு தெரியாரம். அப்ப அது நல்ல கதைதான். அப்ப அதை கேட்டுதான் உங்களுக்கு வாசித்த உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது கொண்டு நான் நீர் நேரத்தில் நான் நின்று கிடைக்கிறது. எல்லா நிகழ்ச்சியும் நல்லா நடக்கின்றது. இளைவெளி நேரம் மாறி மாறி எல்லாரும் வந்து உதவி செய்து அது அறிவிப்பாளரும் நல்ல உதவியை செஞ்சு நிகழ்ச்சியில் இருக்கிறாரு. நாங்களும் சேர்ந்து வானதியோட இருப்போம். நன்றி வணக்கம் சொல்றேன் டாக்டர்.
0: நன்றி. சரி, இங்கே தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வந்திருப்போர் வணக்கம்.
2: நினைக்கிறேன்
0: தொலைபேசி ஓய்வு கேட்டிருக்குது போல.
2: டாக்டர்,
0: தொலைபேசி தான் அப்படி செய்திருக்கு போல. நீங்க நடுகளும் துப்புறதால துப்பல் தாங்க இல்லாமல் அப்படி செய்திருக்கு போல.
2: துப்பல் சிம் கார்டு அவங்க நம்பர் எங்கள்ட இல்ல, அவங்க சொல்ற நம்பர் இந்த தொலைபேசி அட்டையில இல்ல. அதுதான் நான் கொடுத்து பார்த்தேன். அவங்க சொல்ற அந்த இலக்கத்தை தாங்கன்னு சொல்லி கேட்டவங்க அதை விடுவோம். இந்த வாரம் பிறந்தா கொண்டாட எல்லோருக்கும் பிறந்தா வாழ்த்துக்கு கொண்டு திருமண பிறந்தங்களை ஏற்பட்ட எல்லாருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு சுவாசமாக ஏற்பட எல்லோரும் நாங்களும் பாய்ந்து கொள்ளணும் கோரிக்கை உத்தேசம். இந்த வாரம் நாங்கள் உங்களோட முன்பு கருத்துனாலே முன்பு கருத்தனே
0: இன்று லாலா ரவி அவர்களுக்கு பிறந்த நாள் என்று குறிப்பிடுகின்ற
2: கூறிக்கொண்டு நான் கடைசியா கழிச்ச நேரத்துல சூசிலிருந்து ராஜத் வந்து என்னோட கழிச்சிருந்தார். இன்னும் உங்க காலில் என்ன பிரச்சனை கேட்டிருந்தார்
0: சொல்லுங்கள்.
2: அவர் வந்து உங்க காலுக்கு என்ன பிரச்சனை கேட்டு அவருக்கு நன்றிகள் வாழ்த்து கூறிக்கொண்டு இசையல போடாம தசன் நீ பதிங்க கதையெல்லாம் சொல்றீங்க நானு தசன் நீங்க கதை சொல்ற இசைய போடுறது இல்ல. அன்றைக்கு ஒண்ணு ஒன்பதாம் தேதி இல்ல இந்த இது இருக்குதான் சங்கமம் இசைய ஃபுல்லா போட்டுட்டு ஒரு கதையுமே கேட்க முடியாது.
0: என்ன கதை, என்ன கதை அதுல வருது? அங்கே ஒரு கதையும் பாற இல்லையா? அங்க
2: கதையில இசை மோசமா இருந்தது.
0: என்ன கூடி கதைக்கு நாங்கள் இசை போடுறோம் இல்ல
2: ஞாயிற்றுக்கிழமை
0: இது மட்டும்தான் பாரு.

0: Santieti. ഒമ്പതാം തീയതി ഓഗസ്റ്റ് മാസം വരെ ആവണി 9-ാം തീയതി அந்த இதுவே கேட்க முடியாது போயிட்டு ஆர் வந்த ஒன்றுமே செய்யாது அதுதான் சொல்ற இசைய போட்டு கொண்டு இந்த அறிவாளம் இசைய போட்டு நீங்க எல்லாம் இசை போடாத கதை வாசிக்குவேன் ஆனா எல்லாரும் இசைய போட்டுக்கொண்டு இசைய கூட்டி விட்டு அந்த மியூசிக் கூட்டி விட்டுட்டு ஒன்றுமே கேட்க கூட அன்றி நினைக்கிறாங்களோ செய்யவில்லை
1: சரி, நீங்க உரியாடுங்க. அவர் அங்க கீழே சில இதுகள் செய்ய வேணும்.
0: சரி, அப்படி என்று சொன்னார் சார். இசையை போடாம கதைக்கொண்டு
1: வேற விடுத்தாச்சு.

0: சரி சொல்லுங்கள்.
1: பாட்டு போட்டு கொண்டு சார் இடையில ஸ்டாப் பண்ணி பாட்டுக்குள்ள கலைக்கிற இது எதுவுமே இப்படி ஆகாது என்ன, அது மாதிரி இசையை போட்டுட்டு எதுவும் கலைச்சாலும் கிளப்பில் மாட்டு அவர் மூச்சு செய்து எல்லாத்தையும் எடுத்து
0: சொல்லுங்க
1: எல்லாத்தையும் எடுத்து வந்து கதைக்குள்ள இசையை போட்டு இன்னும் பிள்ளாங்கும் பாடல் விட இன்னும் முயற்சி செய்து எடுத்து வர்றாரு எல்லாம் அறிப்பாங்க ஒரே ஒரு சாப்பிடாத கோல் நீங்க இசைய போட்டோ பாடுற போட்டு கதைக்காதீங்க அதான் என்னால சொல்ல முடியும். சரி
0: சரியா நன்றி
1: நன்றி.
0: சரி பார்த்திபன் அவர்களை தொடர்ந்து விரைவாக இனி அவர்களும்

0: தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வந்திருப்போம், வணக்கம்.
1: உங்களை
2: போல நலமாகவே இருக்கின்றோம்.
0: வந்து அர்ப்பணிச்சுதான் இங்க வேலை செய்யறாரு. ஒருவருடைய அனுபவங்களை இதை பொறுத்து தான் நிகழ்ச்சிகள் அமையும்.
2: நிதிரையில
0: படுக்கிறது இல்ல, தெரியல. இது நீண்ட காலமா நடந்து கொண்டுதான்.
2: வாழ்த்துக்கள்.
0: நீங்கள் மயக்கத்துல இருக்கிறதால தெரியல.
1: நீங்க என்ன
2: சொன்னாலும் உங்களுக்கு பழக்கப்பட்டு
1: எனக்கும்
0: பிரிப்பினாவுக்கும் அது தொடர்பான
1: நிறைய புரிஞ்சு வச்சிருக்கோம். அதுல ஒரு தாற்பயத்தை வந்து நாங்களும் பயந்து கொள்றதுல எங்களுக்கு சந்தோஷம்.
2: ஆனா உண்மையில மன்னிச்சு கொள்ளுங்க, கதைக்க போறீங்க. ஆனா இன்று அந்த கதை சொல்லும் நேரம் கேட்டப்போ, அந்த வரைவிலக்கங்கள் கதை வாசிக்கும் நேரங்கள் எல்லாம் கேட்ட போது, ஆனா ரேடியோனும் நல்லாத்தான் நடக்கண்ட. அந்த
1: உயிர்ப்பட புத்துயிர்ப்பு பெற்றிருக்கிற மாதிரி இருந்துச்சு இல்ல.
2: ஆமா, வாழ்த்துக்கள். நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க.
1: உண்மையான வந்து நான் வானொலி வந்து இப்ப சட்ட நேரத்துக்கு வந்து போட்டேன். தர்ஷன் வந்து போய் கொண்டு எனக்கு இந்த தர்ஷனை விடுங்க, அதை விடுங்க. இந்த வானொலி அந்த அந்த அந்த வர்ணனை செய்த ஒரு ஆள் இருக்காருல்ல, சம்பந்தப்பட்டவர் வந்து இன்னைக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த இந்த டோனுகளை மாத்தி வாசிக்க, அதாவது வந்து நடைமுறையில ஒரு சொல்லு வந்தாலும் பரவாயில்ல, பிறகு அந்த கதாபாத்திரம் ஒரு விஷயத்த நினைக்கும் தெரியுமா, மனசுக்குள்ளயோ அல்லது சொல்ல நினைக்கிற விஷயம் இருந்து அதே ஒரு அந்த அந்த டோனுக்குள்ள இறங்கி
0: அவர்களுக்கும் பொன்லோஞ்சினியாக்காக்கும் தான் நன்றி சொல்ல வேண்டும். சிறுவயதுல இருந்து எனக்கு இந்த கதை வாசிக்கிறதுல, கவிதை வாசிக்கிறதுல பயிற்சி.
1: அதுல இந்த நடராஜாசி மன்றத்தை நீங்க சொல்ல உண்மைதான். நான் அந்த காலத்துல வந்து சில பேர் குரலுக்கு அடிமை. அந்த வானொலி, இளைஞர் வானொலியில உங்களுக்கு தெரியுமா வந்து சில
0: அவர் தான் அறிவிப்பார். தி ஃபைனான்ஸ் கம்பெனி லிமிடெட் வணங்கும் ஒரு நிமிடம் உரையாடல. அந்த சின்ன வயதுலயே என்ன நடுவரை வச்சிருப்பார். அதுல நான் சில நேரம் அந்த மூன்றாவது முறை பாவிச்சதை கண்டுபிடிக்காட்டி எனக்கு பேசுவேன்ட்டு பேசுவேன். இன்னும் வச்சது நீ கண்டுபிடிக்கிறதுக்கு தான், தான் கண்டுபிடிக்கிறதுக்கு இல்ல.
1: அப்ப உங்களுக்கு வந்து அதாவது வந்து இப்ப இப்பதான் நினைக்க தெரிய வருது. உங்களுக்கு அந்த வேர் வந்து அதன் அடி வந்து வேற இங்க இருந்தா வந்திருக்கு. அதாவது நீங்களா சுயம்புவா செய்யல, நீங்கள் வந்து அங்கே இருந்து வளர்த்து கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த இந்த இந்த தொனிகள் எல்லாத்தையுமான்றது இப்ப புரிஞ்சு எனக்கு இவ்வளவு காலம் ஆச்சரியப்பட்டிருந்தேன். நான் வந்து அது ஒரு அந்த தொனி எப்படி உங்களுக்குள்ள, அதாவது பிலிப்புக்கு ஒரு குரல் இருக்குது சொல்வார்கள் வந்து அந்த பிஎஸ் குரல் அனுப்புவாங்கல்ல, மோஸ்ட் விரும்பி இருக்கிறபடியா இந்த கதைகள் வந்து நான் விரும்பி ரசிக்கிற குரல்கள் அப்படித்தான். அதே மாதிரி எல்லா அறிவிப்பாளர்களுக்கும் ஒரு ஒரு தகுதி இருக்கு, அதாவது ஒரு பவர், அதாவது ஒரு தலன்.
0: சாரதியின் ஒரு வித்தியாசமான அறிவிப்பு, சுரேஷின் ஒரு அறிவிப்பு முறை வித்தியாசம்
1: வந்து எங்கட பட்டிமன்றங்கள் எல்லா நிகழ்ச்சி நடத்துற அத்தனை பேருக்கும் வந்து ஒரு தகுதி இல்லாம இந்த கதையில வந்து இருக்க முடியாது. எனக்கு அந்த தகுதி இல்ல 100%. வந்து தரிசனத்தில்
0: பட்டிமன்றத்துக்கு ஏற்ற குரல் வந்து ஆறு கேதுக்கு தான் இருக்கு. பட்டிமன்றத்துக்கு ஏற்ற குரல்
1: இல்ல இல்ல, அந்த அது அந்த குரல்ல ஒரு நகைச்சுவை இருக்கும். அந்த நகைச்சுவை வந்து வெளிப்படுத்தாமல் வலிக்கு, அது வந்து ஒரு ஒரு தகுதி. அது எல்லாருக்கும் அந்த தகுதி. அந்த
2: கதையில குறுக்கிட மன்னிக்கணும், உங்களுக்கும் ஒரு தகுதி இருக்கா இந்த நேரத்துல வந்து இவ்வளவு ஆய்வு செய்து உரையாடி கொண்டிருக்கீங்க.
1: அது உண்மை. என்ன சொன்னா வந்து நமக்கு ஒரு ஆய்வு செய்யறதுக்கான ஒரு களம் வந்து அமைஞ்சு கொடுத்த டிஆர்டி என்பதுல வந்து அது அது உண்மையாது. அது என்ன தான் நாங்கள் அதை செய்யலாம். வெறுமனவே நாங்க வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு வேலைக்கு போறோம், ரெஸ்டாரண்ட் போறோம்.
0: இன்னைக்கு உண்மையிலேயே அரசியல் சமூகம் அடைக்கு உங்களுக்கு இதைக்கு அடிக்க வேணும் என்று யோசிச்சுட்டு ஒரு பேட்டியோட பார்த்தனா, அண்மையில சாணக்கியன் அவர்கள் நீங்க பாத்தீங்களோ தெரியல, ஒரு போட்டி கொடுத்திருந்தார் அந்த தமிழர் கட்சி என்று தான் நினைக்கிறேன். அவர் தனியாக ஒரு கட்சி தொடங்க போறார் என்ற ஒரு கேள்விக்கு பதிலளித்த விஷயங்கள் எல்லாம் இருந்தது. அப்ப அது ஏற்கனவே 2 கிழமைக்கு முதல் வந்த போட்டி தான். அப்ப அதை கட்டாயமாக அரசியலோட தொடர்புடையவர்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக அதை தரலாம் என்று முடிவு செய்திருந்தேன். திருச்சி வேலுசாமியும் பாண்டியன் அவர்களும் சீமான் தலைவர் சமைச்சு போட்டது தொடர்பாக திருச்சி வேலுசாமி கதைச்சதாக்களுக்கு அதை பின்னால போட்டிருக்கிறேன். திருச்சி வேலுசாமி என்றவர் வந்து அந்த காலத்தில இருந்து உண்மையிலேயே நல்ல பற்றுடையவரும் மறைமுகமாக ஒருதற்குமே தெரியாத பல விடயங்களை செய்தவர். விஸ்வநாதன் என்ற பேர் தான் உங்களுக்கு தெரியும், பெரியண்ணா சின்னண்ணா அண்டா அவர்கள். அவருடைய அண்ணா வந்து அகில இலங்கை இந்திய லொறிகள் அமைப்பினுடைய இது தொழிற்சங்கத்தின் தலைவராயிருந்தவர் இந்தியா முழுவதுக்குமே. அவர் செய்த வேலைத்திட்டம் கூட ஒருவராலுமே செய்ய முடியாத வேலைத்திட்டம். அப்ப விஸ்வநாதன் அவர்களைத்தான் தலைவருடைய விருப்பத்தின்படியாக, அவர் வந்து ஒரு பொறியியலாளராயிருந்தவர் மற்ற ஜெர்மன் மொழியும் அங்கே தன்னாடியே கற்று இங்கே வந்து நல்லொரு வேலையில் இருந்து கொண்டு காவல்துறையினர் அவரை மொழிபெயர்ப்புக்கு எங்கடியாக்கள் சம்பந்தப்பட்ட மொழிபெயர்க்கிறதுக்கு பயன்படுத்தி கொண்டிருந்தவர்கள். அப்ப அந்த நேரத்தில் தலைவர் திலகருக்கு சொல்லியிருந்தார், அங்க சின்னண்ணா இவர் இருக்கிறார், விஸ்வநாதன் இருக்கிறார், அவரை ஜெர்மனி அமைப்புக்கு பொறுப்பாளராக போடும்படி என்று. அப்ப அவர் வந்து திலகர் போய் கதைச்சு அவரை, அப்ப அதுக்கு முதல் என்ன நடந்தான்னு சொல்லி சொன்னா, அவர் வந்து என்னை தேடி வந்து நேரடியாக எங்கட அந்த நேரத்தில் தொலைக்காட்சி அதுகளில் நடக்கிற அரசியல் சமூக மீடிய பார்த்துட்டு நேரடியாக என்னை தேடி வந்தவர் தன் மனதுக்குள்ள வார கருத்தை நான் அப்படியே பப்ளிக்காக பயப்படாமல் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்னை தேடி வந்தவர். அப்போ அதுக்கு பிறகு திலகர் வந்து இப்படி தலைவர்கிட்ட வேண்டுகோள்னு சொல்லியண்டு அப்போ நானும் அவர் தான் போனாங்க. அப்போ நான் சொன்ன, நீங்கள் போனால் தான் அதை மாற்ற முடியும், நீங்கள் அந்த பொறுப்பு எடுங்க விடாதீங்கன்னு சொல்லி மறைமுகமாக கதைச்சு அவரை மட்டும் சொல்லி பொறுப்படுத்து அடுத்த கிழமை திருப்பி திலகரை வரை சொல்லி சொல்லியிருந்தார். எல்லாரையும் அழைச்சி, அதாவது எல்லா இதுகளிலும் வேலை செய்கிற எல்லா விடுதலை புலி எல்லா இதுக்கும் இருந்தானே சார்லண்டுக்கு, அதுக்கு இது கண்டு எல்லா அங்கத்தவர்களையும் அழைத்து வரை சொல்லி. அப்போ திலகர் நினைச்சாருடைய அவர் பெரிய கூட்டம் நடத்துகிறார், அப்போ அவருக்கு நான் தான் கூட்டிக் கொண்டு போகணுமேனு, அவருக்கு விசா இல்லை, எனக்கும் அப்போ விசா கிடைக்கல. அப்போ வீர வீரவாதிகளால் போய் தான் போகிறோம் நாங்கள். அப்போ போனால் அங்கே மேடையில் திலகரையும் வச்சுட்டு திலகர் இப்பொழுது விஸ்வநாதன் பேசுவார் என்ற உடனே அறிவித்தார், இந்த இங்கே உள்ள அனைத்துகளும் வந்து புலிகள் இல்லை கழுதைகள், நான் இன்றிலிருந்து ராஜினாமா செய்கிறேன். அப்போ சொல்லி போட்டு அந்த இறங்கி போயிட்டுது. அப்போ திலகருக்கு சமாளிக்க வேண்டி ஏற்பட்டுட்டுது. ரெண்டா மற்றவர்கள் எல்லாம் கொதிப்படைய இதுகள் என்ன. அப்போ அவர் சொன்னார், இது என்ன ரோ வந்து இப்படியான செயற்பாடுகளை செய்கிறான்டா. அந்த அதை கேட்டுட்டு திரும்பி வந்துட்டுது. அவர் ஒரு மாதிரி இல்லை இல்லை பிறகு அழைக்கிறேன் அதோட கூட்டம் முடிஞ்சது. அப்ப அந்த ஒரு கிழமைக்குள்ளேயே கண்டுபிடிச்சத மெட்டாக்கள் இருந்த வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. நான் அது ஏற்கனவே ஒலிப்பதிவு செய்ததான்
1: போடுறேன்.
0: பாண்டியனை கூப்பிட்டா நீங்க கலையுங்க.
1: நிச்சயமா கலைஞர் நிறைய விஷயம் கேட்கும்போது சொன்னா, அவர் வந்து அந்த மினிய அவர் அவரை வந்து இப்ப எல்லாரும் வந்து ஜூட்டி பார் எல்லாரும் வந்து
0: இந்தியா
1: கலைக்கிறது காரணம் என்னன்னு சொன்னா வந்து அவருடைய உண்மைத்தன்மையும் அவர் வந்து கரைக்கிற அந்த
0: இவர்கள் எல்லாம் இல்ல கடந்த தேர்தல் நேரம் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளை அனுப்பினவர் உங்களுக்கு மாதாந்தன் நான் இவ்வளவு லட்சம்
1: தாரேன்
0: அந்த காலத்திலேயே நான் அப்படி என்ற தமிழா தமிழா பேப்பர் நடத்தைக்குள்ளேயே ஜெயலலிதாண்ட தோழி சசிகலாவ தந்ததை நான் வாங்கி கொண்டு மாறியிருப்பேன் வேலையை பேரண்டி திருப்பி அன்பு
1: ஒரு ஜூட்டி கிடைக்கும் போது வந்து தேசம் கூட பேர் உச்சரிச்சிருந்தார். தான் வந்து இலங்கை தமிழர் விஷயம் கணக்கில் வந்து இலங்கையில ஒருண்டி கேட்கல, நீங்கள் எப்படிப்பட்ட நீங்க உங்களோட தனிப்பட்ட அதாவது உங்களோட பெயரை சொல்லி
0: என்ன சொன்னவர் என்ன பற்றி
1: உங்களை பிரச்சனை வந்து ஈழத் தமிழர்கள் பற்றி கிடைக்க, அதாவது சங்கீத விஜயின்ற சங்கீதாண்ட இது வரைக்கும் ஈழத் தமிழர் தமிழ் பாரம்பரியத்துக்குள்ளால சைவ வேளாண்மை சைவ வேளாண்மை இதுக்குள்ளாலாம் அவர்கள் வந்து அந்த பிரயாணிக்கிறது, அதோட மொழி சொல்கள் எப்படி மாறாம இருக்கிறது காரணங்கள் சொல்லி வரைக்கும் வந்து இந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி தர்ஷன் இருக்கார் வந்து வாழ்நிலத்தில் பிரான்ஸ்ல, அவர் தனக்கு வந்து தனக்கு இவ்வளவு நீங்க உபசரிச்சு உபசரிப்பு எப்படி நீங்க மற்றவோட பழகிற விதம் எப்படி நீங்க மொழி வளர்க்கறது எப்படி என்ற மாதிரி வந்து அது ஒரு யூடியூப்ல சொல்லும் போது மாதேஷன்றவர் நினைக்கிறேன் உங்களுக்கு மாதேஷன்
0: உங்களுக்கு சந்திச்சு
1: இப்ராஹிம் பூட்டோல அவங்க அவருக்கு அதை சொல்லியிருந்தது வந்து எனக்கு ஆச்சரியம் சொன்னா வந்து அதை கேட்கும் போது அது போல ஞாபகத்தையே இங்க அந்த பாயிண்ட் அடிக்கணும் அதை வச்சு செய்தது வந்து அதே மாதிரி நிறைய விஷயங்கள் கலைக்கிறார் வந்து ஒன்றுக்கொண்டு முரண்பாடா இருந்தது அண்ணா கழகத்துல கலைக்கிறதும் முந்தி என்னோட கதை கேட்கறதும் வந்து சில முரண்பாடு இருந்தது.
0: நக்கீரன் அவர்கள் எல்லாம் அவருடைய சில சில கட்டுரை எழுதிய அவர்கிட்ட தானே அடிச்சு ஆண்டுகளுக்கு
1: அவ்வளவு அவ்வளவு ஞாபகம் சக்தி என்ன வந்து அண்ணாதுரை காலத்துல இருந்து வந்து அதாவது நேரு சாலத்துல தியரி வாரியா வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு வந்து அவர் வந்து அவ்வளவு ஞாபகத்தையா சொல்றது வந்து உண்மையாண்டு நீங்க வந்து ஒரு கோகுல்லி வந்து சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உண்மையா இருக்குது. அது எவ்வளவு தூரம் அது இங்க ஒரு எங்களுக்கு சச்சிதானந்த் மையா மாதிரி எங்களுக்கு அங்க இந்தியாவில வந்து எங்களோட
0: அவர் தானே ஆரம்ப காலத்துல இளைஞரா இருந்த போது திருப்பூர் மாவட்டத்துக்கான பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதை விட அவருடைய வாழ்க்கையை துடைஞ்சது எங்கட போராட்டத்தால உமாமேஸ்வரன் தேசிய தலைவர் இவர்களை எல்லாம் நேரடியாக சந்திச்சு அவர்களுக்கு தீப்பன்ற காசு எடுத்து அவர்கள் கஷ்டப்படுறா ரெண்டு கார் எடுத்து தீப்பனையை நடுரோட்டுக்கு கொண்டு வந்தது.
1: நான் சீமாண்ட விஷயத்துல வந்து அண்டையில இருந்து இந்த வரையும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கேன்னு எந்த விதத்தையும் நான் மாறல. ஆனா இடையில இவர் எனக்கு சீமாவோட நான் ஒரு இங்க நாங்கள் வானிலையில கிடைக்கும் போது ஒரு முரண்பாடான கதையை வச்சு இன்றைக்கு அது தெளிவாக அதை விஷயத்தை சொல்லிக்கொண்டு வரேன்.
0: இல்ல இவர் தானே ஆரம்பத்திலே அவர் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு அந்த தமிழ தொலைக்காட்சி இருக்குல்ல அவரும் இவரும் போய்தான் ஜெயில அவருக்கு வேண்டிய சாமானோட தான் போனவர்கள். அந்த நேரத்துல சீமானுக்கு என்ன தேவையோ அதோட போய் அவரை நிக்க சொல்ல அவர் சிசி தனக்கு அரசியல்ல ஈடுபாடு இல்லை என்று துரத்தி விட்டார்.
1: அதே மாதிரி தான் வந்து தெரியும் மட்டக்களப்பு செய்தியாளர் வந்து இரா துரண்டமையாவோட நான் வந்து உங்களோட வானொலியில வந்து முரண்படைகள் வந்து நான் ஒரு செய்தியை சொல்லிட்டு வந்து என்ன காமோ அப்படி எல்லாம் பேசினது வந்து புற ஒரு 15 வருடம் கழிச்சு அதே செய்தியை திருப்பி நாங்க சொன்ன கருத்து சிஆர்டி சொன்ன கருத்து சரி என்று சொல்லிட்டு வரைக்கும் வந்து நான் அவர்கிட்ட அடிச்சு கேட்டேன் அந்த 15 வருஷத்துக்கு உங்களுக்கு ஞானம் பிறந்திருக்குது அன்றைக்கு நாங்க ஒரு உண்மையை சொல்ல வரைக்கும் நீங்க வந்து எங்களுக்கு எல்லாம் அனுப்பினீங்கன்னு சொல்லி அதே மாதிரி இவரோட வினை சில முரண்பாடுகள் அரசியல் இதுல இருந்தது. இப்ப ஒரு தெளிவு தன்மையில வந்து நிறைய விஷயங்கள் கிடைக்கிறார் வந்து இவர தமிழை பற்றி கேட்கிறார் அரசியல் பற்றி கேட்கிறார் உண்மைத்தன்மையை கேட்கிறார் சீமான பற்றி கேட்கிறார் தெளிவு அடைஞ்சு கிடைக்கிறார் வந்து அது அவருடைய அது அவருடைய ஆளுமை அது. அப்ப எனக்கு சில கேள்விகள் இருந்த அவரோட கேட்க கொண்டு மனசுக்குள்ள வச்சிருந்தா அது சந்தர்ப்பம் கிடைக்கிறதா நீங்க சந்தர்ப்பம் தருவீங்கிறதுக்காக தான் இன்றைக்கு வந்தான் போதாவது ரெண்டு சொல்ல வந்த வந்து எனக்கு எங்கட மனோனா அந்த பிறந்த நாள் வந்து நேற்று வந்த நினைக்கிறேன்
0: நேற்று இல்லையா அது இப்ப நடந்து கன்ன நாள் ஆயிட்டு
1: என்ன 27ஆம் தேதி இந்த வருஷம்
0: அவருக்கும்
1: என்னுடைய வாழ்த்துக்கள் என் குடும்ப சார்பான வாழ்த்துக்கள் மனோனாக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என் குடும்ப சார்பான வாழ்த்துக்கள் அவருக்கு அண்டைக்கும் அடிச்சு சொன்ன வந்து வானொலி சொன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத
0: இருக்கிறார்கள் அதிகாலையிலேயே பத்மராணி அவர்கள்
1: மட்டும் இப்ப பிரிப் வந்து உயிர் பெற்றது உயிர் பெற்றதை விட எனக்கு வந்து ஆச்சரியம் இருந்தது வந்து அந்த வானொலியில வந்து ஒரு சில விஷயங்கள் சில நிகழ்ச்சிகள் வந்து என்னடா அப்படி இன்னொருக்க கேப்பு கொண்ட மாதிரியும் இருக்கும் ரெண்டு ரகம் கேட்டு போவோம் அல்லது போகடி போக்கா அப்படி விடுவோம் அப்படிவாங்க இன்னைக்கு அந்த கதை சொல்ல நேரம் அதுல கேட்கக்கூடிய கேட்கன்னா எனக்கு அது கேட்கணும் போல இருந்தது காரணம் வந்து அது அந்த அந்த அந்த சொன்ன விதம்
0: நீங்க கேட்டுட்டு கேட்டுட்டு அடுத்த முறை வந்து அதுக்கு விளக்கம் சொன்னீங்கடா என்ன நல்ல
1: இல்ல அதே சொல்ல வேணும்னா இந்த வானொலிக்கு ஒரு தரம் வேணும்னு சொன்னா வந்து இப்படியான நிகழ்வுகளும் இப்படியான துணிகளும் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்ல வந்துடும் அதுதான் முக்கியமாப்படுது வெறுவனவே பாட்டுகளும் ஆக்கள் வந்து கலைக்கிறது வந்து ஒரு வானொலிக்கு எவ்வளவு உங்களுக்கு உத்வம் தருதோ அதே மாதிரி நீங்க செய்ய நிகழ்ச்சிகளும் வந்து நாங்கள் சேர்க்கும் போது எங்களுக்கு ஒரு ஒரு ஆச்சரியங்கள் பிலிப்பாரு உங்களோட சக ஒரு ஒரு உறுப்பினர் சக தோழர் சக அறிவிப்பாளர் வந்து அவருக்கே ஒரு ஆர்ப்பரித்து கொண்டு ஓடி வந்து என்னடா வானொலியில் எப்படி ஒரு நிகழ்ச்சி வந்து நான் கலைப்ப கொண்டு ஓடி வைக்க வந்து
0: கேட்டுக்கொண்டுதான் படுத்து
1: அதுல மயக்க நிலை சொன்னதுக்கு இந்த மயக்கத்தை தெரிய வச்ச நிகழ்ச்சி தான்
0: நடந்த
1: நேற்று
0: செய்திய போடாமல் படுத்து இருந்தவருக்கு இன்றைக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்படி இல்லை
2: போட முடியாது
1: கிடையாது. இப்ப நிகழ்ச்சிகள் விளையாட்டு எங்களை மாதிரி ஆக்கள் ஃப்ரீயா நிக்க வந்து நாங்கள் அடிக்கடி வந்து ஒரு சிலையின் மாதிரி புத்துணர்வு கொடுத்து கொண்டே இருப்போம்
0: அவருக்கு வந்து இப்ப மனதை ஒருமுகப்படுத்த முடியாமல் இருக்கிறார் என்றா மிகப்பெரிய கவலையான சம்பவம் ஒன்று நடந்துட்டது.
2: அதெல்லாம்
0: பெரிய அளவு இழப்பை சந்திச்சுட்டார். இவர் மாத்திரமல்ல இவர மாதிரி 17 பேரு கிட்ட மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஒரு மாதிரி ஒரு முயற்சியினூடாக ஓரளவுக்கு அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இனி தொடர்ந்து என்ன நடக்க போதுன்றது நீதிமன்றம் எனக்கு தெரியும் உளரீதியா
1: இதுல இருந்து மூன்று பேர் ஒன்று வந்து எங்களுடைய நிச்சயம் பெறணும் சொன்னா இதுவும் வந்து கடைசி கிடையாது. அது பிரெஞ்சில ஒரு வசனம் சொல்லுவாங்க, செப்பலை பந்தி மூந்து. இது வந்து உலக அழிவு கிடையாது, இது ஒன்று தொடக்கமா வச்சுக்கொண்டு அடுத்த கட்டத்தை நீங்க நகரத்துக்கான வழியை பார்க்கணுமே பிலிம் தவிர.
0: வானொலி சொல்ற போது அதுக்கு விட்டமின் கொடுக்கிறது எங்கட ராஜா அவர்கள். காலையிலேயே விட்டமினோடு வந்துடுவார். அவருக்கு விட்டமின் இருக்கோ இல்லையோ தெரியாது. காலையில அவர் விட்டமின்
1: அவர் காலையில வாராக்கட்டு முதல்கள் உற்சாகமான விளைந்து விட்ட வாரைகள். நீங்க விட்டமின்றத வந்து அவர் தமிழ்ல கேட்பாரு, உற்சாகமான விளைந்து விட்டீர்களா, உற்சாகமா இருக்கிறீர்களா. அவர் அதாவது நிகழ்ச்சிக்கு வராங்க உற்சாகமாக்குறதே வந்து அவருக்கு தேவை. ஆனா அவருக்கு உற்சாகம் வந்து நாங்க கொடுக்கணும் இல்லையா. அவர் அப்படி நிலையில இருந்தும் அவர் அந்த மீண்டெழுந்து வந்து இப்ப வானொலி திருப்பி ஒரு
0: சிங்கப்பூர போடுங்க, கொஞ்சம் ஓய்வெடுப்போம். அது சனத்தை தொடர்ந்து கட்டி வச்சிருக்க வேணும்னு சொல்லு.
1: இவ்வளவு கட்டி வச்சுக்காரு இவ்வளவா போறாரு இல்ல தானே. அப்படி பல நிகழ்ச்சி பல அறிவிப்பாளர் திறமைகள் வந்து வானொலி நர்ஷன சொல்ல தேவையில்ல வந்து எங்கட ராக்கோலியவன் இருக்கலாம் வந்து பல பேர் விளையாட்டு குரல்களும் அந்தந்த நிகழ்வுகளுக்கு ஏற்ற மாதிரி இப்ப படிஞ்சு விட்டது. நீங்க ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சி செய்த நர்ஷன் எந்த நிகழ்ச்சி அந்த கேட்கிற அளவுக்கு அந்த நிகழ்ச்சியை வந்து எல்லாருக்கும் பழக்கப்பட்டு விட்டது. பிலிப் கேஞ்சது நான் இன்றைக்கு
0: இவர் போடுற பாடல்களை பற்றி ஆக்கள் விசாரிக்கிறார்கள். இவர் ஒரு மனத்தியால நிகழ்ச்சி செய்கிறார் புனியத்திலே. அவர் ஏதோ பாட்டை போட்டதை கூட சிலர்
1: விசாரிச்சிருந்தார்கள்.
0: மறந்தவர்களை ஞாபகப்படுத்தி இருக்கிறார்.
1: எனக்கு ஞாபகங்கள் இருக்கு அந்த பாட்டுகள் பிலிப் மோனியம் பாபா அந்த பழைய பொப்பியூசுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு. பிலிப் போடுவார் அந்த பொப் நிகழ்ச்சி இப்ப நீங்க செய்யறீங்களோ
0: அதாவது செய்யற பிலிப்
1: எனக்கு பாத்தீங்களா. அதெல்லாம் வந்து எங்களுக்கு இப்பவும் வந்து இவ்வளவு காலம் கண்டாலும் வந்து நிகழ்ச்சிக்கான அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் என்னென்ன செய்யறன்றதே எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. என்ன அப்ப அவ்வளவுக்கு மறக்காம
0: செய்தி வாசிக்கத்தான் சரியாக பஞ்சி படுறாரு.
2: அது காரணம் உண்மையிலே செய்தி வாசிப்பது உங்களை போல நான் இப்போ இல்லை சில வழியிலே கண் பார்வையெல்லாம் மிகவும் மங்கி இருக்க காரணத்தான் அந்த ரிஸ்க்கு நான்
1: போயிருப்பேன்.
0: விஷயங்களை இழந்து கொண்டு போறேன்
2: அண்ணா தர்சன அவர்கள் காப்பாத்தி கொண்டிருக்கிறார் வந்து சரியா இல்லாட்டா நான் பாய்வேன். அது சின்ன விஷயம் வந்து ஆனால் ரெண்டாலும் அப்படியானது செய்தி
0: விஷயங்கள் இவர் செய்தி அறிக்கைய 10 மணிக்கே முடித்து விட்டாரோ ஏதோ ஒன்று சரி யார் சொன்னாண்டு மறந்து போறேன். 10 மணிக்கு
1: நல்ல விஷயம்
0: அப்ப அவர் வடமையா நேரம் சென்று தானே போறதண்டு சொல்லி பிந்தி வந்தாண்டார சொன்னா மறந்து போனார்.
2: முழுமையாக வாசிக்கிறபடியால வந்து அதை அவர் வந்து அந்த ஒலிப்பதிவுகளை என்ற வேலைப்பாடு காரணமா அது ஒலிப்பதிவு இணைக்கேன். அது வந்து நேரடியா வாசிக்கும் போது சில விஷயங்களை எனக்கு தெரியும், பேஜ் எனக்கு தெரியும், வந்து தெரிந்து கொண்டு நான் தணிக்கை செய்வேன், தணிக்கை செய்வது அந்த வசனங்களை விழுங்கி விடுவேன்.
0: ஏற்கனவே முந்தைய தொலைக்காட்சி இருந்த நேரம் ஒளிச்சு வைச்ச கமராவிலும் தணிக்கை செய்ய வழிகிட்டு நீங்களும் பாத்தீங்களோ தெரியாது அந்த காட்சி ஞாபகம். கேது அவர்கள் பேப்பர் தள்ளி புளியான பேப்பரை வைக்க சொல்லி அவருக்கு கொடுத்தாங்க ஒளிச்சு வைச்ச கமரா செய்யறதுக்காண்டி. அப்ப இவர் வந்து நீரடியா போகுதண்ட இவர் நினைச்சார் அது நீரடியா போகுதண்டா. நான் ஏற்கனவே ஒளிப்பதிவு செய்து அதுதான் போய்கொண்டிருந்ததா. இவரை பொறுத்தவரையில நீரடி ஒளிபரப்பண்டு நினைச்சு அவருக்கு சொல்லவும் முடியாது என்னடா எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவருக்கு எது இதண்ட அவர் பின்ன தடும்பி என்ன மற்றவர்கள் வச்சா எல்லாம் வாசிக்கிற நீங்க நான் வச்சா ஏன் இதை
1: வாசிக்கிறேன்.
0: நாங்கள் அந்த காலத்தில்
2: இப்பொழுது செய்வதெல்லாம் வந்து தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. வந்து நாங்கள் செய்தி வாசிக்கும் போது ஒருவர் இருந்து அந்த செய்திகளை நகர்த்தும் போதும் ஒரு பேப்பர் பிழைச்சாலே வந்து செய்தி பிழைச்சிடும் சரியா. அதை வந்து ஏதோ
0: இவர் வந்து நான் அந்த எங்களுடைய டெக்னீசியன் தொழில்நுட்ப இதுல இருந்து சொன்னால் இவர் இடையிலே அறிவிப்பார் விளம்பர பக்கம் போவோம் என்று சொல்லி. நீ விளம்பர பக்கம் ஒன்றும் சத்தப்படாமல் பூடி போட்டு
1: போயிட்டு
0: இவர் பிள்ளையா வைக்கிறார் என்று தெரிந்து ஒரு சிறு விளம்பர பக்கம் சென்று வேற போட்டா விளம்பரம் வருகிறது இல்லை. ராஜா அவர்களுக்கு இந்த தொலைபேசி ஊடாக இப்படி ஒன்றை செய்து போலீஸ் அதிகாரியா கதைச்சது பிரெஞ்சில உதயன். அப்ப இவர் இப்படி கதைக்க அவர் கொஞ்சம் கூடாத சொல்லொண்டை பயன்படுத்திட்டார். அப்ப அவர் இப்ப இருந்து கொண்டு நான் வீட்டை வந்து இந்த சொல்லுக்கு இவ்வளவு காலம் உள்ளுக்கு இருப்பாண்டு பாக்க அவர் வீட்டை விட்டே போய் இடத்தை
1: ஒழிச்சிருக்கு.
0: யாரோ ஒருத்தர் சுவிசில இதை கேட்டு சிரிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போனவர் சாப்பாடு இதாகி தொண்டைக்குள்ள நின்று நாங்கள் ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரி தான் அவருக்கு அடிச்சது இப்படி இந்த இடத்துல இன்றைக்கு சட்டலைட் பூட்டினதா ஆண்டு இல்ல நீங்க சட்டலைட் பூட்டுற நீங்களா எனக்கு பூட்ட ஓடும்னு சொன்னா ரோம் ஓம் சொன்னார் அதிகாரி இந்த அட்ரஸ்ல பூட்டின நீரா இல்லையாண்டு அவர் ஓம் பூட்டின் அதை கழுந்து விழுந்து ரெண்டு பேர் மிக சீரியஸான சூழல்ல இருக்கணும் நீ உடைய இன்சூரன்ஸையும் கொண்டு உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த அவர் பூட்டின ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் அட்ரஸ் எல்லாம் முதலில் எடுத்து வச்சு தான் நாங்கள் ஆயத்தப்படுத்தி கதைப்போம். அப்ப அந்த போலீஸ் அதிகாரியா கதைச்சவரும் உதயன் நல்ல நன்றாக கதைப்பார் சரியா போலீஸ் அதிகாரி மாதிரி. அப்ப இவர் என்னன்னு சொன்னா அவர்கிட்ட இன்சூரன்ஸும் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் கொண்டு வர சொல்றாரு அவர் சொல்லி இருக்கிறார் எல்லாரையும் வீட்டில் ஆக்களை வெளிக்கிடுங்க நாங்கள் என்னோட தச்சையெல்லாம் வந்தாலும் பெறுவாங்க. அவர் உடனே கதையை மாத்திட்டார் தான் அப்படி சட்டலைட் பூட்டுற இல்லை. அப்ப அவர் இல்லை இந்த நிகழ்வு முதல் வந்து சொல்லிடுறேன் இந்த சட்டை பூட்டுறான் சொல்லி என்னையும் எங்கே தண்டெல்லாம் கேட்டனி அப்புறம் என்ன அதுக்காட்டித்தான் நாள் கேட்டினாங்க இப்ப நான் உடனடியா வாரியா அல்லது நாங்கள் வரவாண்டு. அப்ப இவர் பயத்துல கட் பண்ண அவர் திருப்பி திருப்பி அடிக்க அவர் எடுக்க அவர் என்ன செய்தாருன்றா வீட்டுல உள்ளாக்களையும் கூட்டிக் கொண்டு வெளியில போய் தூரிடத்துல நின்றுட்டார் தச்சியெல்லாம் வந்துடுவாங்க. பிறகு அந்த நேரத்துல கைத்தொலைபேசியல் வசதி இல்லை தானே. பிறகு நான் தேடி போய் அதை நாங்கள் இதுக்கு தான் அடிச்சாங்க சொல்ல ஒரு கோபம்
1: அவ்வளவு வசதி இல்லாத இடங்களில் இப்படி நிகழ்ச்சி செய்து அதுல தப்பிக்கிறது பெரிய நிகழ்வா இருக்கு. அவை போலீஸுக்கு போயிருந்தாரு சொன்னா வேற வேறு இல்லாம சம்பவம் இங்க இல்ல அப்படின்ற மாதிரி போயிருக்கு.
2: நன்றி தர்சன்
0: நன்றி அடுத்த பாண்டியனவர்களோட இணைந்து கதையுங்கள் நன்றி
1: நிச்சயமா
0: அடுத்த அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சரி இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்
3: வணக்கம் கிருஷ்ணன்.
0: வணக்கம.
3: வணக்கம் அன்னைக்கும் வணக்கம. புங்கையூர் ராஜா.
0: புங்கையூர் ராஜா அவர்களுடைய குரலை கேட்பது சந்தோஷமா இருக்கு, சொல்லுங்கள்.
3: நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நீங்களும் இருவரும் நலமாக வாழ இருவரும் வேண்டிக் கொண்டு இரமத்தை பாராமல் கலையம் வந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் அத்தனை அறிவிப்பாளருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு டிஆர்டி வானொலி இயக்கி கொண்டிருக்கும் இயக்குநர்களுக்கும் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு டிஆர்டி வானொலிக்கு உதவி கலந்தரும் அத்தனை நேர்களுக்கும் வர்த்தக பெருமக்களும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வாரம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடிய அனைத்து உறவுகளுக்கும் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்திக் கொண்டு டிஆர்டி வானொலி தொடங்கிய நாள் முதல் இன்று வரைக்கும் என்னை உருவாக்கிவிட்டதே டிஆர்டி வானொலிதான். என்னை பாடகராக்கியதும் என்னை நச்சுமையை வழங்கியதும் 21 வயசுக்கும் இன்றைக்கும் ஆரோக்கிய வாழ்வாக வாழ்ந்து கொண்டிருக்கு இருக்கின்றால் டிஆர்டி வானொலி ஒன்றுதான். மென்மேலும் டிஆர்டி வானொலி ஓங்கி ஒலிக்க
0: சில நேரத்தில் மனதை உடைச்சதும் டிஆர்டி வானொலி தான். மரமாக மனதுக்குள்ள எண்ணிக்கொண்டு சொல்ல முடியாமல் தவிக்கிறேன், சொல்லுங்கள்.
3: ஓங்கி ஒலிக்க வானொலியை நடத்தி கொண்டிருப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி, நன்றி. இங்கே தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நீரை பார்க்கலாம். வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம். சரி, அவர் காத்திருந்து விடைபெற்று செல்கிறார்.

0: ஆமாம், இந்த வழியில் நாங்கள் மிகவும் எங்களை பற்றி என்னை பற்றி சொல்வதோ அல்லது திரு தரிசனவர்களை பற்றி சொல்வதை விட வந்து கூடுதலாக தங்களது நேரங்களை அர்ப்பணித்து நான் எவரையும் பெயர் சொல்லி அழைக்க விரும்பவில்லை. ஒரு பெயர் தவறுபட்டால் மற்ற பெயருக்கு அது மிகவும் களங்கமாக அமைந்துவிடும் என்ற காரணத்தினால். ஆனால் வானொலியின் 24 மணி நேர நிகழ்ச்சி என்பது மிகவும் இலகுவான ஒரு விடயம் அல்ல, தயாரிக்க வேண்டும் என்ற பப்பிச பாடனா நான் டக்கண்டு வெரி சிம்பிள்.
1: அதுவும் பாடல்களை
0: அது அது வந்து நான் வந்து அது
1: பாடல்கள் தொடர்பாக தெரிஞ்சாதான் செய்யலாம்.
0: அதை வந்து நான் ஏதோ ஒரு ஹேண்டில் பண்ணணும். ஆனால் அந்த அர்ப்பணிப்போடு வந்து சேர அத்தனை அறிவிப்பாளர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் என்னால் ஒருவரை சொல்லிவிட்டு என்னை பற்றி பிலித்தவா பற்றி சொல்லி கொண்டு போகிறது எந்த விதத்திலும் அது அர்த்தமல்ல. வந்து அவர்கள் வந்து அர்ப்பணிப்போடு வந்து சிலருக்கு தொழில்நுட்பம் தெரியாது வந்து செய்தவர்கள். ஆனால் வரும் சிலரை நான் குறிப்பிட்டு சொல்லுகிறேன், மிக மிக அவதானமாக இருக்க வேண்டும். பிரித்தவாவுக்கு அறிவிப்பு தெரியுண்டால் நான் வந்து 3 பேர் அறிவிப்பை செய்து போட்டு எனக்கு அந்த புள்ளி போடுங்கன்னு சொல்கிறதெல்லாம் இனிமேல் நான் பகிரங்கமாக சொல்கிறேன். அது நாங்கள் வந்த வரலாற்றுக்கு வரைவிலக்கணத்துக்கு மிகவும் தப்பான விடயம். அது வந்து சரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும், உங்களை சொல்ல மாட்டாங்கள். தெரியாத விடயத்தை தெரியாது என்று சொல்ல வேண்டும். திரு தரசன் அவர்கள் ஒரு இடத்தில் பேட்டி எடுக்கிறார் என்றால் அதோடைய தகுதியோடு தயாரிப்போடு தான் செய்ய வேண்டுமே தவிர வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை கொண்டு அப்படி எடுக்க இயலாது. மிகவும் அர்ப்பணிப்போடு வந்து செய்து கொண்டிருக்கிற அத்தனை அறிவிப்பாளர்களுக்கும் இந்த வேலையில் என்றால் என்னை பற்றி சொன்னபடி தான் நான் சொல்கிறேன் என்றால் நான் ஒரு பிரியாளும் இல்லை ஒன்றும் இல்லை. வந்து அவர் செய்யும்போது கவனார்கள் செய்யாட்ட விட்டுட்டு போகலாம் வந்து. ஆனால் வந்து எத்தனை மணிக்கெல்லாம் வாரார்கள், எத்தனை நிமிடங்களை விரயம் செய்து தங்களது முயற்சிகளையும் தங்களது தகுதிகளையும் வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அறிவிப்பாளர்கள் எல்லோருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கொள்வேன்.
1: அந்த போட்டி நிகழ்ச்சி வைக்கிறாண்டா இவ்வளோ கஷ்டப்பட வேணும் தயாரிக்கிறார்
0: விளையாட்டா.
1: சரி, தொடர்ந்து அமெரிக்கா ராஜா அவர்கள் வந்திருக்கின்றார், அவருடைய கருத்துக்களையும் பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் தர்சன், நலந்தானே?
1: நலத்தோடு உரையாடுகிறோம்.
2: நல்லது நல்லது நல்லது. எனக்கு என்ன
1: பிலித்தவானாக்கும்
2: ஒரு நன்றியிலும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு முதலில் 29 வருடமாக ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி ஆகும். அன்றும் என்றும் என்றும் எந்த தடை வந்தாலும் கம்பீரமாகவும் நிமிர்ந்தும் மிக காற்று அலைகளில் வேகமாக வான்பரப்பில் பறந்து வரும் உலக தமிழ்நேரின் புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு சென்று அனைவரையும் மகிழ்விக்கும் ஒரே ஒரு வானொலி TRT தமிழ் ஒலி ஆகும். முதலில் வானொலியில் உலகில் எந்த ஒரு வானொலியும் தராத நெடும் நேரம் சிறந்த செய்திகளை தன் நேரத்தையும் ஒதுக்கி 1.5 மணித்தியாலம் 2 மணித்தியால நேரம் செய்திகளை நேர செய்திகளை சேர்த்து ஒழுங்கு செய்து தனது நித்திரையையும் மறந்து TRT நேரலுக்காக பதிவு செய்து முதல் செய்திகளை வாசித்த TRT தாயின் கம்பீர குரலோன் தரிசனுக்கு இருகை கூப்பி நன்றியை தெரிவித்து செய்திகளை முழுமையாகவும் மனுத்தியால செய்திகளை வாசித்த அத்தனை அறிவிப்பாளர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுக்களும். TRT தாயின் வீட்டிலிருந்து காலையில் தரிசன் தரும் வணக்கம் தமிழ் ஒலி எம்மதம் சம்மதம் போல எல்லா சமய பக்தி பாடல்களையும் ஒலிபரப்புவார். அதிலும் புதிதான பல விதமான பாடல்களை கேட்கும் பொழுது காலையில் மன மகிழ்ச்சி அடைகின்றது மற்றும் நச்சிந்தனை அதுவும் காதுக்கு கேட்கும் அருமையாகவும் இருக்கும். நச்சிந்தனைகளை சிறப்பித்தவர்கள் திரு சண்மநாதன் அண்ணா, யோகேஸ்வரி, ஜியா நடேசன், குணநாயகி, ராணி சம்பந்தர்.
1: காலப்புந்தர் வரையிலே அந்த ஒலிக்கின்ற அந்த நிகழ்ச்சியினுடைய அமைப்பை உருவாக்கியவர் பிலிப் தேவா அவர்கள்.
2: அவருக்கு நன்றிகள், கைகூப்பி வணங்குறோம் பிலிப் தேவா அவர்களே. நேவிஸ் பிலிப் மற்றும் பாலன் அனைவருக்கும் இது கைகூப்பி வணங்குகின்றோம். அனைத்து டிஆர்டி நேயர்களும் என்று சொல்லிக்கொண்டு தர்சன் திங்கள் அன்னை அபிராமியின் ஒரு நேயர் முதல் கேட்கும் பாடலை மற்றும் ஐந்து பேருடன் இணைந்து ஆறு பேராக கேட்கும் பாடலை எங்கள் காந்த குரலோன் ஒலிபரப்புவார். அனைவருக்கும் அண்ணாக்கும் நன்றிகளும். திங்கள் எங்கள் அன்பு கேதுவின் தாறு மாறு. அன்று எங்கள் அன்பு திரு நடத்தியிருந்தார் தாறு மாறு. தனக்கேற்ற மாதிரி புதிதாக சிறப்பாக நடத்தியிருந்தார். சிறப்பான வாழ்த்துக்கள். அவரின் முன்னேற்றம், அவருடைய படிப்படியாக முன்னேறி கொண்டு வரார். எங்கள் திருவுக்கு அனைத்து டிஆர்டி நேயர்கள் சார்பாக நாங்கள் வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம் அன்பு திரு என்று கூறிக்கொண்டு அதில் உங்கள் விருப்பம் தந்திருந்தார் என்று நானும் ஒரு பாடல் கேட்டேன். திங்கள் ஒரு முறை எங்கள் அன்பு ஜெகனின் என் கேள்விக்கு என்ன பதில். அன்று காகம் என்றாலே இலங்கையில் தாயகத்தில் நிறைய உள்ளது. எங்க பார்த்தாலும் காகம் காகம் காகம். கேள்வி, அண்டங்காகம் எவ்வளவு காலம் உயிர் வாழும்? அண்டங்காகம் எவ்வளவு காலம் உயிர் வாழும்? விடை, கேட்கும் பொழுது மகிழ்ச்சியா இருக்கின்றது. 59 வருடம் மட்டும் உயிர் வாழும். அதாவது ஒரு சாதாரண மனிதனின் வாழ்வு போல அந்த காகம் வாழும் என்ற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கின்றது. திங்கள் தாயத்தில் நெடுந்தீவி கெத்தான காமாட்சி அம்மாவின், கெத்தான எங்கள் அன்பு கேதுவின் 171வது பட்டி மன்றம் தலையங்கம் எம்மவர்கள் புத்திசாலியா இருப்பது வரமா அல்லது சாபமா? எம்மவர்கள் புத்திசாலியா இருப்பது வரமா அல்லது சாபமா? பட்டி மன்றத்தை சிறப்பித்தவர்கள் யோகேஸ்வரி அம்மா, குணநாயகி, ராதா, தேவன், சந்திரசேகரம் அண்ணா, பாலேந்திரா, மோகன் சொருபி, பாரதி, பிலோமினா, ராகினி, புஷ்பாவதி, இறுதியில் நடுவர் கேதுவின் தீர்ப்பு. இது இரு தரப்பு வாதங்களை முத்து பார்க்கும் போது எம்மவர்கள் புத்திசாலியா இருப்பது சாபமே சாபமே சாபமே என்று தீர்ப்பை வழங்கியிருந்தார். அனைவருக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு தர்சன் செவ்வாய் அன்று எங்கள் அன்பு கணீர் குரலோன் ஏஸ் ராஜா அண்ணாவின் தேனும் பாலும். அமெரிக்காவில் கால நேரம் பாடலை கேட்கும் பொழுது காதுக்கு இனிமையா இருக்கும். மற்றும் நேயர்கள் விரும்பி கேட்கும் பாடல்களையும் உங்கள் விருப்பம் என்று அண்ணா சொல்லி அண்ணா ஒலிபரப்புவர். உங்கள் இதயத்தோடு நெருங்கி வரும் ஆர்ஜே விஜயின் உங்கள் மனதில் மகிழ்ச்சி தரும் இதுவரை நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய ஏஎஸ் ராஜா மற்றும் சகோதர அறிவிப்பாளர்களுக்கும் நன்றிகளை கூறுகின்றேன். நான் உங்கள் விஜி ராஜேந்திரன். இப்பொழுது முதல் நேசத்தோடும் பாசத்தோடும் காற்றலைகளில் மிதந்து உங்கள் வாசல்படி தேடி வரும் இசையும் தாலாட்டு திரைப்பட பாடல்கள் சொர்ணலதாவின் அருமையான பாடல்கள். ஒவ்வொரு பாடலுக்கும் தன் கவிதையான விளக்கங்களை தந்து ஒளிபரப்புவார் எங்கள் அன்பு ஆர்ஜே விஜி. நன்றிகள் கோடியுரித்தாகிய விஜி ராஜேந்திரனுக்கு கூறிக்கொண்டு செவ்வாய் ஆர்ஜே பிஜியின் அறிவிப்புகளுடன் ரதனி கோபாலசிங்கத்தின் மற்றும் தீபன் மூவரின் ஆக்கத்தில் சிந்தனை சிறகுகள் அதிலும் வரும் சகல விதமான சிந்தனைக்குரிய கேட்கக்கூடிய நிகழ்ச்சிகள் மூன்று பேருக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறும். தர்சன், உங்களோட தனிப்பட்ட முறையில உரையாடுறேன் இப்பொழுது வானொலியில். இந்த நீங்கள் அடிக்கடி கேப்பீங்கள், இது கேட்கிற நீங்கள் ஆண்டு நான் இப்ப ஒரு ரெண்டு மாதமா தான் கேட்கிறேன் தர்சன். அருமை, சிறப்பான நிகழ்ச்சி, சிந்தனை சிதறுகள் என்று கூறிக்கொண்டு செவ்வாய் உலகவாழ் டிஆர்டி ஒளி நேயர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முனைவர் தமிழ் பேராசிரியர் எங்கள் பெருமதிப்புக்குரிய திரு சச்சிதானந்தம் ஐயாவின் உதவுவோமா. ஐயா ஒருமுறை கேதுவிடம் உரையாடிய போது உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டு பாசைகளை முதலில் கேட்ட வார்த்தைகள் சொரி மன்னிச்சு கொள்ளுங்க. உலகில் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாடு பாசைகளை முதலில் கேட்பது நாட்டுக்கு முதலில் கிட்ட வார்த்தைகளைத்தான் சொல்லுவார்கள். அப்படி எனக்கும் இஸ்பானிஷ் பாசையில் ஒருவர் சொல்லி இருந்தார். வேலை செய்தவர் அதிகாலை வணக்கம் என்று நான் என்னோட வேலை செய்யற ஒரு பெண் பிள்ளைக்கு சொல்லி இருந்தேன். அதிகாலை வணக்கம் என்று அவர் என்ன கேட்டார், இது யார் உனக்கு சொன்னது? நான் சொன்னேன் இப்படித்தான் சொன்னேன். இது தப்பான வார்த்தை, இது சரியான வார்த்தையை அவர் எனக்கு சொல்லி இருந்தார்.
1: பல இங்கே வெள்ளக்காரர்களுக்கும் அந்த பிள்ளையான வார்த்தையை சொல்லி உங்களுக்கும் அனுபவம் இருக்கும். அத எங்களோட கதைக்கிற போது அதை ஏதோ வாழ்த்து சொல்லன்னு சொல்லி ஏமாறி இருக்கிறார்கள்.
2: இங்க சத்யா வந்து கடையில 17 வருஷமா ஒரு கடையில இருந்தா தொடர்ந்து மேனேஜரா. எங்கட தமிழாக்கள் பாயசாங்காரனுக்கு சரியான தப்பான வார்த்தையில சத்யா சூடாயி அவனுக்கு அடிச்சே போட்டா, சொன்னவனுக்கே அடிச்சுட்டா சத்யா. ஐயோ கடவுளே, அதுவும் கால வணக்கம்.
1: நன்றி. நம்மவர்கள் அப்படி பிள்ளையானவன் நல்ல இவ்வளவு நல்ல வார்த்தைகள் இருக்கத்தக்கதான் இந்த வார்த்தைகளை தான் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார்கள்.
2: அவருக்கு அடிச்சே போட்டா காத பத்தி என்ன அங்க வச்சு சொன்னவருக்கு சொல்லிக்கொண்டு இந்த வாரம் தரிசனுடன் ஐயா உரையாடிய போது காளி மகாகாளி என்ற எல்லாம் தெய்வங்களையும் பற்றி ஐயா உரையாடி இருந்த நன்றிகள் இருவருக்கும் கூறிக்கொண்டு புதன் தாய் வீட்டின் இனிய குரலுக்கு சொந்தக்காரி எங்கள் அன்பு சோபிதாவும் எங்கள் புதிய தாய் வீட்டின் அறிவிப்பாளர் வி பத்மநாதன் அதாவது பிபி என்று அன்பா கூப்பிடுவோம், அவர்களும் இணைந்து நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தார்கள். பிபி அவர்கள் சண்டுகிழமைக்கு முன் சிறுவர் முத்தன் நடத்தியிருந்தார், சிறப்பாக இருந்தது. பிறகு அறிவுக்கு வேலை கொடு, பௌத்த அறிவுக்கு வேலை கொடு என்று மிக மிக சிறப்பான நிகழ்ச்சியை செய்திருந்தார். அவருக்கு வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு பிபி அவர்களுக்கு நான் அண்ணா முறை, பிபி அவர்களே நான் அண்ணா ஒரு உரை சொல்ல போறேன், நீங்கள் அதை கேப்பீர்கள் நினைக்கிறேன். 4 வாரத்துக்கு முன்பாக ஒரு வெள்ளிக்கிழமை இந்திரன் பாடுவோர் பாடலாம் நடத்தியிருந்தார். அப்பொழுது ஒரு பாடல் பிபி ஒலிபரப்பி கொண்டு வந்திருந்தார், அதை இந்திரன் போட்டிருந்தார். அன்று வந்து அந்த வாத்தியங்கள் அந்த ஒலி அந்த இசையமைப்பெல்லாம் குறைய இருந்தும் அவருடைய பாடல் மட்டும் பெரிதாக வந்திருந்தது. இந்திரன் நிறை குறை சொல்லுவார், சொன்னாலும் என்ன சொன்னாலும் இந்திரன் சொல்ற நிற குறைகளை நாங்கள் பாடுற அனைவரும் நாங்கள் அதை கேட்போம், சரியோ பிள்ளையோ கேட்போம். அன்று வந்து விபி வந்து சொல்லியிருந்தார். இந்திரன் சொல்லியிருந்தார், அந்த பாடலை நீங்கள் உங்களோட கதைக்கியல் ஆண்டு சொல்ல, அவர் சொன்னார் இல்ல நீங்க சொல்லுங்க ஒன்று வற்புறுத்தி கேட்ட பொழுது இந்திரன் சொன்னார், நீங்கள் இந்த பாடலை கேட்டனீர்களா, இந்த பாடலை ஒன்று ரெண்டு பேருக்கு கேட்டு போட்டு காட்டிட்டு நீங்கள் இந்த பாடலை கேளுங்க, இது ஒரு வானொலி உலகம் புல்லா எத்தனை நாடுகள்ல கேட்டுக்கொண்டிருக்கிறார் பொழுது பிபி சொன்னார், ஓம் நான் போட்டு காட்டி நான் லண்டன்ல ஒருவருக்கும் வேறு இன்னொருவருக்கும் அவர்கள் சொன்னார் சூப்பர் நீங்கள் அனுப்பும் என்று சொன்னார்கள், அதாலதான் அனுப்பினேன் சொல்லி அப்படியெல்லாம் பிபி நீங்கள் அவரோட அப்படி ஒரு அறிவிப்பாளரோட நீங்கள் அப்படி கதைக்க கூடாது, அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டு ஓம் நான் அதை திருத்துகிறேன் என்று போகணும் அப்படி சொல்லிக்கொண்டு நான் பிபி அவர்கள் என்ன அண்ணா கேப்பீர்கள்.
1: ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது அந்த அறிவிப்பாளர் தான் அது தொடர்பான முடிவுகளை எல்லாம் அவர்கள் எடுப்பார்கள் சொல்லுவார்கள். அதுக்காக நேயர்கள் ஒருபோதும் கோபிக்க கூடாது. அவர்களுடைய அர்ப்பணிப்பு காரணமாக அவற்றை எல்லாம் பொறுத்து தான் நீங்க போக
2: வேண்டும். மற்ற தரிசன் என்ன உண்டு, ஒரு சில நேர்கள் அகல பேரை சொல்ல விரும்பல, எனக்கு அடிச்சு சொன்னார்கள், ஏன் அவர்கள் உங்களோட உரையாட வாரார்கள் என்று தெரியவில்லை இந்த நேர் நேரத்துல ராஜா அண்ணா இப்படி எங்கட திரு வந்து நல்ல நிகழ்ச்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது எங்கட பிபி வந்து நல்ல அறிவுள்ள நல்ல இதுகளை தார இடையில பூந்து அது வந்து அந்த நிகழ்ச்சியை ஒரு கெடுக்கிறது போலையும் தங்களால அவர்களுக்கு பதில்களுக்கு பிபி இல்ல திரு சொல்ற பதில்களுக்கு தாங்கள் சொல்றதுக்கு இந்த குழப்பமா இருக்காம் பிபி சொல்றது நல்லது, ஆனா பிபி அதுக்கு நுழைஞ்சு சொல்றது தங்களுக்கு விருப்பம் இல்லை.
1: அறிவிப்பாளர் தான் அதை கட்டுப்படுத்த வேணும். அறிவிப்பாளர் அவர் தான் இன்னொருவர் அவர் நடத்துகிற நிகழ்ச்சி கூட இன்னொருவர் புது நிகழ்ச்சி அவருக்கான நேரத்தை நாங்கள் ஒதுக்குற போது அவர் அந்த நேரத்துக்குள்ளே அவர் அந்தந்த தனக்கு விருப்பமான நிகழ்ச்சிகளை கொண்டு வரலாம். அவரான நிகழ்ச்சிகளை கொண்டு வருகிற போது ராஜா அவர்களிடம் சம்மதத்தை பெற்று தான் கொண்டு வர வேணும். இன்னொரு அறிவிப்பாளர் அதுல அதுக்குள்ளே ஒரு புது கேள்வியை கொண்டு வந்து அவற்றை சம்மதம் இல்லாமல் கொண்டு வரக்கூடாது.
2: ஒரு மணித்தியாலமோ ஒன்றரை மணித்தியாலம் எங்களுக்காக நீங்க செய்யறீங்கள், இத்தனை நேயர்கள் வந்து அந்தந்த நடக்கிற நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டுட்டு அந்த நடத்துறவருக்கு நல்ல அன்பாக பாசமாக அன்பான வாழ்த்துக்களை சொல்லிட்டு போறார்கள். இப்ப நான் எல்லாம் தொடர்ந்து என்னால வரைய இல்லாத ஒவ்வொரு கிழமை நான் சில இனமும் சண்டிக்கிழமை வருவேன்
1: எழுதுறது கஷ்டம் இல்ல அவங்களுக்கு
2: இல்ல அது இல்ல என்னண்டா நான் இப்ப கதைச்ச விஷயம் எல்லாம் 15-20 பேர் அங்கே இப்போ 4 கிழமைக்கு நடந்ததையும் நான் கதைச்சிருக்கிறேன். காரணம் என்ன, நீங்களும் 3 கிழமை வரையில நானும் வரையில போன கிழமை நீங்க வந்திருந்தீங்க நான் வரையில வீட்டுல வேலை நடக்குது வேற ஆட்கள் வந்து வேலை செய்யறாங்க. என்ன சொல்ல வாரன் என்றால் நீங்கள் அடிக்கடி சொல்லி இருந்த நேயர்கள் தயவு செய்து அந்த நிகழ்ச்சி அவரை நல்லா வாழ்த்துறார்கள் நிகழ்ச்சி நடத்துறார்களே அவர் இவர்கள் இதுல வந்து கதைக்கணும் ஏதோ ஒன்றுண்டால் இப்ப பாருங்க பொங்கல் ராஜா வந்து கதைச்சா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏண்டா ஒருத்தர் வந்து அழைப்பை எடுத்து தன்னுடைய நேரத்தை 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ இதுல செலுத்திட்டு போறார் அது வந்து சிறப்பா இருக்குன்றது அதை தயவு செய்து நீங்களும் சொல்ல வேணும். நேர்களும்
1: அறிவிப்பாளர்கள் தங்களை அவர்கள் அதுல வாழ்த்தவர்களுக்குள்ள வாழ்த்தாமல் தடுத்து இங்கவே வாழ்த்துங்கள் என்று சொல்ல வேணும்.
0: ஆமா நான் குரல் ராஜா ராஜா ராஜா நான் குறுக்கிடுவை மன்னித்துக் கொள்ளுங்கள். டிஆர்டி உள்ள சுதந்திரம் அப்படித்தான். இப்போ நான் எல்லாம் ஒரு சின்ன ஒரு விட்டாலும் வந்து தர்சன அண்ணா அவர் தம்பி வந்து நான் அண்ணான்னு சொல்கிறேன் டக்குனு பாஞ்சு கொழுந்து எல்லாம் எங்களுடைய ஒரு நிகழ்ச்சி கட்டுப்பாடுகள் வந்து மிகவும் தளர்த்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் சுதந்திரம் அடைந்தப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரத்தை வந்து அந்த ஒலிவாங்கிக்கு முன் போகும்போது அவர்கள் மிகவும் சாதுரியமாகவும் தன்னம்பிக்கையுடன் பயன்படுத்த வேண்டும். இப்போ எனக்குண்டா ஒரு சின்ன ஒரு விட்டாலும் எனக்கு பேச்சு விடும் எனக்கு தெரியும் வந்து சிலபடி நான் பழுவிட்டாலும் அதை ஒத்துக்கொள்ள வேணும். ஆனால் அதை வந்து
1: எல்லாம் இப்ப நாங்கள் விட்டுட்டோம் அதால என்ன பலர் கேட்கிறார்கள் முந்தி மாதிரி
0: இல்லை இல்லைண்டு அப்படி இல்லை வந்து அதை நாங்கள் தளர்த்து அதை வந்து உண்மையில் எந்த வானொலியும் இந்த சுதந்திரம் கிடைக்காது. வாரவர்கள் எல்லாம் ஏதோ கதைக்கிறார்கள் சரியான் இதுவரையில் நீங்கள் நான் நிகழ்ச்சி செய்யும் போது யாராவது அடிச்சு பாருங்க இதுவரையில் அந்த ஆஃபீஸ் தொலைபேசியில் இருக்கிறதுக்கு நான் அழைப்பே எடுப்பதில்லை. திரு தரசன் எடுக்கணும் என்ன என்ற கை தொலைபேசி தான் அடிப்பார்கள். அப்போ அதை வந்து நாங்கள் தான் பழகிக்கொள்ள வேண்டிய நாங்கள் இனி தாத்தா பாப்பாவா இருந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியாது. வந்து என்னெல்லாம் அந்த சுதந்திரம் கிடைச்சிருக்கிறது, அது வருபவர்கள் அந்த தற்காப்புடன் நல்ல திறம்பட செய்கிறார்கள். அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. சிலர் வந்து
1: சிலர் செட் பண்ணி போட்டு வந்து தான் அதை கேட்டு ரசிக்கிறாங்க.
0: நான் பாடுற பாட்டு பிலித்தவாசகர் அறிவிப்பு நல்லா இருக்குன்னு எல்லாம் சொல்ற எல்லாம் வந்து 000
1: சொல்லுங்கள்.
2: நன்றி நன்றி பிரபா அவர்கள், நன்றி சொல்லிக்கொண்டு. பின்பு சோபிதா அலுவலகத்திய சிறுகதை, நாங்கள் 6 கழுத வயதிலும் கேட்க கேட்க ஆசையா உள்ளது. காகமும் குதிரையும் நரியும் நாரையும் சிங்கமும் எலியும் பஞ்சதந்திர கதைகள் சோபி பாட்டி சுட்ட கதை. இந்த கதையை திரு சச்சிதானந்தம் ஐயா ஒரு கால் சொல்லியிருந்தார். பல நாடுகளிலே
1: ஒரு கால பலமுறை சொல்லி பாட்டி சுட்ட கதை பலமுறை அவர் சொல்லி இருக்கிறார். பிரான்சுக்கு வடைக்கு பதிலா என்ன பாவிச்சு பாவிக்கிற அந்த கதை மாற்றி அமைக்கப்பட்டதை அவர் சொல்லி இருக்கிறார். சொல்லுங்க அப்போ
2: ஞாபகம் இல்ல தெரியும். நீங்க சொல்லுங்க இருக்கா, நீங்க சொல்லுங்க என்னண்டு
1: சீஸ் ஃபோமாஷ்.
2: நன்றி சோபிதாக்கும் வாழ்க நலமுடன் தூறிக்கொண்டு வியாழன் கனடிய தமிழ் வானொலியின் பணிபுரியும் எங்கள் அன்புக்குரியவர் திருமதி சாந்தா சோமஸ்கந்தா அவர்களின் குரலில் வணக்கம் அன்பு நேயர்களே, வணக்கம் ராஜா. ஓம் ஸ்ரீ சாய் ராம். பகவான் பிரசாந்தியில் ஆற்றிய தெய்வீக அருள் உரையில் இன்று நாம் கேட்போம் அன்பின் வடிவங்களை. நாம் ஒவ்வொருவரும் தெய்வ நம்பிக்கை வேண்டும். தாய் என்பவள் மிகவும் மதிப்புக்குரியவள். புராணத்தில் கூறியபடி பார்வதி பரமேஸ்வரனை பெண்களுக்கு மிகுந்த நன்மைகளும் மங்களத்தையும் வளத்தையும் தரக்கூடிய சடங்கு இருக்கின்றதா என்று வினாவினாள். ஒவ்வொரு பெண்மணியும் தனது கணவன், குழந்தைகள், பேரப்பிள்ளைகள், நண்பர்கள் என அனைவருடனும் மகிழ்ச்சியாகவும் உடல் நலத்துடனும் வாழ்க்கை நடத்த வேண்டும் என விரும்பியே பார்வதி வரலட்சுமி விரதத்தை பிடிக்கின்றார். ஒரு பெண்ணுக்கு எது எல்லாம் தேவையோ அத்தனை எல்லாம் வரலட்சுமி விரதம் நோன்பு அருளும். வரலட்சுமி விரதம் நோன்பும் அருளும் கிடைக்கும் அன்பின் வடிவங்களே. என் அன்பு டிஆர்டி தமிழ் நேயர்களே, அனைவரும் வாழ்க நலமுடன் என்று கூறிக்கொண்டு வியாழன் எங்கள் அன்பு இந்திரனின் நிகழ்ச்சி நிரலில் நாடகம் இருவர்கள் யோகேஸ்வரி அம்மா, யோகேஸ்வரி குணராசா, புஷ்பவதி சிவநாதன், நீங்கள் சில நேரம் இது நான் ராஜா சொல்லுகிறேன் சில நேரம் எத்தனையாவது நாடகம் என்று சொல்வதை மறந்து விடுகிறீர்கள். தயவு செய்து ரெண்டு முறை தலையங்கத்தை சொல்லி எத்தனையாவது நாடகம் என்று சொல்லுங்கள். நான் உண்மையாக வேதப்பட இருக்கும் பொழுதுதான் இதை சிறிது சிறிதா துண்டாக எழுதி கொண்டு வருவேன். இதெல்லாம் அன்பு உயிர்களை உயிர் நேயர்களை மகிழ்விக்க எனது தனிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக இதை நான் இந்த வானொலியிலே கதைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு வார நேயர்கள் மீண்டும் ஒரு முறை அமெரிக்காவில இருந்து எங்கள் குரல் வரும் என்று எங்கள் பேச்சு எங்கள் பெயர் வரும் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டு இந்த நேய நேரத்தில பார்த்து கொண்டிருப்பார்கள். அனைவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இந்திரன் 3 கிழமைக்கு முன் வியாழன் உங்கள் விருப்பம் அன்பு நேயர்கள் கேட்கும் பாடல்களை ஒலிபரப்பினார். அன்று நான் 40 வருடத்துக்கு முன் என் மனம் சென்று விட்டது. அவ்வளவு பாடல்களும் நேர்கட்ட அவ்வளவு பாடலும் பழமையான திரைப்பட பாடல்கள், ஓல்ட் இஸ் கோல்ட் என்பார்கள். அதுபோல நன்றி இந்திரன், நலமா இருக்க வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வியாழன் அன்பு ஜெகனின் உங்கள் எண்ணமும் எண்ணங்களும் உங்கள் விருப்பங்களும். அன்று தலையங்கம், திருமணத்துக்கு பின் அதிகம் தங்களை மாற்றிக்கொண்டவர்கள் ஆண்களா அல்லது பெண்களா? தலையங்கம், திருமணத்துக்கு பின் அதிகம் தங்களை மாற்றிக்கொண்டவர்கள் ஆண்களா அல்லது பெண்களா? அன்று சிறப்பித்தவர்கள் பார்த்திபன், பிபி ரவி, செல்லத்துறை அண்ணா, கமலவேணி அனைவருக்கு நன்றிகளும் பாராட்டுகளையும் கூறிக்கொண்டு வியாழன் அன்று இன்றைய நட்சத்திரம் அன்று அருமையான பாடல்களை சரி செய்திருந்த டாக்டர் ரவி ரஞ்சி அவர்கள், இறுதியில் இன்றைய நட்சத்திரம் நடிகர் ஜிவாஜி கணேசன், சரோஜா தேவி பாடல்களை பதிவு செய்து நேயர்களை சந்தோஷமாக்கிய எங்கள் காந்த குரலோன்க்கு நன்றிகள் கூடி வாழ்க நலமுடன். அன்பு அண்ணி புவி ராணி, அன்பு பிள்ளைகள், அன்பு உலக வாழ் நேயர்கள் என்று கூறிக்கொண்டு புதனன்று எங்கள் தங்க குரலோனின் குரலில் ஒருவிழப்பு ஆயினது நெஞ்சம் மறப்பதில்லை. அமெரிக்காவில் இருந்து தான் இதுவரை கேட்காத பாடல்களை, தன்னால் மிகவும் நேசித்த பாடல்களை சத்யா ராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். மற்றும் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து புஷ்பபதி சிவநாதன் தன் நெஞ்சில் மறவாத பாடல்களை கேட்டிருந்தார்.
1: இல்ல, அது கௌரி கௌரி கௌரி அவர்கள்
2: சொல்ல போறேன். மற்றும் ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து கௌரி தேவேந்திரம் அவர்கள் வந்து தேன்மலை கேட்டிருந்தார். தரிசன்,
1: ஆமாம், தேன்மலை. நான் தேன்மலையைத்தான் நீங்க மாறி சொல்றீங்களோ? தெரியா,
2: இல்ல, நான் தேன்மலையை தேன்மலையை கேட்டிருந்தார். ஒவ்வொரு பாடல்களுக்கும் கவிதை போல தனது நினைப்பில் வந்த அழகான தமிழ் வசனங்களை விளக்கினார். தேன்மலை சிறப்பா இருந்தது. எங்கள் தங்க குரலோனின் குரலில் ஒருவரை பாயினது நன்றிகளும் வாழ்த்துகளும் வாழ்த்துகளையும் கூறிக்கொண்டு செவ்வாய் எங்கள் அன்பு கவிதைக்கில் கவிதை தரும் திரு அவர்கள், கவிதைக்கில் கவிதை எடுக்கும் திரு அவர்கள், நாதஸ்வர ஓசையுடன் கவிதை பாடும் நேரம். அன்று சிறப்பித்தவர்கள் கமலவேணி, ராஜா ஜியான

0: நாட்டை உருவாக்கியவர் நெடுந்தீவு புறப்படமாக கொண்ட தவத்திரு தன நாயக அடியார் அவர்கள்.
1: தனிநாயகம்
0: தனிநாயகம் அவரை பற்றி மிக சிறப்பாக ரஜினி அண்டன் அவர்கள் கவிதையா கொண்டார். ரஜினி அண்டனுக்கு டிஆர்டி அனைத்து நேயர்கள் சார்பில் இதுகாய் கூப்பி தலை சாய்ந்து நன்றி சொல்லுகிறோம். ரஜினி அண்டனை கூறிக்கொண்டு கவிதை பாடும் நேரத்தில் பிரிவின் குரலில் அன்று சரோ பரமேஸ்வரன், ராணி சம்பந்தர், புஷ்பாவதி சிவநாதன், புங்கை ராஜா, ஜெயா நடேசன், குணநாயகி பசுபதி அனைவரும் வாழ்த்துக்கள். இது பல மாதிரி இப்ப பல மாதிரி சுத்தி கொண்டு வாடுற நெடுங்க தூட்டிட மாதிரி எழுதி கொண்டு, ஏனென்றால் அவைகளை சந்தோஷப்படுத்த வேணும். வெள்ளி அண்டு டென்மார்க்கு பிரண்டாவில் அருள் எழுந்திருக்கும் அன்னை அபிராமி அம்மனின் அவதாரமும் அற்புதமும் சிறப்பித்தவர்கள் கமலவேணி, தர்மவதி, புங்கையூர் ராஜா, ராஜலிங்கம், கனடாவில் இருந்து இந்திரா, ஞானலிங்கத்தின் பாடல். வெள்ளிக்கிழமை அன்னை ஆலயம் போக வேணும், வெள்ளிக்கிழமை அன்னை ஆலயம் போக வேணும். இறுதியில் கணிக்குரலோன் நாதேஸ்வர ஓசையை மேட தாளங்களுடன் தந்திருந்தார். அண்ணா யாரும் வராவிட்டால் இப்படி இறுதியில் தாருங்கள், நான் தலையாட்டி ஆட்டி ஆட்டி வேலை செய்தேன் அண்ணா. நன்றிகள் வாழ்த்துக்களை அண்ணா கூறிக்கொண்டு வள்ளி டிஆர்டியின் மீசி அழகன் ரவு அண்ணாவுடன் தாயின் புதிய அறிவிப்பாளர் என் குரலுக்கு சொந்தக்காரி பேபி சிவா அவர்கள் உண்மையாகவே புதிய நிகழ்ச்சியை நடத்தி இருந்தார் தர்சன். அதுக்கு பேர் கச்சேரி ஆரம்பம். அது உண்மையாக சிறப்பா இருந்தது தர்சன். என்னன்னு சொன்னால் அவர்கள் போடுற பாட்டுல அவர்கள் விரும்பின இந்த சொல்லை எடுத்து ரெண்டு வரி படிக்கும். அதுல எங்கட புஷ்பவதியம்மான குரலை குறி கேட்ட நர்மையா இருந்தது. அது ஒரு சில சகோதரிகள் அற்றுமையான குரல்கள், அவர்கள் பாடுவோர் பாடுறவங்களுக்கு பாட வாரதில்லை. ஆனால் தயவு செய்து அவர்கள் பேபி சிவா சொன்னது போல அவர் முயற்சி செய்து அவர் பாடி பழகி பாடுவோர் பாடலாமுக்கு வரலாம் என்று எங்கள் பேபி சிவாவுக்கு நான் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, சனி எங்கள் அன்பு கணேஷ் கிருஷ்ணாவின் ஒவ்வொரு பெண்ணேர்களையும் கூழ் எப்படி சமைப்பது என்று கேட்டிருந்தார். மிக சிறப்பு. பல நேயர்கள் பல விதமாக சொல்லியிருந்தார்கள். பின்பு எம்மவர்கள் படைப்புகள் என்று பல தாயக பாடல்களை தந்திருந்தார். அதுல ஒரு குத்துப்பாட்டு தந்திருந்தார். அப்பா அப்பா எப்படி சூப்பரா இருந்தது, கேட்க கேட்க ஆசையா இருந்தது. மற்றும் எங்கள் அன்பு பதுமையான குரலுக்கு சொந்தக்காரி அன்பு கேமாவின் செய்தி வாசிப்பு அழகு, கவிதை செல்லும் நேரம் மற்றும் உங்கள் விருப்பம் பல நிகழ்ச்சிகளை தருவார். எங்கள் அன்பு கேமாவுக்கு நன்றிகள் பாராட்டை கூறிக்கொண்டு டிஆர்டி தாயின் தேவன் பிலித்தேவாவின் பொப்பிசை
1: கதை சொல்லும் நேரம்,
0: கதை சொல்லும் மற்றது அந்த கதை சொல்லிருந்தோம் ரொம்ப ஓ கதை சொல்ல நான் கவிதை சொல்லிடும் மன்னிக்கோம் யா எழுதியிருக்கிறேன் கதை சொல்லி நேரம் தான்
1: கண்ணாடி போடணும்
0: இல்ல கண்ணாடி போடாதான் இருக்கிற 70 வயதாச்சு. ஆனாலும் ரொம்ப தூண்டுகள் தரத்தான்.
1: இவர்களை பொறுத்தவரையில் திரு வி பி ஏ பேபி சிவா அவர்கள் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளேயே இங்கே தொழில்நுட்ப கலைஞர் என்று இருக்காது, அவர்களே எல்லாத்தையும் செய்துதான் நிகழ்ச்சியை தர வேண்டி இருக்கும். அப்போ ஆரம்பத்தில் சின்ன சின்ன தவறுகள் இருக்கும், அதை நேர்கள் மன்னித்து கொள்ள வேண்டும். அப்போ அவர்களால் உடனடியாக சில இவற்றையெல்லாம் தேடி எடுப்பது, இங்கே பல மினிசிடி என்று சொல்லி அதில் பல பல எக்கச்சக்கமாக இருக்குது, அதுக்குள்ளே தேடி கண்டுபிடிக்கிற எல்லாம் கஷ்டமான விடயங்கள். அப்படி இருந்தும் அவர்கள் பழகி அவர்களுடைய துணிவாற்றலால் தனித்துவமாகவே நிகழ்ச்சிகளை தர தயாராகி விட்டார்கள். இப்போ பேபி சிவா அவர்களெல்லாம் வரும் வெள்ளிக்கிழமை ரகு அவர்களுடைய நிகழ்ச்சியை தானாகவே தனியாக தொகுத்து தருவதாக குறிப்பிட்டிருக்கின்றார்.
0: சூப்பர் சூப்பர்.
1: அவே அது எல்லோருக்குமே நன்றாக இருக்கும்.
0: உண்மையா தரசன் கூட
1: சிறு சிறு தவறுகள் நடந்தாலும் அதை தொடர்ந்து அவர்களுக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் நீர்கள் கொடுக்க வேண்டும்.
0: நிச்சயமாக தர்சன் எங்களுடைய

0: திருவை சொல்லும் பொழுது அண்ணா வந்து ஆஸ்பரி போகும் இன்னும் ஒரு சண்டு கிழமை தான் அண்ணா பழகியிருப்பேன்னு நினைச்சேன். ஒவ்வொரு தண்ட கட்டித்தனத்துல உவ்வளா முன்னேற்றம் டக்கு டக்கு டக்குன்னு படி எடுத்து மேல வாரம். அது போல பேபி சிவா வந்து அன்று நிகழ்ச்சி நடந்திருந்தா அவ வந்து நான் ரெண்டு மூன்று வெள்ளிக்கிழமை பாடலாம் நடத்தினதை கேட்டேன். ஆனா போன வெள்ளி கேட்டேன்.
1: இவர்களை எல்லாம் அடைத்து வந்து இங்கே கொண்டு வந்தது கீமா அவர்கள்.
0: ஆனா சிறப்ப உண்மையா பேபி சிவா என்ன ஒரு அதிசயம். பேபி சிவா
1: அவருடைய வீட்டுக்கே சென்று அழைத்து வருவார்.
0: அவருக்கு நன்றிகளை சொல்லணும். மற்றது பிபிட்ட நல்ல ஒரு கட்டித்தனம் இருக்கிறது. நல்ல நல்ல ரொம்ப விஷயங்களே தானாவே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வார அந்த கலையத்துக்கு. அவருக்கு நன்றி வாழ்த்துக்களை சொல்லணும். உண்மையா அந்த புதுசா மூன்று பேரை நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமையா இருக்கு தரிசன். உண்மையா உங்களுக்கு தெரியாது இந்த நேயர்கள்
1: நீங்களும் இதே முயற்சியை மேற்கொண்டால் அங்கே இருந்து நீங்களும் ஒளிப்பதிவு செய்து அனுப்பலாம். அவர்கள் மாதிரி சாதிச்சு காட்டவன் நீங்க நிகழ்ச்சிகளின் தொகுப்பை அப்படி ஒளிப்பதிவு செய்து ஒரு 15 நிமிடம் ஒரு நாளும் ஒரு கிழமைக்கு ஒருக்கா அனுப்பலாம்.
0: சரி சரி பாபந்தர் சன்னா அப்படி ஒரு நிலைமைக்கு அனுப்பலாம். இந்த தமிழ் எங்க இல்லாம இந்த
1: அப்படித்தானே படிச்சு நாங்களும் வந்தது. தமிழ் என்ன வானொலி அறிவிப்பு போய் தானே படிச்சு வந்தது. என்ன பிலித்தவா அவர்களை இங்கே இங்கே நான் முதன் முதல் இந்த என்ன புலிகளின் குரல் வானொலிக்கு எங்கே கண்டு உங்களை கூப்பிட்டேனா வீரேசரியில முந்தி உளியனின் பார்வையில் உள்ளோட்டப்பட்டு வாரது. அப்ப இதோ உளியனின் பார்வையில் உள்ளோட்டப்பட்டவுடனே தொடங்கிடுவார். பிறகு நாங்கள் ஏதாவது தீர்றதுக்கு அப்ப இயக்கப்படத்தனை போடுறோம். அப்ப தீர்றதுக்கு ஏதாவது தீர்ற போது
2: தமிழ்
1: எடுத்து வாசியும் கேட்ட உடனே டக்கெடு தொடங்கிது. அனைவரையும் அன்புடனாட்டு
2: இல்ல
1: மறந்து போறீங்க.
2: மறக்கவில்லை. அதெல்லாம் ஒரு படி, ஒரு படி. அதுக்காக இப்பயும் வந்த படிதான்.
1: என்ன அந்த
2: ஊழியனின் பார்வை
1: தமிழினி உணவகம்
2: தமிழின் உணவகம்
1: தொடங்கிட்டு வரணும். அனைவரையும் அன்புடன் அழைக்கிறது
2: தமிழ் கொங்கூர்ல
1: கொங்கூர்.
0: உண்மையா எனக்கும் சத்தியாகும் ஒரு கொடையன்டா சிங்க மூத்திக்கு அதை குடைக்கே இல்ல. அவருடைய வேலையால இப்ப ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு நாட்டில ஒரு ஒரு வானொலியின் அறிவிப்பாளர் நீங்க சந்திக்கலாம் என்றால் ஒருத்தரையும் ஒரு இடத்துல சந்தி எங்களுக்கு பெரிய ஒரு கொடை. இந்த கொடை எப்படி எங்களுக்கு கடவுள் தந்தேன் எங்களுக்கு சொல்ல முடியாது.
1: நேயர்களை சந்திச்சீங்க.
0: நேரை சந்திச்சேன்னா இந்த ஞாபகம் உங்களை மனதை விட்டு சத்தியா இந்த மனதை விட்டு போவதில்லை தரிசன். போகாது. இந்த எங்களை ஒருத்தர் வந்து வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம் என்னன்னு கேட்டால் இதை நாங்கள் கட்டாயம் சொல்லுவோம். அப்படியே இருக்கு பிந்தவா கண்டதெல்லாம் சத்தியாக என்ன மகிழ்ச்சி. அவ்வளவு சந்தோஷம் எல்லாரையும் கண்டது எங்களுக்கு ஒரு கூட. மற்றது அன்னைக்கு புஷ்பாவதி அம்மா சொல்லியிருந்தா
1: என்ன செய்தார் சொன்னா எல்லா கலைஞர்களையும் கௌரவிக்க வேண்டும் என்றது காண்டி எல்லா இதுகளையும் வித்து ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை ஒரு போனா போட்டீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போனா எவ்வளவு
2: போட்டீங்க கடந்த காலம்
1: இல்ல எவ்வளவு போட்டீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலைஞருக்கும்.
2: ஆமாம் அது ஒரு கௌரவிக்கக்கூடிய விஷயம். அதெல்லாம் சொல்லுதா அந்த காலத்துல வந்து பெண் நடிகைகள் வருவது சரியான குறை வந்து திடீரென்று நாங்கள் ஒரு அந்த காலம் உற்சாகமான ஒரு காலம் வந்து நல்ல வசதி நான் கடை ஒண்ணு வச்சிருக்கலாம் வேலைக்கு போய் வந்தால் துணவியாரம் வந்து
1: உழைப்பு
2: அப்ப உழைப்பு
1: வேற செலவுகள்ல போயிடும் அவர் துணவியாப்ப
2: அந்த வார பெண் நடிகர்கள் அந்த பெண் நடிகை நகை போடுறது மேடையில
0: வச்சு
2: இது ஒரு காலம் செய்தபடியா கலைக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பெருமையான விஷயம் இல்ல.
1: ஆக்களுக்கு தெரிய வேணும்
0: கட்டாயம்
2: அப்படி
1: கொடுக்கறதுக்கு ஒரு மனம் பெற வேணும்.
0: மனம் வேணும்.
1: எங்கட நேர்களை எடுத்துக்கொண்டா இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியிலும் என்ன விடயமா இருந்தாலும் கொடுப்பதுக்கு துடிப்பார்கள். அண்மையிலே ஒருவர் கோவித்து விட்டார். அவருக்கு கொஞ்சம் பார்வை தெரியாது. அப்போ அவர் தன்னிட்ட வந்து காசில் நான் அவர்கிட்ட ராஜாட்ட சொல்லி இந்த நிலை வேண்டாம் வேண்டாம்ண்டு அவர் ராஜாவுக்கு தொல்லை கொடுத்து அப்போ அவர் கோபம் வந்து விட்டது, ஏன் என்னை ஒதுக்குறீங்கன்ட்டு சார். நான் ஒதுக்கியிலே அவற்றை நிலைமையை புரிஞ்சு கொண்டு தான் அப்படி செய்தான். இப்போ எங்கள்கிட்ட நேரிலே எடுத்துக்கொண்டால் உண்மையில நீங்கள் இப்படியான ஒரு நேர்வட்டத்தை நீங்கள் காணவே மாட்டீங்க, எங்கே போனாலும் காண மாட்டீங்க.
0: இப்படி ஒரு நிகழ்ச்சி அன்றைக்கு நீங்கள் புஷ்பதி அம்மாயும் கேட்டிருந்தீங்க, நான் பின்னுக்கு பேலஸ்ல இருந்துக்கே காலையில கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்படி ஒரு நிகழ்ச்சி இந்த ஒரு வானிலை நிகழ்ச்சி எந்த ஒரு வானிலையும் நடக்கல. என்ன தருக்கார் மற்றது உண்டு, புஷ்பதி அம்மா சொல்லியிருந்தா ஒரு கதையோட நாங்க சொல்லணும். ஆரண்டு சொன்னா எங்க கந்தசாமி அண்ணன் 27-28 வருஷமா பாடுற அவர் உண்மையா இருந்த பாடலை மறந்துட்டாரு வரியல அவருக்கு. அப்படி எனக்கும் சில சில இதழ் நடக்கிறாரு. எங்களோட இந்திரன் அட்வைஸ கேட்டு திருப்பம் வந்து பாடி இருந்தார், சூப்பரா பாடி இருந்தார்.
1: நன்றா பாடக்கூடியவர். ஆமாம்,
2: கந்தசாமி பிள்ளைகள் எல்லாம் வந்து
0: ஏற்ற தாளமா வடிவா பாடி இருந்தார். கடைசியா இந்திரன் அவரை வாழ்த்தி இருந்தார்.
2: அடுத்த ராஜா குறுக்கிட்டு மன்னிச்சு கொள்ளுங்க, வந்து கூட உரையாடணும் தெரியல வந்து இந்த டிஆர்டி குடும்பத்துல மாத்திரம் தான் வந்து தரிசன் அவர் என்ற கண்ணை பாப்பாரு, கண் தெரியுதா, மறந்து விட்டீங்களா, குளிச போட்டீங்களா, அப்ப அதெல்லாம் வந்து
0: நான்
2: வேற மருந்துல பாச்சிருவேன் வந்து. ஆனா நான் உலகத்தில் உள்ள கூடுதலான சூரியன் நண்பர்களாக இருக்கார்கள் வந்து, அவர்கள் தங்களோட குரல் வளத்தால் மேம்படுத்தி கொண்டு பார்ப்பார்கள். தவிர கண் தெரியுதா காதிரியா எல்லாம் பார்ப்பறது இல்லை. அவர்கள் அந்த சந்தோஷமான சந்தோஷ வேலைகளில் இருப்பார்களே தவிர வந்து அந்த குடும்ப உறவுகள் மாதிரி அப்ப என்ற குரல் வர இல்லையா.
0: அந்த அதுல சூச்சில
2: என்னண்டால் ராஜா அவர்களே, இப்ப உங்களை போல ஒரு அன்புறவுகள் இந்த டிஆர்டி நான் வந்து இத்தனை வருஷம் வந்து ஒரு நான் நிகழ்ச்சி சரியான குறைவு வந்து இப்ப அந்த அந்த டாப்ல நானும் இருக்கிறேன் வந்து கூப்பிடுவாங்க, நீ வந்திருக்கிறான் நான் வந்திருக்கேன்னு சொல்றது தவிர வந்து இப்படி பெரிய அர்ப்பணிப்பு ஒன்றும் செய்யல வந்து. ஆனால் எங்களிட தான் அந்த அந்த குடும்ப ரீதியான ஒரு இது அந்த இதுக்கு வந்து கூடுதலாக என்னோட ஊடகவியலாளர்கள் நிறைய பழகுவார், என்னோட கூட நிறைய வந்து சூரியன் எஃப்எம் வந்தாலும் இலங்கை வானொலியெல்லாம் நிறைய என்னோட ஜென்ரேஷன் என்ன எந்த டைப் உள்ளாக்கெல்லாம் கூட வந்து. ஆனால் தரிசன அவர்கள் என்ன வீட்டை கொண்டு விட்டுட்டு கண் தெரியுதா காலுக்கு மறந்து விட்டீங்களா அப்படி கேட்குற அந்த குடும்ப ரீதியான பண்பாடுகள் இல்லை. அடுத்த வானொலி சொல்ல இவருக்கும் ஒரு திறம் இருக்கு வந்து அதை வச்சு
1: அதுக்கு இவர்கள் கோவிக்கிறது சில நேரத்தில். ஆனால் இவர்கள் போடாமல் மறந்த பாவிக்காமல் விட்டுட்டு அப்ப தட்டி எழுப்பி
2: போடுங்க குடிச போடுங்க.
1: அப்ப அதுக்கு மாத்திரம் இல்ல ராஜா அவர்கள் எல்லாருக்கும் தான் நான் தொழில
2: இல்ல அப்படி அந்த அந்த பண்பாடு வந்து இப்போ தட்டி விட்டுட்டு போறான் அந்த ஃபுட்பாலை வந்து நான் தான் கோல் அடிக்கணும் நினைக்கிறதுக்குள்ள வந்து ஏன்னா இல்லைன்னா அது அவர்கள் திறமை வந்து அது தப்புன்னு சொல்லிடலாம். ஆனா இங்கே அப்படி இல்லை வந்து சரியான டைம் எடுக்கும். ஆனா அந்த உற்சாகம் என்னட்ட இல்லாம போயிட்டு இப்ப வந்து
1: பயமும் ஒரு காரணம் இவருக்கு பேச்சுகளும் அதுவும் ஒரு காரணம்.
0: அவர் நடுநீதியா தான் இருக்கிறார், அவர்
2: அப்படி எல்லாம் ஜட்ஜும் இல்ல ஒன்றும் இல்ல மனச்சாட்சி தானே எல்லாருக்கும் என்ன அப்ப வந்து அதுகள் எல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இப்ப இது நேர் நேரம் என்ன பெரிய கேட்கற நேரம் இல்லை. ஆனா என்னட்டு நான் எழும்பி வந்த காரணமே ரேடியோல அந்த கதை சொல்லு நேரம் போன சொல்லு அடே ரேடியோ செத்துட்டு நினைச்சு அப்படிதான் நினைச்சிருந்தேன், சும்மா வாராங்க செய்கிறாங்கல்ல அப்படி சொன்னோம். எவ்வளவு ஹெவியா இருக்குன்னு சொல்ல எனக்கு என்ன நினைச்சு பாக்கலாம் போயிட்டு எவ்வளவு
0: தரசன் பிளீஸ் நீங்களும் கேளுங்க. இதே இந்த இப்ப ரெண்டு புதுசாக ரெண்டு மூன்று விளம்பரம் போகுன்றது. ஒரு விளம்பரம் வந்து தர்சா நீங்க போன முறை எங்கட சுவதி அம்மா கேட்டிருந்தீங்க, அந்த குழந்தை பிள்ளை யாரு, அந்த பெண் குழந்தை அகேனி அகேனி என்று கடைசியா நீங்க சொல்லியிருந்தீர்கள். இந்த விளம்பரம் மற்றது புதுசா ஹேமாவும் ராஜா அண்ணாவும் செய்கினம். ராஜா அண்ணா விட வந்து ஹேமா வந்து சொல்லுது ராஜா அண்ணா போல இருக்கு, ராஜா அண்ணா ராஜா அண்ணா, ஏ ஹேமா அப்படி இருக்கிற சுகமா இருக்கீங்களா அண்ணெல்லாம் கலைச்சிட்டு, அது இதெல்லாம் எப்படி நீங்க செய்யறீங்க இப்படி, எனக்கு என்றால் பெரிய அதிசயமா இருக்கு.
2: ஆனா அது என்னண்டா அதிசயம் இல்ல, அவர்கள் அந்த பாத்திரமாக மாறிவிடுகிறார்கள். அந்த அதை எழுதி கொடுத்து வந்து விட்டீர்களா போனீர்களா அப்படி இல்லாம வந்து அவர்களாகவே அந்த அந்த பாத்திரத்துக்குள்ள உள்நிலைகிறார்கள். அதான் அந்த கேமா சாதாரணமாக கதைக்கிறார் அவர்கள். அந்த அதை வந்து
0: அந்த
1: எழுதி வச்சு கதைக்க இல்லையா?
2: இப்ப நான் உங்களை கேட்டேன், இப்ப வந்து வாரீர்களா குடிக்க போவோமா அப்படி கேள்வ போடுவோமான்னு கேட்போம். சரியா
0: குணம்
1: அவர்களும் ஒரு காரணம் இப்படி வந்தா நல்லா இருக்கும் என்று சொன்னது
0: சூப்பர். ஆனால் இந்த இப்படி எந்த ஒரு வானிலையே நான் வானொலியால் மற்றவன் கேட்கவே இல்லை, ஆனால் இந்த ஒரு வானொலி மட்டும்தான். ஆனால் எந்த ஒரு வானிலையும் இப்படி செய்ய மாட்டேன் அவர்கள் கேட்க பெரிய பொறாமையா இருக்கு.
2: ஆமாம், அதை ஒவ்வொரு எபிசோடுக்கு அது வந்து லட்சக்கணக்கான பணம், அதுக்கு வாய்ஸ் வந்து அட்வர்டைசிங் ஏஜென்சி தான் தெரிவு செய்யும். இப்போ ஒரு சாதாரண பேர் சொல்லி சொல்கிறேன், சூரியன் எஃப்எம் ஒரு விளம்பரம் போனால் அதுக்குரிய விளம்பர நிறுவனம் இருக்கிறது, அதனால் நீங்கள் விளம்பரம் நேரடியாக கொடுக்க இயலாது. அப்போ கேட்பாங்க தர்சண்ட குரல் வேணும், பிலித்தவாட குரல் வேணும்னா, அப்போ அதுக்குள்ளே பிலித்த வகைப்பார் இவ்வளோ அமௌண்ட் உண்டு, நாங்கள் இங்கே ஒன்றும் கேட்குறில்ல. ஆனால் சாதாரண அந்த அமௌண்ட்டுகள் எல்லாம் செட் பண்ணி அது லட்சக்கணக்கான பெறுமதியான சொத்துக்கள் எங்கள்கிட்ட இலவசமாகவே இருக்குது. நீங்கள் அந்த விழாவுக்கு அப்படியெல்லாம் நான் நினைக்கல. வேற வானொலியில் இப்ப கொழும்பு விழாக்கள் போய் படம் காட்டுறதுக்கு போகலாமே தவிர அமெரிக்காவில இருந்து எல்லாம் ஒரு பர்த்டேக்கு அப்படி எல்லாம் வரக்கூடிய
0: அளவுக்கு இல்ல. இதுக்காக வந்த நாங்கள் எல்லாரையும் காணணும், அண்ணாந்த சிறப்பி அண்ணாந்த இதுக்கு சிறப்பிக்கணும் தான் வந்த நாங்கள். உண்மையா நாங்கள் கேதுன்ற பிள்ளைகள் இதுக்குதான் வர இருந்த நாங்கள். அதுக்கு
1: முன்னாடி ராஜா சொல்ற நாவரு பாட்டு தண்டு
0: ஆனா சத்யா நாவரு வாங்குறது நம்பர் ஒன் சூப்பரா பாப்பா உங்களுக்கு ராஜா நாங்கெல்லாம் பார்த்து விட ஒரு நாளைக்கு வந்து
1: சந்திப்போம். நன்றி. தொடர்ந்து இங்கே வாட்ஸ்அப் ஊடாக நீண்ட நேரமாக காத்திருப்பவர் என்ன பெயர், வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர், வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர்
2: நீங்க கண்டுபிடிப்பீங்க.
3: வணக்கம்
1: இருட்டுக்கு சொல்லுங்க. குணம் அவர்கள் சொல்லுங்கள்.
4: நலமா இருக்கிறீங்களா?
1: ஆமாம் சொல்லுங்கள். பிரித்தவார்கள் நீண்ட நாளைக்கு பிறகு இருக்கிறார்.
4: எல்லோருக்கும் உங்கள் நேர்களுக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு உங்களோட சேவை தொடர்ந்தும் இந்த செய்தியில நீங்கள் அனுப்புறது உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல சொல்லி நிறைய பேர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருப்பாங்க. நான் அப்ப தவறாமல் அதை பத்தி சொல்லி ஆகணும், இல்லையட்டா சொன்னீங்க கொண்டு கூட கொஞ்சம் தலை இருப்பாங்க. அப்ப உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் தர்சன், எவ்வளவு மதியில நீங்க
1: ஒரு தர நன்றி சொல்லல முதுகில குத்தாமல் இருந்தா சரி
4: ஒரு தர இங்க இருந்து குத்த மாட்டேங்க எனக்கு ஒன்று நீங்கள கவலைப்படாங்க. எல்லாரும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லி இப்ப பாருங்க. இப்ப என்ன தேண்டாலும் கேட்டாரு விளம்பரத்தை கூட கேட்டாலும் உடனே சொல்லுவாங்களே அந்த செய்திக்காரால கேளுவாங்கள என்ன, ஏனென்றா அந்த வாய்ஸும் அவைகளுக்கு பிடிச்சிருக்கு. நான் அந்த புகழ் பாடையில உண்மையா சொல்றேன். அப்ப மற்றது எல்லாருக்கும் நன்றிகளும் சொல்லி
1: விளம்பரம் சரி என்று சொன்னார்களா இல்ல மாற்றம் இருக்கா?
4: ஒரு சின்ன மாற்றம் ஏதோ உண்டு. அந்த ஒராள் அவர் அந்த இந்தியால இருந்த அந்த கீபோர்ட் கலைஞர் ஒரு ஆளை கூப்பிடுறாங்களா, அப்ப அவற்ற பேரை போட இல்லாத ஒரு கல்ச்சின மாற்றம் செய்யணும். அந்த
1: பெஸ்கோட்
4: அது இருக்கா நீங்க செய்வீங்க மாத்தி செய்து
1: அனுப்புங்க.
4: நன்றி.
1: மாத்தி மாத்தி செய்ய கன நேரம் எடுக்கும், நேரத்தோடய அனுப்பிவிடுங்க.
4: நான் அனுப்பி விடுறேன் அந்த மூன்று பாடகர்கள் அந்த சுப்பசிங்கர் வரியினம் அதோட சேர்த்து அந்த மியூசிக் கீபோர்ட் அவரும் பாடுறார். அப்ப அவற்ற பேரை நாங்கள் முதல் போட இல்லை. அப்ப அவர் வந்து சுப்பசிங்கருக்கு அவர் தான் முதல் முதல் கீபோர்ட் வாய்ச்சவர் சுப்பசிங்கருக்கு அந்த அந்த டிவியில. அப்ப அவரும் பாடுறார். அப்ப அவற்ற பேரை போடாதபடியா தான் இருக்க மாற்ற சொல்லி இவங்க கேட்கிறாங்க. அந்த மற்றது அந்த புது அறிவிப்பாளர்கள் வந்த இப்ப ஆர்பிபி ஆறு பேபி சிபாய்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள். ஏனென்றால் ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு காலப்போக்கில் நீங்கள் சொன்ன மாதிரி இப்ப கேது ஜெகன் எல்லாம் நீர்களாயிருந்து ஒரு வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மாதிரி அவர்களும் ஒரு காலங்களானபடியால் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஒரு சில தடங்கல்கள் வரத்தானே பார்க்கும் அது செய்யாமல். மற்றது என்னென்ன இங்க கேதுவிட மகளிட திருமண நாளை இங்க உள்ள அவற்ற அவரோட வந்து பாடுற அவற்ற விரும்பினா கேதுவிட ஃபேனுகள் என்று கொஞ்சம் இருக்கிறோம். அப்ப அவியல் சொல்லிச்சுனா தாங்கள் அனுசரணையாருக்கு அடுத்து கொண்டு வருவோம் என்று கேட்டினோம். நான் சொன்னேன் நான் கேட்டு பாக்குறேன் என்ன தெரியாது அது
1: அதுக்கு அனுசரணையா கொண்டு வருவதற்கு தயாரித்து ராஜா அவர்கள் வைத்திருக்கிறார். அது நாளை என்று இருந்தது. அது பெரும்பாலும் செவ்வாய் அல்லது புதன்கிழமைகளில் அதுக்கிடையிலே இருக்கிற கேது வந்து பேசுவார். அதன் பின்னர் அந்த இது அந்த அது வரும் வானொலியில்.
4: ஓ அந்த பாடுற ஆக்கள் தான் இவியல் கேட்டாக்கள் முழு பேரும் என்னட்ட கேட்டது வந்து இந்த சூப்பர் சிங்கர் பாடகி அவவும் கேட்டவர், விஜிதாவும் கேட்டது டொரண்டோல இருந்து, மற்றது தவேந்திரமும் கேட்டவர், செந்தூரன் பாடகரும் இங்கிருந்து பாடுற அவரும் கேட்டவர், மற்றது அமுதலிங்கம் கேட்டவர், நாலு பேரும் கேட்டவர். நான்
1: சொன்னேன் ராஜா அவர்களிடம் சொல்லிவிடுங்கள், அவர் அவர்களை இணைத்து அந்த நிகழ்ச்சியை வானிலை கொண்டு வருவார்.
4: இவியல் தங்களோட ஸ்பான்சர் மாதிரி தாங்க செய்வோம் என்று கேட்டவை. அப்ப நான்கள் அப்பாதான் நான் சொன்ன நான் போய் யாரில் கதைக்கிறேன் நீங்களும் கேட்டுக்கொண்டிருங்க, அவர் சொல்றத நீங்களும் எங்களும் கொண்டு சொல்லிட்டேன். அதான் நான் வானிலை சொல்ல
1: நாளைக்கும் கேது அவர்கள் நாளைய நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள மாட்டார்.
4: ஆ சரியா. மற்ற கேதுக்கும் அவருக்கும் மீண்டும் மீண்டும் நாங்கள் அந்த மகளிட திருமண வாழ்த்துக்களை சொல்லி கொள்ளுறோம். இல்ல இல்ல எல்லாரும்
1: அவர்களுக்கும் வாழ்த்து நிகழ்ச்சியிலேயே எல்லோரும் வந்து வாழ்த்துவார்கள். அது
4: நாளைக்கு
1: சச்சிதானந்தம் ஐயா அவர்களுடைய மகனுடைய திருமணமும் நாளைக்கு.
4: சரியா சொல்லி விடுறோம். ஓகே, இங்க கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இப்ப பெங்கோல கனடால கேட்டுக்கொண்டிருக்கிறார்களுக்கு கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இப்ப நேரத்தை கேட்கிறவர்கள் தானே, அப்ப கேட்பார்கள், அவர்கள் புரிஞ்சு கொள்வேனும். நாளைக்கு அப்படி என்றால் வாழ்த்துக்கள். மற்றதுக்கு எதுவும் கொஞ்சம் சிரமமா இருந்திருக்கும் என்ன, உலக நேயர்களை இப்படி சொல்றது யாராருக்கு சொல்றது வர்ற கஷ்டப்பட்டிருப்பார் என்று நான் நினைச்சுக்கொண்டு என்ன செய்வோம் ஒன்னும் சமாளிக்க முடியாது.
1: தனிப்பட்ட ரீதியில சொல்லி இல்லையண்டு தான் சொல்றாரு. தனிப்பட்ட ரீதியில சொல்லி இல்லையண்டு இல்ல சில சில நேயர்கள் வந்தது. அது சில சில அவருடைய ஊர்லயே அவருடைய உறவினர்களாக இருந்ததா அல்லது வீட்டுக்கு பக்கத்துல இருந்தவர்கள் அப்படியானவர்கள் தான் அல்லது ஏற்கனவே இந்த அவரோட பழகிய காலகட்டத்திலே உங்களுடைய மகளுக்காக நான் இதை செய்வேன் அப்படி என்று சொன்னவர்கள் தான் வந்திருந்தார்கள்.
4: உண்மையான சிக்கல் தான். நீங்க இங்கேயும் பார்த்தாலும் இப்ப நிறைய பேர் இப்ப இந்த இவ கேட்கறது தானே, இவ இந்த பட்டிமன்றமோ இந்த இவர் செய்கிற இதெல்லாம் கேட்டு இப்ப எல்லாரையும் கேட்கிற இல்லாட்ட அவையல்ட பிள்ளைகளுக்கு வரும்போது இங்க உள்ளவர்களும் அதை நாங்களாம் அப்படியே வாழ்த்து சொல்லுவோம் அப்படி என்று ஒன்றையும் கதைப்பார்கள். அப்ப இவருக்கு இதே மாதிரி இப்ப சொல்ல பழிக்கிட்ட இப்ப கனடாவிலேயே இவ்வளவு பேருக்கு சொல்லணும். அதே மாதிரி இப்ப பிரான்ஸ் உலகம் முழுக்க இப்ப வானொலியை கேட்கிறேன் அவர் பேர் சொல்ல தனிப்பட்ட நீங்க சொன்ன மாதிரி கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனபடியால் அவர்களும் புரிந்து கொள்வார்கள் நேயர்களும் என்று சொல்லிக்கொண்டு தரசன மற்ற இந்த எல்லா அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். மற்ற இந்த இப்ப புது அறிவிப்பாளர்களை நாங்கள் கட்டாயம் வாழ்த்தணும். அவைகள் வந்து ஒரு காலத்துல நல்ல நிலைமையில வருவார்கள் என்று நம்பிக்கொண்டு விபிஓ விபிஓவில் எல்லாம் பழகி எடுத்துடுவார்கள் என்று நம்பிக்கொண்டு உங்களுக்கும் நன்றியை கூறி தரசன்ன தொடர்ந்தும் நீங்கள் செய்தியை அனுப்பும் உயிர்கள் நம்பிக்கொண்டு உங்களிடம் அன்பாவோடு வைத்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நாளைக்கு அதிலேயே தான் தடங்கள் இருக்கோ தெரியல, பார்ப்போம், முயற்சி செய்து அனுப்புறேன். நன்றி.
4: ஓகே, தேங்க்ஸ்.
1: சரி, இங்கே நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேயராக இன்னும் ஒரு நேரை இணைத்துக் கொள்கின்றேன். அவர் நீண்ட நேரமாக காத்திருந்தவர், வணக்கம். வணக்கம் வணக்கம். காத்திருந்தவர் சைபர் 9 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொண்டு காத்து கொண்டிருப்பவர். நீங்கள் தொடர்ந்து காத்திருக்கிறீர்கள், பேச வேண்டாம், இல்லை வைத்து விட்டு உங்களுடைய அலுவலுக்கு போயிட்டீர்களோ தெரியல, பரவாயில்ல, சரி.

தொடர்ந்து இங்கே வந்திருப்பதை பார்க்கலாம். வணக்கம். சரி, தொடர்பு கொண்டு தொடர்பை துண்டித்துக் கொள்கிறார். அவருக்கும் முயற்சிக்கு நன்றிகள்.

0: சரி, நிறைவாக வந்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் பேசன்.
0: வணக்கம், உங்களை வரவேற்று அணைத்துக் கொள்கின்றோம்.
1: நான் தான் இப்படி வருவோம். நான் 32 நிமிஷம் இதுல இருக்கிறேன் என்று
0: என்ன நடந்தான்னு சொல்லி ஒரு நிறுவனம் உண்டு. அவருக்கு தண்டனை கொடுத்து இருந்தளும்ப சொல்லி சொல்லி அவருக்கு என்ன நடந்தான் செய்தியில சேர்த்துருக்கு கேட்டதீங்களா?
1: வீடியோல
0: விட்டு காட்டி காட்டி இரு எலும்பு இரு எலும்பு சொல்லி செய்ததனாலே அவர் ஒரு கட்டத்தாலே அவரால் இயலாமல் தண்ணியும் குடிக்காமல் தண்டனை கொடுத்தவரை காவல்துறையினர் விசாரணையில வைத்திருக்கிறார்.
1: சில பேர் கூடின தண்டனைகள் எல்லாம் கொடுக்கறது இப்பத்த காலத்து சரிவராது. நீங்க கதை நான் கணக்கு கொஞ்சம் பொய்ந்து வெளியே வச்சிருக்காரு. சலிப்பா வந்து விளம்பிட்டேன். நிப்பாட்டிட்டு தான் போட்டேன். லைன்ல நிக்கிறீர்கள் இல்லைன்னா நிப்பாட்டிட்டு தான் போட்டேன்.
0: நீங்க வாசிப்பு தான் பிடிக்கும்.
2: நீங்க புத்த வாசிப்பா வேற
1: வாசிப்பேன் எல்லாத்தையும் நீங்க சொல்றீங்க கொஞ்சம் மயிலாமல் வரா விட்டதல்லோ மற்றபடியும் கூட வாசிப்புத்தரம் மேலும் முக்கியமாக நாங்கள் இளைஞர் பாட்ட கேட்போம். தண்ட விருப்ப சிங்களங்கள் பல மொழியில கேட்கிறேன். பாட்டு போட்டு அது ஒரு நல்ல
0: உங்களை முனைச்சு செய்வார். அரமணத்தியாலம் உங்களை நினைப்பார். அரமணத்தியாலம் அவர் தனக்கு பிடிச்ச பாடல்களை
1: தருவார். நாங்களும் செலவுல இணைஞ்சு சொல்லுவேன். நல்ல பாட்டு நல்லா இருக்கு. அடுத்தது திருக்கும் அறிவாளர் திரு பிபி மதகேமா பேபி சிவா. அடுத்தது ராஜா அண்ணா கணேஷ் விஜய் ராஜேந்திரன் எங்களுக்கு வருவா சுபகிழமையில. விஜய் ராஜேந்திரன் ரஜினி கோபால சிங்களுக்கு எல்லாம் நாங்கள் முக்கியமாக வாழ்த்துக்களை நன்றிகளை கூறணும். மற்றபடி எல்லா அறிவிப்பாளர்களும் இதுவேதான் எங்களுக்கு புரிசுகளா கிடைச்ச அறிவிப்பாளர்கள். மற்ற எல்லாரும் நீங்கள்
0: பெண் அறிவிப்பாளர்களை விட்டுட்டீங்க.
1: சேமா சோவிதா.
0: சோவிதா விட்டுட்டீங்க.
1: எல்லா அறிவிப்பாளருக்கும் நன்றிகள் கூறி மட்டும்தான் வியாழக்கிழமையில வந்து ஜோதிசக்காவும் புஷ்பவதியும் வந்து நாடகங்கள் செய்யணும். அவைகளுக்கு நன்றி சொல்ல வேணும். அவைகளும் நன்றி சொல்லி நீங்கள் ஜெர்மனி அணியிடம் பாடலில் தேடல் நல்ல கேள்வியை தேடி கொடுத்து நீங்கள் மேன்மையில நேர்கள் உச்சத்தை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நன்றிகள் தசன். அமெரிக்காவில வாக்க இருந்தாங்க. அவர் இங்கே வந்து பார்த்தது சந்தோஷம். நன்றி.
3: நன்றி. வணக்கம். இத்துடன் இன்றைய நேர்நேரத்தை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். தொடர்கின்றது நிலைய கலை நேரம். சரியாக 9:03 ஐக்கியராஜ்யத்திலே 8:03.
4: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
5: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலுலகம் இணையத்தினிய ஊடாக.
6: மேலதிக விவரங்களுக்கு நூலுலகம்
7: NWLULAGAM நூலுலகம் நூலுலகம் .com.
8: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
9: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
8: விடாதீங்க, போங்க போங்க.
10: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris, La Chapelle.
11: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
10: Viti Superstore, Gala Gonesse, Sasselil.
11: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
10: Mélodie et Tonobrelke, Viti Cash and Curry, Paris, La Chapelle, Tonobre, Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட்காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098 சுவிஸ்,
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.nulagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷனா கோணிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். வலிவடக்கு மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி பலாலி சந்தியில் இன்றைய தினம் 11வது வாரமாகவும் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். கடந்த 36 வருடங்களாக காணிகளை இழந்த மக்கள் ராணுவத்தின் வசமுள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருவது நேர்கள் அறிந்ததே. தமது காணிகளில் ராணுவம் விவசாய நடவடிக்கைகள் மற்றும் வர்த்தக நிலையங்களை அமைத்து தமது சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்தி வரும் நிலையில், தாம் நீண்ட காலமாக நிலங்கள் வீடுகள் அற்று வாழ்ந்து வரும் நிலையில் தமது வீடுகள் காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று கோரி போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். இந்நிலையில் கடந்த வாரம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் அமைச்சர்களான பிமல் ரெட் நாயக்கா மற்றும் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோர் பலாலி கிழக்கு உள்ளிட்ட பகுதிகளை செப்டம்பர் மாதம் அளவில் விடுவிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வடமராட்சி நெல்லியடி பகுதியில் ஓய்வு பெற்ற அரச உத்தியோகத்தர் ஒருவரின் வீட்டுக்குள் நள்ளிரவில் மது போதையில் நுழைந்ததாக கூறப்படும் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதிசபை உறுப்பினர் கணேசரூபன் மற்றும் அவரது குழு வீடு மற்றும் சொத்துக்களை சேதப்படுத்தி மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். 119 அழைப்பின் பேரில் அங்கு சென்றிருந்த நெல்லியடி போலீசார் அந்த நபரை கைது செய்து அதிகாலை 12:45 மணியளவில் கொண்டு சென்றார்கள். காலை 7 மணியளவில் அவரை அரசியல் அழுத்தம் காரணமாக பின்னர் போலீசார் பிணையில் விடுவித்தார்கள். எதிர்வரும் 1/9/2026 அன்று நீதிமன்றத்துக்கு சமூகம் அளிக்குமாறு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும், வீடு புகுந்து அச்சுறுத்தி பொருட்களுக்கு சேதம் விளைவித்த ஒருவருக்கு போலீசாரால் பிணை வழங்க முடியாது என்றும், போலீஸ் பிணை வழங்கியது அரசியல் அழுத்தம் என்று பெயர் குறிப்பிட விரும்பாத போலீஸ் அதிகாரியொருவர் தெரிவிக்கிறார். வலிந்து காணாமலாக்கல் படல்களால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளால் யாழ்ப்பாணத்தில் முதன்முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சர்வதேச மாநாட்டை நோக்கிய பேரணி இன்று காலை நடைபெற்றது. இதன்போது யுத்த காலத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட மற்றும் கொல்லப்பட்ட உறவுகளை நினைவு கூர்ந்து ஈகைச் சுடரும் ஏற்றப்பட்டது.
1: வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் பங்கேற்புடன் நடைபெற்ற இந்த பேரணி, யாழ்ப்பாணம் உலக தமிழாராய்ச்சி மாநாட்டு படுகொலையில் உயிரிழந்தவர்களின் நினைவிடத்தில் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தியதை தொடர்ந்து ஆரம்பமானது. காணாமலாக்கப்பட்டோரின் புகைப்படங்கள் பொறிக்கப்பட்டு விசேட வாக்கிடம் பேரணியின் முன்னிலையில் சென்றதுடன் உறவினர்கள் தமது அன்புக்குரியவர்களின் புகைப்படங்களை ஏந்தியவாறு பேரணியில் பங்கேற்றனர்.
2: Hey!
1: பல ஆண்டுகளாக காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளை தேடிவரும் குடும்பங்கள் உண்மை மற்றும் நீதியை வலியுறுத்தி பேரணியில் கலந்து கொண்டனர். உலகளவில் அதிகளவான வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான சம்பவங்கள் பதிவாகியுள்ள நாடுகளில் இலங்கை இரண்டாவது இடத்தில் உள்ளதாக கூறப்படும் நிலையில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களின் நீதி கோரிக்கை இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. யாழ்ப்பாண நகரின் ஊடாக முன்னேறிய பேரணி தந்தை செல்வா கலையரங்கை சென்றடைந்தது. அங்கு சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட சர்வதேச மாநாட்டு நிகழ்வுகள் ஆரம்பமாகின. காணாமலாக்கப்பட்டோரின் நிலை தொடர்பில் உண்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்றும் பேரணியில் பங்கேற்ற குடும்பங்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த மாநாட்டின் தலைமையுரை நிகழ்த்திய வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் தலைவர் கனகரஞ்சனி யோகராசா கருத்து தெரிவிக்கையில், வலிந்து காணாமலாக்கப்படல்கள் தொடர்பில் சர்வதேசத்தின் பங்கேற்புடன் சுயாதீன குற்றவியல் நீதி பொறிமுறை அவசியம் எனவும், போராடி வரும் ஒவ்வொரு தாய் உயிரிழக்கும் போதும் எதிர்கால நீதிக்கான சாட்சியம் அளிக்கிறது, எனவே இவை தற்போதே சாட்சியமாக பதிவு செய்யப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். இந்நிகழ்வில் ஆசியுரையாற்றிய வேலன் சுவாமிகள் தெரிவிக்கையில், செம்மணி மனித புதைக்குடி அகழ்வு தொடக்கம் நீதி நிலைநாட்டப்படும் வரையான சகல செயன்முறைகளிலும் சர்வதேசத்தின் கண்காணிப்பு மற்றும் வகிப்பாகம் அவசியம் என வலியுறுத்தினார்.
0: தொடர்ந்து வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் சர்வதேசத்தின் பங்கேற்புடன் கூடிய சுயாதீன குற்றவியல் நீதி பொறிமுறை ஒன்று அவசியம் என்று வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்க தலைவி கனகரஞ்சினி யோகராஜா தெரிவித்தார். இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் அவர் ஆற்றிய தலைமை உரையில், வலிந்து காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளுக்காக போராடி வரும் ஒவ்வொரு தாயும் உயிரிழக்கும் போதும் எதிர்கால நீதிக்கான ஒரு சாட்சியம் அளிக்கிறது, எனவே இந்த சாட்சியங்கள் தற்போது முறையாக பதிவு செய்யப்பட வேண்டும். மனித புதகுடிகள் தொடர்பான விசாரணைகள் வெறுமனே ஒரு தொழில்சார் பணியாக இருக்கக்கூடாது, மாறாக அவை நீதியை நோக்கிய பயணமாக அமைய வேண்டும். இன்றைய சர்வதேச மாநாட்டின் ஊடாக எங்களுடைய உறவுகள் எங்கே என்ற முக்கியமான செய்தியை சர்வதேச சமூகத்தை நோக்கி அனுப்பி வைக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டார். இன்றைய நாளை வலிந்து காணாமலாக்கப்படல்கள் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினம் என்பதைப் போலவே கொடூர மனிதர்களின் தினம் என்றும் அடையாளப்படுத்த முடியும் என்று மன்னார் மறைமாவட்ட ஆயர் தெரிவித்தார். வலிந்து காணாமலாக்கப்படல்களால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு பாதிக்கப்பட்ட உறவுகளினால் இன்று யாழ்ப்பாணத்தில் முதன்முறையாக ஏற்பாடு செய்யப்பட்ட சர்வதேச மாநாட்டில் அவர் இந்த கருத்தையும் பதிவு செய்தார். இன்றைய நாளை வலிந்து காணாமலாக்கப்படல்கள் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினம் என்பதைப் போலவே கொடூர மனிதர்களின் தினம் என்று அடையாளப்படுத்த முடியும். ஏனென்றால் அத்தகைய கொடூர மனிதர்களாலே எமது உறவுகள் காணாமலாக்கப்பட்டார்கள். அத்துடன் நீதிக்கான செயன்முறையின் பொறுப்பாளிகள் நியாயமானவர்களாக இருந்தால் நீதிக்கான பயணம் மிக குறுகியதாகும் என்று குறிப்பிட்ட அவர், எனவே அத்தகைய நியாயமானவர்களை இதற்கு பொறுப்பாக நியமிக்குமாறு சம்பந்தப்பட்டவர்களிடம் கேட்டுக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். கனடா நீதிமன்ற தீர்ப்பை முன்னிறுத்தி தமிழர் அரசியல் போராட்டத்தை பலவீனப்படுத்த முயற்சிக்க கூடாது என்று சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மாவண்ணா சக்திவேல் இன்று ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். நீதிக்கான நீள்பயணம் என்ற தொனிப்பொருளில் இனப்படுகொலையின் ஒரு அங்கமான வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விடயமாக தமிழர் தாயகத்தில் சர்வதேச மாநாடு நடந்து வருகின்ற நிலையில், கனடாவில் நீதிமன்றம் ஒன்றில் இலங்கையில் இனப்படுகொலை நிகழவில்லை என்று தீர்ப்பு வழங்கியதாக சமூக ஊடகங்களில் வந்துள்ள செய்தியைத் தொடர்ந்து பௌத்த அரசுக்கும் அதன் காவலாளிகளுக்கும் மகிழ்வை அது கொடுக்கலாம். ஆனால் பௌத்த தர்மம் தமது தண்டனை தீர்ப்பை எப்போதோ எழுதிவிட்டது, அதனை தெற்கு உணரின் நாளிலே நாடு உண்மையான விடுதலை மகிழ்வை காணும் என்பதை குறிப்பிடுகிறோம். கனடா நீதிமன்றத்தின் தீர்ப்பு கடந்த வருடம் மார்ச் மாதம் வழங்கப்பட்டதாக செய்தி வந்திருக்கின்ற நிலையில் அது ஒரு வருடம் கடந்து இலங்கைக்கு செய்தியானது ஏன், செய்தியாக்கப்பட்டதன் பின்னணி என்ன, அதன் அரசியல் இலக்கு என்ன, இலங்கையில் அடுத்த ஜனாதிபதிக்கான போட்டி கனடாவில் ஆரம்பித்து விட்டதா போன்ற கேள்விகளுக்கு காலம் பதில் சொல்லும். இலங்கையில் இனப்படுகொலை நிகழ்ந்தது என்பதை நிரந்தர மக்கள் தீர்ப்பாயம் தனது தீர்ப்பினை இறுதியாக 2022 ஜெர்மன் நாட்டு பெர்லினில் கூடிய போது அறிவித்தது. அதற்கு முன்னர் இது முதலாவதாக 2010 டப்ளினிடம் தொடர்ந்து பிரீமனிடம் கூடி தனது முடிவுகளை அறிவித்த நிலையிலே மூன்றாவது தடவையாக ஜெர்மனியில் நடந்த தீர்ப்பாயத்தின் போது இந்தியா உட்பட மேற்குலக நாடுகளையும் குற்றவாளி நாடுகளாக அடையாளப்படுத்தியது. இதற்கு முன் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை 2013 மார்ச் 27 தேதியும் 2015 செப்டம்பர் 16 தேதியும் இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை தான் என தீர்மானம் நிறைவேற்றியதை நாம் மறந்துவிடக்கூடாது. அத்தோடு இலங்கையின் வடமாகாண சபை 2015 பிப்ரவரி 10 தேதி அத்தகைய தீர்மானத்தை நிறைவேற்றியதையும் நாம் அறிவோம். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை இலங்கை வடமாகாண சபை என்பன அரசியல் சார்ந்த ஒன்றாக இருந்தாலும் நிரந்தர மக்கள் தீர்ப்பாயம் உலகில் புகழ்பெற்ற இடதுசாரி சட்ட வல்லுநர்களால் சாட்சியங்கள் முறையாக ஆராயப்பட்டு விசாரிக்கப்பட்ட வழங்கிய தீர்ப்பாக இருக்கிறது. அது ஒடுக்கப்படும் மக்கள் இனங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீர்ப்பாகவே உள்ளது. இலங்கையில் இனப்படுகொலை நிகழ்ந்ததென ஆணித்தரமாக தெற்கில் கூறும் அரசியல் செயற்பாட்டாளர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இலங்கை அரசு விசாரணை நடாத்த உள்ள நிலையில் அதற்கு முகம் கொடுக்கவும் தமிழர் தாயக மக்களை தேசிய அரசியலில் ஒருமுகப்படுத்தவும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை வடமாகாண சபை மற்றும் நிரந்தர மக்கள் தீர்ப்பாயம் வழங்கிய முடிவுகளை மக்கள் மயப்படுத்த வேண்டிய பாரிய பொறுப்பு தமிழ் தேசிய அரசியல் களத்தில் இருக்கும் தமிழ் அரசியல் தலைமைகளுக்கும் சிவில் சமூகத்துக்கும் இருக்கிறது. கனடா நீதிமன்ற தீர்ப்பினை கையில் எடுத்து இலங்கை சிங்கள பௌத்த பேரினவாதம் சிலித்துள்ள நிலையில் அதற்கு முகம் கொடுக்கவும் தமிழர் தேசம் தம்மை அரசியல் ரீதியில் பலப்படுத்தவும் நமது அரசியல் இலக்கை அடைய முடியும் போராட்டத்தை வலுப்படுத்தவும் வேண்டும். இல்லையில் அடுத்த முள்ளிவாய்க்காலை நோக்கி பயணிப்பவர்களாக நாங்கள் இருப்போம் என்பதை மீண்டும் நினைவு கொள்ள வேண்டும் என்று அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். செம்மணி மனித புதகுழி அகழ்வு ஆரம்பிக்கப்பட்டது முதல் நீதி நிலைநாட்டப்படும் வரையான அனைத்து செயல்முறைகளிலும் சர்வதேசத்தின் கண்காணிப்பும் வகிப்பாகவும் அவசியம் என்று வேலன் சுவாமிகள் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் சர்வசன வாக்கெடுப்பின் ஊடாக தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். வலிந்து காணாமலாக்கப்படல்கள் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர்களின் உறவுகளினால் இன்று யாழ்ப்பாணத்தில் முதன் முறையாக ஏற்பாடு செய்யப்பட்ட சர்வதேச மாநாட்டில் ஆசியுரையாற்றிய போதே வேலன் சுவாமிகள் இந்த கோரிக்கையையும் முன்வைத்திருக்கிறார். நாளை திங்கட்கிழமை போராட்டங்களை நடத்த அரச மற்றும் மாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கம் தீர்மானித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியம் மற்றும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ஆகியவை வெளியிட்ட அண்மைய அறிக்கையில் குறைந்த வேதனம் வழங்கும் 130 நாடுகளில் இலங்கை 120 இடத்தில் இருப்பது தெரிய வந்துள்ளதை அடுத்து இந்த போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதன்படி ஆகஸ்ட் 31 தேதி நாளை நாடு முழுவதும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்று அரச மற்றும் மாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பின் இணைச் செயலாளர் தம்மிக முனசிங்க தெரிவித்திருக்கிறார். அதிகரித்துள்ள எரிபொருள் விலைக்கேற்ப வேதன உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதே அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் முதன்மையான கோரிக்கையாகும். இந்த ஆண்டில் 6 முறை எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டதால் அரசு ஊழியர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தங்களது கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக அமைச்சரவை பத்திரம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் கடந்த ஜூன் மாதம் நாடாளுமன்றத்தில் உறுதியளித்தது. ஆனால் ஆகஸ்ட் மாதம் முடிந்த போதிலும் எந்தொரு பத்திரமும் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று கூறிய முனசிங்க அந்த அமைச்சரவை பத்திரத்தை மறைக்காமல் அரசாங்கம் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறார். செப்டம்பர் 5 தேதி முதல் தொடர் மக்கள் பேரணிகளை நடத்த ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா எடுத்துள்ள தீர்மானம் குறித்து எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஜெயசேகரா கேள்வி எழுப்புகிறார். இதன் மூலம் 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக பொது வாக்கெடுப்பு நடத்தப்படக்கூடுமா என்ற பலத்த சந்தேகம் எடுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை உயர்நீதிமன்றத்தில் தற்போது வெற்றிடங்களாக உள்ள நீதியரசர்களின் பணியிடங்களை நிரப்புவதற்கு பல நீதியரசர்களை நியமிப்பது குறித்து ஜனாதிபதி பரிசீலிக்கலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். நாட்டின் பொருளாதார மற்றும் சமூக பிரச்சனைகளுக்கு எதிராக மக்களை அணிதிரட்டும் நோக்கில் ஜிஎல் பீரிஸ் தலைமையிலான கூட்டு எதிர்கட்சியினர் இன்று காலி மாவட்ட நகர மண்டபத்தில் விசேட உலக மாநாடு ஒன்றினை ஏற்பாடு செய்திருந்தார்கள். இந்த மாநாட்டில் கட்சியின் முக்கிய தலைவர்கள் மற்றும் பெருந்திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் வெளிநாட்டு கடன்களை செலுத்தும் திறன் மற்றும் பொருளாதார மீட்சி குறித்து அரசாங்கம் மற்றும் மத்திய வங்கி தெரிவித்து வரும் கருத்துக்கள் யதார்த்தத்துக்கு புறம்பானவை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கர்சடி சில்வா தெரிவித்திருக்கிறார். நாட்டின் கடன் செலுத்தும் திறனை வெறும் மொத்த வெளிநாட்டு கையிருப்பை வைத்து மட்டும் கணக்கிட முடியாது. சர்வதேச நாணய நிதியத்தின் கையிருப்பு போதுமான அளவு மதிப்பீடு அளவுகோலின்படி கடன் செலுத்தும் திறனில் பாதுகாப்பான நிலை அடைய நாட்டின் கையிருப்பு 12 பில்லியன் டாலர்களாக உயர வேண்டும். ஆனால் தற்போது 6.5 பில்லியன் டாலர்கள் மட்டுமே கையிருப்பில் உள்ள நிலையில் அடுத்த ஆண்டுக்குள் அதனை 12 பில்லியனாக உயர்த்துவது சாத்தியமற்ற விடயமாகும். சர்வதேச சந்தையிலிருந்து பிணமுறை மூலம் 1.5 பில்லியன் டாலர்களை திரட்ட வேண்டுமாயின் சர்வதேச கடன் மதிப்பீட்டு நிறுவனங்கள் நாட்டின் தரவரிசையை RCCC நிலையிலிருந்து பி அல்லது பி பிளஸ் நிலைக்கு உயர்த்த வேண்டும். 2028ஆம் ஆண்டுக்கு பிறகு ஆண்டுக்கு செலுத்த வேண்டிய கடன் தொகை 4 பில்லியன் டாலர்களாகவும் 2029 முதல் 2031ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 5 முதல் 6 பில்லியன் டாலர்களாக அதிகரிக்கும் அபாயம் இருக்கிறது. தற்போது நாட்டில் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி என்பது புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்காத ஒரு வளர்ச்சியாகவே காணப்படுகிறது. விவசாயம், கணக்காய்வு மற்றும் மென்பொருள் பொறியியல் போன்ற முக்கிய துறைகளில் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகவில்லை. அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்துக்கேற்ப மக்களின் உண்மையான ஊதியம் உயரவில்லை என்பதால் நாட்டின் வறுமை வீதம் 26% முதல் 27% வரை அதிகரித்துள்ளது. கடந்த அரசாங்கத்தில் கொண்டுவரப்பட்ட நிதி முகாமைத்துவம் மற்றும் மத்திய வங்கி சட்டங்களே பொருளாதாரத்தை ஓரளவுக்கு ஸ்திரப்படுத்தின. ஆனாலும் பொருளாதார மாற்ற சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்தினால் மட்டுமே உண்மையான வளர்ச்சி சாத்தியமாகும். அரசாங்கம் அரச ஊழியர்களின் சம்பளம் குறித்து பேசினாலும் ஊழியர் சேமலாப நிதி, நம்பிக்கை நிதி பிடிக்கப்படும் ஓய்வூதியம் மற்ற தனியார் துறை ஊழியர்களின் நலன் குறித்து எந்தொரு கவனமும் செலுத்தவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 63வது கூட்டத்தொடர் எதிர்வரும் 7ஆம் தேதி ஆரம்பமாக இருக்கின்ற நிலையில் வெளிவிகார அமைச்சர் விஜிதகர தலைமையிலான இலங்கையின் உயர்மட்ட ராஜேந்திர குழுவினர் வரும் சனிக்கிழமை ஜெனிவா நோக்கி பயணமாக இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தொடரின் போது இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம், நல்லிணக்கம் மற்றும் பொறுப்பு கூறல் குறித்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரத்தின் எழுத்து மூலமான புதுப்பிக்கப்பட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அதனை தொடர்ந்து உறுப்பு நாடுகளின் பங்களிப்புடன் பொது வாதமும் இடம்பெற உள்ளது. இந்த சர்வதேச அவதானிப்புக்கு மத்தியில் நாட்டின் தற்போதைய நல்லிணக்க செயற்பாடுகள் மற்றும் பொறுப்பு கூறல் தொடர்பான அரசாங்கத்தின் உத்தியோர்வ நிலைப்பாடுகள் குறித்த விசேட அறிக்கைகளை ஜெனிவா தளத்தில் சமர்ப்பிக்க இலங்கை தூதுக்குழுவினர் தீர்மானித்துள்ளார்கள். சர்வதேசத்தின் கடுமையான அவதானிப்புக்கு உள்ளாகியுள்ள யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதகுழி விவகாரம் உள்ளிட்ட உணர்வு பூர்வமான பொறுப்பு கூறல் விடயங்களை முறையாக கையாள்வது குறித்து வெளிவிகார அமைச்சு மட்டத்தில் விரிவான ஆலோசனைகள் இடம்பெற்றுள்ளன. ஜெனிவா அமர்வுகளுக்கு முன்னதாக சர்வதேச சமூகத்தின் கரிசனைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் நீண்ட காலமாக கோரப்பட்டு வரும் சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை முழுமையாக ரத்து செய்தல், ஒத்திவைக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கான உத்தியோர்வ தேதியை உறுதிப்படுத்துதல் மற்றும் காணாமலாக்கப்பட்டோர் பற்றிய அலுவலகத்தின் மூலம் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது போன்ற உள்நாட்டு நடவடிக்கைகளை அரசாங்கம் துரிதப்படுத்தியுள்ளது. மேலும் பொறுப்பு கூறலை உறுதி செய்ய புதிய நல்லிணக்க ஆணைக்குழுவை அமைப்பது தொடர்பிலும் தீவிர கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. கடந்த காலங்களில் குறிப்பாக மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் பாதுகாப்புத்துறை சட்ட அமலாக்கம் சார்ந்த சர்வதேச விமர்சனங்களின் தொடர்ச்சியாகவே தற்போதைய நகர்வுகள் பார்க்கப்படுகின்றன. ஆனாலும் கடந்த கால வழக்குகளுக்கு நீதி வழங்குதல் மற்றும் சித்திரவதைகள் தொடர்பில் சர்வதேச சமூகத்தின் தொடர் அழுத்தங்கள் நிலவிய போதிலும் இலங்கையின் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமை முறைகள் தொடர்பான விசாரணைகளில் எந்தொரு வெளிநாட்டு அல்லது சர்வதேச தலையீடுகளுடனான இணைந்த விசாரணை பொறிமுறையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதில் அரசாங்கம் தொடர்ந்து உறுதியான நிலைப்பாட்டையே கொண்டிருக்கிறது. சர்வதேச தலையீடு என்ற எல்லை முறையை அனுமதிக்க முடியாது என்பதில் உறுதியாக இருக்கும் அதேவேளை நம்பகமான உள்நாட்டு பொறிமுறையின் மூலமே நாட்டின் நல்லிணக்கத்தையும் நீதியை நிறுத்த முடியும் என்று வெளிவிகார அமைச்சு தொடர்ந்து குறிப்பிட்டு வருவது நேர்கள் அறிந்ததே. 13வது திருத்தம் கொண்டுவரப்பட்ட போது அதில் சமஸ்தி தன்மை காணப்படுவதாக கூறிய உயர்நீதிமன்றம் அதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்ததை சுட்டிக்காட்டிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, எனவே அரசாங்கம் முன்வைத்துள்ள 22வது திருத்தம் சர்வஜன வாக்கெடுப்பின்றி நிறைவேற்ற முடியாது என்று குறிப்பிட்டார். சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்துதல், மக்கள் ஆணையை பாதுகாத்தல் மற்றும் உலகளாவிய முக்கிய நீதிமன்ற தீர்ப்புகளை ஆய்வு செய்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளில் ரணில் விக்ரமசிங்கே கடந்த திங்கட்கிழமை சட்டத்தரணிகள் மற்றும் சிவில் சமூக ஆர்வலர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே இதனை குறிப்பிட்டார். 1972 ஆண்டின் அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் மக்களின் இறையாண்மை தேசிய அரசு பேரவைக்கு வழங்கப்பட்டிருந்த போதிலும் 1978 ஆண்டு அரசியலமைப்பின் 3வது அத்தியாயத்தின் மூலம் அந்த ஆணை மீண்டும் மக்களிடையே ஒப்படைக்க ஜிஆர் ஜயவர்தன நடவடிக்கை எடுத்தார். அதன்படி சட்டமன்ற, நிர்வாக மற்றும் நீதித்துறை அதிகாரங்கள் அனைத்தும் மக்களின் இறையாண்மை அதிகாரத்தின் அங்கங்களாக கருதப்பட வேண்டும் என்பது 78 ஆண்டு அரசியலமைப்பில் உறுதிப்படுத்தப்பட்டதோடு 4 பிரிவின் கீழ் மக்களின் இறையாண்மை பாராளுமன்றத்தின் மூலமாகவும், நிர்வாக அதிகாரம் ஜனாதிபதி மூலமாகவும், நீதித்துறை அதிகாரம் நீதிமன்ற கட்டமைப்பின் மூலமாகவும் செயற்படுத்த வழிசமைக்கப்பட்டது. 1978 ஆண்டின் 2வது குடியரசு அரசியலமைப்பானது பாராளுமன்றத்தையும் ஜனாதிபதியையும் நேரடியாக தேர்ந்தெடுக்கும் அதிகாரத்தை மக்களுக்கே வழங்கியுள்ளதால் மக்களின் இந்த அதிகாரத்தை பாதுகாக்க நீதித்துறை முற்றிலும் சுயாதீனமாக இயங்குவது அத்தியாவசியமானது. பாராளுமன்றத்தின் ஆயுட்காலத்தையோ அல்லது ஜனாதிபதியின் பதவிக்காலத்தையோ நீடிப்பதற்கு கட்டாயமாக சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் என்று அரசியலமைப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நீதிபதிகளின் சேவை காலத்தை நீடிப்பதற்கும் மக்கள் ஆணை பெறப்பட வேண்டும் என்று முந்தைய உயர்நீதிமன்ற தீர்ப்புகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 1982 ஆண்டு பாராளுமன்ற காலத்தை நீடித்த போதும் மக்கள் தீர்ப்பு அவசியம் என்று வலியுறுத்தப்பட்டது. இந்த பின்னணியில் தற்போதைய ஜனாதிபதி மக்களிடம் ஆட்சி அதிகாரத்துக்கான ஆணையை கேட்டபோது நீதிபதிகளின் ஓய்வெறும் வயதை அதிகரிப்பது குறித்து எதனையும் குறிப்பிடவில்லை. புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கே அவர் ஆணை கோரினார். வளமுடைய நாடு, அழகிய வாழ்வு என்ற அவர்களின் கொள்கை பிரகடனத்திலும் இதுபற்றி எந்த குறிப்பும் இல்லாததால் தற்போதைய நடவடிக்கையானது அரசாங்கத்தின் பதவிக்காலத்தை நீடித்துக் கொள்வதற்கான முதற்கட்ட முயற்சியே என்று ரணில் விக்ரமசிங்கே எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். திறந்த பாராளுமன்ற முன்னெடுப்புகளுக்கான பாராளுமன்ற ஒன்றியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கொள்கைகளுக்கான குரல் கலந்துரையாடல் தொடரின் 2வது நிகழ்வு மட்டக்களப்பு மாவட்ட இளைஞர்களை இலக்காக கொண்டு

இந்த நிகழ்வில் திறந்த பாராளுமன்ற முன்னெடுப்புக்கான பாராளுமன்ற ஒன்றிய பிரதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அந்த நிறுவனத்தின் பிரதிகள், துறைசார் வளவாளர்கள் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த பெருந்திரளான இளைஞர் யுவதிகள் உற்சாகத்துடன் கலந்து சிறப்பித்திருந்தார்கள். 10வது கடற்படை சேர்க்கை பயிற்சியை வெற்றிகரமாக முடித்த 3 அதிகாரிகளும் 33 மாலுமிகளும் நேற்று பதவியேற்றுக் கொண்டார்கள். இலங்கை கடற்படை கப்பல் விதுராவின் தளபதி கேப்டன் ரவீந்து கரிச்சந்திராவின் அழைப்பின் பேரிலும் கடற்படையின் பிரதி தளபதியும் கிழக்கு கடற்படை கட்டளை தளபதியுமான ரியல் அட்மிரல் புத்திக லியனகமேயின் ஆதரவின் கீழும் இது நடைபெற்றது. திருவண்ணாமலை சம்பூரில் உள்ள இலங்கை கடற்படை கப்பல் விதுராவின் பிரதான பயிற்சி தளத்தில் இந்த விழா நடைபெற்றதாக கடற்படை அறிவித்திருக்கிறது. அதன்படி கடற்படையின் பிரதி தளபதியும் கிழக்கு கடற்படை கட்டளை தளபதியுமானவர் 8 மாதங்கள் நீடித்த மிகவும் கடினமான கடற்படை பயிற்சியில் தாமாக முன்வந்து சேர்ந்த 36 கடற்படை பணியாளர்களுடன் தொடங்கிய 10வது ஆட்சேர்ப்பு பயிற்சியை வெற்றிகரமாக முடித்த 3 அதிகாரிகளுக்கும் 33 மாலுமிகளுக்கும் கடற்படை சின்னங்களை வழங்கி வைத்தார். போலீஸ் சேவைக்கு எதிர்காலத்தில் 10,000 புதிய அதிகாரிகளை இணைத்துக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்திருக்கிறார். ஊவா மாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் அலுவலகத்தை நேற்று திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், போலீஸ் திணைக்கழகத்தில் நிலவும் மனிதவளம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளின் பற்றாக்குறை தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் விடய பொறுப்புள்ள அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு சென்றதை அடுத்து 10,000 புதிய அதிகாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான அனுமதி பெறப்பட்டுள்ளதாக அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். தற்போது போலீஸ் சேவையில் சுமார் 38,000 அதிகாரிகளுக்கான வெற்றிடம் நிலவுவதாகவும் இந்த நில பற்றாக்குறைக்கு மத்தியிலே போலீஸ் சேவையின் தினசரி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பதில் போலீஸ் மா அதிபர் தெரிவித்தார். மேலும் ஓய்வு பெறுதல் மற்றும் ஏனைய காரணங்களினால் ஆண்டுதோறும் சுமார் 2,000 அதிகாரிகள் போலீஸ் சேவையிலிருந்து விலகி வருவதாகவும் அவர் மேலதிகமாக தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாயக்கா எதிர்வரும் தினம் ஒன்றில் கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ளதாக அவரது சட்டத்தரணிகள் தெரிவித்தார்கள். கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் குழு ஒன்று நேற்று முன்பகல் நாடாளுமன்ற உறுப்பினரின் இல்லத்துக்கு சென்ற சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவித்த போதே அவரது சட்டத்தரணிகள் இதனை குறிப்பிட்டார்கள். தேசிய லொத்தர் சபைக்கு ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்தமை தொடர்பான விசாரணை ஒன்றுக்கு அமைவாக ரவி கருணாயக்காவை கையூட்டல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக வேண்டும் என்று முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நேற்று முன்பகல் அதிகாரிகள் குழு ஒன்று பத்திரமுல்லை ரஜமல்வத்த வீதியில் அமைந்துள்ள அவரது இல்லத்துக்கு சென்றுள்ளது. ஆனாலும் அந்த சந்தர்ப்பத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாயக்கா வீட்டில் இருக்காததால் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் பின்னர் அங்கிருந்து வெளியேறினார்கள். இந்த சம்பவம் தொடர்பில் ரவி கருணாயக்காவின் தரப்பினர் ஊடகங்களுக்கு விளக்கம் ஒன்றை வழங்கியுள்ளார்கள். குறித்த தினத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரால் ஆணைக்குழுவில் முன்னிலையாக முடியாத நிலையில் அவரது சட்டத்தரணிகளூடாக வேறு ஒரு தினத்தை வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததாகவும் அதற்கு ஆணைக்குழு இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் அவரது தரப்பினர் குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த பின்னணியிலே கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் அவரது இல்லத்துக்கு சென்றதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாயக்கா எதிர்வரும் தினம் ஒன்றில் ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ளதாக அவரது சட்டத்தரணிகள் தெரிவிக்கிறார்கள். பால்மா யோகர்ட் மற்றும் பால் பானங்களின் விலைகள் உயர்த்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகளை நுகர்வோர் விவகார அதிகார சபை திட்டவட்டமாக மறுத்துள்ளது. 1 கிலோகிராம் பால்மாவின் விலை 260 ரூபாவினாலும் யோகர்ட் ஒன்றின் விலை 20 ரூபாவினாலும் பண்படுத்தப்பட்ட பால் பானம் ஒன்றின் விலை 40 ரூபாவினாலும் உயர்த்தப்பட்டுள்ளதாக பிரேக்கிங் நியூஸ் என்ற பெயரில் போலி தகவல் ஒன்று பகிரப்பட்டு வருகிறது. ஆனாலும் இந்த விலை அதிகரிப்பு தொடர்பான செய்திகள் முற்றிலும் பொய் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. முக்கிய செய்தி பிரேக்கிங் நியூஸ் என்று குறிப்பிடப்படுவதனாலே ஒரு தகவல் உண்மையாகி விடாது என்று அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலையில் உத்தியோர்வ மூலங்கள் மூலம் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை சமூக வலைதளங்களில் பகிர்வதை தவிர்க்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். இத்தகைய போலி செய்திகள் நுகர்வோர் மத்தியில் தேவையற்ற அச்சத்தையும் சந்தையில் குழப்பத்தையும் ஏற்படுத்துவதாக அதிகார சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் சந்தையில் சந்தேகத்துக்குரிய விலை மாற்றங்கள் அல்லது முறைகேடுகள் இடம்பெற்றால் அலுவலக நேரங்களில் 1977 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு முறைப்பாடு செய்யுமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவுறுத்தியிருக்கிறது.

0: நீண்ட விடுமுறை முடிவடைந்திருக்கின்ற நிலையில் வெளிமாவட்டங்களில் உள்ள பொதுமக்கள் மீண்டும் கொழும்பு திரும்புவதற்காக இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தொழுந்து திணைக்களம் ஆகியவை இன்று முதல் சிறப்பு போக்குவரத்து சேவைகளை ஆரம்பித்திருக்கின்றன. மாத்திரை, காலி மற்றும் கண்டி உள்ளிட்ட பல முக்கிய பகுதிகளிலிருந்து கொழும்புக்கு திரும்பும் பயணிகளின் தேவையை கருத்தில் கொண்டு மேலதிக பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் சஜீவ கனகரட்ன தெரிவித்தார். இதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் குறித்து அனைத்து பிராந்திய அலுவலகங்களுக்கும் ஏற்கனவே அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதேவேளை போதைப்பொருள் பயன்படுத்திய எல்லையில் வாகனங்களை இயக்கும் பேருந்து சாரதிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற எச்சரிக்கையையும் அவர் விடுத்திருக்கிறார். நீண்ட விடுமுறையின் தொடக்கத்தில் நடத்தப்பட்ட சோதனைகளில் கணிசமான எண்ணிக்கையிலான பேருந்து சாரதிகள் போதைப்பொருள் பயன்படுத்தியிருந்தது தெரியவந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதேவேளை பயணிகளின் வசதிக்காக அனுராதபுரத்திலிருந்து மாத்திரை வரை இன்று சிறப்பு தொடர்ந்து சேவையும் இயக்கப்பட்டு வருவதாக தொடர்ந்து ஊடக பேச்சாளர் அசாங்க சமரசிங்க தெரிவித்தார். பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கைக்கும் அமைதிக்கும் பாதிப்பு ஏற்படும் வகையில் ஒலிபெருக்கி மற்றும் ஒலிபெருக்கி சாதனங்களை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு காவல்துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஒலி மாசுபாடானது குழந்தைகள், மாணவர்கள், முதியவர்கள் மற்றும் நோயாளிகளுக்கு பெரும் சுகாதார மற்றும் மனரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்துவது கண்டறியப்பட்டுள்ளது. உயர் நீதிமன்றத்தின் 38 கீழ் 2500 இலக்க கட்டளை மற்றும் தண்டனை சட்ட கோவையின் 261 பிரிவின் கீழ் பொதுமக்களுக்கு அவசரியத்தை ஏற்படுத்தும் ஒலிபெருக்கி பயன்பாடானது பொது தொல்லியாக கருதப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இரவு 10 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரையான காலப்பகுதியில் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட மாட்டாது. அனுமதி பத்திரம் பெறப்பட்டிருந்தாலும் திங்கள் முதல் வியாழன் வரையிலான நாட்களில் இரவு 10 மணி வரையிலும், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் நள்ளிரவு 1 மணி வரையிலும், ஞாயிற்றுக்கிழமைகளில் நள்ளிரவு 12:30 வரையிலும் மட்டுமே ஒலிபெருக்கிகளை பயன்படுத்த அனுமதி வழங்கப்படும். ஆனாலும் விசேட சட்ட ரீதியான அனுமதிகள் வழங்கப்பட்ட குறிப்பிட்ட மத அல்லது விசேட நிகழ்வுகளுக்கு இந்த கட்டுப்பாடுகளிலிருந்து விலக்களிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அனுமதி பெறப்பட்டிருந்தாலும் ஒலி குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே இருக்க வேண்டும் என்றும், மீறுபவர்களின் ஒலிபெருக்கி சாதனங்களை கைப்பற்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத ஒலி மாசுபாடு தொடர்பில் 118 அல்லது 119 ஆகிய அவசர இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு அறிவிக்க முடியும் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. எதிர்கால சந்ததியினருக்காக பசுமையான மற்றும் தூய்மையான சூழலை உருவாக்குவதற்கு ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்களின் பயன்பாட்டை தவிர்க்குமாறு சுற்றாடல் அமைச்சு கோரிக்கை விடுத்திருக்கிறது. ஒரு சிறுபொழுது வசதிக்காக பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் போத்தல்கள் அழியாமல் பல 100 ஆண்டுகள் சூழலில் நிலைத்திருப்பது பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக அந்த அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இதற்கு மாற்றாக மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய கண்ணாடி போத்தல்கள் அல்லது சூழலுக்கு உகந்த மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அனைத்து அரசு நிறுவனங்களிலும் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்களின் கொள்வனவு மற்றும் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் விசேட சுற்றுரிமம் கடந்த மே மாதம் 31ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் வெற்றிகரமாக அமல்படுத்தப்பட்டு வருகிறது. அத்துடன் திருத்தப்பட்ட சுற்றாடல் சட்டத்தின் ஊடாக உற்பத்தியாளர்களின் இணக்கப்பாட்டுடன் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பதற்கான விசேட நாளாவிய திட்டங்களை நடைமுறைப்படுத்தவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சட்ட திட்டங்களுக்கு அப்பால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது மீண்டும் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் போத்தலை உடன் எடுத்து செல்வது போன்ற சிறிய அன்றாட பழக்க வழக்க மாற்றங்கள் மூலம் பிளாஸ்டிக் மாசுபாட்டை குறைக்க முடியும் என்றும் சுற்றாடல் அமைச்சு தெரிவித்துள்ளது. கொழும்பு பண்டார் நாயக்கா ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள சென்ற 26 வயதான யுவதியொருவரை கடத்தி சென்றதாக கூறப்படும் அவரது காதலனின் காரை நாராம்பட்டி போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தி நிறுத்தியிருக்கிறார்கள். நேற்று பிற்பகல் ஒன்று 30 மணி அளவில் யுவதி ஒருவர் காரில் கடத்தி செல்லப்படுவதாக போலீஸ் அவசர அழைப்பில் அக்கத்துக்கு தாவல் கிடைத்தது. இந்த தாவலின் அடிப்படையில் நாராம்பட்டி போலீசார் உடனடியாக நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். நாராம்பட்டியிலிருந்து நாவல நோக்கி பயணித்த காரை நிறுத்துமாறு போலீசார் உத்தரவிட்ட போதிலும் சாரதி அதனை நிறுத்தாமல் தொடர்ந்து செலுத்தி சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து நாராம்பட்டி நாவல வீதியில் மீண்டும் காரை நிறுத்துமாறு போலீசார் சமிக்ஞை செய்துள்ளார்கள். ஆனாலும் அந்த உத்தரவையும் மீறி கார் தொடர்ந்து சென்றதால் போலீசார் காரை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தி அதனை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்தார்கள். இதன்போது காரை செலுத்திய நபர் வாகனத்தை கைவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். பின்னர் போலீசார் மேற்கொண்ட சோதனையில் காருக்குள் 26 வயதான யுவதியொருவர் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணைகளின் போது அந்த யுவதி பண்டா நாயக்கா ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்துக்கு அருகில் வைத்து கடத்தப்பட்டவர் என்று அடையாளம் காணப்பட்டார். மேலும் காரை செலுத்தியவர் அந்த யுவதியின் காதலன் என்பதும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்தது. இருவரும் மாத்தறை, வெரிகமை மற்றும் மிதிகம பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் ஸ்ரீபாலி பீடத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக யுவதி தனது குடும்பத்தினருடன் மாநாட்டு மண்டபத்துக்கு சென்றிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தனது காதலனுக்கு தெரியாமல் யுவதி பட்டமளிப்பு விழாவுக்கு சென்றிருந்ததாகவும் அவர் கடத்தப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு தகவல் வழங்கியது யுவதியின் தந்தை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் கர்வா தோட்டம் போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட யுவதி கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரியிடம் இன்று பிற்பகல் ஆஜர்படுத்தப்பட்டார். அந்த கார் கடத்தலை மேற்கொண்டதாக கூறப்படும் இளைஞருக்கு சொந்தமானது என்றும் அந்த காரை யுவதியின் தந்தையே பட்டமளிப்பு விழாவுக்கு ஓட்டிச் சென்றதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் தப்பிச் சென்ற சந்த நபர் போதைப்பொருள் பாவனை மற்றும் விற்பனை தொடர்பான குற்றச்சாட்டுக்குடன் தொடர்புடையவர் என்றும் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தப்பிச் சென்ற சந்த நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கொழும்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் நிசந்த சோய்சாமின் மேற்பார்வையில் கொழும்பு தெற்கு பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லூசான் சூரிய பண்டாரா உள்ளிட்ட போலீஸ் குழுவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். கேகாலை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் நேற்று இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்த நபருக்கு எதிராக போலீஸ் உத்தியோகத்தரின் கடமைக்கு இடையூறு விளைவித்தல் மற்றும் தாக்குதல் நடத்தல் ஆகிய சட்ட விதிகளின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது. கூரிய ஆயுதத்தால் தனது மனைவியை தாக்கி கொலை செய்த கணவர் நேற்று பிற்பகல் நுவரெலியா காவல் நிலையத்தில் சரணடைந்தார். நுவரெலிய காவல் பிரிவுக்குட்பட்ட போரளந்த விநாயகபுரம் பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற குடும்ப தகராறை தொடர்ந்து 43 வயதுடைய பெண் அவரது கணவரால் கோடாரியால் தாக்கப்பட்டு படுகாயமடைந்த நிலையில் அவரை மீட்டு சிகிச்சைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியிலே அவர் உயிரிழந்து போனார். சம்பவத்தை அடுத்து அந்த பெண்ணின் 32 வயதுடைய கணவர் தான் மனைவியை கூரிய ஆயுதத்தால் கடுமையாக தாக்குதலை மேற்கொண்டதாக தெரிவித்து நுவரெலியா போலீஸ் நிலையத்தில் தானாகவே அவர் சரணடைந்தார். தனிப்பட்ட குடும்ப தகராறு காரணமாக இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கிறார்கள். சம்பவம் தொடர்பில் நுவரெலியா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் குற்றப்புணர்வு பிரிவு பொறுப்பதிகாரி உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு சென்று மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். பதுளை சிறைச்சாலையிலிருந்து களுத்துறை சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட கைதியொருவரின் காது பகுதியை அங்கிருந்த மற்றொரு கைதி கூர்மையான ஆயுதத்தால் வெட்டியுள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளன. தாக்குதலுக்கு இலக்காகி காயமடைந்த கைதி உடனடியாக களுத்துறை நாகுடை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அங்கு அவருக்கு அவசர அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருப்பதோடு தற்போது போலீசார் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகளின் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். காயமடைந்த கைதி இன்று காலை சட்ட வைத்திய அதிகாரி முன் ஆஜர்படுத்தப்பட்டார். அதன் பின்னரே அவர் வைத்தியசாலையிலிருந்து மீண்டும் சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்படுவது குறித்த இறுதி தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. வெள்ளி சாரங்க என்று அழைக்கப்படும் சாரங்க பிரதீப் என்ற பிரபல பாதாள உலக குற்றவாளி துபாயில் வைத்து அந்த நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதான தகவல்கள் வெளியாகியுள்ளன. பஸ் லலித் என அழைக்கப்படும் லலித் கண்ணங்கர என்பவரை கைது செய்வதற்காக துபாய் சென்ற மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் மற்றும் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் வழங்கிய ரகசிய தகவலின் அடிப்படையிலே துபாய் போலீசார் இந்த கைது நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவரிடமிருந்து கொக்கைன் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த சந்தேக நபரின் கைது தொடர்பில் இதுவரை இலங்கை அதிகாரிகளுக்கு உத்தியோகமாக அறிவிக்கப்படவில்லை. திருவண்ணாமலை தம்பலகாமம் பகுதியில் கனரக வாகனமும் உந்துருளியும் நேருக்கு நேர் மோதி இடம்பெற்ற விபத்தில் 23 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்து போனார். இந்த சம்பவம் தம்பலகாமம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்றது. திருவண்ணாமலையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த கனரக வாகனமும் தம்பலகாமத்திலிருந்து திருவண்ணாமலையை நோக்கி சென்ற உந்துருளியும் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இந்த விபத்தில் உந்துருளியை செலுத்தி சென்ற இளைஞர் சம்பவ இடத்திலே உயிரிழந்து போனார். எல்நினோ காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சியின் காரணமாக இலங்கையின் சுமார் 10 மாவட்டங்களில் சிறுவர்கள், கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் தொற்றா நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள பெரியவர்கள் மத்தியில் ஊட்டச்சத்து குறைபாடு தீவிரமாக அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவம் மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் நிபுணர் சமல் சஞ்சீவ இதுகுறித்து எச்சரித்திருக்கிறார். நீண்டகால வறட்சியினால் விவசாய உற்பத்தி குறைவு, தரமான உணவுகள் கிடைக்காமை, விவசாயிகளின் வருமான வீழ்ச்சி மற்றும் குடும்ப செலவுகள் அதிகரிப்பு ஆகியவற்றால் கிராமப்புற மற்றும் அரை நகர்ப்புற குடும்பங்கள் சத்தான உணவை பெறுவதில் சிரமங்களை எதிர்கொள்கின்றன. 5 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் மற்றும் 5 முதல் 17 வயது வரையிலான சிறுவர்கள் இதனால் கடுமையாக பாதிப்படையலாம். 5 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கான திரிபோசா விநியோக திட்டம் நாட்டின் பல பகுதிகளில் ஏற்கனவே உரிய வகையில் செயற்படவில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ள அவர், வறட்சி நீடித்தால் நிலைமை மேலும் மோசமடையும் என்று தெரிவித்திருக்கிறார். எனவே கடும் உணவு பற்றாக்குறை ஏற்படுவதற்கு முன்னரே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பது இன்றியமையாதது என்று விசேட மருத்துவ நிபுணர் சமல் சஞ்சீவ வலியுறுத்துகிறார். அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமானின் 113வது ஜனன தினம் இன்று தன்னகர் கொழும்பிலும் மலையத்தின் பல பகுதிகளிலும் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இதனையொட்டி கொழும்பு ஜனாதிபதி செயலகத்தில் அமைந்துள்ள அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமானின் உருவச் சிலைக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பிரதிகள் மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலியை செலுத்தியிருந்தார்கள். இந்த நிகழ்வில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான், பொதுச்செயலாளர் ஜீவன் தொண்டமான், தவிசாளர் மருதபாண்டிய ராமேஸ்வரன் உள்ளிட்ட கட்சியின் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருந்தார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தாரங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இலங்கை சிறையிலிருந்து 2 ஆண்டுக்கு பின் விடுதலையான ராமேஸ்வரம் மீனவர் உட்பட 7 தமிழக மீனவர்கள் சென்னை திரும்பியிருக்கிறார்கள். சென்னை விமான நிலையத்தில் மீனவர்களை தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று அரசு ஏற்பாடு செய்த வாகனத்தில் சொந்த ஊர்களுக்கு அவர்களை பாதுகாப்பாக அனுப்பி வைத்தார்கள். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்தது ஒரு விபத்து என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியினை விமர்சித்துள்ளார்.
2: தருமபுரியில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பிற கட்சிகளைச் சேர்ந்த 3500 மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய எடப்பாடி திரு பழனிசாமி, ஏதோ விபத்தில் தாவேக ஆட்சிக்கு வந்துள்ளதாகவும் இந்த ஆட்சியால் மக்களுக்கு எவ்வித நன்மையும் கிடைக்கப் போவதில்லை என்றும் கூறினார். திரு பழனிசாமி பேசிக் கொண்டிருக்கும் போதே திடீரென மின்தடை ஏற்பட்டது. இதனால் அதிருப்தி அடைந்த அவர் இதுதான் இந்த ஆட்சியின் லட்சணம் என்று சாடினார்.
3: இதுதான் இந்த ஆட்சியினுடைய லட்சணம், கரண்ட் இப்படிதான் போயிட்டே இருக்கும். அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை விவசாயியுடைய பம்பு செட்டுக்கு 24 மணி நேரம் மும்மனை மின்சாரம் கொடுத்தோம், தடையில்லாம கொடுத்தோம். இன்னைக்கு தமிழகத்துல அடிக்கடி மின்வெட்டு, இதுவே இப்பொழுது நம்ம கூட்டம் நடக்கும் போது வந்து மின்வெட்டு வந்தது, இதுதான் இந்த ஆட்சியுடைய லட்சணம்.
2: 3 மாதங்களில் தாவேக அரசு 28,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியதாக பேசிய திரு பழனிசாமி, இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்காது என்றார். ஒருவேளை நீடித்தால் தமிழ்நாட்டின் கடன் 10 லட்சம் கோடியிலிருந்து 20 லட்சம் கோடி ரூபாயாக உயரக்கூடும் என்றும், அதையும் பொதுமக்களே கட்ட வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் எச்சரித்தார்.
0: 2027-2028 நிதியாண்டுக்கான மத்திய வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் பணியை வருகின்ற அக்டோபர் 12 மத்திய நிதியமைச்சகம் தொடங்க உள்ளது. உலகளவில் நிச்சயமற்ற நிலை அதிகரித்து வருவதுடன் உணவு மற்றும் எரிபொருள் விலை அதிகரித்து வரும் நிலையில் இந்த பணி தொடங்கப்பட உள்ளது. இந்தியாவில் உற்பத்தி ஆலைகள் அமைக்க முன்வரும்படி சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்து மதம் மனிதகுல ஒற்றுமையை நம்புகிறது என்று கூறிய RSS தலைவர் மோகன் பகவத், இந்தியாவில் முஸ்லீம்கள் இருக்கக்கூடாது என்று எந்த இந்து ஒருவர் நினைத்தாலும் அவர் ஒரு இந்து கிடையாது என்று திட்டவட்டமாக நியூயார்க்கில் நடைபெற்ற யுனிவர்சல் ஒன் 2026 விழாவில் தெரிவித்துள்ளார்.
2: அமெரிக்காவைச் சேர்ந்த அஹெட் என்ற அமைப்பு உலகளாவிய ஒருமைப்பாட்டு விழா என்ற தலைப்பில் நியூயார்க்கில் நடத்திய நிகழ்ச்சியில் திரு மோகன் பகவத் கலந்து கொண்டார். முன்னதாக அவரது வருகைக்கு அமெரிக்க மத சுதந்திரத்திற்கான அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் அரசு சார்பில் அவருக்கு எந்தவிதமான மரியாதையும் அளிக்கக்கூடாது என வலியுறுத்தி இருந்தனர். நியூயார்க் மேயர் ஜோரான் மம்தானியும் திரு மோகன் பகவத்தின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் பங்கேற்கும் பேரணிக்கு ஆதரவு தரப்போவதில்லை என்று கூறியிருந்தார். எனினும் திட்டமிட்டபடி நடைபெற்ற நிகழ்ச்சியில் கிறிஸ்துவம், யூதம், முஸ்லிம் மற்றும் இந்து மத தலைவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய திரு மோகன் பகவத், இந்தியாவில் முஸ்லிம்கள் இருக்கக்கூடாது என்று நினைக்கும் ஒருவர் இந்துவாகவே இருக்க மாட்டார் என்று தெரிவித்தார். வேறு எங்கும் பாதுகாப்பு கிடைக்காத பல்வேறு மதங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் இந்தியா வரலாற்று ரீதியாக அடைக்கலம் அளித்துள்ளது என்றும் திரு பகவத் கூறினார். முன்னதாக நிகழ்ச்சி நடைபெற்ற மேடிசன் சதுக்க வருகை கூடிய அமெரிக்க மனித உரிமை ஆர்வலர்கள் RSS அமைப்பின் கொள்கைகளையும் திரு மோகன் பகவத்தின் வருகையையும் எதிர்த்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
0: தொடர்ந்து மத்திய ஆசிய நாடுகளுடனான உறவை பலப்படுத்த பிரதமர் மோடி 4 நாள் அரசுமுறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தானுக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். மத்திய ஆசிய பிராந்தியத்தில் உறவை வலுப்படுத்தும் நோக்கில் கடந்த 2015, 2016 மற்றும் 2022 ஆண்டுகளில் உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் மோடி அந்த நாட்டு அதிபர் சவுகத் மிர்சியோ விடுத்த அழைப்பின் பேரில் 4 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று டெல்லியிலிருந்து உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நிகழ்ச்சியொன்றில் பங்கேற்றுவிட்டு சென்ற இடமொன்றில் புனிதப்படுத்தும் சடங்கினை செய்தவர்கள் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்துகிறார்.
4: உத்தராகண்ட் மாநிலம் ஹல்த்வானியில் உள்ள ராம்லீலா மைதானத்தில் கடந்த 8ஆம் தேதியன்று திரு மல்லிகார்ஜுன கார்கே பொதுக்கூட்டம் ஒன்றில் பங்கேற்று பேசினார். அவர் சென்ற பிறகு அந்த மைதானத்தில் ஸ்ரீராம் சேனா என்ற வலதுசாரி அமைப்பு புனிதப்படுத்துதல் என்ற சடங்கை செய்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள திரு ராகுல்காந்தி, தீண்டாமை என்பது வெறும் கார்கே தொடர்பான விவகாரம் மட்டும் அல்ல, மாறாக குழந்தைகள் உட்பட நாடு முழுவதும் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களை பாதிக்கும் ஒரு பிரச்சினை என்று சுட்டிக்காட்டினார். நாட்டின் ஒவ்வொரு பட்டியல் சாதி தனிநபரும் ஒவ்வொரு பட்டியல் சாதி பெண்ணும் இதை எதிர்கொள்வதாக கூறியுள்ள அவர், தேநீர் கடைகளில் சாதிய பாகுபாடு உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரமாக பல்வேறு பகுதிகளில் சாதிய கொடுமைகள் நடைபெற்றதாக எடுக்கப்பட்ட புகைப்படங்களை திரு ராகுல்காந்தி வெளியிட்டுள்ளார். இதனிடையே திருமதி சோனியா காந்தியின் பிலாங்கிங் எ ஜேர்னி ஆஃப் லவ் என்ற சுயசரிதை நூலை புதுப்பிக்க பென்குயின் பதிப்பகம் மறுத்துள்ளது சர்ச்சையாகியுள்ளது. பிரதமர் திரு மோடி RSS குறித்த கருத்துக்களை நீக்குமாறு பாஜக நெருக்கடி கொடுத்ததே இதற்கு காரணம் என காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் திரு அசோக் கெலாட், திரு கமல்நாத், திரு கௌரவ் கோகோய் உள்ளிட்டோர் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் கார்கேவை சாதிய ரீதியாக அவமதித்த விவகாரத்தை திசை திருப்பவே பாஜக திட்டமிட்டு சோனியாகாந்தி புத்தக விவகாரத்தை கிளப்பியுள்ளதாக திரு ராகுல்காந்தி சாடியுள்ளார்.
0: தொடர்ந்து தெலுங்கானாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடைமுறையில் பெருமளவில் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக முதல்வர் ரேவந்த் ரெட்டி எழுப்பியுள்ள கவலைகளுக்கு தீர்வு காண தலைமை தேர்தல் ஆணையர் ஞானிஸ்குமார் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. தேர்தலின் போது தமிழக வெற்றி கழகத்துக்காக வாக்கு சேகரித்த மாணவர்கள் தங்கள் குடும்பத்தினரின் வாக்குகளையும் பெற்றுத் தந்ததாக அமைச்சர் செங்கோட்டையன் பேசியிருப்பது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.
4: ஈரோடு ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இளைஞர் நாடாளுமன்றம் என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், குடும்பங்களில் உள்ள வாக்குகளை தாவிக்காவுக்கு பெற்றுத் தந்தவர்கள் மாணவர்கள் என்றார். வாக்கு சேகரிக்கும் திறன் மாணவர்களிடம் இருக்கிறது என்று கூறிய அவர் மாணவர்களுக்கு நன்றி தெரிவித்தார்.
5: உங்களை போன்ற உதவியோடு தான் நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். நீங்கள் வாக்களிக்கின்றவர் சில பேர் இருக்கக்கூடும், வாக்களிக்காதவர் பல பேர் இருக்கக்கூடும். ஆனால் உங்கள் வாக்கு இல்லை என்றாலும் உங்கள் உள்ள இல்லத்திலே இருக்கிற வாக்குகள் அனைத்தும் பெற்றுத் தந்த பெருமை உங்களை சாரும் என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக்
4: கொள்கிறேன். இதனிடையே புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சரும் தாவேக்கம் மேற்கு மாவட்ட செயலாளருமான திரு சி விஜயபாஸ்கர் தலைமையில் அக்கட்சியின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் திரு சி விஜயபாஸ்கர் பேச தொடங்கும் முன்பே தொண்டர்கள் சாறை சாறையாக வெளியேறியதால் காலி நாற்காலிகளுக்கு மத்தியில் அவர் உரையாற்றினார்.
6: 100 பேசக்கூடிய
4: தற்போது அமைச்சர்களை சந்திக்கும் நிர்வாகிகள் கோரிக்கைகளை முன்வைப்பதில்லை என்றும் கை கொடுத்து செல்வி எடுக்கவே வருகின்றனர் என்றும் திரு சி விஜயபாஸ்கர் தெரிவித்தார்.
0: தொடர்ந்து இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 371 கீழ் லடாக் யூனியன் பிரதேசத்துக்கு சிறப்பு சட்ட பாதுகாப்புகளை வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது.
4: ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கி வந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 370 கடந்த 2019 ஆகஸ்ட் மாதம் மத்திய பாஜக அரசு ரத்து செய்தது. அத்தோடு அம்மாநிலம் சட்டமன்றத்துடன் கூடிய ஜம்மு காஷ்மீர் மற்றும் சட்டமன்றம் இல்லாத லடாக் என 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது. இதற்கு காஷ்மீரில் உள்ள எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. காஷ்மீரில் தற்போது ஆளும் தேசிய மாநாட்டுக் கட்சி உட்பட பல்வேறு தரப்பினரும் மீண்டும் மாநில அந்தஸ்து கோரி போராடி வருகின்றனர். அதேவேளையில் லடாக் பிராந்தியத்தில் சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் தலைமையிலான அமைப்பு உட்பட பல்வேறு குழுக்கள் லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும், அரசியல் அமைப்பின் 6வது அட்டவணையில் சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டங்களை முன்னெடுத்தன. இந்நிலையில் லடாக்கின் லே மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, லடாக்கை புதிய அதிகாரமிக்க கட்டமைப்பாக மாற்றும் வகையில் 371வது சட்டப்பிரிவின் கீழ் சிறப்பு பாதுகாப்பு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். இந்த பிரிவின் கீழ் வடகிழக்கு மாநிலங்களைப் போல உள்ளூர் மக்களின் நிலம், கலாச்சாரம் மற்றும் வேலைவாய்ப்பிற்கு தேவையான அதிகார பரவல் ஆக்கத்தையும் சிறப்பு பாதுகாப்பையும் வழங்குவதே மத்திய அரசின் நோக்கம் என்று அவர் கூறியுள்ளார். 371வது பிரிவின் கீழ் சிறப்பு பாதுகாப்பு வரைவு இறுதி செய்யப்பட்டவுடன் பிரதமர் திரு மோடி லடாக் வந்து மக்களை சந்தித்து அது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். மாநில அந்தஸ்து கோரி காஷ்மீர் மற்றும் லடாக் போராட்டக் குழுவினர் போராடி வரும் நிலையில் லடாக்கிற்கு 371வது சட்டப்பிரிவில் சிறப்பு பாதுகாப்பு வழங்கும் திட்டத்திற்கு லே அபெக்ஸ் பாடி, கார்கில் ஜனநாயக கூட்டணி உள்ளிட்ட அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன.
0: தொடர்ந்து பெட்ரோல் நிலையங்களில் பெட்ரோலில் எத்தனால் கலப்பு அளவை சரியாக குறிப்பிடும் வகையில் கட்டாய மற்றும் சீரான குறியீடு லேபிளிங் முறையை உறுதி செய்ய வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய 319 தமிழர்களில் 219 பேர் பத்திரமாக இருப்பதாக அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் செய்தியாளர்களுடன் அமைச்சர் ராஜ்மோகன் பேசுகையில் கடந்த 3 மாநில அரசுடன் மத்திய அரசும் நேபாள அரசும் சேர்ந்து இருநாட்டு தூதர்களும் ஒன்றிணைந்து தமிழர்களை மீட்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன, மீட்பு பணிகள் தொடரும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்.
2: திபெத் மலைப்பகுதியில் கடந்த புதன்கிழமை பிரம்மாண்டமான பனிப்பாறைகள் சரிந்து அங்குள்ள ஏரியில் உடைப்பு ஏற்பட்டு நேபாளத்தில் உள்ள போதே கோஷி ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த பேரழிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 700 நெருங்கும் நிலையில் காணாமல் போன நேபாளத்தைச் சேர்ந்த 2496 பேர், இந்தியர்கள் 287 பேர் உள்ளிட்ட வெளிநாட்டவர்கள் 517 பேரை தேடும் பணி 5வது நாளாக நடைபெறுகிறது. திபெத் பகுதியில் மட்டும் 554 பேரை காணவில்லை என கூறப்படும் நிலையில் இதுவரை இந்தியாவைச் சேர்ந்த 113 பேர், சீனர்கள் 26 பேர், தென்கொரியாவைச் சேர்ந்த 15 பேர் உட்பட சுமார் 2500 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். நேற்று துப்சேவில் நடந்த மீட்பு பணியின் போது 97 வயது மூதாட்டி ஒருவரும், 6 வயது சிறுமி மற்றும் 2 வயது குழந்தை ஆகியோர் உயிருடன் மீட்கப்பட்டது பலரது நெஞ்சிலும் நம்பிக்கையை விதைத்துள்ளது. இந்நிலையில் தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 57 பேரில் 21 பேர் நேற்று முன்தினம் சென்னை திரும்பினர். அவர்களுடன் வேறு 2 பேருந்துகளில் பயணித்து பெருவளத்தில் அடித்துச் செல்லப்பட்டவர்கள் முன்னதாக எடுத்துக்கொண்ட புகைப்படம் வெளியாகி குடும்பத்தினரை மேலும் வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கள்ளிப்பட்டியைச் சேர்ந்த கல்லூரி விரிவுரையாளர் திருமதி தங்கமதியை தொடர்பு கொள்ள முடியாமல் குடும்பத்தினர் கண்ணீருடன் காத்திருக்கின்றனர். இதேபோல நேபாள பேரழிவில் சிக்கிய சென்னை குரோம்பேட்டையைச் சேர்ந்த 9 பேரின் நிலை குறித்து எந்த தகவலும் தெரியாததால் அவர்களின் உறவினர்கள் GST சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
7: மூணு நாள் ஆச்சு, இந்த நிமிஷம் வரலாம், ஒருத்தர் கூட வரல, இந்த சைடு வரல. இப்ப நான் ஆர்ப்பாட்டம் போறோம்னு தெரிஞ்சோடனே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வீவோ வராங்க, வந்து என்ன ஆச்சுன்னு இப்ப கேக்குறாங்க. இது வரல எங்களுக்கு சரியான பதில் இல்ல. எதுவுமே
2: காஞ்சிபுரத்திலிருந்து சென்ற கோபால் சரஸ்வதி தம்பதியினரின் மகன் பெற்றோரை தேடி நேபாளத்திற்கே சென்றுள்ள நிலையில் உயிரிழந்தோரின் புகைப்படங்கள் அங்குள்ள மருத்துவமனைக்கு வெளியே ஒட்டப்பட்டுள்ளதாகவும் பலரின் முகங்கள் சிதைந்துள்ளதால் யாரையும் அடையாளம் காண முடியவில்லை எனவும் வேதனை தெரிவித்துள்ளார். இதனிடையே 150 பேருடன் கைலாய பயணம் மேற்கொண்டிருந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் தேச மங்கையர்கரசி சீன அரசின் உதவியுடன் காத்மாண்டு வந்துவிட்டதாகவும் விரைவில் பத்திரமாக தாயகம் திரும்ப உள்ளதாகவும் வீடியோ மூலம் உறுதிப்படுத்தியுள்ளார். அதேபோல கோவையில் இருந்து நேபாளம் சென்ற 40 பேர் கொண்ட குழுவினர் பத்திரமாக இருப்பதாக வீடியோ மூலம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ராஜ்மோகன் தற்போது வரை கிடைத்த தகவலின்படி 319 தமிழர்கள் நேபாளத்தில் சிக்கியிருப்பதாகவும் அவர்களில் 219 பேர் பாதுகாப்புடன் உள்ளதாகவும் கூறினார்.
8: 219 வந்து செக்யூர்டே நம்ம சொல்லலாம், பட் அவங்க வந்து முன்ன பின்ன அந்த ஃபிளைட்டோடைய டைமிங்லாம் பொறுத்து முன்ன பின்ன வந்து சேரக்கூடிய சூழல் இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு அன்ட்ரேசபிளா கிட்டத்தட்ட 100 பேர் இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. அவர்களையும் எப்படியாவது ட்ரேஸ் பண்ண கம்யூனிகேஷன் பண்ண, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் 20 நாள் கழித்து கூட சர்வே வர வெளில வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பல நாடுகள் சேர்ந்து கொலாபரேட்டிவா பல மிஷர்ஸ் எடுக்கிறாங்க.
2: மீட்கப்பட்டவர்களில் கோவையைச் சேர்ந்த 33 பேரும், சென்னையைச் சேர்ந்த 6 பேரும் நாளை காலை காத்மாண்டுவிலிருந்து விமானத்தில் புறப்பட்டு சென்னை திரும்புகின்றனர்.
0: இந்நேரத்தில் நேபாள திடீர் பெருவெள்ளத்திலிருந்து தப்பித்து தாயகம் திரும்பிய சென்னையைச் சேர்ந்த விஜய புவனேஸ்வரி வெள்ளத்திலிருந்து தப்பித்த தருணம் பற்றியும் தான் பார்த்த பேரிடர் பற்றியும் குறிப்பிடுகிறார்.
9: சவுண்ட் போர்ஸ் எல்லாத்தையும் தள்ளி விடும் போதுதான் நாங்க முதல்ல நார்மலா இப்படி இந்த மாதிரி வெள்ளம் வரும், லேண்ட்ஸ்லைடு தான் அங்க, ஏன்னா நாங்க வரவையில கொஞ்சம் சின்ன சின்னதா லேண்ட்ஸ்லைடு மாதிரி அது அந்த கல்லு மண்ணெல்லாம் புல்டோசர் வச்சு அப்புறப்படுத்திட்டு இருந்தாங்க. சோ இது ஜென்ரலா நடக்கும் நினைச்சிட்டு இருந்தோம். அந்த முன்னாடி போன வேன் எல்லாம் கார்ல ரொட்டேட் ஆனது, பின்னாடி உள்ள அந்த வேன் சாய ஆரம்பிச்சது, சவுண்டு பாக்க போனீங்கன்னா பயங்கர சவுண்டு, அந்த டேம் திறந்து விட்ட மாதிரி சவுண்டு. அதுலதான் அப்ப வந்து எங்க டிரைவர் வந்து நேபாளி, அவர் வந்து நீங்க கீழே குதிச்சு தப்பிச்சிடுங்க, எப்பவுமே மேல போயிடணும்னு சொல்லிட்டு அவர் ஓடிட்டாரு மேல ஏறிட்டு. அது அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அங்க யோசிக்கவே இல்லை. நம்ம வந்து குதிச்சு தப்பிச்சுனோம், நாங்க ஏறினோம், நாங்க 2-3 லேடிஸ் மறுபடியும் சறுக்கிட்டு கீழே விழுந்துட்டோம்.
10: நீங்களும் மேல ஏறும்போது?
9: ஆமா, ரெண்டு தடவை நான் சறுக்கிட்டு விழுந்துட்டேன். ஏன்னா கால்ல சேரு புடிமானம் இல்ல, அது வந்து மண் மேடாதான் இருந்தது. எங்க ரிலேஷன் இவங்க எங்க ஹஸ்பண்டோட அண்ணனோட சம்பந்தி பூங்குழலின்னு அவங்க பேரு, அவங்க மட்டும்தான் சாரி கட்டியிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஸ்வெட்டரை போட்டுட்டு சாரிய கட்டி, இத்தனை அந்த சாரி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சாரியா இருந்தனால அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, லேடிஸ் எல்லாம் வர்றதுக்கு அந்த சாரியும் போட்டு ஃபோன் வயரையும் போட்டு இதை புடிச்சிட்டு ஏறுங்க அப்படின்னு சொல்லி, நான் என்னோட இன்னொருத்தங்க 3 லேடிஸ் கீழே சரிக்கணும். ஜென்ஸ் எல்லாம் ஓரளவு ஏறிட்டாங்க, 4-5 லேடிஸ் நாங்க வந்து அதுல ஏற முடியாம, ஏன்னா இதெல்லாம் எங்களுக்கு பழக்கமே கிடையாது. இன்னொருத்தங்க பயந்து போய் சத்தியான அவங்க ஒரு ஓரமா போய் உட்காந்துட்டாங்க. நாங்க அப்புறமா அந்த புடவை இருந்ததுனால இத புடிச்சுக்கிட்டு ஏறி எங்களை மேல தூக்கிட்டாங்க. அவங்களும் அந்த உட்காந்துருந்தவங்களும் அப்புறம் கையை கொடுத்து எப்படியோ அது வந்து கிட்டத்தட்ட நாங்க ஒரு 1.5 மணி நேரமா அத 1.5 மணி நேரம் ஆயிருக்கும் எல்லாரும் இது பண்ணி மேல போயிட்டோம்.
10: நீங்க அந்த கீழே இருந்து மேல ஏறினது எவ்வளவு ஹைட் இருக்கும்?
9: ஒரு 1 மாடி ஹைட் இருக்கும், ஒரு 1 மாடி ஹைட் இருக்கும். நம்ம மலைன்னா கொஞ்சம் அப்படி சருகெல்லாம் மண்ணு இருக்கும்ல, அந்த மாதிரி இது, அந்த மரம் எல்லாம் இருந்தது, ஒரு இடத்துல ஒரு கிளையை பிடிக்கும் போது உடஞ்சு வேற போயிருச்சு. அதனால அதை பண்ண வேண்டான்ட்டுதான் இவங்க வந்து சாரி எல்லாம் கொடுத்து அந்த போன் ஒயர் எல்லாம் போட்டு நடுவு நடுவுல இபி கேபிள் ஒயர் மொத்தமா போகும். அதை பிடிச்சிட்டு நான் எப்படி ஏன்னே தெரியல அந்த சிவனை கும்பிட்டுட்டு ஐயப்பனை கும்பிட்டுட்டு என்ன ஏத்தி விடுப்பா அப்படின்னு சொன்னோன்னு அந்த ஒயரை பிடிச்சி நான் எப்படி ஏன்னே எனக்கு தெரியல கொஞ்சம் மேல போனோன்னு இவங்க எல்லாம் கைய பிடிச்சி தூக்கிட்டாங்க.
10: நீங்க மேல ஏறணும்னு அந்த இடத்துல என்ன இருந்துச்சு என்ன பாத்தீங்க?
9: மேல போனோன்னு ஏதாவது இருக்கா யாராவது இருக்காங்களா அப்படின்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு போனோம். எங்களை கடவுள் வந்து காப்பாத்தி ஸ்டக்அப் பண்ணி காப்பாத்தி ஒரு ரெஸ்கியூ டீம் இருக்கிற இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. எங்க 20 பேரையும் அவங்க வந்து அவங்களுக்கு சிச்சுவேஷன் புரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்களோட ஏதோ சைட்ல காவல் காக்குறவங்களும் 8 பேர் தண்ணியில போயிட்டாங்கன்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப நாங்க ஏறும் போது ஒருத்தர் மண்ணுல இருந்து கைய கைய ஆட்டிட்டு இருந்தாரு. எங்களால வந்து அதை பார்த்துட்டு ஏறவும் முடியல எங்க போகவும் முடியல. எங்களால நாங்க வந்து அவங்க கிட்ட போய் சொன்னோம் இந்த மாதிரி ஒருத்தர் தண்ணியில இருக்காரு.
10: அவங்க வந்து அங்கிருந்து அடுத்து எந்த இடத்துக்கு போனீங்க எப்படி கூட்டிட்டு?
9: நாங்க எங்க கூட சத்தியான ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவ எல்லாருமே பதட்டத்துல புரியுங்க. அவங்க மத்தியானத்துக்கு மேலதான் அவங்களோட சிஸ்டர் வந்து செக்ரட்டேரியட்ல தமிழ்நாடு செக்ரட்டேரியட்ல ஒர்க் பண்றாங்க. லக்கிலி எங்களுக்கு வந்து போன் அப்ப ஒர்க் ஆச்சு. அவங்க சத்தியாங்க அவங்களோட சிஸ்டர் போன் பண்ணி இந்த மாதிரி நீங்க செக்ரட்டேரியட்ல சொல்லிடுங்க இந்த மாதிரி நாங்க இத்தனை பேர் இங்க ஸ்டக்அப் ஆயிட்டோம் நாங்க உயிரோட இருக்கோம் எங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல நீங்க கவர்மெண்ட் கிட்ட சொல்லி ரெஸ்கியூ பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி போன் பண்ணிட்டோம். அவங்க வந்து எல்லாம் அவங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ்கிட்ட பேசிட்டு அப்புறம் இளங்கோவன் ஒருத்தர் பேசினாரு இந்த மாதிரி நாங்க சிஎம் அவங்க கிட்ட சொல்லிட்டோம் உங்களை ரெஸ்கியூ பண்ற ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த போட்டோஸ் எல்லாமே நாங்க இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த இது நான் ஃபர்ஸ்ட் டிவி நியூஸ் சேனல் எல்லாம் வந்தது ஒரு புகையா இருக்கிறதும் நாங்க இருக்கிறதும் போட்டோ அது அனுப்புறதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு ஒய்ஃபை அன்னைக்கு வேலை செஞ்சிச்சு. அப்போ எந்த இதுவும் இல்ல எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கும் யாரையும் கான்டாக்ட் பண்ணவும் முடியல மறுபடியும் நெட்ஒர்க் போயிடுச்சு. ஆனா அங்க வந்து நாங்க கொண்டு போன ஸ்நாக்ஸ் நாங்க வந்து பரிகிரமா எல்லாம் போகணும்னா வேணும்னு நிறைய இந்த பாதாம் பிஸ்தா இதெல்லாம் வச்சிருந்தோம் அதை வச்சுதான் நீ ஃபுல்லாவே ஓட்டணும். நாங்க அன்னைக்கு காலையில பூரி சாப்பிட்டுட்டு கிளம்புனதுதான் மத்தியானம் வந்து மத்தியானம் சாப்பாடு கிடையாது அன்னைக்கு நைட்டு சாப்பாடு கிடையாது மறுநாளும் கிடையாது மறுநாள் மத்தியானமும் கிடையாது எல்லாமே அந்த ஸ்நாக்ஸ் வச்சுதான். அவங்க வந்து அந்த ரெஸ்கியூ கேம்ப்ல வந்து அவல் பாக்கெட்டை நிறைய கொடுத்தாங்க அது கொஞ்சம் ஃப்ரீ அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம்.
10: அன்னைக்கு நைட் அந்த ரெஸ்கியூ கேம்ப்ல இருந்தீங்களா? நைட் எப்படி
9: அன்னைக்கு அவங்க வந்து அந்த ரெஸ்கியூ டீம்ல சொன்னாங்க 5 மணிக்கு மேல ஹெலிகாப்டர் வராது மிஸ்ட் வெதர் கண்டிஷன் இருக்காது நீங்க இங்கதான் தங்கிக்கணும். ஹெலிகாப்டர் வந்துகிட்டே இருந்தது காலையில 6 மணிக்கே சர்வீஸ் ஆரம்பிச்சுட்டாங்க வந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப வந்து நேபாளிஸ் வந்து 25-30 பேரா இருப்பாங்க.
10: நீங்க நைட் இருந்த அந்த ரெஸ்கியூ கேம்ப்ல இருந்து உங்களை ஹெலிகாப்டர் மூலமா
9: தான் போக முடியும். அவங்க அன்னைக்கு டே ஃபுல்லா இங்க எப்ப வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்களோ அதுல இருந்து ஹெலிகாப்டர் சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த இது போயிட்டேதான் இருந்தது கொஞ்சம் நேபாளி சாதிச்சுட்டு போயிட்டேதான் இருந்தாங்க. அப்பதான் சொல்லுவோம் எங்களோட ஒரு டீம் ஒரு இடத்துல கேம்ப்ல இருக்காங்க அவங்க எப்படியாவது அவங்களுக்கு யாருக்கும் இங்கிலீஷும் தெரியாது ஹிந்தியும் தெரியாது நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அவங்களால தனியா எல்லாம் வர தெரியாது. இன்னொன்னு அவங்களை கான்டாக்ட் பண்ணவும் முடியல எங்களால நாங்க இங்க இருக்கோம் நீங்க அவங்க நாங்க வருவோம்னு நினைச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் அவங்க வந்து போய் கார்ல போய் அழைச்சிட்டு இங்க கொண்டாந்து விட்டுட்டாங்க. அவங்களெல்லாம் பார்த்ததுதான் எங்களுக்கு நிம்மதியா இருந்துச்சு.
0: தொடர்ந்து இமயமலை தொடர்களில் மொத்தம் 7500 தனிப்பாறை ஏரிகள் உள்ளன. இதில் 200க்கு மேற்பட்டவை அதிக ஆபத்துடைய தனிப்பாறை ஏரிகள் என்று கண்டறியப்பட்டுள்ளது. சிக்கிமில் மட்டும் 25 ஆபத்தான தனிப்பாறை ஏரிகள் இருக்கின்றன. சமீபத்தில் இந்தியா சந்தித்த மிக மோசமான தனிப்பாறை ஏரி உடைப்பு வெள்ள சம்பவம் 2023 அக்டோபர் 3 நடந்தது. சிக்கிமில் உள்ள தென்லேனாக் ஏரியில் நள்ளிரவு நேரத்தில் 14.7 கனமீட்டர் அளவுள்ள தனிப்பாறைகள் சரிந்து விழுந்தன. இதனால் 20 மீட்டர் உயரமுள்ள அலைகள் உருவாகி ஆற்றில் ஓடி பல நீர் மின் நிலையங்கள் குடியிருப்புகளை அழித்தது. நேபாளத்தில் நடந்த வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து இமயமலையில் உள்ள பனிப்பாறை ஏரிகளால் இந்தியாவுக்கு காத்திருக்கும் ஆபத்துக்கள் குறித்த கவலைகள் தீவிரமடைந்திருக்கின்றன. நேபாளம் திபெத் எல்லையில் பனிப்பாறை ஏரி உடைந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மிக மோசமான சேதத்தை ஏற்படுத்தியது நேர்கள் அறிந்ததே. ஆயிரக்கணக்கான மக்களை பலிகொண்ட இந்த பனிப்பாறை ஏரி உடைப்பு வெள்ளம் பல கோடி மதிப்பிலான சொத்துக்களை சேதப்படுத்தியுள்ளது. இமயமலையில் இயற்கையாக உருவான பனிப்பாறை ஏரி உடைந்தால் அதன் விளைவு எவ்வளவு கோரமாக இருக்கும் என்பதை இந்த சம்பவம் உலகுக்கு காட்டியுள்ளது. ஆனால் இதுபோன்ற அதிக ஆபத்துடைய பனிப்பாறை ஏரிகள் இமயமலையில் 200 மேற்பட்டவை இருப்பது பெரும் கவலைகளை தூண்டியுள்ளது. இந்த பேரழிவு அபாயங்களை குறைப்பதற்கான இந்தியாவின் உத்தி மற்றும் தயார்நிலை குறித்த வாதத்தையும் இது தீவிரப்படுத்தியுள்ளது. ஒன்றிய அரசின் ஆய்வின்படி இமயமலை தொடர்களில் மொத்தம் 7500 பனிப்பாறை ஏரிகள் உள்ளன. இதில் 10% சிக்கிம் மாநிலத்தில் அமைந்துள்ளன. மேலும் அவற்றில் 25 ஏரிகள் மிக அதிக ஆபத்துடையவாக கருதப்படுகின்றன. இந்த ஆய்வில் 4700 பனிப்பாறை ஏரிகள் கங்கை நதி படுகையில் அமைந்துள்ளதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் இந்தியா சந்தித்த மிக மோசமான பனிப்பாறை ஏரி உடைப்பு வெள்ள சம்பவம் 2023 அக்டோபர் 3 நடைபெற்றிருந்தது. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் உறுப்பினர் கிருஷ்ணா வசந்தா இது தொடர்பாக கூறுகையில், நேபாளத்தில் நிகழ்ந்த சம்பவம் இமயமலை பகுதி பேரிடர் அபாயத்தின் புதிய பரிணாமத்தை விளக்குகிறது. இந்தியாவின் தேசிய பனிப்பாறை உடைப்பு வெள்ள அபாய தணிப்பு திட்டம் ஆபத்துடைய 195 பனிப்பாறை ஏரிகளை அடையாளம் கண்டிருப்பதோடு மதிப்பீடு, கண்காணிப்பு, முன்கூட்டிய எச்சரிக்கை, அபாய தணிப்பு, சமூக விழிப்புணர்வு ஆகிய 5 முக்கிய முன்னுரிமைகளை பின்பற்றுகிறது. தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இதற்கு முன்னுரிமை அளித்து இதன் வேகத்தையும் செயல்பாட்டு அளவையும் உடனடியாக அதிகரிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். சிக்கிம் பேரிடரை தொடர்ந்து பனியேறி உடைப்பால் ஏற்படும் வெள்ள அபாயத்தை குறைப்பதற்கான உயர்மட்ட ஒருங்கிணைப்பு குழுவை ஒன்றிய அரசு அமைத்தது. பிரதமரின் முதன்மைச் செயலாளர் PK மிஸ்ரா தலைமையில் அமைக்கப்பட்ட இந்த குழு பல்வேறு அமைப்புகளை ஒருங்கிணைத்து ஆலோசனை நடத்துதல், பனிப்பாறை ஏரிகள் குறித்து ஆய்வு செய்தல் மற்றும் அதிக ஆபத்துள்ள ஏரிகளை கண்டறிதல் ஆகிய பணிகளை மேற்கொண்டது. அதிக ஆபத்துள்ள பனி ஏரிகளை கொண்ட 4 இமயமலை மாநிலங்களுக்காக தேசிய பனிப்பாறை உடைப்பு வெள்ள அபாய தணிப்பு திட்டம் உருவாக்கப்பட்டு 150 ரூபாய் கோடியை இந்திய அரசு ஒதுக்கியிருக்கிறது. பேரிடர் அபாய குறைப்பு தொடர்பான இந்த ஒருங்கிணைப்பு குழுவின் முதல் கூட்டம் 2024 நவம்பரில் நடைபெற்றது. அப்போது அந்த குழுவின் அணுகுமுறை குறித்து பிரதமரின் முதன்மை செயலாளர் திருப்தி தெரிவித்திருந்தார். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் மத்திய அமைச்சர் மூனாக்கான அழகிரியின் மகன் துரை தயாநிதியின் உடலை மனநிலை குறித்து மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்று மதுரை சிபிஐ நீதிமன்றம் நேற்று முன்தினம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு 2 சக்கர வாகனத்தில் நேற்று சென்ற சட்டசபை உறுப்பினருக்கு 1500 ரூபாய் போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்துள்ளார்கள். புதுச்சேரியில் சட்டசபை உறுப்பினர்கள் அனைவருக்கும் அரசு சார்பில் கார் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த கார்களுக்கு ஓட்டுநர்கள் வழங்கப்படவில்லை. இதை பதிவு செய்யும் வகையில் சட்டப்பேரவைக்கு 2 சக்கர வாகனத்தில் NR காங்கிரஸ் கட்சியின் முத்தியால்பேட்டை தொகுதி சட்டசபை உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் நேற்று காலை சென்றிருந்தார். இந்நிலையில் வையாபுரி மணிகண்டன் ஓட்டி வந்த வாகனத்தில் நம்பர் பிளேட் இல்லாததற்கு 500 ரூபாய், தலைக்கவசம் அணியாமல் வந்ததற்கு 1000 ரூபாய் என்று மொத்தம் 1500 ரூபாயை போக்குவரத்து போலீசார் தண்டமாக விதித்திருக்கிறார்கள். நாமகிரிப்பேட்டையில் வருங்கால மனைவிக்காக நிலவில் 1 ஏக்கர் நிலம் வாங்கிய பட்டதாரி வாலிபர் குறித்த தகவல் வேகமாக பரவி வருகிறது. நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் அசோக்குமார் மகன் அசோக் சரவணன். இவருக்கு வயது 32. பொறியியல் பட்டதாரியான இவருக்கும் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த ராதிகா வர்சினிக்கும் வரும் செப்டம்பர் 17 சேலத்தில் திருமணம் நடைபெற இருக்கிறது. இருவருக்கும் ஏற்கனவே நிச்சயார்த்தம் நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் தனது வருங்கால மனைவிக்கு யாரும் வழங்காத வித்தியாசமான பரிசை வழங்க வேண்டும் என்று முடிவு செய்த அசோக் சரவணன் லண்டனில் வசிக்கும் தனது சகோதரியின் உதவியுடன் சுவிட்சர்லாந்து தனியார் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு நிலவில் நிலம் வாங்குவதற்கு விண்ணப்பித்துள்ளார். பின்னர் 23,000 ரூபாய் செலுத்தி நிலவில் 1 ஏக்கர் நிலத்தை வாங்கியதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதற்கான 10 பக்க ஆவணங்களையும் சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனம் வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. வருங்கால மனைவிக்காக பட்டதாரி வாலிபர் ஒருவர் நிலவில் 1 ஏக்கர் நிலம் வாங்கிய தகவல் அந்த பகுதியில் பரவியதை அடுத்து பொதுமக்கள் பலரும் வியப்புடன் இதனை பேசி வருகிறார்கள். திருத்தணி அருகே தேசிய நெடுஞ்சாலையோரம் புற்றடியில் பற்றிய தீயினால் 5 ஏக்கரில் பயிரிடப்பட்ட சவுக்கு தோப்பு எரிந்து நாசமாகியது.
4: சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மாவூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி. இவர் தமக்கு சொந்தமான நிலத்தில் சவுக்கு மரங்களை சாகுபடி செய்து பராமரித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று மாலை தேசிய நெடுஞ்சாலை ஓரம் காய்ந்த புல்செடிகளில் பற்றிய தீ அருகில் இருந்த சவுக்கு தோப்பிற்குள் பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. இதனால் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர்.
0: தொடர்ந்து சென்னையை தலைமையிடமாக கொண்ட ஏம் குழும நிறுவனங்களின் தலைவர் ஆர் வீரமணி சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரில் போக்சோ சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
2: சென்னை பெருநகர காவல்துறையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தன்னார்வலர் ஒருவர் அளித்த புகாரில் அடையாளம் தெரியாத நபர் மூலம் தமக்கு கிடைத்த பென் டிரைவில் தொழிலதிபர் வீரமணி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் நடத்திய விசாரணையில் தொழிலதிபர் வீரமணி தேனாம்பேட்டையில் வீடு வாடகைக்கு எடுத்து சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்தது தெரியவந்ததாகவும், அவரது வீடு மற்றும் அலுவலகங்களில் நடத்திய சோதனையில் வேறு சில சிறுமிகள் மற்றும் பெண்களின் புகைப்படங்கள் உள்ளிட்ட முக்கிய ஆதாரங்கள் சிக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து தொழிலதிபர் வீரமணியையும் அவருக்கு உடந்தையாக இருந்த மகேந்திர சிம்ஹன் சாந்தி தம்பதியினரையும் போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். அல்லிக்குளம் மகிழா நீதிமன்றம் அவர்களை வரும் 11ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டுள்ளது. 2019 முதலே வீரமணி சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்து வந்ததாகவும், அவருக்கு உடந்தையாக தம்பதி செயல்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.
0: தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் உலக புகழ் பெற்ற புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு பெருவிழா நேற்றிரவு 7 மணிக்கு கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியிருந்தது.
2: வேளாங்கண்ணியில் உள்ள ஆரோக்கிய மாதா பேராலயத்தின் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக நேற்று தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவையொட்டி தஞ்சை மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ் திருக்கொடியை ஏற்றி வைத்தார். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற கண்கவர் வான வேடிக்கை நிகழ்ச்சிகள் வானை வண்ணமயமாக்கின. விழாவின் போது ஆலய வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த ஹீலியம் பலூன்கள் திடீரென வெடித்து தீப்பிழம்பு வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் சென்னையைச் சேர்ந்த கலைச்செல்வன் மற்றும் ரமேஷ் ஆகியோர் காயமடைந்தனர். தமிழ்நாடு மட்டுமின்றி வெளிமாநிலத்தில் சிக்கி 2 மணி நேரமாக காரிலேயே இருந்தார். இதனிடையே சென்னை பெசன் நகரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தில் கொடியேற்ற நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை மயிலை உயர் மறைமாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி கொடியேற்றினார்.
0: தொடர்ந்து கேரளத்தில் ஓணம் கொண்டாட்டத்தின் நிறைவாக நடைபெற்ற வண்ணமயமான பாரம்பரியம் மிக்க புலிக்களி நடன நிகழ்ச்சியினை பல ஆயிரக்கணக்கானோர் கண்டு களித்தார்கள்.
11: கேரளத்தின் திருச்சூரில் பூரம் திருவிழாவிற்கு அடுத்தபடியாக ஓணம் கொண்டாட்டத்தின் நிறைவாக நடைபெறும் புலிக்களி நடன ஊர்வலமும் பிரசித்தி பெற்றது. அந்த வகையில் நடப்பாண்டு புலிக்களி பேரணி வழக்கமான உற்சாகத்துடன் நடைபெற்றது. உடல் முழுவதும் புலியைப் போல தத்ரூபமாக வர்ணம் தீட்டியும் புலிமுகத்துடன் கூடிய முகமூடி அணிந்தும் இடுப்பில் சலங்கைகள் கட்டி 450க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் செண்டை மேள தாளத்திற்கு ஏற்ப நடனமாடியபடி நகரை வலம் வந்தனர்.

0: large and colorful event which is happening in the district. We can see a lot of varieties of puli.
1: பலவிதமான புலிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும் போது இந்த கலை வடிவம் முற்றிலும் மாறுபட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பம்சமாக நான் பார்ப்பது சம வாய்ப்பு. இதில் பெண்கள்
0: பங்கேற்கிறார்கள். The main thing that I feel special about this event is the inclusiveness. We can see women participating. There is one trans woman who is participating this time.
1: இந்த முறை ஒரு திருநங்கை பங்கேற்றுள்ளார். குழந்தைகளும் இருக்கின்றார்கள்.
0: There are kids also and they are very enthusiastic to be part of this event. They are
1: அவர்களாகவே ஆர்வமாக வந்து பங்கேற்கிறார்கள்.
0: Coming by themselves, we can
1: இதில் ஜென்சி தலைமுறையினரும் உள்ளார்கள்.
0: See a lot of Gen-Z's as well.
2: திருச்சூர் நகரை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்து குழுவுக்கு 35 முதல் 51 கலைஞர்கள் வீதம் புலிவேடம் அணிந்து இவ்விழாவில் பங்கேற்றனர். மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரை இந்த கொண்டாட்டம் நீடித்தது.

கேரளத்தில் நடந்த சுக துக்க சம்பவங்களை நினைவுபடுத்தும் விதமான அலங்கார ஊர்திகளும் பிரம்மாண்ட புலி உருவங்களை கொண்ட அலங்கார ஊர்திகளும் பேரணியில் கவனம் ஈர்த்தன.

0: திருச்சூரில் கான்கிரீட் காடுகளுக்கு இடையே கூட்டம் கூட்டமாக சென்ற கலைப்புலிகளைக் கண்டு பார்வையாளர்கள் பரவசம் அடைந்தனர். புலிக்களி நடன திருவிழாவை முன்னிட்டு கூட்டம் அலைமோதியதால் பாதுகாப்பிற்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர்.
1: இனி இன்று ஞாயிறு தினம், விடுமுறை தினம் என்பதால் நேற்றைய விலையில் சென்னையில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 2,360 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,16,040 ரூபாவுக்கும் கிராமுக்கு 295 ரூபாய் குறைந்து 14,505 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை 1 கிராம் 5 ரூபாய் குறைந்து 260 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள். நோர்வேயில் மறைந்த மன்னர் ஹராட்டின் மகன் ஹாக்கோன் புதிய மன்னராக மகுடம் சூடியிருக்கிறார். மன்னர் ஹராட் 89 வயதில் காலமானார். 35 ஆண்டாக அவர் நோர்வேயை ஆண்டவர். புதிய மன்னரின் புதல்வியான 22 வயது இன்கிரிட் அலெக்சாந்திரா பட்டத்து இளவரசியாக அறிவிக்கப்பட்டுள்ளார். நோர்வேயில் பலரும் மன்னர் ஹராட்டின் மரணத்தால் துயரத்தில் ஆழ்ந்துள்ளதாக கூறுகிறார்கள். அங்கு நாடளவில் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. மலர்களை சமர்ப்பித்து பலரும் தன்னகர் ஓஸ்லோவில் மரியாதை செலுத்தி வருகிறார்கள். நகைச்சுவை உணர்வுள்ள பரிவுமிக்க மன்னர் அவர் என்று மக்கள் அவரை நினைவு கூறுகிறார்கள். 53 வயது ஹாக்கோன் தந்தையின் பொறுப்புகளை எடுத்துக்கொண்டது அந்த நாட்டின் அடுத்த சகாப்தத்தை குறிப்பதாக பலர் கூறுகிறார்கள். புதிய மன்னர் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று பிரதமர் ஜோன்ஸ்கார் ஸ்தோர் கூறியிருக்கிறார். அவரும் புதிய மன்னரும் சந்தித்ததை தொடர்ந்து ஜோனஸ் உரையாற்றினார். வரும் செவ்வாய்க்கிழமை புதிய மன்னர் நாடாளுமன்றத்தில் உறுதிமொழி எடுக்க இருக்கிறார். நேபாளத்தில் பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேற்று 4வது நாளாக மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றன. மேலும் உடல்கள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 675 அதிகரித்துள்ளது. அதுநேரம் 300 மேற்பட்ட இந்தியர்கள் உட்பட 2,400 அதிகமானோர் தொடர்ந்து மாயமாகியுள்ளார்கள். அவர்களின் நிலை என்பது இதுவரை தெரியவில்லை. நேபாளத்தின் கோசி ஆற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளதாக பிந்தி கிடைத்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோசி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் ரசுவா, நுவாகோட், தாடிங் ஆகிய மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நேபாளத்தின் கோசி ஆற்றில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 734 அதிகரித்துள்ளது. நேபாளத்தில் திபெத் எல்லை அருகே போதே கோசி ஆற்றில் ஏற்பட்டுள்ள திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு காரணமாக அந்த பகுதி மக்கள் பெரும் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளார்கள். சீனா நேபாள எல்லையில் உள்ள ஆறுகளில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக ராட்சத தடுப்பேரி உருவாக்கி நிரம்பி வழிகிறது. நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 5வது நாளாக இன்றும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது வரை பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 734 சற்று முன்னர் கிடைத்த தகவல் தெரிவிக்கிறது. அது மட்டுமல்லாமல் 300 மேற்பட்ட இந்தியர்கள் உட்பட 2,400 அதிகமானோர் இதுவரை கண்டறியப்படாமல் இருக்கின்ற தகவலும் மீண்டும் உறுதிப்படுத்தப்படுகிறது. இந்த இயற்கையானை எந்த நேரத்திலும் உடையும் அபாயம் இருப்பதால் 2வது கட்ட வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் என்று சீனா மற்றும் நேபாள பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் எச்சரித்துள்ளன. காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி இதுவரை பலர் உயிரிழந்து விட்டார்கள். சுற்றுலா சென்றவர்கள் மற்றும் வழிப்போக்கர்கள் பலரும் தவித்து வருகிறார்கள். நேபாள திபெத் பெருவெள்ள மறுசீரமைப்புக்கு பில்லியன் கணக்கான டாலர் நிதி தேவைப்படலாம் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதிகாரிகள் சேதாரத்தை மதிப்பிடுகின்றார்கள். இந்த வேளையில் உதவிக்காக அனைத்துலக நாடுகளிடம் வெளியுறவு அமைச்சர் சிசிர் கனல் கோரிக்கை விடுத்திருக்கிறார். குறிப்பாக தொழில்நுட்ப உதவி தேவைப்படுவதாக அவர் தெரிவித்தார். சடலங்களை அடையாளம் காண மரபணு சோதனை, சடலங்களை அழுகாமல் வைத்திருக்க குளிர்சாதன பெட்டிகள் ஆகியவை அவசரமாக தேவைப்படுவதாக கனல் விவரித்தார். இறந்தோர் எண்ணிக்கை 700 தாண்டியுள்ளது. சுமார் 3,000 பேரை இன்னமும் காணவில்லை. அவர்களில் சுமார் 517 பேர் வெளிநாட்டவர்கள். நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கான அபாயம் இருப்பதாக அதிகாரிகள் கூறுகிறார்கள். 2015 ஆண்டு நேபாளத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்துக்கு பிறகு இதுவே ஆக மோசமான பேரிடராக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அன்று அதில் 9,000 பேர் இறந்திருந்தார்கள். நேபாளத்தில் பெருக்கெடுத்த வெள்ளத்தில் பாலங்களும் கட்டிடங்களும் எளிதில் அடித்து செல்லப்பட்டன. சக்தி வாய்ந்த நீரோட்டத்திலும் வலுவாக நின்ற ஒரு வீடு இனியவாசிகளின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. காணொளியில் ஒரு பச்சை நிற வீடு, வீட்டின் பின்புறத்திலும் முன்புறத்திலும் அலைகளைப் போல் வெள்ள நீர் செல்கிறது. கட்டிட சிதைவுகளையும் பார்க்க முடிகிறது. ஆனால் வீட்டுக்கோ ஒன்றுமே ஆகவில்லை. அவ்வளவு வலுவான வீடா? வீட்டை கட்டியவர்களுக்கு பாராட்டென்று இனியவாசிகள் மெச்சுகிறார்கள். வீட்டில் இருந்தவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். அந்த குடியிருப்பு நலமாக இருப்பதாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. உக்ரைன் தலைநகர் கீவ் நகருக்கு மேற்கே உள்ள புச்சா மாவட்டத்தில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் குறைந்தது 37 பேர் உயிரிழந்தார்கள். புச்சா மாவட்டத்தின் மைலா கிராமத்தில் உள்ள ஒரு கிடங்கு மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அதைத் தொடர்ந்து பெரும் வெடிவிபத்து ஏற்பட்டதாகவும் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கி தெரிவித்தார். உக்ரைனில் நடப்பாண்டு நடத்தப்பட்ட மிக மோசமான தாக்குதல்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த தாக்குதலில் தீபத்து ஏற்பட்டு சுமார் 50 குடியிருப்புகள் சேதமடைந்தன. முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான காப்பகம் ஒன்றும் சேதமடைந்துள்ளதால் அந்த பகுதியிலிருந்து மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றும் பணிகள் நடைபெற்றன. மக்கள் வசிப்பிடங்களுக்கு அருகே வெடிபொருட்களை சேமித்து வைப்பது உக்ரைனில் சட்டப்படி குற்றமாகும் என்பதால் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதையொட்டி அரசு ஆயுத உற்பத்தி நிறுவனங்களைச் சேர்ந்த 2 அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிபர் செலஸ்கி அறிவித்தார். விஸ்னப் பகுதியில் உள்ள வெடிமருந்து கிடங்கு மீது கடந்த ஜூலையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 22 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டிய உக்ரைன் பிரதமர் செர்ஜி கொரடஸ்கி முந்தைய துயர சம்பவத்திலிருந்து பாடம் கற்காதது அலட்சியத்தின் உச்சம் என்று இதனை விமர்சித்திருக்கிறார். கடந்த 3 நாட்களாக கீவ் நகரின் மீது ரஷ்யா தொடர்ந்து வான்வெளி தாக்குதல்களால் உக்ரைன் தன்னகரின் பொருளாதாரம் மற்றும் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் ரஷ்யாவின் ராணுவ கட்டமைப்புகள் மற்றும் எரிசக்தி நிலையங்கள் மீது உக்ரைனும் தனது நீண்ட தூர ட்ரோன் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. தற்போது நாள்தோறும் சராசரியாக 300 நீண்ட தூர தாக்குதல்கள் நடத்தப்படுவதாகவும் இதை தினசரி 1,000 தாக்குதல்களாக உயர்த்துவதே தங்களின் இலக்கு என்று அதிபர் செலஸ்கி தெரிவித்திருக்கிறார். மேற்காப்பிரிக்க நாடான நைஜரின் தன்னகர் நியாமியில் உள்ள அதிபர் மாளிகை மற்றும் சர்வதேச விமானியத்தை குறிவைத்து ராணுவ வீரர்கள் நேற்று அதிகாலை கிளர்ச்சியில் ஈடுபட்டார்கள். அரசுக்கு ஆதரவான பாதுகாப்பு படையினரின் தீவிர நடவடிக்கையால் நிலைமை தற்போது கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக நைஜர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜெனரல் சாலிபு மோடி தெரிவித்தார். நியாமிக்கு அருகேயுள்ள முக்கிய விமானப்படை தளத்தில் சில மூத்த அதிகாரிகளை பிணைக்கைதிகளாக சிறைப்பிடித்து ராணுவ வீரர்கள் குழு ஒன்று நடத்திய இந்த தாக்குதல் பல மணி நேரம் நீடித்தது. அப்போது தலைநகர் முழுவதும் தொடர் துப்பாக்கிச் சூடுகளும் வெடிச்சத்தங்களும் கேட்டதால் பெரும் பதற்றம் நிலவியது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த நாட்டின் அரசு தொலைக்காட்சி மற்றும் வானொலி சேவைகள் சிறிது நேரம் தற்காலிகமாக துண்டிக்கப்பட்டிருந்தன. யுரேனியம், எண்ணெய் உள்ளிட்ட கனிம வளங்கள் நிறைந்த நைஜரில் ராணுவ புரட்சி மூலம் அப்து ரகுமானே தியானி கடந்த 2023 ஆட்சியை கைப்பற்றினார். இருந்தாலும் தீவிரவாதிகளின் அச்சுறுத்தல் தொடர்ந்து நீடித்து வருவதால் தியானி அரசு மீது ராணுவத்தின் ஒரு பிரிவினர் மத்தியில் அதிருப்தி அதிகரித்து வந்துள்ளது. தீவிரவாதிகளுக்கு எதிரான களப்போராட்டத்தில் தொடர்ந்து அதிக உயிரிழப்புகளை சந்தித்து வரும் தென்மேற்கு பிராந்திய படைப்பிரிவுகளைச் சேர்ந்த வீரர்களே தற்போதைய தாக்குதலிலும் ஈடுபட்டுள்ளதாக அந்த நாட்டு பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சீனாவிடமிருந்து 20 மேற்பட்ட போர் விமானங்களை வாங்க வங்கதேசம் முடிவு செய்துள்ளதான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. 20 முதல் 24 போர் விமானங்களை சீனாவிடமிருந்து வாங்கி அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் தவணை முறையில் தொகையை செலுத்தி முடிக்க வங்கதேசம் முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. சீனாவின் J-10C ரக மல்டிரோல் போர் விமானங்களை 22,000 கோடி ரூபாய்க்கு வாங்க வரவு ஒப்பந்தத்தை வங்கதேசம் இறுதி செய்துவிட்டது. இந்த ஒப்பந்தத்தின் எதிர்காலத்தில் சீனாவில் இருந்து தாக்குதல் ஹெலிகாப்டர்கள், போக்குவரத்து விமானங்கள் மற்றும் ஆளில்லா ட்ரோன்களை வாங்குவதற்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. சீனாவிடமிருந்து வாங்கப்படும் 20 விமானங்களில் 10 விமானங்கள் நேரடியாக விமானப்படையின் செயல்பாட்டு பிரிவுகளில் சேர்க்கப்படும். மீதமுள்ள 10 விமானங்கள் அவசரகால இருப்பு மற்றும் சிறப்பு பயிற்சிகளுக்காக பயன்படுத்தப்படும் என்று வங்கதேச அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். JNCE ரக போர் விமானங்களின் விநியோகம் 2027 தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே 2025 நடைபெற்ற மோதலில் இந்திய ரபேல் விமானத்துக்கு எதிராக பாகிஸ்தான் பயன்படுத்திய JNCE விமானங்கள் சிறப்பாக செயல்பட்டதால் அதற்கு முன்னுரிமை அளிப்பதாக வங்கதேச பிரதமரின் ஆலோசகர் சாகித்துர் ரகுமான் கூறியுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் நாட்டின் ராணுவ தலைமைத்துவத்தில் மாற்றங்களை செய்திருக்கிறார். குறிப்பாக தற்காப்பு அமைச்சராக இருந்த நோ குவாங் சொல் பதவியிறக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஆயுத தொழில்துறை பிரிவின்

கூறியிருக்கிறார். கலிபோர்னியாவின் சாண்டியாகோ நகரில் உள்ள அந்த குடியிருப்பு வளாகத்தின் மேலாளரான ஹோலி ராஜ்போர்ட் 9/11 தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளுக்கு தங்க இடம் கொடுத்து உதவியதாக குற்றம் சாட்டப்பட்ட சவுதி அரேபிய நாட்டைச் சேர்ந்த உமர் அல் பயுமுமியாடான தனது சந்திப்புகள் குறித்து முதன்முறையாக பொதுவெளியில் பேசியிருக்கிறார். கொலி ராஜ்போர்ட் என்ற பெண் ஆங்கில ஊடகம் ஒன்று அளித்த நேர்காணலில் தனக்கு அறிமுகமான உமர் அல் பயுமி நல்ல நண்பர், ஆனால் அவர் மீது கூறப்படும் குற்றச்சாட்டுகளை ஒன்றிணைக்கவே என்னால் இன்னமும் கூட முடியவில்லை. அவர் தன்னை பற்றி என்னிடம் சொன்னதையும் அவரது உண்மையான முகத்தையும் என்னால் இன்னமும் தொடர்புபடுத்தவே முடியவில்லை. பயமி கடந்த 1999 பார்வு குடியிருப்புக்கு குடும்பத்துடன் குடிபெயர்ந்தார். அப்போது முதல் தன்னுடன் நல்ல நட்புறவு இருந்துள்ளது. அவர் எப்போதும் சிரித்த முகத்துடன் நல்ல நண்பராக இருப்பார் என்று ராஜ்போர்ட்டுடன் கூறினார். வீடு தேடுவதாக 2000 பிப்ரவரியில் அவர் நவாஸ் காலித் என்ற 2 பேரை அலுவலகத்துக்கு அழைந்து வந்தார். அவர்களால் குடியிருப்பு வளாகத்தின் கட்டண தொகையை செலுத்த முடியாத நிலையில் இருந்தபோது பயமைதான் அவர்களுக்காக கையெழுத்திட்டு வங்கிக் கணக்குகளை தொடக்கி கொடுத்தார். 2001 செப்டம்பர் 11 அமெரிக்க பயணிகள் விமானத்தை கடத்தி இரட்டை கோபுரங்கள் மீது தாக்குதல் நடத்திய 19 அல்கைதா பயங்கரவாதிகளில் இவர்கள் இருவரும் அடங்குவார்கள். இவர்கள் அமெரிக்க ஏர்லைன்ஸ் விமானத்தை கடத்தியவர்கள் என்று பின்னர் அடையாளம் காணப்பட்டிருந்தது. அவர்கள் குடியிருப்பில் இருந்தபோது சந்தேகப்படும்படி எதுவும் இல்லை, வழக்கமாகவே காணப்பட்டார்கள், மிகவும் அமைதியாக இருந்தார்கள் என்று ராஜ்போர்ட் தெரிவிக்கிறார். இது தொடர்பாக இவரும் பலகட்ட விசாரணைகளை சந்தித்துள்ளார். பிறகு பயோமி பயங்கரவாத குழுக்களுக்கு உதவி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தன்னுடைய பிரமாண பத்திரத்தையும் அவர் நீதிமன்றில் தாக்கல் செய்திருந்தார். இந்த 3 பேருடைய நட்பு கடந்த 25 தன்னை தொடர்ந்து துன்புறுத்தி வருவதாக அவர் குறிப்பிடுகிறார். அமெரிக்க பூங்காவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் போலீஸ் அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார். மற்றொரு அதிகாரி காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அமெரிக்காவின் தென் கரோலினாவின் தலைநகரான கொலம்பியாவில் உள்ள ஒரு பூங்காவில் மர்ம நபர் ஒருவர் துப்பாக்கிச் சூடு நடத்தினார். இதில் 29 கிறிஸ்டோபர் டிலாங் என்ற போலீஸ் அதிகாரி உயிரிழந்து போனார். பிறகு சக போலீசார் நடத்திய பதில் தாக்குதலில் துப்பாக்கிச் சூடு நடத்திய 33 ஆடம் டைலர் டவுடி என்ற நபரும் உயிரிழந்தார். இவர் பல்வேறு வழக்குகளில் குற்றவாளி என்று போலீசார் தெரிவிக்கிறார்கள். குடும்ப தகராறு புகார் தொடர்பாக போலீஸ் அதிகாரிகள் பூங்காவில் பதுங்கியிருந்த நபரிடம் சென்று விசாரணை நடத்திய போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. டெமிக் என்ற மற்றொரு போலீஸ் அதிகாரி காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பூங்கா பகுதி தற்போது போலீசாரின் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள். ஹொங்கொங்கில் சிறுமி அறியப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பெண் ஒருவர் வேலையிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கிறார். காப்புறுதி நிறுவனம் ஏஇ அதை அறிவித்திருக்கிறது. சம்பவம் கடந்த புதன்கிழமை நடந்திருக்கிறது. அதன் காணொளி இணையத்தில் பரவியது. காணொளியில் சிறுமி விளையாடி கொண்டிருந்த போது பாட்டியொருவர் அவளை ஓங்கி அடிப்பது தெரிந்தது. பாட்டி ஏன் அவ்வாறு செய்தார் என்பது தெரியவில்லை. அதை அடுத்து சிறுமியின் தாயார் பாட்டியுடன் சண்டையிடத் தொடங்கினார். பாட்டியின் மகளும் பதிலுக்கு சண்டையில் இறங்கினார். 68 பாட்டி, அவருடைய 34 மகள், சிறுமியின் தாய் மூவரும் கைது செய்யப்பட்டார்கள். பொது இடத்தில் சண்டையிட்டதாக மூவர் மீது குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற விசாரணை செப்டம்பர் 3 தொடங்கும். 34 பெண் ஏஐ ஊழியர். ஊழியர்கள் வன்முறையில் ஈடுபடுவதை ஏஐ ஒருபோதும் ஆதரிக்காது என்று நிறுவனம் கூறியது. சம்பவத்தை கண்டு கொந்தளித்த இணையவாசிகள் பெண்ணின் பெயர், சமூக ஊடகங்கள், தனிநபர் தகவல்கள் ஆகியவற்றை இணையத்தில் கசிய விட்டார்கள். தனிநபர் தகவல்களை கசிய விடுவது குற்றச் செயல். அவ்வாறு செய்வது பாதிக்கப்படுபவரின் மனநிலை மோசமாக பாதிக்கலாம் என்று வழக்கறிஞர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். ஐரோப்பாவில் கடுமையான வெப்பம், வறண்ட வானிலையாலும் பல சிரமங்கள், போதிய மழை இல்லாததால் ஆறுகள், மீன்கள் இருக்கின்ற குளங்கள் போன்றவை வற்றி போய்விட்டன. குளங்களில் நீர் வெதுவெதுப்பாக உள்ளது. சூடான நீரில் பிராணவாயு போதவில்லை. பல இடங்களில் மீன்கள் செத்துவிட்டன.
மீதமுள்ள மீன்களை காப்பாற்ற பண்ணையாளர்கள் முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள். மீன்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றுவது, தண்ணீர், பிராணவாயு போன்றவற்றை கூடுதலாக சேர்ப்பது போன்ற சில வழிகளை அவர்கள் நாடுகிறார்கள். பருவநிலை மாற்றத்தால் மீன்வளத்துறை அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. துறை சார்ந்தோர் மில்லியன் கணக்கான டாலர் இழப்பை சந்தித்துள்ளது.

செய்துள்ளார்கள். எரிசக்தி சேதமடைந்த பயிர்கள், வர்த்தகம், ஆற்று போக்குவரத்தில் நட்டம் போன்ற பிரச்சனைகளையும் அவர்கள் எதிர்நோக்குகின்றார்கள். மதுபான கடையில் குடித்துவிட்டு பணம் கட்ட முடியாமல் தவித்த பெண் கோமடைந்தார். கடை மேலாளர் பெண்ணுக்கு மொட்டி அடித்து விட்டார். விசித்திரமான இந்த சம்பவம் இந்த மாதம் 25ஆம் தேதி தாய்லாந்தில் நடந்தது. அந்த பெண் போலி அடையாள அட்டை வைத்து கடைக்குள் நுழைந்ததாக கூறப்படுகிறது. அவர் சுமார் 60,000 பாட், சுமார் 1,850 அமெரிக்க டாலர் கட்டணம் செலுத்த பணமின்றி தடுமாறினார். காவல்துறையிடம் புகார் அளிப்பதற்கு பதிலாக தலைமுடியை 3,000 பாட்டுக்கு, சுமார் 90 அமெரிக்க டாலருக்கு விற்க சம்மதிப்பதாக பெண்ணிடம் ஒப்பந்த பத்திரத்தில் கையெழுத்து வாங்கினார் கடையின் மேலாளர். பணத்துக்காக மொட்டி அடிப்பதா என்று இணையவாசிகளிடையே கடும் விவாதம் எழுந்தது. இது தண்டனையா அல்லது மனித உரிமை மீறலா என்று சிலர் கேள்வி கேட்கிறார்கள். உள்ளூர் சமூக ஆர்வலர் ஒருவர் கடை நிர்வாகத்தின் முறையற்ற செயல் குறித்து கேள்வி கேட்டதாக உள்ளூர் ஊடகம் ஒன்று தெரிவித்தது. அதன் பிறகு கடை நிர்வாகம் தாம் செய்தது தவறு என்று ஒப்புக்கொண்டு பெண்ணிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டது. மேலும் அந்த பெண்ணின் குடும்பத்தை தொடர்பு கொண்டு இழப்பீடு வழங்கவும் இணக்கம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் ரோட் தீவில் கணவாய்களை ஏற்றிச் சென்ற கனரக வாகனம் கவிழ்ந்ததில் எல்லாம் சாலையில் கொட்டியது. நர்கான்செட் நகரில் சம்பவம் நடந்தது. பதப்படுத்த நிலையத்துக்கு கணவாய்களை ஏற்றிச் சென்ற வாகனம் வளைவில் திரும்பிய போது அதன் சரக்கு பெட்டி கலன்று பக்கவாட்டில் கவிழ்ந்தது. அதிலிருந்த கணவாய்களில் பெரும்பகுதி சாலையில் கொட்டிவிட்டது. காலை 9 மணி அளவில் சம்பவம் குறித்து காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. ஆனால் சாலையை சுத்தம் செய்து போக்குவரத்துக்கு மீண்டும் திறக்க மாலை 5 மணி வரை ஆனது. கோடைகால வெயிலில் கணவாய்கள் பல மணி நேரம் கிடந்ததால் அந்த பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசியதாக கூறப்பட்டது. கனரக இயந்திரங்களும் சரக்கு வாகனமும் பயன்படுத்தப்பட்டு கணவாய்கள் அகற்றப்பட்டன. வாகன ஓட்டுநரும் அவருடன் பயணம் செய்தவரும் காயமின்றி தப்பினார்கள். வேறு எந்த வாகனமும் சம்பவத்தில் சிக்கவில்லை. சம்பவம் குறித்த விசாரணைகள் நடைபெறுகிறது. வெள்ளை சட்டையுடன் வந்தவர்கள் சிறிது நேரத்தில் தலைமுதல் கால்வரை சிவப்பு. ஸ்பெயினின் புனல் நகரில் ஆண்டுதோறும் நடைபெறும் லா டொமாட்டினா தக்காளி திருவிழா மீண்டும் களைகட்டி இருக்கிறது. ஆயிரக்கணக்கானோர் ஒருவர் மீது ஒருவர் தக்காளிகளை வீசி மகிழ்ந்தார்கள். தக்காளிகளை ஏற்றிய லொறிகள் கூட்டத்தின் நடுவே செல்ல அவற்றிலிருந்தும் தக்காளிகள் அள்ளி வீசப்பட்டன. பாடல்கள் ஒலிக்க பங்கேற்பாளர்களின் வெள்ளை ஆடைகள் விரைவிலே சிவப்பு நிறமாக மாறின. சுமார் 1 மணி நேரம் நீடித்த தக்காளி சண்டை சுமார் 20,000 பேர் கலந்து கொண்டார்கள். கடந்த 3 ஆண்டுகளில் பங்கேற்றவர்களில் சுமார் 40% வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் என்று தெரிவிக்கப்படுகிறது. இனி விளையாட்டுச் செய்திகளில், முத்தரப்பு T20 தொடரில் சிம்பாபேக்கு எதிரான போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. ஐக்கிய அரபு ராஜ்ய அணிக்கு எதிராக துபாய் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்ற பி குழுவுக்கான தனது ஆரம்ப மகளிர் T20 ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட்டுகளால் இலங்கை இலகுவாக வெற்றியீட்டியிருக்கிறது. இந்திய கிரிக்கெட் வீரர் வாஷிங்டன் சுந்தர் நைவேத்திய இடைவேளையின் போது நேற்று தனது நண்பர்களுடன் ஏழுமலையானை தரிசித்தார். வைகுண்டத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் அவர்களை வரவேற்று தரிசன ஏற்பாடுகளை செய்தார்கள். தரிசனம் முடிந்து திரும்பிய அவர்களுக்கு ரங்கநாயக்கர் மண்டபத்தில் பண்டிதர்கள் வேத ஆசீர்வாதங்களை வழங்க கோவில் அதிகாரிகள் இறைவனின் தீர்த்த பிரசாதங்களை அளித்தார்கள். பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு கோயிலை விட்டு வெளியே வந்த அவர் ஏழுமலையானின் தரிசனம் சிறப்பாக அமைந்ததாக தெரிவித்தார். முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கும் US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடர் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. டென்னிஸ் கோல் ஆஃப் ஃபேமில் ஜம்பவான் ரோஜர் ஃபெடரர் இடம்பெற்றிருக்கிறார். இங்கிலாந்தில் நடைபெறும் பிரீமியர் லீக் கால்பந்து தொடரில் மான்செஸ்டர் சிட்டி அணி 4-1 என்று அபார வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் முதலிடத்துக்கு முன்னேறியிருக்கிறது. மான்செஸ்டர் சிட்டி அணியும் பெல்ஸ் அணியும் மோதிய போட்டி லண்டன் செல்கஸ் திடலில் நடைபெற்றது. இந்த போட்டியில் 4-1 என்று மான்செஸ்டர் சிட்டி வெற்றி பெற்றிருக்கிறது.
நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் நமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilori.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 379.87 ரூபாய், இந்திய பெறுமதியில் 110.57 ரூபாய், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 327.90 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.44 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 405.20 ரூபாய், இந்திய பெறுமதியில் 117.94 ரூபாய், ஒரு கராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443.86 ரூபாய், இந்திய பெறுமதியில் 129.20 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 235.76 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.62 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர், சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவிடமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நாகரிகப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் அறிய தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நாங்கள் நிரம்பி பெறும் நேரம் இது. இவர்களை வானொலிகளில் நீங்கள் உரையாடும் போது தலைநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போற்ற மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம். அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானிலைகளும் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை

நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒருபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே வானிலைகளில் தொடர்கின்றது சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரம்

0: அரசியல் சமூக மேடை.
1: என்று பணியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள்.
0: வணக்க நேயர்களே, இன்றைய அரசியல் சமூக மேடையிலே எமது ஆய்வாளர்களுடைய கருத்துக்களுக்கு பதிலாக இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் அண்மையில் இலங்கையில் உள்ள ஊடகம் ஒன்றுக்கு செவ்வியொன்றை வழங்கியிருந்தார். அந்த செவ்வியிலே கேட்கப்பட்ட கேள்விகள் சிலவற்றில் வடக்கில் புதிய கட்சி ஒன்றை ஆரம்பிக்க தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் முயற்சிக்கின்றாரா மற்றும் தற்போதைய நிலைமைகள் தொடர்பாக அவர் அளித்த செவ்வியினை இன்றைய அரசியல் சமூகம் இடையிலே தருகின்றோம்.
2: வணக்கம் நாடாளுமன்ற உறுப்பினர்.
3: வணக்கம். நேர்களுக்கு வணக்கம்.
2: உங்களுடைய நாடாளுமன்ற உரைகள் நான் நினைக்கிறேன் கடந்த 4 வாரங்களாக உங்களுடைய நாடாளுமன்ற உரைகள் நிச்சயமாக இந்த நாட்டின் தமிழ் மக்களுக்கு, அதே மாதிரி பொதுவாக எல்லா மக்களுக்கும், அதே போல தமிழ் மக்களுக்கு முக்கியமான உரைகளாக இருந்தன. அதை ஒட்டிதான் உங்களோடு ஒரு கலந்துரையாடலை நடத்த வேண்டும் என்று பார்த்தோம். ஒரு விடயத்தை நாங்கள் முதல்ல பார்க்கலாம். இந்த கல்முனை விடயம் உங்களுக்கு தெரியும், கல்முனை மருத்துவமனை. இது சில வேளைகளில் ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக இருந்தாலும் கூட இது பேச வேண்டிய விடயம். தற்போது என்ன நிலைமை இருக்கிறது, அது எவ்வாறு தீர்க்கப்பட போகிறது?
3: மற்றது இந்த கேள்விகள் சம்பந்தமாகவும், நான் பாராளுமன்ற குழு தலைவராக தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு 27-2 நிலையில் காட்டிலேயின் கீழே கட்சி தலைவர்களுக்கான கேள்வி எழுப்புறதுக்கான அந்த வாய்ப்புண்டு. கட்சி தலைவர்களுக்கு மட்டும் பாராளுமன்றத்திலே வழங்கப்படும். அதிலே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை மொத்தத்திலே எதிர்கட்சியிலே 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியில் இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே கடந்த காலத்திலே ஒரு வாரத்துக்கு ஒரு கேள்வி, ஒரு மாதத்துக்கு ஒரு கேள்வி என்று எழுப்பப்பட்டது. நான் பாராளுமன்ற குழு தலைவராக தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு அது எங்களுடைய பங்குடை சரியாக எடுத்து ஒவ்வொரு வாரமும் 2 கேள்விகளை முன்வைப்பேன். அதிலே ஒரு கேள்வி குறிப்பாக தமிழ் பேசும் மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளை மட்டும் மையப்படுத்திய ஒரு கேள்வியும், 2வது கேள்வி பொதுவாக எல்லா நாட்டு மக்கள் அனைவரும், அதிலே தமிழ் பேசும் மக்களுடைய பல கேள்விகளும் இருக்கின்றது, பல அவங்களோட சம்பந்தப்பட்ட விடயங்களும் இருக்கிறபடினால் இந்த வாராக 2 கேள்விகளையும் நான் எழுப்புகிறேன். இந்த வாரம் கல்முனை சம்பந்தமாக இந்த கேள்வியும் நான் எழுப்பவில்லை. அப்ப ஆனால் கல்முனை வைத்தியசாலையிலே தற்பொழுது நான் நினைக்கிறேன் நிலைமை ஓரளவு ஒரு இடைக்காலத்துக்கு இடைக்கால தீர்வு என்று சொல்லி ஒரு தீர்வினை சுகாதார அமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார். இந்த விடயம் சம்பந்தமாக ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு அரசாங்கம் வழங்க வேண்டும். என்னென்று சொன்னால், இது சமூகங்களுக்கிடையிலே குழப்பங்களை ஏற்படுத்தும் வகையாக, இரு சமூகங்களை முட்டி மோத வைக்கும் வகையாக, இரு சமூகங்களுக்கிடையிலே ஒரு குரோதத்தை, விரோதத்தை ஏற்படுத்தும் வகையான ஒரு விடயமாக இந்த விடயம் மாற்றப்பட்டது. இதுக்கு பலர் பொறுப்பு கூற வேண்டும். ஆனால் நேரடியாக இந்த விடயத்துக்கு நான் குற்றம் சுமத்துவதாக இருந்தால், இந்த விடயம் சம்பந்தமாக சுகாதார அமைச்சினுடைய சுற்று நிர்வாகம் தான் இது அனைத்துக்கும் காரணம். ஒரு நாட்டிலே ஒரு சட்டம் இருந்தால், அந்த சட்டத்தை அரசாங்கம் ஒரு சுற்று நிர்வாகத்தினூடாக அறிவித்தல் கொடுத்தால், அந்த சட்டம் பிரதேசத்துக்கு பிரதேசம் ஒவ்வொரு மத ரீதியாக, இன ரீதியாக நடைமுறைக்கு வர வேண்டும் என்று அந்தந்த பிரதேசங்களில், அந்தந்த வைத்தியசாலை இருக்கலாம், பிரதேச செயலகமாக இருக்கலாம், அதில் இருக்கிற திணைக்கள தலைவருடைய முடிவுதான் முடிவென்று இருக்க முடியாது. உதாரணமாக ஒரு பிரதேச வைத்தியசாலை விடுவோமே, ஒரு பிரதேச செயலகத்திலே ஒரு கிராம சேவையாளர் அணிந்து வர வேண்டிய உடை என்ன, இல்லாட்டி ஒரு கிராம சேவையாளருடைய, இல்லாட்டி ஒரு அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் என்ன உடையுடன் வர வேணும், ஒரு ஆசிரியர் என்ன உடையுடன் வர வேணும், இல்லாட்டி அவங்களுடைய நடவடிக்கைகள் சம்பந்தமாக அரசாங்கம் ஒரு சுற்று நிறுவனமுடாக ஒரு அறிவித்தலை வழங்கும். அந்த திணைக்களத்தில் இருக்கிற தலைவருக்கு பொறுப்பு அந்த சுற்று நிறுவனத்தின் அடிப்படையிலே அந்த வைத்தியசாலையோ பாடசாலையோ அந்த பிரதேச செயலகத்தையோ அந்த அவருக்கு கீழே வேலை செய்கிற பணியாளர்களை நெறிப்படுத்துவதுதான் அந்த திணைக்கள தலைவருடைய பொறுப்பு. ஆனால் இந்த கல்முனையிலே இருக்கிற பிரச்சனை, அது ஒரு ஒரு குறிப்பாக அது ஒரு சென்சிட்டிவான விஷயம். என்னென்றால், சகோதரிகள், இஸ்லாமிய சகோதரிகள், அவங்க பிறந்ததிலிருந்து அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அவங்க சில உடைகளை அணிந்துதான் பாடசாலைக்கு செல்வார்கள், வீட்டிலேயே இருப்பார்கள், அவங்க தலையை மறைத்து தான் வீட்டிலேயும் இருப்பார்கள். அப்படியான ஒரு சூழலே அவர்கள் இந்த வேலைக்கு வரும் பொழுது, இல்லை நீங்கள் இந்த யூனிஃபார்மை மட்டும்தான் போட்டு வர வேணும் என்று அரசாங்கத்தை சுற்றுநிலம் சொல்லலாம். ஆனால் ஒரு மனிதாபிமான ரீதியாக, இல்லாட்டி ஒரு ஒரு மனித நேயத்துடன் பார்த்தால் அதிலே ஒரு சங்கடம் ஒன்று இருக்கின்றது. அப்ப இந்த விடயத்தை பொறுத்தளவில் இதிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் இதை ஒரு பூதாகரமான பிரச்சனையாக மாற்றுவதற்கான காரணம் என்னை பொறுத்தளவிலே மிக விரைவாக கல்முனையிலே மாநகர சபை தேர்தல் அறிவிக்கப்படலாம். உங்களுக்கு தெரியும், ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கல்முனையிலே ஒரு மாநகர சபை தேர்தல் நடைபெறாமல் இருந்ததுக்கான காரணம் ஒரு நீதிமன்ற வழக்கு இருந்தது. அதிலே அந்த இரண்டு பிரதேசங்கள் பிரியிற சம்பந்தமாக, பிரதேச சாய்ந்த மருது பிரதேச சபை பிரியிற சம்பந்தமாக இனி தேர்தல் நடக்கலாம். சில அரசியல்வாதிகள் மக்களால் நிராகரிக்கப்பட்ட, கட்சியால் நிராகரிக்கப்பட்ட ஒரு இனவாதத்தை மதவாதத்தை மட்டும் கொள்கையாக வைத்திருக்கிற ஒரு சிலர் இந்த கல்முனை மாநகர சபையிலே முதல்வர் வேட்பாளர் ஆசையிலும் கூட இவ்வாறான விடயங்களை பெருசுபடுத்திருக்கலாம். அது ஆரம்பம். இப்பொழுது அது சம்பந்தமாக பேசுகிறவர்கள் இது கல்முனையோடு சம்பந்தப்பட்ட விடயம் மட்டுமல்ல, கட்டாரில் இருக்கிற சவுதி கவுட் சட்டார் சவுதியில் இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்கள் இருந்து, காலி மாத்திர ஹம்பாந்தோட்டில் இருக்கிற இஸ்லாமிய சகோதரர் இருந்து, மலையத்தில் இருக்கிற இந்த இஸ்லாமிய சகோதரர் இருந்து, அனைவரும் இது சம்பந்தமாக தங்களுடைய கருத்துக்களை இப்ப தெரிவிக்கிறார். இது ஆரம்பத்தை தான் நான் சொல்றேன். என் மீதும் எங்களுடைய கட்சி மீதும் சில குற்றங்கள் சுமக்கப்படுகின்றது. நாங்கள் இந்த விடயத்தை நாங்கள் சரியாக கையாளவில்லை. ஆனால் நாங்கள் கட்சியாக ஒரு நீண்ட கலந்துரையாடலுக்கு பிற்பாடு நாங்கள் ஒரு உத்தியோகபூர்வமான ஒரு அறிக்கை ஒன்றை நாங்கள் வெளியிடத்துக்கு இருக்கிறோம் இந்த வாரம். அந்த அறிக்கையில மிக தெளிவாக நாங்கள் சொல்கின்றோம், சுற்று நிறுவத்தை அரசாங்கம் மாற்றி சுற்று நிறுவத்தின் அடிப்படையிலே எல்லா மத ரீதியான சுதந்திரங்களை வழங்குறது அதிலே தவறில்லை. அது சுற்று நிறுவம் உருவாக்குறது இலங்கை தமிழரசு கட்சியோ இல்லை அந்த அந்த வைத்தியசாலைக்கு வைத்திய அத்தியட்சகரோ அல்ல, பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்ல. அப்ப இதிலே உலக எங்கிருக்குன்னு பார்த்தால் இந்த சுற்று நிறுவத்தின் அடிப்படையில் அதிலே அன்று கல்முனை வைத்தியசாலைக்கு அந்த சகோதரிகள் வந்த பொழுது அவர்களை அனுமதித்திருக்கலாம் தானே என்று சொல்றது அது ஒரு விவாதிக்கப்பட்டுபடக்கூடிய ஒரு விடயம். அது அந்தந்த நிறுவனங்கள்ல வேலை செய்யற அந்த நிறுவனத்தினுடைய அந்த காலப்பகுதியில் தலைவருடைய தலைவர் சில நேரம் கண்டும் காணாமல் விடலாம், பார்த்தும் பாராமல் விடலாம் என்றெல்லாம் வாதங்கள் முன்வைக்கலாம். ஆனால் அதுவல்ல சரியான தீர்வு அரசாங்கம் அந்த முடிவெடுக்கணும். இன்று அரசாங்கம் என்ன செய்கின்றதுன்னு சொன்னால், நான் அண்மையிலே பார்த்தேன், நலிந்த ஜாதி சார் சொன்னார் ஆறு தமிழ் பேசும் கட்சி ஒன்றா சேர்ந்து இதுக்கு தீர்ப்பு வழங்க வேணும். இன்றைக்கு சுகாதார அமைச்சர்களே அமைச்சியை நடத்துவது ஆறு தமிழ் பேசும் கட்சிகளா இல்லை சுகாதார அமைச்சரா? அப்ப இந்த கேள்வி ஒன்று இருக்கின்றது. இது ஏன் இது இப்படி எல்லாம் நடக்குது என்றதையும் நாங்கள் வடிவாக புரிந்து கொள்ள வேணும். ஆறு தமிழ் பேசும் கட்சியில் ஒன்றாக சேர்ந்து பயணிக்கிற முடிவை எடுத்த அண்டையில இருந்து மிகவும் மோசமான இனவாதமான கருத்து எல்லா சமூகத்திலும் இருந்து வருது. என்றால் இந்த ஆறு தமிழ் பேசும் கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து பயணித்தால் தங்களுடைய இருப்பு கேள்விக்குறியாக வரும் என்று ஒரு சந்தேகம் இருக்கின்றது. ஏன் இதிலே ஒரு சிலர் பேர் குறிப்பிட விரும்பவில்லை, ஒரு சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு தமிழ் பாராளுமன்ற குறிப்பாக ஒரு புதிய கட்சி ஒன்றை ஆரம்பிக்க வேணும். அந்த புதிய கட்சியை ஆரம்பித்தால் அவருக்கு வடக்கு மாகாணத்திலே அவர் விடுதலை போராட்டத்தோடு சம்பந்தப்பட்ட முன்னாள் போராளிகளை இணைத்துக் கொண்டு ஒரு புதிய அரசியல் கட்சி ஒன்றை உருவாக்கி அதை மையப்படுத்தி வடக்கு மாகாணத்திலேயும் கிழக்கு மாகாணத்திலேயும் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக பேசி வன்முறையை தூண்டிவிட்டு அதிலே லாபம் அடையலாம் என்றும் சில சிந்தனைகள் சில பாராளுமன்றத்திற்கு இருக்கிறதாக பேசப்படுகின்றது. வன்முறை என்று சொன்னால் நான் சொல்றேன், ஒரு ஒரு என்னென்று சொல்றது ஒரு இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான கருத்திலே கூடி வன்முறை என்று சொன்னால் குத்தி கொலை செய்து வெட்டி கொலை செய்து அப்படி இல்லை, கருத்துவியல் ரீதியாக தமிழ் முஸ்லீம் ஒரு உறவுக்கு பாதகமான செய்திகளை சொல்லி அதை வைத்து அரசியல் செய்யலாம். இது கடந்த காலத்திலே கருணா அவர்கள் முயற்சியெடுத்தார், வியாலேந்திரன் அவர்கள் முயற்சியெடுத்தார், புல்லியன் அவர்கள் முயற்சியெடுத்தார், இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர் சிலர் முயற்சியெடுத்தார்கள், இஸ்லாமிய சில அரசியல்வாதிகள் முயற்சியெடுத்தார். அது ஒரு நிராகரிக்கப்பட்டு அவர்களும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். இதே ஒரு புதுசாக தாங்கள் மீண்டும் அரசியலே தங்களுக்கு ஒரு தளத்தை உருவாக்க வேண்டும் என்று சிந்திக்கிறவர்களுடைய சில நகர்வுகளாக இருக்கலாம் என்ற சந்தேகமும் எங்களுக்கு இருக்கின்றது.
4: நிச்சயமாக உங்களுடைய வடக்கை பொறுத்தவரையில் வடக்கை விட கிழக்கை பொறுத்தவரையில் நிச்சயமாக ஒரு முரண்பட்ட ஒரு நிலைமை தான் உங்களுக்கு இருக்கிறது. சாதாரணமாக அங்கு தமிழ் பேசும் மக்களை பொறுத்தவரையில் இரண்டு பகுதியினர் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள், அதேபோல முஸ்லீம் மக்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கிடையில் ஏற்கனவே யுத்த காலத்திலே முரண்பாடுகள் இருந்தன, அந்த முரண்பாடுகளை கலைந்து கொண்டு தற்போது ஒரு அரசியல் செயலகம் இருக்கிறது. அந்த வகையில் இந்த பிரதேச செயலகம் தமிழ் பிரதேச செயலகம் தொடர்பான ஒரு விதயம் இருக்கிறது, அது எந்த அளவில் தற்போது இருக்கிறது?
3: அது தற்பொழுது நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கின்றது, நீதிமன்றம் தான் அதுக்கான தீர்ப்பை வழங்குவார்கள்.
4: பெரும்பாலும் அது அரசாங்கம் அதில் ஒரு தலையீட்டை மேற்கொள்ளலாம் என்ற
3: அரசாங்கம் வந்து இந்த விடயத்திலே சுற்றுநிறுவம் விஷயத்திலே மௌனமாக இருக்கிற அரசாங்கம் அந்த விஷயத்தை தலையிடும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போகின்றது, அது சம்பந்தமாக நீதிமன்ற தீர்ப்பு தான் இறுதி முடிவை சொல்லும்.
4: பெரும்பாலும் அந்த விடயம் தீர்க்கப்படாவிட்டால் உங்களுடைய அடுத்த கட்ட தேர்தல்
3: நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறபடியே தீர்க்கப்படாமட்டான் யோசிக்கிறீங்க? நீதிமன்றம் தீர்க்க தான் வேணும்.
4: எப்பொழுது அந்த வழக்கு வரப்போகிறது?
3: அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. அடுத்த தவணை நான் இன்னும் ஒரு சில மாதங்களில் அடுத்த தவணை வரும்.
4: இந்த விடயத்தில் இன்னும் ஒரு
3: புதிய வழக்கல் அது இப்போ ஒரு
4: பழைய வழக்கு தான், ஆனாலும் இன்னும் தீர்க்கப்படவில்லை என்பதுதான்.
3: நீதிமன்றத்தில் வழக்குகள் காலம் எடுக்கும் உங்களுக்கு தெரியும் தானே?
4: அதுக்காக தான் ஒரு நீதிமன்ற மறுசீரமைப்பு இடம்பெறுகிறது. இந்த விடயத்தில் இந்த மட்டக்களப்பை பொறுத்தவரையில் மட்டக்களப்பில் குடிநீர் பிரச்சனை இருப்பதாக அண்மையில் எங்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு பேரணியை கொண்டு வந்திருந்தீர்கள். இது எந்த அளவு தீர்க்கப்படக்கூடிய மட்டக்களப்பில் ஏற்கனவே பல்வேறு நீர்நிலைகள் இருக்கிற போது அந்த குடிநீர் பிரச்சனை வருவதற்கான காரணம் அதை எவ்வாறு தீர்க்கலாம் என்கிற ஒரு நீண்டகால திட்டம்.
3: அதாவது இந்த குடிநீர் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு ஒரு 3-4 வகையான விடயங்களை முன்னெடுக்க வேண்டும். இது மட்டக்களப்பு மாத்திரமல்ல பல மாவட்டங்களுக்கு வடக்கு கிழக்கில் இருக்கின்றது. என்றால் குடிநீருக்கும் நீர்ப்பாசன திட்டங்களுக்கும் ஒரே குளங்களில் இருந்தால் நீர் வழங்கப்படுகின்றது. குடிநீருக்கு நீர் இருந்தாலும் விவசாயத்துக்கு நீரை வழங்கினால் குடிநீருக்கு நீர் வழங்குறதுல சில தட்டுப்பாடுகள் ஏற்படுகின்றது. குடிநீருக்கு நீர் வழங்கினால் விவசாயத்துக்கு தட்டுப்பாடு ஏற்படுகிறது, மாறி அப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அப்ப இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரை முந்தினை ஆறு திட்டம் என்று சொல்லி ஒரு 2 பாரிய குளங்களை இணைத்து ஒரு பாரிய ஒரு மாபெரும் பெரிய அளவிலேயே ஒரு நீர்ப்பாசன திட்டம் ஒன்று முந்தினையாறு திட்டம் என்று ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுக்கான ஆய்வு பணிகள் அதாவது ஃபீசிபிலிட்டி ஸ்டடி செய்து அது பிரெஞ்சு ஏஜென்சியினூடாக ஒரு மிகவும் குறைந்த வீத வட்டிக்கும் ஒரு கிராண்ட் அதாவது ஒரு நன்கொடையும் சேர்த்து பிரெஞ்சு அரசாங்கம் வழங்குறதுக்கு எல்லா விடயங்களும் 2015-19 இடையிலான நெல்லாட்சி காலப்பகுதியிலே அப்படி ஒரு விடயம் முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் நாட்டிலே பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாக IMF திட்டத்தின் கீழே அந்த திட்டங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டது. என்ற புதிதாக கடன் மரசல் அமைப்பு முடியும் வரையும் கடன் எடுக்க முடியாது. அதனால அந்த திட்டம் கிடப்பிலே போடப்பட்டது. ஆனா இப்பொழுது கடந்த 2 ஆண்டுகளுக்குள்ளே அந்த திட்டத்தை மீண்டும் ஆரம்பித்திருக்கலாம். நான் அண்மையிலே இலங்கைக்கான பிரெஞ்சு உயர்ஸ்தானிகர்களை பிரெஞ்சு தூதுவரை சந்தித்த பொழுது அவர் சொல்லியிருந்தார், கடந்த ஒரு 16 மாதங்களாக தாங்கள் இலங்கை அரசாங்கத்துடன் அந்த பிரெஞ்சு ஏஜென்சியினுடைய முந்தினார் திட்டம் மற்றும் இன்னும் பல திட்டங்களுக்கான ஒப்பந்தம் கைச்சாத்துறதுக்கான முயற்சி இருக்கலாம். ஆனால் இலங்கை அரசாங்கம் அதுக்கு சாதகமான முடிவை சொல்லல என்று சொல்றாள். அப்ப இது முந்தினார் திட்டம் வந்தால் ஒரு வகையான நீர் தட்டுப்பாடுக்கான ஒரு தீர்வை ஏற்படுத்தலாம். இரண்டாவது விடயம், பல பகுதிகளிலே நிலமட்டங்கள் அதாவது சில இடங்களிலே ஏத்தமாக இருக்கும், சில இடங்களிலே பதிவாக இருக்கும். அப்ப கொஞ்சம் ஏத்தமாக அப்ப அந்த நீர் தாங்கியலே இல்லாட்டி நீர் பாசன திட்டங்களை அண்மித்த பிரதேசத்தில் உன்னிச்சி என்று சொல்ற பிரதேசம் எல்லாம் அதுக்கு வேறு மாதிரியான ஒழுங்கு செய்ய வேண்டும். அதுக்கு ஒரு வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட், ஒரு கம்யூனிட்டி சப்ளை ப்ராஜெக்ட், அப்படியான ஒரு பிளான்ட் கொண்டு போகணும், இல்லாட்டி தண்ணியை தள்ளி இல்லாது பிரஷர் காணாது. இப்பொழுது நாங்கள் முன்மொழிந்து அப்படி ஒரு திட்டம் நடந்து கொண்டு இன்னும் சில திட்டங்களிலே நீரை கொண்டு போவதற்கு தேவையான பைப் லைன், அந்த பைப் லைனை வந்து அரசாங்கம் எங்கட மாவட்டங்களுக்கு தருவதிலே சில உழுப்பறிகள் இருக்கின்றது. மாவட்டத்துக்கு ஒரு 500 கிலோமீட்டர் பைப் லைன் தேவை என்றால் தருவது ஒரு 50. அப்போ ஒவ்வொரு ஆண்டும் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் மிக குறைந்த வேகத்திலே தான் அந்த வீரத்திட்டம் நடக்குது. அடுத்த காரணம் என்னன்னு சொன்னால் பைப் லைன் அரசாங்கம் தந்தாலும் அந்த பைப் லைனை போடுவதற்கு மடுவெட்டவும் கான்வெட்டவும் அந்த பைப் லைன் அந்த இணைப்பை செய்வதற்கு தேவையான பணத்தை அரசாங்கம் ஒதுக்குவதில்லை. மட்டக்களப்பை பொறுத்தவரை எல்லாத்தையும் ஒரு பிரச்சனை, ஒரு டிசைன் டீம் அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்திலே வாகர வீரர்கள் எல்லையில் இருந்து துறநிலான வரைக்கும் படுவாங்கரை எழுவாங்கரை ரெண்டையும் முனைத்த வகையாக ஒரு முழுமையான ஒரு பிளான் ஒன்று வேணும். அதாவது இந்த பிரதேசத்துக்கு இப்படித்தான் தண்ணி வரும், இந்த பிரதேசத்துக்கு இப்படித்தான் தண்ணி வரும், இந்த திட்டத்தில் இருந்து இந்த பிரதேசத்துக்கு வரும் என்ற ஒரு முழுமையான ஒரு டிசைன் பிளான் ஒன்று தேவை. அது செய்வதற்கு தேவையான டிசைன் யூனிட் மட்டக்களப்பிலே இல்லை, அது திருவண்ணாமலையில் இருக்கின்றது. மட்டக்களப்புக்குன்ற ஒரு டிசைன் யூனிட் இருந்தால் அவர்களுக்கு தெரியும் இதை எப்படி ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ளேயே இந்த எல்லா திட்டங்களும் அதாவது ஒன்று அந்த வாட்டர் சப்ளை பேக்கேஜ் பிளான் போடுறது, இன்னொன்று முண்டுதனையாறுடாக வருவது, இன்னொன்று முகாமேத்துவம் செய்வது அம்பாரிலிருந்து வர்ற தண்ணி, இல்லை இன்னொரு பிரச்சனை அம்பார மாவட்டத்திலே கூடிய அளவான சிங்கள மக்கள் வாழ்ற பிரதேசங்களே கூடிய அளவான வினைப்புகளை கொடுத்து அவர்களுக்கும் தண்ணி கொடுக்கறதுக்கு சில நேரம் மட்டக்களப்பு அம்பாருக்கும் பொதுவாக இருக்கிற சில குளங்களில் தண்ணி போகின்றது. அப்ப இப்படியான பல பிரச்சனை இருக்கின்றது.
4: ஏன் இந்த பிரெஞ்சு அரசாங்கத்தின் அந்த திட்டத்தை அரசாங்கம் இன்னும் சரியாக கையாளவில்லை?
3: அது அரசு தரப்பு யாரும் வந்தால்தான் கேட்க வேணும். அண்மையிலே கூட பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வியினூடாக இந்த விடயம் சம்பந்தமாக நான் கேள்வியை கேட்டிருந்தேன். விரைவாக செய்வதாக சொல்றார்கள். ஆனால் பிரெஞ்சு அரசாங்கத்தை பொறுத்தளவிலே 18 மாதங்கள் கலந்தும் இதை செய்யவில்லை என்பதை அவர்களும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். அது அரசாங்க தரப்பை சேர்ந்தாலும் வந்தாலும் நீங்கள் கேட்க வேணும் கட்டாயம்.
4: நிச்சயமாக இந்த இவ்வாறு செய்கின்ற போது அரசாங்கம் மீண்டும் சொல்கிறது, வடகிழக்கிலே நாங்கள் மாகாண சபை தேர்தலிலே போட்டியிட்டு முதலமைச்சர் வேட்பாளர்கள் எங்களுடைய வேட்பாளர்கள் வருவார்கள். எந்த அளவு ஒரு நம்பிக்கையோடு அரசாங்கம் செயல்படுகிறது இதை வைத்துக் கொண்டு?
3: அவர்களுக்கு மாகாண சபை தேர்தல் நடத்த எண்ணம் இப்பொழுது இல்லை போலதான் தெரிகின்றது. நேற்றைய தினம் கூட பாராளுமன்றத்திலே மாகாண சபை தேர்தலுக்கான பாராளுமன்ற தெரிவுக்குழு கூட்டம் நடந்தது விஜய் தேஹிரத்தாருடைய தலைமையிலே. உண்மையிலே அந்த கூட்டத்திலே எதிர்கட்சியை பிரதித்துவப்படுத்துகிற உறுப்பினராக கௌரவ நிசாம் காரியப்பர், கௌரவ மனோ கணேசன், கௌரவ ரஞ்சித் மதுமண்டர் மற்றும் நான் அதிலே கலந்து கொள்ள நாங்கள் வளமையாக. நேற்றைய தினம் கௌரவ மனோ கணேசன் அவர்களும் கூட ரஞ்சித் மதுமண்டர் அவர்களும் கூட இதில் ஒரு நேரத்தில் இழுக்கடிக்கும் விஷயம் என்று அவர்கள் வெளியிலே சென்றிருந்ததாக நான் அறிந்தேன். நான் போவதை கூட்டத்தில் கலந்து கொள்ளும் முதலே அவர்கள் வெளியேறிவிட்டார்கள். நானும் சென்று கேள்வி கேட்டேன் என்ன நடக்கின்றது. அவர் இப்பொழுது அடுத்தது இளைஞர்களுடைய பங்களிப்பு எவ்வாறு மாகாண சபை இருக்க வேண்டும் என்று அதாரி ஆய்வு செய்ய போறாங்களா? ஏற்கனவே பெண் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க வேண்டும், அதிலே நாங்கள் இணங்கி பெண் பிரதிநிதித்துவத்தை 25% உறுதிப்படுத்தக்கூடிய வகையான ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறோம். அதை கிடப்பில் போட்டுவிட்டு இப்ப இளைஞர்கள் அடுத்தது விசேடத்தவர்கள் இருக்கிறவர்களுடைய கோக்கஸை அழைக்கப்போறான்னு சொல்றார்கள். அவர்களுக்கான அந்த அங்கீகாரத்தை ஒதுக்கீடு வழங்குறது நாங்களும் இணங்குறோம், அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் எங்களுடைய வாதம் என்ன, உடனடியாக மாகாண சபை தேர்தலை வைத்து அடுத்த மாகாண சபை கடையிலே இந்த முழு அனைத்து விடயங்களையும் நாங்கள் உறுதி செய்யலாம். பெண் பாராளுமன்ற தேர்தலில் கூட பெண் பிரதிநிதித்துவம் கட்டாயப்படுத்திய ஒரு ஒதுக்கீடு இல்லை, ஊராட்சி மன்றங்களில் இருக்கின்றது. மாகாண சபைக்கு நாங்கள் பெண் பிரதிநிதித்துவத்துடன் சேர்த்து செய்யக்கூடிய வகையான ஒரு தீர்வை காணலாம். ஆனால் இப்பொழுது அவர்களின் நகர்வை பார்த்தால் ஒன்றோண்டாக புதிதாக கொண்டு வருவார்கள், ஏனென்றால் இந்த தேர்தலை நடத்தக்கூடாது என்று. அவர்கள் மாகாண சபையிலே முதலமைச்சர் பதவியை தாங்கள் பெற்றுக்கொள்ள போவதாக சொல்றது, நடத்தாத மாகாண சபை அப்படி சொல்றது சொல்லலாம் தானே?
4: என்னதான் இந்திய அரசாங்கம் இதில் தலையிடுகிறது என்று சொல்ற, அண்மையில் வெளிவார அமைச்சர் வெளிவார செயலாளர் வந்திருப்ப கூட இந்திய அரசாங்கம் இதில் அழுத்தம் கொடுக்க போகிறது என்று இந்திய பத்திரிகைகள் கருத்தை வெளியிட்டிருந்தன. இதனால் கூட வந்த விடயத்தை நினைக்கிறேன் இந்த மாகாண சபை பற்றி பெரிதாக கருதப்படவில்லை. உங்களுக்கு அந்த ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்றது அவரோடு?
3: நாங்கள் வெளிவார செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவருடன் எங்களுடைய கட்சி பாராளுமன்ற உறுப்பினரும் நாங்கள் பேசினாங்கள். அவர் எங்களுடைய கூட்டத்தில் மிக தெளிவாக சொன்னார், ஜனாதிபதியை சந்தித்த பொழுது மாகாண சபை தேர்தல் விரைவாக நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னதாக அவர் சொல்லியிருந்தார். அது மாத்திரமல்ல, இந்திய வெளிவிவகார அமைச்சனுடைய செயலாளருடைய வருகை சம்பந்தமான அந்த ஊடக அறிக்கையிலே மிக தெளிவாக 13 திருச்சட்டத்தூடாக உருவாக்கப்பட்ட மாகாண சபை முறைமையை நடைமுறைக்கு கொண்டு வந்து தமிழ் மக்களுடைய அரசியல் அதிகாரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்று பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார். இதுதான் முதல் சந்தர்ப்பம் வெளிவிவகார, அதாவது இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு பகிரங்கமாக ஊடக அறிக்கையிலே சொன்னது. அதுக்கு முதலும் எங்களிடம் சொன்னார்கள், ஊடக அறிக்கையிலே சொல்லப்படவில்லை. அவர்கள் இந்திய அரசாங்கத்துக்கும் இந்த மாகாண சபை சம்பந்தமாக தெரிவுக்குழு இருக்கின்றது, தெரிவுக்குழுவிய முடிவு வந்த பிறகுதான் தேர்தலை நடத்தலாம் என்று சொல்றார்கள். தெரிவுக்குழு இருக்கிற எங்களுக்கு தான் தெரியும், தெரிவுக்குழு இருக்கிறதுக்கே தேர்தலை நடத்தாமல் இருக்கிறது. இது சம்பந்தமாக நாங்கள் இந்திய உயர்ஸ்தானிடம் எங்களுடைய அதிருப்தியை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம். அதாவது அரசாங்கம் இதை எடுத்தடிப்பது தொடர்பான அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறோம்.
4: நீங்கள் கடைசியாக ஒரு நாடாளுமன்ற உரையிலே இந்த கடன் தொடர்பாக, அதாவது சாதாரண மக்களுக்கு இலங்கையை பொறுத்தவரையில் கடன் வரம்பு ஏற்பட்டிருக்கிறது, மற்ற பெருந்தொகை கடன்கள் யாரை சென்றிருந்திருக்கின்றன, அல்லது அளவிட முடியாத கடன்கள் தொடர்பாக ஒரு நீண்ட உரையாற்றியிருந்தீர்கள். உண்மையாக அது இலங்கையை பொறுத்தவரையில் அனைத்து மக்களுக்கும் ஒரு பொதுவான உரை, அது இது தொடர்பாக தான் நாங்கள் உங்களோட பேச வந்தோம். அதாவது இந்த அதாவது அளவிட முடியாத கடன்கள் அல்லது நான் பெர்ஃபார்மிங் லோன் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். அது எந்த அளவுக்கு இலங்கையை பொறுத்தவரையில் எந்த மக்களுக்கு யாருக்கு அது இல்லாமல் செய்யப்படுகிறது, இதனால் சாதாரண மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள்?
3: இது ரெண்டு வகையான கடன் இருக்கின்றது. ஒன்று வந்து நான் பெர்ஃபார்மிங் லோன், இன்னொன்று வந்து பேட் டெட் என்று சொல்வார்கள். நான் பெர்ஃபார்மிங் லோனை பொறுத்தளவிலே, அதாவது அவங்க கடன் தங்களுடைய அவனுடைய பேரிலே இன்னும் கடன் தொகை இருக்கின்றது, மாதாந்தம் கட்ட வேண்டிய அந்த கட்டணத்தை கட்டாமல் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இன்னும் அதை மீண்டும் அறுவிட அவங்களிருந்து அறவிடுவதற்கான நடவடிக்கை வங்கி கைவிடாத அப்படியான சில கடன்கள் இருக்கு. இன்னொன்று பேட் டெட், அதாவது இனி இந்த கடன்
4: கிடைக்காது,
3: நான் பெர்ஃபார்மிங் லோனா இருந்ததான் பேட் டெட்டுக்கு மாறும். 2022 ஆண்டிலே நான் ஹோப் குழுவினுடைய உறுப்பினராக இருக்கும் பொழுது இலங்கை வங்கி, மக்கள் வங்கி, தேசிய சேமிப்பு வங்கி போன்ற அரச வங்கிகள் அந்த ஹோப் குழுக்கு முன்பாக வரும் பொழுது சில அறிக்கைகளை ஒழிச்சுதான் சொல்வார்கள். என்றால் மக்களுக்கு வங்கிகள் மீது நம்பிக்கை இல்லாம போனால் அந்த வங்கிகளுடைய வங்கிகள் வீழ்ச்சி அடையும் என்றதுக்காக அதை வெளிப்படுத்தக்கூடாது என்று ஹோப் குழுவையும் அதை ரகசியமாக பேசி முடிப்பார்கள். ஆனால் அதை பார்த்தால் அதிலே பெருமளவான பெயர்களை குறிப்பிடுறது நாகரிகம் அல்ல. ஆனால் இலங்கையிலே பொழுது பல கோடிக்கணக்கான நிதியை வைத்திருக்கும் தனியார் கம்பெனிகள் பல கோடிக்கணக்கான நிதியை இந்த அரசாங்கத்துக்கு அரச வங்கிகளுக்கு மீள செலுத்த வேண்டிய அளவில் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக ஒரு பொதுமகன் ஒரு முச்சக்கர வண்டியோ இல்லாட்டி ஒரு மோட்டார் பைக்கோ ஒரு காரோ ஒரு வீடோ வாங்குவதற்கு ஒரு சிறிய கடன் தொகை எடுத்தால் என்னுடைய கிரெடிட் கார்டு இருக்கு, கிரெடிட் கார்டு அந்த டேட்டுக்கு காசு போராட்டி ஏதோ அடிப்பாங்க, கால் ஒரு 5-6 அடிப்பாங்க. அப்ப சாதாரண பொதுமக்களுக்கு இப்படியான கஷ்டப்படுத்தி அந்த நிதியை அறவிடுறார்கள். ஆனா கோடிக்கணக்கான நிதியை வைத்திருக்கிறவர்களுக்கு அப்படியான விடயங்கள் நடைபெறாத மாதிரி 2022 ஆண்டுல எனக்கு ஒரு ஊகம் இருந்தது, அது அப்படியான ஒரு யோசனை இருந்தது. அப்ப அதனால நான் இன்னைக்கு ட்விட்டர் ஊடாக இதை வெளிப்படுத்தி விட்டேன், இப்படி இந்த 10 பேருடைய பட்டியலை வெளியிட்டு இது சம்பந்தமா என்ன. அதுக்கு பிறகு மக்கள் வங்கியினுடைய அப்பொழுது இருந்த தவிசார சேர்மன் அவர்கள் எனக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார், நீங்கள் இந்த வங்கிக்கு எதிராக செய்த நடவடிக்கை அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க போறாங்க, நான் அதுக்கு பதில் போட்டேன், நீங்கள் உங்களுக்கு எதிராக தான் உங்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது கோடிக்கணக்கான காசு. அப்ப நான் அண்மையிலே அரசாங்கத்திடம் இப்பொழுது கேட்டேன் என்றால் உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்திலே நிலையில் கட்டளைகளை மாற்றி அமைத்து கோப் குழு, கோப் குழுவிலே விசாரணைக்கு வரும் நிறுவனங்களுக்கு இல்லாடி அமைப்புகளுக்கு அல்லாடி அரச கமிஷன் பப்ளிக் என்டர்பிரைஸ் அதாவது அரசாங்கம் செய்யும் என்டர்பிரைஸிலே நடக்கிற முறைகேடான விடயங்களை பெற்றி கோப் குழுக்கு நேரடியாக லஞ்சல் ஊழல் ஆணைய குழுவுக்கு பிரைவரி கமிஷனுக்கு அனுப்பக்கூடிய வகையாக அந்த சட்டம் திருத்தப்பட்டிருக்கு. நான் கேள்வி எழுப்புனான், அவர்கள் அனுப்பியிருந்தது ஒரு 30 லட்சம் 40 லட்சம், நான் அனுப்பினது கோப் குழு ஏன் இலங்கை வங்கி மக்கள் வங்கி போன்ற இவ்வளவு கோடிக்கணக்கான நிதியை இன்னும் கைப்பற்ற இன்னும் மீள பெறாமல் வைத்திருக்கிற இவர்களே இல்லோ அனுப்பியிருக்கணும். அதிலே பலர் இருக்கிறாங்க, அரசியல்வாதிகளோட சம்பந்தப்பட்டவர் அரசியல்வாதிகள் இப்படி பலர் இருக்கிறார்கள். அந்த அந்த பழைய கணக்கிலே 2022 நான் அண்மையிலே கேட்டது புதிய இப்போ 2026 ஆண்டிலே புது லிஸ்ட் வேணும்னு தான் கேட்டினான். இது வரைக்கும் அரசாங்கம் அதுக்கு பதில் அளிக்கவில்லை. இதிலே இதுக்கு வேடிக்கையான காரணம், இன்று பல அரசியல்வாதிகள் வட்டிக்கு கொடுக்கிற வியாபாரத்தில் ஈடுபடுறார்கள். வட்டிக்கு கொடுக்கிற காசை எடுத்து மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை செய்யற மாதிரி பல குடும்பங்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அப்படி ஒரு சில அரசியல்வாதிகளை பற்றியும் அதிலே நான் குறிப்பிட்டிருந்தேன். ஒரு குறிப்பாக ஒருவர் பல அரசியல்வாதிகள் நடந்து அதிலே குறிப்பிட்டது ஒருவர் அவர் இலங்கை வங்கிக்கும் மக்கள் வங்கி ரெண்டுல ஒன்றுக்கு இத்தனை கோடிக்கணக்கான கடன் முன்னும் கட்ட வேண்டிய நிலையில் இருக்கிறார். ஆனால் அவர் வட்டியிலே உழைக்கிறார், அவருடைய ஒரு வியாபாரமா அது செய்து கொண்டிருக்கிறார். அவர் மக்களோட காசை மக்கள் வங்கியிலே இருந்தோ இலங்கை வங்கியில இருந்து கடனாக வாங்கி அந்த கடனை கட்டாமல் அதை ஒரு நான் பெர்ஃபார்மிங் லோனாக வச்சுக்கொண்டு அந்த காசை வைத்துக் கொண்டு வட்டிக்கு கொடுத்து இன்னும் பல கோடிக்கணக்கான காசை அவர்கள் உழைக்கிறார்கள். அப்ப இவர்களுக்கு எதிராக யார் சட்டம் அடிக்கிறார்கள்? அவர்கள் நீதிமன்றத்தை நாடுவார்கள். இப்ப நீதிமன்றத்தை நாடினால் நீதிமன்றத்திலே நல்ல வங்கியில சார்பிலே நல்ல திறமையான சட்டத்தரணிகளை வைத்து அந்த வழக்கை வெல்ல வேண்டாம். எத்தனையோ கோடி இதெல்லாம் மக்களோட நிதி. மக்கள் இந்த அரசாங்கத்தை ஆட்சி அதிகாரத்திலே ஆட்சி அதிகாரத்தை கொடுத்த பொழுது எதிர்பார்த்தது இப்படி என்ன எதிர்பார்த்தது? நாமல் ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம் 18 பில்லியன் ரூபாய்க்கு மேல் அதிகமான காசு உகாண்டாவிலே வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. இப்பொழுது தேசிய மக்கள் சக்தியிலே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் தான் அந்த அதை எல்லா இடத்தையும் முறையிலே பேசினார். இன்னைக்கு அந்த 18 பில்லியன் அமெரிக்கன் டாலரை பற்றி கதையை காணல. மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தின் கையிலே எத்தனையோ லம்போகினி இருக்குன்னு சொன்னார்கள். இன்னும் அந்த லம்போகினியை கண்டுபிடிச்சதாக நாங்கள் காணவில்லை. தங்கத்தால செய்த குதிரை இருந்தன்னு சொன்னார்கள். அரசாங்கத்துக்கு வாக்களித்த பொழுது இப்படியான விடயங்களை பற்றி விசாரணை நடக்கும் என்று எதிர்பார்த்தனால் இன்றைக்கு நடைபெற்ற விசாரணைகளையும் நடைபெற்ற கைதுகளையும் பார்த்தா அது சின்ன கைது சின்ன களவோ பெரிய களவோ களவு களவு தான் அதில் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த பெரிய விஷயங்களிலே கவனம் செலுத்தியது போதாது போல எனக்கு தெரிகின்றது. என்றால் அதே போல தான் போர்ட் சிட்டியை பற்றியும் ஒரு சில கேள்விகளை எழுப்பியிருந்தேன். சாதாரண ஒரு குடிமகன் நாட்டிலே வந்து ஒரு மற்ற இடப்பிள்ளையெல்லாம் அது அமலுக்கு வரப்போகின்றது. அரசாங்கத்திலே காணிய குத்தையை கெடுத்து அதிலே தென்னம்புள்ள நாட்டுறதாகவோ முந்திரி நாட்டுறதாகவோ சொல்லி ஒரு விவசாய பண்ணை செய்ய போறேன், 100 பேருக்கு தொழில் வாய்ப்பை வழங்க போறேன் சொல்லி ஒரு காணியை குத்தையை கெடுத்து 15-10 ஆண்டுகளாக அந்த குத்தை கெடுத்த காணியிலே அந்த சொன்ன விடயத்தை செய்யாவிட்டால் அந்த லீஸ் கொடுத்தது அதாவது அந்த ஒப்பத்தை ரத்து செய்யலாம். இன்றைக்கு போர்ட் சிட்டியிலே எத்தனையோ அரசங்களாக போர்ட் சிட்டி இருக்கின்றது, அதில் எத்தனையோ 80,000 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குறாங்க. இதுவரைக்கும் ஒன்றையும் காணல, 10 வருஷத்துக்கு மேலே போகின்றது. அதுக்கு நடவடிக்கை எடுத்ததோ தெரியல. அதில் இருக்கிற சில அதிகாரிகளுடைய சம்பளத்தை பற்றி கேட்டிருந்தேன். என்றால் என் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றது சில அதிகாரிகள் 10 to 14 லட்சம் வரைக்கும் சம்பளம் எடுக்கிறதாக போர்ட் சிட்டியிலே. அவங்களுடைய சம்பளம் அளவுக்கு கூட போர்ட் சிட்டிக்குள்ளே வருமானம் அரசாங்கத்துக்கு வந்த மாதிரி தெரியல. இப்படியான சில விஷயங்களிலே எங்களுக்கு சில அதிருப்திகள் இருக்கின்றது.
4: அரசாங்க நிதிக்குழுவிலை பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கிறது இந்த வங்கி சேவைகளை புனரமைக்கிறது? சாதாரணமா நினைக்கிறேன், மட்டக்களப்பை எடுத்துக்கொண்டால் மட்டக்களப்பை நீங்க சொல்கிற சாதாரண மக்கள் கடன் பெறும் போது அவர்கள் எதிர்கொள்கின்ற அசௌகரியங்கள் இதனை எவ்வாறு நிவர்த்திக்கலாம் என்கிற ஒரு விடயத்தை இந்த நாடாளுமன்ற குழுவினூடாக சரி செய்ய முடியுமா? இது மத்திய வங்கியோட தொடர்புடைய விடயம். என்றாலும் கூட நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நாடாளுமன்றத்துக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கிறது அதனை கொண்டு வருது.
3: இதிலே பல குழுக்கள் இருக்கின்றது பாராளுமன்றத்தில். விசேஷமாக கோப் குழு, அது கமிட்டி ஆன் பப்ளிக் என்டர்பிரைஸ், அது அரசாங்கம் வணிக செயல்பாடுகளில் ஈடுபடும் பொழுது அது அதுக்குள்ளே வரும். பிறகு அரசாங்க பாராளுமன்ற நிதிக்குழு, கமிட்டி ஆன் பப்ளிக் ஃபைனான்ஸ், இந்த இரண்டுக்கும் அவர்களை அழைக்கலாம். அவர்களை அழைக்கும் பொழுது மக்கள் முன் கொடுக்கிற அசௌரியங்களை பற்றி அதிலே நாங்கள் கருத்து சொல்லாமே தவிர அதுக்கான அந்த திட்டங்களை வகுக்கிற இடம் பாராளுமன்றம் இல்லை, அது அந்த அந்தந்த வங்கியில் தான் செய்யணும். நீங்கள் சொல்றது எனக்கு விளங்குகின்றது. என்ற சாதாரண ஒரு குடிமகன் ஒரு வங்கிக்கு போனால் ஒரு கடனை எடுக்கிறதுக்கு சிவாஜி என்ற ஒரு ரஜினிகாந்த் நடித்த படம் ஒன்று இருக்கு, அதுல அவர் லோன் எடுக்க போயில அவர் அப்ரூவ் எடுக்க போகல, ஃபார்ம் சி ஃபார்ம் பி 56D ஃபார்ம் டே 12 அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு சொல்லி அவன் வங்கிக்கு போனா ஏன் வங்கிக்கு போனமுண்டு வரும். அது மாதிரி தான் இன்றைக்கு எங்கிற மக்களும் ஒரு வங்கிக்கு போனால் அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வா இந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வாண்டு எத்தனையோ கஷ்டப்படுத்தின பிறகு அவர்கள் அதை விட கூடிய வட்டிக்கு தங்களோட ஒப்பத்தை கொடுத்து வேறு யார்டையும் வட்டிக்கு வாங்குவோம். அது ஒரு மாத வட்டி 4 வட்டியிலாம் வாங்குறாள். அப்போ இது சம்பந்தமாக நாங்கள் நிச்சயமாக சில இதை இலகுபடுத்துறதுக்கான சில விடயங்கள் செய்யணும். ஆனால் இப்பொழுது உங்களுக்கு தெரியும் அரசாங்கத்தில் கணக்கில் இருந்து நிதி களவெடுக்கப்படுது. அப்போ அரசாங்கம் இன்னும் இன்னும் இந்த நிதி வழங்குவது கடன் வழங்குவதெல்லாம் இன்னும் இன்னும் அந்த சிஸ்டத்தை இன்னும் காம்ப்ளிகேட் ஆகும்தான் என்னுடைய சந்தேகம்.
4: ஏன்னால் இந்த வங்கி சேவைகள் சரியாக இயங்காத காரணத்தினால் வடகிழக்கை பொறுத்தவரையில் நுண்கடன் திட்டத்திற்கு பெரும்பாலான பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதே போல மலையத்திலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதற்கு ஒரு தீர்வு இல்லை என்பது எந்த அளவுக்கு
3: அது சில விடயங்களே நுண்கடன் சம்பந்தமாக இப்ப எங்களுடைய மட்டக்கிழப்புலே மண்முனை தேர்வு பெற்று பிரதேச சபையிலே கௌரவ தவிசாளர் அவர்கள் நுண்கடன் கொடுக்கிற நிறுவனங்கள் மத்திய வங்கியினுடைய சுற்று நிறுவனத்துக்கு மத்திய வங்கியுடைய ஆலோசனையினே பின்பற்றாமல் கூடிய அளவு நிதி வழங்குகிறவர்களுக்கு எதிராக சில நடவடிக்கை எடுத்திருக்காரு. அந்தந்த உள்ளூராட்சி மன்றங்கள் தான் அந்த வங்கி அந்த வங்கியோ அந்த நிறுவனம் அந்த நிதி நிறுவனம் அந்த பிரதேசத்தில் இயங்குவதற்கான அனுமதி பத்திரத்தை வழங்குவது. அப்ப அந்த அனுமதி பத்திரத்தை மீறி அனுமதி பத்திரத்தை வழங்கும் பொழுது தாங்கள் வழங்குற சேவை என்று சொல்ற விடயத்தை மீறி அவர்கள் சில விடயங்களை செய்தால் அதுக்கு எதிரான நடவடிக்கை அந்த உள்ளூராட்சி மன்றங்களும் எடுக்கலாம். ஆனால் இது சம்பந்தமாக நான் ஒரு மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும் தேசிய ரீதியிலே. நிச்சயமாக இதை பற்றி எதிர்காலத்திலே எனக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நிச்சயமாக இது சம்பந்தமாக நான் இன்னும் கூடுதலான கவனத்தை செலுத்துவேன்.
4: நிச்சயமா நீங்கள் இந்த நாடாளுமன்ற உரைகளிலே கூடுதலாக பொதுவான விடயங்களை கொண்டு வந்திருந்தாங்க. அதே போல புற்றுநோய் சம்பந்தமான புற்றுநோய்க்கு நினைக்கிறேன் நீங்கள் சொன்ன விடயத்தை அந்த மருந்துகளை காட்டிலும் இன்னும் பல மருந்துகள் பற்றாக்குறையா இருப்பதாக கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் ஒரு ஆங்கில பத்திரிகையில் இருந்த விடயங்கள் அந்த அளவுக்கு எந்த அளவு பாதிப்பு இதனால் இது அரசாங்கம் சொல்கிறது இன்னும்
3: நோயாளிகளுடைய உறவினர்களுடைய பேசினீங்கன்னு சொன்னால் மிகவும் கவலையாக இருக்கின்றது. இப்ப எனக்கு தெரிந்து பல நோயாளிகள் என்ற முன்வைத்த கோரிக்கைக்கு அமைவாகத்தான் இந்த கேள்வியை நான் கேட்டிருந்தேன். நோயாளிகளுடைய உறவினர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டோர் அதிலே அந்த கீமோ தெரப்பி என்று அழைக்கப்படுற அந்த ட்ரீட்மெண்ட்டை செய்தால் நிச்சயமாக இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறையும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு தேவையான அந்த ஊசி ஃபில்காஸ்ட்ரீம் என்று சொல்லப்படுற ஒரு ஊசி நியோஃபென் என்று தான் அதில் பேர். அந்த ஊசி வழங்கினால்தான் அந்த கீமோ தெரப்பி செய்கிறது சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாவிட்டால் கீமோ தெரப்பி செய்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிற அந்த மருந்தை கொடுக்காம விட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போய் வேறு நோய்கள் வரலாம், கிருமிகள் அப்படி இப்படியான. அப்ப புற்றுநோயோட சம்பந்தப்பட்ட நோயாளிக்கு இது ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கு. அண்மையிலே நான் இந்த கேள்வியை கேட்ட பொழுதும் கூட அது ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் பெறுமதியான ஒரு ஊசி இப்பொழுது 25000 ரூபாய் பெறுமதியான ஒரு ஊசியாக மாறி இருக்கின்றது என்றால் கருப்பு சந்தையிலே தான் வாங்கலாம். அரசாங்கத்தில் எஸ்பிசிலேயோ பார்மசிலேயோ வாங்கிடாது. வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் தங்களுடைய பேக்லே அதை கொண்டு வர்றார்கள். அப்ப இப்படி உண்மையிலே அந்த வழங்கப்பட்ட பதில் எனக்கு அதிலே திருப்தி இல்லை என்றால் அவரை சொல்றார்கள் தாங்கள் அதுக்கான அதை இறக்குமதி செய்து அது இப்போ இலங்கைக்கு வந்திருக்கு ஆனால் நாங்கள் வெளியிட முடியாது அதிலே ஒரு பேர் போட்டதிலே இது ஒரு பிரச்சனை. இதிலே பாதிக்கப்படுறவர்கள் அந்த நோயாளிகளுடைய நோயாளியிலும் அந்த உறவினரும் தான். மற்ற மருத்துவர்களை பற்றி தட்டுப்பாடுகளை பற்றியும் நானும் செய்திகளை பார்த்திருக்கின்றேன். இது ஒரு விசேடமான ஒரு விடயமாக நான் முன்வைத்தது என்றால் பொதுவாக உங்களுக்கு தெரியும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த குணப்படுத்துவதுன்றது ஒரு கடினமான ஒரு விடயம். ஒரு கட்டத்துக்கு அவங்க குணமடைந்து வரும் பொழுது இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குற ஊசி இல்லாமல் அவங்க தவறினால் அது அந்த ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வழியாக இருக்கும்.
4: என்னை பொறுத்தவரையில் இந்த நீங்கள் தமிழ் தேசிய தமிழரசு கட்சியின் நாடாளுமன்றத்தில் அந்த குழுவுக்கு தலைவராக இருந்து நீங்கள் எழுப்புகின்ற கேள்விகள் இலங்கையின் எதிர்கட்சியை பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு இந்த விடயத்திலே நடந்து கொண்டது என்பதை பற்றி ஒரு சின்ன கேள்வி இருக்கு. உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே எதிர்கட்சி தலைவராக இரா சம்பந்தன் இருந்த காலத்திலே அவர் சரியாக ஒரு எதிர்கட்சியாக இயங்கவில்லை, வடக்கு கிழக்கு மாத்திரம் தான் அவர் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. என்றாலும் தற்போதைய எதிர்கட்சியை பொறுத்தவரையில் இந்த அளவுக்கு விடயங்களை அவர்கள் எந்த அளவுக்கு அரசாங்கத்தோடு செய்ய முடிகிறார்கள் அல்லது கேள்வி கேட்கிறார்கள் என்ற ஒரு ஒரு விடயம் பார்க்கப்படுகிறதா நினைக்கிறேன். உங்களை நான் பெருமைப்படுத்தவில்லை, ஆனாலும் நீங்கள் கேட்கிற கேள்விக்கும் அந்த விடயத்தை பார்க்கிற போது எதிர்கட்சி எந்த அளவுக்கு அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது.
3: இல்லை, நீங்கள் கௌரவ மறைந்த எங்களுடைய பெரும் தலைவர் சம்பந்தன் ஐயா பற்றி சொன்ன அந்த கருத்தை நான் நிராகரிக்கின்றேன். அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த கால பகுதியிலே அவர் அனைத்து விடயங்கள் சம்பந்தமாக கரிசனையாக செயல்பட்டவர். அவர் நேர்மையான ஒரு எதிர்கட்சி தலைவராக தன்னுடைய பணியை முன்னெடுத்தவர். நாட்டிலே ஆளுங்கட்சியினால் எடுக்கப்பட்ட மோசமான ஒரு தீர்மானம் அந்த பாராளுமன்றத்தை உரிய காலப்பகுதியில் கலைக்கிறதுக்கு எடுக்கப்பட்ட தீர்மானம் எடுத்த பொழுதும் அதை எதிர்த்து தன்னுடைய அதால் அவர் எதிர்கட்சி தலைவர் பதவியும் அவருக்கு இல்லாமல் போயிடுச்சு. அப்படி இருந்தும் அதை எதிர்த்து தன்னுடைய சுய லாபத்தை விட அந்த ஜனநாயகம் நிலைநாட்டப்பட வேண்டும் அப்படி செய்தவர். அதனால அந்த கருத்தை நான் நிராகரிக்கின்றேன். அதில் எதிர்கட்சியை பொறுத்த இன்னொரு விடயத்தை சொல்லுவேன். நான் இன்றைக்கு நீங்கள் முடிவெடுத்தது முழுதும் தேசிய ரீதியிலே முக்கியத்துவம் வாய்ந்த கேள்விகளாக நான் அனுப்பியது. அதே போல எங்களுடைய அரசியல் கைதிகளுடைய விடுதலை, காணி பிரச்சனை சம்பந்தமாக, காணாமாக்கப்பட்டவர்கள் சம்பந்தமானது, புதிய அரசியலமைப்பு, மகாவெளி, தொல்பொருள், இப்படி வடக்கு கிழக்கில் எங்களுடைய மக்கள் தினமும் முகம் கொடுக்கும் பிரச்சனை சம்பந்தமாகவும் ஒவ்வொரு வாரமும் ஒரு கேள்வி எழுப்பின்றேன். இல்லாவிட்டால் சொல்லுவார்கள் சாணக்கியன் தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவரா, இல்லாட்டி தமிழ் மக்களுடைய பிரதான கட்சியிலே குழு தலைவரா, இல்லாவிட்டால் இன்னொரு கட்சி என்று எங்கட சிலரை விமர்சிப்பார்கள். நீங்கள் தெரிவு செய்த கேட்டு கேள்விகள் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களாக தெரிகின்றது. இல்லை எதிர்கட்சியிலே இருக்கிறவர்கள் ஏனைய கட்சி தலைவர்களும் இவ்வாறான கேள்விகள் எழுப்புறது வளமை. ஆனால் நான் நினைக்கின்றேன் அந்த அந்த கேள்விகள் எழுப்புற முறைமை, அந்த அந்த எழுப்புற சந்தர்ப்பம், அதுகளையும் சில விஷயங்கள் இருக்கின்றது.
4: தமிழ் மக்கள் சார்பிலே கேட்ட கேள்வி நினைக்கிறேன் இந்த காணிகள் விடுவிப்பு. அதற்காக நேற்று முன்தினம் ஒரு அறிக்கை வந்திருக்கிறது. உரிய முறையில் காணிகள் மீண்டும் ஒப்படைக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் என்று, இது எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கும்?
3: தொடர்ச்சியாக ஜனாதிபதி அவரை சந்தித்து நாங்கள் பேசினால் இந்த நீங்கள் சொன்ன விடயத்தை தான் சொல்லுவார், விரைவாக தீர்ப்போம். இப்ப நேற்று இல்லை இரண்டு நாட்களுக்கு முன்பாக பாராளுமன்ற வளாகத்திலே வடக்கு கிழக்கில் இருக்கிற காணி பிரச்சனை பற்றி ஒரு கூட்டம் நடைபெற்றது. அதிலே தமிழரசு கட்சியோ எதிர்கட்சி இருக்கிற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கு எந்த அழைப்பும் விடுக்கப்படவில்லை. ஜனாதிபதியும் இராணுவமும் ஆளுங்கட்சி அமைச்சர் மேலும் எம்பி மேலும் கூடி காய்ச்சாங்கள். அவர்களுக்கு அந்த பிரச்சனை உண்மை தெரிய மாட்டது. சில பாராளுமன்ற உறுப்பினர் ஆளுங்கட்சியிலே சந்தர்ப்பத்தில் கிடைத்த ஒரு அதிர்ஷ்டத்தாளர் வந்தது தவிர அந்த அந்தந்த பிரதேசங்களில் இருக்கிற பிரச்சனைகளில் முழுமையாக அவங்களுக்கு அதில் பூர்ணமான விளக்கம் இருக்கான்றதும் ஒரு கேள்வி. ஆனால் ஜனாதிபதி தொடர்ச்சியாக சந்திக்கும் பொழுது, நாங்கள் அண்மையிலே 6 தமிழ் கட்சியில் சந்தித்த பொழுதும் இந்த விடயங்களை முன்வைத்த பொழுது நிச்சயமாக தீர்ப்பேன் என்று சொல்கிறேன். ஆனால் 2 வருஷம், 9வது மாதம் 21வது தேதி வந்தால் 2 வருஷம் முடிய போகின்றது. அப்போ நாட்டிலே இணைய பிரதேசங்கள்லேயே அவங்களுக்கு செல்வாக்கு குறைந்து கொண்டும் போகின்றது. அப்போ மலையகத்திலையும் கூட இன்றைக்கு நீங்கள் தித்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு மிகவும் கவலையான நிலையில் அவல நிலையில் இருக்கிறார்கள். காணி உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னதுக்கு ஜனாதிபதி என்று சொன்னார், 1.5 லட்சம் மக்கள் மலையகத்தில் வாழ்கிறார்கள், 10% காணி கொடுத்தால் 15 லட்சம் காணி தேவைப்படுகின்றது, அந்த அளவு காணி எப்படி மலையகத்திலே கொடுக்கிறது என்றது போல ஒரு கேள்வி வந்தது. மலையகத்திலே இருக்கிற மக்களுடைய அந்த நில உரிமை என்றது அது ஒரு கனவாகத்தான் இருக்கும். அது இந்த அரசாங்கத்துடைய காலப்பகுதியில் இன்றைய சூழலிலே கிடைக்கும்
4: என்ற எந்த அரசாங்கம் வந்தாலும் நினைக்கிறேன்
3: இல்லை, அது அப்படி சொல்ல முடியாது. அப்படியாவிட்டால் நாங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்கிறதை விட்டுவிட்டு நாங்களும் வீட்டிலே சும்மா இருக்கலாம். அது சரியான அழுத்தங்கள் விநியோகிக்கப்பட வேணும். இதே இப்ப உதாரணமாக சொல்ல போனால் இன்றைக்கு பல பெருந்தோட்ட நிறுவனங்களை பார்த்தால் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த பாரிய கோடீஸ்வரர்கள் பெரிய அளவான பணப்பலத்தை வைத்திருக்கிறது தான் அந்த காணிகளை குத்தை கொடுத்து. இப்போ 2042 அதிலே அந்த மூன்றும் அந்த குத்தையை
4: புதுப்பிக்கிறதுக்கு
3: காலம் வரப்போகுதுண்டா? இப்போ 2026 அதை நீடிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள். அப்போ அதை இன்னும் ஒரு முறை நீடித்தால் அதையும் இதை மாற்றி விடாமல் அது மலைய மக்களுக்கு இன்னொரு எத்தனையோ ஆண்டுகள் போனாலும் தசாப்தங்கள் போனாலும் செய்ய முடியாத ஒரு விடயமாக வந்து மாறும். அப்போ என்னதுக்காக சொல்ல வந்தால் இந்த சம்பளம் விஷயத்தை தவிர மிச்ச விஷயங்கள் சம்பளத்திலையும் 200 அதிகரித்தால் நாட்டிலே பணவீக்கம் நவம்பர் 2024 287 ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை ரூபாய் ஒப்பிடும் பொழுது இன்றைக்கு 340 எட்டியிருக்கு. அப்போ ஒரு மாதத்துக்கு இல்லாட்டி ஒரு மாதத்துக்கு மேலதிகமாக கிடைக்கிற அரசாங்கம் கொடுக்குற அந்த கொடுப்பனவு என்று சொல்றப்படுற அந்த தொகை பணவீக்கத்தால விலைவாசியுடைய பொருள் அதிகரித்ததுக்கு விட குறையற தொகை தான் கிடைக்கின்றது. இப்போ நான் இதேன்னு சொல்றேன்னு சொன்னால் இந்த காணி விஷயங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் தீர்ப்போம் பார்ப்போம் என்று சொன்னாலும் கூட அவங்களில் சில இடங்களிலே செல்வாக்கை பெரும்பான்மை சமூகத்துக்கு மத்தியிலே செல்வாக்கு இன்னும் குறைந்து கொண்டு போகும் பொழுது இந்த விடயங்கள் செய்து முடிக்கிறது கடினமான விஷயமாக இருக்கும் நான் நம்புறேன்.
4: நிஜமா நினைக்கிறேன் இந்த அண்மையில் கடந்த 1 மாதத்துக்கு முன் வந்த அந்த கணிப்பீடும் அண்மையில் வந்த ஒரு மதிப்பீடும் வித்தியாசமா இருக்கிறது. அரசாங்கம் திருகாத்திரமா இருக்கிறது என்று 1 மாதத்துக்கு முன் இருந்தது, ஆனால் கடந்த வாரம் அந்த அறிக்கை
3: இல்லையே அது சம்பந்தம் வெரிட்டே வெளியிட்ட அறிக்கையை சொல்றீங்க. அதுலேயே அந்த அவங்க தெரிவு செய்கிற இது அரசாங்கத்துக்கு சார்பாக இருக்கு அறிவிக்க வந்த பொழுதும் நான் இதை சொல்லியிருந்தேன். அரசாங்கத்தினுடைய ஆதரவு குறைந்திருக்கிற அறிக்கை வரும் பொழுது நான் அதை சொல்லுறேன். அந்த அறிக்கையை சமர்ப்பித்த அறிக்கையை தயார்படுத்தும் பொழுது அவங்க கருத்து கணிப்பு செய்த ஒரு 1500 பேருக்கு இலங்கை 22 மில்லியன் மக்கள் வாழ்ற ஒரு நாட்டில் 1500 பேர் தான் ஒரு கிராம சபை பிரிந்து ஒரு ஆள் எடுத்தாலும் ஒரு அளவு சொல்லலாம். 1500 பேரை வைத்துக் கொண்டு அது அது சரியான ஒரு அக்யூரேட்டாக இருக்கும் என்று சொல்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய செயல்பாடு கொஞ்சம்
4: நினைக்கிறேன் அரசாங்கம் இப்பொழுது ஒரு சமாளித்துக் கொண்டு போகிறது என்று வைக்கலாம். அதாவது நீங்கள் கேள்வி எழுப்புகின்றீர்கள், வடக்கு கிழக்கிலே இருக்கிற காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று ஒரு அரசாங்கம் ஒரு அறிக்கை விடுகிறது, நாங்கள் நிச்சயமாக செய்ய போகிறோம். இது நிச்சயமாக கடந்த காலங்களிலும் செய்யப்பட்ட ஒன்றுதான்.
3: இதிலே நாங்கள் இந்த 6 தமிழ் பேசும் கட்சியில் ஒன்றாக சேர்ந்து பயணிக்கிறதிலே அழுத்தங்கள் இருக்கின்றது. ஏனென்றால் எதிர்கட்சி தலைவரும் இதிலே கூடிய அக்கறை செலுத்தினார். அண்மையிலும் எதிர்கட்சி தலைவர் வடக்கு மாகாணத்திலே முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற உப்பளம் ஒன்று உருவாக்குறதுக்கு தனியார் காணியை பறிக்கிறார்கள் என்று சொல்லி அவர் பேசினார். அதுக்கு பிறகு ஜனாதிபதி உடனடியாக ஒரு கூட்டத்தை நடத்தினார். அப்ப நாங்கள் ராஜதந்திர ரீதியாக எங்களுடைய விடயங்களை சரியாக அடைவதற்காக இப்படியான விடயங்களை
4: செய்யலாம். இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர் விடயத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே இந்த நட்டையீடு தேவையில்லை, தங்களுக்கு நீதி வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்த மக்கள் தற்போது நினைக்கிறேன் இந்த சாட்சி பதிவுகள் தற்போது வடகிழக்கிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. சில நேரத்திலே இந்த அரசாங்கம் தொடர்ந்தும் தமக்கு தீர்வை தராது என்று ஒரு நிலைமை வருகின்ற போது அந்த மக்கள் நட்டையீடை வாங்கியாவது இந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளலாம்ங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து விடுவார்கள் என்ற ஒரு தோட்டத்தை அரசாங்கம் கொண்டிருக்கிறதா? அவ்வாறான ஒரு நிலைமை தான் தொடர்ந்தும் சென்று கொண்டிருக்கிறது. எப்பொழுதுமே தாமதிப்பு இந்த விடயத்திலே.
3: இல்ல, இதிலே இந்த விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்ட பொழுது இறுதி போராட்டத்திலே கொல்லப்பட்ட அந்த காலப்பகுதியிலே கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கும் அதுக்கு முன்பாக பல தசாப்தங்களாக கொல்லப்பட்ட மக்களுக்கும் நீதி வேணுமென்றது வந்து நீதி கிடைக்க வேணும், அந்த நீதியை பெற்றுக் கொடுக்க வேணுமென்றது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஒரு நிலைப்பாடு. இந்த விடயம் சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட சமூகத்தினுடைய கருத்து, உள்நாட்டுக்குள்ளே நடைபெறும் எந்த ஒரு விசாரணையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ பாதிக்கப்பட்ட சமூகத்தினுடைய பிரதிநிதியாக நாங்களும் வெளிப்படையாக சொல்றது எங்களுக்கு சர்வதேச ரீதியான ஒரு விசாரணை நடத்த வேணும். ஆனால் அதை சொல்லும் பொழுது அரசாங்கம் சொல்கின்றது ஜெனீவாக்கு சென்று கடந்த ஆண்டே சொன்னார்கள், சாட்சியங்களை சேகரிக்கிற சர்வதேச பொறிமுறை ஒன்று இருக்கின்றது, ஸ்லப் என்று சொல்லுவார்கள், ஸ்ரீலங்கா அக்கவுண்டபிலிட்டி ப்ராஜெக்ட். இந்த ஸ்லப் பண்ற பொறிமுறையை இலங்கை அரசாங்கம் ஏற்கவில்லை, நாங்கள் அதை நிராகரிக்கிறோம். ஏனென்றால் அதை ஏற்றால் உள்ளக நல்லிணக்கத்துக்கு அது பாதிப்பாக அமையும் என்று சொல்றார்கள். அப்படியான ஒரு நேரத்திலே நாங்கள் அவங்களுடைய கருத்துகளுக்கு சில நேரம் பதில் கருத்து நாங்கள் சொல்லுவோம். அதாவது இலங்கை தமிழரசு கட்சி வந்து உள்ளக ரீதியாக இலங்கை அரசாங்கம் பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கு எதிராக முன்னெடுக்கிற விசாரணைகளை நாங்கள் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதை நாங்கள் சொல்லியிருக்கோம். வெளியே வெளியே ஒரு சர்வதேச விசாரணையாக தான் இருக்க வேணும். ஆனால் அரசாங்கம் சொல்கின்றது நாங்கள் உள்ளுக்குள்ளே நாங்கள் எங்களுடைய பொறிமுறை, ஆனால் நாங்கள் ஏற்காவிட்டாலும் பாதிக்கப்பட்ட சமூகத்தினுடைய பிரதிநிதிகளாகிய நாங்கள் ஏற்காவிட்டாலும் அந்த பாதிக்கப்பட்ட சமூகத்தினுடைய இருக்கிற மக்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் இருந்த காலப்பகுதியிலே ஒரு பொறிமுறை ஒன்றை அறிமுகப்படுத்தினார்கள், TRC என்று. அதை நாங்கள் ஏற்கவில்லை, அதை நாங்கள் நிராகரித்தோம். என்றால் அதிலே எந்த விதமான சர்வதேச தலையீடும் இல்லை என்று நாங்கள் நிராகரித்தோம். இருந்தாலும் அவங்களுடைய வரவை பற்றி சில கருத்துல சொன்னாங்க, அதிலே நீதிமன்ற பொறிமுறை உண்டு, நீங்க நாங்கள் இயக்காவிட்டாலும் நீங்க உள்ள விசாரணை குறைந்தபட்சம் நீங்க நீதிமன்ற பொறுமையாக வச்சுதான் சொல்லப்படும் என்று சொன்னாங்க. இந்த அரசாங்கத்தில் அப்படியும் ஒன்று இல்லை. அது ஒரு பக்கம். இரண்டாவது விடயம் என்ன சொல்லி சொன்னால், இந்த இழப்பீடுகள் வழங்குறது சம்பந்தமாக இழப்பீடுக்கான அலுவலகத்திலே வந்து 5 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதிலே 3 பேர் இராணுவ பின்னணி கொண்டவர்கள். அந்த விடயத்தை தான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீவஞானம் ஸ்ரீதரன் அவர்களையும் இலங்கை தமிழரசு கட்சி இப்பொழுது விசாரித்துக் கொண்டிருக்கின்றது. அவர் இராணுவ அதிகாரிகளுக்கு ஆதரவாக அந்த அரசியலமைப்பு பேரவையிலே வாக்களித்தார் என்ற அந்த குற்றச்சாட்டின் 5 பேர் இராணுவ பின்னணியை கொண்டவர்கள். அப்ப இழப்பீடுக்கான அலுவலகத்தின் மீது நாங்கள் அந்த இழப்பீடுக்கான அலுவலகமும் காணாமாக்கப்பட்ட அலுவலகத்தை நாங்கள் ஏற்கவில்லை. ஆனால் அரசாங்கம் வந்து முன்வைக்கிற விடயத்திலேயும் கூட குறைந்தபட்சம் அதிலே மக்களுக்கு நம்பிக்கை வரக்கூடிய விடயமாவது செய்து காட்டுவோம். அவ்வாறு எதுவும் இல்லை. அப்ப இந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியிலே சுரேஷ் சாலையை கைது செய்திருக்கிறார்கள், குள்ளியானுக்கு எதிரான நடவடிக்கை போய்கொண்டிருக்கின்றது, ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சம்பந்தமான விசாரணைகள் வேகமாக போய்கொண்டிருக்கின்ற சொல்றார்கள். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த 2009 இறுதி போராட்டம் யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியிலே இருந்த சில விசாரணைகள் சம்பந்தமாக இந்த பாசிட்டிவான நடவடிக்கையும் இருக்கிறதாக, முன்னேற்றகரமான செயல்பாடு இருக்கிறதாக நாங்கள் அவதானிக்க முடியாது.
4: இந்த செம்மணி விடயத்திலும் கூட, செம்மணி விடயத்தில் 583 அளவிலே இந்த எண்புக்கூடுகள் மீட்கப்பட்டாலும் கூட, அதற்கு அடுத்த கட்டம் என்ன நடக்கப் போகிறது என்பதைதான் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்காரு. இது எந்த காலத்துக்குரியது அப்படின்ட்டு
3: இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டு வர முடியும் என்றால், 96 98 காலப்பகுதியிலே கிருஷாந்தி குமாரசுவாமி எழுதிய அந்த கொலை வழக்கோடு சம்பந்தப்பட்ட விசாரணைகள் நடைபெற்ற பொழுது, அந்த நேரத்தில் இந்த சிந்து பாத்தி மயானத்துக்கு அண்மித்த அதே பிரதேசத்திலே கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் சிலதுகள், 13 எலும்பு கூடுகள் தற்பொழுது லங்கஷே என்று அழைக்கப்படுற பல்கலைக்கழகத்திலே யூகேல இருக்கின்றது. அவை அரசாங்கத்துக்கு நாங்கள் இப்போ இந்த செம்மணி சம்பந்தமான அகழ்வு பணிகள் ஆரம்பிக்க போறதாக சொன்ன காலப்பகுதியில் சொன்னாங்கள், அகழ்வு பணிகள் ஒரு பக்கம் போட்டும், அந்த லங்கஷையில் இருக்கிற அந்த மனித எச்சங்களுக்கும் இலங்கையில இருக்கிற மக்களுக்கும் இடையில டிஎன்ஏ பரிசோதனை நீங்கள் ஆரம்பிக்க முடியும். ஆனா இலங்கையிலே டிஎன்ஏ பரிசோதனை செய்யறதுக்கான தேவையான அந்த தொழில்நுட்பமும் அந்த அனுபவமும் எதுவும் இல்லை. அப்ப நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பொண்டு வழங்கப்பட்டது, அந்த தீர்ப்பிலே சொல்லப்பட்ட விஷயம், தீர்ப்பில்ல நீதிமன்றத்தால் சொல்லப்பட்ட விடயம், ரெப்யூட்டட் ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூட்லேயே வந்து தான் அந்த டிஎன்ஏ பரிசோதனை செய்யணும். அப்போ இப்பொழுது அரசாங்கம் வந்து யாழ் பல்கலைக்கழகத்திலே புதிதாக ஒரு டிஎன்ஏ பரிசோதனை செய்வதற்கான ஒரு ஒரு வேலை திட்டத்தை செய்வதாக நாங்கள் அறிகிறோம். ஆனால் அது ரெப்யூட்டட், அதாவது ஒரு பேர் போன இல்லாட்டி ஒரு இதை செய்து அனுபவம் கொண்டவருடமாக அது அமையாது. அப்போ இது வெளிநாட்டிலே தான் நிச்சயமாக செய்யணும். ஆனால் அகழ் பணிகள் போறது நாங்கள் வரவேற்கின்றோம், அது அந்த அகழ் பணிகளை தொடர்ச்சியாக முன்னெடுக்கிறார்கள். ஆனால் அகழ் பணிகள் ஒரு புறம் போனாலும் அதை டிஎன்ஏ பரிசோதனை செய்யாவிட்டால் அதிலே எந்த அளவு தூரம் பிரயோசனம் இருக்கும், எந்த அளவு தூரம் குற்றவாளிகளை கண்டெடுக்கலாம், எந்த அளவு தூரம் இந்த தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த இந்த அநீதிக்கு நீதி கிடைக்கும் என்றது ஒரு சந்தேகமான விஷயமா இருக்கு.
4: அந்த சந்தேகத்துக்கு காரணம் இருக்கிற மன்னாரிலே கண்டெடுக்கப்பட்ட அந்த எண்புக்கூடுகள் பழங்காலத்தை எண்புக்கூடுகள் என்று சொல்லப்பட்ட விடயம் இருக்கிறது.
3: மன்னாரிலே முல்லைத்தீவிலே கொழும்பு புறை கோட்டைக்கு பின்னால போர்ட் சிட்டிக்கு அந்த துறை போர்ட்டுக்கு பக்கத்தில் துறைமுகத்துக்கு பக்கத்தில் ஒரு அந்த அவுட்டர் சர்க்குலர் ரோடு சொல்லி அதை பற்றி பேச பேச்சே இல்லாமல் போயிட்டு
4: இருந்தாலும் அரசாங்கம் எந்த அளவுக்கு இந்த விடயத்திலே நீங்கள் சொல்கிற அதாவது தேர்தலை பிற்போட்டு கொண்டிருக்கிறது, தற்போது நாட்டிலே மிகவும் இறுக்கமான நிலைமை இருக்கிறது. கடைசியாக சொல்லப்பட்ட விடயம், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சொல்ல விடயம், 2028 அரசாங்கம் கடனை திருப்பி கட்ட வேண்டும், அதற்கு 15 பில்லியன் அவசியம், ஆனால் தற்போது இருப்பது 6 பில்லியன், இன்னும் 9 பில்லியன்கள் தேட வேண்டியிருக்கிறது. இது எந்த அளவுக்கு அரசாங்கம் இதை செய்ய போகிறது, இருந்தாலும் அரசாங்கம் அதற்கும் பதில் சொல்லியிருக்கிறது, இல்லை நாங்கள் சரியாக செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஒரு நாடாளுமன்றத்திலே மிகவும் முக்கிய பொறுப்பிலே நீங்கள் இருக்கின்றீர்கள், அதாவது அரசாங்க அந்த நிதிக்குழுவில் இருக்கிற போது, நீங்கள் உங்களுக்கு இந்த

0: செய்வது எப்படி என்று சொன்னால், அரசாங்கம் வந்து நாங்கள் ஊழலை நிப்பாட்டிருக்கிறோம், அதை நிப்பாட்டிருக்கிறோம், அதிலே வார மீதி காசை வைத்து செய்கிறாமல் இல்லாத அந்நிய செலவாணி வரும். அமெரிக்கன் டாலர்ல வந்தால் இலங்கையிலே என்னதான் நீங்கள் வருமானத்தை அதிகரித்தாலும் அந்நிய செலவாணி வரும். அதுல இன்னொரு விடயம் என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு குடிமகன் கட்ட வேண்டிய, அதாவது இலங்கையில் இருக்கிற மொத்த கடனுடைய பெறுமதி அதிகரித்து இருக்கு. ஏனென்று சொல்லி சொன்னால், 2024 நவம்பர் மாதம் ஜனாதிபதி, செப்டம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் பொழுது நான் முதல் குறிப்பிட்டது போல, ஒரு அமெரிக்கன் டாலர் 287 ரூபா. அப்ப நாங்கள் உதாரணமாக, நாங்கள் இன்னொரு நாட்டிலிருந்து சாதாரண சின்ன ஒரு உதாரணம், எல்லாரும் விலங்கிக் கொள்ளக்கூடிய வகையா சொல்லுங்க, இலங்கையினுடைய மொத்த கடன் 10 அமெரிக்கன் டாலர், மொத்த கடன். 2024 நவம்பர் மாதத்திலே நாங்கள் 10 தர 286 ரூபா, இவ்வளோ 2840 ரூபா தான் இலங்கை அரசாங்கம் மொத்தமாக கட்ட வேண்டிய கடன். இன்றைக்கு 336. அப்போ இன்றைக்கு அந்த அதே $10 கடன் இருக்குன்னு சொல்லி சொன்னால், கட்டாமல் இருந்தால் 2024 280 தர 10, 2870 ரூபா, இன்றைக்கு 336 ரூபா, 3360 ரூபா. அப்போ கிட்டத்தட்ட 500 ரூபாயில் எங்களுடைய கடன் தொகை அதிகரித்திருக்கு. இது ஒரு பக்கம். இந்த அந்நிய செலவாணிகளை கொண்டு வருவது எப்படி என்று பார்த்தால், வெளிநாடை சேர்ந்தவர்களுடைய முதலீடினூடாக மட்டும்தான் அதை செய்யலாம். ஒரு உதாரணமாக சொல்லுவோமே, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இன்றைக்கு நாட்டுக்குள்ளே புதிதாக வந்த முதலீடுகள் வந்து, நான் அப்படியான முதலீடுகளை, தனியார் முதலீடுகளை பெரிய அளவில் எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இல்லை. ஆனால் இந்தியாவுடன் சேர்ந்து செய்ய வேண்டிய சாம்பூர் திட்டம், பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து அறிவித்த அந்த திட்டம் இன்னும் ஆரம்பித்த மாதிரி தெரியவில்லை. காங்கேசந்துர துறைமுகம் சம்பந்தம் 62 மில்லியன் அமெரிக்கன் டாலர் திட்டம், அதை ஆரம்பிக்கிற போது தெரியவில்லை. சீனாவுடன் இணைந்து ஹம்பான் துறையிலே செய்கிற ஆயில் ரிஃபைனரி, அதை செய்தது போல தெரியவில்லை. நான் சொன்னது அந்த AFP பிரெஞ்சு அரசாங்கத்துடைய நிதியை எடுக்கிறது போல தெரியும். அப்போ இப்படி அரசாங்கத்துக்கு அரசாங்கம் எடுக்க வேண்டிய நிதியும் இல்லை, தனியார் முதலீடும் இல்லை. அப்போ டூரிசம் செக்டரில் வர, அதாவது சுற்றுலா பயணிகளுடாக வர வருமானமும், வெளிநாட்டிலிருந்து நாட்டுக்கு காசனப்புற வெளிநாட்டு பிரஜைகளுடைய, அதாவது இலங்கையில் இருக்கிறவர்கள் வெளிநாட்டில் வேலை செய்கிறவர்கள் எனப்புற அந்த சம்பளத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு, அந்த சர்வதேச நாணய நிதியம் சொன்ன அந்த இலக்கை அடைய முடியாது. அந்த இலக்கை அடையாவிட்டால் நாட்டிலே கடன் கட்ட முடியாது. ஏதோ இவர்கள் ஏதோ மேஜிக், இது என்ன சொல்கிறது, மேஜிக் ஏதோ ஒரு மேஜிக் கொண்டு செய்து ஒரு வானத்திலிருந்து அந்நிய செலவாணியை படைக்கக்கூடிய வகையான திட்டங்களை வைத்திருந்ததை தவிர நிச்சயமாக சிக்கல்கள் வரலாம்.
1: மீண்டும் ஒரு பங்குரத்து நிலைக்கு சென்றால் கூட,
0: பங்குரத் நிலைக்கு சென்ற அளவுக்கு போகாது என்றால் மீண்டும் சர்வதேச நிதி நாணய நிதியத்தை நாட வேண்டியதாக வரலாம்.
1: துறைமுக நகருக்கு ஏன் இந்த அரசாங்கம் எதிர்பார்த்த முதலீடுகள் வரவில்லை என்ற விடயம்
0: என்றால், துறைமுக நகரத்திலே ஒரு முதலீடு செய்வதன் ஊடாக என்ன மேலதிகமாக கிடைக்க போகின்றது ஒன்றுமே இல்லை. சாதாரணமாக ஒரு புதிய முதலீடு செய்து ஒரு புதிய ஒரு ஒரு உற்பத்தி பொருள் தயாரிக்கிறவர்களும் அதுக்குள்ளே வந்து செய்ய போகுது என்றால், அது வந்து கடலை நிரப்பி காணியை உருவாக்கினால் அதுக்கு போகிற முதலீடினுடைய பெறுமதி அந்த காணி, சாதாரணமாக நாங்கள் வெள்ளவத்தையிலேயோ பக்கத்தில் கொழும்புல ஒரு கொட்டகினாலேயோ இங்கேயாவது ஒரு 10 பேஜ் காணி வாங்கிறதுக்கு, அது காணி இயல்பாக இருந்த காணியில பெறுமதியும், கடலை நிரப்புறதுக்கு போன செலவெல்லாம் சேர்த்து அதுக்குள்ளே 10 பர்சன்ட் பெறுமதி என்றால் அது கூடவாக
1: இருக்கும், பெறுமதி கூடும்,
0: விலை கூடும். பெறுமதி கிட்டத்தட்ட காணி காணி தான், ஆனால் அது கடலை நிரப்பினப்படி அதுக்கு போன செலவெல்லாம் சேர்த்து தான் அதுக்கு காணிக்கு சொல்லுவார். அப்போ ஒரு உற்பத்தி பொருள் செய்கிற யாரும் அதுக்குள்ளே வர மாட்டார். அதுக்குள்ளே நிதி நிறுவனங்கள், ஐடி, சுற்றுலா விடுதிகள், இப்படியான விடயங்கள் வந்தால் மாத்திரம்தான். அதிலே இன்னொரு சர்ச்சைக்குரிய விட மண்மையிலே அது வெளியிலே வந்தது, போர்ட் சிட்டியிலே ஒரு வீடு வாங்கினால் அவர்களுக்கு உள்ளூராட்சி மன்றத்திலே கொழும்பு மாநகர சபையிலே வாக்குரிமை இல்லை என்றால், அவர்கள் வந்து அது கொழும்பு மாநகர சபைக்குள்ளே வரவில்லை, அவங்களுக்கு ஒரு நகரசபையோ பிரதேசமோ இல்லை. இப்போ இது அது வேற பிரச்சனை.

0: ஆனால் போர்ட் சிட்டிக்குள்ளே வந்து அது சீன அரசாங்கம் அந்த திட்டத்தை முன்வைத்த பொழுதே இதை முதலீடுகள் கொண்டு இதை ஒரு செழிப்பான இடத்தமாக மாற்றுறதுக்காக கொண்டு வரவில்லை. அவங்களுக்கு கொழும்புலே துறைமுகத்துக்கு அண்மித்த இடத்திலே ஒரு தளம் வேணும் தங்களுடைய பாதுகாப்பு கருதி, அதுக்கு பயன்படுத்திய விடமாக தான் அதை பார்க்கின்றேன்.
1: நிச்சயமாக தற்போது இந்தியா தான் அதிகமாக இலங்கையோடு நெருக்கமாக இருக்கிற நாடு என்ற போது இந்திய நிறுவனங்கள் கூட அதில் அக்கறை காட்டவில்லை என்பதுதான் பொழுது இருக்கிற விடயம். நிச்சயமாக நினைக்கிறேன் இந்த நீங்கள் கடந்த காலங்களிலே நாடாளுமன்றத்திலே ஆற்றிய உரைகள் அது தொடர்பான விடயங்களை தான் பேசினோம். நினைக்கிறேன் எதிர்காலத்திலே சட்ட ரீதியான சில விடயங்களையும் உங்களோட கலந்துரையாடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நினைக்கிறேன். நீங்கள் சட்டத்துறையிலே ஈடுபட போகிறதாக கேள்வி. மீண்டும் பார்ப்போம் அடுத்த ஒரு நேர்காணலில் மீண்டும் சந்திப்போம். இன்றைய நேர்காணலில் சந்தித்ததற்கு நன்றி.

0: அடிமையின்.
1: ஆய்வாளர்களில் ஒருவரான பாண்டியன் அவர்கள் திருச்சி வேலுச்சாமி அவர்களோடு உரையாடி இருக்கிறார். குறிப்பாக சீமான் அவர்களுக்கு புதிய பெயரையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். திரள்நிதி சீமான் என்று அழைக்கின்றார்கள். அவரை சட்டசபை உறுப்பினராக்க உதயநிதி முயற்சிக்கின்றார் என்று அவர்களுடைய செவியினூடாக தெரியக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் எங்கள் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் சீமான் சொல்லி வருகின்ற விடயம் தொடர்பாக, அதாவது விருந்து வைச்சார், ஆமக்கறி 28 கிலோகிராமில் தனக்கு சமைத்து தந்ததாகவும், திருச்சி வேலுச்சாமி தேசிய தலைவரால் உடனடியாக 28 கிலோகிராம் ஆமக்கறியை பெற்றிருக்க முடியுமா என்ற கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்லுகின்றார். கேட்டு பாருங்கள் நேர்களே, இன்றைய அரசியல் சமூகம் இடையில் இதனை உங்களுக்கு விருந்தாக வைக்கிறோம்.
2: காங்கிரஸ் கட்சியினுடைய சமரசமற்ற போராளி அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அண்ணா வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்.
2: தமிழ் தேசியத்தினுடைய அடையாளமாக பார்க்கப்பட்ட சீமான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக, பொது வேட்பாளர் என்பது சரியான பதம் அல்ல, திமுக வேட்பாளராக சட்டசபைக்குள் போகப் போகிறார், இப்படி ஒரு செய்தி வருகிறது. இந்த இயக்கம் ஆரம்பித்த நோக்கம் திமுகவை எதிர்ப்பதற்கு. திமுக ஈழ பிரச்சனையில் துரோகம் செய்து விட்டார்கள் என்பதால் 7% வாக்குகளை சீமான் பெற்றார். இது கடந்த தேர்தலில் 7-3 ஆகிவிட்டது. சீமானோடு நெருக்கமாக இருந்த தமிழ் தேசிய போராளி முன்னாள் இராணுவ வீரர் களஞ்சியம் அவர்கள் அதிலிருந்து கடுமையான குற்றச்சாட்டுக்களை சொல்லி வெளியேறியிருக்கிறார். இதை நீங்கள் உங்களுக்கும் நெருங்கிய நண்பர், ஆரம்ப காலத்தில் நீங்களும் அவருடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரும் பங்காற்றி இருக்கிறீர்கள், இதை எப்படி எடுத்துக்கொள்வது?
3: அதாவது உங்களுடைய என்னுடைய தவறுக்கு அவர் என்ன செய்வார்? அவரை போய் தமிழ் தேசியனுடைய அடையாளமாக கருதியவர் சொல்றீங்க. தமிழ் தேசியத்தினுடைய களங்கம் அவர் என்பதை நான் முன்னாலேயே புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க கொஞ்சம் லேட்டா புரிஞ்சுக்கிறீங்க. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த உலக வரலாற்றிலேயே எவ்வளவோ போராளி குழுக்கள் இருந்திருக்கு. அந்த போராளி குழுக்கள்லயே ஆண்டு கணக்கில் அறிவிக்கப்படாத ஒரு ஆட்சியை நடத்தி வான்படை, தரைப்படை, கப்பல் படை வைத்து 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு இருந்த ஒரு போராளி இயக்கம் என்பதே விடுதலை புலிகள் இயக்கம். அதற்கு இணையான ஒரு இயக்கம் இதுவரை தோன்றியதில்லை, இனிமேலும் தோன்றுமா என்பது சந்தேகம். அந்த இயக்கத்தை பற்றிய 2 விஷயத்தை நீங்க பார்க்கணும். அந்த இயக்கத்தினுடைய உச்சகட்ட போராட்டம் என்பது 2009. அப்ப இவர் எங்க இருந்த, அப்பவே இவருக்கு 40 வயசுக்கு மேல.
2: ஆமா.
3: ஆனா அதை பத்தி ஒரு சின்ன துரும்பையா தூக்கி போட்டிருப்பாரா?
2: இல்ல
3: இல்ல. அதற்கு பின்னால என்ன சொல்றாரு, நான் போனேன், பிரபாகரன் ஐயா பிரபாகரன் எனக்கு விருந்து வச்சாரு, ஆமக்கறி என்ன 28 கிலோ, 28 கிலோ ஆமக்கறி என்ன உடனே கிடைக்குமா? மான்கறி போட்டாரு, மயில் கறிக்கு போட்டாரு, ஆட்டுக்கால் சூப்பு வச்சாரு, நான் என்னென்ன சாப்பிட்றேன்னு குறிப்பெடுத்தாங்க, அதை அடுத்த நாள் பார்த்தா அடுத்து போட்டாங்க. இதெல்லாம் சொல்லி உலக வரலாற்றிலேயே இல்லாத ஒரு மிகப்பெரிய போராளி இயக்கம், உயிரை பற்றி கவலைப்படாமல் தமிழ் தேசியத்திற்காக தமிழர்களுக்காக உயிர் தியாகம் செய்வதற்கு தயாரா இருந்த இயக்கத்தை ஏதோ காட்டுக்குள்ள 5-ஸ்டார் ஹோட்டல் நடத்தது போல ஒரு பிம்பத்தை இன்றைக்கு அவர் உருவாக்கினாரோ, அன்றைக்கே தமிழ் தேசியத்தின் உணர்வு இருக்கிற அத்தனை பேரும் கலட்டி அடிச்சிருந்தா மாறியும். இது என்னன்னே தெரியாம கைவிட்டி சிரிச்சீங்களே. அவர் எல்லாரையும், அதாவது அந்த காலத்துல கண்ணதாசன் சொல்லுவார், அயோக்கியரை சுதந்திரமா பேச விட்டா நல்லவர்கள் எல்லாம் கேவலப்படுத்துவான். அவர் அன்னைக்கு சொன்னார் 40 வருஷத்துக்கு முன்னால, அது இப்பதான் புரியுது எனக்கு. இந்த ஆரம்பத்திலே நம்ம சரியா கவனிச்சிருந்தா இந்த தப்பெல்லாம் நடந்திருக்காது. நான் என்ன கேட்கிறேன், அண்டையாண்டு யாரை வேணாலும் கூப்பிடலாம், மாமான்னு யாரை வேணாலும் கூப்பிடலாம், தம்பின்னு கூப்பிடலாம், ஆனா அப்பான்னு ஒருத்தரை தவிர வேற யாரும் கூப்பிட மாட்டாங்க. இப்ப ஸ்டாலின் கூட இவருக்கு அப்பா, எத்தனை அப்பான்னு யாருக்கும் தெரியல, அப்பாப்பா இதுதான் தமிழ் தேசியமா அப்பா என்று கேட்கிற மாதிரி இருக்கு. இவர் இதற்கு முன்னால திமுகவை எப்படி எல்லாம் விமர்சனம் பண்ணாரு, அதெல்லாம் அது கொஞ்சம் ஜாலியாவே எடுத்துக்குமே, சீரியஸா நான் நம்ம உடம்பு கிட்டு போயிடும். அவர் தேர்தலுக்கு முன்னால பாடின பாட்டெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கா? ஏ கருணாநிதி உயிரோடு இருக்கிற பேசின ஞாபகம் இருக்கா? அந்த ஈழ போராட்டத்திற்காக ஒரு உண்ணாவிரதம் தானே, காலையில 9 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டு 10 மணிக்கு பொது இடத்துல மேடையில ஒரு படுக்கை போட்டு படுத்து தலையிலையும் காலையும் ஒரு ஏர் கூலர் வச்சு தலைப்பக்கம் ஒரு பொண்டாட்டி கால் பக்கம் ஒரு பொண்டாட்டி அதை பத்தி இவர் என்ன பேசினா ஞாபகம் இருக்கா? மானத்தமிழன் உன்னை ஏற்றுக்கொள்வானா சொன்னாரா? அப்ப இப்ப ஏத்துக்கிறாருன்னா நான் மானம் கெட்டு போயிட்டேன் அவரே ஒத்துக்கிறார் அர்த்தம். உங்களுக்கு புரிய அவர் என்ன பண்ற பாட்டு இந்த தேர்தல் என்னென்ன பாட்டு பாடினார் ஞாபகம் இருக்கா? கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி, கருணாகும் கருணாநிதி, சண்டானன் கருணாநிதி,
2: சதிகாரன்
3: சதிகா. பாத்தீங்களா உங்களுக்கு எவ்வளவு பிரமாதமா பாட்டு பாடுறீங்க? இதெல்லாம் பாடினாரா? என்னம்மா தேவி ஜக்கம்மா, நாடு நாசமா போச்சுதே நியாயமா, இதெல்லாம் பாடிட்டு இப்ப திமுகவை ஆதரிக்கிறேன்னு சொன்னா இதை விட நாக்க புடிக்கிட்டு சாகலாம். இனிமேலும் விட்டு வச்சா தமிழ்நாட்டை வந்து வெளிநாட்டுக்காரன் காரி துப்புவான். அதுக்காக வேற வழி இல்லாம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணு அந்த ஆளு பண்ற வேலையை இதை நீங்க பேசுறீங்க நான் பேசுறேன். நாளைக்கு என்னன்னா அவங்க கீழே இருக்க தொண்டடிப்பிடியாளர்கள் சில பேர் இருக்காங்க, அவங்களை விட்டு நம்மளை பத்தி கண்டபடி பேச விடுவான். இதை பத்தி என்ன பற்றி பேசுற போது கூட நான் அதை சீரியஸா எடுத்துக்கல. எங்க அம்மாவுக்கு 96 வயசு இன்னும் இருக்கு, அதை பத்தி எல்லாம் கூட இருக்க ஒருத்தன் பே பேசுறான். அவன் யாரானா மத்தவன் ஜாப்பாட்டு போட்டு தூக்கி எறிஞ்ச எச்சலை எடுத்து நக்கிக்கிட்டு இருக்கிறவன், அடுத்த மொட்டாட்டி கூட வச்சிருக்கிறவன், இதெல்லாம் தான் ரசிக்கிட்டு இருக்கிற போது கூட நான் கண்டுக்கல. ஆனால் இப்ப எல்லை மீறி போகுது. யார பார்த்தாலும் வாடாங்கிறது போடாங்கிறது, அது காங்கிரஸ் காரணம் வெக்க வெக்க வெக்க மயிர் இல்லையா? நான் முட்டா பேல உனக்கு அது இருக்காடா? இருந்தா சொல்றா. வெக்கத்தை பத்தி நீ எல்லாம் பேசலாமா? முழுசும் பேச ஆரம்பிச்சா நீ நாட்டுல நடமாட முடியாது. இவ்வளவுதான். நான் எதுக்குறா இதோட நிறுத்துறேன்னா இன்னும் எனக்கு பேச தெரியும். உங்களுக்கு உங்களுக்கு மட்டும் தான் ஆளை வச்சு பேச தெரியுமா? நீ ஆளை வச்சு பேசுவ, நாங்களே பேசுவோம். உங்க அம்மா வயசு வந்த காலத்துல இருந்து நடந்ததெல்லாம் பேச வேண்டி வந்துடும். இதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது ஒழுங்கா நவத்துவாரத்தையும் மூடிக்கிட்டு இருந்தா உனக்கு நல்லது. இல்ல திரும்பி பேசுனீனா உங்க தாத்தாவெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கலாங்க. என்ன அந்த விஜயலட்சுமி பேசுன ஞாபகம் இருக்குங்களா? ஒரு தமிழ் தேசிய தந்தை இல்ல, ஐயா பிரபாகருடைய பிள்ளை இல்ல, உச்சகட்ட போராட்டம் 2009 நடந்துச்சா? நடக்கிற போது அந்த என்ன சொல்லுச்சு, டேய் பொட்டப்பயலே சீமா, கொத்து குண்டு போட்டாங்க லட்சக்கணக்கில் செத்துக்கிட்டு இருக்கிற போது ஏன் கூட தாண்டா மதுரையில படுத்து கிடந்த கேட்டுச்சா? அதுக்கு பதில் சொல்ற துப்பு உனக்கு உண்டா? தெம்பு இருக்கா? திராடி இருக்கா? நீ எல்லாம் ஆம்பளை தானா? எவ்வளவு கேவலமா போயிடுச்சு. அதுக்கெல்லாம் பதில் பதில் சொல்றதுக்கு வெக்க வெக்க மயிர் இல்ல, இப்படி சொல்லாமா? ஆனா இவ்வளவுதான் இந்த ஆளுக்கு மரியாதை. இதுக்கு மேல வந்தா இது கீழே இறங்கி பேசவும் எங்களுக்கு தெரியும், வேண்டாம் நினைக்கிறோம். இதெல்லாம் அடக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு, உங்களுக்கு புரியும். உண்மையிலேயே தமிழ் தேசியத்துல தீவிர உணர்வாளர், விடுதலை புலிகளுக்கு பெரிய ஆதரவாளர் இருந்தவன் புதுக்கோட்டை முத்துக்குமார், ஞாபகம் இருக்கா? ஆனா மறக்கவே முடியாது. அந்த காலகட்டத்தில் பிரபாகரனை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் தூக்கில போடணும்னு சுப்பிரமணிய சாமி பேசினார், பாலப்பாடி ராமமூர்த்தி பேசினார். அப்ப எதிர்த்து கூட்டம் போடுவதற்குன்னு யாருமே பேச தயாரா இல்ல. புதுக்கோட்டையில இன்றைக்கு இருக்கிறவங்க நண்பர் கே எம் ஷரீப் அவர்கிட்ட கேளுங்க, திருச்சிக்கு வந்து என்னை கையை பிடிச்சிட்டு அழுகிறார், யார் யாரையோ கேட்டு பாக்குற யாரும் வரல, அதனால என்ன நான் வர்றேன். திரும்பி போறோம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல அந்த கூட்டம், போலீஸ கடுமையா குடிச்சு கூச்சுட்டான். வந்தவெல்லாம் 500 மீட்டர் தாண்டி அங்க நின்றுட்டு இருக்கான். ஒரே ஒரு ஆள் மட்டும் மேடைக்கு கீழே போயிட்டு வந்த அந்த முத்துக்குமார் மட்டும்தான். ஒரு வடநாட்டுக்கார ஐபிஎஸ் ஆபீசர் ப்ரமோஷன் எஸ்பி வந்து முன்னாள் நிக்கிறான். நீ ஏன் முன்னாள் நிக்கிறேன் நேரில் போய் கேட்டாப்புல, துணிச்சல் மிக்கவன். அவன் சாவுல என்ன மர்மம்? அந்த கேஸ திரும்பி இந்த புதிய ஆட்சி எடுக்கணுங்கிற வேண்டுகோள் இந்த பேட்டி வாயில வைக்கிற விஜய், முதலமைச்சர் விஜய், அவருடைய மர்ம மரணத்தை தோண்டி கண்டுபிடிக்கணும். மர்மமான மரணம், கொலை செய்யப்பட்டார். கொலை செய்யப்பட்டது மட்டுமா, அவரை அடக்கம் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல அந்த சமாதியவே இடிச்சு எடுத்துட்டாருங்க. அதை யார் பண்ணிருப்பா? அடுத்து பார்த்தா 3 மாசம் கர்ப்பமா இருந்த அவர் கொண்டாட்டியே தள்ளிட்டு வந்தாரு. இதையெல்லாம் வைத்து இந்த ஒரு வழக்கை ஒழுங்கா விசாரிச்சாலே இந்த போலி தமிழ் தேசியவாசிகள் எல்லாம் ஜெயிலுக்கு போயிடுவோம். அது மட்டும் உங்களுக்கு இன்னொன்னு தெரியும், நல்ல வேலை இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. 2010 அப்புறம் உலகமே அமைதியா இருந்துச்சா? ஈழத்தமிழருக்கு ஆதரவா இவங்கெல்லாம் பெரிய ஈழத்தமிழ் புடிக்கீங்கல்ல, யாராவது வந்தானா நீங்களும் குருநாதன்
2: பாலகுரு
3: பாலகுரு பாலகுரு ரெண்டு பேரும் ஒரு கூட்டம் போட முயற்சி பண்ணீங்க, எனக்கு அது தெரியாது. நீங்க தான் எனக்கு போன் பண்ணீங்க. சென்னையில இவ்வளவு பேர் இருக்காங்க, என்ன கூப்பிடுறீங்களே என்ன? எல்லாரையும் பார்த்து கேட்டோம்,
2: நெடுமாறன் உட்பட.
3: ஆமா, யாரும் வரமாட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே பேச முடியாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்ப நான் வர்றேன்னு சொன்னேன், நான் தானே வந்து பேசினேன். அப்ப இந்த புடிங்க எங்க போனாரு?
2: இப்போ தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு வார்த்தை உண்மையான புலவர்கள், கவிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் தான் பயன்படுத்துகிற வார்த்தை. இந்த தமிழ் தேசிய என்கின்ற வார்த்தையே அசிங்கப்பட்டு நிற்கிது, அனாதையாக நிற்கிது. தமிழர்களுக்கான அரசியல் தமிழ் தேசியம் என்பது இந்த சீமானால் காயடிக்கப்பட்டு இனி பல ஆண்டு காலம் இதை பற்றி பேசுவதற்கே ஆளே இல்லாமல் செய்துவிட்டார் சீமானு சில தமிழ் புலவர்கள், அறிஞர்கள், கவிஞர்கள் ரொம்ப வருத்தப்படுறான்.
3: கவிஞர்கள், புலவர்கள், கவிஞர்கள் என்ன புரியல, அவங்களுக்கு புரியல பாவம். பாம்பேல சிவபுலது பதி இருக்குல்ல,
2: ஆமா,
3: அங்க இருந்து ஒருத்தர் சொன்னாரு, அவரு போய் போயிட்டு வர்றவர் போட்டுருக்கு. அங்க போய் ஒருத்தரை விசாரிக்கிறேன், பேர் என்னன்னு கேட்டா கண்டகிக்கிறார். கண்டகின்னு பேர் வச்சோடனே கற்போட இருக்கிறதா நினைச்சுக்கிட்டா உங்க தப்பு இல்ல. தமிழ் தேசியம் பேசுறவங்களாம் தமிழ் தேசியவாதி நினைச்சா உங்க தப்பு இல்ல. நான் திரும்பி கேட்கிறேன், தமிழை இந்த அளவுக்கு உயர்ந்து கொண்டு போறதுக்கு இவங்களா யார் காரணம்? உரைநடை தமிழை கொண்டு வந்தேன் தமிழனே இல்லையே. கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கிங்கிற அவன் தன்னுடைய பெயரையே மாத்தி வீரமாமுடியவர் மாத்திக்கிட்டு அவன் தானே பரமார்த்த குரு கதையும் தானே முதன் முதல் உரைநடை தமிழை எழுதலாம். அதுல இலக்கணத்துல 1000 இலக்கண கவிதை இருக்கு. சிந்து கவின்னு ஒண்ணு இருக்கா, அந்த சிந்து கவியை எழுதுறதுக்கு கம்பன் முயற்சி தான் முடியல, காலமேக முயற்சி தான் முடியல. ஒரே ஒருத்தன் தான் நூற்றுக்கணக்கான பாடல் எழுதுனான், அவன் அண்ணாமலை ரெட்டியார். நீ ஒரு 10 கவிதை எழுது, அப்புறம் நீ பேசு. இவன் எதையுமே செய்யாமலே நான் தான் பெரியார்னு காட்டிக்கிட்டு நீ கேட்கறீல வெக்கம் வெக்கம் மயிறு இருக்கான்னு காங்கிரஸ் காரன உனக்கு அதிர்ச்சா உனக்கு மீசை கடை எதுக்கடா வச்சிருக்க, எதுக்கடா சட்டை போட்டிருக்க, எதுக்கா பேண்ட் போட்டிருக்க? இந்த நாலாரி உழப்புக்கு நாக்க முடியும் சாகலாம்ல, இல்ல தெருவுல பிச்சை எடுக்கலாமே, இதெல்லாம் ஒரு பொழப்பா? உனக்கு என்ன இருக்கு? வெக்க இருக்கா, மான இருக்கா, சூடு இருக்கா, சொரணை இருக்கா, ஏதாவது இருக்கா? இருந்தா பேசுவியா? அது ஒரு உளவியல் ரீதியானது. எவனெல்லாம் தன்னுடைய குடும்பத்தில் அல்லது தன்னுடைய நெருக்கத்தில் அவமானத்தை தாங்கி கொண்டிருக்கிறானோ அவெல்லாம் வெளியில இருக்க எல்லாரையும் கேவலப்படுத்துவான். நீ பாத்தீங்கன்னா பல பேர் பொது இடத்துல எல்லாரும் கிண்டல் கேள்வி பண்ணுவான், அவன் வீட்டுல போனா யாரும் அவனை மதிக்க மாட்டாங்க. அது ஒரு உளவியல். வீட்டுல எல்லாரும் மதிக்கிறவன் வெளியே வந்தா மற்றவர்களே அவனும் மதிப்பான். இங்க வேற ஏதோ அங்க கோளாறு, அதனுடைய விளைவு தான். அரணையூர்ல போய் நீங்க விசாரிங்க, எனக்கு தெரியும். இப்ப சொல்ல விரும்பல, தேவைப்பட்டா சொல்ல வேண்டியது
2: இல்ல. அரணையூர் பிரசிடென்ட் கதையெல்லாம் எனக்கு
3: உங்களுக்கு தெரியுமா?
2: நீண்ட நாளா
3: நான் எனக்கு மட்டும்தான் தெரியும் நினைச்சேன்.
2: இந்த செய்தியை ஊருக்கே உலகத்துக்கே சொன்ன
3: அப்பா அப்பான்னு எல்லாரையும் சொல்றதுக்கு இதுதான் காரணம்.
2: அரணையூர் இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அது ஒரு 75 காலமாக ஆட்சி அதிகாரம், அதிகார வர்க்கம், இப்படி ஒரு பல விஸ்வரூபங்களை எடுத்த ஒரு இயக்கம். இப்போ இந்த இயக்கத்தை தூக்கி பிடிப்பதற்கு சீமான் தேவைப்படுகிறார் என்கிற அளவுக்கு அந்த இயக்கம் சுருங்கி போச்சான்.
3: அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சுங்க கதை. உங்களுக்கு இன்னமா சந்தேகம் இருக்கு? நான் உங்களை விவரமான ஆள் நினைச்சுல பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னமும் திமுக எங்க இருக்கு அதை சொல்லுங்க. அவரே பாதி எடுத்துக்கிறேன். படிச்சவன் தப்பு பண்ணா ஐயோன்னு போவான், ஐயோன்னு போவான்னு. கடந்த காலத்துல அவங்க தலைவர்கள் எல்லாம் எப்படி போனாங்க யோசிச்சுக்கிட்டோம். ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்த வாழ்க்கை அவன் போகிற சாகிற வகையில் தெரியுமா? நல்ல மனுஷன்லாம் உட்கார்ந்தான் போயிட்டான் இருக்கும், அயோக்கியன்லாம் இழுத்துக்கிட்டு சாவான். நீங்க யாரெல்லாம் யோசிச்சு பாருங்க, யாரெல்லாம் துப்பாக்கியில சுட்ட போது கூட ஒரே ஒரு நிமிடம் தான் ஹே ராம், அவ்வளவுதான் உயிர் போயிடுச்சு காந்திஜி. மற்றெல்லாம் பாருங்க, கை இழுத்து கால் இழுத்து சாப்பிட முடியாம ஐயோ என் உயிர் போகாதா இப்படி வருஷ கணக்கில் இழுத்துக்கலாம் செத்தானா? இங்க தமிழ்நாட்டில் காமராஜ் எடுத்துங்க, பைரவா வாழ்னாரு, விளக்க அணைனாரு, முகம் ஏதோ ஒரு மாதிரி துடைக்கும் இருக்குன்னா ஓடி போய் பக்கத்துல டாக்டர் போன் அடிச்சு உடனே வாங்கன்றான். அங்கிருந்து வந்து தொட்டு பாக்குறாரு, உயிர் போய் 10 ஆச்சுங்க. அவர் வாழ்ந்த வாழ்க்கை சாகர வகையில தெரியுது. இவங்க எல்லாம் பாருங்க, இழுத்துக்கிட்டு நல்ல சாவு இல்ல, இழிவு சாவு தான் வரும்.
2: இப்போ திமுக சீமானை சட்டசபைக்குள் அனுப்புகிற அளவுக்கு சீமானும் திமுகவும் ஒரே
3: என்னங்க திரும்பி திரும்பி உங்களை பத்தி நான் நினைச்சுக்கிறது தப்பு நினைக்கிறது. சட்டசபைக்கு அனுப்புறதா? அப்படி ஒண்ணு செஞ்சா தமிழ்நாட்டுல சுனாமி வந்து தமிழ்நாட்டை எடுத்துட்டு போயிடும். இவ்வளவுக்கு அப்புறமும் ஏமா என்னம்மா தேவி சக்கம்மா நாடு நாசமா போச்சு இது நியாயமா அப்படிதான் இந்த அளவு பேசினாரு. கரெக்டா? அப்புறம் அந்த ஆளே இவங்க ஆதரிச்சு உள்ள அனுப்புனாங்கன்னா ஓட்டு போடுற மக்கள் அவனுக்கு ஏதாவது அறிவு இருக்குன்னு அர்த்தமா?
2: இல்ல.
3: அங்க எந்த தொகுதியில இவங்க கூட்டணி நிறுத்துறாங்களோ அந்த தொகுதியில அறிவு இருக்கிறவன் யாரு முட்டாள் யாருன்னு கணக்கெடுக்கிறதுன்னு அர்த்தம் அந்த அந்த தேர்தல்கிறது.
2: இல்ல சீமான வந்து அவ்வளவு பெரிய போராளின்னு திமுக நம்புகிற அளவுக்கு திமுக அழிஞ்சு போச்சு.
3: அதாவதுங்க நீங்க பலசாலியா இருந்து உங்களை பலசாலியான்னு சொல்றது ஒண்ணு, நான் ரொம்ப பலவீனம் ஆயிட்டேன்னா உங்களை பலசாலின்னு சொல்றது. 3% விட கேவலமா போச்சு திமுக. அதனால இப்ப 3%யே அவங்க தாங்கி பிடிக்கிற இடத்துக்கு
2: வந்துட்டாங்க.
3: அந்த இடம் போயிருச்சுங்க. நீங்க பாருங்க அவங்க எங்க போறா பாருங்க. இப்ப ஸ்டாலினுடைய பேரன் இங்க லண்டன்ல போய் படிச்சு பட்டம் வாங்கினார் பாத்தீங்களா? எல்லா யூனிவர்சிட்டியில தானே டாக்டர் பட்டம் வாங்குவாங்க. பட்டம் வாங்குறது யூனிஃபார்ம் பட்டம். அந்த படம் ஏதாவது வந்திருக்கா?
2: இல்ல இல்ல.
3: ஏதோ ரூம்குள்ள அவங்க அப்பா அப்பா அப்பா அம்மா தாத்தா தாத்தா பாட்டி கூட இருக்கிற படம் தானே வந்திருக்கு. எங்கயோ எடுத்து ஏமாத்துறாங்க.
2: அதாவது ஐயா லண்டன்ல நீங்க ஒரு ஒரு 2000 pounds ஒரு 2 lakh rupees நம்மூர் காசுக்கு கட்டிங்கன்னா நிறைய நம்ம ஒரு டுட்டோரியல் காலேஜ் இருக்குல்ல அது போன்று நிறைய பட்டம் கொடுப்பதற்காகவே.
3: ஐயோ உங்களுக்கு அவங்கள பத்தி ஒண்ணுமே தெரியலங்க. கருணாநிதிக்கு உலகமாக கவிங் கொடுத்து 50 வருஷம் ஆச்சா?
2: ஆமா.
3: அந்த பட்டம் யாரு கொடுத்தா? மயிலாப்பூர்ல ஒருத்தர் காசு கொடுத்து அவன் வாங்கி கொடுத்தான் அமெரிக்கால இருந்து. உலக மகாகவி டாக்டர் பட்டம் வாங்குறதுக்கு இந்த உலகத்துல எவனாவது
2: உதயகுமார்
3: பாத்தீங்களா? அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் நீங்க இதையும் சொல்றீங்க.
2: பாவம் ஒரு பாடி கிடந்தது அப்பா அம்மா என் மகனே இல்லைன்னு சொல்லிட்டு வந்தாங்க.
3: சொல்ல வச்சான் அப்படி சொல்ல வச்சான்ல அந்த டிஐஜி கடைசியில் என்ன தெரியுமா?
2: ஆமா
3: டிஐஜி நாராயணன் பேரு திரும்பி திருச்சிக்கு வந்தான். திருச்சிக்கு வந்து அதே கிளைஸ் ஹாஸ்பிட்டல் போராட்டத்தில் அவன் டிஐஜி ரத்தம் சொட்டி கிடக்கு. கருப்பண்ணன் கமிஷன் உண்மையன் கமிஷன் வர்றாங்க அங்கெங்க ஆசுல திட்டு திட்டா ரத்தத்தை பாக்கு. ஐயோ இப்படியா அடிச்சு ரத்தத்தை கொட்டிருக்காங்க அப்படின்னு அவர் கமிஷன் கேக்குறாரு. உன்னை இவர் டிஐஜி நாராயணன் சாரி மை லார்ட் திஸ் இஸ் நாட் ஹியூமன் பிளட் திஸ் இஸ் கோட் பிளட். மனுஷ ரத்தம் இல்ல ஆட்டு ரத்தத்தை கொண்டு வந்து ஊத்தி வச்சிருக்காங்க. கடைசியில பெராலிஸ் அட்டாக் கை கால் இழுத்துக்குச்சு துண்ண முடியல கழுவ முடியல அப்படி மாசம் கிடக்கிறது. ஐயோ என்னை வேணா கொண்டு விடுகிறான்னு சொன்னான். இவங்களுக்கு அதே தான் வரப்பு. என்ன கொடுமைங்க உதயகுமாரை அடிச்சு கொண்டுட்டு டாக்டர் பட்டத்தை கேட்டு வாங்குறானுங்க. இதுக்கு உங்க டாக்டர் பட்டம் கொடுக்கலாமா எழுத்துறான் அதை மீறி இருந்தால் போறான். போகும்போது நாய்க்கு டாக்டர் அனுப்பிட்டாங்களாம். ஓட்டு போலீஸை விட்டு அடிச்சு அவன் ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து செத்தவனை அவங்க அப்பா அம்மா விட ஐயோ மகனேண்ணா அவனை பிடிச்சி மிரட்டி இது என் மகனே இல்லைன்னு அப்பாவே சொல்ல வச்சாங்க. என்ன அந்த கொலபாதகர் முடிவு எப்படி வரும்? கருணாநிதியுடைய கடைசி காலம் எப்படி இருந்துச்சு ஞாபகம் இருக்கா? உலக கோடீஸ்வரனா வந்த தூங்க முடிஞ்சுதா? சோறு தீங்க முடிஞ்சுதா? அடுத்த காரியம் பண்ண முடிஞ்சுதா? மற்றவனை தானே எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் இவங்க திருந்துறேன்னா இவங்க சாவு இழிவு சாவு. நான் சொல்றேன் நான் சொல்றது நடக்கும். அதுக்காக குறுகிட்டு ஆள் வந்திருக்கிறோம் வீட்டுக்கு.
2: இப்ப அந்த நாம் தமிழர் இயக்கம் ஆரம்பிச்ச காலம் ஈழப் போராட்டம் முடிவுக்கு வந்த காலம் 2009. 2009 2026 வரை இது போன்ற போலி தமிழ் தேசியங்களை வைத்துக் கொண்டு 15 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டில் அரசியல் நடத்த முடியும்னா மக்கள் என்ன அவ்வளவு தூரம் முட்டாள்களா?
3: ஏங்க உன்ன இந்திய நாட்டு வரலாற்றிலேயே ஒரு ஆட்சி தேச தலைவன் எப்படி ஆள வேண்டும் ஒரு மக்கள் தலைவன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக ஆண்ட வாழ்ந்த காமராஜர் இருந்த ஊர்ல திமுக ஜெயிக்க வச்சவன் தான் தமிழன்.
2: ஆமா
3: இவன் கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அவனே திருந்தினாதான் உண்டு. அவனை திருத்தறதுக்கு தான் இந்த உண்மையெல்லாம் இப்ப பேசிட்டு இருக்கோம்.
2: இப்ப சீமானை போன்றவர்கள் எல்லாம் ஒரு தமிழ் தேசிய தலைவர்கள் பிரபாகரனுடைய கூட்டாளிகள் ஈழ அடையாளங்கள்ல இன்னும் அந்த மக்கள் நம்புவதற்கு என்ன
3: அடிப்படைங்க? இல்லைங்க நீங்க
2: கோடி
3: கணக்கா வருது. எழுதிக்கீங்க.
2: அப்போ அந்த களஞ்சிய
3: முத்து பாட்டி போயிருச்சா?
2: ஆமா,
3: முத்து முத்து
2: ஆமா
3: களஞ்சிய போயிருச்சா?
2: ஆமா,
3: இனிமே எதுவும் வராது. 14 3 ஆயிடுச்சுங்க. 3 இன்னும் கொஞ்ச நாள்ல 2 ஆகும், அப்புறம் 1 ஆகும். கடைசியில வெறி புடிச்சவ இத நம்பியே போடப்பட சில பேர் இருக்கான்ல, இந்த எச்சலையில சாப்பிட்டு வலிச்சு சாப்பிட்றவங்க, அவங்களுக்கு வேற வழி இல்லைன்னா அவங்களே கழுத்து நினைச்சு கொண்டுருவாங்க. அதனால கொஞ்சம் பாவம் இருந்து பாத்து இருந்துக்கணும்.
2: அப்ப அதனாலதான் இப்ப இந்த கோடிகளை குவிப்பதற்கு அறிவாலை பக்கம் அடைக்கலமா இருக்கு, அதான் காரணமா.
3: வேற வழி இல்லையா? ஏதாவது கிடைச்சதை புடிச்சுக்க வேண்டியதானே. கடைசி இடத்துக்கு வந்தாச்சு. இப்ப கடல்ல உழுந்துறீங்க, தப்பிக்கணும், கைய கால உதறீங்க, ஒரு சின்ன ஏதோ மர கிடைக்குது, அதை புடிச்சுக்கிட்டாது எங்கேயாவது தப்பிக்கணும் தான் நினைப்பீங்க. அது மாதிரி கிடைக்குது, ஆனா புடிச்சது மரக்கட்டை இல்ல, அது வேற திமிங்கலத்துடைய வாழை புடிச்சிருக்க, அதுவும் போயிரும், நீயும் போயிருவ.
2: அப்போ திமுகவும் சீமானும் ஒரே காலகட்டத்துல இந்த மக்கள் இருந்து அப்புறப்படுத்த முடுவான்னு
3: சொல்றாங்க. ஓம் தஸ்து அப்படின்னு ஐயர் சொன்னா என்ன அர்த்தம்? முடிஞ்சு போச்சு. ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல கைகோர்த்தபடி முடிவார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சொல்றதெல்லாம் நடக்குன்னு. இப்ப இருக்கிற ஆளுங்கட்சிக்கு மாற்றாக திமுகவும் இருக்காது, அதிமுகவும் இருக்காது. ஒரு புதிய சக்தி தான் உருவாகும். அதுதான் எதிர்காலத்துல தமிழ்நாட்டு அரசியல் இருக்குமே ஒழிய, இவர்கள் முடிந்தார்கள். தமிழ்நாட்டை இதை விட கேவலப்படுத்த முடியாது. எல்லாம் கேவலப்படுத்தின திரும்பி ஆதரிக்கிறதுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு விவரம் இல்லைன்னு நினைச்சா கூட அதுக்காக இவ்வளவு கேவலமா போயிருவாங்கன்னு நினைக்கல. இவ்வளவு வந்து போச்சு. 2 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்ல, 70 வயசு கிழவிக்கு பாதுகாப்பு இல்ல. அப்படி எல்லாம் நிலைமை வந்ததுக்கு பின்னாலையும் திரும்பி இவர்களுக்கு ஓட்டு போட்டா உலகத்திலேயே தமிழன் ஒன்று ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு. அப்ப சொன்னால இவனுக்கு சொந்தமாவும் புரியாது, சொன்னாலும் புரியாது அப்படின்னு மக்கள் சொல்லிடுவாங்க. அந்த இழிவான நிலைக்கு தமிழினம் போகாது. இந்த கட்டத்திலாவது புரிந்து கொண்டு இவர்களை முற்றிலும் ஒதுக்கி விடுவார்கள். இது என்னுடைய தெளிவான விமர்சனம்.
2: இப்ப ஐயா, நீங்க இப்போ தாவேக ஆட்சி முடிவு கட்டுவதற்கு திமுக கடுமையா திட்டமிடுது. லண்டன்ல இருந்து திட்டமிடுறாங்க, டெல்லியில இருந்து திட்டமிடுறாங்க, அறிவாலயத்திலிருந்து திட்டமிடுறாங்க. இந்த ஆட்சியை குதிரை பேரம் செய்து எப்படியாவது ஆட்சியை கவிழ்த்தால் திமுக வந்துடும், திமுக அதிமுக வந்துடும், அழிந்து போன திராவிட இயக்கம் மீண்டும் துளிர்த்திடணும். இந்த சீமானும் சேர்த்து கொண்டால் விஜயுடைய ஆட்சியை விரைவில் முடிவு கட்டலான்னு நம்புறாங்களே, இதை எதன அடிப்படையில?
3: அதாவது இப்பதான் 2 மணி நேரத்துக்கு முன்னால திண்டிவனத்துல டிஃபன் சாப்பிட்டோம், அங்கே 100 பேர் அதிமுக வேட்டி கட்டி நின்றாங்க. என்னன்னு கேட்டா எல்லாரும் பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள் இப்படி இருக்காங்க. கூட்டமா இருந்தாங்க, என்ன பார்த்தோன்னே பேசுறாங்க. என்னன்னு கேட்டேன், எங்கள் பதவிகளை எல்லாம் ராஜினாமா செய்கிறோம், நேர்ல போய் கொடுக்க போறேங்கிறான். நாடு அப்படி போயிட்டு இருக்கு, நீங்க அவங்க போய் ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்ற ரைட்டு, அதை நீங்க நம்புனீங்கன்னா பார்த்து. ஐயோ,
2: செய்தி செய்தி தானே.
3: அதைத்தாங்க சொல்றேன், செய்தி எதை நம்ம ஒத்துக்கணும்ல? இவங்க சொல்றது செய்தி அல்ல, வைத்தறிச்சல். அவன் உள்ள வேகுது, தாங்க முடியாம கதறான், கத்துறான். அதை போய் நம்ம செய்தியா பார்க்க வேண்டியதில்லை. இவர்கள் இனி எந்த காலத்திலும் வரப்போறது இல்ல, வருவதற்கு வாய்ப்பும் இல்லை. தமிழர்கள் இனி விடமாட்டார்கள்.
2: அப்ப சீமானுடைய எதிர்கால அரசியல் துடைத்தெடுக்கப்படுவாரா இல்ல துடித்து கொண்டு இருப்பாரா?
3: ஏங்க, ஹிட்லரும் அவங்க கூட வச்சிருந்தா ஒருத்தன் கோயபல்ஸ்
2: அவருக்குல்ல. ஆமா,
3: அது மாதிரி இந்த ஹிட்லர் திமுக இந்த கோயபல்ஸ் சேர்த்துக்க பாக்குது. அந்த கூட்டணி என்னாச்சு? அந்த கூட்டணி இந்த கூட்டணி அதான் ஆகும்.
2: ஹிட்லர்
3: உங்களுக்கு தெரியும்,
2: ஹிட்லர் முடியும் போது கோயபல்ஸ் முடிஞ்சு,
3: கோயபல்ஸ் முடிஞ்சு.
2: அப்ப வந்து சீமான் ஒரு கோயபல்ஸ்,
3: கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி அப்படின்னு பாடினவன் அதே கல்லறைக்கு போயிடும்.
2: அப்ப தமிழ் தேசியம் திராவிடம் ரெண்டு ஒரு சேர முடியுது.
3: ஆமா, கருணாகம் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி,
2: சண்டாளன் கருணாநிதி. சாட்டை பாடினா, சாட்டை பாடிதா ஜெயிலுக்கு போனாரு.
3: போயிட்டாப்படியா?
2: இல்ல, முதல்ல முதல்ல இப்ப இல்ல, திமுக ஆட்சி காலத்துல.
3: அப்ப ரைட்டுங்க, இப்ப திரும்பி போறதை இன்னைக்கு இன்னைக்கே போயிட்டாப்ல நினைச்சேன்.
2: இல்ல இல்ல,
3: இல்லன்னா நாளைக்கு நாளைக்கு போயிடும்.
2: ஆமா,
3: முத்துக்குமார் கேஸ் விசாரிச்சா
2: என்ன ஆகும்? அப்போ தமிழ் தேசியம் சீமானுடைய தமிழ் தேசியம், திமுக திராவிடம் இரண்டும் ஒரே நேரத்தில்
3: ஒரே சமாதி முற்றுப்புள்ளி வைத்து விடுவார்.
2: ஒரே சமாதி, ஒரே சமாதி, தமிழ்நாடு மக்கள்
3: ஜீவ சமாதி முடிச்சிருவாங்க.
2: இப்போ சீமானுடைய தமிழ் தேசியம் முடிவுக்கு வந்து விட்டது. திராவிட முன்னேற்ற கழகமும் இப்போ தட்டு தடுமாறி நீங்க வன்முறை விழா எலும்ப உடப்பாங்கிறாரு விழாத்திக்குள்ள மார்க்கண்டையன். இப்ப அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். இப்போ இந்த சாவேக்க ஆட்சி, புதிய சக்தி, புதிய இளைஞர்கள், தலித் அமைச்சர்கள் 7 பேர் 8 பேர் இருக்காங்கன்னா அந்த மக்கள் கொண்டாடுறான். ஆதிக்க சக்திகளிடமிருந்து திராவிட இயக்க குறுநில மன்னர்கள் இருந்து அதிகாரத்தை நாங்கள் எடுத்துட்டோங்கிறான். இந்த ஆட்சி ஒரு 65 நாள் ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஒரு மூத்த அனுபவஸ்தர், பல பிரதமர்களை, பல முதலமைச்சர்களை, பல பேரை பார்த்துருக்கீங்க,
3: பார்த்ததில் உருவாக்கி இருக்கேன், அதை சொல்லுங்க.
2: அப்போ இந்த ஆட்சி 65 நாள் ஆட்சி, உங்க கணக்கு என்ன?
3: முதல்ல சொன்ன ஒண்ணுக்கு விளக்கம் சொல்லிட்டு இதுக்கு விளக்கம் சொல்றேன். இடுப்பெலும்ப ஒடிக்கிறேன்னு ஒருத்தன் சொன்னா பேசுறான்னு சொன்னீங்கல்ல, தமிழ்ல எந்த 1000 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு படம் ஒடி சொல்லிட்டாங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, தோல்வியில கண்டு ஜன்னி வந்து என்ன பேசுறான் என்னன்னு தெரியாம ஆத்திரத்துல கோபத்துல பேசிருக்காங்க, சீக்கிரம் அதுக்கான தண்டனை அனுப்பக்கா. அது வேற. இந்த ஆட்சியை பொறுத்தவரையில் ஒன்று புரிகிறது, ஒரு நல்ல ஆட்சி தருவதற்கு அவன் படித்திருக்க வேண்டும், அறிவாக இருக்க வேண்டும், அனுபவம் இருக்க வேண்டும் இல்ல, அவருடைய எண்ணமும் சிந்தனையும் புத்தியும் நேர்மையாக இருக்கணும். அதை புதிதாக காட்டு. புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கிற முதல்வராக இருக்கிற விஜயோ அல்லது அவர் கூட இருக்கிறவர்களோ, இவர்கள் யாருக்குமே அனுபவம் என்பது இல்லை என்பது உலகறிந்த உண்மைதான். ஆனால் அனுபவமே இல்லாவிட்டாலும் அவருடைய புத்தியும் சிந்தனையும் சரியாக இருக்குமானால் அது மக்களுக்கு பயன்படும் என்கின்ற புதிய சித்தாந்தத்தை இன்றைக்கு உருவாக்கியிருக்காரு. இந்த 2 மாத காலத்துல அங்க யாரை யார்ட்டையும் போய் குச்சி எடுத்துட்டு அடிக்க போல, எங்கேயாவது போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் டேபிள்ல வைக்காம இன்ஸ்பெக்டர் பேச மாட்டாரு.
2: ஆமா,
3: தாசில்தார் ஆபீஸ் போனா பியூனிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுக்காம அவர் பார்க்கவே முடியாது. இது உதாரணத்துக்கு சொல்றேன். எல்லா இடத்துலயும் அப்படித்தான் இருந்துச்சு. ரெஜிஸ்டர் ஆபீஸ் போச்சுன்னா போச்சு, எவ்வளவு காசு கேட்டாலும் கொடுத்தாங்க. கிளரிக்கல் எரர்ல உங்க பட்டா மாறணுங்க, நீங்க தப்பு பண்ணிருக்க வேணாம், அவன் தப்பு பண்ணத சரி பண்றதுக்கு 50,000 கொடு, 1 லட்சம் கொடு, 5 லட்சம் கொடு, இப்படி எல்லாம் கேட்டிருந்துச்சு. இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, யார்கிட்ட நேர்ல போய் பேசினாங்களா? எங்கேயாவது காசு கேட்கிறான அதிகாரி, யாராவது கொடுத்ததா உண்டா?
2: பயப்படுற
3: இல்ல இல்ல. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, உளவியல் ரீதியாக நம்பர் 1 இருக்கக்கூடிய முதலமைச்சரோ பிரதமரோ அவன் தவறு செய்யவில்லை என்பது கீழே இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரிந்து விட்டால் இவன் தவறு செய்ய மாட்டான். அங்க முதலமைச்சரா இருக்கிறவன் எவ்வளவு பெரிய அறிவாளியோ எவ்வளவு பெரிய அனுபவசாலியோ, ஆனா லஞ்சம் வாங்குறான்னு தெரிஞ்சா இவன் 2 மடங்கு அதிகாரி வாங்குறான். இவ்வளவுதான். ஆக முதலமைச்சரா இருக்கிற விஜய், நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், வாங்குவதை அனுமதிக்க மாட்டேன், ஏற்கனவே வாங்கினவனை விடமாட்டேன்னு சொன்னதுதான் இவங்க ஆத்திரத்துக்கு விலா எலும்ப ஒடிக்கிறேன்னு சொல்றதுக்கு. புரியுதா? இந்த 2 மாத காலத்திலே ஒரு பெரிய, அதாவது என்னன்னு கேட்டா, பெரிய சாதனை பண்ணாம வேற எதையும் செய்யாமலே நிர்வாகத்தை ஒரு ஒழுங்குக்கு போஸ்டர்ல வருதுங்க. நேர்ல 100 தடவை போனா கூட வராத ஆர்டர் வந்து போஸ்டர்ல வருது. இது மகிழ்ச்சியை தருகிறது என்பதற்காக இதோட முடிச்சிட மாட்டேன். இது இன்னும் பலப்பட வேண்டும்,
2: தொடர வேண்டும்,
3: இது தொடர வேண்டும். அந்த கண்காணிப்போடு முதலமைச்சரும் அவரோடு இருக்கிறவர்களும் செயல்பட வேண்டும். டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ டெல் யூ ஹூ ஆர் என்று சொல்வதை போல முதலமைச்சர் தன் அருகிலே இருக்கிறவர்களையும் சரியானவர்களாக பார்த்து வைத்துக் கொண்டால் இது அப்படியே நீடிக்கும். எதிர்காலத்தில் தமிழக அரசியல் வரலாற்றில் ஓமாந்தூரார், காமராஜர் போன்றவர்களுக்கு பின்னாலே அந்த வரலாற்றில் இவருக்கும் இடம் கிடைக்கும். அதை பெற்றுக்கொள்வதும் அதிலிருந்து இறங்கி விடுவதும் அவர் கையில் இருக்கிறது. இதுதான் அவர் வைக்கிற வேண்டுகோள். இதுவரை சிறப்பாக செயல்படுகிறீர்கள், இதை தொடருங்கள். தொடர்கிறவரை எங்களை போன்றவருடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக இருக்கும். ஏதாவது ஒரு கட்டத்திலே நீங்கள் தவறு செய்தால் உங்கள் எதிரிகள் அல்ல, உங்களை எதிர்க்கிற முதல் ஆட்களாக நாங்கள் தான்.
2: நன்றி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க noolulagam.com.
1: ஒலிபெருக்கி மற்றும் ஒலிபெருக்கி சாதனங்களை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு காவல்துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஒலி மாசுபாடானது குழந்தைகள், மாணவர்கள், முதியவர்கள் மற்றும் நோயாளிகளுக்கு பெரும் சுகாதார மற்றும் மனரீதியான
2: விடுப்புல இருக்கிறது. நாளை காலை 10 மணி வரையிலும் நீங்க எல்லாரும் எனக்கு துணையா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்றைய நிகழ்ச்சியில நேர்களை உங்களுக்கு பிடித்த பாடல்கள் இடம்பெறவிருக்கின்றன. அதோடு சுவாரஸ்யமான தகவல்களையும் நான் வழங்க காத்துக்கிட்டே இருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, மாணவர்களுக்கான புதுரங்கமும் இருக்கு, பெரியவர்களுக்கான புதுரங்கமும் இருக்கு. பரிச வழங்க நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனவே நீங்க வெல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வானொலி பக்கமாவே இருங்க. காலை 8 மணிக்கு மேல நாங்க உங்களோட நேரடியா இணைய போறோங்க. Facebook வாயிலாக இன்று செய்தி குழுவினர் நம்மோட இணைய இருக்காங்க. ஒரு புதிய தொடரை பத்தி உங்களோட பகிர காத்துக்கிட்டு இருக்காங்க. அது என்ன தொடர் தெரிந்து கொள்ள நீங்க காலை 8 மணிக்கு எங்களோட நேரடியா வந்து இணையணும். எனவே இன்று உங்களுடைய நாள் சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துகள். இன்பமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவே நீயர் சுசிலா முதல் பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. மானமுள்ள மருதாரம் திரைப்படத்தில் இருந்து கே வி மகாதேவனின் இசையில் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியிருக்கும் பாடல் உங்களுக்காக விருப்ப பாடல் தொகுப்பில் முதல் பாடலாக அமைகிறது. கேட்டு மகிழுங்கள். இது உங்கள் வணக்கம் சிங்கே.

0: மாதிரி இருக்கே எப்படி?
1: எல்லாம் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி அரிசியில சமைக்கிறதாலதான்.
0: எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி அரிசியா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி அரிசி தரமானது, சுத்தமானது, சுவையானது. எஸ்பிஎம் கோல்ட் பாஸ்மதி அரிசியில பிரியாணி சமைச்சா அது சுவையே தனி சுவை. அது மட்டுமா, எஸ்பிஎம் கோல்ட் இட்லி அரிசியும் சிறப்பானது. எல்லா காலத்துக்கும் ஏற்றது எஸ்பிஎம் கோல்ட் அரிசி வகைகள் தான். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: புதிய இங்கிலீஷ் பிரீமியர் லீக் ஆட்டங்கள் தொடங்கவிருக்கின்றன. அனைத்தையும் பார்த்து மகிழுங்கள். காற்பந்து ஆட்டங்கள் மீண்டும் வந்துவிட்டன. உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். மாதாந்திர திட்டத்தின் வழி அதிக சுதந்திரம், வருடாந்திர திட்டத்தின் வழி அதிக சேமிப்புகள். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம், கொண்டாடலாம். பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். செல்லுங்கள் newwatch.sg/subscribe.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.

0: தேவனா?
1: நம்ம சொன்னோருக்கு போறது எப்ப?
0: உள்ள ஊட்டி முகத்தை பாக்குறது எப்போ?
1: இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையா இருக்கிறது?
0: ஓராயிரம் ஆ

0: எண்ணம் இந்த மனிதன் வாழ்தில்லை.
1: புகழி, சீக்கிரமே இந்த தீவு சொற்கவரியாகிவிடும் போல் இருக்கிறோம்.
2: எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே?
1: சந்தேகம் என்ன, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக தலைமைசாலிகள், ஆனால் வாய்தான் காது வரை இருக்கிறோம்.
0: நீரோ

0: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெண்ணீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சூஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206179 7.
1: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
2: M1 வழங்கும் மேக்ஸ்.
1: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடுவோம்.
2: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்கே.

0: தினம் ஆர்கேஜி நெய்
1: புரட்சி தலைவர் மக்கள் திலகம் என செல்லமாக அழைக்கப்படும் நமது எம்ஜிஆர் அவர் நடித்திருந்த இரண்டு திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன. எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் சந்திரோதயம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல நேயர் காளிதாஸ் விரும்பி கேட்டிருந்தாரு. அதற்கு முன்பு ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்துல இருந்து நீங்க பாடலை கேட்டிருந்தீங்க. இந்த பாடல தாஸ் விரும்பி கேட்டிருந்தாரு. சரி, எழுபதுகள் பக்கமா நாம இன்னும் கொஞ்சம் நேரத்துல போக போறோங்க. மாணவர்களுக்கான கேள்வியும் காத்துக்கிட்டே இருக்கு. மாணவர்களே எங்க இருக்கீங்க? வானொலி பக்கமா வந்துருங்க. நீங்க பரிசு
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்சர் வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்சர் வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்சர் காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
6: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன் பிரபலமான ஐபார் சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச் சேர்ந்து சுவைக்க டாப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
7: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.
1: இதுதான் உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா பலவிதமான உலக கிண்ண போட்டிகள் நடைபெறுகின்றன. வேர்ல்ட் கப் போட்டிகள் நடைபெறுகின்றன. இப்ப ரக்பி போட்டியா இருக்கட்டும் சரி, அல்லது ஃபீஃபா உலக கிண்ண கார்பந்து போட்டிகளாக இருக்கட்டும் சரி, வெவ்வேறு விளையாட்டுகளுக்கு வெவ்வேறு விதமான உலக கிண்ண போட்டிகள் இருக்கின்றன. ஆனா சமீபத்துல சீனாவில இயந்திரங்களுக்காகவே, குறிப்பா மனித இயந்திரங்களுக்காகவே உலக கிண்ண போட்டிகள் நடைபெற்றன. ஆமா மாணவர்களே, விதவிதமான விளையாட்டுகள், குறிப்பா ஓட்டப்பந்தயம், குத்துச்சண்டை, கார்பந்து, எடை தூக்குதல் போன்ற போட்டிகள்ல இந்த மனித இயந்திரங்கள் போட்டியிட்டு பதக்கங்களையும் வென்றுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. மொத்தம் 666 குழுக்கள்ல இருந்து 1000+ மேற்பட்ட மனித இயந்திரங்கள் 51 போட்டிகளில் பங்கு பெற்றன. குறிப்பிடத்தக்க ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லணும்னா தியன்கோங் அல்ட்ரா அப்படிங்கிற நிறுவனம் உருவாக்கிய இயந்திரம் தாங்க. 100 மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டியில இந்த மனித இயந்திரம் 8.64 வினாடிகள்ல இந்த தூரத்தை கடந்து சென்று ஆக வேகமான மனித இயந்திரம் அப்படிங்கிற பட்டத்தை வென்றுள்ளது. சரி மாணவர்களே, உங்களுக்கான கேள்வி இதுதான். சமீபத்துல எந்த நாட்டில இந்த மனித இயந்திர ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்றன? ரொம்ப சுலபமான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதில குரல் பதிவாக பதிவு செய்து 9678889 என்ற எண்ணுக்கு அனுப்பி வச்சிருங்க. குறிப்பா உங்களுடைய பெயர், நீங்க எந்த பள்ளியில படிக்கிறீங்க, எந்த வகுப்புல படிக்கிறீங்க அப்படிங்கறதையும் பதிவு செய்து அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசு கொடுக்க நான் காத்துக்கிட்டே இருக்கேங்க.

0: ரஜவினிஸ் எழுபதுகளில் வெளியான இரண்டு பாடல்களை நீங்க கேட்டிருந்தீங்க. தீபம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை கே ஜி ஜேசுதாஸ் எஸ் ஜானகி வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு உங்களுக்காக நல்லதொரு குடும்பம் திரைப்படத்தில் இருந்து பாடல் இடம்பெற்றது. பி ஜெயச்சந்திரன், டி எல் மகாராஜன், கல்யாணி மேனன், ஜெயன்சி, பி எஸ் சசிரேகா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. நேரம் இப்பொழுது சரியாக காலை 6:37 ஆகி விட்டது. போக்குவரத்து நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
1: போக்குவரத்து நிலவரம்
0: ரொம்ப சந்தோஷமான செய்தி. நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: வணக்கம், நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
7: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வர அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
6: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
7: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பது நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
6: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: வணக்கம் சிங்கே.

சமீபத்துல நான் ஒரு செய்தியை வாசிச்சிருந்தேன். இந்த செய்தியை வாசித்த பிறகு நான் இதை உங்களோட பகிர்ந்து கொண்டால் உங்களுக்கு ஒரு தன்முனைப்பாக இருக்குமே அப்படின்னு நினைச்சேன். இதுதான் செய்தி. இந்தியாவை சேர்ந்த 60 வயது நிரம்பிய ஆடவர் கோபால் கிருஷ்ணா சர்மா, அவர் 36 வருடங்கள் வேலை செய்து சமீபத்துல ஓய்வு பெற்றாரு. ஓய்வு பெற்ற பிறகு அவரால் வீட்டுல இருக்கவே முடியல, கையும் காலும் ஓடல, என்ன செய்யறதுன்னு தெரியல. 36 வருஷம் வேலை செஞ்சிட்டோமே, இதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்ப குழம்பி போயிருந்தாரு. பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க, அவங்களும் வெவ்வேறு நகரங்கள்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, தனியா இருந்து நாம் என்ன செய்யறது அப்படின்னு நினைச்சாரு. திடீர்னு வித்தியாசமா ஏதாச்சும் செய்யலாமேன்னு யோசிச்சு ஹிமாச்சல் பிரதேசத்துல இருக்கிற மகாராஜா அக்ரேசன் பல்கலைக்கழகத்துல வேலைக்கு சேர்ந்தாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஆண்களுக்கான தங்கும் விடுதி, அதாவது பாய்ஸ் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல தங்க முடிவு செய்தாரு. ஒவ்வொரு நாளும் காலையில 6 மணிக்கு ஈட்டானு ஏந்திரிச்சு அவரு நடைபயிற்சி செய்வாரு, அதுக்கப்புறம் வேலைக்கு போவாரு. அது மட்டும் இல்ல, அந்த பல்கலைக்கழகத்துல படிக்கிற மாணவர்கள், அந்த ஹாஸ்டல்ல தங்குற மாணவர்களோட உரையாடி பழகி பல நடவடிக்கைகள்ல ஈடுபடுவாரு. ஆரம்பத்துல இந்த மாணவர்களுக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு, என்ன இந்த முதியவர் வந்து நம்மோடு பழகிறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க அவருடைய கதையை கேட்டு அவங்களுக்கும் ஒரு ஊக்கம் வந்துருச்சு. வருங்காலத்துல நமக்கும் வயசாயிருச்சுன்னா நாமளும் ஓய்வு பெற்று விட்டோம் அப்படின்னு நினைச்சா வாழ்க்கையில முடங்கி கிடக்காம நாமளும் வித்தியாசமா ஏதாச்சும் செய்வோமே, வித்தியாசமான ஒரு அனுபவத்துல ஈடுபடுவோமே அப்படின்னு நினைச்சு செயல்பட்டோம்னா நம்ம என்னைக்குமே இளமையா இருப்போம், நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து ஒரு அர்த்தம் இருந்துகிட்டே இருக்கும்.

0: ஏஆர் ரஹ்மானின் இசையில் உங்களுக்காக இரண்டு பாடல்கள் ஒலித்தன. இந்தியன் திரைப்படத்தில் இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. கே ஜே ஜெயசுதாஸ் மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு கண்டுகொண்டேன் திரைப்படத்தில் இருந்து சாதனா சர்கம் வழங்கியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலியேறியது. சரி, இன்றைய வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நினைக்காதீங்க, தகவலை சொல்ல நான் வந்துட்டேங்க. இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னிராய்ஸ்.
3: திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
4: நாள் நல்லா தொடங்கி இருக்கு. பாக்குறவங்க எல்லாரும் ஊக்கம் அளிக்கிற வார்த்தைகளா சொல்லிட்டு போறாங்க. ரொம்ப நாளா என் முகத்தை பார்த்து பேசாதவங்க கூட இப்ப திரும்பி பேசுறாங்க. என் மனசு வெள்ளை, ஈ எறும்புக்கு கூட நான் துரோகம் செஞ்சதில்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமையறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கட்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.
5: மதுரையோட மனம் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
6: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
4: இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாற போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன
7: பண்ணுவீங்க? மாட்டிக்கினாரு ஒருத்தரே,
8: வாழ்க்கை எப்படி மாற போகுதுன்னு தெரியாது. ஆனா பானிபூரி வாங்குவேன், ஒரு நாள் சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
4: நாளைக்கே உங்களுக்கு 1 லட்சம் வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
8: 1 லட்சம் வெள்ளி அப்பவே நான் பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்கார்ந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
4: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
3: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க.
7: கவிதை
3: இரவு நிலாட்டம் ஆதரவு M1 Max. செல்லுங்கள் maxonline.sg.
9: ஆரோக்கிய குறிப்பு.
0: வெயில் ரொம்ப சூடா இருக்கு, நான் நல்ல ஜில்லுன்னு தண்ணியை குடிக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க தண்ணியை குடிக்கிறீங்க. மறுநாள் சோன்னு மழை பெய்யுது, மழை பெய்யும் போது ஐயோ வெந்நீரை குடிக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க வெந்நீரை குடிக்கிறீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வெந்நீரையும் குடிக்கிறீங்க, அதே நேரத்துல ஜில்லுன்னு குளிர்ந்த நீரையும் நீங்க அருந்தும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. அதற்கு நீங்க என்ன செய்யலாம்? ஒவ்வொரு நாளும் மிதமான சூட்ல இருக்கிற வெந்நீரை நீங்க அருந்தலாம், அல்லது ரூம் டெம்பரேச்சர் தண்ணீரை நீங்க அருந்தலாம். அது மட்டும் இல்ல, ஊட்டச்சத்து நிறைந்த உணவு வகைகளையும் நீங்க அதிகமா சாப்பிடணும் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. இனிப்பு அதிகமாக இருக்கிற உணவு வகைகளை நீங்க குறைத்தால் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த சரியான அளவுகளை நீங்க பழங்களையும் காய்கறிகளையும் உட்கொள்ளணும். எதுவாக இருந்தாலும் உங்களுடைய மருத்துவரை நாடி ஆலோசனை பெற்ற பிறகு உட்கொண்டால் சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வானிலை மாறிக்கிட்டு வரும்பொழுது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வலுவாக இருந்தால் எந்த வானிலையாக இருந்தாலும் சரி நீங்க நல்லா ஆரோக்கியமா இருப்பீங்க.
7: ஜித்து

0: வித்யாசாகர் இசையில் உங்களுக்காக தூள் திரைப்படத்தில இருந்து அந்த விறுவிறுப்பான பாடல் ஒலித்தது. சற்று முன்பு மாணவர்கள் கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதாவது சமீபத்துல ஒரு நாட்டுல மனித இயந்திரங்களுக்காகவே ஒரு உலக கிண்ண போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டது, அது எந்த நாட்டுல ஏற்பாடு செய்யப்பட்டதுன்னு கேட்டிருந்தேன். மாணவர்கள் யாருமே சரியான பதில சொல்லலையே. சரியான பதில் என்னவென்றால், சீனாவில சமீபத்துல மனித இயந்திரங்களுக்கான உலக கிண்ண போட்டிகள் இடம்பெற்றன. முயற்சி செய்த மாணவர்களுக்கு நன்றி. அப்படின்னா அடுத்து நம்ம பெரியவர்களுக்கான புதிய ரங்கத்துல இருவருக்கு பரிசு காத்துக்கிட்டே இருக்கு. காலை 7 மணி செய்திகளுக்கு பிறகு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது உங்கள் வணக்கம் சிங்கை.
1: 9:06 நிலவரம்.
0: நேரம் இப்பொழுது காலை 6:59 ஆகிவிட்டது. துவாசை நோக்கி செல்லும் AYE கிளைமெண்டி அவென்யூ 6 பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
7: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களை தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
8: வணக்கம். காலை 7 மீடியாகாப் 9:06 செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சினி. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப் பேரிடரில் மாண்டோர் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 800 நெருங்கிவிட்டது. 3000 அதிகமானோரை காணவில்லை. 5 நீர் மின் சுரங்கத்திற்குள் சிக்கியிருக்கும் குறைந்தது 900 ஊழியர்களை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெறுகிறது. சுமார் 100 மட்டுமே உயிருடன் இருப்பதாக அஞ்சப்படுகிறது. இன்னொரு வெள்ளம் ஏற்படக்கூடும் எனும் அச்சம் மீட்பு பணிகளில் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே நேபாள திபெத் எல்லையில் பனிப்பாறை சரிவு ஏற்படுவதற்கு 3 முன்பே அத்தகைய பேரிடர் அபாயம் குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. நேபாளத்தையும் சீனாவையும் சேர்ந்த அதிகாரிகள் கத்மாண்டுவில் சந்திப்பு நடத்தினர். வெள்ளம் வானிலை பனிப்பாறை தொடர்பான ஆபத்துகளை கண்காணிக்கவும் அவற்றுக்கு தீர்வு காணவும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த அவர்கள் ஒப்புக்கொண்டனர். சீனா அத்தகைய தகவல்களை முறையே பகிர்ந்ததாக கூறுகிறது. ஆனால் அப்போதும் தற்போதும் போதுமான தரவுகள் கிடைக்கவில்லை என்று நேபாளம் சொல்கிறது. சிங்கப்பூர் செஞ்சிலுவை சங்கம் நேபாள வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோருக்கான நிதி 1 வெள்ளியை எட்டியிருப்பதாய் கூறியிருக்கிறது. சிங்கப்பூரில் கடந்த வெள்ளிக்கிழமை நிதி திரட்டு முயற்சிகள் தொடங்கின. நவம்பர் மாத இறுதி வரை அவை தொடரும். பேரிடரால் பாதிக்கப்பட்டோர் மனநல ஆதரவு பெறுவதற்காக இடம் ஒன்றும் ஒதுக்கப்பட்டுள்ளது. பயிற்சி பெற்ற தொண்டூழியர்களுடன் அவர்கள் பேசி மனநல முதலுதவி பெறலாம். நேபாளத்தில் அன்புக்குரியவர்களை தொடர்பு கொள்ள முடியாதோருக்கு உதவி வழங்கவும் தயார் என்று செஞ்சிலுவை சங்கம் சொன்னது. அமெரிக்காவின் கிராண்ட் கேனியன் பள்ளத்தாக்கில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் காரணமாக அங்கிருந்த பலர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். வெள்ளம் பெரிய பாறைகள் உலோக பாகங்கள் மற்ற சிதைவுகளை கொலராடோ ஆற்றுக்குள் அடித்துச் சென்றது. சுமார் 20 காணாமல் போயிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. அப்பகுதியில் நெடுந்தோர நடைப்பயணம் முகாமிடுதல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தவர்கள் குறித்த தகவல் தெரிந்தவர்கள் தங்களை தொடர்பு கொள்ளுமாறு அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். அந்த பகுதியில் நாளை வரை இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சைப்ரஸுக்கு அப்பால் பயணிகள் படகு ஒன்று கவிழ்ந்ததில் குறைந்தது 8 மாண்டனர். பலரை இன்னமும் காணவில்லை. 237 பாதுகாப்பாய் மீட்கப்பட்டுள்ளனர். சம்பவம் நேர்ந்தபோது சுமார் 260 பயணிகளும் 8 படகில் இருந்தனர். கிரினியா துறைமுகத்திலிருந்து 4 கடல் மைல் தொலைவில் விபத்து நடந்தது. 2 படகை அலை தாக்கியதாக கூறப்படுகிறது. அதனால் படகிற்குள் நீர்புக தொடங்கியது. படகின் 8 விசாரணை தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். தேடல் மீட்பு பணி தொடர்கிறது. அமெரிக்கா எதிர்நோக்கும் பெட்ரோலிய நெருக்கடியை சமாளிக்க வெனிசுவேலாவுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் உதவும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்காவின் பெட்ரோலிய இருப்பு 44 ஆண்டுகள் இல்லாத அளவு குறைந்துள்ளது. விரைவில் வெனிசுவேலாவிடமிருந்து பெட்ரோல் பெற்றுக் கொள்ளும் பணிகள் தொடங்கும் என்று அதிபர் டிரம்ப் தமது சமூக ஊடகத்தில் தெரிவித்தார். ஆனால் வெனிசுவேலாவில் எரிபொருள் உற்பத்தி தொடங்க முதலீடும் முறையான உள்கட்டமைப்பும் முதலில் தேவை என்று கூறப்படுகிறது. அமெரிக்காவுடனான எரிசக்தி ஒப்பந்தம் 25 ஆண்டுகளுக்கு நடைமுறையில் இருக்கும் என்று வெனிசுவேலாவின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ் தெரிவித்தார். சிங்கப்பூரில் சமயங்களுக்கு இடையிலான அமைப்பு பேட்ரன்ஷிப் எனும் அதன் புரவலர் பொறுப்பை திரு ஹெங்ஸ்வி கேட்டிடம் ஒப்படைக்கவிருக்கிறது. கௌரவ மூத்த அமைச்சர் கோச்சக்தோங்கிடமிருந்து திரு ஹெங் பொறுப்புகளை பெற்றுக் கொள்வார். நாளை திரு ஹெங் அதிகாரப்பூர்வமாக பணியை தொடங்குவார். 2018 ஆண்டிலிருந்து திரு கோ சமயங்களுக்கு இடையிலான அமைப்பின் புரவலராக இருந்து வந்தார். வருடாந்திர தேசிய தின பற்றுறுதி நிகழ்ச்சியில் பொறுப்பு மாற்று சடங்கு நடைபெற்றது. 300 அதிகமான சமய தலைவர்கள், அரசாங்க பிரதிநிதிகள், சமூக பங்காளிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பல்வேறு துறைகளில் பணியாற்றி சாதனை புரிந்தவர்கள் சிங்கப்பூரின் புகழ்பெற்ற இந்தியர்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டு சிறப்பு விருதுகளை பெற்றுள்ளனர். 2 ஒருமுறை நடைபெறும் நிகழ்ச்சி 5 முறையாக நடந்தது. வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்றார் திரு எஸ் ஏ நாதன். அவர் இந்தியன் மூவி நியூஸ் மாத இதழ் நிர்வாக ஆசிரியராகவும் வெளியீட்டாளராகவும் இருந்தார். திரையுலக செய்திகளை தமிழ், ஆங்கிலம் இரு மொழிகளில் அந்த சஞ்சிகை வெளியிட்டு வந்தது. விருது பெற்றவர்கள் இந்திய சமூகத்திற்கு ஆற்றிய பங்கை இளையர்கள் முன்னுதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம் என்றார் திருநாதன்.
1: யங்க ஜெனரேஷன் வந்து பாக்குறாங்கல்ல, இந்தியர்களுக்கு நம்ம அவார்டு கொடுத்துருக்கோம். சிங்கப்பூருக்காக உழைச்சது, சிங்கப்பூர் இந்திய சமூகத்துக்கு அவங்க உழைச்சிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம அங்கீகாரம் கொடுக்கறோம். இன்னைக்கு அவங்களும் பெருமைப்படுறாங்க. பெரிய பெரிய ஸ்தாபனம், பெரிய பெரியவங்க எல்லாம் வந்து அவார்டு வாங்குறோம். அந்த இதை பார்த்து இவங்களும் பெருமைப்படணும். நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளை விட மூத்தவர்கள் எல்லாம் வந்து சிங்கப்பூருக்கு விழுந்து பாடுபட்டிருக்காங்க, நம்மளும் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன் நம்ம IHFS இருக்கணும்.
8: தொழில்துறை முதல் விளையாட்டு, கல்வி, கலை, சமூக பணி வரை பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்களும் விருதுகளை பெற்றனர்.
9: சொல்லும் பொருளும் நெகோசியேஷன், பேரப்பேச்சு. போரிடும் நாடுகளுக்கிடையே சமாதானம் ஏற்படுத்த பேரப்பேச்சு கை கொடுக்கும். நெகோசியேஷன், பேரப்பேச்சு.
8: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 கேட்கலாம். செய்தி ஒலிபரப்பு நேரத்தில் மாற்றம் வருகிறது. வார நாளில் 8 காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7, 8, 9 ஆகிய நேரங்களில் செய்திகள் இடம்பெறும். வார இறுதியில் 6 காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7 ஆகிய நேரங்களில் செய்திகள் இடம்பெறும். நாளை முதல் மாற்றம் நடப்புக்கு வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
10: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
11: வணக்கம் சிங்கே,
12: ஆதரவு BYD
11: டான்ஸ். உரிமையாளர்களுக்காகவே பிரத்யேக சலுகைகளையும் தள்ளுபடிகளையும் வழங்குற சிறப்பு உறுப்பினர் அட்டை மூலம் 80 மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன்பெறலாம்.
13: என்னங்க, ஒரு வீடு வாங்க நல்ல முகவர்னா?
14: நெட்லின்றா.
13: வீட்டை ஒரே மாசத்துல விக்கணும்னா?
14: நெட்லின்றா.
13: சிக்கல்கள் ஏதாவது வந்தா?
14: நெட்லின்றா.
13: அது
14: நீ 1000 கேள்வி கேட்டாலும் வீடு வாங்க விற்க நெட்லின்றா, நெட்லின்றா, நெட்லின்றாவே தான். 20 அனுபவம் உங்களுக்கு.
13: தொடர்புக்கு
14: 8854 8989 8854 8989.
13: நெட்லி வந்தாச்சு,
14: டென்ஷன் போயாச்சு.
15: பாரு, அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்தேன்.
16: ஆஹா, சம்ம வாசனை. அம்மா வெளியிடுவாங்க. அம்மா எங்க?
15: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். கொஞ்சவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
17: ஆர்கேஜி நெய், சிங்கப்பூரின் திருப்பமான நெய். இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
18: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
19: ஜோதி ஸ்டோ புஷ்ப.

0: வணக்கம் சிங்கே, உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். நான் சஜினி. காலை 7 மணி செய்திகளுக்கு பிறகு நாம் மீண்டும் இணைகிறோம். சாய் அபியங்கர் இசையமைத்து பாடியிருந்த பாடல் உங்களுக்காக சற்று முன்பு ஒலித்தது ஓம் திரைப்படத்தில இருந்து. அடுத்து நாம ஜெயில 2 திரைப்படத்தில இருந்து இந்த பாடலை கேட்க இருக்காங்க. தொடர்ந்து இவ்வாறு நட்சத்திரம் யுவன் சங்கர் ராஜா அவரை சேமித்திருக்கும் இந்த பாடலையும் கேட்க போறோங்க.
1: பூவாட்டம், காயாட்டம், கன்னி தோட்டம், மானாட்டம், மீனாட்டம், துள்ளுதே,
0: பாடல்களை முழுமையா கேட்டு ரசிக்க தொடர்ந்து வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில என்னோட இணைந்திருங்க. அது மட்டும் இல்ல, ஜோதிஷ் தோ புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி இருவருக்கு பரிசா காதுகிட்டு இருக்கு. புதிரங்கத்துல கலந்து கொண்டு பரிசு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்க போயிடாதீங்க, வானொலி பக்கமாவே இருங்க.
2: 9:00 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. சாங்கியை நோக்கி செல்லும் PIE ஸ்டீவன்ஸ் ரோடிற்கு பிறகு முதலாம் தடத்தை தவிர்க்கவும். BKEயை நோக்கி செல்லும் SLE BKEPIE எக்ஸிட் அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
0: வணக்கம் சிங்கே.

0: இப்ப தங்க விலையை பார்க்கும் போது அடடா தங்க விலையெல்லாம் ரொம்ப ஏறி போயிருக்குதுப்பா, எப்படி தங்க வாங்குறதுன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அதே நேரத்துல தங்கம் என்பது ஒரு பரிவர்த்தனை மட்டும் கிடையாதுங்க, வாங்கி வைக்கிறது மட்டும் கிடையாது, அது ஒரு நல்ல முதலீடாகவும் உங்களுக்கு இருக்கும். ஆனா புரியுது, இப்ப நீங்க தங்க விலையை பார்க்கும் போது இப்படிதான் யோசிப்பீங்க. தங்கம் உங்களை விட்டு தள்ளி போகாது, அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க தங்கத்தை நல்ல ஒரு முதலீடாக பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அது பிற்காலத்துல உங்களுக்கு ஒரு பேருதவியாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு தங்க நகைக்கு பின்னாலையும் ஒரு கதை இருக்கு, ஒரு அழகான கதை இருக்கு. அதனால உங்களுக்கு பிடிச்ச தங்க நகை வகைகள்ல நீங்க முதலீடு செய்யலாம், நல்ல ஒரு சேமிப்பாகவும் உங்களுக்கு அமையுங்க. பிற்காலத்துல நீங்க அதை உங்களுக்கு சாதகமாகவும் பயன்படுத்திக்கலாம். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாயலகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: திருமண மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அறிவு வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரேங்கூன் சாலை, ஃபேரபாக் MRT அருகில். அழையுங்கள் 6341515158.
1: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
2: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
1: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
2: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
1: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
2: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது. யுவன் சங்கர் ராஜா
3: போல அழைகிறேன்.
2: இப்படி அற்புதமான பாடல்களை

அழகான பாடல்களை இசையமைத்து நமக்காக வழங்கியிருக்காரு இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா. இன்று ஆகஸ்ட் 31ஆம் தேதி அவருக்கு பிறந்த நாள். அவருக்கு 46 வயது ஆகிறது. தமது 17வது வயதுல இசை துறையில காலடி எடுத்து வச்சாரு யுவன் சங்கர் ராஜா. 1996ஆம் ஆண்டுல அவரு முதன் முதலில் இசையமைத்த திரைப்படம் அரவிந்தன், அதுக்கப்புறம் தீனா, துள்ளுவதோ இளமை இப்படின்னு பற்பல திரைப்படங்களுக்கு இசையமைக்க தொடங்கினாரு. 2004ஆம் ஆண்டுல 7G Rainbow Colony என்கிற திரைப்படத்திற்கு இசையமைத்ததற்காக ஆக சிறந்த இசையமைப்பாளருக்கான ஃபில்ம்ஃபேர் விருது இவருக்கு வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லைங்க, 2006ஆம் ஆண்டுல ராம் திரைப்படத்தின் இசைக்காக சைப்ரஸ் அனைத்துலக திரைப்பட விழா விருதை வென்ற ஒரே இந்திய இசையமைப்பாளர் என்கிற பெருமை யுவன் சங்கர் ராஜாவை சீரும். யுவன் சங்கர் ராஜாவுக்கு இந்த தருணத்துல நமது பிறந்தநாள் வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவிச்சுக்கலாங்க. சரி, அடுத்து அவரு முதன் முதலில் இசையமைத்த அரவிந்தன் திரைப்படத்தில இருந்து பாடல் ஒளியேற காத்துக்கொண்டிருக்கின்றது. அதனை தொடர்ந்து துள்ளுவதோ இளமை திரைப்படத்திலிருந்தும் உங்களுக்காக பாடல் காத்துக்கொண்டிருக்கின்றது. பாடல்களை கேட்ட மகிழ்ச்சிகள். இது உங்கள் வணக்கம் சிங்கை.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: தங்கத்தையே இன்னும் நகையாகவே பாக்குறோம். நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தரத்தங்கம், செய்கூலி இல்லை, அதோட ஜிஎஸ்டி விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.

0: செயின்ட் அல்வி சாலை, செராங்கோன் சாலை, டல்ஹவுசி லேன், இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையில் சிங்கப்பூர்.
1: காலம் மாறுது, மனசு மாறுது, சுத்தி இருக்கிற இடங்கள் எல்லாம் மாறுது. ஏன் மனிதர்களே மாறுறாங்க,
2: எல்லாமே மாறுது.
3: அப்ப வானொலி
4: நாங்களும் மாறுறோம்.
5: இன்றும் நம் நினைவுகளில் பாடுமிலா எஸ்பி பாலசுப்ரமணியம்.
6: ஒரு பார்வை பார்க்கும் போது
3: தின்ன கான கோயில் எஸ் ஜானகி.
0: இசையமைப்பாளர் இளையராஜாவின் பாடல்கள்.
6: என் தேவியே உன் பேச்சிலே ஏதோ இசை கேட்கிறேன்.
3: செப்டம்பர் முதல் உங்க வார இறுதி வித்தியாசமா இருக்க போகுது.
2: மாற்றம் ஒன்றுதானே மாறாதது.
5: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கை.
7: வந்துவிட்டது. இருவருக்கு பரிசு காத்துக்கிட்டே இருக்கு. நான் வழங்குற மூன்று தகவல்களை நல்லா காது கொடுத்து கேளுங்க. அதுக்கப்புறம் எந்த தகவல் பொய்யானது அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு வந்து சொல்லணுங்க. உங்களுக்கான முதல் தகவல் இதோ. லக்சம்பர்க் நாட்டின் தலைநகரம் ஹேம்பர்க். இரண்டாவது தகவல், இன்று உலக நிறுத்தக்குறி தினம் அனுசரிக்கப்படுகின்றது. வேர்ல்ட் ஸ்டாப் சைன் டே இன்று அனுசரிக்கப்படுகின்றது. மூன்றாவது தகவல், சாலைகள்ல நீங்க இரண்டு மஞ்சள் கோடுகளை பார்த்தால், அதாவது அன்புரோக்கன் டபுள் எல்லோ லைன்ஸை பார்த்தால், நீங்க அங்க வாகனங்களை நிறுத்த முடியாது, எந்நேரமும் நிறுத்த முடியாது. இந்த மூன்று தகவல்கள்ல எந்த தகவல் பொய்யானது அப்படிங்கறத கண்டுபிடிச்சு வந்து 9678889 என்ற எண்ணுக்கு பதிலை அனுப்பும் முதல் இரு நேயர்களுக்கு காத்து இருக்கிறது, காத்துக்கொண்டு இருக்கின்றது ஜோதிஸ்தா புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி பரிசாக. சரியா, அடுத்து 80 வெளியான இரண்டு விறுவிறுப்பான பாடல்களை கேட்க போறாங்க. இசைஞானி இளையராஜாவின் இசையில் வாத்தியார் வீட்டு பிள்ளை மிஸ்டர் பாரத் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல்கள் இதோ.

0: சௌக்கியமா?
1: ஆமாமா கண்ணு, ஃபேண்டாஸ்டிக்ஸ்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
3: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: காலை 7:42 ஆகிவிட்டது. போக்குவரத்தை பொறுத்தவரையிலும் பல இடங்களில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. குறிப்பாக சிடிஇஐ நோக்கி செல்லும் SLE மண்டாய் அவென்யூவிற்கு முன்பும், PIEA நோக்கி செல்லும் TPE லோயாங் அவென்யூவிற்கும், பாசிரிஸ் டிரைவ் 12 இடைப்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு?
6: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
7: அப்ப பொலிவான சருமத்திற்கு
6: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
7: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
6: அப்பப்பாவை இடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
8: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பகடை, சிங்கப்பூர்.
2: சுவையாக சமைக்க
9: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: ஏலக்காய் இத விழா காலங்கள்ல இனிப்பு பதார்த்தங்களை செய்யும் பொழுது நம்ம அதிகமா சேர்த்துக் கொள்வோம். நெய் சக்கரை போலவே இனிப்பு பதார்த்தங்களுக்கு சுவை சேர்ப்பது மனம் கொடுப்பது இந்த ஏலக்காய். இந்த இனிப்பு பதார்த்தங்களை செய்வதற்கு தேவையான ஏலக்காவை பெரும்பாலும் அரைக்கும் பொழுது அது கொர கொரன்னு இருக்கும். அத பலகாரத்துல சேர்த்தா கடிக்கும் போது கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால தூள் போன்ற ஏலக்காய் வேணும்னா ஒரு சிட்டிகை அளவு சர்க்கரையோ ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சு பாருங்க. இப்படி அரைக்கப்படும் ஏலக்காய் தோலை நீங்க பலகாரங்களுக்கு மட்டும் இல்லைங்க, காஃபி அல்லது தேநீர் கலக்கும் போது இந்த ஏலக்காய் தோலை சேர்த்தீங்கன்னா உங்க காஃபி அல்லது தேநீர் தூக்கலா இருக்குங்க.
3: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
2: மூன்று தகவல்களை நான் சற்று முன்பு வழங்கியிருந்தேன். இந்த மூன்று தகவல்கள்ல எந்த தகவல் பொய்யான தகவல் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு வந்து சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். மீண்டும் உங்களுக்காக அந்த மூன்று தகவல்கள். முதல் தகவல், லக்சம்பர்க் நாட்டின் தலைநகரம் ஹேம்பர்க். இரண்டாவது தகவல், இன்று உலக நிறுத்தக்குறி தினம் அனுசரிக்கப்படுகின்றது. மூன்றாவது தகவல், நீங்க சாலைகள்ல டபுள் எல்லோ லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமா நீங்க எந்நேரமும் வாகனங்களை நிறுத்த முடியாது. இந்த மூன்று தகவல்கள்ல எந்த தகவல் பொய்யானது அப்படின்னு நான் கேட்டிருந்தேன்.
10: வணக்கம். முதல் தகவல் தவறான தகவல். நான் எழில்குமார், சூச்காங் பகுதியில் இருந்து.
2: வாழ்த்துக்கள் எழில். உங்களுக்கு ஜோதி ஸ்டோர், புஷ்பகடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி பரிசாக கிடைக்கின்றது. அது மட்டும் இல்ல, எழிலை போலவே பாஸ்கர் சின்னாவும் சரியான பதில சொல்லியிருக்காரு. உங்கள் இருவருக்கும் வாழ்த்துக்கள். சரி, சரியான பதில் என்னவென்றால் லக்சம்பர்க் நாட்டின் தலைநகரம் ஹேம்பர்க் கிடையாதுங்க. லக்சம்பர்க் நாட்டின் தலைநகரம் லக்சம்பர்க் சிட்டி, அதுதான் சரியான பதில். முயற்சி செய்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. இன்னைக்கு பரிசு கிடைக்கலைன்னா கவலைப்படாதீங்க, அடுத்த சில நாட்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு பரிசு காத்துக்கிட்டு இருக்கோங்க. கொஞ்சம் சிந்தனை.

0: சங்கர் லால் திரைப்படத்தில இருந்து உங்களுக்கு அங்க பாடல் ஒலித்தது. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு ராம் லக்ஷ்மண் திரைப்படத்தில இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு ஆக காலை 8 மணி செய்திகள் இடம்பெறவிருக்கின்றன. செய்திகளுக்கு பிறகு நாம செய்தி குழுவினரை சந்திக்க போறோம். அது மட்டும் இல்ல, 2 சிறப்பு விருந்தினர்களும் ஒளி கூடத்திற்கு வராங்க. பேஸ்புக் வாயிலாக நேரடியாக இணைய இப்பவே எங்களுடைய பேஸ்புக் பக்கத்திற்கு போங்க. மீடியா கார்ப் ஒளி 968. 8 மணி செய்திகளுக்கு பிறகு நாம் மீண்டும் இணையலாம். இது உங்கள் ஒளி 968. கேட்டாலே பரவசம்.
1: ஒளி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: AYEA நோக்கி செல்லும் CTE பேலஸ்டியர் ரோட் நுழைவாயல், அங்கேயும் PIEA நோக்கி செல்லும் BKE டெய்ரி ஃபார்ம் ரோடிற்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகி உள்ளன.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, 2nd பரிசு 20 கிராம் தங்க கட்டி, 3rd பரிசு 10 கிராம் தங்க கட்டி, 4th பரிசு 5 கிராம் தங்க கட்டி, 5th பரிசு 2 கிராம் தங்க கட்டி, 6th பரிசு முதல் 10th பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ரேங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
7: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளும் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
8: M1 வழங்கும் மேக்ஸ்.
7: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடுவோம்.

0: வணக்கம் சிங்கை,
1: ஆதரவு
0: BYD டான்ஸ் உரிமையாளர்களுக்காகவே பிரத்யேக சலுகைகளையும் தள்ளுபடிகளையும் வழங்குற சிறப்பு உறுப்பினராட்டை மூலம் 80க்கும் மேற்பட்ட வர்த்தக